0: நம்ம என்ன செய்யறாரா, நம்மள வந்து பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மள மீட்டு கொண்டார். கலங்காதீங்க, அதான் கத்திரிச்சனும் கத்திரத்தன் திரளான் மீட்பு உண்டு, நம்ம மீட்டாரு, கலங்காதீங்க. கடைசியாக நம்ம எதுலேருந்து மீட்கிறார் பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 63:4
1: நீதியை சரிக்கட்டும் நாள்,
0: நீதியை சரிக்கட்டும் நாள்
1: என் மனதில் இருந்தது,
0: என் மனதில் இருந்தது,
1: என்னுடையவர்களை
0: என்னுடையவர்களை
1: மீட்கும் வருஷம் வந்தது,
0: என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. பாத்தீங்களா, அவர் அவர் உள்ளத்தில் மனசில் இருந்துதான் நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. கர்த்தருடையில் மீட்டுக் கொள்றாரு. அருமையான, கலங்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னை மீட்டுக் கொள்ளுங்கப்பா, எனக்கு எந்த இதுக்கு நான் போயிட மாட்டேன், உங்களிடத்தில் திரும்புற ஆண்டவரே, நம்மிடத்தில் திரும்புற ஆண்டவரே, எனக்கு உதவிச்சிங்க, என்னை மீட்டுக் கொள்ளுங்க. கத்திருவார்கள் ரொம்ப நாளாச்சு, கடைசி வினாடியில இருக்கிற அருமையான அவர்ல, இன்னும் ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்லி யாரு ஏமாந்து போக வேண்டாம். கத்து சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது, அதுதான் நமக்கு கத்திர வருகைனால யாரும் அறிய, பிதாவை தவிர ஒரு யாருமே அறிய முடியாது. ஆனா ஒன்னு தெரியும், கத்திர சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது சொல்றாரு. இதுதான் மீட்பு வருஷம். இந்த நாள்ல நீங்க திரும்பி போகாதீங்க, கத்திரிட்டு திரும்பி போகாதீங்க, கத்திரிட்டு எங்கேயும் போகாதீங்க, கத்திர பார்த்து உருவே பட்டிக்கோங்க. மீக்கும் நாள் வந்தது, இதுதான் அவளுக்கு அவர்கிட்ட ஓடி வந்துடணும். மீக்கும் வருஷம் இந்த நாள்ல கத்துட்டு வந்துருங்க. இனிமேல கத்திர வீட்டு பிரியாதீங்க, ஒரு வினாடி கூட பிரியாதீங்க. நம்ம ஒரு வினாடி கூட பிரியக்கூடாது, கத்திர முழுமையா பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் மனதில் இருந்தது நீதி சரிக்கட்டு நாள். பாத்தீங்களா, இந்த காலங்கள் நீதி சரிக்கட்டு நாள். அவர் உறுதியாய் பற்றி கொள்வோம். லூக்கானு சுவிசேஷம் 21:28
1: இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது,
0: இவைகள் நல்ல கவனிங்க, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது
1: உங்கள் மீட்பு,
0: உங்கள் மீட்பு
1: சமீபமாய் இருப்பதால்,
0: சமீபமாய் இருப்பதால்
1: நீங்கள் நிமிர்ந்து பார்த்து,
0: நீங்கள் நிமிர்ந்து பார்த்து
1: உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
0: உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றால், இனி இப்ப சமீபிக்கும் நாள், ஒவ்வொரு காரியம் இப்ப சம்பவித்துக் கொண்டிருக்கல, என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? லூக்கான் சுவிசேஷம் 21:11
1: பல இடங்களில்,
0: பல இடங்களில்
1: மகா பூமி அதிர்ச்சிகளும்,
0: மகா பூமி அதிர்ச்சிகளும்,
1: பஞ்சங்களும்,
0: பஞ்சங்கள் இது பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள். இப்ப எவ்வளவு பணம் பணக்காரங்கள் தெரியாது, பணம் இல்லாதவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், பஞ்சங்களும்,
1: கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
0: கொள்ளை நோய்கள் உண்டு பாத்தீங்களா, என்ன கொள்ளை நோய்கள், பயங்கரமான கொள்ளை நோய், பூமி அனைத்திலும் கொள்ளை நோய் பாத்தீங்களா, கொள்ளை நோய் உண்டாகும்.
1: வானத்திலிருந்து,
0: வானத்திலிருந்து
1: பயங்கரமான தோற்றங்களும்,
0: வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும்,
1: பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
0: பெரிய அடையாளங்கள் பாருங்க, இப்ப எங்க பாருங்க, பஞ்சம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள். கொள்ளைனால ஒரு நாட்டில இல்ல, பூமி உலகம் எங்கும் தாண்டி சொன்னார். லூக்கான் சுவிசேஷம் 21:35
1: பூமியில் எங்கும்,
0: பூமி எங்கும்
1: குடியிருக்கிற,
0: குடியிருக்கிற
1: அனைவர் மேலும்,
0: அநேகர் மேலும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்.
0: அது எப்படி இருக்காருதான், ஒரு கண்ணியை போல. கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டடி பார்த்து கேட்டோம், இப்ப நம்ம சவம் போட போறோம். சவம் போடலாமா? எங்களை அன்பாரிய சித்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. உண்மை நம்புறவங்களை கர்த்தர் கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீங்கப்பா, ஒவ்வொருவனையும் கிருபை சூழ்ந்து பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம். பொல்லாங்க நிறைந்த உலகத்துல வாழ்கிறோம் ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். நாங்கள் உண்மை சார்ந்து வாழ, உண்மை நம்பி வாழ, உண்மை அண்டி வாழ, உண்மை அறிந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்க்கு தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமாளத்தை தரணும், வேலை உயர்வை தரணும் ஏசப்பா, வேலை ப்ரமோஷன் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா, வேலையில பரமண்டாக கிருபை தாங்க ஏசப்பா, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கோங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வத்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. கர்த்தாவேமை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுரோ ஏசப்பா, கெஞ்சுரோ தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம், நன்மையினால முடிச்சு விட்ட வேண்டுமா செபிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாழ்த்தி இறங்கி வருகிறது. மாறுதல்கள் வேற்றுமான எந்த நிழலினு சொன்னீரே கத்தாவே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்கே சப்பா ஆண்டவரே. மழைனால அழிவுறாம காப்பாத்துங்க ஆண்டவரே. மழைனால எந்த பகுதியுமே அழிவு வரக்கூடாதப்பா. தகப்பனே, மீன் நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம். இயற்கையினால எந்த காரியமும் யாருக்கு எந்த ஆபத்து வித்தில்லாம காத்துக்கோங்கப்பா. மழைனாலேயோ காத்துனாலேயோ அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்ப. கடல்னால எந்த கடல் சீற்றத்தினால யாருக்கு அழிவு வரக்கூடாதுப்பா. அன்றைய விசேஷ மீனவர்களாம் பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும் தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. நன்மையினால முடிச்சுட்டி காத்து கொள்ளும் அட பாத்துல கெஞ்சுகிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களுக்கு வெட்டி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. ஞாபகத்தை தாங்கப்பா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இந்த வாலிப சகோதர சகோதரர் இந்த கேம்ஸுக்கு அடிமையா இருக்கிற மக்களை மீட்டுக் கொள்ளுங்க அப்பா, மீட்டுக் கொள்ளுங்க. உங்க நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜிகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்திரம் செலுத்த கேட்டாரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கத்தராக இயேசுகிட்ட உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாதுன்னு சொல்லி கத்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணீர்லிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தவனையார் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனையர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ரட்சணி சந்தோஷத்தந்து உற்சாகத்தின் ஆவியனை தாங்கும்படி செய்யும் சொல்லி 51 சங்கீதம் 12 வசனத்துல. சாபத்து காலத்துல சோர்ந்து போயிட்டேனா எதை நினைச்சு எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் வரத்தான் செய்யறது. அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆபத்துகள் சோர்ந்து போன பலன் புரியுது, வீரமாயிரும் சரீரம் எல்லாம் ஒரு மாதிரி வெடவெடன்னு ஆயிரும். சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் எப்படி இருந்தா நம்ம செவத்தை கேட்க மாட்டார், நம்ம கர்த்தர் நம்மோடு பேசினார். மூன்றாவதாக நம்ம எப்படி செவிக்கணும், அவர் பேர் என்ன பேரு? செவத்தை கேட்கிறவர். நம்ம கண்ணீர்லாம் அவர் துருத்தி வச்சிருக்காரு. நம்ம கண்ணீர்லாம் கணக்குல தான் இருக்கு, உண்மைதான். ஆனா நம்ம சோர்ந்து போகும் எப்போதும் செவன்னு. ரெண்டாவது என்னென்ன பாவம் இருந்தா நம்ம செவத்தை கேட்க மாட்டார் பார்த்தோம். மூணாவதாக எப்படி செவிக்கணுமா, விழித்திருந்து செவிக்கணுமா. மார்க்கின் சுவிசேஷம் 13:33 வசனம்.
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்துல விழிப்பா இருக்கணும், அதுக்குன்னு தூங்காம இல்ல. உன்னத பாட்டுல வாசிக்கிற அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான் உன்னத பாட்டு 5:2 வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன்,
0: நான் நித்திரை பண்ணினேன்,
1: என் இதயமோ விழித்திருந்தது.
0: நம்ம நித்திரை பண்ணாலும் இருதயம் விழித்திருக்கணும். இருதயத்துல எந்த சோர்வுக்கும் எந்த பாவத்துக்கும் எந்த இதுக்கும் இடம் கூடாம இருந்தா கர்த்தர் நம்ம செவத்தை கட்டாயம் கேட்பார். தூங்காம விழித்திருந்த சொல்லல, விழித்திருந்து என்ன செய்யுங்க, செவம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவர் விழித்திருந்து செவிக்க வேண்டும். கடைசி நாள் வந்துட்டோம், ரொம்ப ரொம்ப கடைசி நாள் வந்துட்டோம். சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. கடைசி நாள் வந்துட்டோம், விழித்திருந்து செவிக்க வேண்டும். இங்க சொல்றாரு மத்தேயு சுவிசேஷம் 46:40-41 வசனம்.
1: பின்பு அவர்
0: சீசரிடத்தில் வந்து
1: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
0: பேதுருவை நோக்கி
1: நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பாத்தீங்களா, நம்ம என்ன செய்யணும், ஒரு மணி நேரமா கத்தர் கேக்குறாரு. ஒரு மணி ஏன் சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். உலகத்துல வர உபத்திரங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் எத்தனையோ வரும். அந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை விட்டு பிரிக்காது இருக்கிறோம். ஆண்டவரே, உண்மை விட்டு நான் பிரியாம வாழணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஒரு மணி நேரமாவது கர்த்தரோடு பேச வேண்டும். அல்லேலூயா. ஒரு மணி நேரமாவது அவர்கள் விழித்திருந்து செவிக்க வேண்டும். ஒரு மணி நேரம் நம்ம அவரோடு பேசணும், விழித்திருந்து செவிக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து செவிக்க கூடாது. செவிச்சாத்தான் என்ன சரி, இனிமேல் வரப்போற சோதனை காலத்துல மேற்கொள்ள முடியும்.

0: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட நீங்களும் விழித்திருந்து கர்த்தருக்காக போராடி நம்ம செவிக்க வேண்டும். செவித்தாட்டா எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும் இனிமேல் வர காலங்களில். அதான் இங்க லூக்கான் சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால்
0: இனி சம்பவிக்க போகிற
1: இதற்கெல்லாம் நீங்கள் தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்.
0: இங்க சொல்றாரு விழித்திருந்து ஜெபம் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கிறிஸ்தவங்களா இருக்க இந்த உலகத்துல கிறிஸ்தவங்களா இருக்கலாம், இங்க நல்லா கிறிஸ்தவங்களா இருக்கலாம், நம்ம தான் நல்ல ஊழியக்கார நம்ம நினைச்சுக்கலாம். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் சொன்ன எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்க. ஏன்னா இனி சம்பவிக்க போயிற இவைகளுக்கெல்லாம் தப்பன்னு என்ன செய்யணும். இனிமேல் சம்பவிக்க போற என்ன சம்பவிக்க போகுது? பூமி எதிர்ச்சி வரப்போகுது, நல்ல சரி உண்டா போகுது, கொள்ளை நோய்கள், பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பன்னு என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். இந்த பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்து போயிருவோம். வரப்போற பிரச்சனைகள் பயங்கரமா இருக்கும். பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், உத்தரங்கள், பாடுகள் எவ்வளவா வரும். அதுக்கெல்லாம் தப்பணும். அதுக்கெல்லாம் தப்பி ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும்? அதுதான் ஆண்டவர் வழியை நம்ம காமிக்கிறாரு. இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி தப்பணும்னா என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் பண்ண அருமையானவர்களே, செவ்வ இல்லைனா ஒண்ணுமே இல்ல. செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மொத கத்திர சொன்னாரு செவத்தை, இல்ல மொத செவத்தை கேக்குறன்னு சொன்னாரு. மொத என்ன எப்படி செபிக்கணும்? சோர்ந்து போகாம செபிக்கணும். ரெண்டாவது பாவங்களா இருந்தா நம்ம கத்து நம்ம செவத்துக்கு செவி கொடுக்க முடியாது. மூணாவது விழித்திருந்து செபிக்கணும். இனி சம்பவம் இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புன்னு என்ன செய்யணும்? செவம் பண்ணி விழித்திருக்கணும். அப்பதான் இனிமேல் வர காலங்களில் நம்ம ஆண்டு ராஜ்யத்துக்கு வர முடியும். செவமணி விழித்திருக்கணும். நான்காவதாக எப்படி செவமண்ணு ஆண்டு சொல்றாரு? இவுதான் ஒன்னு, இவுதான் ஒரே அதிகாரம் இருந்தா இதுதான் புஸ்தகம் 20வது வசனம்.
1: நீங்களோ பிரியமானவர்களே
0: உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
1: உங்களை உறுதிப்படுத்திக்கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி.
0: நம்ம எப்படி ஜெபிக்கணுமா? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். மகா பரிசுத்த விசுவாசத்தை உறுதிப்படுத்திக்கணும். ஆண்டவரே, நமக்குள்ள ஒரு மனசுல ஒரு புரிதி, என்ன வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, என்னை காத்துக்கோங்க, இப்பயே என்னை பலப்படுத்திருங்க ஆண்டவரே. அதுக்குள்ள ஒரு விசுவாசம், உறுதி. மகா பரிசுத்துக்குள்ள என்ன செய்யணும்? உறுதிப்படுத்திக்கொண்டு அப்புறம் என்ன செய்யணுமா? ஆவி பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணும். அதனாலதான் அன்னி பேசுற பேசுங்க பேசுற யாரும் பேச மாட்டேன்றீங்களே. அன்னி பேசுற பேசுறதுக்கு கஷ்டப்படுறீங்க, வெக்கப்படுறீங்க. அன்னி பேசுற பேசினாதான் நம்ம ஆண்டுக்குள்ள வருவோம். ஆண்டுக்குள்ள நம்ம ஆத்துமா நாளுக்கு நாள் பலன் அடையும். அல்லேலூயா. நீங்க என்னமோ சொன்னா அது கரெக்டா கேட்க மாட்டேன்றீங்களே. சொன்னா அன்னி பேசுற பேசுறீங்க, ஒருத்தர் ரெண்டாவது பேசுவாங்க அவ்வளவுதான். மற்றவங்களும் அமைதியா இருக்கீங்க. பேசணும், அன்னி பாசில பேசணும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14:4 வாசிங்க.
1: அந்நிய பாசையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்.
0: பாத்தீங்களா, அன்னி பாச பேசுற என்ன செய்யும்? தனக்கு, எனக்கு, நான் அன்னி பாச பேசுறேன், எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நான் அன்னி பேசுற பேசுறேன், எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நீங்க பேசுறீங்க, உங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகும். அதுக்கு தான் அன்னி பேச பேசணும். அல்லேலூயா.
1: நீங்க எல்லாரும் அந்நிய பாசைகளில் பேசும்படி விரும்புகிறேன்.
0: நீங்க அந்நிய பாசையில் பேசும்படி விரும்புகிறேன். பரிசுத்த பவுல் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாசையில பேசணும் விரும்புகிறேன். அந்நிய பேச பேச என்ன செய்யணுமா? நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நான் பேசுறேன், எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நீங்க பேசுனா உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். அதுக்கு தான் அந்நிய பாச. அல்லேலூயா. அது பழைய ஏற்பாட்டிலே சொல்லி வச்சிருக்கிறாரு ஏசப்பா. ஏசாயின் புஸ்தகம் 20:11-12.
1: பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாசையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க.
0: நம்ம முத பண்ணி பேசும்போது நமக்கு பக்தி உரித்து உண்டாகுது. ரெண்டாவது அன்னி பேச பேசும்போது என்ன கிடைக்குது பாருங்க, இழைத்தவனை
1: இலைப்பாற பண்ணத்தக்க,
0: இறைத்தவனை இலைப்பாற பண்ணத்தக்க
1: இலைப்பாறுதல்,
0: இலைப்பாறுதல்
1: இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும்,
0: அவர்களோட அவர் சொன்னாலும்
1: கேட்க மாட்டோம் என்கிறார்கள்,
0: கேட்க மாட்டோம் என்கிறார். நம்ம மாதிரி மக்கள் பாருங்க அந்த காலத்துல விழுந்திருக்காங்க. இதுதான் இலைத்தவனை இலைப்பாற பண்றதும் இலைப்பாரு சொன்னாலும் அவரோட அவர் ஏசப்பா பேசினாலுமே என்ன செஞ்சிருக்காங்க, கேட்காம இருந்திருக்காங்க. பாத்தீங்களா, நம்ம அப்படி இருக்க கூடாது. அலையிலுயா இருக்க மாட்டேன்னு சொல்றாங்களா, அலையிலே சொல்லுங்க பாக்கலாம். கொஞ்சம் பேர் தான் சொல்லியிருக்கீங்க, எல்லாரும் கொஞ்சம் பேர் எல்லாம் சொல்லுங்க. நான் பேசுவேன் அன்னி பாச சொல்லுங்க, அன்னி பேசுற பேசுறதுதான் இலைப்பாறுதல். இலைத்தவன் இலைப்பாறு பண்ற நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும். அலையிலுயா அது மாத்திரல்ல. ரோமர்கள் நிறுவம் 8:26
1: அந்தபடியே
0: ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில் நமக்கு உதவி
0: செய்கிறார்.
1: நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று,
0: நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள இன்னதென்று
1: அறியாமல் இருக்கிறபடியா,
0: அறியாமல் இருக்கிறபடியா
1: ஆவியானவர் தாமே,
0: ஆவியானவர் தாமே
1: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு,
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: நமக்காக வேண்டுதல் செய்ய நமக்காக என்ன செய்யற பசுத்த வேணுவார், வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா, வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, சீமுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம செபிக்க போறோம். எங்கூட சேர்ந்து செவனுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரையுமே, துதிக்கிறோமே, போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ங்க, வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பது செய்ங்க. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்கப்பா, நன்மையான காரியத்தை செய்ங்க அப்பா. பட்டப்பாடுக்கும் உபத்திரத்துக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஆசீர்வத்தை தாரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீரே, ஆசீர்வத்தை உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசரம் அவங்களை மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தாவின் மனதை புதிதாக்கும் அப்பா, பலத்தை புதிதாக்கும் சுவாமி. கர்த்தாவே பரிசுத்தர் அபிஷேகம் புதியது, எண்ணெயில் அபிஷேகம் பண்ணும் ஐயா, அக்கினியில் அபிஷேகம் பண்ணுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கும் ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கும் ஏசப்பா, என்ன பலவீனாலும் குணமாக்கும் ஏசப்பா. மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசுன்னு அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க அப்பாவை. துதிக்கிறோம், பிரகாசம் அணக்கண்களை திறந்துவிடும் ஐயா. உண்மை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கண்களை தாரு சுவாமி. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வங்க, ஸ்பாய் அவரஞ்சரி குடும்பங்களை ஆசீர்வங்க. கேசில் இருக்க மக்களை வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க அப்பாவை. துதிக்கிறோம், சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா. சுகர்னால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க அப்பா, கேஸ்ல கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே. அற்புத்தியாசியங்களை செய்யுங்க. உங்க நாம் மகிழ்ப்பிடட்டும். எல்லா துதிகா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி எஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நமச்சத்தை கேட்ட கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகவும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் கொடுத்த வசனம் ஏசாயின் புஸ்தகம் 60:2.
1: இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டு எங்க பாரு இப்ப இருள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரங்கள். ஆனாலும் இருள் பூமியை என்ன செய்யுமா? பூமிய இருள் மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் கர்த்தரை தேடுற கிறிஸ்தவங்கள்ல யார் மேல கர்த்தரை உண்மையா தேடுறவங்க மேல என்ன செய்வாரு? கர்த்தர் மகிமை உதிக்கும். நம்ம கிறிஸ்தவங்களை இருந்ததுனால இல்ல, கர்த்தர் உண்மையா தேடுறவங்களை, உண்மையான கிறிஸ்தவங்களை, உண்மையாய் கர்த்தர் தேடுறவங்களை மேலதான் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். நம்ம ஆண்டவர் உண்மையா தேடுறோமா என்பதை நம்ம உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் அலசி பார்க்கணும், ஆராய்ஞ்சி பார்க்கணும். எங்களை மாதிரி உளிஞ்சிஞ்ச மாத்திரம் இல்ல. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில உதிப்பார். யார் மேல? கர்த்தர் உண்மையாய் தேடுறவங்க, உண்மையா கர்த்தருக்காக வாழ்றவங்க, உண்மையாய் கர்த்தருக்கு தான் நான் வாழ்வேன்னு சொல்லி உண்மையான உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறவங்க மேல கர்த்தர் கர்த்தரி மகிமை உதிக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை தேடணும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 9:4.
1: பகற்காலம் இருக்கு மட்டும்
0: நான்
1: என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது. ராக்காலம் வருகிறது.
0: இப்ப ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கு. எவ்வளவு நாள்ல வருமோ தெரியல. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுறார், பகல் காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்யணும். ஒருவனும் கிரியை கூடாத ராக்காலம் வருது, இன்னும் கொஞ்ச நாட்குள்ள வந்துடும். அப்ப வந்து ஆண்டவராக இயேசுக்கு கிரியை செய்ய மாட்டார். ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிவெறிந்தும் சகல நாட்களிலும் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னார். உண்மைதான். ஆனாலும் அந்திகிறிஸ்தனுடைய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முழுமையா நம்ம அண்டிக் கொள்ளணும். ஆண்டவர் எந்த அளவுக்கு அண்டிக் கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு செபிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு கர்த்தரோடு இசைந்து வாழ முடியுமோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நம்ம பைபிள் வாசித்து இயேசுக்காக நம்ம வாழ்வோமோ, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அல்லேலூயா. அதான் இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்கும். அவங்க மேல கர்த்தருடைய மகிமை உதிக்கணும்னு சொன்னா, நம்ம அதிகமா இயேசு கிறிஸ்துவை அண்டிக்கொள்ளணும், இயேசுவோடு இணைந்து வாழணும். அதிகமா என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும். பைபிள் என்ன சொல்லுவோ அதன்படி நடக்க நம்ம ஆண்டவர் கர்த்தர் நம்மள அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. 91:6.
1: இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்,
0: எங்க நடமாடுது? இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும்,
1: மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது.
0: மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய் இப்படி பாருங்க. இப்ப வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் எழுச்சிது கொள்ளை நோய், டிங்கோ காய்ச்சல், அப்புறம் பன்றி காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல், என்னென்னமோ காய்ச்சல் சொல்றாங்க, நிறைய காய்ச்சல் சொல்றாங்க. பிசாசு இருளை கொண்டு வந்து அநேக உள்ளங்களை இருளாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இருளில் உள்ளத்துல ஆண்டவராக இயேசுக்கிட்டு இல்லாத உள்ளங்கள் இல்லடைஞ்சு இருக்குது. அந்த உள்ளதாக இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்திலே பாலாக்கு சங்காரத்துக்கும் பயப்படாது. பண்ண ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருப்போமானால் அதான் சொன்ன நான் வேதத்தில் வாசிக்க கேட்டேன் பார்த்தீங்களா, பூமி இருளும் காரிருள் ஜனங்களை மூடும், உண்மையில கர்த்தர் உதிப்பா. அப்படியானா நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம இருள் நம்ம தொடாதபடிக்கு நம்ம எப்பொழுதும் ஒளிக்குள்ளாக விருந்தோம்னா நம்ம கொள்ளை நோய் நம்ம தொட முடியாது. ஆண்டவர் நிறைய வாக்கு பண்ணியிருக்கிறாய். இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கு சங்கரத்துக்கு என்ன செய்ய போறது இல்ல, நீ பயப்படாது இருப்பா. இருள நடந்த என்ன கொள்ளை நோய் சொல்லி நீ பயப்பட வேண்டா, உன் கூட கர்த்தர் இருப்பார். இருள் நடமாடும் கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாலாக்கு சங்கரம், இன்னொரு இடத்துல சரி வாதி உன் கூடாரத்தை அணுகாது. வாதை என்ன வாதை வந்தாலும் நம்ம தொட, நம்ம கூடாரம் நம்ம சரீரம், நம்ம சரீரத்தை தொடவே முடியாது. எப்போ கர்த்தருக்குள்ள நம்ம நெருங்கி சீவிக்கும் போது, கர்த்தரோடு ஒண்டி வாழும்போது, கர்த்தருக்காக அதான் சொல்ற கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றியறி அவர் அண்டிக் கொடுற யாவரும் பாக்கியவான்கள். அவர் முழுமையை யாரெல்லாம் அண்டிக் கொடுறாங்களோ அவங்க பாக்கியவான்கள். அவங்களை கர்த்தர் கொள்ளையினை தொட விட மாட்டார். எந்த உலகத்துல என்ன உபத்திரங்கள் பாடுகள் வந்தாலும் கர்த்தர் அவங்களை தொட விட மாட்டார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம போராடி செவிக்கணும். செவிக்கணுமா செவிக்க கூடாதா? ஒவ்வொரு நாளும் இங்க செவிச்சது மாத்திரம், வீட்லயும் போய் செவிங்க. எத்தனையோ சனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனையோ சனங்கள் வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனையோ சனங்களுடைய வெள்ளாம பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனையோ சேனல்கள் வீடு பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்காக நம்ம கண்ணீரோடு செவிக்க வேண்டிய நம்முடைய கடமை. செவிப்பீங்களா? செவிக்கணும், செவிச்சுதான் ஆகணும். அன்று யோவ பாத்தீங்களா, யோவ வந்து தான் சிறந்திருக்காக செவம்னா அவருடைய அவருடைய சிறையப்ப தேவள் மாத்தினா. நம்ம மற்றவங்களுக்காக நம்ம போராடி செவிக்கணும். அல்லேலூயா. சரி, அப்ப முதலாவது நம்ம பார்க்கிறோம் 112 சங்கீதம் 4வது வசனம்.
1: செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும்.
0: செம்மையான உலகத்தில் இருளா இருந்தாலும் செம்மையானவங்களுக்கு என்ன செய்யும்? இருளிலே வெளிச்சம் உதிக்கும். நம்ம செம்மையானவளா நடக்கணும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என்னை செம்மையானவர்களா மாற்றுங்க, ஆண்டவரே என்னை செம்மையானவர்களா மாற்றுங்கப்பா, நான் செம்மையான என் இருத்தல் செம்மையா இருக்கணும்ப்பா, நான் வெளியே செம்மையான மாதிரி இருந்தா மட்டும் போதாது ஆண்டவரே, என் இறுதியும் செம்மையானவளா இருக்கணும் ஆண்டவரே. மனிதன் முகத்தை பார்க்கிற கத்தர் எங்க பாக்குறாரு, நம்ம இறுதியத்தை பாக்குற, என் இறுதியும் செம்மையானவளா மாற்றும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனம்.
1: தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான்.
0: தேசத்துல என்ன செய்யா? பக்தி உள்ளவன் அற்று போனான்.
1: மனுஷரில் செம்மையானவன் இல்லை.
0: மனுஷர்ல என்ன இல்ல? செம்மையானவன் இல்லை. பக்தி உள்ள அற்று போனான், செம்மையான மனுஷன் இல்ல. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்னை செம்மையானவளா மாற்றுங்கப்பா, இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா நான் உலகத்துல மாயமான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போது ஆண்டவரே, என்னை செம்மையானவர்களாய் மாற்றணும் சொல்லி நம்ம கேட்கணும். அதனால சங்கீதக்காரர் அப்படித்தான் கேட்டாரு. வாசி பாருங்க 143வது சங்கீதம் 10வது வசனம்.
1: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும்.
0: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும்.
1: நீரே என் தேவன்,
0: நீரே என் தேவன்,
1: உம்முடைய நல்ல ஆவி,
0: எம்முடைய நல்ல ஆவியை
1: என்னை செம்மையான வழியிலே நடத்துவார்.
0: ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவரே உன் பிரியமானதை செய்ய எனக்கு போதியுமே, உம்முடைய நல்ல ஆவியினால என்னை செம்மையான பதில் நடத்தும் ஆண்டவரே. நீதான் என்னை செம்மையான பதில் நடத்தின ஐயா. என் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. செம்மையானவர்களுக்கு என்ன இருக்கும்? வெளிச்சம், இருளில வெளிச்சம். இருள் உலகத்தில் இருளா இருந்தாலும் நம்ம மேல என்ன செய்யும்? வெளிச்சம் உதிக்கும். கர்த்தர் நிச்சயமா நம்ம மேல வெளிச்சம் உதிப்பாரு. நம்ம உலகத்துல என்ன இருள் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மால் வெளிச்சம் உதிக்கும். யாருக்கு? செம்மையானவள் கர்த்தர் வெளிச்சம் உதிக்கும். நம்ம செம்மையானவளா மாறணும், கர்த்தர் கேட்கணும். தேவனே உங்களுக்கு பிரியமானதை செய்ய போதிய முடியும், நல்ல ஆவியினால என்ன செம்மையான பாதையில நடத்துவாராக அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ரெண்டாவது, யார் மேல வெளிச்சம் உதிக்குமா பாருங்க, மல்லிகாயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம்.
1: ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல்,
0: கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல்
1: நீதியின் சூரியன் உதிக்கும்.
0: பாத்தீங்களா, கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற மனுஷன் மேல என்ன செய்யும்? நீதியின் சூரியன் உதிக்கும். நீதி சூரிய யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் நீதியின் சூரியன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கணும். கர்த்தருடைய பாக்குறாருங்கிற பயம் நமக்கு உண்டா இருக்கணும். இப்ப ஒண்ணு நம்ம அப்பது ஒண்ணு இப்ப சென்ன சாவு மாட்டோம், கொஞ்ச நேரத்தில் கொண்டு போய் இந்த உலகத்து காரியத்துல போயிடுறோம். அது இல்ல, கர்த்தர் பயந்திருக்கணும். கர்த்தருக்கு பயந்திருக்க மேல நீதியின் சூரியம் விதிக்கும். அவர் கண்கள் என்ன செய்யும்? பூமி எங்கோ உலாவிக் கொண்டிருக்கு. வாசி பாருங்க, நீதிமொழி புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம்.
1: கர்த்தரின் கண்கள்,
0: கர்த்தருடைய கண்கள்
1: எவ்விடத்திலும் இருந்து,
0: எவ்விடத்திலும் இருந்து
1: நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது.
0: நல்லோரையும் தீயோரையும் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யுது? நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. நான் வந்து ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் நல்லவாண்டவர் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க நல்லவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யும்? நல்லவரையும் தீயோரையும் எங்க இருக்குதா? நோக்கி பார்த்து கொண்டே இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் பிரியமான பிள்ளையா நடக்க கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு, ஆண்டவரே என் கரத்தை பிடிச்சிக்கோங்கப்பா, உங்க பிரியமான பிள்ளைய மாத்தணும் ஆண்டவரே, உங்க பயப்படுற பயத்தை எனக்கு தாருமா ஆண்டவரே, உங்க பயப்படுற பயத்தை எனக்கு தாருன்னு சொல்லி கர்த்தர் கேட்கணும். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனம் வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனம்.
1: மனுஷருக்குள் இருப்பதை,
0: மனுஷருக்குள் இருப்பதை
1: அவர் அறிந்திருந்தபடியால்,
0: அவர் அறிந்திருந்தபடியால்
1: மனுஷரை குறித்து,
0: மனுஷரை குறித்து
1: ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக,
0: ஒருவர் அவருக்கு என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்க வேண்டியதா?
1: ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை.
0: ஒருவர் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியவர்களா இருக்கவில்லை. ஏன்னா மனுஷருக்குள் இருக்க அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் கூட அவருக்கு சாட்சி வேண்டிய அவசியமே இல்லை, நமக்குள்ளே இருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஆண்டவரே உங்க பயப்படுற பயத்தனு தாரும் ஆண்டவரே, நானும் பயந்திருக்கணும் ஆண்டவரே, செம்மையானவளா இருக்கணும் ஆண்டவரே, பக்தி உள்ளவன் அற்றுப்போன செம்மையான இல்லைன்னு சொன்னீரே, என்னை செம்மையான மாற்ற முடியும், நல்லா அப்படின்னால என் உள்ளத்தை நிரப்பி என்னை செம்மையெல்லாம் மாற்று. கேட்கணும். ரெண்டாவது என்ன கேட்கணும்? ஆண்டவரே பயப்படுற பயத்தை எனக்கு தாருமாப்பா. நாம பயந்துருக்கணும் ஆண்டவர். எங்கிருந்தாலும் என்னை பார்த்து கொண்டிருக்கீங்கப்பா. உங்களுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்க பயப்படுற பயத்தை நீ தாருன்னு கேட்கணும். சங்கீதம் புஸ்தகம் 34:11
1: பிள்ளைகளே,
0: பிள்ளைகளே
1: வந்து எனக்கு செவி கொடுங்கள்.
0: பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள்.
1: கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன்.
0: கர்த்தருக்கு பயப்பட உங்களுக்கு போதிப்பேன். அவருக்கு செவி கொடுத்தா போதும். கர்த்தர் எப்படி பயப்படணும் எல்லாமே நமக்கு சொல்லி தருவார். கர்த்தர் பயப்படுறது நம்ம போதிக்கிற தேவன். எப்படி பயப்படணும், எப்படி கர்த்தர் பயந்து கீழ்ப்படிந்து இருக்கணும்னு சொல்லி நம்ம போதிப்பார். அவருக்கு செவி கொடுக்கணும். பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசித்து செவிக்கும் போது கர்த்தர் பயப்படுற பயத்தை நம்ம போதிப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பயந்து கர்த்தர் கீழ்ப்படிந்து இருக்கணும். அவர் பயப்படுற பயத்தை நம்ம போதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பயப்படுற பயம்னா என்ன? நீதிமொழியின் புஸ்தகம் 8:13
1: தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும்.
0: தீமையான காரியத்தை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம்.
1: பெருமையையும்,
0: பெருமை நமக்குள்ள வாழ்க்கை பெருமை வரவே கூடாது. பெருமையையும்,
1: அகந்தையையும்,
0: அகந்தையையும்,
1: தீய வழியையும்,
0: தீய வழி நம்ம கர்த்தர் பிரியமில்லாத வழியில் நடக்கிற பார்த்தீங்களா, அது தீய வழியையும்,
1: புரட்டு வாயையும்,
0: புரட்டு வாய் இப்போ பேசுறது அப்புறம் பேசுறது மாறி மாறி மாறி பேசுவாங்க. சிலர் பாத்திருக்கீங்கன்னா இப்போன்னு பேசுவாங்க அப்புறம் பேசுவாங்க இப்போன்னு அப்படியே பேசுவாங்க. புரட்டு வாயும்
1: புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன்.
0: இந்த நான்கு காரியங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? வெறுக்கிறார். பெருமை, அப்புறம் அகந்தை, தீய வழி, புரட்டு வாய். நமக்குள்ள இருக்கிறான்னு பார்த்து கர்த்தர் சொல்லி ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து விடுதலை வேணும்னு சொல்லி கேட்க வேண்டும். கர்த்தர் பயந்தா நம்ம மேல நீதீஸ்வரனாக இயேசுக்கு மேல உதிப்பார். மொத என்ன செய்யணும்? செம்மையான பால் நடக்கும் போது கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறாரு. அல்லேலூயா. செம்மையானவருக்கு இருள வெளிச்சம் உதிக்கும். ரெண்டாவது, கர்த்தர் பயப்படுற மேல நீதீஸ்வரன் உதிக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தீமையான காரியத்தை வெறுக்கணும். என்னென்ன காரியம்? பெருமை, அகந்த, தீய வழி, புரட்டுவாய். இந்த நாலு காரியம் நமக்குள்ள இல்லாதபடிக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவதாக யாருக்கு வெளிச்சம் உதிக்குமா பாருங்க. யோபு சொல்றாரு, யோபின் புஸ்தகம் 29:3
1: அப்பொழுது அவர் தீபம்,
0: அவர் தீபம்
1: என் தலையின் மேல் பிரகாசித்தது,
0: என் தலையின் மேல் பிரகாசித்தது.
1: அவர் அருளின வெளிச்சத்தினால்,
0: அவர் அருளின வெளிச்சத்தினால்
1: இருளை கடந்து போனேன்.
0: இருளை கடந்து போனேன். யோசி சொல்றாரு, அவர் வெளிச்சம் என் தலை மேல பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால என்ன செஞ்ச? இருளை கடந்து போன. அவருக்கு எவ்வளவு இருள், எவ்வளவு பயங்கரமான பாடுகள், உலகம் என்ன முடியாத பாடுகள் இருந்துச்சு. அதுதான் ஆனாலும் அப்படி இருந்தனாலும் கர்த்தர் தீபன் தலைமையில இருந்தது. அவர் அருளில் வெளிச்சத்தினால என்ன செஞ்ச? எல்லாத்தையும் கடந்து போன. எத்தனையோ பாடுகள், உத்திரங்கள், எல்லா நிலைமையிலும் யோபால யாருக்கும் பாடு வந்ததே இல்லை. அவ்வளோ பாடுகள் மத்தியிலும் அவர் எல்லாச்சும் என்ன செஞ்சாரு? அவர் அருளின வெளிச்சத்தினால எல்லாத்தையும் கடந்து போனார். இப்போ நம்மள ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு வெளிச்சமா இருக்கணும். ஆண்டவரே என் வாடிக்கைக்கு வெளிச்சமா இருக்கணும் ஐயா. எனக்கு மொழி தவிர எனக்கு யாரும் இல்லை. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 30:27
1: என் குடல்கள் கொதித்து,
0: என் குடல்கள் கொதித்து
1: அமராதிருக்கிறது,
0: அமராதிருக்கிறது.
1: உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது,
0: உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது. பாருங்க, குடல் கொதித்து அமராதிருக்கு நினைச்சேன். 10 பிள்ளைகளே இறந்து போயிட்டாங்க. அது மாத்திர எல்லா சொத்து சுகம் எல்லாம் போயிருச்சு. அது மாத்திர கட்டின மனைவி என்ன செஞ்சாரு? நீ உன் தேவையை தூசிச்சு உன் உயிரை விடுன்னு சொல்லிட்டாங்க. அது மாத்திரல அவர் பார்த்தவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, பரியாச. அவர் சிநேகிதர் 3 இருந்து அவர் ரொம்ப பரியாசம் பண்றாங்க. அதனாலதான் சொல்றாரு, என் உடல், என் குடல் கொதித்தது, உபத்திர நாட்கள் என்ன பிடித்து கொண்டதுன்னு சொல்றாரு. அவ்வளவு புத்திரம் பாடுகள். அவரை போல யாருக்கும் பாடு இல்லை. அந்த மாதிரி பாடுன்னு யாருமே ஆண்டுகள் நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உபத்திரம் வந்துச்சு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் தீவன் தலையின் மேல இருக்கு. அவர்
1: அருளினாலதான் இருளை கடந்து,
0: இருளை கடந்து போன. அவ்வளவு பெரிய இருள் அவளுக்கு வாழ்க்கையில. இருள் பயங்கரம். சென்னையில தூசிக்கிறாங்க, அப்புறம் மனைவி தூசிக்கிறாங்க, தூசிச்சவன் தேவன் ஜீவனை விடுன்றாங்க. அது மாத்திர என்ன என்ன என்ன என்னது? அவர் பிள்ளைகள் போயிட்டாங்க, சொத்து சோகம் ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அது மாத்திர இல்ல, சரீரத்துல பயங்கரமான வியாதிகள், ஓட்ட வச்சு தெரிஞ்சிட்டு இருக்கிற அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு பாடுகள், அவ்வளவு நிந்தனைகள். அதுதான் சொல்ற, அதுதான் ஒரு இருள் தான். நம்ம வாழ்க்கையில காணப்படுற துன்பங்கள், தொல்லைகள் வரும்போது நமக்கு இருள் தான். ஆனாலும் அருளின வெளிச்சத்துல என்ன செஞ்சு எல்லாத்திலயும் இருளை கடந்து போறேன். அவ்வளவு பெரிய இருளா இருந்தாலும் அவர்கள் அருள் நாய் வெளிச்சத்தினால இருள கடந்து போனேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு, 35 நாட்கள் என்ன பிடித்து கொண்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட அவர் என்ன சொல்றாரு பாருங்க, யோபின் புஸ்தகம் 31:30
1: வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை.
0: அவ்வளவு புத்தருத்தரின் பாடுகள்லயும் அவர் என்ன செய்யறாரு, வாயினாலே பாவம் செய்ய வாய்க்கு என்ன செய்யல இடம் கொடுக்கவில்லை. அவ்வளவு பாடுகள், மனைவி திட்டுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் திட்டுறாங்க, பிள்ளைகள் இல்ல, பத்திரங்கள் சொத்து சொகை எல்லாமே போயிருச்சு, எல்லாரும் பார்த்து நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, வாயினால பாவம் செய்யறதுக்கு என்ன செய்யல இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்துக்கு என் வாய இடம் கொடுக்கவில்லைன்னு சொல்றாரு. அதே போல தான் அருமையானவர்களே, நம்ம வாயினால நம்ம இஷ்டம் போல பேசக்கூடாது. என்னெல்லாம் தோன்றுதோ அதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் இருக்கு போகுது. அதனாலதான் சங்கீதக்காரர் அதை தான் கேட்டாரு, 141:3.
1: கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும்,
0: என் வாய்க்கு காவல் வையும்,
1: என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும்,
0: உதடின் வாசலை காத்துக்கொள்ளும். நம்ம என்னமோ இஷ்டம் போல பேசக்கூடாது. நம்ம என்ன பேசினாலும் கர்த்தர் பாக்குறாருங்க, பயம் நமக்குள்ள இருக்கணும். நிறைய பேர் நினைக்கிறது இல்ல, நம்ம பேசுற யாரு கேட்க முடியும், நம்ம என்ன வேணாலும் பேசலாம், ஏன் வாங்கி நான் என்ன வேணாலும் பேசுன்னு பேசுறாங்க. அப்படி பேசவே கூடாது. இப்ப பேசுறோம், அப்புறம் பேசுறோம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி பேசுறோம், அதுல புரட்டி புரட்டி பேசவே கூடாது. என்ன என் வாயினால பாவம் செய்ய இடம் கொடுக்கவில்லைன்னு சொல்லி யோக சொல்றாரு. எவ்வளவோ பாடுகள், எவ்வளவு பத்திரங்கள், பிள்ளைகளை 10 பேரை இருந்துட்டாரு, சொத்து சுகம் ஒண்ணுமே இல்லை, கட்டின மனைவி என்ன தேவனை தூசித்து உன் ஜீவனை இப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க, நீ இப்படி செஞ்சிருப்ப அப்படி செய்வீன்னு. யோக புதுசை படிச்சா தெரியும், அவ்வளவோ பாடுகள், ஆனாலும் அவர் ஒரு வாயில்லால பாவஞ்சி இடம் கொடுக்கவே இல்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்ல, என் வாய்க்கு காவலு, என் உதடின் வாசல்களை காத்துக்கொள்ளுன்னு கேட்கிறார். நம்மள அப்படி கேட்கணும், ஆண்டவரே என் வாய்க்கு காவலையும் என் உதடின் வாசலை காத்துக்கொள்ளுன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா. முத பத்து செம்மையானவர்களுக்கு பிடிச்சா உதிக்கும், ரெண்டாவது கத்தில் பயந்தவங்களுக்கு நீதி சூரியன் அவங்க மேல உதிக்கும், மூணாவது என்ன சொல்றாரு, யோவ் சொல்றாரு, என் தலையின் மேல தீமை இருக்கும், அவர் அருளில் வெளிச்சத்தினால இருளை கடந்து போனேன்னு சொல்றாரு. அவ்வளவு பாடுகள், அவ்வளவு புத்திரங்கள், ஆனாலும் என் வாயினால பாவம் செய்ய இடம், என் வாய்க்கு பாவம் செய்ய இடம் கொடுக்கவே இல்லைன்னு சொல்றாரு. நம்மனா 100 பேசியிருப்போம், அவர் ஒரு வார்த்தை கூட கத்துற சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் செய்ய வாய்க்கு என் இடம் கொடுக்கலன்னு சொல்றாரு, அவர் பாவம் செய்ததே இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் அவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வித்தார், நாம் போகும் வழி அறிவார், அவர் சோதித்த பின்ன பொன்னாக விளங்கின்னு சொன்னார். நீங்கள் தான் அப்படி சொல்ல முடியுமா? அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. கர்த்தரை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். 4வதாக மீகாவின் புஸ்தகம் 7:8.
1: என் சத்துருவே,
0: என் சத்துருவே,
1: எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே,
0: என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே.
1: நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்,
0: நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்,
1: நான் இருளிலே உட்கார்ந்தால்,
0: நான் இருளில் உட்கார்ந்தால்
1: கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார்,
0: கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கிற. ஹலேலூயா சொல்ற, இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் என்னை சுற்றி எப்படி இருக்கிறாரு, வெளிச்சமா இருக்கிறார். பாத்தீங்களா, நம்ம கர்த்தருக்குள்ள இருப்போமானால் நம்ம இருளில் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை சுற்றி வெளிச்சமா இருப்பார், சமாதானம் சந்தோஷம் உள்ளத்து நிறைஞ்சிருக்கும், வெளிச்சமா இருப்பேன். என்ன நம்ம உள்ளத்துல சமாதானம் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். ஒரு பக்கம் பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள், உத்தரங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு என்ன சரி, அவர் சுற்றி வெளிச்சமா இருக்கிறேன். என்ன நமக்குள்ள பெரிய சமாதானம் சந்தோஷம், நம்மளை செவிச்சுட்டே இருப்போம், தூச்சிட்டே இருப்போம், கர்த்தரம் கூட பேசிக்கொண்டே இருப்பார். அலையிலுயா அதான் சொல்றாரு, நான் இருளில் உட்கார்ந்தாலும் சத்துருவே நீ என்ன செய்யாத, சந்தோஷப்படாத. நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் என்னை சுற்றிலும் வெளிச்சமா இருக்கிறார், நம்மோடு பேசுவார், நம்மளை ஆற்றுவார், தேற்றுவார், ஆறுதல் படுத்துவார், சமாதானப்படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார். அந்த இருள், அந்த இருளாகிய நம்ம கஷ்டங்கள், கண்ணீர்கள், இருளுங்கிறது கஷ்டத்தை குறிக்குது, வியாதியை குறிக்குது, பிரச்சனையை குறிக்குது, உபத்திரத்தை குறிக்குது. அந்த இருள் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை பெரிய இருளாக இருந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், கர்த்தர் நமக்குள்ளே இருந்தார்னா நம்மளை சுற்றி வெளிச்சமா இருப்பார். எப்படி நம்மோட பேசுவார், ஆற்றுவார், தேற்றுவார், ஆறுதல் படுத்துவார், சமாதானப்படுத்துவார். கர்த்தர் பெரிய கிருபையினால் நமக்கு அது வந்து பெருசாவே தெரியாது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தரை பார்த்து முழுமையாய் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். சத்துருவே சந்தோஷப்படாத, நான் இருள் உட்கார்ந்தாலும் கர்த்தர் என் சுற்றில் வெளிச்சமா இருக்கிறேன். சரி, அவர் வெளிச்சம் எப்படிப்பட்டவர், வாசித்து பாரு. ஏசாயா புத்தகம் 60:20.
1: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார்.
0: அவர் வெளிச்சம் எப்படி இருக்கும்? நித்திய வெளிச்சம். அது என்னைக்கும் குறைவா கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்ச நாள் விலகுற வெளிச்சம் இல்ல. கர்த்தர் நித்திய வெளிச்சாரிமான். அவர்கள கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு கொஞ்ச நாள் விளைவிட்டு விளைவிட்டு போக மாட்டார். அதான் சொன்ன உன்ன விட்டு விலகு ஒன்ன கைவிடுதலின்னு சொன்ன. நம்மளா பத்து வழங்கினா நம்ம பாவம் செய்யுமா? நம்ம பாவம் கர்த்தரை விட்டு நம்மள பிரிச்சிருது. நம்ம பாவம் செய்யும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் போது நம்மளை கர்த்தரை விட்டு நம்ம பாவம் தான் கர்த்தர் விட்டு பிரிக்குது. கர்த்தர் ஒரு நாள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளைவே மாட்டார். உபாகம் புஸ்தகம் 31:8 வாசித்து பாருங்க.
1: கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர்.
0: கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர்.
1: அவர் உன்னோடே இருப்பார்.
0: அவர் உன்னோடே இருப்பார்.
1: அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
0: அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
1: உன்னை கைவிடுவதும் இல்லை.
0: கைவிடும் இல்லை.
1: நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம்.
0: நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உன்னை விட்டு என்ன விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நம்ம பாவம் செய்யும் போது நம்ம பாவம் கர்த்தருடைய முகத்தை என்ன செஞ்சிருது? மறைச்சிருது. ஏசாயின் புஸ்தகம் 59:2. அவர் சொன்னார் ஒண்ணு விட்டு விலகுதும் ஒண்ணு கைவிடுவதும் இல்லைன்னு இருக்கிறாரு. ஆனா நம்ம பாவம் செய்யும் போது நம்ம பாவம் தான் கர்த்தர் முகத்தை மறைக்கிறது.
1: உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: எது மறைக்குது? நம்முடைய பாவங்கள் தான். அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். சொன்னது அவர் சொன்னதே தான். அவர் நம்ம விட்டு நம்ம எப்பயுமே நம்மளை விட்டு விலக மாட்டார். நம்ம பாவம் செய்யும் போது நம்மளை கர்த்தர் விட்டு நம்ம பாவம் அவரை விட்டு பிரிச்சிருது. நம்முடைய அக்கிரமம் அவரை விட்டு பிரிச்சிருது. நம்ம பாவம் செய்யாத அக்கிரமணம் செய்யாது கர்த்தரை விட்டு நம்ம ஒரு நாளும் பிரிய மாட்டோம். ஹல்லேலூயா. அதே அவர் எப்படி இருப்பாரா? நித்திய வெளிச்சமா இருப்பார். வாசிங்க ஏசாயா 60:20.
1: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார்.
0: கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? நித்திய வெளிச்சம்.
1: உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்.
0: துக்க நாட்கள் முடிந்து போகும். அதுதான் மீகா சொல்றாரு. சத்துரே நீ சந்தோஷப்படாத, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் என்னை சுற்றி வெளிச்சமா இருப்பேன். என்ன இருள் என்ன? அவனுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள், உபத்திரங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார். என்ன? அவர் நம்ம கூட பேசுவார், நம்மளை ஆற்றுவார், தேற்றுவார், ஆறுதல் படுத்துவார், சமாதானப்படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார். ஒரு நிமிஷம் கூட விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் கண்ணீர் வேதனையில் வரும்போதுதான் தேவனை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துவார். ஏனை கலங்குறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையிலையும் பேசுவார். அதுபோல கர்த்தர் அதே தான். கர்த்தருவே பற்றி என்ன செய்ய சந்தோஷப்படாத, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் என்னை சுற்றி வெளிச்சமா இருக்கிறார். அவர் வெளிச்சமா இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. என்ன வெளிச்சம்? நித்திய வெளிச்சம். ஹல்லேலூயா. கர்த்தர் வெளிச்சம். என்ன வெளிச்சம்? நித்திய வெளிச்சம். அந்த அளவுக்கு ஏன் சொன்னார் தெரியுமா? என்ன கொணாதீசங்கள் தெரியுமா? மீகான் புஸ்தகம் 1:8.
1: இது நிமித்தம் நான் புலம்பி அழறுவேன். பறிக்கொடுத்தவனாகவும் அம்மனமாகவும் நடப்பேன். நான் ஓரிகளைப் போல ஊளையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன்.
0: இப்ப நம்ம தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்கு மீக இருந்திருந்தானா நிறைய போல ஊழையிட்டு கண்ணீரோடு செபிச்சிருப்பார். அது எதை குறிக்குது? அந்த அளவுக்கு அவர் செபித்திருப்பார், கண்ணீரோடு செபிச்சிருப்பார். தேசத்தில் நடக்கிற பாடுகளை பார்த்து கண்ணீர் வடிச்சிருப்பார், வேதனை பட்டிருப்பார். நம்ம அந்த அளவுக்கு இல்ல. தேவனை நோக்கி கண்ணீரோடு செய்வேன், தேசத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே, என் தேசத்துக்கு இப்படி பொல்லா பந்துருச்சேன்னு சொல்லி புலம்பி அழுதிருப்பாரு.
1: பறி கொடுத்தவனாகவும்
0: பறி கொடுத்துட்டா என்ன செய்வாங்க? அழுவ மாட்டாங்க. ஒரு பொருள் ஏதோ பறி கொடுத்துட்டாங்க, எப்படி அழுவாங்க? அதே போல அழுவேன். பறி கொடுத்து போலவும்
1: அம்மனமாகவும் நடப்பேன்.
0: நான்
1: ஓரைகளை போல ஊளையிட்டு.
0: நான் ஓலையில என்ன? நரி போல. நீ பார்த்துட்டு மாட்டீங்க, எங்கூர் பக்கம் நரி ஊளையிடும். ஊளையிட்டு
1: ஆந்தைகளை போல அலறுவேன்.
0: அலருமில்லையா? அந்த மாதிரி அலறுவேன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அத்தேசத்து மேல அன்பு, பாசம், பற்றுதல் அப்படிதான் சொல்றாரு. நமக்கு அந்த தேசத்து மேல பற்று, பாசம், பாசம் வரும். நம்ம மாநிலத்தின் மேல, மாநிலத்தில் எத்தனையோ பேர் நேரம் படுக்க இடமில்லாம உட்கார இடமில்லாம கண்ணீர் ஓடி இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அவங்களுக்கு போர்க்கில் நம்ம நல்லவங்க கிடையாது. கத்திர கிருவை நம்மளை காத்து கொண்டிருக்கிறாரு. அவங்களுக்கு நம்ம அழியது பழம்பி செவிக்கணும். ஒவ்வொரு நாளும் செவிக்கணும். அவங்களுக்கு அவங்க செபிக்கணும். நம்ம மக்கள், நம்ம சகோதர சகோதரிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. எத்தனை பேர் படுக்க இடம் இல்லாம இருந்த சாமெல்லாம் தொலைஞ்சு போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் போராடி செபிக்கணும். அப்படித்தான் மீகா செபிச்சார். ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார். எசேக்கியேல் புஸ்தகம் 22:30.
1: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு,
0: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்,
0: திறப்பிலே நிற்கவும்
1: சுவரை அடைக்கவும் தக்கதாக,
0: சுவரை அடைக்கவும் தக்கதாக
1: ஒரு மனுஷனை தேடினேன்,
0: ஒரு மனுஷனை தேடி
1: ஒருவனையும் காண,
0: ஒருவனையும் காணும், ஒரு மனுஷனை தேட ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லி கத்த புலம்புறார், கண்ணீர் வடிக்கிறார். என் பக்கத்தில் எத்தனையோ மக்கள், 130 கோடி மக்கள் இருக்காங்க, ஆனா திறப்பில் நிக்க ஒருத்தரையும் காணுமே. இந்த தேசத்துல விட்டா இந்திய தேசத்துல 130 மக்களுக்கு வேற இருக்காங்க, ஆனா திறப்பில் நின்று அழுது செபிக்க யாருமே இல்லையே. என் ஜனம் அழிஞ்சு போறாங்களே, என் தன வேதனைப்படுறாங்களே, இவங்களுக்காக யார் கண்ணீர் வடிக்க இல்லையேன்னு சொல்லி தேவன் கண்ணீரோடு நம்மளை பார்த்து கேட்கிறார். சொல்லலம்மா ஆண்டவரே, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என் தேசத்துக்காக நான் செபிக்கிறேன், மாநிலத்துக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே, என் சனங்கள், என் சகோதர சகோதரிகள், என் எல்லாம் கஷ்டப்படுறாங்கப்பா, நான் கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லுமா ஆண்டவரே. சொல்லலாம், முதல் செம்மையாளர்கள் மேல கத்தர் வெளிச்சம் உதிக்கும், ரெண்டாவது கத்தர் பாய்ந்தது மேல நீதியின் சுரி உதிக்கும், மூன்றாவது அவர் அருளின் வெளிச்சத்தினால இருளை கடந்து போனேன்னு சொல்றாரு. கத்தடி வெளிச்சம் யோவுக்கு இருளை கடந்து போறது வெளிச்சமா இருந்தாரு. நான்காவதாக மீகா சொல்றாரு, என்ன இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கத்தரினை சுற்றி வெளிச்சமா இருக்கிறார். கடைசியாக யாத்திரா புஸ்தகம் 10 22 23 வசனம்,
1: தன் கையை வானத்துக்கு நேரே நீட்டினான்,
0: மோசே தன் கைகளை வானத்துக்கு நேரே நீட்டினார்,
1: அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று.
0: எகிப்து தேசம் முழுவதும் என்ன செஞ்சான், 3 நாள் காரில் உண்டாயிற்று,
1: 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை,
0: ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை,
1: ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை,
0: இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை.
1: இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வினில்,
0: யாவருக்குமே நீல்
1: அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது.
0: அல்லேலூயா. எகிப்து முழுவதும் எப்படி இருந்துச்சு, 3 நாள் இருள், ஒருத்தரும் கூட உட்கார்ந்த இடத்த விட்டு எழுந்திருக்கல, அவர்களை சுற்றி இருள் இருந்தது, ஆனா இஸ்ரேல் மக்களுக்கோ வெளிச்சம் இருந்தது. அதே போல கத்திர அண்டி கொள்ற மக்களுக்கோ வெளிச்சம் இருக்கு. ஆனா கொஞ்ச காலத்துல கோபம் பற்றியவரை அண்டி கொடுற யாவரும் பாக்கியவான்கள். கத்திர அண்டி கொடுற மக்களுக்கு எப்படி இருக்கும், வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, கத்திரக்குள்ள இருக்கிற மக்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். இஸ்ரேல் மக்களுக்கு அன்னைக்கு வெளிச்சம் உதித்தது. கத்திர அண்டி கொடுற யாவருக்கு வெளிச்சம் உதிக்கும். கத்திர முழுமையா அண்டி கொள்ளுவோம், கத்திர தேடுவோம், பைபிள் வாசிப்போம், தேவன முழுமளந்தோடு அவர் அண்டி கொள்ளும், பாசிங்க இருப்போம், செவம் பண்ணுவோம், துதிப்போம், ஆண்டவர் ஆராதிப்போம், நமக்கு வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. புறத்து எத்தனையோ பாடுகள் புத்திரங்க வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருப்பாரு, வெளிச்சமா இருப்பார். யேசாயின் புஸ்தகம் 4:5
1: அப்பொழுது கர்த்தர்
0: சியோன் மலையில் உள்ள
1: எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும்,
0: அவர் சபைகள் மேலும்
1: பகலில் மேகத்தையும்
0: புகையையும்
1: இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார்.
0: யார் மேல? சபை மேல. அல்லேலூயா. யாரெல்லாம் சபை கூடுவதை விட்டு விடாம, யாரெல்லாம் சபைக்காக பேசப்படுறீங்களோ உங்க மேல என்ன செய்யும், என்ன இருக்கும், வெளிச்சம் இருக்கும். பகலில மேக சம்பவம், இரவில் அக்னி பிரகாசிக்கும் உங்க மேல. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, சபை கூடுவத விட்டாதீங்க. எபிரேயர் புத்தகம் 10:25
1: சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர்
0: என்ன செய்யணும், புத்தி சொல்லக்கூடவும். சபை கூடி விட்டுற கூடாது. அதனால கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கு வெளிச்சமா இருந்தார். முதல்ல யாருக்கு, செம்மையானவர்கள் கர்த்தர் வெளிச்சம், இருளில் தேவனுடைய வெளிச்சம் உதித்தது. ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுற மேல நீதி சரி உதித்தார். மூன்றாவது யோகக்கு எத்தனையோ பிரச்சனை மத்தியில கத்தோட தலைமையில தீவா இருந்துச்சு, அது என்ன செய்ய, அவர் அருளின வெளிச்சத்தினால கடந்து போனேன், இருள கடந்து போனேன்னு சொன்னார். அல்லேலூயா. நான்காவதாக மீகா சொல்றாரு, நான் இருள உட்கார்ந்தாலும் கத்து என்னை சுற்றிலும் வெளிச்சமா இருக்குன்னு சொன்னார். அஞ்சாவது இஸ்ரேல் மக்களுக்கு என்ன இருந்துச்சு, சுற்றிலும் வெளிச்சமா இருந்துச்சு. அருமையானவர்களே, நம்மளும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் நீ செபிச்ச செவல்ல ஆண்டவரே, இனிமேல் என்னை ஒப்பு கொடுக்குற, முழுமையா செவிக்கு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எனக்கு கிருபின் ஆவியை தாரும், விண்ணப்பத்தின் ஆவியை தாரும், நான் கண்ணீரோடு செபிக்கணும் எசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்துல கண்ணீரோடு செபிப்பமா, என் வேதத்தை வாசிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கப்பா, என் காலங்கள் வேஸ்டா போயிடுச்சு, எத்தனையோ காலங்கள் வேஸ்டா போயிடுச்சு ஆண்டவரே, இனிமேலும் நம்முடைய கரங்களை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா, கத்த நிச்சயமா நம்ம ஆசீர்வதிப்பார்.
1: நம் யாவரும் கத்த நோக்கி பார்த்து இந்த நேரத்தில் ஜெபம் செய்வோம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இதோ இருள் பூமியையும் காரிரு ஜனங்களையும் மூடும், ஆனாலும் மேல் கர்த்தர் உதிப்பார். பிரைஸ் அல்லாஹ். நாம் இருள் பூமியையும் காரிரு ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். யாருமே கர்த்தர் உதிப்பார் என்பதை குறித்து அருமையாக ஆவியன் நம்மோடு கூட பேசினார். இருள் என்பது இந்த காலத்தில் தோன்றியிருக்கிற பயங்கரமான உபத்திரங்களையும் கொள்ளை நோய்களையும் அது குறித்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் சொல்லாமா, ஆண்டவரே என் மேல் அந்த வெளிச்சம் உதிக்கட்டும். யார் மேல் அந்த வெளிச்சம் உதிக்குமாம்? செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். நாம் சொல்லாமா, என்னை செம்மையானவனாக மாற்றும் ஆண்டவரே. உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான உங்க வழியிலே, பாதையிலே என்னை வழி நடத்துவதற்கு உமது ஆவியானவரை என் மீது ஊற்றும் என்று சொல்லி நம் யாவரும் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜபம் செய்ய போகிறோம். தேங்க்யூ லார்ட். செம்மையானவனாய் என்னை மாற்றும். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படு.

வாய் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னாரே. அப்பா, நான் உமக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எனக்கு போதியும் ஐயா, உமக்கு பயப்படுகிற வழியில நடந்து செல்லக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்பமா. மூன்றாவது, யோபுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை அருளினார். கர்த்தரின் தீபம் யோபுடி தலையின் மேல் பிரகாசித்தது. ஆம், கர்த்தர் அருளிய வெளிச்சத்தினால் யோபு தனக்கு வந்த இருளை உபத்திரத்தை கடந்து சென்றார். அது காரணம் என்ன? யோபின் தலையின் மேல் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்க காரணம் என்ன? யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. நாம் சொல்வோமா, ஆண்டவரே நானும் பாவம் செய்யாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வையும், என் உதரின் வாசலை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நான்காவது, மீகா சொன்னார், நான் இருளில் உட்கார்ந்த கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். காரணம் என்ன? அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து ஒரு பாரம், அலறுவேன், ஊலையிடுவேன். நம் திறப்பு நின்று ஜெபிக்க நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்டவரே. நீர் எப்ப எழுப்பினாலும் நான் ஜெபிக்க ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. எந்த இரவில் நீர் என்னை எழுப்பினாலும், எந்த அதிகாலையில நீர் என்னை எழுப்பினாலும், ஐயா நான் ஜெபிக்க என்னை தருகிறேன். என ஜபாவினால், கிருபையினாவினால், விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லுமா. ஐந்தாவதாக, எகிப்திற்கு காரில் உண்டானது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாசஸ்தலங்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இன்றைக்கு ஆம், சபையின் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கும். நம் சபையில அங்கத்தினர் சபைக்குள் இருந்தால், சபைக்குள் நாம் அடங்கியிருந்தால், தேவ பிரசன்னத்தில் மூழ்கியிருந்தால், தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தில் இருந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருந்தால், அந்த வெளிச்சம் நம்மே பிரகாசிக்கும். வாய் திறந்து சொல்லும், என்னை மாற்றும் ஐயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பாருங்கள், என்னை மாற்றும், என்னை மாற்றும். தகப்பனே, இதோ இருள் பூமியும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் என்று சொன்னீரே. எங்கள் மேல் அந்த வெளிச்சம் உதிக்கிட்டும், எங்களை ஒவ்வொருவரும் செம்மையானவர்களாக மாற்றிவிடும் ஐயா. உங்க நல்ல ஆவி எங்களுக்குள் கொடுத்து செம்மையான வழியிலே அடியார்களை நடத்தணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப உமக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு அதிகமாய் தாரும் ஆண்டவரே. நீர் பார்க்கிறீர் என்ற இந்த பயத்தை எங்களுக்கு அதிகமாய் இயேசப்பா தரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யோபின் தலையின் மேல் தீபம் பிரகாசித்தது. ஹே, நீர் அவருக்கு வெளிச்சத்தை அருளினீரே, எங்களுக்கும் வெளிச்சத்தை அருளுவீராக. நாங்களும் எங்கள் உதடினால் எங்கள் வாயினால் பாவம் செய்யாதபடிக்கு இயேசப்பா எங்களை பாதுகாத்தல்லும். மீகா எப்படியா ஆத்மாக்க அலறி புலம்பி அழுது ஜெபித்தாரப்பா. அவர் இருளில் உட்கார்ந்தால் நீர் அவருக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்தீரே, எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் நீர் வர வேண்டுமே. அப்பா அப்பா, எங்களுக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்க வாசஸ்தலத்தினே வெளிச்சம் இருந்தது ஆண்டவரே. எகிப்திற்கு காரில் இருந்தது ஆண்டவரே. இன்றைக்கு சபையாகி எங்கள் மேலே, நம்முடைய ஜனங்களாக எங்கள் மேலே அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபை கூடி வந்து விட்டுவிடாத படிக்கணும். ஐக்கியத்தில் இருக்க உம்மோடு அம்ப எங்கள் ஐக்கியம் பிதாமாகிய தேவோடு குமாரன இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கவும், தேவ பிள்ளைகளும் ஐக்கியமாய் ஒரே மனதை இருக்கவும், ஐக்கியத்திலே வளரவும் எங்களுக்கு கிருபை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டு இந்த வார்த்தையை கேட்டு இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணுவீராக. இந்த வார்த்தை டிவியில கேட்டுக்கொண்டிருக்கிற, இப்போது பார்த்து கொண்டிருக்கிற, எஃப்எம் ரேடியோல கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே, இந்த யூடியூப்ல, வீமோல, இன்னும் எந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ, அத்தனை பேர் மீதும் வெளிச்சம் பிரகாசிப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீ செய்ய போவதற்காய் நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஆம், கர்த்தருடைய அது நல்ல ஆவிதான் நம்மை செம்மையான வழியில நடத்துவார். தேங்க்யூ லார்ட். வாய் திறந்து நம்ம எல்லாம் கேட்போம். ஆவியானவர் எனக்குள் வா.

0: ஆமென். ஆவியானவரே, இப்பொழுது யார் யாரெல்லாம் எனக்கு அந்த வெளிச்சம் வேண்டும் ஆண்டவரே? யோபுக்கு கொடுத்த வெளிச்சம், மீகாவுக்கு கொடுத்த வெளிச்சம், இஸ்ரவேல் மக்கள் கொடுத்த வெளிச்சம், அந்த நித்திய வெளிச்சம் எங்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியான உதவியை நாடுகிறாரோ, இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் இறங்கி வருவாராக. வானங்கள் திறக்கப்படுவதாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மழை இறங்கி வருவதாக. வாங்க ஆவியானவரே, இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும்.
1: ஜீசஸ், அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி, தேவ பிரசரம், தேவண்ட மகிமை, தேவண்ட கிருபை சிவந்து கிளட்டும் ஐயா. மகத்தான காரியத்தை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தால் நிரப்புங்க, பக்தி வரத்தாங்க, ஜெபிக்க துதிக்க உதவி செய்ங்க. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டு, மந்திரம் செவனை உடைத்து போட்டு, பிசாசுங்க அழிந்து போட்டு, வேலையில மக்கள் வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தையில்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சம்மாளாத மக்கள் சம்மான் தரணும். கடன், கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. யாவரஞ்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசுக்கு மக்கள் வெற்றி தாங்க ஏசப்பா. உங்க மகத்துவ நாமத்தை மகிப்படுத்துங்க ஏசப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, படிக்கிறவர்களின் ஞானத்தை தாங்க ஆண்டவரே. நம்முடைய வல்லமை இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு ஆண்டவரே. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், உங்க மகத்துவ நாமத்தை மகிப்படுத்துங்க. மழையினால யாருக்கும் பாதிப்பு உண்டாகக்கூடாது ராஜா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாம் மகிப்படட்டும். எல்லா துதி கனமாக்கி முக்கிச்சு விடுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசப்பா நாமத்துல தாழ்மையாடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜபையை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, யாராவது ஒருவர் நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை, உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-307-80-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினார் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில், இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினார் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர். 1-409-0100-0002229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர். 1-3-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6-4-3-1-0-1, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9-4-4-3-0-7-8-0-1-9 மற்றும் 7-5-9-8-1-1-2-4-3-5. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andatjesus.in. God bless you.

0: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன். அவர் உறுதியா பற்றி பிடிச்சுக்கோங்க. அவர் தான் மெய்யான தேவன். அவர் தான் நித்தி ஜீவனுடையவர். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கோங்க. இயேசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாரு மேனவர்களே. அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்தி ஜீவனுமா இருக்கிறார். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது. விடா அப்படியா பிடிச்சுக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசு தான். அதான் யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருப்பு. ஆசு பாருங்க, யோபின் புஸ்தகம் 13:15
1: அவர் என்னை கொன்று போட்டாலும்
0: அவர்
1: மேல் நம்பிக்கையாயிருப்பேன்.
0: அவர் நம்பிக்கை சின்ன பிரச்சனை கர்த்தர் போட சொல்லலாம் மொறுமொறுத்துருவாங்க. ஆமா, என்ன இருக்குது கர்த்தர் சேவமணி, என்ன இருக்குது மொறுமொறுத்துருவாங்க. ஆனா யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல என்ன செய்வேன், நம்பிக்கையாயிருப்பேன். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவன் தீர்க்க ஆயுசமா இருக்கிறாரு. அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன். அவர் தான் நித்திய ஜீவன். நமக்குள்ள இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ரோமருக்கு நிறுவோம் 5:17
1: இயேசு கிறிஸ்து என்னும்
0: ஒருவராலே
1: ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது
0: அதிக
1: நிச்சயமாமே.
0: அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே, இயேசு கிறிஸ்துனாலதான் என்ன சொல்ற, ஜீவன் அடைந்த என்ன செய்ய போறோம், ஆளப்போறோம். எங்க ஆளப்போறோம், 1000 வருஷம் கர்த்தராகிய தேவனோடு ஆளப்போறோம். அல்லேலூயா. நம்பிக்கை இருக்கு, அல்லேலூயா சொல்லமா. நம்ம அதுல ஆள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுக்குத்தான் இந்த உலகத்துல எத்தனையோ பாடுகள். என்ன நிலை வந்தாலும் சரி, அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கணும். பற்றி பிடிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்கறாரு, முதல்ல பார்த்தா என்ன கொடுக்கறாரு, வலது கருத்துல நம்மள தாங்குறாரு, அப்புறம் சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு. அது மாத்திர நமக்கு ஆலோசனை தந்து முடிவில் நம்மள என்ன செய்யறாரு, மகிமில சேர்த்துக்கிறாரு. ரெண்டாவது பூர்ண சமாதானமா கொடுக்கறாரு. மூன்றாவது நம்மள என்ன செய்யறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான்காவதா என்ன கொடுக்கிறாரு, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவரோடு இருந்தா கிறிஸ்து இயேசு விழால நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு நாள் நம்ம என்ன செய்ய, 1000 வருஷம் ஆட்சியில ஆளிகை செய்ய போறோம். அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 7:27 வானத்தின் கீழெங்கும் உள்ள
1: ராஜ்யங்களின்
0: ராஜரீகமும்
1: ஆளுகையும்
0: மகத்துவமும்
1: உன்னதமானவருடைய
0: பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: உன்னதமான பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
1: அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம், நித்திய ராஜ்யம்.
1: சகல கர்த்தத்துவங்களும்
0: அவரை சேவித்து
1: அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான்.
0: அவர் கீழ்பட்டிருக்கும் என்றார். அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலயும் நமக்கு எல்லாம் தராரு, உதவி செய்யறாரு, சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு, நமக்கு வலது கருத்தை பிடிச்சு தாங்குறாரு. அது மாத்திரம் நம்மள என்ன செய்யறாரு, நமக்கு ஆலோசனை தந்து நம்ம எங்க சேர்க்கிறாரு, மகிழ்மை சேர்க்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கறாரு, பரிபூர்ண பூர்ண சமாதத்தை கொடுக்கிறார். மூன்றாவது நம்மளை எப்படி வைக்கிறாரு, உயிரோடு வைக்கிறார். நான்காவதாக நித்தி ஜீவனை கொடுக்கிறாரு. அதில் ஜீவனும் தீர்க்காயுசும். அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கு. அப்புறம் அவரோட நம்ம ஆளிகை செய்ய போறோம். பசுத்தான்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்போறாரு. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னா கர்த்தர் உறுதியாய் பற்றி கொண்டால் போதும். அல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா, கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சுக்கணும். நீங்க தான் அண்டவரை, எனக்கு யாரும் இல்லப்பா, நீங்க தான் சொல்லி அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம நமக்கு தீர்க்க ஆயுசு தர. ஒரு நாள் 1000 வருஷம் அரசு அரசியல் அவரோட அரசாழ்வோம். நித்தி சீவன் நம்ம தீர்க்க ஆயுசு தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பாரு. அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து பண்ணுமா.
2: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவர் கரம் நம்மை தாங்குகிறது, முடிவிலே நம்மை மகிமேலே ஏற்றுக்கொள்கிறது, நம் வலது கை பிடித்து தாங்குகிறார். இறுதியிலே கடைசியிலே பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைபடி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு அவர் தருகிறார். நதியளவு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரல்ல, மூன்றாவதாய் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவர் செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். நான்காவதாக, நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார், நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை 1000 வருடம் அவரோடு சேர்ந்து அரசாண போகிறோம். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படிக்கு எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவரே? இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து வருவோம். தேங்க்யூ லான் தகப்பனே, உங்க தேவனாகி கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா, உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். உம்மிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உம்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூர்ண சமாதானத்தை நிரம்பி வழியிற சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்கிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியானங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உங்களுடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க அந்த பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் எங்களுக்குள் வைத்து ஆமாண்ட தீர்க்காயசை கொடுத்து ஆயிரம் வருட அரசாட்சியில் உமோடு கூட சேர்ந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, அவள் கரங்களை கருத்தை பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுத்தாக்க இன்னும் வல்லமையாக கருத்தை பயன்படுத்தும். தேங்க்யூ அல்லாஹ், நமக்கு நன்றி.
1: உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க, ஏசப்பா பலவீனத்தை குணமாக்க, மந்திர கட்டு செய்வனிட்டு உடைத்து படுங்க. அன்றுவரையுமே துதிக்கிறமையா ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறகமா இருப்பீங்க. வியாதிகள், நோய்கள், பலவீனம் நீங்கி போட்டு மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டு பரிசுத்தாவியான அபிஷேக அளவுலாம் ஊற்று மண்டவரை வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத குடும்பங்களில் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கில்லா சகுலி குழந்தை பாய்ச்சை தாங்க. கடன், கண்ணீர், வேதனைகள் இருந்து விடுதலை செய்யுங்க. அன்றுவரே அற்புதங்களை செய்யுங்க, அச்சயங்களை செய்யுங்க அப்பா. வீடு மீக்க முடியாத மக்களுக்கு வீடை வீட்டுக்குள்ள கிருவை செய்யுங்க அப்பா. கடன் பிரச்சனோடு மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க. எல்லாருமே பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்க பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. அமை ஸ்தோத்திரம் பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சம இல்லாத குடும்பத்தில் சமாளத்தை தர வேண்டும் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கத்துடி நாம மாத்திரம் அங்கிப்படட்டும் ஐயா. பிரிந்த குடும்பம் அனைக்குமே வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவர. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவர. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனம் ஆகியமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக ஜீவிரோம் பரமபிதாவே, ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestbombs@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராக என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-49-10-00-00-2229 என்ற எண்ணிற்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-33-10-00-00-26 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-49-10-00-00-2229 என்ற எண்ணிற்கோ, ஹேண்ட் ஆஃப்

சக்சஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர். 1-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். யூகோ பேங்க், குன்னூர். 1-3-1-0-1-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது.

0: இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும், வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தினை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is aslinkaram@gmail.com. Our website andofjesus.com. God bless you.

0: தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் வாஞ்ச. ஹல்லேலூயா. அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் சொல்ல நம்ம என்ன செய்யணும் பாருங்க. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி
0: தேவன்
1: தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க. தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: மனுஷருடைய இதயத்தில் தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்லை, காது என்ன செய்யல கேட்கவும் இல்லை, இதயத்தில் மனிதருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. அன்று அன்பு தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீடை தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5.
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பாத்தீங்களா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு என்ன செய்யறான்?
1: வாக்குத்தத்தம் பண்ணின
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளவில்லை. என்ன வாக்குத்தத்தம்? அதான் சொன்னார், என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத இருந்தவங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தில் அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரிடத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வெங்காயம் விரிச்சா விரிச்சா என்ன இருக்குது? அதுல என்னதான் இருக்குது? தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறீங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி எப்போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் எனக்கு வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்ல. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 Corinthians 7:31.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: வேஷம் என்ன செய்யப்போது? கடந்து போயிருங்க. உலகத்தை என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போவோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தமிழத்தில் அன்பு குருவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? அதே சொன்னார், என் பிதா வீட்டில் அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைனா சொல்லியிருப்பேன், மறுபடியும் வந்து உங்களை இறைச்சி என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு? ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதான் சொல்றாரு, அன்பு கூற வேண்டும், அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிற அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத
1: அன்புடனே
0: அன்பு
1: கூறுகிற யாவரோடும்
0: பாத்தீங்களா, அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கூடும்போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் நமக்கு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்ப பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, இறுதியத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்ல. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும் போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் உங்களை என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு கூறுன்னு சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 2:37.
1: இயேசு அவனை நோக்கி
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன்
1: முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும்
0: உன்
1: முழு மனதோடும்
0: அன்பு
1: கூறுவாயாக.
0: முழு இருதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரிடத்தை என்ன செய்யணும்? அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கிட்ட இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழுகிறத்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடும் மனதோடும் அவர்கிட்ட அன்பு குருவன் சொன்னா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக
1: நோக்கி,
0: இயேசு அவளை நோக்கி,
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
1: உன் முழு இருதயத்தோடும்,
0: உன் முழு இருதயத்தோடும்,
1: உன் முழு ஆத்மாவோடும்,
0: உன் முழு ஆத்மாவோடும்,
1: உன் முழு மனதோடும்,
0: உன் முழு மனதோடும்
1: அன்பு கூறுவாயாக,
0: அன்பு கூறுவாயாக, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மத்தோடும், முழு மனதோடும் கர்த்தரிடத்தை என்ன செய்யணும், அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கத்துக்கும் இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழு இருதயத்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடும் மனதோடும் அவர்கிட்ட அன்பு குருவன் சொன்னா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் பேசும் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். அதுங்க நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மட மட மட மடம் போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும். உயிரியத்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு, அவர் அந்த ராஜ்யத்தை பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய, ராஜ்யத்தை தேவன் கொடுக்கிறா. அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். இரண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29
1: ஆகையால்,
0: ஆகையால்
1: என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யார் பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹலிலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாஸ்து பாத்தீங்கன்னா, கீழே வாஸ்து பாத்தீங்கன்னா கத்து சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போல நானும் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னாரு. சீசர்கள் என்ன செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. அவங்களும் கர்த்தருடைய ஊழியில் யாருமே பணக்காரா இருந்ததே கிடையாது. எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிற கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதா எனக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தணும், நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5
1: அங்கே ராக்காலம் இராது,
0: அங்கே என்ன

0: இல்ல பரலோகத்துல என்ன இல்ல ராத்தாளம் இராது,
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்து தான் போவோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
0: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க? சதா காலங்களும் அரசாளுவார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கத்தரே நம்ம பிரகாசிப்பார். கத்துடி பிள்ளைகள் கத்திற்காக வாழ்றவங்க நினைச்சவங்க சதா காலமும் அரசாழ்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கத்தர் வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்க முடியும் நீ ஆயத்தப்படுது.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கத்தர் ஆயத்தப்படுத்துறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கத்தர் வருக சமீபமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களும் போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, கத்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செப்பார், நம்ம சதா காலமா அரசால போகிறோம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்தன்னு கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டர் வந்துட்டார்னா, திடீர்னு ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்ப இயேசுக்கு வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கையை கர்த்தர் எதுக்கு ஒப்பிட்டு இருக்காரு, புல்லுக்கு ஒப்பிட்டு இருக்காரு, புல்லின் பூவிக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். நம்ம ஆத்தம எப்ப எடுத்துக்கொள்ள போனோம் நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு, கொலோசியன் புஸ்தகம் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல்,
1: கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அது யாருக்காக செய்யணுமா, கத்திருக்க சும்மா இல்ல, மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அங்க அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம். அவருதான் நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போட செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்க போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க எத்தனை பேர். அதை நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம். எதை செய்தாலும் என்ன செய்யணும், கத்திருக்கின்ற மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு, யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போகணும். அப்படியெல்லாம் நம்ம ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பாக்குறாரு, மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது. கத்தர் அவங்களை பார்க்கிறாரு, அதைத்தான் நம்ம அதை கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செவிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படி வேணாலும் நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி, வீண் குழப்பம், எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கத்திரமலை பார்க்கிறார், மனிதன் முகத்தை பார்க்கும், கத்தை எங்க பார்க்கிறாரு, இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். குலோசியன் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றிருக்க நம்ம எப்படி இருக்கணும், கவனமா. யாரும் நமக்கு இந்த உலகத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஊழியம் செஞ்சாலும் யார் பாக்குறாரு, நம்மள யார் பாக்குறா, ஆண்டவரையே இயேசுக்கு பாக்குறாரு. அந்த ஊழியத்தை செருக்க நம்ம எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கத்தர் வரப்போறார், அன்று வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. கத்தருடைய ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல ஊழியம் செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்லா, அதுக்கு வேண்டா. கத்தர் ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்க வேண்டும். அன்றுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் ஆடுகள் நிலையை நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும், நம்ம கையில கொடுத்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனம் வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண அவ்வளவுதான். சரி, மந்தைகள் வேற எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். கத்து வரப்போற கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம செவம் பட போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் அப்ப நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்களை குணமாக்குப்பா. எலும்பலியை குணமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அப்பா, எல்லா வியாதியும் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா மே துதிக்கிறோம். வயிற்று பலவீன அல்சரை குணமாக்குங்க சப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. ஆண்டவரே நீங்க தப்பா செய்யணும், நீங்க தப்பா குணமாக்கணும், குணமாக்கணுமையா. நானே இல்லாவ டீச்சரை கத்தனு சொன்னீங்களே, நீங்க செய்யப்பா செய்யப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். அப்ப கண் பார்வை குறைவுள்ள மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. கண்ணை உண்டாக்கினர் காணாரோ, காதை உண்டாக்கணும் கேளாரோ என்று சொன்னீங்களே அப்பா. காதுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க சப்பா. காது குணமாக்கும், காதை குணமாக்கும். கண் பார்வையும் காதையும் வேதனைப்படுத்துற பொல்லாத அசுத்தாவிய நஸ்திரனாக இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டிச்சு வைக்கிறோம். உங்க ரத்தம் ஆண்டவரே எல்லாருமே தெளிங்க சப்பா. விடுதலை கொடுங்க ராஜா. மகத்தான காரியத்தை செஞ்ச சப்பா, அற்புதத்தை செஞ்ச ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே குணமாக்குங்க, குணமாக்க குணமாக்குங்க சப்பா. முது தண்டில வலிய குணமாக்குப்பா, முது தண்டு வலிய குணமாக்குங்க சப்பா. அதிசயங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும், தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும். ஆத்தும கண்களை திறந்துவிடுங்க, அவங்க பார்க்க உதவி.

0: பெரும்பாடு உள்ள கஷ்டப்படுற மக்களை பெரும்பாடு குணமாக்கிருங்க. காத்துக்கோங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. திருமணம் ஆகாத மக்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க, நல்ல வீடு கட்டி கொடுங்க. அவங்க நாம் மகிப்படட்டும். ஆசீர்வத்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உள்ள தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்க ஜீவரம் பரமபிதாவே, ஆமே. நம்ம சேவத்தை தேவன் கேட்டிருக்கிறாரு, கலங்காதீங்க.
1: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்தோமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
3: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான

0: ஒரு புத்தகம் நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112-435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.com. God bless you.

0: இருபத்தி மூணாம் சங்கீதம் அஞ்சாவது வசனம்.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
0: நாளெல்லாம்
1: நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
0: நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
1: நான் கர்த்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: கர்த்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த உலக நமக்கு சொந்தல்ல, எங்க நீடித்த நாள் நிலைத்திருப்போம்? நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். அதுக்காக நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம என்ன செய்யணும்? அதிகமா சீர்படுத்தணும் நம்ம வாழ்க்கைய. இருபத்தி மூணாம் சங்கீதம் அஞ்சாவது வசனம்.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
0: நாளெல்லாம்
1: நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
0: நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
1: நான் கர்த்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: கர்த்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த உலக நமக்கு சொந்தல்ல, எங்க நீடித்த நாட்கள் நிலைத்திருப்போம்? நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். அதுக்காக நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம என்ன செய்யணும்? அதிகமா சீர்படுத்தணும் நம்ம வாழ்க்கைய. நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையை வந்து எல்லா காரியத்திலையும் கரெக்டா வச்சுக்கணும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த வீடு இல்ல, சொந்த உலகம் இல்ல. உலகத்தில் வேசு ஒரு நாளைக்கு என்ன செய்யப்போகுது? கடந்து போயிரும். ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம்.
1: பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: பூமிக்குரிய கூடாரம் என்ன செய்வோம்? அழிந்து போனாலும்
1: தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு. அந்த வீட்டுக்கு போறதுக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும். இல்லாட்டா நம்ம என்ன செய்வோம்? இந்த வீட்டை விளந்துரும். இந்த உலகத்துல இருந்து கஷ்டப்படுற நாள் நமக்கு போது. உலகத்துல எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம். பரலோகத்துல என்ன வீடு இருக்கு? நித்திய வீடு. அந்த வீட்டுக்கு நம்ம ஒவ்வொருவரும் போகணும். அதுக்கு இங்கேயே ஆயத்தப்பட்டாதான் நம்ம போக முடியும். அங்க நம்ம அதுக்கு பிறகு இறந்தா பிறகு பாத்துக்கலாம் நினைச்சா நிச்சயமா நம்மளால போக முடியாது. இந்த உலகத்திலேயே நம்ம ஆயத்தமா இருக்கணும். முதல்ல பார்க்கிறோம் கத்தர் சொல்றாரு யோவான் சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் ரெண்டாம் வசனம்.
1: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள்.
0: என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள்.
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நமக்கு நிறைய பிதாவிடத்துல என்ன, எத்தனை வாசஸ்தலம் இருக்கு? அநேக வாசஸ்தலம் உண்டு. நம்ம எந்த நிலைமையில கத்திற்காக வாழ்ந்திருக்கோமோ அங்க அதுக்கு தகுந்தபடி வாசஸ் நமக்கு அங்க வீடு இருக்கு. நிறைய அநேக வாசத்தலம் உண்டு. ஒரு வாசத்தலம் மட்டும் இல்ல. நம்ம எந்த தகுதி, எந்த இந்த உலகத்துல என்ன நம்ம செஞ்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த நமக்கு ஒரு வாசஸ்தலம் வீடு இருக்கு அங்க பரலோகத்துல. கத்திற்காக நம்ம அதிகமா பாடுபட்டா, கத்திற்காக அதிகமா நம்ம ஆண்டிற்காக எதை செய்தாலும் கத்திற்காக மனப்பூர்வமா செய்தா அது தகுந்த ஒரு வாசஸ்தலம் இருக்கு. இல்ல நம்ம ஏதோ ஒன்று போனோம்னா சும்மா பரதேசில் ஒரு இடம், அதுலதான் அவ்வளவுதான் இருக்கும். நம்ம கத்திற்காக எதையாவது செஞ்சாலும் ஆண்டு சொல்றாரு மூணாம் வசனத்துல என்ன செய்யறாரா, அவரோடு நம்ம இருப்போமா. அந்த இடத்துக்கு போனோம்னா அது தகுந்தபடி நம்ம கத்துட்ட உலகத்துல இருக்கும் போதே கத்திற்காக கிரியை செய்யணும். மூணாம் வசனம் பதினாலாம் அதிகாரம் மூணாம் வசனம்.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
0: உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
1: நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும் இருக்கும்படி
1: நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்க

0: இடத்துல அவரிடத்துல இருக்கணும் சொன்னா இந்த உலகத்துல அதுக்கு தகுந்தபடி நம்ம கத்திற்காக எதையாவது செய்யணும். அப்ப நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க நம்ம இருப்போம். ஆனா அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, கொஞ்சம் இல்ல நிறைய வாசஸ்தலம் அங்க இருக்குது. நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கத்திற்காக, அது தகுந்த நமக்கு வாசஸ்தலம் உண்டு. அதனால இந்த உலகத்துல இருக்கும் போதே நம்ம எதையாவது கத்திற்காக நல்லா கிரியை செய்யணும். கிரி செஞ்சா அது தகுந்த வாசஸ்தலம் உண்டு. நம்ம கத்திற்காக எதையாவது ஒரு செய்யாம அப்படின்னு நம்ம உலகத்துல நம்ம பிடுமோ, நம்ம பிள்ளைங்க, நம்ம வாழ்க்கை, நம்ம தான், நமக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கு, இதை பார்க்கணும் அதை பார்க்கணும்னு அதுக்கு தகுந்த வாசத்தில் தான் உண்டு. அதுக்கு பிறகு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. கத்தர் சொல்றாரு என்ன செய்யணும், மனசுக்குமார் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்போறோம். அப்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு வாச செலவு உண்டுன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அப்பதான் நம்ம அந்த இடத்துல அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். இந்த உலகத்தில் நமக்கு சொந்தம் இல்லை பாருங்க, உலகத்தின் வேஷம் நம்ம ஒரு நாள் என்ன செய்வது கடந்து போகுது. அதுவும் ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன விசேஷம் 18:8
1: ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ,
0: பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. இதெல்லாம் சும்மா சொல்றாங்க, இதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்றத நம்ம அதுக்கு தகுந்த இடம் தான் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்துல எதை செய்தாலும் கத்திற்காக மனப்பூர்வமா, கத்திற்காக ஊழி செஞ்சாலும் மனப்பூர்வமா செய்யணும். ஊழி இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போட்டா என்ன நாளைக்கு போய்க்கலாம், நம்ம இப்படியே நினைச்சோம்னா நம்ம அந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம எதை செய்தாலும் பணம் உதவி செஞ்சாலும் கத்திற்காக செய்யணும். நம்ம கத்திர செய்யும் போது அங்க ஆண்டவர் என்ன செய்வாரு, அதுக்கு தகுந்த இடத்த வச்சிருப்பாரு. இந்த உலகத்துல பாருங்க, நிறைய நல்ல நிறைய பெரிய பெரிய வீடு கட்டியிருக்காங்க. அவங்க வீட்டில் பார்த்தா எத்தனையோ ரூம்லாம் கட்டுறாங்க. அவங்களுக்கு ஒன்று வீடு ஒன்று அவங்களுக்கு ஒரு கீழே விழுந்து விழாது. எத்தனை வீடு, 3 மாடி 4 மாடி, சென்னையில் எத்தனையோ மாடி கட்டியிருக்காங்க. அதுக்கு தகுந்த அவங்க எத்தனை பாடுபட்டு எத்தனை பணம் செலவு பண்ணி கட்டியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். நம்ம ஊரில் பார்த்தா நம்ம சின்ன வீடு அப்படி இருக்கும், அப்போ நமக்கு அது தகுந்த வீடு. அதே போல் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமாக இருக்கணும். நான் அந்த எதை செய்தாலும் கத்திற்காக மனப்பூர்வமா கத்திற்காக செய்வேன் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உலகத்துல இங்க இல்ல பரலோகத்துல இருக்கு. இங்க செய்ய நீங்க என்ன செய்றீங்களோ அங்க ஒரு அந்த ஆசீர்வாதம் தேவநாய் கத்தர் அங்க வச்சிருக்கிறாரு. நம்ம இங்க செய்யட்டா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்ல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு. அவரு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டுன்னு சொல்லல, அவர் என்ன சொல்றாரு, விசுவாசத்தை காத்துக்கொண்டு. விசுவாசம் இருந்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ஒவ்வொரு நாளும் கத்திற்காக எதையாவது செய்யறோம், நம்ம கத்திற்காக குடுக்கறோம், கத்திற்காக செய்யறோம், கத்திற்காக நிறைய பேர் ஊழித்து நம்ம போய் எங்கேயாவது இப்படியாவது ஆண்டரை பத்தி ஒருத்தருக்காக சொல்லணும். அந்த பாரம் உலகத்துல கத்திற்காக நம்ம ஒன்னும் செய்யாட்ட பரலோகத்திலயும் ஒண்ணு நம்ம என்ன செய்யும், பரலோகத்திலிடம் கிடைக்காது. அதுதான் இந்த உலகம் தான் நமக்கு சொந்தமே கிடையாது. உலகத்தில் வேச ஒரு நாள் என்ன செய்ய போகுது, கடந்து போகுது. உலகத்துல எத்தனை வீடு மேல வீடு கட்டினாலும் மாடி மேல மாடி கட்டினாலும் நம்ம கூட வர போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல எத்தனை வீடை கட்டியிருந்தாலும் பாருங்க, சென்னையிலாம் 14 மாடி கட்டடம், 7 மாடி கட்டடம் கட்டுறாங்க. அவ இன்னைக்கு திடீர்னு சொல்லி பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னா என்ன செஞ்சிருந்தோம், வீடெல்லாம் என்ன செஞ்சிடும், எல்லாம் மண்ணுக்குள்ள புதஞ்சிரும். கத்திற்காக நம்ம எதை செஞ்சோம்னா பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும், இல்லையா? இந்த உலகத்தோட முடிஞ்சிரும் அவ்வளவுதான். அல்லேலூயா. கத்திற்காக செய்யணும், விசுவாசம் வேணும். எனக்கு கத்தர் நிச்சயமா வீடை கட்டி வச்சிருக்கிறாரு. நான் கத்திற்காக நான் இதை செய்தாலும் அவருக்கு செய்யற அவர் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு பரலோகத்துல தருவாருங்கிற உங்களுக்கு விசுவாசத்தோடு நீங்க எதை செய்தாலும் செய்தாதான் கத்திற்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கத்தர் வச்சிருப்பாரு. இங்க நம்ம சும்மா ஏதோ எனதோன நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு போனோம்னா பரலோகத்துல போற வரைக்கும் அங்க ஒண்ணுமே இருக்காது. அதான் சரி, அவன் அவனுக்கு கிளியா அழிக்கும் போல என்னோடனே கூட வருது. நீங்க எதை செய்யறீங்களோ அதுதான் பரலோகத்துல உங்களுக்கு அங்க ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறாரு. ரெண்டாவதாக எபிரேயன் புஸ்தகம் 10:21-22
1: தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க
0: கெட்ட மனசாட்சி, கெட்ட மனசாட்சியோட பரலோகத்துக்கு என்ன செய்ய போக முடியாது. துர்மனசாட்சி நீங்க
1: தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும்,
0: நம்ம கர்த்தருடைய ரத்தத்தினால தெளிக்கப்பட்ட இருதயம். வாசித்து பாருங்க, 1 பேதுரு 1:2
1: இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும்.
0: அப்ப நம்ம ஆண்டவரா இயேசுக்கு ரத்தம் மாதிரி என்ன செய்யணும்? தெளிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் தெளிக்கப்படணும். இயேசுக்கு ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம செய்யற ஒவ்வொரு பாவத்தையும் கர்த்தர் எப்படி வச்சிருக்காராம் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம பாவத்தெல்லாம் ஆண்டவர் மையம் பாவங்கள் நிறைய பேர் நம்ம பாவம் என்ன அடிக்கிறோம், ஆண்டவரே நான் வந்து செவிக்காம போயிட்டேன், நான் வந்து பைபிள் வாசிக்காம போயிட்டேன், நான் வந்து இதை செவிக்காம போயிட்டேன், அதை அப்படி இல்லை. நம் பாவம் அங்க எப்படி இருக்குமா பாருங்க. ஓசியன் புஸ்தகம் 13:12
1: எப்ராயீமின் அக்கிரமம்,
0: எப்ராயீமின் அக்கிரமம்
1: கட்டி வைத்திருக்கிறது.
0: நம்ம அக்கறை என்ன செஞ்சிருக்கா? கட்டி வைத்திருக்கிறது.
1: அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: நம்ம பாவம் எங்க எப்படி இருக்குதா? பத்திரப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல, அருமையானவரே, நம்ம பாவத்தை ஒவ்வொரு பாவத்துமா அத ஆண்டர் சொல்றாரு, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு உடனே அறிக்கை செய்து திரும்ப திரும்ப திரும்ப அந்த பாவம் செஞ்சா நம்ம பாவம் எங்க என்ன எப்படி இருக்குதா? பத்திரப்பட்டு வச்சிருக்குது, கட்டப்பட்டிருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தெளிக்கப்பட்ட ஆண்டவர் ரத்தத்தினால கத்தட்ட கேட்கக்கூடிய சப்பா உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க. நான் இன்னைக்கு இந்த பாவம் செஞ்சிட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு இதை பத்தி என்ன பேசிட்டேன் ஆண்டவரே. நம்ம நினைக்கிற நம்ம பேசுறத யார் கேப்பா? எப்படி கேக்குற நினைக்கிறோம்? நம்ம பேசுறத யார் கேப்பா? வீட்டுல தானே பேசுறோம், அது யாரு கேப்பா? எப்படி அவங்களுக்கு எப்படி ஆண்டவருக்கு தெரியும்னு நினைக்கிறோம்? ஆண்டவுடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு இடத்துல இருந்து கத்திரையோட கண் என்ன செஞ்சிருக்கு? பார்த்து கொண்டே இருக்கு. நம்ம அதை மறந்துடுறோம். நம்ம பேசுறது யாரு கேப்பா? எப்படி தெரியும் நம்ம சிறப்பாம எப்படி இருக்குதான்? பத்திரப்பட்டு இருக்குதான். பாருங்க நம்ம வாழ் வயசு பாவங்கள் என்ன செய்யும்? நம்ம எலும்புகள் நிறைஞ்சிருக்குதான். வாசித்து பாருங்க, பயங்கர பயமா இருக்குது இல்ல. நம்ம அறிக்கிடணும், நம்ம ஏதோ பேசிட்டோம், நமக்கு தெரியும் யாரு பாப்பா, நம்ம பேசுற யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாருங்க நம்ம செய்யற பாவம் என்ன செய்யுதா? நம்ம வாழ் வயசு பாவம் அப்படியே எலும்புகள் நிறைஞ்சிருக்குதான் பாருங்க. ஐயோ நினைச்ச பயமா இருக்குது. யோபின் புஸ்தகம் 20:11
1: அவன் எலும்புகள் அவனுடைய வான வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும்.
0: எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. நம்ம செய்யற பாவங்கள், நம்ம வாலி வயசு பாவங்கள் எங்க நிறைந்திருக்குதா? எலும்பு நிறைஞ்சிருந்து என்ன செய்யும்? நம்மள புதைச்சிருவாங்கல்ல. அப்ப நம்மோட அந்த எலும்பு பாவம் மண்ணுக்குள்ள என்ன செய்யும்? படுத்துக்கொள்ளும். ஆண்டவரை ஏசுகிட்டு வானி சொல்லி கூப்பிட்டாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது? அங்க போக முடியாது. இறைவன் புஸ்தகம் 17:1 பாருங்க. நம்ம இதெல்லாம் நினைவு நம்ம இதுவும் இல்ல. இந்த உலகத்துல வாழும் போதே அறிக்கிடுங்க, தயவு செய்து அறிக்கிட்டுருங்க. இந்த உலகத்துல வாழும் போது அறிக்கிடாட்ட பரலோக ராஜ்யத்துல போகவே முடியாது.
1: யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணியினாலும்
0: வைரத்தின் நுனியினாலும்
1: எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும்.
0: நம்ம பாவம் எங்க எழுதப்பட்டிருக்கு? இதயத்தின் பலவையினாலும்
1: உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது.
0: நம்ம பலிபீடத்தின் கொம்புல என்ன செஞ்சிருக்கா? பதிந்திருக்குது. அதனாலதான் அருமையானவர்களே, இந்த உலகத்தை நம்ம வாழும் போதே நம்ம பாவத்தை அறிக்கிட்டு அது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செஞ்சு விட்டு விடுறோம். அறிக்கை செஞ்சு திரும்ப திரும்ப திரும்ப அந்த பாவம் செய்யுதுன்னா அறிக்கை செய்து விட்டு விடணும். இறக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டுட்டா இறக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விடாட்டா திரும்ப திரும்ப பாவம் செஞ்சா பரலோகத்துக்கு போக முடியாது. அருமையானவர்கள், ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளும். அதான் சொல்ற ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றுவரையும் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறான்டா, எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க, கற்றுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எத்தனையோ குடும்பங்கள் வேதனையோடும் கண்ணீரோடு இருக்காங்க ஆண்டவரே. அவங்க கண்ணீர்லாம் தொடங்க கவலையெல்லாம் மாத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டிக் கொடுத்திருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. கற்றுடைய கிருபை என்னாலும் தாங்கட்டும். நன்மையான காரியத்தை செய்ய ஆசீர்வச்சு உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் கொடு இருக்கட்டும் ஐயா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இந்த வழி நடத்துங்க ஏசப்பா. அப்பா நீர் பத்திரமாய் நடத்துகிற தேவன் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்க. கத்துடைய காரம் தாங்கட்டும். காய்ச்சலப்பா குணமாக்குங்க ஏசப்பா. கிட்னி குணமாக்குங்க ஏசப்பா. ஹார்ட் குணமாக்குங்க ஏசப்பா. தகப்பனையும் துதிக்கிறோம். வயிற்றுல பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா. ரட்சிப்பின் தேவனையும் துதிக்கிறோம். ஊர் மக்களை ஆசீர்வித்து ரட்சித்தரலும். பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. நரம்பு பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. நரம்பு பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. கத்துடி காரங்களை தாங்கி வழி நடத்தவும் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செங்கேசப்பா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம். கண்பார்வை இல்லாத மக்கள் கண்பார்வை தாங்கேசப்பா. புதிய கண்ணை வைங்கேசப்பா. பலப்படுத்துங்க தேவாதி தேவனே. பலத்த காரியத்தை செய்ய வேண்டிக் கொள்வதற்கும் அனுப்புவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திரும்பமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும் ஏசப்பா. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. கடன் பிரச்சனையோடு இருக்க மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குடிக்கிற மக்களை விடுதலை செய்ய ஆண்டவரே. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். தொழில் செய்ற குடும்பங்களை ஆசிரியக்கப்படணும். வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசிரியக்கப்படணும். அப்பா கேசில் இருக்கும் மக்கள் வெற்றி தரணும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் செழிப்பாய் மாற்றும் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, அப்பாவை நோக்கி செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் படிக்க ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஏசப்பா. வீடு கட்ட முடியலையே, நிலம் இருக்குது கட்ட முடியலையேன்னு சொல்லி கலங்குற மக்களுக்கு நல்ல வீடு, அழகான வீடை கட்டி கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஏசப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஏசப்பா. நன்மையான காரியத்தை செய்ய. கர்த்தருடைய நாமம் மகிழ்படட்டும். எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார், கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தல் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதெல்லாம் ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598 1 1 2 4 3 5. In English, Hand of Jesus Ministries, Tollbar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address asinkaram@gmail.com. Our website, andatjesus.com. God bless you.

0: மேனவர ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளும். அதான் சொல்ற ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது. வாஸ்து பாருங்க, சங்கீதம் 49 சங்கீதம் 15 வசனம். இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை அருமையானவர்களே, பரிசுத்தமா வாழ வேண்டும்.
1: ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார்.
0: மீட்பு அருமையானது ஒன்று இருக்குமே. வாசி.
1: அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது.
0: ஆத்ம மீட்பு எப்படி இருக்குது? மிகவும் அருமையா இருக்குது. இந்த உலகத்துல வாழும் போதே நம்ம கத்துட்டு அறிக்கிட்டு அருமையானவர்களே, நம்ம ஆத்மா எப்ப எடுத்து போய் யாருக்குமே தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? எப்பவுமே சுவிசேஷம் 5 37 வசனம்.
1: உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்.
0: அப்ப இதில் இங்கு ஆண்டவராக இயேசு சொல்ல உள்ளது உள்ளதென்று சொல்லுங்க, இல்லது இல்லதென்று சொல்லுங்க, மிஞ்சினதெல்லாம் தீமையினால உண்டாயிருக்கும் சொல்றாரு. யாக்கோபின் புஸ்தகம் 5:12 வசனம்.
1: நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு.
0: பொய் சொன்னா எங்க போயிருவான்?
1: ஆக்கினைக்குள்ளாக
0: தீர்க்கப்படாதபடிக்கு
1: உள்ளதை
0: உள்ளதென்றும்
1: இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடுவீர்கள்.
0: பாத்தீங்களா, 19 சங்கீதம் 11 வசனம். வசனம் உள்ளத்திலிருந்தாதான் பாவம் செய்யாதபடிக்கு நம்ம இதயத்தை காத்துக்கொள்ள முடியும்.
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: வாக்கை எங்க வச்சிருந்தாரா? இருதயத்தில். ஏன்னா பாவம் எங்க இருக்கு? நம்ம வாசித்தோ, நம்ம இருதய பலகையில. இறைமை 17:1. நான் ஏன்னா எனக்கு ரொம்ப பாரமா இருக்குது ஆண்டவரே, எங்க மக்கள் எப்படியாவது பரலோகத்துக்கு வரணும், மனசுல ரொம்ப எனக்கு பாரமா இருக்குது. அதனாலதான் அன்று இந்த பாவத்தில நீங்க அறிக்கிட்டு ஒப்புறவுதான் என்னோட
1: யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும்
0: எழுதப்பட்டு
1: அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும்.
0: நம்ம பாவம் எங்க எழுதப்பட்டிருக்கு? இருதயத்தின்
1: பலகையில.
0: நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தால என்னை கழுவுங்க. அத்தோடு வேதம் சொல்லுது 1 John 1:7-9.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
0: சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
0: நம்ம செய்த ஒவ்வொரு பாவங்களையும் ஆண்டவரே கேட்கணும். ஆண்டவரே, சின்ன வயதிலிருந்து நான் என் தாயின் வயிற்றுல பிறந்த வயதிலிருந்து நான் செய்த பாவங்களை மன்னியும் சொல்லி அறிக்கையிட்டார்.
1: பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
0: எப்படி இருக்காரு? நம்ம சுத்திகரிப்பதற்கு எப்படி இருக்கிறாரு? உண்மை நீதியுள்ள இருக்கிறதுனால நீங்க ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, என் சின்ன வயதுல, என் வாலி வயதுல, இந்த வயசான காலத்துல என்னென்ன பாவஞ்சிருக்கான் ஆண்டவரே, என்னை மன்னிமப்பா, என்னென்ன பாவம் காமிங்க ஆண்டவரே, எனக்கு என்னென்ன பாவம் செஞ்சிருக்கேன் இதுவரை காமிங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கத்துட்ட கேட்கணும். சொல்றாருல, வாலி வயது பாவம் எங்க படுத்துக்கொள்ளும், எங்க இருக்கோ? சத்தமா சொல்லுங்க, எலும்புகளுக்குள்ள இருக்கும். அதனாலதான் தாவி இது கேட்கிறார் பாருங்க. சங்கீத புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா 25:7 வசனம்.
1: என் இளவயதின் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாதரும்.
0: என் இளவயதின் பாவங்களையும் மீறுதல் என்ன செய்யாதீங்க ஆண்டவரே? நினையாதீங்க ஆண்டவரே, நினையாதீங்க. ஏன்னா நல்லா பாருங்க, தவுல் ஒரு இடத்துல பாவத்தை அறிக்கிறாரு. 1 Samuel 15:24. அறிக்கிறது பாருங்க.
1: அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி
0: ஆண்டவர் கூட அவர் நோக்கி செவிக்கல, சாமுவேலை நோக்கி,
1: நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதனால் பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லி கேட்டேன்.
0: என்ன சொல்ற, என்ன நான் தான் செஞ்சிட்டேன் சொல்லல, என்ன சொல்றாரு, ஜனங்களுக்கு பயந்து
1: அவர்கள் சொல்லி கேட்டேன்,
0: அவர்கள் சொல்லி கேட்டேன்,
1: இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து.
0: யார் யார் மன்னிக்க முடியும், சாமியல் மன்னிக்க முடியுமா, மன்னிக்க முடியாது. அதுக்கு சொல்றாரு,
1: இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து,
0: நீர் என் பாவத்தை மன்னித்து,
1: நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு,
0: நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு
1: என்னோடு கூட திரும்பி வரும் என்றான்.
0: என்னோட சேர்ந்து வரும், பாத்தீங்களா எவ்வளவு வேதனையா இருக்கு. கர்த்தரை அறிக்கை செய்யல, அவர் சொல்ற நீர் என்ன மன்னிச்சு என்ன செய்ய, என்ன கர்த்தரை பணிந்து கொள்ள என்னோட வாங்க, ஏன்னா என்ன கணம் பண்றதுக்காக அப்படின்னு நினைக்காரு. தாவியத பாருங்க, ஒவ்வொரு பாவமா அறிக்கிட்டாரு, சிறு வயது பாவம், வாலி வயது பாவம், ஒவ்வொரு பாவத்தை அறிக்கிட்டதுனால கத்தராகி தேவன் அவரை பார்த்து என்ன சொன்னாரு, என் இருதயத்துக்கு ஏற்றுவேன்னு சொன்னாரு. நீங்க அவர் பாவத்தை அறிகிட்ட நிறைய இருக்குது, அது சொல்றதுக்கு நேரம் இல்லை. அந்த ஒரே ஒரு பாவம் மட்டும், ஒரே ஒரு பாவம் மட்டும் அவர் சொல்றாரு பாருங்க, 25:11.
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே,
1: என் அக்கிரமம் பெரியது,
0: என் அக்கிரமம் பெரியது,
1: உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும்.
0: உங்க நாமத்தின் நிமித்தம் அதை என்ன செஞ்சிருங்க, எனக்கு
1: மன்னித்தருளும்.
0: உங்க நாமத்தின் நிமித்தம், இயேசுகிறது நாமத்தில் தான் மன்னிக்க முடியும். நம் பாவத்தை உண்மையா உணர்ந்து, இயேசுவே உங்க ரத்தத்தால் என்னை கழுமையா, நான் செய்து தப்பு தான் ஆண்டவரே, இப்படி செஞ்சிட்டேனே, நமக்கு விரோதமா பாவம் செஞ்சனே. அதான் அவன் இளையகுமாரன் சொல்றாரு, உமக்கும் உடைய பரத்துக்கும் விரோதமா வாசித்து பாருங்க, லூக்கான விசேஷம் 15:20.
1: எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே
0: அவனுடைய
1: தகப்பன்
0: அவனை கண்டு
1: மனதுருகி
0: ஓடி
1: அவன் கழுத்தை கட்டி கொண்டு,
0: அவன் கழுத்தை, பெத்த மகனாச்சு இல்ல, எப்படி எவ்வளவு பாசமா இருந்திருப்பாரு, எவ்வளவு நாள் பாக்காம எப்படி மகனை பாக்கலான்னு காத்திருந்திருப்பாரு. ஓடி போயிட செய்யறேன், கழுத்தை
1: கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி,
0: நல்ல கவனிக்கணும், தகப்பனை நோக்கி,
1: தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும், உமக்கு விரோதமாகவும், உமக்கு முன்பாகவும், பாவம் செய்தேன்.
0: பாவம் செய்து, பாத்தீங்களா, பரத்துக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு
1: முன்பாகவும் பாவம் செய்தேன்.
0: நம்ம பாவத்தை அப்படித்தான் அறிக்கையிடணும். அவர் தான் அதுக்கு பிறகு மன்னிச்சு சொந்த மகனை ஏற்றுக்கொண்டாரு, மோதிரத்தை போட்டாங்க, மறித்தான், திரும்ப என்ன செஞ்சிட்டாரு, உயிர் தேன்பு செல்வ. அதே போல அருமையானவர்களே, இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை தான், இனிமே நம்ம இந்த உலகத்துல வாழ போறது இல்ல. இந்த உலகத்துல எல்லாம் எத்தனை வருஷம் இருக்கணுமா தெரியாது, அவரு நம்ம ஒவ்வொருத்தருக்கு அதே தான், எத்தனை வருஷம் வயசுலாம் இல்ல, இவ்வளவு வயசு வரைக்கும் இருப்பீங்க, இவ்வளவு நாள் இருப்பீங்கன்னு இல்ல. இன்னைக்கு மறித்தால் கர்த்தடி மடியில என்ன செய்யணும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லு, யாருக்கும் இந்த ஊர் சொந்தமே கிடையாது உலகம். நீ கண்ண மூணா கத்தடி மடியில போய் விழிக்கணும், அதுதான் நமக்கு தேவை. தாவி சொன்னாரு, கத்தடி வீட்டில் நீடித்த நாளுக்குல நிலைத்திருப்பேன்னு சொன்னாரு. கத்தடி வீட்டில் நிலைத்திருக்குன்னு சொன்னா, இந்த பூமுக்குரிய வீடு அழிந்து போனாலும் நமக்கு எங்க வீடு இருக்கு, நமக்கு பரலோகத்தில் வீடு இருக்கு. பரலோகத்துக்கு வீடு இருக்குன்னு சொல்லி நமக்குள்ள விசுவாசம் வேணும், எதை செய்தாலும் கத்திருக்கா செய்யணும், ஒன்னும் செய்யாம கர்த்தர் ராஜ்யத்து பெற முடியாது. அல்லேலூயா. முத பார்த்த விசுவாசித்தால் கர்த்தர் வீட்டுக்கு நம்ம போகலாம். ரெண்டாவது பார்த்தோம், அவர் வீட்டுக்கு போகணும்னா என்ன செய்யணும், இப்ப வாசிக்க கேட்கலாமா, எவரின் புஸ்தகம் 10:21-22.
1: தேவனுடைய வீட்டின் மேல்,
0: அதிகாரியான ஆசாரியர் ஒருவர் நமக்கு இருக்கிறபடினால,
1: மனசாட்சி நீங்க,
0: நம்ம மனசாட்சி இங்கே, நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் ரத்தத்தினால திரு மனசாட்சி நீங்க,
1: தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய்
0: சுத்த ஜலத்தால்
1: கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும்,
0: சரீரம் உள்ளவர்களாயும்
1: உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவோ.
0: வீட்டுக்கு எப்படி போனோம், ஆண்டவர் ரத்தம் கழுவு பண்ணும். ரெண்டாவது என்ன செய்யணும், ஜலத்தினால கழுவப்பட்டவங்க, அது ஞானசனம். மூணாவது நமக்கு இல்ல என்ன வேணும், உண்மையான இருதயம் வேணும். ஹலேலூயா, ஹலேலூயா. அதுதான் நம்ம பரலோகத்துக்கு ராஜ்யத்துல போக முடியும். முத பார்த்த விசுவாசம் நமக்கு வேணும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. ரெண்டாவது என்ன செய்யணும், நமக்கு என்ன வேணும், நம்ம இருதயத்தை சுத்தமான இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். ரெண்டாவது நம்ம சரீரம் என்ன செய்யணும், சுத்தமான சலத்தால கழுவப்பட்டிருக்கணும். முதல் ஆத்மா நம்ம இருதயம் கழுவப்படும், ரெண்டாவது என்ன செய்ய கழுவப்படணும், நம்ம சரீரம் கழுவப்படணும், நமக்குள்ள மூணாவது என்ன வேணும், உண்மையுள்ள இறுதி வேணும். அல்லேலூயா. அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவதாக எபிரேயன் புத்தகம் 12:28
1: அதெல்லாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்,
0: அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம்,
1: பயத்தோடும் பக்தியோடும்,
0: பயத்தோடும் பக்தியோடும்
1: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு,
0: தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு
1: கிருபையை பற்றி கொள்ள கடவோம்.
0: கிருபை என்ன செஞ்சோம், கத்துடைய கிருபைய பற்றி கொள்ளணும். அசைவில்லாத ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்கிற அசைஞ்சு போறது இடிஞ்சு போறது எல்லாம் நம்ம பெறப்போ ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம். அதுக்காக தேவனுடைய கிருபை என்ன செஞ்சோம், நம்ம பற்றி கொள்ளணும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம பெறணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், கிருபை தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கணும். கிருபையை நம்ம என்ன செஞ்சிடணும், பற்றி கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்ளணும். இயேசுவே நீர் ஆண்டவரே, எனக்கு உதவிச்சிங்க உதவிச்சிங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருக்க, ஏதோ வீடு இல்லாண்டவரே, உங்க கூட உங்க மடியில நீங்க எங்க இருக்கீங்க அங்கதான் நான் விட்டு அதுதான் கேட்டிருக்கேன். ஆண்டவரே நீங்க எங்க இருக்கீங்களோ உங்க கூட உங்க மடியில் தானே இருப்பாண்டவரே. எனக்கு இந்த உலகத்துல வேற இடமே எனக்கு வேண்டாண்டவரே, நான் உங்க மடியில் தானே இருக்கணும், உங்க ராஜ்யத்துக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் தேவையத்தில் அதுதான் நான் கேட்டிருக்கிறேன். இந்த ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை பாருங்க, உலகத்தில் பேச ஒரு நாள் கடந்து போகும். இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மறிச்சு போகணும். அப்ப நமக்குள்ள என்ன வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. வாசிங்க எபிரேயன் புத்தகம் 12:15
1: ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேக தீட்டுப்படாதபடிக்கு,
0: கசப்பணம் வராதபடிக்கு நம்ம காத்துக்கணும். கசப்பணம் வரக்கூடாது, கசப்பறாதபடிக்கு ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரை யார் மேலும் கசப்பறக்கூடாதுப்பா, என்னை மன்னி ஆண்டவரை, கசப்பான உள்ள எனக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாரும் அன்பா நேசிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அன்பு இல்லாட்ட உங்க ராஜ்யத்துக்கு வர முடியாதுலப்பா, எனக்கு அன்பை தாருன்னு சொல்லி நம்ம யாசப்பாட்டை தான் கேட்க முடியும். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, யாசப்பாட்டை தான் கண்ணி தெரியாம நீ ஊழியம் செஞ்ச நீ ராஜ்யத்தை வந்துருன்னு சொல்ல முடியாது. கசப்பு இருந்தா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆண்டவரே கசப்பு எனக்கு வேண்டான்னு சொல்லி கேட்கணும். பாட்டு பாடணும், எப்படி பாடணும் பாருங்க, 1 Corinthians 14:15
1: இப்படி இருக்க
0: செய்ய
1: வேண்டுவது என்ன,
0: நான்
1: ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன்,
0: நான்
1: ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன்,
0: கருத்தோடும். ஆண்டவரே கேளுங்க, ஒரு நாள் ஆண்டவரே நான் எப்படி பாடணும், ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா, நான் எப்படி செபிக்கணும். சீசர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்கல்ல, ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க. சீசர்கள் யாவான் சீசர்கள் யாவானுக்கு எப்படி செபிக்கணும் சொல்லி கொடுத்தாங்க ஆண்டவரே. நீங்கள் என்ன செவிக்கு சொல்லித்தாங்க ஆண்டவர். கேளுங்க செவிக்கணும், எப்படி நான் செவிக்கணும், உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. உங்களுக்கு அடிக்கடி சொல்லுங்க, ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்குறீங்களா, இல்ல பரலோகத்துக்கு வரீங்க, பரலோகத்துக்கு போறவங்க. அதனால ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடணும். பாட மனசில்லாம பாடக்கூடாது, அது ஆண்டவர் பாக்குறாரு. மனசில்லாம பாடக்கூடாது, நிறைய பேர் ஆண்டவர் சொல்றாரு மனசில்லாம பாடுறாங்க, ஐயோ பாடணுமேனு பாடுறாங்க, அப்படி பாடக்கூடாது. பாடும்போது எப்படி பாடணும், உள்ளத்துல ஆழத்திலிருந்து கத்துற மனப்பூர்வமாய் பாடணும். ஹல்லேலூயா. அதான் சொன்னார்ல, எதை செய்தாலும் கொலோசேயர் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும் இது பாட்டுதுன்னு சொல்லல, காணிக்க கொடுக்கறதுன்னு சொல்லல, ஊழிஞ்சிருதுன்னு சொல்லல, கத்தர் என்ன சொல்றாரு, எதை செய்தாலும் நீ உனக்கு என்ன எதை செய்தாலும்
1: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: அது மனுஷருக்கு என்று செய்யாமல். நிறைய பேர்ல காணி கொடுக்க முடியும், கையை இப்படி விரிச்சிட்டு கொடுப்பாங்க இவ்வளவு இருக்கு அப்படின்னு. அதை யார் பாக்குறா, நீங்க குடுக்கறத யார் பாக்குறா, நீங்க கத்தருக்காக குடுக்கறங்க, கத்துறவங்க பாக்குறாரு, அத நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. இந்த கையில விரிச்சிட்டு இவ்வளவு காசு இருக்குது அப்படிமாங்க,
1: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்.
0: அதுக்கு அதான் சொல்றாரு, எதை செய்தாலும் எதுக்காக செய்யக்கூடாதா, மனுஷருக்கென்று செய்யாமல்
1: கத்திற்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: கத்திற்கென்று என்ன செய்யணும், மனப்பூர்வம். அப்பதான் அவங்க பரலோகத்தில் பொக்கிசாங்க என்ன இருக்கும், நிறைச்சி வச்சிருப்பாரு. அல்லேலூயா. என் பிள்ளை இப்படி எல்லாம் செஞ்சது, இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில கூட என் பிள்ளை என் ஊழியத்தை தாங்கிச்சு, என் பிள்ளை எனக்கு இப்படிதான் செஞ்சது, என் பாடிச்சு மகிமைப்படுத்தினார், என் பிள்ளை என்னை பாடி பாடி மகிமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி கத்தர் ஒரு நாள் நம்மளை பார்த்து சொல்லுவாரு. அல்லேலூயா. நம்ம ஏனாவது ஒன்னு செய்யக்கூடாது, எதை செய்தாலும் கத்திருக்கிட்டு எப்படி செய்யணுமா, மனப்பூர்வமா செய்யணும். எதை செய்தாலும் சரி, சின்ன காரியமோ பெரிய காரியமோ உங்களை கத்தர் பார்த்துட்டு இருக்கிறார். சொல்றாரு, கத்தர் என்ன செய்யறாரா, எவ்விடத்திலிருந்து நல்லவரையும் கத்தருடைய கண்கள் என்ன செய்து நோக்கி பார்த்துட்டு இருக்கு. எங்க பாருங்க, நீதிமொழிகள் 15:3 வசனம்,
1: கர்த்தரின் கண்கள்,
0: கர்த்தருடைய கண்கள்
1: எவ்விடத்திலும் இருந்து,
0: எவ்விடத்திலும் இருந்து
1: நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது.
0: நல்லோரையும் தீயோர் நோக்கி பாரு. ஏன் இப்படி எல்லாம் சொல்ற நினைக்காதீங்க, நீங்க எப்படியாவது பரலோகத்துக்கு வரணும். என்னுடைய வாஞ்சதுதான் புஸ்தகம் 3:16 வசனம்,
1: உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி.
0: இருதயத்தில் கர்த்தரை எப்படி பாடணுமா, பக்தியோடு பாடணும், பக்தியோடு பாடி பாத்தீங்களா. கர்த்தர் என்ன செய்யணும், பக்தியோடு பாடணும். என்ன அசையில்லாத ராஜ்யத்தை நம்ம பெற போறோம், எதை பெற போறோம், அசை. முதல்ல கர்த்தர் ராஜ்யத்துக்கு போன நமக்கு என்ன வேணும், விசுவாசம். ரெண்டாவது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா எல்லா பாவத்தையும் என்ன செஞ்சிடணும், அடிக்க செஞ்சிடணும். சின்ன வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் செய்த பாவங்கள் யாருமே நம்ம பாவம் செய்யலும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் பாவம் இருக்கு, என்னிடத்துல நிறைய பாவம் இருக்குது. அதான் பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து இறக்கம் பெறுவான். இறக்கத்துக்காக தான் அவங்க எடுத்திருக்காங்க. நீங்களும் இறக்கத்துக்காக ஆண்ட நோக்கி கெஞ்சிங்கன்னு தான் இந்த வாசகம் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, இது வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். என் கூட ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். அகத்துமுள்ள ராஜாவே,

0: நினைப்பதற்கும் அதிகமாக்கிறீச்சிங்க. அப்பண்டிஸ் வயிறுவலி கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, ஆண்டவரே குணமாக்குங்க சப்பா. சுகந்தந்த உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. குழந்தை பாக்கி இல்லாம எத்தனையோ வருஷம் குழந்தை பாக்கியத்துக்காக எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டேன்னு கொண்டு குழந்தையே இல்லைன்னு சொல்ற மக்களுக்கு நீ குழந்தை பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்தரடி சொன்னீரே, நீங்க தாங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னீரப்பா. வேலை இல்லையன்னு சொல்லி எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம், ஆனால் வேலை கிடைக்கலன்னு சொல்லி கலங்குற மக்களுக்கு வேலையை தாரும். நீங்க சொன்னீங்க தானேப்பா, கத்தடத்துல மனு மகிழ்ச்சியாரு உன் இதயத்தின் வேண்டுதல் உன் கரளிச்சுவேன்னு சொன்னீரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க கிருவிச்சிங்க சப்பா. கத்தோடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும் ஆண்டவர. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா. வியாபாரஞ்சர் குடும்பங்களை ஆசீர்விக்க வேண்டும் ஆண்டவர. அப்பா ஆமை ஸ்தோத்திரம். குடும்பம் செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் அப்பா. உமை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தால் வெக்கப்பட்டு போடுதலின்னு சொன்னீரே. அன்பின் தகப்பனை அப்படியாக நீர் ஆசிரியத்து உயர்த்துங்க ராஜா. கேன்சர்னால கஷ்டப்படுற மக்களுக்கு குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா. பரிபூர்ண சுகத்தை தாரு. பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்கிருங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, மகத்தான காரியத்தை செய்ய ஆசீர்வதிங்க, அற்புதத்தை செய்ய அசியங்களை செய்கிறாச்சா. சீபிக்கிற மெய்யான தெய்வமே நீங்க தான் செய்ய வேண்டும் அப்பா. கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொன்ன வாக்கு முடி. நீங்க செய்ப்பார் அன்புக்காக இறக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராச்சா. அன்றுவரையும் நீர் ஆசீர்வித்து உயர்த்துங்க சப்பா. அப்பா அமை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பாத்துக்கிறோம். ஒவ்வொரு மேலையும் தேவண்ட அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. அக்கினி மூடட்டும் ஆண்டவர. தெய்வீக பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தகப்பனே நீ ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, தொடுங்க தொடுங்க தொடுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். தலைவலினால கஷ்டப்படுற மக்கள் தலைவலி குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. ஆசீர்வதி உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்ய. நீங்க இப்படி செய்யப்படுற அன்புக்காக ரக்கத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்ரேசப்பா. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்மா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்த நம்ம செலுத்த கேட்டார், கலங்காதீங்க.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 2-3
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக
1: வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு
1: சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும்
1: இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்
0: சொன்னார். கத்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடியும் வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டு வந்து திரும்ப நம்மளை நினைச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ளப்பாரு. அதான் பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, பத்து பாவில் எழுதியிருக்கிறாரு. பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது
0: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: என்ன செய்யணும் இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ன செய்யணும் வர்றதுக்காக எப்போ வருவாரு நம்ம உள்ள ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் பாடுகள்லாம் நம்மளால் சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மளை அறியாமல் இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்திலே நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளோ பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டில் இந்த உலகத்துல யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், என்ன நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒண்ணு இருக்கு. கத்திர பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கத்திர பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம்தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டவர் வருகிற ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனால் நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16
1: அதையல்ல
0: அதிலும்
1: மேன்மையான
0: பரமதேசத்தையே விரும்பினார்கள்.
1: ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்துக்கு போகணும் சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர் அவங்களை வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ இந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, பரலோகம் வச்சிருந்தா நமக்கு சொந்தம். அப்போ அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தால் கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு அவர்களுடைய தேவைன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோம் என்னன்னு சொல்லி நம்ம உண்மையாக வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுது. அந்த நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புறேன். பார்த்தீங்க நம்ம இங்க விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புறாரு, நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும் இந்த குளத்துல கோடி வருஷம் வாழ்ந்தாலும் இருந்தா 95 லெட்டர் 100 வயசு அவ்வளவுதான், அதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பரமராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளையே நாடுங்கள்,
0: மேலானவைகளை நாடுங்கள். பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலானை நாடும் போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பச்சையா இருக்கும். கத்திர தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் மேலாளர்களை தேடுங்க. பூமிக்குரிய காரியத்தை நீங்க தேட வேண்டாம், நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன். நீங்க தேட வேண்டிய என்னதுக்கு தேடணும், மேலானவர்களை தேடுங்க. மேலானவைகள் அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கத்தர் வருக சமீபம் அது அதுக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்தில் அவர் மடியில் நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னுடைய விருப்பம்ல அதுதான். இந்த உலகத்தில் ஒன்று வேண்டாம். நல்லா பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இனிமேல் கண்ணை மூடிட்டா கத்திர ராஜ்யத்தில் அவருடைய மடியில் உட்கார், அதுதான் என் தியாகம் வாஞ்செல்லாம். இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்தில் போய் அவர் மடியில் உட்காரணும். அல்லேலூயா. அதுக்கு தான் மேலானவர்களை நம்ம நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்லை, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக போற வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்மளை கூட்டு போவாரு, அதுதான் நம்ம தேடுகிறோம். யார் யார் எப்படியோ நான் அதுதான். கர்த்தர் எப்போ வருவாரு தேடிச்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேல மாடி கட்டினாலும் என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்ம தான் பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவன் அறியாத மக்களை அறிந்துக்கணும். அது ஒரே ஒரு வாஞ்சதான் எல்லாத்தையும். நம்ம பணம் கேட்குற எல்லாம் நினச்சிக்கிறாங்க, என்னடா பணம் பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்குறாங்க, பணம் பல அலைகிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஏன் பணத்தை கேட்குறேன்னு சொன்னால் சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாமல் இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்போ நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்லை, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம எப்போ எழுந்துக்கலாம், சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்போ பாருங்க இந்த டிவிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய என்னை மாதிரி பார்வையில்லாதவங்கலாம் ஃபோன் பண்ணி கேட்டே இருக்காங்க, எப்பம் இப்போ எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்கள் எப்படி இதெல்லாம் பார்க்கணும், டிவியில் என்ன எப்படி பார்க்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும் சொல்லி. ஹலேலூயா. ஹலேலூயா. அது ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாது வரும், நாங்கள் எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில் பார்க்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அதை பார்த்து பார்த்துக்குவோம், நாங்கள் இயேசு அறிஞ்சிக்கணும், நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ வாஞ்சியோடு கேட்குறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்து வாஞ்சை இல்லை தாக்கம் இல்லை யாருக்காவது சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சையில். ஆனால் பார்வை இல்லாதவங்க அவ்வளோ வாஞ்சியை இப்போ கேட்குறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு, ஆண்டவர் ஐயா இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போச்சு, ஒரு கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இது தான் பணத்தை கேட்குறேன். எங்களுக்கு சாப்பிட்றது கத்தர் போதுமான அளவு கொடுத்துருக்குறாரு. ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த சிகிச்சை எப்படியாவது அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால்
0: கட்டப்பட்ட
1: கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்திலே உண்டென்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: மிகவும் வாஞ்சி உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, அந்த ராஜ்யத்து மேல நமக்கு வாஞ்ச தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்தை நினைச்ச மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கத்தரி எப்போ போகலாம், எப்போ கத்தரை பற்றி பேச மாட்டாங்களா, எங்கே கத்தரை பற்றி பேசுவாங்க, எங்கே ஆண்டரை பற்றி பேசுவாங்க, எப்போ கேட்கலாம், நமக்குள்ளே அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூடாரம் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அதுதான் நம்ம சரீரம், சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூறாரோ அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு நமக்குள்ள வாஞ்சேன். ரெண்டாவது சுனாசிமா,
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம்
1: தவித்து
0: நம்முடைய
1: பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சவர்களாக இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவர்களாக இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன். கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார். அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மளை மாதிரி இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் பூலோகத்தின் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போன என்ன செய்யும் பரலோக ராஜ்யத்து மேல நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லா இருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிற அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹலேலூயா. அதுக்கு ஈடுந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்ல நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க, தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை
0: காது கேட்கவும் இல்லை
1: அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: மனுஷருடைய இதயத்துல தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்துல மனிதருடைய இதயத்துல தோன்றவும் இல்ல. ஆண்டவர் அன்பு தேவனிடத்துல முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீட தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பாத்தீங்களா, கர்த்தரத்தில் அன்பு கூறவங்களுக்கு என்ன செய்யறாங்க?
1: வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளவர் என்ன வாக்குத்தத்தம்? அதான் சொன்னார், என் பிதா வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத இருந்தவங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன் சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்துல அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹலேலூயா. அதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது? அதுல என்னதான் இருக்குது? தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறீங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை ஊக்கின எப்போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் எனக்கு வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்லை. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: வேஷம் என்ன செய்ய போகுது? கடந்து போய் உலகத்துல என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போவோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹலேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தமிழத்தில் அன்பு குருவர்களுக்கு வாக்கு தத்துவம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்துவம்? அதே சொன்னார், என் பிதா வீட்டில் அநேக வாக்குஸ்தலம் உண்டு, அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன், மறுபடி வந்து உங்களை இறைச்சி என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி அந்த வாக்கு தத்துவம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு? ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதான் சொல்றாரு, அன்பு கூற வேண்டும், அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிற அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத
1: அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும்
0: பாத்தீங்களா, அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கொடுக்கும்போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் நமக்கு பெரிய ஒரு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்கே ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்போ பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்லை. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும்போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்கிறார், கர்த்தர் உங்களோட என்ன பேசுகிறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு குருன்னு சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 22:37.
1: இயேசு அவனை நோக்கி,
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
0: உன்
1: முழு இருதயத்தோடும்,
0: உன் முழு இருதயத்தோடும்,
1: உன் முழு ஆத்மாவோடும்,
0: உன் முழு ஆத்மாவோடும்,
1: உன் முழு மனதோடும்,
0: உன் முழு மனதோடும்
1: அன்பு கூறுவாயாக,
0: அன்பு கூறுவாயாக, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மத்தோடும், முழு மனதோடும் கர்த்தர் என்ன செய்யணும், அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கத்துக்கும் இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மத்தோடும், மனதோடும் அவற்றில் அன்பு கூறுவான் சொன்னா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் பேசம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்கள் நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மட மட மட மடம் போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும், உளிரத்தோடும் உங்கள் ஆத்மத்தோடும் மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்கிறாரு, அவர் அந்த ராஜ்யத்தை பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய, ராஜ்யத்தை தேவன் கொடுக்கிறா. அவர் தேவனு சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை யாரு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29.
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசுக்கிறதுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசுக்கிறது நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யாரை பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா கத்த சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுறது போல நானும் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னாரு. சீசர்கள் என்ன செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. அவங்களாம் கர்த்தருடைய ஊழியில் யாருமே பணக்காரா இருந்ததே கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிற கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதா எனக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த, நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5.
1: அங்கே ராக்காலம் இராது,
0: அங்கே என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது,
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்துக்கு தான் போவோம்.
1: தேவனாகி கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
0: தேவனாகி கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்களில் அரசாளுவார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கர்த்தரே நம்ம பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமும் அரசாளுவார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். அது ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில், உன் தேவனை சந்திக்க முடியும் நீயே ஆயத்தப்படுது.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு,
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கத்தர் வருக சமீபாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களும் போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சம் வேண்டியதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டியதில்ல, கத்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செய்வார், நம்ம சதா காலமா அரசால போகிறோம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கத்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்தன்னு கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா, திடீர்னு நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்போ ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்போ இயேசுக்கு வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கை கத்திர எது கூப்பிட்டு இருக்காரு, புல்லு கூப்பிட்டு இருக்காரு, புல்லுன்னு பூவி கூப்பிட்டு இருக்கிறாரு. நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்குள்ள போனா நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கத்துடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கத்துடி ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கத்துடி ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு கொலோசியன் புஸ்தகம் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கென்று செய்யாமல்
1: கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அது யாருக்காக செய்யணுமா, கர்த்தருக்கென்று சும்மா இல்ல, மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம், அவர் தான் நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போட செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பேர் இருக்காங்க எத்தனை பேர். அதை நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம். எதை செய்தாலும் என்ன செய்யணும், கத்திருக்கின்ற மரப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு, யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போகணும். அப்படியெல்லாம் நம்ம ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திருக்கின்ற மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பார்க்கிறார், மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் உங்களை பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அது கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நம்ம இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படி வேணாலும் நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி, வீண் குழப்பம், எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கத்தர் நம்மளை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்க கத்தை எங்க பார்க்கிறாரு, இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். குலோசியன் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிப்பை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுக்க நம்ம எப்படி இருக்கணும், கவனமா. யாரும் நமக்கு இந்த உலகத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஒளிஞ்செஞ்சாலும் யார் பார்க்கிறார், நம்மள யார் பார்க்கிறா, ஆண்டவராக இயேசுக்கு பார்க்கிறார். அந்த ஊழியத்தை செருக நம்ம எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கத்தர் வரப்போறார், ஆண்டு வருக ரொம்ப சமீபம். ஹலேலூயா. கத்தடி ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். இந்த உலகத்தில் ஒளிஞ்செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்ல, அதுக்கு வேண்டாம். கத்தடி ஊழியத்தை செருக நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்க வேண்டும். ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் ஆடுகள் நிலையை நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும், நம்ம கையில பிடித்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும். கர்த்தர் வரப்போறார், கர்த்தர் ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றுக்கு என்ன செய்யணும், கவனமா செய்யணும். எதை செய்யல, எப்படி செய்யணுமா, மனப்பூர்வமா செய்யணும். அப்ப கர்த்தர் நம்ம ராஜ்யத்தை நமக்கு தருவார். முதலாவது கர்த்தர் ராஜ்யத்தை யாருக்கு தர்றாரு, அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்கு விருப்ப வாஞ்ச. ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு கூறும். மூணாவது என்ன செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும், ஊழியத்தை நிறைவேற்ற கவனமா இருக்கணும், மந்திக்கு நம்ம மாதிரியா இருக்கணும், வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்க வேண்டும். அப்பதான் அத்துமக்களை கொண்டு வர முடியும். நான்காவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:31-32
1: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
0: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
1: அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன செஞ்சாரா, கூட கொடுக்கிறாரு.
1: பயப்படாதே சிறுமந்தையே,
0: பயப்படாத சிறுமந்தையே,
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க,
0: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க
1: உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: அன்று ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு, நமக்கு பிரியமா இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு நாள் ஆயத்தப்படணும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டு வாஞ்சியோடு இருக்கிறாரு, பிரியமா இருக்காரு. நம்ம ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு கத்துடையெல்லாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டு ரொம்ப வேதனையோடு இருக்கிறாரு. ஐயோ தேசத்தில் இப்படி நடக்குதே, தேசத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கத்துற என்ன செய்கிறாரு, அப்படி வேதனையோடு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரை பார்த்து வேதனையோடு சொல்றாரு. கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டே இருக்கணும். ராஜ்யத்துக்கு கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பிரியமா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல்
0: உங்களுக்காக
1: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை
0: சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக இணைச்சு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரா? 35
1: பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
0: அப்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அதை செய்யும் போது கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19:17.
1: ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யறா? கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு யாரெல்லாம் இறங்குறமோ அவங்க யாரு கடன் கொடுக்கறாங்க? கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்கினா போகுது.
1: ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
1: அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்.
0: பாத்தீங்களா, ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவிச்சாங்க, கர்த்தர் என்ன செஞ்சார், அதை திரும்ப கொடுத்துருவார். ஒரு பைசா கூட கடன் வைக்கவே மாட்டார், கட்டாயம் தருவார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27.
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்
0: தாழ்ச்சி
1: அடையான்.
0: தன்
1: கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ,
0: தம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்.
0: தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. குறைவு இருக்காது. ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் என்ன வராது, தாழ்ச்சியே வராது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 2:10.
1: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னுமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன்.
0: யார் சொல்ற இது? பரிசுத்த பவுல் சொல்ற. தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி சொன்னாங்களா அவங்க பெரிய மூலிகாரலா? அவர் சொல்ற, நானும் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்சேன், கருத்துக்குள்ளவர்களா இருந்தேன். யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? முத ராஜ்யத்துக்கு மேல வாஞ்ச இருக்கிறவங்க, ரெண்டாவது அன்புள்ளவங்களுக்கு, மூணாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்களுக்கு, நான்காவதாக நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு என்ன செய்ய, ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்வோமா, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நான் எப்படியாவது ஊழியத்தை செய்யணும், எனக்கு நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். எனக்கு கொடுத்ததை நீங்க எனக்கு கொடுத்ததை நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனையோ பெரிய எழுதி இருப்பாங்க, நம்ம கொடுக்காம நம்ம இருப்போமானா கத்து நம்ம கடன் கேட்பார். ஒரு நாள் ஏழைகளுக்கு இறங்குறோம், கத்திற்கு கடன் கொடுக்கறா, கத்தர் என்ன செய்வாரா, திரும்ப கொடுத்துருவாரு. ஏழை எளியங்களை பார்க்கும் போது உதவி செய்யணும். நம்மளால முடிஞ்சது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன உதவியாவது செய்யணும். கத்தடி ஊழியத்தை செய்யணும். கர்த்தருக்கு அன்பு கொள்ளணும். உயிரித்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடு முழுமானதோடும் கர்த்தத்தில் அன்பு கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஒரு ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும், வாஞ்ச விருப்பம் இருந்தா கர்த்தர் நிச்சயமா நமக்கு ஆண்டவர் ராஜ்யத்தில் நமக்கு பங்கு இருக்கு. பெற்றுக்குள்ள நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க. ஆண்டவரே நம் உலகத்தில் இருக்கும்போதே நம்ம தகுதியாக வேண்டும். நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ள கூட நமக்கு தெரியாது. நம்ம எப்போ பரலோ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியாது. நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் சொல்ல, கர்த்தர் சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்க. திடீர்னு ஆயத்தப்பட முடியாது. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி கேட்போமா.
1: நம்ம எல்லாம் எழுத நின்று கர்த்தர் நோக்கி பார்ப்போமா.

சொன்னார், இதோ உங்களுக்கு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மீண்டும் நான் வந்து உங்களை என் இடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகணும் என்று சொன்ன நரகத்துக்கு தான் போகணும், நரக படுகொலிக்கு தான் போகணும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீர்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்க வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலையை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போனோம், ஆனால் பரலோகத்தில் மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரை கர்த்தர் நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம், மேலானவில் விரும்புவோமா, பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கிடத்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்கள். இரண்டாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்பு கூறுகிறோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகல் அங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவடைய மகிமின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஊழியத்தை அசட்டை பண்ணி இருக்கிறோமா, சரிவர ஊழியத்துக்கு வராம செய்யாம இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாரா, மற்றவர்களுக்கு தரித்திரருக்கு ஏழை எளியவர்களுக்கு யார் எல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினெல்லாம் சிதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்று சொன்னார். யாருக்கு அந்த ராஜ்யம்? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு, தரித்திரருக்கு இறங்குறவர்களுக்கு. இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனவேதான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள திவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில் வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்ப அந்த வாஞ்சையை விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் மேலானவே நாடுகள் சொன்னீரே, உன் மீது இந்த நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்கள் எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்க எங்களுக்கு உருபை கொடுங்கப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்ப அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சையை இப்பொழுது கர்த்தர் உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியின் ஒரு விசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியின் இறங்கி அப்ப அந்த வசந்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. வேதம் சொல்கிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே. ஆம்,
பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா, நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே, ஐயா எனக்குள் வர வேண்டும் ஆவியானவரே, எவ்வளவு நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டேன்ப்பா, என்னை மன்னியும், உன் மீது வாஞ்சையை எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சி எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க ஆவியானவரே, ஏழை எளிய மக்கள் மீது நான் தரித்திர நினைத்துக் கொள்ள முடிக்கும், அவர் உதவி செய்ய முடிக்கும், அந்த அன்பை என் உள்ளத்தில் ஊற்றும், வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சையோடு நம்ம கேட்போமா. பிரைஸ் தி லார்ட்.

0: அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், வல்லமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், கபரி கபரி கபரி கபரி கபரி கபா ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ரபாலபார் ரக்கலபார் சீச சீச சீச சீச சீச சீச வல்லம் இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு சீச சீச சீச வல்லம் இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டுமாப்பா இறங்கட்டுமாப்பா வல்லமையினால் நிரப்புகிறாக அக்கிலா நிரப்புகிறாக தே பிரசுரத்தால் நிரப்புகிறாக மகிமையினால் நிரப்புகிறாக அக்கிலா நிரப்புகிறாக ஆண்மை கண்கள் திறந்துருங்க ஆண்டவர் திறந்துருங்க அறிந்து கொள்ளட்டும் அண்டி கொள்ளட்டும் உமக்கிடத்தில் அன்பு கொள்ளட்டும் ஆண்டவர் ஓ சீச சீச சீச சீச சீச சீச வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க உமை துதிக்கிறமை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் அணுகிறமையா நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்கப்பா எங்க பழத்தில அல்ல ஆண்டவரே பராக்கத்தில் அல்ல நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா உமக்கு மகிமராஜ்பா நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா மனக்கண்கள் திறந்துடுங்க பிரகாச மனக்கண்களை தந்துடலும் ஆண்மை கண்கள் திறந்துடுங்க திறந்துடுங்க திறந்துடுங்க திறந்துடுங்க இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பா ஒரு பிள்ளையிலோடு பேசுங்க ஆண்டவர் பிள்ளையிலோடு பேசுங்க ஆண்டவர் பேசுங்க ஆண்டவர் பேசுங்க ஆண்டவர் பேசுங்க ஆண்டவர் பேசுங்க ஆண்டவர் அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா வல்லமேல் நிரப்புங்க அக்கில் நிரப்புங்க ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும் மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும் கொடப்படாத மக்களை கொடப்படணும் தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும் பரிசுத்த பாதையில் நடத்தும் ஐயா பரலோகாசியா மாற்றுங்கப்பா அக்கினி மலான்னு காத்துக்கோங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க ஏசப்பா என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா என்ன நோயா இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா என்ன பலம் இருந்தாலும் குடமாக்குங்க ஏசப்பா மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க அபத்தமாக்கிப்படுங்க நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர் வல்லம் இறங்கட்டும் வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவர் இப்படி கூட வல்லம் எல்லாருக்கும் இறங்கட்டும் வியாதியை குணமாக்கும்ப்பா நோய் குணமாக்கும் பலம் குணமாக்கும் மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து படுங்க பிசாசுங்க எல்லாம் அழித்து படுங்க அதமாக்கி போடுங்க கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்மை கண்கள் திறந்துடுங்க அறிந்து கொள்ளும் எண்ணிக்கொள்ளுமை சார்ந்து கொள்ளும் ஆண்டவர் அப்பா வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க திருமணம் நடக்காத சகுல திருமணம் நடக்க உதவி செய்யுங்க மாய மந்திர சக்தி எல்லாம் அழித்து போடுங்க கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா ஜீவனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோமே தோல்வி செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க உங்க மகத்துமில்ல நாம மாத்திரம் மகிப்படட்டும் எங்களுக்கு அல்ல கத்தாவே எங்களுக்கு அல்ல உங்க பரிசுத்த நாமம் மகிப்படுவதாக கத்தாவே எங்க பிள்ளைகள் யார் பெயிலா கூடாது ராஜா எல்லாருமே நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும் அப்பா எல்கேஜிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுங்க நாம் மகிப்படணும் யாருமே பயிலா கூடாது ராஜா உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும் பரலோகத்தின் தேவனே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க மகிமையான கரிச்சிங்க ஆசீர்வைத்து உயர்த்துங்க நன்மையான காரியத்தை செய்யுங்க வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க ஆசீர்வதிங்க எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம் ஏஸ்பாநாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம் நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம் லிவிங் ஜீசஸ் டிவியில அதே போல பிளாக் மூன் டிவி சென்னை டிவி பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம் அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம் இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம் கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார் இது முற்றும் இலவசம் ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும் யாருக்காவது புக்கு வருதா அண்ணனுக்கு வருது வேற யாருக்கா வருதா அம்மாக்கு வருது ஒரு 2-3 பேருக்கு வருகிறது உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம் இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம் இலவசம் தான் அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன் இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுக்கர ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரின் செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-99.

மிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andathjesus.in. God bless you.

0: அப்படியே நீங்களோ விழித்திருங்கள். ஆண்டவரை கேசத்துக்கு புறதேசத்துக்கு போயிருக்கிறாரு, அவர் ஒரு நாள் வருவாரு. அவர் வரும்போது விழிச்சிக்க கூடாது, தூங்குறவெல்லாம் இராதபடிக்கு என்ன செய்யணும், விழித்து நம்ம கையில கொடுத்த பொறுப்பை கரெக்டா செய்யணும். நம்ம கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ஒரு பொறுப்பு கூட கொடுக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த பொறுப்பை செய்த முடிக்க நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும்.
1: ஒரு மனுஷன்
0: தன் வீட்டை விட்டு
1: புறதேசத்திற்கு
0: பிரயாணம் போக
1: எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு
0: இப்ப நம்ம நீங்களே ஊருக்கு போறீங்க, என்ன பண்ணுவீங்க, குடும்பத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போவீங்க, பாத்துக்கோங்க நல்லா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரிதான் ஆண்டவரை இயேசுக்கிறதும் புறதேசத்துக்கு போக எத்தனைக்கும் போது
1: தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து
0: விழித்திருக்கும்படிக்கு
1: காவல்காரனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள்.
0: அப்படி நீங்களும் என்ன செய்யுங்க, விழித்திருங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலைய கரெக்டா செய்யணும். கத்தர் வருக ரொம்ப சமயமாயிருச்சு. நம்ம ஊழியத்துக்காரங்க நமக்கு ஊழியம் தானே, ஏதோ ஒரு நாளைக்கு போகலாம், ரெண்டு நாளைக்கு போகலாம், நம்ம எப்படியாவது பரவாயில்ல, எப்படி வேணாலும் போகலான்னு இருக்கவே முடியாது. உலக பிரகாரமான ஒரு ஆபீஸில் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒரு நாளைக்கு வேலை செய்யலைன்னா, ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு போகலின்னா என்ன சொல்லுவாங்க, சந்தோஷப்படுவாங்களா, பரவாயில்ல நல்ல வேலை, நீங்கள் மூணு நாள் லீவ் போட்டீங்க சந்தோஷம் பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்களா? சொல்லுங்க, சொல்லுவாங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், ஊழியத்தில் இருந்து நம்ம எவ்வளவு கரெக்டா செய்யறோமா யோசிச்சு பாருங்க. நம்ம கத்தர் கொடுத்த பொறுப்பு ஒரு நாள் கத்தர் வந்து கேட்பார், உன் கையில கொடுத்தரே நீ எனக்காக என்ன செய்த அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பார். நம்ம விழிப்பா இருக்கணும், நம்ம கொடுத்த பொறுப்பையும் செய்யணும், விழிப்பாவும் இருக்கணும். நம்ம கத்தர் கொடுத்த ஒவ்வொரு பொறுப்பையும் நம்ம கட்டாயம் செய்யணும். அதுக்கு தான் நிறைய பேர் எல்லாம் பைபிள் அதிகமா வாசிங்க. பைபிள் வாசாதான் உங்களுக்கும் தெரியும், பைபிள் வாசிக்காதனால சரியா இருக்க தெரியறது இல்லை, எப்படினாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, ஒரு நாள் கத்தர் காவல்காரர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு, வந்த ஒரு நாள் நம்ம ஒரு நாள் கேப்பா, நம்ம விழிப்பா இருக்கோமா, கொடுத்த வேலையை செய்திருக்கோமா, செய்யாம விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பார். இது வரைக்கும் நம்ம எப்படியோ வாழ்ந்தோம், இப்பதான் தீங்கின் காலம்னு சொல்லி கத்தர் வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 6:13.
1: ஆகையால்
0: தீங்கு நாளிலே
1: அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய்
0: நிற்கவும்
1: திராணி உள்ளவர்களாகும்படிக்கு
0: நம்ம கையில கொடுத்த பொறுப்ப நம்ம செய்யலன்னு சொன்னா கத்தர் பொருளாளி கட்டாயம் என்ன செய்வாரு, கணக்கு கேட்பார். நமக்கு எல்லாம் தாரார் தானே, ஒன்ன உணவு கொடுக்கிறார், உடுத்த உணவு கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறாரு. அது ஒரு வரைக்கும் நீங்க நினைக்கல, நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு நினைக்கலாம். சம்பாதிச்சாலும் கூட சம்பாதிக்கிறதுக்கு யாரு கொடுக்கற பலன், யாரு கொடுக்கறா, கத்தர் தான் பலன் கொடு. கத்தர் பலன் கொடுக்கட்டா நம்ம சம்பாதிக்க முடியுமா, அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. கத்தர் பலன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளால சம்பாதிக்க முடியுமா, நம்மளால முடியாது. அதான் கத்தர் நமக்கு என்ன பொறுப்பை நம்ம கையில கொடுத்துருக்கிறாரோ அதை என்ன செய்யணும், செய்து முடிக்கணும்.

0: செய்து முடித்து விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு எந்த காரியத்தை கருத்தில் கொடுத்திருக்கிறோம் அதை ஒவ்வொரு நாளும் செய்து முடிக்கணும். செய்து முடிக்கிற மாத்திர விழிப்புள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் கொடுத்த பொறுப்பனை செய்துட்டேன்னு சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கணும். நோவா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியம் புஸ்தகம் 6:22.
1: நோவா அப்படியே செய்தான்,
0: அப்படியே செய்தான்.
1: தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம்
0: அவன்
1: செய்து முடித்தான்.
0: பாத்தீங்களா, நோவா என்ன செஞ்சாரா? கர்த்தர் என்னென்ன அவரு செய்ய வேண்டி கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் என்ன செஞ்சாரு? செய்து முடித்தார். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நீ வரும்போது நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? செய்து முடிக்கணுமே சப்பா. இதுதான் தீங்கின் காலம். எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், தீங்கு நாட்கள் இதுதான். நம்ம கர்த்தர் வரும்போது எப்பவுமே என்ன செய்யணும்? சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் வருவார், ஒரு நாள் மட்டும் கணக்கு கேட்பார். உனக்கு நீ கொடுத்த நீ செய்தியா? நீ செய்து முடிச்சியா? செவம் பண்ணியா? எவ்வளவு நேரம் எனக்காக ஜெபம் பண்ண, எவ்வளவு நேரம் சாணங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே, அவங்களுக்காக நீ என்ன செய்த சொல்லி ஒரு நாள் கர்த்தர் கணக்கு கேட்பார். பாருங்க, ஒருத்தர் ஒரு ஊருக்கு போறாங்கன்னா என்ன செய்வாங்க? கரெக்டா வந்து செய்யலன்னு சொன்னா பெரிய பெரிய வேலையில் பணக்காரங்க வீட்டுல பொறுப்பு கொடுத்துட்டு போவாங்க. வரும்போது கணக்கு வந்து கேட்பாங்க, நான் கொடுத்துட்டு போனேன்னே நீ என்ன செஞ்சிருக்கேன்னு கணக்கு கேட்பாங்க இல்லையா? அப்ப நம்ம ஆண்டவராக இயேசுக்கு கட்டாயம், நம்ம இடத்துல ஒரு நாள் கட்டாயம் கணக்கு கேட்பார். நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கத்திற்காக? என்ன செஞ்சிருக்கோம் கத்திர்கிட்ட? கத்திட்ட நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ முடியாது. கத்திட்ட நம்ம கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்திருக்கிறோமா? ஏதோ ஒரு சர்ச்சைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு போயிடலாம், அப்படி அதோட இல்லை. கத்தர் நம்ம கொடுத்த பொறுப்பு நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை கரெக்டா நம்ம செய்யணும். இப்ப கத்தர் ஒவ்வொருத்தருக்கு செவிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்திருப்பாரு, ஒவ்வொருத்தருக்கு நல்லா தேவனை ஆராதிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்திருப்பாரு. அதுல எங்க அசதியா இருந்தீங்க? கர்த்தர் ஊழியத்தை செய்யும் சொல்லி பொறுப்பை கொடுத்திருப்பாரு. எத்தனை பேர் நமக்கு பக்கத்துல கண்ணீரோடு இருக்காங்க, வேதனையோடு இருக்காங்க, அவங்களுக்காக என்ன செய்யும் சொல்லி ஒரு நாள் கர்த்தர் கேட்பாரு. அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு நாள் கேட்பாரு கணக்கு. அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அருமையானவர்களே, தீங்கு நாள் இதுதான். தீங்கு நாள், தீங்கு நாள் நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்தவரா இருக்கணும். இல்ல பா, பிசாசை நம்ம மேற்கொள்ள ஆரம்பிப்பான். கர்த்தர் கொடுத்தாரு, நீ செஞ்சியா அப்படின்னு பிசாசை நம்மளுக்கு கேள்வி கேட்பான். கரெக்டா நம்ம செய்யணும். நம்ம கையில கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இந்த உலகத்துல நம்மளை அனுப்பலை, நான் வந்து வெறுமையா நம்மளை இந்த உலகத்துல அனுப்பல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துதான் தேவன் அனுப்பியிருக்கிறாரு. அப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன் ஆண்டவரே? நம்மக்காக என்ன செஞ்சிருக்கேன் கேளுங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார். அவர் பேசுற தெய்வம், பேசாத தெய்வமா நம்ம தெய்வம்? பேசுறவர். கேளுங்க, ஆண்டவர் எனக்கு என்ன பொறுப்பை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே? நான் இது வரைக்கும் எதை செஞ்சிருக்கேன்? நான் செய்யலையே ஆண்டவரே, எனக்கு செய்ய உதவிச்சிங்க. நீ ஒரு நாள் கணக்கு வைப்பீங்க, நாளைக்கு என்ன செய்ய போறேன். அதை நோபா என்ன செஞ்சார? சகலத்தையும் செய்து முடித்தார். நீங்கள் நாளே என்ன செஞ்சிருக்கிறோம் யோசித்து பாருங்க. கத்துட்டு கேட்கணும், செய்தி கரெக்டான செய்ய முடிக்கணுமாப்பா. இதுதான் தீங்கு நாள். இது வரைக்கும் எப்படியே வாழ்ந்துட்டோம், இனிமேல் நம்ம செய்யணும். கத்து கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்யணும், செய்து முடிக்கணும். மோசை பாருங்க, மோசை சொல்றாரு நான் செய்து முடித்தேன்னு சொல்றாரு. பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 40:33.
1: இவ்விதமாய்
0: மோசை
1: வேலையை முடித்தான்.
0: வேலையை முடித்தான் பாத்தீங்களா? அவர் கொடுத்த பொறுப்பை என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்தாரு. நமக்கு செய்து முடித்திருக்கிறோமா? கர்த்தர் நம்ம ஒரு நாள் கணக்கு கேட்பார். கொலோசி 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: நீ
1: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
0: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். பாத்தீங்களா, நம்ம பெற்ற ஊழியத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்ற என்ன செய்யணும்? கவனமாயிருப்ப. ஊழியத்தை கொடுத்துட்டாரு, ஏதோ ஒரு ஊழியம் செய்ய போனா போலாம், போகலினா இல்ல நாளைக்கு வேணா போய்க்கலாம், இதனால என்ன இருக்குது, லீவ் போட்டுக்கலாம், அப்படி போட முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம் அதுதான் சொல்றாரு. அர்ப்பிக்க கண்டு என்ன சொல்றாரு? நீ பெற்ற ஊழியத்தை செய்யும்படிக்கு எப்படி இரு? கவனமா இருப்பாயாக, பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். அது நம்ம கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நம்ம ஒரு நிலைக்கு நானா வந்துட்டானா நானாதன் ஊழியத்துக்கு வந்து, அப்படி இல்லை. கர்த்தர் அழைக்காட்ட ஒருத்தர் ஊழியத்துக்கு வர முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கணுமா? கவனமா இரு. அந்த பரிசுத்த பவுலுதாங்க சொல்றாரு. மாஸ்கே கேட்ட அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 20:24.
1: ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன்.
0: நான் ஒன்றை குறித்து இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்பட மாட்டேன்.
1: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
0: என் பிராணனையும் அருமையாக எண்ணேன்.
1: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன்.
0: நிறைவேற்றமே விரும்புகிறேன். நம்ம நிறைவேற்றி இருக்கமா? கர்த்தரத்தில் நிறைவேற்றிருக்க பெற்ற ஊழியை நிறைவேற்றி இருக்கமா? நம்ம குடும்பத்தில் ஒரு காரியம் என்ன செய்யறோம், அது முடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய தூங்க மாட்டோம். ஏதோ ஒரு பொறுப்பு வச்சுக்கோங்க, அதை செய்யற வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம், தூங்கவே மாட்டோம். இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் யோசிப்போம் இல்லையா? அப்ப கர்த்தரத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புறோமா? அதை பத்தி நம்ம வாழ்க்கையில பொறுப்பு இருக்குதா யோசித்து பாருங்க. அதை பத்தி நம்ம பொறுப்பா செய்யறோமா? கர்த்தர்த்த பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். நீங்க ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் எதற்கு இந்த உலகத்தை படைச்சு இந்த உலகத்தில் அனுப்புறீங்க? ஆண்டவரே நான் என்ன ஊழியத்தை செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. அப்பதான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதுதான் முதல்ல என்ன செய்யணும், எப்போதோ செவம் பண்ணி விழித்திருங்க. ரெண்டாவது, பாவம் செய்ய வேண்டிக்கு நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். மூன்றாவது, ஆண்டவர் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, தூங்குறவர்களாக கண்டுபிடிக்கூடாது. நான்காவதாக, கர்த்தரமுகத்துல கொடுத்த பொறுப்பை நம்ம செய்திருக்கிறோமா? மோசை செய்து முடிச்சாரு, பரிசுத்த பவுல் செய்து முடித்தாரு, அப்புறம் யார் செய்து முடிச்சா? நாவா செய்து முடித்தார். நம்ம செய்திருக்கிறோமா? ஆண்டவரை செய்ய உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அதுக்கு நீங்களே கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நான் என்ன செய்யணும், நான் எதுக்காக என்ன அழைச்சிங்க, எதுக்காக இந்த உலகத்துல படைச்சிங்க, படைத்த நோக்கம், நீ சொன்ன நோக்கம், நீர் என்ன இந்த உலகத்துல உண்டாக்கி அனுப்புற நோக்கம் நான் நிறைவேற்றும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. பேசுறா பேச மாட்டாரா? கட்டாயம் பேசுறா. அவர் பேசுகிற தெய்வன். கேளுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அதை நிறைவேற்றுறமான்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். கடைசியாக அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 20:29-31.
1: நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி
0: சீசர்களை
1: தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய்
0: இரவும் பகலும்
1: கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
0: என்ன செய்யுங்க, விழித்திருங்க. வசனம் எத்தனையோ வசனம் கத்துருங்க சொல்லி இருக்கிறாரு, அதை நினைத்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். எத்தனையோ விதத்துல ஆராதனை வந்துருச்சு, கல் ஆராதனை, அதுக்கு நம்ம தப்பி விழிச்சிருக்கோம். வச போல சொல்றாரு, ஓனாய் வரும்.
1: நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி
0: ஆள் சேர்க்கணும் சொல்லி தங்களை இழுத்துக் கொள்ளும்படி
1: மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
0: மாறுபாடானவர்கள் என்ன செய்வாங்களா? போதிப்பாங்க.
1: ஆனபடியால்
0: நான் மூன்று வருஷ காலமாய்
1: இரவும் பகலும்
0: கண்ணீரோடே
1: இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
0: என்ன செய்யுங்க, விழித்திருங்கள். விழிப்பு தேவனுடைய வசனத்தை கேட்டிருக்கோம், அதை கேட்டு நம்ம அந்த வசனத்தை கேட்டு என்ன செய்ய நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இதயத்துல விழிப்பா இருக்க வேண்டும். கர்த்தர் வருகிற ரொம்ப சமீபம். அல்லேலூயா. ஹலேலூயா. பிசாசு அதிகமா கள்ளத்தீர்க்க சீல் எழுப்பிக் கொண்டிருக்கிறான். அதிகமா பிசாசு எழுப்பிக் கொண்டிருக்கேன் கள்ளத்தீர்க்க சீல. ஆனா கள்ளத்தீர்க்க இருக்கிற என்ன செய்யக்கூடாது, செவி கொடுக்கவே கூடாது. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும். வாசிக்கிற மாத்திரம் இங்க கேட்ட வசனத்தை திருப்பி திருப்பி எடுத்து வாசிக்கணும். கர்த்தர் சொன்ன வசனத்தை நினைத்து என்ன செஞ்சிருக்கணும், விழித்துக் கொண்டிருக்க. எத்தனையோ வசனம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அதை கேட்டு நம்ம என்ன செய்யணும், இப்போ எதோ போயிட்டு வந்துட்டு அப்படி இல்ல, கேட்ட வசனத்தை கேட்டு நினைத்து விழித்திருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24:24, 25 ஏனெனில்
1: கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி
0: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
0: பெரிய அடையாளங்களையும்
1: அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: இதோ
1: முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.
0: பாத்தீங்களா, கள்ளத்தீர்க்கதரிசிங்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. கர்த்தர் நமக்கு என்ன செய்யற முன்னதே நமக்கு அறிவித்து வைத்திருக்கிறாரு. நம்ம அதை நினைச்சு விழித்திருக்கணும். அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குன்னு சொன்னா ஓடிடக்கூடாது. அவங்க சொல்றது கரெக்டா இருக்கு. தீர்க்கதரிசனம் அங்கெல்லாம் எத்தனையோ தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அங்க போய் எத்தனை தீர்க்க தரிசனம் அப்படிலாம் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்க ஆத்மா வெளியேறப்பட்டது. அதை யோசிச்சுக்கோங்க. நிறைய பேர் அங்க இங்க ஓடிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நினைச்சு நம்ம விழித்திருக்க வேண்டும். அங்க இது நடக்குது அது நடக்கு சொல்லுவாங்க. அங்க நான் போயிடக்கூடாது. அன்று சொன்னார் கள்ளத்தீர்க்கு தரிசிகளும் சொல்லுவாங்க, பெரிய அற்புதங்களை அடையாளங்களையும் செய்வாங்க. அதை நினைச்சு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆத்துமக்களை நம்ம ஆத்துமா எப்படி இருந்தது, நம்ம ஆத்மா எப்படிப்பட்டது, வெளியேறப்பட்டது. அதை நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் விழித்திருக்கணும். அதுதான் நிறைய வசன வாசிங்க, நிறைய வசன வாசிங்க, பைபிள் வாசிங்க, நிறைய நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள். ஏதோ ஒரு புஸ்தகம் வாங்கி வாசித்தரக்கூடாது. நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள் உங்க ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருந்தா வாங்கி வாசிங்க. ஏதோ ஒன்று வாசித்து உங்க ஆத்மாவுக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. நம்ம வந்து அதை சோதித்து பார்க்க வேண்டும். இதை படிக்கலாமா, இதை படிக்கக்கூடாதான்னு சொல்லி நம்ம ஆத்மா நம்ம அந்த வசனத்தை என்ன செய்ய நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப நிறைய கள்ளத்திற்கு வந்துருச்சு. அதனால நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க விழிப்பா இருக்கணும். விழிப்பா இல்லாத இருந்தனா அவன் நம்மளை மேற்கொள்ள பாப்பான். நம்ம ஒரு நாள் விழிப்பா இருக்கணும். பிலிப்பியர் புஸ்தகம் 3:16
1: ஆகிலும் நாம் எதுவரையில் தேடி இருக்கிறோமோ
0: அது முதல்
1: ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக.
0: நம்ம கத்து வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க, பிள்ளைகள் தேர்ச்சி அடைறாங்க. அவங்க எந்த அளவுக்கு தேடிக்கோங்க அதை பார்த்து தான் அவங்களை வந்து பாஸ் பண்றது பெயில் பண்றது இல்லையா. அதே போல நம்ம வாழ்க்கையிலும் எதுவரை தேடி இருக்கோமோ அதை நம்ம என்ன செய்யணும், ஒரே தேர்தலை நினைச்சு நம்ம எந்த அளவுக்கு தேடிக்கோ அதுல என்ன
1: செய்யணும்,
0: ஒழுங்கா அந்த நம்ம எந்த வசனத்துல எதுவரை தேடிக்கோ அதுல என்ன செய்யணும், ஒழுங்கா நடந்து கொண்டு
1: ஒரே சிந்தையா இருப்போமாக.
0: நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்மளை ஏமாத்திருக்கோம், அஞ்சிக்கு இருக்குமே, யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் வரப்போறார். நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அதை எப்படி விழித்திருக்கணும், செவமண்ணி. ரெண்டாவது நீதி கேட்க விழித்திருக்கணும். மூணாவது கர்த்தர் வரும்போது தூங்குறவளா காணாத விழிக்க நம்ம விழித்திருக்கணும். நான்காவதாக நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்து விழித்திருக்கணும். ஆண்டவர் கேட்கணும், எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கீங்க ஆண்டவர். அஞ்சாவதாக என்ன செய்யணும், நம்ம கொடுத்த வசனத்தை நினைச்சு நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். எங்க கள்ளத்தீர்க்கதரிசனம் அங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, இங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, அங்க அதெல்லாம் சொல்றாங்க, அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குன்னு சொல்லி போயிடக்கூடாது. இந்த வசனத்தை இன்னொரு வாசி, மத்தேயு 24:24-25. அற்புதம் நடக்கும், நல்ல மனசுல வச்சுக்கோங்க. அற்புதம் நடக்கும், நடக்கிறது பார்த்து ஏமாந்துடாதீங்க.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி
0: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக.
0: தெரிந்து கொள்ளப்பட்ட அதுல என்ன செஞ்சாங்க, வஞ்சிக்கப்பட்டுருவாங்களாம். சரி, அங்க அற்புதம் நடக்கு, அங்க போன அங்க நல்ல தீர்க்க தரிசனம் இருக்கு, என்னமோ சொல்றாங்க, இவங்க சொல்றப்ப நம்ம கேட்க முடியாது, தீர்க்க தரிசனத்துக்காக போலாம் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது.
1: வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும்
0: எப்படி நடக்குமா, பெரிய அடையாளங்களும்
1: அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: பெரிய பிசாசு கூட என்ன செய்யும், பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
1: இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.
0: இதோ முன்னதாகவே நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவித்திருக்கிறாரு. அதனால எதுல நம்ம தேடிக்குமோ அதுல அதுல என்ன செய்யணும், நம்ம இன்னொரு காசு பிலிப்பியர் 3:16
1: ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ,
0: எதுவரை ஆண்டவருக்குள்ள தேறியிருக்கிறோமோ,
1: அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு
0: ஒரே சிந்தையா இருப்போமாக. இப்படி இருந்தால்தான் கர்த்தர் ராஜ்யத்தில் நம்ம போக முடியும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, விழித்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 25:13.
1: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியா
0: விழித்திருங்கள். எப்படி விழித்திருக்கணும்? மத பத்தன் செவம் பண்ணி, இரண்டாவது நீதி கேட்க விழித்திருக்கணும், மூணாவது கத்தர் வரும்போது தூங்குறவங்களா காணப்படாத விழித்திருக்கணும், நான்காவது கத்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பை செய்து விழித்திருக்கணும், ஐந்தாவதாக என்ன செய்யணும்? கேட்ட வசனத்தின்படி நம் விழித்திருந்து கள்ளத்திற்கு தரிசிகளுக்கும் என்ன செய்யணும்? மாறுபாடுகள் போசை விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம விழித்திருக்கணும். திரிக்கிறோம் ஆண்டவரையும் நன்றியோடுமே துதிக்கிறோம். கத்தாவே, நாங்கள் விழிப்புணர்வர்களாக காணப்பட உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். எங்கள் கையில கொடுத்த பொறுப்பெல்லாம் நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உறவி செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. யாராருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்திருக்கலாம் ஒவ்வொருவரோடு நீங்க பேசி அதை சொல்லித்தர வேண்டுமா செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க சப்பா. எல்லா மக்களும் வசந்தை கேட்டு தியானித்துக் கொண்டிருக்க கிருபை தரும்படிக்காய் செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா, மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. கத்துடைய வசனம் எல்லார்களுக்கும் எழுதி கொடுக்க முடியாது கொடுக்க எஞ்சுகிறோம் ராஜா. அப்பா அமை தோத்துரு ஒவ்வொருவரும் இடைபட முடியாது செபிக்கிறோம். ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க தகப்பனே. இறக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க சப்பா. ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க தகப்பனே. வேண்டிக் கொடுத்திருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிங்க தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிற ரட்சிப்பின் பாத்திரமாய் மாற்றுங்க. பரிசுத்தம் நிறைச்சிருங்க, அக்கினால் நிறைச்சிருங்க, தேவல்லமில நிறைச்சிருங்க, தேவப்பிரசனத்தால் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஐயா. மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆண்டவரே இறங்குமப்பா, இறங்குறாச்சா தகப்பனே. இறங்க முடியா செபிக்கிறோம். ஒவ்வொரு பலவீனம் நீங்கி போட்டு ஆண்டவர, யாருமே பலவீனத்தோடு இருக்கவே கூடாது எசப்பா. அப்பா மை ஸ்தோத்திரம். மந்திரம் செய்வனைகள் பெல்லி சனிகள் யாரை தொடவே கூடாதப்பா. சாத்தானே இயேசுக்கு நாமத்துல முறியடித்து போடுகிறமையா, பொல்லாதவி எரித்து போடுகிறோம் ஐயா. மந்திரம் செய்வனை யாரை தொடவே கூடாதப்பா. பொல்லாத கிரிகளை இயேசுக்கு நாமத்தை நிர்மலமாக்கி செபிக்கிற, அழித்து போடுகிற, அர்த்தமாக்கி நிர்மலமாக்கி போடுகிற ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாக குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கு சுகந்திரனு சென்னீரே. அப்பா அப்பா குழந்தை பயத்தை தாரும் அப்பா. குடிக்கிற குடும்பத்துல இயேசுவே குடிக்காதபடி மாற்றுமாண்டவரை அப்பா. கடன் கண்ணீர் வேதனைகள் இருக்க மக்களை விடுதலை செய்யுங்க சப்பா, விடுதலை செய்யுங்க. வெள்ளியும் என்னோட, பொண்ணும் என்னோட சொன்னீங்கல்ல ஆண்டவர, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. அங்க ஓடுறது இங்க ஓடுறது இல்லாதபடிக்கு இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்க கிருவை செய்யுங்கப்பா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெக்கப்பட்டு போடுதலின்னு சொன்னீரே. நாங்கள் அங்கும் இங்கு ஓடாதபடிக்கு இயேசு நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை தாங்க ஆண்டவர. பலத்த அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்ய முடியாச்சிக்கிறோம் ஆண்டவரே. இறங்குமப்பா, இறங்குமப்பா, இறங்குங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. செழிக்க பண்ணு, காத்துக்கொள்ளும் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர. அப்பா அப்பா அமை ஸ்தோத்திருக்கிறவராச்சா, அமை ஸ்தோத்திருக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. அமை ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா தகப்பரே. அற்புதத்தை அதிசயங்களை செய்யுங்க அன்பின் ஆண்டவரே. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை ஞாபகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. கத்துடி கிருவை நாரி தாங்கட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யப்பா. நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் கத்திருதலும் உண்டாகி சோதியின் வெள்ளத்தை இறங்கிறது மாறுதல்கள் வேற்றுமையான எந்த நிலையிலே சொன்னீரப்பா ஆண்டவரே. அப்படியாக நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் சனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியோட சொன்னீரு. எல்லார் வாழ்க்கையிலும் திருப்தியாக்கி ஆசிரித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. நாங்கள் உமக்குள்ள நெருங்கி ஜீவிக்கமை சார்ந்து கொள்ளமை அண்டிக் கொள்ள உம்மோடு ஒன்ற கலக்க கிருவை செய்யும் ஆமாண்டவரை கோபம் பற்றியறியும் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியோனி சொன்னீரே கத்தாவே. நாங்கள் சங்கீதத்தில் வாசித்த மையம் ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும், இயேசுவே அண்டிக் கொள்ளட்டும், சீவுள்ள பிதாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும் ஐயா ஆண்டவரை, ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும் தேவனே, கெஞ்சிரப்பா கெஞ்சிரம், ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், உம்மோடு ஒன்ற கலக்கட்டும் ஐயா. பலத்த காரியத்தை செய்ய மார்வாட போதிக்கிற சனங்களுக்கு அவங்க செவி கொடுக்காத வெடிக்கு, அற்புதங்களை பார்த்து அதிசயங்களை பார்த்து ஓடிராத வெடிக்கு, எங்களை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம், ஒவ்வொருவரை சுற்றி வேலடிக்க வேண்டுமா செபிக்கிறோம். அக்கினி வளர்ந்து காத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சகர் ஏசுபாடாமத்து கெஞ்சி மண்டாடுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acmkaram@gmail.com. Our website andatjesus.in. God bless you.

0: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன். அவர் உறுதியா பற்றி பிடிச்சுக்கோங்க. அவர் தான் மெய்யான தேவன். அவர் தான் நித்தி ஜீவனுடையவர். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கோங்க. ஏசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாருமே அவர்களே. அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்தி ஜீவனுமா இருக்கிறார். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது. விடா அப்படியா பிடிச்சுக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, ஏசு தான். அதான் யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருப்பு. ஆசு பாருங்க, யோபின் புஸ்தகம் 13:15
1: அவர் என்னை கொன்று போட்டாலும்
0: கொன்று போட்டாலும்
1: அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்.
0: நம்பிக்கை சின்ன பிரச்சனை கர்த்தர் போட்டு சொல்லலாம் முறுமுறுத்துருவாங்க. ஆமா, என்ன இருக்குது கர்த்தர் சாவமணி, என்ன இருக்குது முறுமுறுத்துருவாங்க. ஆனா யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல என்ன செய்வேன், நம்பிக்கையா இருப்பேன். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க ஆயுசமா இருக்கிறார். அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன். அவர் தான் நித்திய ஜீவன். நமக்குள்ள இல்லைன்னா பரலோகத்து போக முடியாது. ரோமருக்கு நிறுவோம் 5:17
1: இயேசு கிறிஸ்து என்னும்
0: ஒருவராலே ஜீவனை அடைந்து
1: ஆளுவார்கள் என்பது
0: அதிக நிச்சயமாமே, அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே, இயேசு கிறிஸ்துனால தான் என்ன சொல்ற, ஜீவன் அடைந்து என்ன செய்ய போறோம், ஆளப்போறோம். எங்க ஆளப்போறோம், 1000 வருஷம் கர்த்தராகிய தேவனோடு ஆளப்போறோம். அல்லேலூயா. நம்பிக்கை இருக்குங்களா? அல்லேலூயா சொல்லமா. நம்ம அதுல ஆள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுக்கு தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள். என்ன நிலை வந்தாலும் சரி, அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கணும். அது பற்றி பிடிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்கறாரு, முதல்ல பார்த்தா என்ன கொடுக்கறாரு, வலதுகரத்தில் நம்மளை தாங்குறாரு, அப்புறம் சகாயம் பண்ணுறாரு, துணை நிற்கிறாரு. அது மாத்திரம் ஆலோசனை தந்து முடிவில் நம்மளை என்ன செய்யறாரு, மகிமில் சேர்த்துக்கிறார். ரெண்டாவது பூர்ண சமாதானமாக கொடுக்கறாரு. மூன்றாவது நம்மளை என்ன செய்யறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான்காவதா என்ன கொடுக்கிறாரு, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவரோடு இருந்தனா கிறிஸ்து இயேசு விழாவில் நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போறோம், 1000 வருஷம் ஆட்சியில் ஆளிகை செய்ய போறோம். அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 7:27 வானத்தின் கீழெங்கும் உள்ள
1: ராஜ்யங்களின்
0: ராஜரீகமும்
1: ஆளுகையும்
0: மகத்துவமும்
1: உன்னதமானவருடைய
0: பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: உன்னதமான பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
1: அவருடைய ராஜ்யம்,
0: அவருடைய ராஜ்யம்
1: நித்திய ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
1: சகல கர்த்தத்துவங்களும்
0: அவரை சேவித்து
1: அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான்.
0: அவர் கீழ்பட்டிருக்கும் என்று அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போக போறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலயும் நமக்கு எல்லாம் தர உதவி செய்யறாரு, சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு, நமக்கு வலது கருத்தை பிடிச்சி தாங்குறாரு. அது மாத்திரம் நம்மள என்ன செய்யறாரு, நமக்கு ஆலோசனை தந்து எங்க சேர்க்கிறாரு, மகிழ்மை சேர்க்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கறாரு, பரிபூர்ண பூர்ண சமாதத்தை கொடுக்கிறார். மூன்றாவது நம்மளை எப்படி வைக்கிறாரு, உயிரோடு வைக்கிறார். நான்காவதாக நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. அதில் ஜீவனும் தீர்க்காயுமா. அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கு. அப்புறம் அவரோட நம்ம ஆளிகை செய்ய போகிறோம். பசுத்தவன்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்பறாரு. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னால் கர்த்தர் உறுதியாய் பற்றி கொண்டால் போதும். அல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா, கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சுக்கணும். நீங்க தான் ஆண்டவரை, எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்க தான் சொல்லி அவரை பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு தீர்க்க ஆயுசு தர. நம்ம ஒரு நாள் 1000 வருஷம் அரசாட்சியில் அவரோட அரசாழ்வோம். நித்திய ஜீவன் நம்ம தீர்க்க ஆயுசு தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பாரு. அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா.
2: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவர் கரம் நம்மை தாங்குகிறது, முடிவிலே நம்மை மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறது, நம் வலது கை பிடித்து தாங்குகிறார், இறுதியிலே கடைசியிலே பரலோகத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைபடி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாய் நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு அவர் தருகிறார். நதியளவு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரல்ல, மூன்றாவதாய் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். தேங்க்யூ லார்ட். நான்காவதாக நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறாராம். நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார், நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை 1000 வருடம் அவரோடு சேர்ந்து அரசாண போகிறோம். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படி எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவர், இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உங்க தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா. உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். உம்மிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உம்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூரண சமாதானத்தை நிரம்பி வழியிற சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்கிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியானங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய். உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க அந்த பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் எங்களுக்குள் வைத்து ஆமாண்டு தீர்க்காயசை கொடுத்து ஆயிரம் வருட அரசாட்சியில் உமோடு கூட சேர்ந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, அவள் கரங்களை கர்த்தர் பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுத்தாக்க அவர் என்ன வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தும். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி.
1: உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க ஏசப்பா, பலவீனத்தை குணமாக்க, மந்திர கட்டு செய்வனற்று உடைத்து படுங்க. அன்றுவரையுமே துதிக்கிறமையா ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சமாந்தை சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறகமா இருப்பீங்க. வியாதிகள், நோய்கள், பலவீனம் நீங்கி போட்டு மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டு பரிசுத்த ஆவியான அபிஷேகம் அளவெல்லாம் ஊற்று மண்டவர. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத குடும்பங்களில் திருமணம் நடக்க உதவிச்சிங்க. குழந்தை பாக்கில்லா சகுலி குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன், கண்ணீர், வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. அன்றுவரே அற்புதங்களை செய்யுங்க, அச்சயங்களை செய்யுங்க அப்பா. வீடை மீட்க முடியாத மக்கள் வீடை வீட்டுக்குள்ள கிருவை செய்யுங்க அப்பா. கடன் பிரச்சனையோடு மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. எல்லாருமே பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்க பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம் பெரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சம இல்லாத குடும்பத்தில் சமாளத்தை தர வேண்டும் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் அங்கிப்படட்டும் ஐயா. பிரிந்த குடும்பம் அனைக்கிறமே வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவரே. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனமாக்கியமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜீவிரோம் பரமபிதாவே. ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்லை. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

கட்டத்தந்த வசனம் ஒன்னு குறைந்த புஸ்தகம் 1 அதிகாரம் 18 வசனம். கெட்டு போறவங்களுக்கு என்ன செய்யறாங்க? சில்வன் உபதேசம் பைத்தியமா இருக்கிறது. விசுவாசிக்கிற நமக்கு தேவை பலனா இருக்கிறது. அவர் நமக்கு அடிக்கப்பட்ட

0: எப்படி இருக்கிற தேவை பலனும் ஞானமா இருக்கிற நீ ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்துவோடைய உபதேச கிறிஸ்துவோடைய சீழ்வில் நமக்கா பட்ட பாடுகளை நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடைய நமக்கா பட்ட பாடுகளை நினைச்சு தியானிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5:15
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும்
0: என்ன செஞ்சாரு, மரித்திருக்கிறாரு. சிலுவில் அறையப்பட்ட நம்ம படக்கூடாது, அவர்கள் அறையப்பட்ட ஆனாலும் பிழைத்து வாசித்து பாருங்க. கலாத்தியர் புஸ்தகம் 2:20
1: கிறிஸ்துவுடனே
0: கூட
1: சிலுவையில் அறையப்பட்டேன்
0: ஆயினும் பிழைத்திருக்கிறேன்.
1: இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
0: அதுதான் சொல்றாரு. நம்ம ஒவ்வொருக்காக என்ன செஞ்சாலும் மரணத்தை எல்லாருக்கும் என்ன செஞ்சார், மரணத்தை ருசி பார்த்த இப்பாசிக்கலாம. 2 கொரிந்தியர் 5:15
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல்
0: தங்களுக்காக மரித்து
1: எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம்.
0: நம்ம எல்லாருக்கும் என்ன செஞ்சாரு, மரணத்தை ருசி பெற்றார். நம்ம ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் மரத்து ருசி பெற்றார். அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். பிழைத்திருக்க என்ன செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். உயிருள்ள தேவனை எப்போதும் துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனோடு இருக்கணும். தேவனுடைய சிலுவின் உபதேசத்திற்கு ஒவ்வொரு நாளும் நம்மை தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவும் சொல்லு, தங்களுக்கு என்று பிழைத்திராமல் யாருக்காரும் பிழைத்திருக்க வேண்டும், நமக்காக மறித்து உயிரோடு என்று அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எதை செய்யலாம், கர்த்தருக்காக தான் நம்ம செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான உபதேசம். கர்த்தருக்காக பிழைத்திருக்கவங்க தான் உண்மையான, என்ன வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி கர்த்தர் தான் எனக்கு அப்படிங்கிற பிழைத்திருக்கதா உண்மையான இது. சரி, முதலாவது பார்க்கிறோம், கர்த்தர் சிலுவில் அறையப்பட்டதால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 1 பேதுரு 2:24
1: நாம் பாவங்களுக்கு செத்து,
0: கர்த்தர் எதுக்காக சிலுவில் அறையப்பட்டார் பாருங்க, நம்ம பாவங்களுக்கு செத்து
1: நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு
0: அவர் தாமே
1: தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளுக்காக நம்ம என்ன பாவத்து செத்து நீதி பிழைத்திருக்கும்படி தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவரு சிலுவில சுமந்தார். அந்த எண்ணங்கள் நம்ம ஒவ்வொரு நாள் இருக்கணும், என்னுடைய பாவங்களை தேவனை கர்த்தர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். நான் என்ன செய்யணும், பாவத்துக்கு செத்து நம்ம என்ன செய்யணும், நீதிக்கு பிழைச்சிருக்கணும். இன்னும் பாவத்திலே வாழ்றதுக்கு நம்ம எந்த அதிகாரம் கிடையாது. பாவத்துக்கு செத்து என்ன செஞ்சிடணும், நீதிக்கு பிழைச்சிருக்கணும். நமக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, நம்முடைய பாவங்களை சிலுவையில் என்ன செஞ்சாரு, நம்முடைய பாவங்களை ஒவ்வொரு பாவங்களும் தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவர் பரிசுத்தர், தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆபக்குக்கு 1:13 அப்படிதான் சொல்லுது. நம்ம தான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்காரு, நம்முடைய பாவத்தை அவர் என்ன செஞ்சாரு, தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவில அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவத்துக்கு. அப்புறம் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஆண்டு சிலுவில சம்மந்துட்டார். இனிமே என்ன செய்யணும், பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைக்கணும். பாவத்துக்கு நமக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது. பாவத்துக்கு முழுமையா சேர்த்துன்னு என்னது, பாவத்துக்கு முழுமையா சேர்த்தன என்ன, செத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்கள போய் என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கோபப்படுவாங்களா, கோபப்பட மாட்டாங்க. கல்லறையில போய் திட்டி பாருங்க, என்னதான் திட்டினாலும் என்னன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அதனாலதான் அதே போல நம்மளும் பாவமான எந்தெந்த காரியம் இருக்கோ அந்த பாவமான காரியத்துக்கு நம்ம என்ன செஞ்சணும், செத்துறணும். பாவத்துக்கு செத்து இனிமே நம்ம எதுக்கு தான் பிழைச்சிருக்கணும், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். நம்ம சுபாவம், நம்ம பாவங்களை இயேசுக்கு சிலுவையில் சுமந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் நமக்குள்ள வேணும், ஆண்டவரே பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். ஆண்டவரே என் பாவங்கள்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறப்பா, என் பாவங்களை உம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டீங்க, சிலுவையில் எனக்காக தானே இத்தனை பாடுகளை சகித்தீரப்பா, நான் விசுவாசிக்கிறேன், நான் மேலே பாவத்துக்கு செத்து நீதி பிழைக்க நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் கர்த்தரை ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 யோவான் 3:5
1: அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து
0: தீர்க்க என்ன செஞ்சாரா,
1: வெளிப்பு

0: தீக்கிறதுதான். வானாதி வானவர் வானம் கொள்ளாதவர் ராஜாதி ராஜா வந்து பாவத்தை சுமந்து தீக்கிறதான். அவரிடத்துல பாவம் இல்ல. நாம பிறந்திலிருந்து எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கோம், செய்கிறோம் திரும்ப அறிக்கிறோம் திரும்ப செய்யறோம். நம்முடைய பாவத்தை சுமந்து தீக்கிறதா தேவநாய் கருத்து வெளிப்பட்டார். இப்ப நம்ம பாவங்கள்ல ஆண்டு சொல்லிடணும், ஆண்டு வரே என் பாவங்கள் எதுவா இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் உமக்காக நீ பாவம் இல்லாதவரப்பா, எனக்காகத்தான ஒவ்வொரு நாளும் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க, எனக்காகத்தானப்பா நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. நம்ம ஒரு தப்பு செய்யும் போதுதான் தேவநாய் கருத்துல சிலுவில் அறையிறோம். ஆண்டவரே இனிமேல் நான் பாவம் செய்யாதவடைய காத்துக்குங்களை சொல்லி நம்ம கருத்தர் கருத்துல ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களே. அது மாத்திரம் எப்ரேயன் புஸ்தகம் 10:10 வசனம்,
1: இயேசு கிறிஸ்துவின் சரீரம்,
0: இயேசு கிறிஸ்துவின் சரீரம்
1: ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே,
0: ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே
1: அந்த சித்தத்தின்படி,
0: அந்த சித்தத்தின்படி
1: நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்.
0: எனக்காகத்தான் சிலுவில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்க. நம்மளை சுத்தம் செய்யறதுக்காக அவர் சொந்த ரத்தத்தை நம்மளெல்லாம் பரிசுத்தமாக்குறதுக்கு என்ன செஞ்சாரு, அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நகரவாசல் புறம்பே பாடுபட்டார், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், கைகளாணி கால்லாணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார், ஒவ்வொரு சதையும் பிந்து தொங்கிச்சு. சங்கீதக்காரர் சொல்றாரு அவர் சரீரம் எப்படி இருந்துதான், முதுவெல்லாம் பிஞ்சி உழுகப்பட்ட நடத்தி போல இருந்து. வாசி பாருங்க சங்கீதம் 129 சங்கீதம் 3 வசனம்,
1: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது,
0: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது
1: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள்,
0: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள். ஆமாருமையானவர்களே, நமக்காவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதுமேல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு முதுகல எப்படி வச்சான் படைச்சாலை நீளமாக்கிறாங்க. இவர்களே நான் பாத்திருக்கிறேன், அந்த இந்த மாடு வச்சு உழுதாங்கன்னா அப்படியே கட்டி கட்டியா அடியில இருக்க நிலம் மேல வரும், மேல இருக்க மணல்லாம் அடியில போவோம். அந்த மாதிரி கர்த்தராகிய தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அதை நமக்கு ஒரு நாள் விசுவாசிக்க வேண்டாம். ஆமாண்டவர் என் பாவத்தை உங்க மேல சிலுவையில சுமந்துட்டீங்கப்பா, எதற்காக நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கும்படிக்கு ஆண்டவரே நீ உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும், முழு மனதோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து நாளை பின்வாங்கறது இல்ல, முழு மனதோடு முழுதோடு நம்ம ஒப்பு கொடுத்து திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப அதே பாவம் அல்ல என்ன செய்யணும், முழு மனதோடு முழு இதயத்தோடு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 Peter 3:18 வசனம்,
1: ஏனெனில்
0: கிறிஸ்துவும்
1: நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி,
0: எதற்காக பாருங்க, நம்மை தேவனிடத்தில் சேரும்படி
1: அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: அநீதி நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய்,
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம்,
0: பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்,
0: ஒரு தரம் பாடுபட்டார் நமக்காக. பாருங்க நம்முடைய பாவங்களுக்காக ஒரு தரம் பாடுபட்டார். நம்மள என்ன செய்யணும், தேவனிடத்துல சேரணும். நம்ம பாவம் செஞ்சு மனம் போல பாவம் செஞ்சு வாழ்ந்தோம், அதனால என்ன ஆயிட்டோம், கர்த்தர் விட்டு எங்க போயிட்டோம், தூரம் போயிட்டோம். நமக்காக இந்த உலகத்துல வந்து என்ன செஞ்சாரு, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக ரத்தத்தை சிலுவையில சிந்தினாரு, நம்ம பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்கும்படி.
1: ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி,
0: நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி
1: அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய்,
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்.
0: நமக்காக தான் என்ன செய்ய ஒரு தரம் பாடுபட்டார். இந்த உலகத்துல குழந்தையா வந்தாரு, 33 இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்காக பாடுபட்டார். எதற்காக, நம்மெல்லாம் தேவனிடத்துல சேரும்படி, பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. முதலாவது அவன் பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைத்திருக்க வேண்டும். நம்ம ஒருவரும் தேவனிடத்துல சேர வேண்டும். அதுக்குத்தான் தேவனாய் கர்த்தர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களை அவர் தோளில சுமந்தார், நம் அக்கிரமத்தை அவர் மேல விழ பண்ணினார். அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து எதுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், 2 Corinthians 8:18
1: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும்,
0: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும்
1: நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே,
0: நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே
1: ஐஸ்வர்யவன்லாகும்படிக்கு,
0: ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆகும்படிக்கு
1: உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே,
0: உங்கள் நிமித்தம் நம்முடைய நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரு, தரித்திரமானாரே. அவர் கிருபை அறிஞ்சிருக்கோம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்காக அவர் தரித்திரமானார். ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு, தரித்திரரானார். ஆமா அருமையானவர்களே, நமக்காக அவர் தரித்திரரானார். தரித்திரமா இருந்த நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆண்டவரே எனக்காகத்தான் ஆண்டவரே என்னைய ஐஸ்வர்யமாக்குறதுக்காக நீர் தரித்திரியாரே என்னப்பா. உள்ளத்துல வாங்க, எனக்குள்ள தங்கிருங்கப்பா, நான் பாவத்துக்கு சேர்த்து நீதி படைக்க உங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்கறேன். நான் முழுமையா ஏசப்பா உங்களிடத்துல சேர்வேன்னு சொல்லி முழுதத்தோடு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். யோவான் சுவிசேஷம் 19:23
1: போர்ச்சியவகர் வஸ்திரங்களை எடுத்து,
0: அவர் வஸ்திரங்களை எடுத்து
1: ஒவ்வொரு சேவனுக்கு ஒவ்வொரு பங்காக,
0: ஒவ்வொரு சேகரனுக்கு ஒவ்வொரு பங்காக
1: 4 பங்காக்கினார்கள்
0: 4 பங்காக்கினார்கள்.
1: அங்கியையும் எடுத்தார்கள்,
0: அங்கியும் எடுத்தார்கள்.
1: அந்த அங்கி
0: அங்கி
1: தையல் இல்லாமல் முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது.
0: பாருங்க, அவர் அங்கியும் எடுத்துட்டாங்க, வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க, 4 பங்கு போட்டாங்க. கத்திரி வேதன்னு சொல்லுது பாருங்க, என்னை மீட்கிறதுக்காக, உங்களை மீட்கிறதுக்காக, நம்ம ஐஸ்வர்யம் மாறுறதுக்காக அவருக்கு வஸ்திரம் கூட இல்லாம நமக்காக சிலுவை தொங்கினார். பாருங்க, வஸ்திரத்தையும் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க, அங்கேயும் எடுத்துட்டாங்க. அந்த அங்கி எப்படி இருந்துச்சா, மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே போல நெஞ்சிருந்திருக்காங்க. அந்த அங்கி கூட பங்கு போட்டாங்க. அதான் சங்கீதம் 22:18 வாசிப்போம்.
1: என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு,
0: பாத்தீங்களா, வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கு போட்டு
1: என் உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள்.
0: வஸ்திரங்களை தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, உடையின் பேரில என்ன செய்யறாங்களா, சீட்டு போடுறாங்க. எத்தனை வேதனைகளை சொல்லனா நமக்காக பாடுகளான்னு வச்சிருக்காரு அருமையானவர்களே. வஸ்திரங்களெல்லாம் கூட தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, அங்கேயுமே எடுத்துக்கொண்டாங்க. எனக்காக உங்களுக்காக வானாதி வானவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உங்களுக்காக எனக்காக எவ்வளவு பாடுகள் எவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சார் அருமையான. யோசித்து பாருங்க, தேவனை கர்த்தர் எனக்காகத்தானே என்னுடைய என்ன ஐஸ்வர்யம் ஆக்கிறதுக்காக தேவனை கர்த்தர் எனக்காக தருத்திரானாரு. நம்ம யோசித்து பாருங்க, ஆசிரியச்சிட்டாருனா செவிக்கு வர்றதில்ல, தேவனை துதிக்கிறது இல்லை, தேவனை மறந்துடுறோம், தேவனை துதிக்க மறந்துடுறோம், தேவனை தேட மறந்துடுறோம். எப்படியோ நம்ம மனம் போல வாழ ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தரித்திரார். அங்கிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க, வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டாங்க. எவ்வளவு வேதனை பாருங்க. கர்த்தருடைய வேதனையில் வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் எல்லாம் அவருடையது தான். ஆனா உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரார். ஆகாயின் புஸ்தகம் 2:8
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது,
0: பொன்னும் என்னுடையது
1: என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: என்று சேனைகளில் கர்த்தர் சொல்ல, வெள்ளி அவருடையதான், பொண்ணு அவருடையதான். உங்களையும் என்னையும் தரித்திரராக இருந்த நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் ஒரு வஸ்திரத்தை விட்டு கொடுத்தார். எல்லாமே விட்டு கொடுத்துட்டார், சரீரத்தை பிக்க கொடுத்தாரு, வஸ்திரங்களை கூட கழட்டுக்குள்ள விட்டு கொடுத்தார், அங்கிகளை விட்டு கொடுத்தார். 1:4 வாசித்து பாத்தீங்கன்னா 29:12 வாசித்து பாருங்க.
1: ஐஸ்வர்யம் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்
1: உம்மாலே வருகிறது,
0: கர்த்தராலதான் வருது. ஐஸ்வர்யம் கனம் யாரால வருது, கர்த்தராலதான் வருது. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக அவர் தர்த்தரர் ஆனார். முதலாவது நம்ம பாவத்துக்கு செத்து நீதி பிழைக்கும்படிக்கு அவர் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிவிலையில் சுமந்தார். நம்ம தேவனிடத்தில் சேர்றதுக்காக தான் அவர் நமக்காக பாடுபட்டார். 2வது தரித்திரமா இருந்தார், நம்மள ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்கு கர்த்தராகி தேவன் நமக்காக தான் அவர் தரித்திரரானார். அவர் வஸ்திரத்தெல்லாம் நமக்காக விட்டு கொடுத்தார், அங்கேயும் நமக்காக விட்டு கொடுத்து எல்லாருமே நமக்கும் கொடுத்துட்டாரு. அதங்க சொல்லுது, வாசித்து பாருங்க. கர்த்தர் வேதம் சொல்லுது, எபேசியர் புஸ்தகம் 5:27
1: கரை திரை முதலானவைகள்
0: நம்ம எப்படி இருக்கணுமா, ஆண்டவர் சித்தம் கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றும் இல்லாமல்,
0: ஒன்றும் இல்லாமல்
1: பரிசுத்தமும்,
0: பரிசுத்தமும்
1: பிழை அற்றதுமான,
0: பிழைய மற்றதுமான
1: மகிமையுள்ள சபையாக,
0: சபையாக
1: அதை தம் முன் நிறுத்திக் கொள்வதற்கும்,
0: நம்மளே அவருக்கு முன்பு நிறுத்திக் கொள்வதற்கும்
1: தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்,
0: தம்மை தாமே அதுக்காக ஒப்பு கொடுத்தார்.
2: கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிற நாம் இப்பொழுது நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரம தகப்பனையுமே கோடான கொடி ஸ்தோத்திரம். வியாதி குணமாக்கப்பா, நோய் குணமாக்க, பலவீனத்தை குணமாக்கப்பா. தீ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டுமையா. கப்பாமை துதிக்கிற என்ன வியாதியாலும் சுகமாக்கமால முடியுமையா. இதோ மாம்சமணி யாவருக்கும் தேவனை கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அலசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரு. வியாதியை குணமாக்கப்பா, நோய் குணமாக்கப்பா, பலவீனத்தை குணமாக்கப்பா. மந்திரக்கட்டு உடங்கியப்பா, செவனை கட்டு உடங்கியப்பா, பிசாசுங்கிற அழித்து போடுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு கண்ணீர் துடைங்கப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க, எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைச்சிருங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கல்யாணம் பண்ணி அப்பா டைவர்ஸ் பண்ணிடுறாங்க ஏசப்பா, அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா டைவர்ஸ் பண்ணவே கூடாப்பா, எந்த குடும்பத்திலும் டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. பரலுக்கு தகப்பனே அப்பா பெரிய காரியத்தை செய்ய, எவ்வளவு வேதனையான காரியம் ஆண்டவர், எத்தனையோ குடும்பங்கள் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, டைவர்ஸ் பண்ணக்கூடாதுராச்சா, கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ, பிசாசன் குடும்பத்தை உடைக்கிற பொல்லதாவி இயேசுக்கு திரமத்தை சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம் அப்பா. குடும்பம் கொண்டு சேர்ந்து வாழ கிருபை செய்ய வச்சு வைக்கிறோம், பெரிய காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய எஸ்அப்பா. கடன் கரம் பிடித்து நடத்துங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, ஆத்துமா கண்களை திறந்துடுங்க, மே அறிந்து கொள்ள மெண்டிக்கொள்ள கிருவை சிந்தாச்சு வைக்கிறோம். எல்லா மக்களும் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை கை கொண்டு நடக்கணும் அப்பா. பரலோக ராஜாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, அப்பா மே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பதை செங்கப்பா, ஆசீர்வச்சு உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறங்கத்தாவே. எத்தனையோ குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆண்டவர, எல்லா குடும்பங்களும் பிரச்சனையில் மாற்றுங்கப்பா மாற்றுங்கப்பா மாற்றுங்கப்பா. அன்பின் தகப்பரே தகப்பரே அப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா, சமாந்து தாரு சந்தோஷத்தாரு. குடும்பத்துல மாமியார் மருமகளுக்குள்ள சமானம் வேணும் ஆண்டவரே, சந்தோஷம் வேணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்ய, அதிசயங்களை செய்ய, ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய சப்பா, கர்த்தருடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ராஜா. மகத்தான காரியத்தை செய்ய, ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆத்துமாக்கள் வேச பயிரக்கூடாப்பா, எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க. நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கிருவை செய்ய. ஒவ்வொரு உள்ளத்துல பேசுங்கப்பா பேசுங்கப்பா பேசுங்க. எத்தனையோ ஜனங்கள் நாட்கள் வேஸ்ட் பண்ணிருக்காங்கப்பா, அப்படி யார் வேஸ்ட் பண்ணாதபடி காத்துக்கொள்ளும் பெரிய காரியத்தை செஞ்சேசப்பா. அப்பா வியாபாரம் செய்யற மக்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா மே துதிக்கிற தொழில் செய்ய குடும்பங்களாம் ஆசீர்வதிக்கப்படணும். கத்துடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியத்தை செய்ய, அன்பின் தகப்பனையும் துதிக்கிற ஒவ்வொரு பேரும் நீ வைத்திருக்க சீஃப் எழுதி கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமாம் கேட்டிருக்க, சந்தோஷமா இருங்க.
3: கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது ஒரு ஜெப நேரம். வழக்கம் போல நாம் யாரும் இப்பொழுது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சகோதரி அவர்கள் சொல்கின்ற ஜப குறிப்பை நன்கு கவனித்து அவளோடு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாரும் இணைந்து ஜெபிக்கின்ற ஜெபம் நிச்சயம் வல்லமையுள்ளது. நமது இணைந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார், நிச்சயம் நமது தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வாருங்கள் ஜெபிக்கலாம்.
0: டிரைவருக்காக ஜெபம் பண்ணும், லாரி ஓட்டுறவங்களுக்காக, வேன் ஓட்டுறவங்களுக்காக, கார் ஓட்டுறவங்களுக்காக, எத்தனையோ டிரைவர் இருக்காங்க, பிளேன் ஓட்டுறவங்களுக்காக, எல்லாருக்காக பாதுகாவலுக்கான ஜெபம் பண்ணும்.
4: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி சுத்திகரிப்பீராக. இந்த வேளையில கூட ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. பிளேனை ஏக்கிறதான ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தை கொடுங்க அப்பா. எந்த விதத்திலும் அப்பா ஆண்டவரே அப்பா விமானங்கள் விபத்துக்குள்ள ஆகாதபடிக்கு பைலட்டுக்கு உரிய ஞானத்தையும் அப்பா அவர்களுக்கு தெளிந்த புத்தியும் தாரும் அப்பா. மகிமையுள்ள காரியங்களை செய்யுங்க. எந்த விதத்திலும் அவர்களுக்கு சிக்னல் தடைபடாதபடிக்கு சிக்னல் கரெக்டாக செய்யும்படியாகவும் இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் வழியாக அப்பா ஆண்டவரே அப்பா சுகமாய் பயணங்கள் இருக்கும்படியாக உதவிச்சேங்க. அதே போல ட்ரெயின் ஓட்டுகிற ஒவ்வொரு டிரைவர்ஸ்க்கு வேண்டி செபிக்கிறோம். அவர்களுக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கவனத்தையும் அவர்களுக்கும் கொடுங்கப்பா. அப்பா எந்த விதத்திலும் எந்த ஒரு பாதிப்புக்குள்ளாகாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அன்றுவரே ட்ரெயின்களை இயக்கும்படியாக உதவி செய்வீராக. சிக்னலை கவனித்து அப்பா ட்ரெயினை இயக்கும்படியாக அந்த ஞானத்தின் கிருபலை தருவீராக. அதே போல சாலையில அப்பா ஓட்டுகிற ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கு வேண்டி செபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கிருபலை தாரும் அப்பா. அன்றுவரே அரசாங்கம் அப்பா சொல்லுகிற அப்பா அந்த அப்பா டிராபிக் விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய அந்த இருதயத்தை அப்பா அப்பா தரை ஓட்டுகிறதான ஒவ்வொரு வாகனங்கள் வாகன ஓட்டிகளுக்கும் கொடுப்பீராக. ஆம் தகப்பனே அப்பா கவர்மெண்ட் என்னென்ன டிராபிக் ரூல்ஸுகள் அப்பா பின்பற்ற சொல்லுகிறாங்களோ அந்த டிராபிக் அப்பா ரூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஓட்டுநர்களும் பின்பற்ற உதவிச்சிங்க. அதே போல மது அருந்து விட்டு யாரும் வாகனங்களை இயக்கக்கூடாதப்பா அப்பா. அதே போல தூக்க கழகத்தில் யாரும் வாகனங்களை இயக்கக்கூடாதப்பா. எல்லா வாகன ஓட்டிகளுக்கும் அப்பா தேவையான பலனையும் ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை அப்பா இந்த வாகன ஓட்டுகிற ஒவ்வொருத்தரோடைய வாழ்க்கையை செய்யுங்க, ஒவ்வொரு வாகன ஓட்டிகளையும் ரட்சிப்பீராக, மகிமையுள்ள காரியங்களை செய்யுங்க சப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகிய அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுறோம் எங்கள் பரலோக பிதாவே.
0: கட்டிட்டு போயிடுறாங்க இப்படிப்பட்டவங்களெல்லாம் கட்ட பாதுகாக்கணும், பராமரிக்கணும். கட்டிட்டு போற மக்கள் தேவன் ரட்சிக்கணும். அவங்க இப்படிப்பட்ட பாவமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதுக்காக சாப்பிடணும்.
5: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கணும் ராஜாங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே. இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆண்டவரே கடத்தி செல்கிறாங்க தகப்பனே. கத்தாவே, அந்த ஆண்டவரே மக்களை நீர் எப்படியாவது சந்திக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளை சுற்றி நீர் வேலி அடைச்சிட்டு நீர் பொறுப்படுத்த கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. சிறு குழந்தைகள் ஆண்டுகிற தகப்பன கடத்தி சென்று ஆண்டுகிற தகப்பன, அவர்கள் என்னென்ன காரியங்களுக்கு ஆண்டுகிற ஈடுபடுத்துறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீர் விலக்கி போடும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டுகிற தகப்பன, நீர் ஆண்டுகிற கரை வைத்து நீர் பாதுகாக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். எந்த வீடுகளிலும் சிறு பிள்ளைகள் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பன. ஆண்டுகிற சிறு பிள்ளைகளை கடத்தி செல்கிற அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. சிறு பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே கத்தாவே கடத்தி செல்லாதபடிக்கு ராஜா நீங்க தான் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்த முடிக்கா கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. தேசம் முழுவதற்கு தானே சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும், சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும், சிறு பிள்ளைகள் ஆண்டவரை தேடவும் அண்டிக் கொள்ளவும் நீங்க தாமே பலப்படுத்த முடிக்கா கெஞ்சி கேட்கிறோம். இந்த சிறு பிள்ளைகள கொரோனா வைரஸ் ஆண்டு ஒருபோதும் தொடாதபடி நீர் பாதுகாத்து பலப்படுத்த முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அலிப்பிள்ளையிலும் எங்கேயும் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. நீங்க முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். நமக்குமே யாவற்றையும் செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
0: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள பாருங்க, நம் குளித்தின் வருது அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப என்ன நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஒழித்து போயிடுவாங்க, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
6: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியம் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூ 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website

0: யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 9
1: உலகத்திலே வந்து
0: எந்த மனுஷனையும்
1: பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
0: அந்த மெய்யான ஒளி எந்த மனிதராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தர் உள்ளத்தில் கர்த்தரத்தில் நம்ம அதிகமா அவரை தேரும்போது அவர்த்தில் அன்பு புரிந்து அவர் நீர் எனக்குள்ள வரணாண்டவர் அப்படின்னு நம்ம கேட்கும் போது கர்த்தர் நினைச்சுறாரு, எந்த மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவரு தான், மெய்யான ஒளி. ஆண்டவர் என்னையும் பிரகாசிப்பீங்க, என்னையும் உமக்காக வாழணும் ஆண்டவர், எனக்கும் உமக்காக ஜீவிக்க எனக்கு வாஞ்சிக்கிற ஆண்டவர்னு சொல்லி உண்மையான தாகத்தோட வாஞ்சோடு கூப்பிட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் பிரகாசிப்பிப்பார். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. ஏசாயின் புஸ்தகம் 9 அதிகாரம் 2 வசனம்
1: இருளில் நடக்கிற ஜனங்கள்,
0: இருளில் நடந்த ஜனங்கள்
1: பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்,
0: பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
1: மரண இருளின் தேசத்தில்,
0: மரண இருளின் தேசத்தில்
1: குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது.
0: மரண இருளின் தேசத்துல குடியிருக்கும் மேல என்ன உதித்ததுதான், வெளிச்சம் உதித்தது, வெளிச்சம் பிரகாசித்தது. பாத்தீங்களா, நம்ம இப்படி இருக்கிறமே, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? மரண இருளில் தேசத்திலே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்ப உங்க மேலே மேல தேவனுடைய வெளிச்சம் பிரகாசமே இல்லையா? கட்டாயம் பிரகாசிப்போம். நமக்கு வாஞ்ச வேணும், நமக்கு தாக வேணும், நம்ம ஆண்டு விட்டு அன்பு உற வேண்டும், இயேசுவை என்மேலும் வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். கேட்டா கட்டாயம் தேவை நினைச்சு நம்ம பிரகாசிப்பிப்பார். ஹல்லேலூயா. ஏசாயின் புஸ்தகம் 60 அதிகாரம் 2 வசனம்
1: இதோ இருள் பூமியையும்,
0: இதோ இருள் பூமியையும்
1: கார் இருள் ஜனங்களையும் மூடும்.
0: காரில் என்ன யாரை மூடும்? சனங்களை மூடும்.
1: ஆனாலும் உண்மேல் கர்த்தர் உதிப்பார்,
0: ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார்,
1: அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும்,
0: அவருடைய மகிமை உண்மையில காணப்படும். இன்னும் கொஞ்ச நாள் இல்லதான் இருள் பூமியும் சனங்களும் காரியிலும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார், மகிமை உண்மையில காணப்படும். அந்த வாஞ்சி உங்களுக்கு இருக்கா? ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையிலும் ஒளி உதிக்கணும், என் வாழ்க்கையிலும் மகிமை காணப்படணும், என் வாழ்க்கையிலும் வெளிச்சம் உதிக்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றும், ஆண்டவரே என்னை நம்மளோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா கட்டாயம் நம் வாழ்க்கையிலும் தேவனுடைய ஒளி நம்மள உதிக்கும், வெளிச்சம் நம்மள வரும். அல்லேலூயா. நமக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச தாகம், தேவன் மேல அன்பு. ஏதோ வந்துட்டோம் போயிட்டோம், நமக்கு அற்புதம் நடந்தா போதும், அதிசயம் நடந்தா போதும், நம்ம அதுக்கு பேர் வரமா. நிறைய பேர் சொன்னாங்க, எவ்வளவு சனங்களை வந்தாங்க, அற்புதத்தை பெற்று அதிசயங்களை பெற்று எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. அடிச்சு யார் யாருமேலாம் உதித்ததோ அவங்களுடைய வாழ்க்கையை தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க வாழ்க்கைய எத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காங்க, எத்தனை நன்மையை பெற்றிருக்காங்கன்னு நம்ம பார்க்க போறோம். வெளிச்சம் யார் யாருமேலாம் தேவனுடைய வெளிச்சம் உதித்ததோ அவங்கெல்லாம் எப்படி பெற்ற ஆசீர்வாதம் பெற்றாங்க, எப்படி அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது, எப்படி அவங்க வாழ்க்கை மாற்றப்பட்டது, இதான் நம்ம சுருக்கமாக தியானிக்க போறோம். என்மேல அந்த ஒளி உதிக்கணும் ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உங்களுடைய ஒளி என் மேலே உதிக்கணும், என் மேல உங்களுடைய மகிமை காணப்படணும். இந்த உலகத்துல எவ்வளவு நாட்கள் எல்லாராலையும் கஷ்டப்பட்டிருக்கு, எவ்வளவு அற்பமா நின்னப்பட்டிருக்காண்டவர, உங்களுடைய ஒளி என் மேல உதிக்கணும்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்டா தேவன் ஒளி நம்ம மேல உதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு நம்ம ஏதோ செய்யணும் இல்லை, நம்ம கேட்டா போதும், தேவனுடைய ஒளி நம்ம மேல உதிக்கும்னா நம்ம தேவனிடத்தை கேட்டாவே போதும். அல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கணும். முதலாவது பாக்குறோம் அப்போஸ்தலன் நடையுடைய புஸ்தகம் 9 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போமா.
1: அவன் பிரயாணமாய் போய்,
0: அவர் பிரயாணமாய் போய்
1: தமஸ்கவுக்கு சமீபித்த போது,
0: சடிதியிலே
1: வானத்திலிருந்து ஒரு ஒளி,
0: அவனை
1: சுற்றி பிரகாசித்தது,
0: அவன்
1: தரையிலே விழுந்தான்,
0: அப்பொழுது
1: சவுலே சவுலே
0: சவுலே சவுலே
1: நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்,
0: நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்
1: என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான், அதற்கு அவன்,
0: ஆண்டவரே,
1: நீ யார் என்றான்,
0: நீ யார் என்றான்.
1: அதற்கு கர்த்தர்,
0: நீ
1: துன்பப்படுத்துற இயேசு நானே,
0: நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. பாருங்க, இவங்க எங்க போறாங்க, இவங்க எங்க போறாங்க? கிறிஸ்தவங்களெல்லாம் துன்பப்படுத்துறதுக்காக போறாங்க, துன்பப்படுத்தணும்னு சொல்லி அவங்களை வேதனைப்படுத்த, அவங்களை கொல்லணும்னு சொல்லி போறாங்க. போற வழியில இயேசு கிறிஸ்து அவங்க மேல என்ன செஞ்சார்? ஒளி வந்தது, அந்த ஒளி தாங்க முடியாம நினைச்சாங்க, கீழே விழுந்துச்சாங்க. விழுந்தப்ப கேக்குறாங்க, ஆண்டவரு ஏன துன்பப்படுத்துறேன்னு இயேசுப்பா கேக்குறப்ப, ஆண்டவர் நீங்க யாருன்னு சொல்லி கேக்குறாங்கப்பா. நீ துன்பப்படுத்துற இயேசு நானே சொன்னோன்னே அந்த உடனே என்ன சொல்லி பர்த்த பவுல் என்ன செஞ்சாரு, கர்த்தரத்தில் அவரை ஒப்பு கொடுத்தார். அதான் மரண தேசத்தில் இருக்கும் வேலையும் தேவனு ஒளி பிரகாசித்தது. இவர் எங்க போனார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அடிச்சு கொல்றதுக்கு தான் இவர் போயிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தராகி தேவன் அவரை ஒரு மேல உதிச்சது. அவரே என்ன சரி கீழே விழுந்துட்டு அந்த ஒளி தாங்க முடியாம அப்பதான் அன்று கேட்க, ஏன துன்பம், நீங்க யார் ஆண்டவரின்னு சொல்லுவேன், இயேசுன்னு சொன்னேன். உடனே அவர் ஒப்பு கொடுத்தார். வாசித்து பாருங்க எப்படி அந்த ஒளி வந்ததுதான் பாருங்க. அப்போஸ்தலன் அடிவடி புஸ்தகம் 26:13. இங்க ஒளி எப்படி வந்துருங்க சொல்றாரு பாருங்க.
1: மத்தியான வேளையில்
0: ராஜாவே
1: நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி
0: பத்தி. மத்தியான வேளையில எப்படி இருந்துச்சு சூரியன் பிரகாசத்தை பார்க்கிலோ
1: அதிகமான ஒளி வானத்திலிருந்து
0: என்னையும்
1: என்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிறவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன்.
0: சூரியனை பார்க்கலாம் அதிகமான ஒளி. இவரையும் மட்டும் இவர் கூட வந்தாங்க அவங்களை சுற்றிலும் பிரகாசித்தான் ஒளி. எப்படி பிரகாசித்தான், சூரியனை பார்க்கிலோ அதிகமா தேவன் ஒளி பிரகாசித்தது.
1: நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த போது
0: இவங்களுக்கு இந்த வெளியில ஒளி என்னால என்ன செய்ய முடியல, தாங்க முடியாம என்ன செய்யாங்க, தரையில விழுந்த போது விழுந்துட்டாங்க எல்லாம் பாத்தீங்களா. அப்ப நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் பவுல் மேல முடிய ஒளி ஒளி பிரகாசித்து அன்னைக்கு அவரை சந்திச்சிறேன், இன்னைக்கு என்னையும் சந்திங்க, என் மேல முடிய ஒளி பிரகாசிக்கட்டும், என்னையும் சந்திங்க ஆண்டவரே. ஆண்டோடி கேட்போம் பாருங்க, அவர் ஆண்டோடி பிள்ளைகளை துன்பப்படுத்துன்னு போறப்போ தேவன் அவரை சந்திச்சார். அதே போல தேவனுடைய ஒளி அவர் மேல பிரகாசித்தது. உங்கள் மேலும் என் மேலையும் தேவன் பிரகாசிப்பாரானா நம்மளையும் தேவன் வல்லமே பயன்படுத்துவார். எல்லா உளிர பார்க்கலும் பரிசுத்த பவுல் நிறைய நிருபம் எழுதியிருக்காங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நிறைய நிருபம் எழுதுன யாரு, பரிசுத்த பவுல் தான். கர்த்தர் சந்திச்சார், அவர் வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா, அவர் வாழ்க்கை மாறினது. அவரை கொண்டுதான் தேவன் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு என்னை கொடுத்து தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார், கட்டாயம் செய்வாரா இல்லையா? கட்டாயம் செய்வார். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு பாருங்க. அவர் சொல்றாரு 1 Timothy 1:13.
1: முன்னே நான் தூசிக்கிறவனும்
0: கர்த்தரை தூசிக்கிறவரும்
1: கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அவர்களில் பிரதான பாவி நான்.
0: பிரதான பாவி நான் சொல்றாரு. துன்பப்படுத்தி இருக்கிறாரு, தூசி இருக்கிறாரு, கொடுமை பண்ணி இருக்கிறாரு, அதை சொல்றீங்க சொல்றாரு நான் பிரதான பாவின்றாரு. அப்படிப்பட்ட பவுல் மேலதான் தேவன் ஒளி பிரகாசித்த உடனே வாழ்க்கை முழுமையாய் மாறிட்டு. அல்லேலூயா, அவள் வாழ்க்கை முழுமையாய் மாறிடுச்சு. அவரை கொண்டு தேவன் எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 19:11. எல்லாம் தயசை கவனிங்க, உங்க உள்ளத்துல ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் என் மேல முடிய ஒளி பிரகாசிக்கன்னு கேளுங்க.
1: பவுலின் கைகளினாலே
0: பாத்தீங்களா, ஒரு நாள் அவர் என்ன செய்யறாரு, துன்பப்படுத்தினார், கொடுமைப்படுத்தினார், என்ன செஞ்சாரா, தூசிச்சாரு. பாவிலும் பாவினானே பிரதான பாவி. பரிசுத்த பவுல் மேல தேவனுடைய ஒளி பிரகாசித்தது. இங்க என்ன செய்யற பாருங்க, வாசிக்க கேப்போம்.
1: பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார்.
0: பவுல் கையில கர்த்தர் எப்படிப்பட்ட அற்புதம் செய்தாரா, விசேஷ அற்புதங்களை செய்ததினால்
1: அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும்
0: கச்சைகளையும்
1: கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட.
0: பவுளுடைய சரீரத்தில் இருந்த உருமாக்களையும் கட்சிகளையும் வியாதிகள் போட,
1: வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின.
0: வியாதி அவர்கள் விட்டு நீங்க, எத்தனை வியாதி வியாதிஸ்தர் இருந்தாங்களோ அத்தனை பேர் மேல அந்த பரிசுத்த பவுலுடைய அந்த கச்சைகளையும் போடும்போது என்ன செஞ்சிருச்சு, அவங்க வியாதி அவங்களை விட்டு நீங்கிருச்சு.
1: பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன
0: பாத்தீங்களா. பொல்லாத ஆவிகளும் என்னச்சா, அந்த பவுலுடைய மேல இருந்த கச்சையும் உருமா போடும்போது என்னச்சு, பொல்லாத ஆவியும் பெறப்பட்டு ஓடிச்சு. ஹல்லேலூயா. அந்த தேவனா உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே பவுல் மேல உங்களுடைய வெளிச்சம் பிரகாசித்தது, ஆண்டவரே என் மேலும் உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும், என் வாழ்க்கை மாற வேண்டுமா பல வாஞ்சிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப அவர் எப்படி வாழ்றாரு? முதல்ல எப்படி வாழ்ந்தாரு? தூசிக்கிறவரோ அப்புறம் என்ன செஞ்சாரா? துன்பப்படுத்துறோம், கொடுமை உள்ளவரா இருந்தாரு. பாவியும் பாவி பிரதான பாவி, கிறிஸ்தவங்களை அடிச்சு கொள்றதுக்காக தான் இது நிறுவ எழுதி வாங்கிட்டு போறாரு. அப்பதான் தேவன் சந்திக்கிறாரு. இப்ப அவர் வாழ்க்கை எப்படி மாறிச்சு பாருங்க. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 4:4
1: என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன்.
0: என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன். பாத்தீங்களா, குற்றமில்லாத வாழ்க்கை வாழ தேவன் பலன் கொடுத்தார். காரணம் என்ன? தேவன் ஒளி அவர் மேல பிரகாசித்தது. அல்லேலூயா. தேவன் ஒளி அவர் மேல, பவுல் மேல என்ன செஞ்சது? பிரகாசித்து. அதை சொல்ற என் மேல, என்னிடத்துல யாதொரு குற்றத்தை நானு அறியேன்னு சொல்ற அந்த அளவுக்கு கர்த்தர் பரிசுத்தமாக்கிட்டாரு. அருமையான சகோதரன் சகோதரி, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும், ஆண்டவரே என் மேல உம்முடைய ஒளி பிரகாசிக்க வேண்டும். பரிசுத்த பவுல் மேல ஒளி பிரகாசித்ததுனால அவரின் வல்லமையாய் பயன்படுத்தினி. அவர் கைநாள் விசேஷத்தை அற்புதம் செய்தார். உருமாவையும் கச்சையும் கழட்டி போடும்போது பொல்லாத அசுத்தை அவர் விட்டு போச்சு. அது மாத்திரல, வியாதிகள் நோய்கள் சுகமாச்சு. எனக்கு அப்படிப்பட்ட வல்லமையை கொடுங்க ஆண்டவரே, என் மேல உடைய ஒளி பிரகாசிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். வரைக்கும் ஆண்டோடைய வார்த்தை கேட்டேன்னா இப்பொழுது கர்த்தர் நோக்கி ஜெபிப்பார். வேணவர்களே கலங்காதீங்க, கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். உங்க கண்ணீர் கட்டாயம் கர்த்தர் துடைப்பார், கலங்காதீங்க. எங்கள் அன்பானே சித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயங்களும் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. எத்தனையோ கண்ணீரோடு கவலையோடு பிரச்சனையோடு இருக்காங்கப்பா, அவங்க தாகத்தை நீங்க தீர்க்க முடியாச்சு வைக்கிறோம். கடன் பிரச்சனை, கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் விடுவீங்க சப்பா. உங்களால மட்டும்தான் முடியலச்சா. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். வேலைக்கு வர கண்களை எசமானி நோக்கி பார்க்க போலும், வேலைக்காரருடைய கண்களை எசமாட்டி நோக்கி பார்க்கும் போலும், தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி செபிக்கிறோம். ஒவ்வொருடைய கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், அதிசயங்களை செய்யணும், அற்புதங்களை செய்யணும். அது மாத்திரல, வியாதிகள் சொல்ல முடியாத எத்தனையோ வியாதிகளப்பா, ஆண்டவரே வியாதியை குணமாக்குங்க, நோய் குணமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் செவனை உழைத்து போடுங்க, பிசாசின் கீழ் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தாங்க, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும் சப்பா. அப்பா நோக்கினவங்களுக்கு கெஞ்சிரும், வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும். அது மாத்திரல, எத்தனையோ குடும்பங்களை கர்த்தாவே வேலை இல்லாம தவிக்கிறாங்களப்பா, ஆண்டவரே வேலை தாரு, வேலை தாருமையா. எத்தனையோ பேருக்கு வேலையில நிப்பாட்டிட்டாங்களாமாப்பா. ஐடி கம்பெனியில் நிறைய பேருக்கு வேலை இல்லையே சப்பா, வேலை தர முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையான எந்தியும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கியவர்கள் மாறுதல் வேற்றுமான எந்த நிலையிலும் சொன்னீங்களா ஆண்டவரே. எத்தனை ஜனங்கள் வேலை இல்லாம தவிக்கிறாங்க சப்பா, நீங்க தான் இறங்கணுமாப்பா, நீங்க தான் இறங்கணும். வேலை தரணும், வேலை தரணும் ஐயா. கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க அன்பின் ஆண்டவரே. இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களே ஆசீர்வதிங்க. எத்தனை வியாபாரம் செய்யறாங்கப்பா, அவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். தகப்பனையும் நோக்கினவங்களுக்கு எஞ்சுகிறோம் கர்த்தாவே, அற்புதத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசீர்வீங்க, வாகனம் எல்லாம் ஓடத்தக்கதாக இருக்கிறவை தாரும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாரும். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க. என்னென்ன தேவையோ உங்களுக்கு ஒவ்வொரு தேவையை நீங்க சந்திக்க வேண்டும் கெஞ்சுகிறோம். அப்பா என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவா, என்னை நான் கொடுத்து விட்டேன் அவரே பார்த்துக்கொள்வார்னு சொல்லி பாப்பா சகோதர பாடியிருப்பது போல எல்லா தேவையிலும் சந்தித்து ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க, நேசடிக்காரன் தாங்கட்டும். அப்பா ஒவ்வொரு தேவை நீர் அந்திருக்கிறீங்கப்பா, உன் வாயிலிருந்து சொல் பறக்க முடியும் எல்லாவற்றையும் அந்திருக்கிறேன்னு சொன்னீரே. ஒவ்வொரு தேவை நீர் சந்திக்க முடியா செவிக்கிறோம். சிறு பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும், படிக்கிற மாத்திர அப்பா நல்லா செவிக்கணும், துதிக்கணும். உண்மை அப்பா ஆராதிக்க கிருவை தர முடியா செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே வாலிபர்களை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க. வாலிபர்கள்லாம் தேடணும் ஐயா. அப்பா ஸ்கூலு போற நேரத்துல அப்பா செபத்தோடு துதிக்கு துதியோடு ஸ்கூலுக்கு போகணும் ஆண்டவரே. எத்தனை வாலி பிள்ளைகள் பாழாக்கப்படுறாங்க, எத்தனை சிறு பிள்ளைகள் பாழாக்கப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில எங்க பிள்ளைகளை விடுவித்து காத்துக்கொள்ளணும். எங்க பிள்ளைகளும் செபத்தோடு போகும்போது வருமானம் செபத்தோடு போயிட்டு வர உதவி செய்ய முடியா கூட எஞ்சுகிறோம். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. கத்துடி மகி மூடிக்கொள்ள முடியாச்சு வைக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய்க்கிறீச்சிரு தேவன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க சப்பா. ஸ்கூலுக்கு போனாலும் கத்துடைய பாதுகாவல் வேணுமப்பா. வேலை போறவங்களுக்கு கர்த்தாவே என்னுடைய பாதுகாவல் வேணும்ன்றவர. இப்படி பாதுகாவலாம எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது எசப்பா. எல்லாரையும் பாதுகாத்துக்கோங்க. தேவாதி தேவன் தான் எல்லாரோட கூட இருக்கணும். எல்லாரும் செவிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. வேதத்தை வாசிக்கணும்ன்றவர். இயேசுவே இயேசுவே இயேசுவே தேடத்தக்க சமயத்துல தேடணுமே, அண்டிக் கொள்ளணும், அறிந்து கொள்ளணும் எசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனம் மகிமை மகத்துவத்தையும் மகிழ்ச்சி செலுத்துறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்புரட்சர் யேசுவா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சிக்கிறோம் பரம பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-409-10-00-00-2229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-3-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: நமது இயேசுங்கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுங்கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவியில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரின் செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் அண்ட்

0: லூக்கான் சுவிசேஷம் 22:29.
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்
0: ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஏற்படுத்தினாரோ அதே போல நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த அல்ல, உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும். நமக்கு ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு அதை நோக்கித்தான் நம்ம ஒரு நாளும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நோக்கித்தான் நம்ம ஒரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நாளுக்காக தான் நம்ம ஒரு நாளும் கர்த்தர் அதிகமா நேசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும் சொல்லி நம்ம எல்லாரும் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்ப என்ன செய்யணும், ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அந்த ஆண்டவர் இயேசுக்கிட்ட சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14:2.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நம்ம இந்த உலகத்துல எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நம்ம கிரியை செய்யறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக எதை செய்யறோமோ, கர்த்தருக்காக எந்த அளவுக்கு ஊழியம் செய்யறோமோ, கர்த்தருக்காக நம்ம எந்த அளவுக்கு தேடுறோமோ, கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யறோமோ, அதுதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். கர்த்தருக்காக எதை செய்யறோமோ அதுக்கு தகுந்த ஒரு ஸ்தலங்கள் உண்டு. அந்த ஸ்தலத்துக்கு போகிற நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்திலேயே அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுக்காக நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக எதையா செய்யணும். அதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இல்லாட்டால் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. அந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட வாசஸ்தலம் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 145:13.
1: உம்முடைய ராஜ்யம்
0: சதா
1: காலங்களிலும் உள்ள ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், சதா காலங்களுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் நம்ம ஊரும் போகிறதுக்காகத்தான் நம்ம ஒரு நாளும் கர்த்தரை தேடுறோம், கர்த்தரை துதிக்கிறோம், செபிக்கணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த ராஜ்யத்துக்கு எல்லாரும் வரணும். அந்த ராஜ்யத்தை பற்றி நம்ம எல்லாரும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம மட்டும் போனா போதாது, நம்ம கூட சேர்ந்த நம்ம உறவினர், உற்றார் உறவினர், நம்ம வாசம் பண்ற இடத்துல உள்ள மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும். அதனால நம்ம மேல உடந்த கடமை, சுவிசேஷத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லியே ஆகணும். சொல்லாம இருக்கும்போது நமக்கு என்ன செய்யும், உனக்கு எனக்கும் ஐயோன்னு கர்த்தர் வேதம் சொல்லுது. அந்த ராஜ்யத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். நம்மளும் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட மாத்திரம் போதாது, எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அந்த இப்படி கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் தான் வரணும்.

0: பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் மத்தியில் சுவிசேஷம் 4:17 வசனம்.
1: அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
0: மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப என்ன, என்னமோ பெரிய நம்ம ஏதோ செய்யும் போல அப்படிலாம் இல்ல. நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு கத்திர பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள என்னென்ன இருக்கு நம்ம சிந்தித்து பார்த்து முழுமையா கத்திரத திரும்ப வேண்டும். அதுதான், அதான் அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு. முதல் எடுத்தோன்னு மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நம்ம பரலோகராஜ்யம் சமீபத்திற்கு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். நம்ம முதல்ல கோவப்பட்டிருப்போம், உதாரணத்துக்கு முதல்ல கோவப்பட்டிருப்போம். இப்ப நம்ம கோவப்படாம நம்மளால இருக்க முடியல. ஏசப்பாட்ட நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, எனக்கு எப்படியாவது மாத்திருங்கப்பா, என் தாயின் வயிற்றுல பிறந்த இந்த சென்ம சுபாவை என்னை விட்டு மாற வேண்டும். ஆண்டவரே தாயின் வயிற்றுல பிறந்த நம்ம சொல்லுவாங்களே அவங்க அப்பா மாதிரி ரொம்ப கோபப்படுற, அவங்க அம்மா மாதிரி அவங்க குடும்பத்துல இப்படி அவங்க இப்படிதான் கோபப்படுவாங்க, இப்படித்தான் பிரச்சனை பண்ணுவாங்க, இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுலேருந்து நான் மனம் திரும்பணும். ஆண்டவரே இந்த காரியம் எனக்குள்ள வரவே கூடாதப்பா, என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், சென்ம சுபாவை எனக்கு நீக்கப்பட வேண்டும். ஆண்டவரே ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கு. அப்ப நமக்குள்ள கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கை என்ன செய்யணும், ஒரு புது சிருஷ்டியா மாற வேண்டும். வாசித்து பாருங்க 2 Corinthians 5:17.
1: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின.
0: பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும். நம்ம கோபப்பட்டிருப்போம், போராம் போட்டிருப்போம், சண்டை போட்டிருப்போம், கத்தில் பிரியமில்லாத காரியம் எவ்வளவு காரியம் நமக்குள் இருக்கலாம். அப்ப நம்ம ஆண்டவரை கேட்கலாம், ஆண்டவரே என்னுடைய சன்ம சுபாவம், என்னுடைய தாயின் வயிற்றுல பிறந்த சுபாவம் எனக்குள்ள நீக்கிப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் யாஸ்பாட்டை கேட்கணும். அப்ப நமக்கு என்ன சொல்லுங்க, நம்ம கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டி, ஆண்டவர் தான் மாற்றம். நம்ம ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு கிறிஸ்துக்குள்ள அந்த புது சிருஷ்டியா இருக்க, பழையவில ஒளிந்து போன எல்லாம் புதிதான்னு சொன்னீரே, அந்த புதிதான சுபாவத்தை எனக்கு கொடுங்கப்பா, நீங்க என்னை மாத்துக்குன்னு கேட்ட ஆண்டவர் மாத்துவார். சைக்கிள் புஸ்தகம் 18:30
1: நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களுடைய எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள்.
0: எல்லாம் மீறி நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, இது பாபம்னு தெரியும், அதை தான் நம்ம செய்வோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நேரம் பாக்குறது, நாட்கள் பாக்குறது, இதெல்லாம் நமக்கு தெரியும் இது தப்பு, கத்திர பிரியமில்லாத காரியம் நம்ம தெரியும், அதவே நம்ம செய்வோம். அது அந்த காரியம் நம்ம என்ன செய்யறோம், கத்திரல வந்துட்டோம், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், விடுதலை போறோம். சரி போறாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லா நாளும் கத்திர படைத்த நாள், எல்லா நாளுமே கத்திற்கு பிரியமான நாள், அந்த காரியத்துல வந்து விடுதலை போறணும். எத்தனை பேர் பாருங்க பழைய சுபாவத்திலே இருப்பாங்க, இது செவ்வாய்க்கிழமை, இது புதன், இந்த கிழமை செய்யக்கூடாது, அந்த கிழமை செய்யக்கூடாது, இந்த மாசம் அந்த மாசம், இந்த நாள் பார்க்கறதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். வாசித்து பாருங்களேன், இந்த கலாத்தியர் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா 9:10 நிறைய பேர் அந்த காரியத்தில் இருக்கிறோம். அதுல எல்லாம் நம்ம என்ன செய்ய, விட்டு மனம் திரும்பணும்.
1: இப்பொழுதோ
0: நீங்கள் தேவனை அறிந்திருக்க
1: அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க,
0: நீங்க தேவனை அறிஞ்சிருக்கீங்க இல்லாட்ட தேவன் உங்களை அறியப்பட்டிருக்க,
1: பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்பட
0: விரும்புவது எப்படி,
1: நாட்களையும்
0: மாதங்களையும்
1: காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே.
0: நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வருஷம் 8 வருஷங்க, இந்த வருஷம் திருமணம் நடக்கூடாது, 8 வருஷம் இது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் மாசம் பாக்குறோம், மாசங்களை பாக்குறோம், வருஷங்களை பாக்குறோம், நாட்களை பாக்குறோம், மறுபடியும் அந்த காரியத்துக்கு நம்ம அடிமையிடறோம். அதுதான் கட்டடி வேதம் சொல்லுவோம், ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா என்ன செய்யணும், புது சிட்டியா இருக்கணும், பழையவிலே என்ன செய்யணும், ஒழிஞ்சு போற எல்லாம் புதிதாகணும். இந்த காரியத்துல மனம் திரும்பணும். நிறைய பேர் மனம் திரும்புறது இல்ல, நிறைய பேர் நாள் பாக்குறதும் நேரம் பாக்குறதும் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம், கத்தடி வேதம் சொல்றது மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. பழையபடியும் நம்ம அந்த காலங்களை நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வந்து நம்ம பழைய காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போகணும். நிறைய பேர் அதை தான் நம்ம செய்யறோம், நிறைய காரியங்கள் இதுல இருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஆண்டு ரத்த சொன்னார், நிறைய பேர் இந்த காரியத்துல மனம் திரும்பாம இருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் நம்ம பழைய காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், இதுக்கு நம்ம செய்யவே கூடாது.

0: கத்துடுவேன் சொல்லுது. இறைமையில பழைய மனுஷர்கள் மற்றவங்களுக்கு காரியங்களை என்ன செய்கிறது கற்றுக்கொள்ளக்கூடாது. இறைமையில சொல்றாரு பாருங்க, இறைமை 10:2
1: புறஜாதிகளுடைய மார்க்கத்தை
0: கற்றுக்கொள்ளாதிருங்க. இருந்தோம் இப்ப அந்த காரியத்தில் மனுஷர்கள் கற்றுக்கொள்ள கூடாது. நம்ம கிறிஸ்துகள் புது சிற்றியா இருக்கணும், நாள் பார்க்க கூடாது, மாசம் பார்க்க கூடாது, நேரம் பார்க்க கூடாது, அப்புறம் என்ன வருஷம் பார்க்க கூடாது. இது இல்ல, இது இரட்டை வருஷம், இது ஒத்த வருஷம், ஒத்த வருஷத்துல மேரேஜ் ஆகலாம் நல்லது, ரெட்ட வருஷம் இருக்க கூடாது. இப்படி எத்தனை பேர் பழைய காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம், அதுல இருந்து மனம் திரும்ப வேண்டும். எதுல இருந்து மனம் திரும்ப வேண்டும்? இப்படிப்பட்ட காரியங்கள்ல எத்தனையோ பேர் அடிமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், ஆனா பழைய சுபாவம் தான் நமக்குள்ள இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? விட்டு விலகிறதுக்கு கத்துட்டு ஒவ்வொரு நாளும் பலன் கேட்க வேண்டும். ஆண்டவரே இந்த பெட்டி காரியம் எனக்குள்ள இருக்கப்ப, அதான் எல்லாம் மீறுதல் விட்டு மனம் திரும்புங்கள். வாசிப்பா எசேக்கியேல் 18:30.
1: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
0: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
1: உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள்.
0: எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள். எத்தனை பேர் இன்னும் பழைய காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம். இந்த காரியத்தை விட்டு நம்ம திரும்ப வேண்டும். திரும்பிட்டா போதும். அந்த ஆண்டவர் சொல்றாரு, மன்னிக்கிறதுக்கு அப்படி எப்படி இருக்கிறாரா, தயப்பெருத்திருக்கிறாரா. ஏசாயின் புஸ்தகம் 55:7.
1: துன்மார்க்கன் தன் வழியையும்,
0: துன்மார்க்கன் தன் வழியையும்,
1: அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு,
0: இன்னும் அந்த நினைவுகள் பழைய பாரம்பரிய நினைவுகளை விட்டு,
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
0: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
1: அவர் அவன் மேல் மனதுருகுவார்.
0: அவர் அவன் மேல் என்ன செஞ்சிருவாரு? மனதுருகுவார்.
1: நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
0: தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
1: அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்திருக்கிறார்.
0: மன்னிக்கிறது எப்படி இருக்கிறாரா? தயப்பெருத்திருக்கிறார். பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் சொல்றோம். இன்னும் பழைய சுபாவத்தில் தான் இருக்கிறோம், பழைய எண்ணங்கள் இருக்கிறோம், பழைய சாஸ்திரத்துல இருக்கிறோம். சாஸ்திரம் எத்தனை பேர் சாஸ்திரம் பார்த்துக்கொண்டு இருக்கீங்க? இந்த பழைய விதமான சாஸ்திரத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். கத்தலுக்கு வந்துட்டு உண்மைதான், ஆனா சாஸ்திர காரியங்கள் இந்த சாஸ்திரமா பார்க்கவே கூடாது. நம்ம பழைய காரியங்கள் நம்ம அடிமை ஆகவே கூடாது. நம்ம இப்படி இருக்கிறோமா? யாரால அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம மறந்துருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டார். மன்னிக்க தாய் பொறுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்போம், கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். தன் நம்ம நினைவு, நம்ம சிந்தனைகள், நம்ம நினைவுகளை சாஸ்திரம், அந்த காரியம், இந்த காரியம், அந்த நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, நட்சத்திரத்தை பார்க்கறது, சாதகம் எழுதுறது, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் எந்த இருக்கணும்? மனம் திரும்ப வேண்டும், முழுமையாய் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் வர போறாரு, அதுதான் சொல்றாரு. 3:40.
1: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து,
0: நம்ம தான் நம்முடைய வழிகளை என்ன செய்யறோம்? சோதித்து ஆராய்ந்து
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
0: கர்த்தரிடத்தில் நம்மளே, நானே, நீங்கள் ஒவ்வொருத்தரும், அவங்க மற்ற வழி இல்ல, நம் வழிய சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப. என்னென்ன குறை இருக்கு என்றவர், என்ன காரியம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து கர்த்தரிடத்துல திரும்பணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்ய பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோக ராஜ்யம் சமயமாயிருச்சு. இன்னும் சாஸ்திரத்துக்கும் ஆட்களுக்கும் இன்னும் பலவிதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தால் பரலோக போக முடியும். எல்லாமே செஞ்சு இதெல்லாம் மற்ற இதெல்லாம் செஞ்சிருக்க அந்த ஒண்ணுதானங்க தப்பு, அது ஒண்ணு பிரச்சனையிலும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபின் புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, யாக்கோபின் புஸ்தகம் 2:10.
1: எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம்,
0: ஒருவன் நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கை கொண்டுட்டோம், கை கொண்டிருந்தோம்,
1: ஒன்றிலே தவறினா எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான்.
0: ஒன்றிலே தவறிச்சாங்க என்ன செய்யுமா? எல்லாவற்றிலையும் குற்றவாளியா இருப்பான். எங்க சொல்லியிருக்காரு? யாக்கோபு புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம உள்ள தெளிசில் ஆராய்ந்து, நம்ம வழிகளை ஆராய்ந்து, நம்ம சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இன்றைக்கே ரச்சினாலும், இன்றைக்கு அனுக்கனாலும், இந்த சின்ன சின்ன காரியம் யாராருக்குள்ள இருக்கோ, இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அதை நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்த்து, நம்ம சோதித்து பார்த்து, எதிலெல்லாம் நான் மாற வேண்டும், எதில் இருந்தாலும் விடுதலை பெற வேண்டவரே எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். இந்த மாதிரி காரியத்தில் தான் நம்ம விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவதாக கர்த்தர் ராஜ்யத்துக்கு, முதல்ல கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஆண்டவர் சொன்னாரு, என் பிதா எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணியது போல நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன எத்தனை இருக்கு? அநேக பாசஸ்தலங்கள் உண்டு. ரெண்டாவதாக நான் பரலோகத்துக்கு போனேன், என்ன செய்யணும், என்ன செய்யணும் பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 2:5.
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆண்டுட்டு அன்பு குருமா நமக்கு என்ன கொடுக்கிறார்? தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தருவேன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? வாக்கு பண்ணிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம சமம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழிநடத்த பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கத்தாவையுமே போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம் ஐயா. கத்துடி கிருப, கத்துடி பிரசனம், கத்துடி மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. உங்களுடைய ஜீவனோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள வேண்டிக்கொள்ள மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். அப்பா மோசை போல நாங்களும் உங்களுடைய முகமுகமாய் பேசுன ஆண்டவரே, கத்தாவே எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா, நோ போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க சப்பா. வல்லவரே நல்லவரே மே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக அப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது செபிக்கிறோம். ஆன்மீ கண்களை திறக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இறுதித்திர கத்தாவே உங்களுடைய வல்லம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் தகப்பனையும் முடி. ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றில பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமையா? சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்க தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால கஷ்டப்படக்கூடாது. வல்லம் இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம். பெரும்பாடு நாள கஷ்டப்படுற மக்கள் மேல விட வல்லம் இறங்கட்டும் ஏசப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும், பரிசுத்தன் அபிஷேகம் அளவுலாம ஊற்றுமைய, ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர். அக்கில நிரப்புங்கப்பா. மந்திரம், ஜெய்வனிகள், பெலிசனிகள், எல்லா கிரியிலையும் தேவனாய் கர்த்தர் நாமத்துல அபத்தமாக்கி போடுறோமே, நிறுவனமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லம்ல ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். ஐயாமை துதிக்கிற வேலையில பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா, வேலையில இருக்கப்பட்ட பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாரும். கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கு சுதந்திரடி செண்ணீரு. எத்தனை மக்கள் கண்ணீர் படிக்கிறாங்கப்பா. குழந்தை இல்லாம நீங்க குழந்தை தர வேண்டும் செபிக்கிற, தர வேண்டுமாப்பா, தர வேண்டும். இயேசுவே கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கு சுதந்திரடி செண்ணீரு. மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்ச மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் செபிக்கிற ஐயா. பலத்த காரியத்தை செய்ய தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். குடும்பத்துல சமான சந்தோஷம் தாரும். கண்டன் பிரச்சனை மாற வேண்டும். கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை. வேலையில கஷ்டப்படுற மக்களுக்கு வேலை கஷ்டத்தை மாத்தி வேலை தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க ஏசப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய மகத்துவம்ல நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ராஜாவையுமே துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க ஏசப்பா. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஏசப்பா. அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க. வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா. சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. தகப்பனையுமே துதிக்கிறோம். கொரோனா கொள்ளையின் வேலை கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. தகப்பனையே குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கா நம்ம மகிமைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே. கத்த நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும். அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் பதினேழாவது வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்புணையர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 வசனத்தின்படி, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி, இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643101, நில்கிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB 0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1049010000022229. மே காட் பிளஸ் யூ.
5: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தர் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ஆண்டடி வார்த்தை என்ன செய்யும், நம்ம இதயத்துல வைத்து வைக்கணும். நம்ம ஆண்டோட வசனம் நம்ம உள்ளத்துல இருந்தா தான் அதை மேற்கொள்ள முடியும். ஆண்டோட வார்த்தை நமக்குள்ளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அந்த பிசாசு நம்மளை மேற்கொண்டுறான். அதனாலதான் வசனம் நிறைய, பைபிள் நிறைய வாசிக்கணும். அவர் ஆண்டோட வார்த்தை நம்ம இதயத்துல பதித்து வைக்க வேண்டும். வசனம் நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னா பிசாசு நம்மளை மேற்கொண்டுறான். வசனத்தோடு தான் வசனம் இருந்தா தான் என்ன செய்யும், பிசாசை மேற்கொண்டு நம்ம பாவம் செய்யாபடிக்கு நம்ம என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்க முடியும். ஒன்னு குறிந்தர் புஸ்தகம் 15:33
1: மோசம் போகாதிருங்கள்,
0: மோசம் போகாதிருங்கள்,
1: ஆகாத சம்பாஷணைகள்,
0: ஆகாத சம்பாஷணைகள்
1: நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும்,
0: நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம பேசி பேசி பேசி என்ன பண்ணிடுவோம், நம்ம பேசி பேசி அப்படியே பேசி என்ன செஞ்சிருவோம், ஆகாத சம்பாஷணை எதையோ பேசுவோம். அதனால நம்ம நல் ஒழுக்கத்தை அது கெடுத்துரும். அதனாலதான் வீண் பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்காதீங்க. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார் மத்தியில் சுவிசேஷம் 12:36-37.
1: மனுஷர் பேசும்,
0: மனுஷர் பேசும்
1: வீணான வார்த்தைகள்,
0: வீணான வார்த்தைகள்
1: யாவையும் குறித்து,
0: யாவையும் குறித்து
1: நியாயத்தீர்ப்பு நாளிலே,
0: நியாயத்தீர்ப்பு நாளிலே
1: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்,
0: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்
1: என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: ஏனெனில்
0: ஏனெனில்
1: உன் வார்த்தைகளினாலே,
0: உன் வார்த்தைகளினாலே
1: நீதிமான் என்று தீர்க்கப்படுவார்,
0: நீதிமான் என்று தீர்க்கப்படுவார்.
1: அல்லது
0: அல்லது
1: உன் வார்த்தைகளினாலே,
0: உன் வார்த்தைகளினாலே
1: குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார்,
0: குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார். அதுதான் வேணவர்களே, நல்ல நல்ல நம்ம பேசுற வார்த்தைகளால நம்ம அதிகமா பாவம் செய்விக்கிறது. அதங்க சொல்ற 1 Cor 15:33 வாசிக்கலாம்.
1: மோசம் போகாதிருங்கள்,
0: மோசம் போகாதிருங்கள்,
1: ஆகாத சம்பாஷணைகள்,
0: ஆகாத சம்பாஷணை
1: நல்லொழுக்கங்களை கெடுக்கும்.
0: ஆகாம எதையோ ஒன்று பேசுறோம், அதனால என்ன செய்ய, நம்ம ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும், நம்மள அப்படியே கெடுத்துரும். நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள்ல அப்படி பேசி நம்ம பேசி பேசி பேசி நம்ம ஒழுக்கமா இருக்கவே முடியாது. பிசாசன் அப்படியே நம்ம உள்ளத்தை குழப்பிடுவான். அதனால்தான் நல் ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம ரொம்ப சாக்கிரதையா இருக்கும். சங்கீதக்காரர் சொல்றாரு, என்ன செய்யறாரு, உன் வசனத்தை என்ன செய்ய, இதயத்துல பதித்து வைத்து வாசிக்கலாம். 119:11.
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
0: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
1: உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உங்களுடைய வாக்கை என்ன செய்ய, இதயத்துல வைத்து வைத்தேன். கர்த்தருடைய வசனத்தை நம்ம இதயத்தில் வைக்கணும். இருந்தா தான் நம்ம பாவம் செய்ய முடியாது. ஆண்டு நம்ம பாவம் செய்யும் போது கர்த்தருடைய வசனம் நம்மளோட இடைப்படும். ஏன் இப்படி பேசிட்டே, நீ பேசியிருக்க கூடாதுல்ல, பேசிட்டியா அப்படின்னு சொல்லி ஆண்டு வசனம் நம்மளை பாவத்தில் விழாதபடிக்கு நம்மளை தடுத்து ஆட்கொள்ளும். அதுக்கு தான் கர்த்தருடைய வசனம் மிக மிக அவசியம். 1 John 3:9.
1: தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்,
0: தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்,
1: ஏனெனில்
0: ஏனெனில்
1: அவருடைய வித்து,
0: அவருடைய வித்து
1: அவனுக்குள் தரித்திருக்கிறது,
0: அவனுக்குள் தரித்திருக்கிறது.
1: அவன் தேவனால் பிறந்தபடியினால்,
0: அவன் தேவனால் பிறந்தபடியினால்
1: பாவம் செய்ய மாட்டான்,
0: பாவம் செய்ய மாட்டான். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மால பிறக்கணும் சுவாமி, உம்மால பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே உம்முடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கணும், நான் பாவம் செய்யாதவுடைய காத்துக்கொள்ளும் சொல்லி நம்ம தனிய பிரேயர்ல நம்ம மன நம்ம எங்கள நடந்து போனாலும் உட்கார்ந்தாலும் அப்படியே கர்த்தருடைய வார்த்தை கேட்டே போன. ஆண்டவர் உம்மால பிறந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. ஆண்டவர் நான் பாவம் செய்யாத இருக்கிறேன், உங்களுடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கணும், நான் உம்மால பிறந்தவளா என்னை மாற்றுமாண்டவரே. எப்படியாவது உலகத்துல பேசிட்டு கொஞ்சம் தேவையில்லாம பேசிட்டு என் ஆத்மனை கெடுத்துக்கொள்ள கூடாது ஆண்டவர, என்னை காத்துக்கொள்ளும்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் நம்ம செவிக்க வேண்டும். அதுக்குன்னு பேசாம இருக்கல, தேவையானதை பேசணும். ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில் அதுக்குன்னு பேசாம இருக்க முடியாது, பேசணும். வேதம் சொல்லுது ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாத பேசி நமக்குள்ள இருக்காதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். அது எப்போ காத்துக்கொள்ளணும்னா தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருந்தா தான் காத்துக்கொள்ள முடியும். அதனாலதான் வேதத்தை அதிகமா நம்ம வாசிக்கணும். நம்ம என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது, நம்ம ஆத்மா கெடுத்துரும். அப்புறம் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாம நம்மளை அதிகமா நம்ம தடுத்து ஆட்கொள்ளணும். அதனாலதான் என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்தை எந்த அளவு வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆத்மா தேவன் பாதுகாப்பார். வசனம் இல்லைன்னு சொன்னா எப்படியா இருந்தாலும் பிசாசை நம்ம மேற்கொண்டுறான். வசன நம்ம அதுக்கு தான் அதிகமா தேவனுடைய வசனத்தை அதிகமா வாசிக்கணும். ஆண்டவரே வசனத்தை வாசிக்கும் போது கருத்தா வாசிக்கணும். ஏதோ வசனம் வாசிட்டா 2 அதிகாரம் வாசிட்ட 3 அதிகாரம் வாசிட்டா, அது இல்ல, கருத்தாய் வாசிக்கணும். அல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் முன்னாள் நிக்கணும்னு சொன்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்து. ரெண்டாவது, பாவம் செய்யவடிக்கு நம்ம நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். பாவம் செய்யவடிக்கு நம்ம நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். ஆகாத சம்பாசன நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். அந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள வராம காத்துக்கணும். தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள இருந்தா மாத்திருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது, பாவம் செய்யவடிக்கு நம்மளுக்கு அந்த வசனம் நம்ம தடுத்து ஆட்கொள்ளணும். அது மாத்திரல, தேவனால் நம்ம பிறந்திருக்கோம்னா ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மால பிறந்திருக்கணும் அப்பா, நான் பாவம் செய்யாவடிக்கு உம்முடைய வித்து எனக்குள்ள இருக்கணும், பாவம் செய்யவடி காத்துக்கணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். மூன்றாவது மார்க்கு சுவிசேஷம் 13:36.
1: நீங்கள் நினையாத வேளையில், அவன் வந்து உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு,
0: நம்ம தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள். எப்ப நம்ம சரீரத்துல, நம்ம சரீரத்தில் தூங்கலாம், ஆத்மத்தை எழுந்து செஞ்சிடக்கூடாது. தூங்குறவர்களாக ஆண்டவராக இயேசுக்கு வந்து கண்டுபிடிக்காதபடிக்கு என்ன செய்யணும், விழித்திருக்கணும், ஆத்மத்தில் விழிப்பிருக்கணும். நம்ம அதுதான், நம்ம எந்த படுக்கும்போது நல்ல தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டும் படுக்கணும். நம்ம தேவையில்லாம குழம்பிட்டு யோசிச்சுட்டு பேசிட்டு அப்படியே படுத்தோம்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் கர்த்தர் வரும்போது நம்மள விழித்திருக்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாமே இருந்தாலும் கர்த்தர் வரும்போது நம்ம விழித்திராவிட்டா பிரயோஜனமே இல்லாம போயிடும். நம்ம எவ்வளவு ஆண்டிருக்கா வாழ்ந்தாலும் நம்ம பிழிப்பு இல்லாவிட்டா, விழித்திருக்கா விட்டால் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. அத சொல்றாரு அவரு, ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு விழித்திருங்கள். சரீரத்தில் தூங்கினாலும் ஆத்மாத்திர என்ன செய்யணும், விழிப்பு வேணும், விழிப்பு இருக்கணும். எப்போ ஆண்டவர் வந்தாலும் டப்பு நம்ம எந்திரிச்சு ஆண்டவரோடு பறந்து போகணும். அதுக்கு எப்பொழுதுமே நம்ம விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, விழித்திருக்கணும். ஆண்டவரே என் விழிப்பை தாரு, ஆண்டவரே விழிப்பை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். விழிப்பை தாரு ஆண்டவரே. அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, எபேசியன் புஸ்தகம் 5:14.
1: அதெல்லாம் தூங்குகிற நீ விழித்து,
0: தூங்குறவன் நீ என்ன செய்ய விழித்து,
1: மரித்தோரை விட்டு எழுந்துரு,
0: மரித்தோரை விட்டு எழுந்துரு. தேவையில்லாத மக்கள் பேசுறாங்க, தேவையில்லாத மக்கள் அதை இதுன்னு சொல்றாங்க, அவங்க விட்டு என்ன செஞ்சிடணும், நம்ம எழுந்திருக்கணும். மரித்தோர்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா, மரித்தோர் இல்ல ஆத்மத்துல மரித்தவங்க சொல்றாரு பாத்தீங்களா. சங்கீத புஸ்தகம் 15:17.
1: மரித்தவர்களும்,
0: மரித்தவர்களும்
1: மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்,
0: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும்
1: கர்த்தரை துதியார்கள்.
0: கர்த்தரை துதி, மரித்தவன் யாரு, கர்த்தரை துதிக்காதவங்க. அவங்களை விட்டு என்ன செஞ்சிரு, எழுந்துரு. அதுதான் இங்க சொல்லுது கர்த்தரை வேதம். இப்ப வாசிக்கலாமா, பேசும் புஸ்தகம் 5:14.
1: அதெல்லாம் தூங்குற நீ விழித்து,
0: தூங்குற நீ விழித்து
1: மரித்தோரை விட்டு எழுந்துரு,
0: மரித்தோரை விட்டு எழுந்து. துதிக்காம செவிக்காம உலக காரியத்தில பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், எழுந்திருக்கணும். அவங்களுக்கு இருந்தா நம்மளும் பேசுவோம், நம்மளும் அப்படியே நம்ம ஆத்மா அப்படியே தூங்கிரும். நம்ம நம்ம சரியும் தூங்குறோம் இல்லையா, ஆத்மா அப்படியே தூங்கிரும், நம்ம ஆத்மாத்துல விழிப்பு எல்லாம் போயிரும். அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும், விழிப்பா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழி புஸ்தகம் 19:15. சோம்பல் தூங்கி விட பண்ணும், அப்ப சோம்பல் இல்லாதபடிக்கு வாழ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் கிட்ட சோம்பை தரத்தை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். சோம்பலா இருக்கக்கூடாது, நம்ம எப்பொழுதும் தூங்குறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம சிவம் பண்றவங்களாக நம்ம காணப்படணும், விழிப்புள்ளவர்களாக காணப்படணும். அல்லேலூயா. தூங்குற கண்டுபிடிக்காதடிக்கு என்ன செய்ய, விழித்திருன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம விழிப்பா இருக்கணும் ஆண்டவர்கிட்ட, ஒரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் இந்த விழிப்பை எனக்கு தாங்க, ஆண்டவர் விழிப்பை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். லூக்கான் சுவிசேஷம் 22:45.
1: அவர் ஜெபம் பண்ணி முடித்து,
0: அவர் ஜெபம் பண்ணி விடுத்து
1: எழுந்திருந்து,
0: எழுந்திருந்து
1: தம்முடைய சீசரிடத்தில் வந்து,
0: தம் சீசரிடத்தில் வந்து
1: அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
0: அவர்கள் என்ன, நமக்கு ரொம்ப துக்கம் இருந்தாலும் என்ன செய்யறது, நமக்கு தூக்கம் வந்துடும். நிறைய துக்கம் மனசுல, துக்கம் துக்கம், அதனால துக்கம் இருந்தாலும் நமக்கு என்ன செய்யறோம், தூக்கம் வந்துடும். அதனால துக்கத்தினால நம்ம தூக்கம் வராதபடி காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா, அவர் விசாரிக்கிறான் அப்படின்னு அவங்க கவலை இல்ல. பிலிப்பேர்ல என்ன சொல்றாரு, பிலிப்பேர் புஸ்தகம் 4:6.
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
0: நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. இதுக்கு மட்டும் கவலைப்படுங்க, அதுக்குள்ள கவலைப்படும் சொல்லல. ஆண்டவர் இயேசுக்கு என்ன சொன்னாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
1: எல்லாவற்றையும் குறித்து
0: உங்கள் விண்ணப்பங்களை
1: ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும்
0: வேண்டுதலினாலும்
1: தேவனுக்கு தெரியப்படுத்த
0: ஒன்றுக்கும் கவலைப்படாதுன்னு சொன்னாரு. நம்ம ஆழ்த்தில துக்கம் இருந்தா கூட நமக்குள்ள தூக்கம் வந்துடும். துக்கம் வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். துக்கத்தை கொண்டு வர காரியம் எத்தனையோ பிசாசு கொண்டு வரா, ஆனாலும் என்ன செய்யப்படுது, நம்ம துக்கம் வராதபடிக்கு நம்ம வாழ்க்கைய காத்துக்கொள்ள. ஆண்டவர் சொன்னார்ல, உன் கவலையெல்லாம் அவர் மேல வச்சிரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் செபத்தோடும் தேவனுக்கு என்ன செஞ்சிருங்க, எல்லாத்தையும் தெரியப்படுத்திருங்கன்னு சொல்லியிருக்காரு. எல்லா காரியத்தையும் தேவனிடத்துல தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மொதல் என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது, பாபம் செய்ய வேண்டிக்கு நீதிக்கேற்க விழித்திருக்கணும். மூணாவது, ஆண்டவர் வந்து தூங்குறவங்களா நம்ம கண்டுபிடிக்காத வடிக்கு விழித்திருக்கணும். கர்த்தர் வந்து பார்க்கும்போது தூங்குறவங்களா நம்மளை கண்டுபிடிக்க கூடாது. அதான் சொல்ல இன்னொரு வாசல மார்க்கு 13:36.
1: நீங்கள் நினையாத வேளையில்,
0: நீங்க நினையாத கர்த்தர் நம்ம நினையாத வேளையில தான் வருவாரு. நீங்க நினையாத வேளையில்
1: அவன் வந்து உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு
0: கர்த்தர் ஒரு நாள் வருவாரு. நினையாத நேரத்துல வருவாரு. நம்மளை தூங்குறவர்கள் அவர் என்ன செஞ்சிடக்கூடாது, கண்டுபிடிக்க கூடாது.
1: விழித்திருங்கள்.
0: நம்ம எப்பொழுதும் நம்ம ஆத்மா என்ன செய்யணும், விழிப்பா இருக்கணும். அவர் வரும்போது அவர் எப்ப வருவார்னு போட்டிருக்கு, காலையிலயோ மாலையிலயோ நல்ல இரவிலையோ சேவல் கூப்புறத்துல வருவாரு. அவர் வரும்போது நம்ம என்ன செய்யணும், தூங்குறவளா காணப்படாத வடிக்க என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். மொத்த செவம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்கணும். மூன்றாவது, தூங்குறவளா நம்ம காணப்படாத வெடிக்கு நம்மளை விழித்திருக்க வேண்டும். நான்காவதாக, மார்க்கின் சுவிசேஷம் 13:34-35.
1: ஒரு மனுஷன்
0: தன் வீட்டை விட்டு
1: புறதேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு
0: என்ன கொடுக்கிறாரு, அதிகாரம் கொடுத்து
1: அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து
0: விழித்திருக்கும்படிக்கு
1: காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான்.
0: அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டனா இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். செவம் பண்ணுமா? எங்களை அன்பாரி இயேசித்து வழி நடத்துறீங்க. பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம். அற்புதத்தை செய்ய அசிங்களை செய்ய ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்குமா அற்புதம் செய்ய அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யப்பா, ஆசிரியத்து உயர்த்துங்கப்பா. ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்குமா அற்புதம் செய்ய ஆசிரியத்து உயர்த்துங்க. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஒவ்வொரு கஷ்டங்களை மாத்துங்க, கண்ணீரை துடைங்கப்பா, தடைகளெல்லாம் நீக்கிப்படுங்கப்பா. குடும்பத்துக்கு எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ தடைகளால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, தடைகளை நீக்கிப்படுங்கப்பா. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்த காரியம் தடைபடாதுன்னு சொன்னீங்களே, ஒவ்வொரு தடையை நீக்கிப்படுங்கப்பா. ஆத்மா கண்களை திறந்து விடுங்கம், அறிந்து கொள்ளமை அண்டிக் கொள்ளமை சார்ந்து கொள்ள விதிவிச்சிங்கப்பா. வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்கப்பா, சொந்த வீடும் கிடைக்கல, சொந்த வீடு கட்டமில்ல, வாடகைக்கு கூட வீடு கிடைக்கலப்பா, வீடு கிடைக்க உதவிச்சிங்க. கத்தோடி நாம் மகிப்படட்டும்ப்பா. பலவத்தின் தேவனையுமே துதிக்கிறோம். அப்பன்றி வயிற்றுவலிய குணமாக்குங்க எஸ்அப்பா. கத்தாவையுமே துதிக்கிறோம். கால்வெளியெல்லாம் சுகமாக்குங்கப்பா, சுகர்லாம் குணமாக்குங்க, கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க, பிபி குணமாக்குங்க எஸ்அப்பா. எல்லாமே நார்மலாக இருக்கட்டும். உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. தகப்பனையும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலான அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. அன்மையான காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. அப்பாவை துதிக்கிறோம். பண கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க. எத்தனை பேர் பலவீனத்தினால அப்பா மனசு பலவீனத்தினால குழம்பியிருக்காங்கப்பா, அவங்களுக்கெல்லாம் நல்ல சமாதானம் சந்தோஷத்தை தாருமப்பா. நீங்க தானப்பா சொன்னீங்க, உலகம் கொடுக்கற சமானத்தில் என்னோட சமானத்தையே வைத்திருக்க உங்களுக்கு உள்ளம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதுன்னு சொன்னீரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பீங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சு விட்டுங்க எஸ்அப்பா. அப்பாவை துதிக்கிறோம். வியாதிகளை நோய்களையும் குணமாக்குறீங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, குழந்தை பைக்கு இல்லாத மக்கள் குழந்தை பைத்தை தாங்க. அன்பின் ஆண்டவரே மே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆசீர்வித்து உயர்வை தரும்படியா செவிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். காலேஜ் என்னென்ன படிக்கிறாங்க அத்தனை பிள்ளைகளும் பாஸ் பண்ண கிருபை செய்யுங்க. அவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க.
1: அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. அன்பின் ஆண்டவரே, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் என்னை முடிய ஆதர்சியங்களை செய்யுங்க. உங்க நாமக்கு பிள்ளட்டுமே சப்பா அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வத்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கா நாமக்கு முக்கிய செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-0-4-9-0-1-0-0-0-0-2-2-2-9 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-3-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்ட் போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் உழைத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்ட் போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443 780119 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தருக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றிக் கொள்ள நினைச்சு உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் இவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் சொல்லி அவளுக்கு உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தர் வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தின் வாழ்க்கையில செய்வார். ஆனா உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம் 37.
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை
0: நான்
1: புறம்பே தள்ளுவதில்லை.
0: கத்திரத்து வரவங்களா என்ன செய்ய மாட்டாரு, புறம்பே தள்ளவே மாட்டாரு. புறம்பின் என்ன? மத்தியின் சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க, கத்திர கீழ்படியாதனால புறமான இருளை தரப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்துல வரவுற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்த உறுதியாய் பற்றி கொள்ளும். அவர் பார்த்த பற்றி கொள்ளும். அவர் ஒரு நாள் நினைச்சிட்டு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்க என்ன இருக்குது வாசி பண்ண, மத்தியின் சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறமான இருளை தரப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க. நாளை நம்முடைய நாளை என்ன நடக்குன்னு தெரியல. உறுதியா புடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்பெடுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்குன்னு அவர் உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாராருந்தா நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது.
0: தாவீதுராஜா சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலது கரம்
0: என்னை
1: தாங்குகிறது
0: பாத்தீங்களா. ஆண்டு வலது கரம் தாங்குறது சொல்றாங்களே. இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படின்லாம் சொல்றாங்க. கத்திர உறுதியா பற்றி கொள்ளும் என்ன சங்கீதக்கர சொல்ற, ஆண்டு வலது கரம் என்ன தாங்குறது, கத்தடி வலது கரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திர நம்மளை என்ன செய்யறாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியா அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான்டவர் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரிட்ட ஒப்பு கொடுக்கணும். அதை இங்கே சொல்றாரு 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் நடத்தி முடிவிலே என்னை மகிமையில ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில் நம்ம கர்த்தரோடு இருந்தா அவர் வலது கரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு. மகிமேல நம்மள ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வாரு. அல்லேலூயா. அதனாலதான் அவர் என்ன செய்யணும், உறுதியா பற்றி கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டேன் ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியா அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவெறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரையும் நிலைத்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தியுள்ள சுவிசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: பாத்தீங்களா, முடிவிறந்த நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நினைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவரே அப்படின்னு சொல்லி காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும். பற்றி கொண்டார் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: உன்னுடனே இருக்கிறேன்,
1: திகையாதே,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன்,
0: நான் உன் தேவன்,
1: நான் உன்னை பலப்படுத்தி,
0: நான் உன்னை பலப்படுத்தி
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
0: சகாயம் பண்ணுவேன்,
1: என் நீதியின் வலது கரத்தினால்,
0: நீதியின் வலது கரத்தினால்
1: உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா பயப்படாது, உன்னோடு இருக்கேன், திகையாரு, உன் தேவன் பலப்படுத்துவாரு. நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? இவனை இவ்வளவு பலவீனமா இருக்க, என்னோட சரீரம் எப்ப நல்லா பலப்படும் நினைக்கிறா? அதை சொல்ற தாங்குவேன்னு சொல்றாரு. சகாயம் பண்ற உதவி செய்யறவர். இந்த உலகத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவிதாடா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணு, சகாயம் பண்ணு மாத்திர உங்களுக்கு என்ன செய்யறாரா? வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. உலகத்துல இயேசு கிறிஸ்து போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தத்தில் 13வது வசனம், ஏசாயா 41:13.
1: உன் தேவனாய் இருக்கிற,
0: உன் தேவனாய் இருக்கிற
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்தில் திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுறது மாத்திர எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸ்ல நிறைய பாக்குறோம், 2 வயசு குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கருத்து சொல்றாரு, அவர் என்ன சொல்ற, வலது கருத்தை பிடித்து என்ன சொல்றாரா, நான் உனக்கு துணை நிக்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான், மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடல. 82வது வருஷம் எங்க அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, உங்க அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னாரு. அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராம இருக்காது. வந்தாலும் கத்து நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமானவர் இருந்து

0: லேசா இல்ல என்று சொல்றாரு. ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுற கூடாது அது சொல்ற கத்தர்னு சொல்றாரு. முடிவிருந்த நிலை நிலை போனா நிலைக்கணும், முடிவிருந்த அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது, வீட்டு கடவுரையும் செய்யக்கூடாது. முடிவிருந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்மள ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் நம்ம ஆதரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு என்ன கொடுக்கறாரு, அவர் வளர்த்துக்கிற நம்மள தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்றாரு, வளர்த்துக்கிறதுனால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்யறாரு, நம்ம வளர்த்துக்கிறத தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பிடிச்சு கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். தீட்டியாசல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கோ அவங்க வீட்டுக்கோ எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவு தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி. அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டுல ரேடியோ இருக்கு. அப்ப யாரு யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டுல தான் அப்பெல்லாம் ரேடியோ இருக்கும், நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால. அப்ப அவங்க வீட்டுல மட்டும் ரேடியோ இருப்போம், 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க. வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போவேன், என்ன இருக்கு அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு எங்க வீட்டுக்கும், நான் தீப்தியாச வேலை செய்யற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோட வார்த்தை கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமா போவேன். அப்ப இந்த விஸ்வானியில கேட்போம், அந்த அளவுக்கு கத்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சியை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கும் கத்தரையில் 1 நிமிஷம் கூட கைவிடாம எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்னைக்கு உங்க மத்தியில கத்திரினை கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை பற்றி கொள்ளக்கூடிய பாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்ப கத்திரம் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமா நம்மள ஒரு நாள் நம்மள கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியை பற்றி கொள்ள புஸ்தகம் 26:3
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்து கொள்வீர் சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டனா அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்ல, கண் பார்வை இல்ல, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர என்ன செய்ய, அவரை நம்பியிருக்கிற என்ன கொடுக்கறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்கறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய கவலை வந்தாலும் யாசுபாடு சொல்ல, அண்ணன் இந்த பொறுப்பு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்க தான், எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒண்ணுதான் தெரியும், வாசாதான் கூட்டிட்டு இருந்துச்சு, தெரியாதுமே தெரியாது. ஆண்டு அன்னைக்கு சொன்னேன், அப்பதான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊர்ல யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்க போச்சு, நீங்க போறோம், வஸ்தா தான் எங்க கூட இருக்கு, யாரு வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்னும் தெரியாது, ஆண்டவர் நீங்க தான் என்ன பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லிதான் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதுல அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாம கத்துக்கல, ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கத்தர் உங்களை உள்ளத்துல பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்க வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, அங்க போட செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போக கூடாது சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யறது ஆண்டவரே, பஸ்தா கூட போச்சு, நீங்க போற ஆண்டவரே, நீங்க என்ன பொறுப்படுத்திக்கோங்க, நீங்க தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதத்தை கொடுத்திருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாதான். உண்மை உறுதியா பற்றி கொண்டு உண்மையை நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவிக்க போறோம், அனைவரும் சேர்ந்து செய்ப்போமா. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்தி சம்மாந்தை தந்து சந்தோஷத்தை தந்து அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. அவங்களுடைய வியாதிலாம் குணமாக்குங்க ஏசப்பா, நோயெல்லாம் குணமாக்குங்க, பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்க ஏசப்பா, பெரும்பாட குணமாக்குங்க ஏசப்பா, அவங்க பலவீனத்தால கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, அவங்கள குணமாக்குங்க ஏசப்பா. பரலோக தகப்பறையுமே துதிக்கிறோம், கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே.

0: உங்களுக்கு பூசுங்கப்பா, குணமாக்கிருங்க குணமாக்கிருங்க, கிட்னியை குணமாக்குங்க ஆண்டவரே, தைராய்டை குணமாக்குங்க சப்பா கர்த்தாவே, பிபி குணமாக்குங்க, உப்புச்சத்தை குணமாக்குங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க ராஜா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, சுகர் இருந்தா குணமாக்கிருங்கப்பா, சுகர்னால எவ்வளவு கஷ்டங்கள் ஆண்டவரே, என் தேவன் அறிவீரப்பா, சுகரை குணமாக்குங்க, சுகரை குணமாக்குங்கப்பா, வியாதி குணமாக்குங்கப்பா, நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செய்வனை உடைச்சு போடுங்க, பிசாசுங்களை அழிச்சு போடுங்க ஆண்டவரே, என்ன பலவீனாலும் குணமாக்கும் உம்மால முடியுமையா, இதோ மாம்சமா யாவருக்கு நான் தேவனை கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே, நீங்க அவங்களை குணமாக்கி ஆசிரியச்சு உயர்த்துங்கப்பா, தகப்பனையும் ஸ்தோத்திரம், மந்திர கட்டி செவனை கட்டு உடைச்சு போடுங்கிறாச்சா, பெலிசனை கட்டு உடைச்சு போடுங்கிறாச்சா, அந்த கஷ்டத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணேசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணேசப்பா, சமான் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்ய வியாபாரிகளை ஆசீர்வதிங்க, கத்துடி நாம மகிழ்ப்படுத்தும் ஆண்டவரே, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர வேண்டும் ஐயா, படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டும் ஐயா, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணுவாப்பா, தேவ ஞானத்தை அவங்களுக்கு கட்டிட முடியாச்சு வைக்கிறோம், தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாச்சு வைக்கிறாண்டவரே, வேண்டி கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, நன்மையான இந்த தீபம் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியும் பிதாவத்தில் இறங்கி வருகிறது, மாறுதல்களும் வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீங்களே சப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனையும் ஆசீர்வதிக்கும் காரணம் உங்களை தொடுவது அவங்களை உணரட்டும் ஆண்டவரே, பலப்படுத்துக காத்துக்கோங்க, எல்லா துதிகான மகிமையும் அகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சரியாஸ்வா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜிகிறோம் பரமபிதாவே ஆமே, கத்த நம்ம செவத்தை கேட்டாரே கலங்காதீங்க.
1: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443 7809 மணி ஆர்டர் அல்லது செக் டிராஃப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12 Bar 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் hand of jesus.in. God bless you.

0: உத்திரங்கள் பாடுகள் வந்தாதான் நம்ம என்ன செய்ய பரலூர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 14:22
1: சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
0: பிரவேசிக்க நினைச்சோம் அநேக உபத்திரத்தின் வழியாதான் போனாதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நம்ம இந்த உபத்திரத்தை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கஷ்டத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவரை இயேசுக்கு அதைத்தான் சொன்னாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னாரு. உலகத்துல உபத்திரம் உண்டு, உபத்திரம் தான் நமக்கு பரீட்சை. இதை பார்த்து நம்ம சோர்ந்து போகாம இயேசுக்கு அதிகமா அதிகதிகமா அதிகதிகமா அவரோடு நெருங்கி செவிக்க அவர் சார்ந்து கொள்ள கத்திரி கேட்டு பெற்றுக் கொள்ளணும். ஆண்டவரையும் இந்த உபத்திரத்தை பார்த்து நான் சோர்ந்து போகக்கூடாதுப்பா, உத்தரம் வந்தாலும் நான் நெருங்கி செவிக்க எனக்கு உதவி செய்ய. உத்தரம் என்ன செய்யணுமா, திடன் கொள்ளணுமா. வாசித்து பாப்போமா, யோவான் சுவிசேஷம் 16:33
1: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு,
0: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு
1: இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம்
0: உண்டு. சொல்லியிருக்காரு இயேசுக்கே சொன்ன வார்த்தை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
1: ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
0: நீ தைரியமா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்க, திடன் கொள்ளுங்கள்,
1: நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்.
0: நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்த ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது, அதனால பயப்பட வேண்டாம். என்னத பொருளாதெல்லாம் சொல்லுவாங்க, இருக்கிறது இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம அதை பார்த்து பயப்படவே வேண்டாம். நம்மளை குழப்பி ஒரு வழியை பண்ணிடுவாங்க, அதை பார்த்து சோர்ந்து நம்ம கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க, இத்தனை மக்களை எப்போது இருக்கிறாரு அந்த திடமனது தரணும். அதாவது ரோமர்கள் நிருபம் 12:12
1: நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள்.
0: உபத்திரம் நினைச்சிங்கணும், பொறுமையா இருக்கணும், கேள்வி கேட்கக்கூடாது. எஸ்பா எனக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரம், எனக்கு வேண்ட கஷ்டம் சொல்லி ஒரு நாளும் கேள்வி கேட்கக்கூடாது. உபத்திரத்தை எப்படி இருக்கணுமா, பொறுமையா இருங்கள்,
1: ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
0: நம்ம என்ன செய்யணும், உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும். என்ன வந்தாலும் சரி, ஒருமுறுத்தரக்கூடாது, கர்த்தரை குறை சொல்லிடக்கூடாது. சரி, வேற நம்மளுக்கு நமக்கு ரோதமா எழும்புற மக்களையும் நம்ம திட்டக்கூடாது, அவங்களையும் நம்ம கர்த்தரை சொல்லி ஆசீர்வதி. ஆண்டவர் சத்துருக்கள் சொன்னீங்க, நிந்திக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்தி செவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம சொல்லி வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது, அவங்களையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம திட்டவங்களையும் சரி, நமக்கு விரோதமா பேசுறவங்களும் சரி, நம்ம இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி நம்ம பேரையெல்லாம் கெடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கத்துட்டு நம்ம என்ன செய்யணும், உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும். ராமர் 12:12
1: நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள்.
0: உபத்திரத்துல என்ன செய்யணும், பொறுமையா இருக்கணும். கத்தரையும் குறை சொல்லிடக்கூடாது, நம்ம விரோதமா பேசுற மக்களையும் குறை சொல்லிடக்கூடாது. அவங்க கத்திர ஆசீர்வதிக்கட்டும், நல்லா ஆசீர்வதிச்சு அவங்களால உயர்த்துட்டோம். 2 Corinthians 4:17 முக்கிய கடமைக்கு நமக்கு உண்டாக்கும். யாருமே சோர்ந்து போகுது, யாராலும் இந்த உபத்திரத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்களா, கலங்காதீங்க. கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சோர்ந்து போகாதீங்க, உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து எனக்கு மட்டுமா இந்த உபத்திரம் நினைக்காதீங்க, அது நமக்கு நித்திய கடமைக்குமே உண்டாக்கும். அதனால நமக்கு சோர்ந்து போகக்கூடாது. ரோமர்கள் நிருபம் 8:18
1: ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன்,
0: இந்த காலத்து பாடுகள் என்ன செய்யுது, இனியெல்லாம் நமக்கு வெளிப்படுகிற அந்த மகிமை ஒப்பிடத்தக்க அல்லவென்று எண்ணுகிறேன். அந்த அவ்வளவு பெரிய மகிமை நமக்கு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு, அந்த மகிமை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அதனால இந்த உலகத்துல பாடுகளை பார்த்து ஒத்துறத பார்த்து நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றைக்கும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு. கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமா உயர்த்தி ஆசீர்வதிப்பார். 2 Timothy 2:12 வாசிக்கிறோம், இந்த உலகத்துல பாடுபாடாட்டா கர்த்தரிடத்துல என்ன செய்ய முடியாது, ஆளியும் செய்ய முடியாது. அதுக்குத்தான் கர்த்தர் அவருக்கு இந்த சின்ன சின்ன பாடுகள் வழியாக நம்மளை எடுத்து செல்கிறாரு.
1: அவரோட கூட பாடுகளை சகித்தோமானா
0: அவரோட கூட
1: ஆளுகையும் செய்வோம்.
0: இந்த இடத்துல இந்த உலகத்துல அவரோட பாடுகளை சகித்தா நம்ம அவரோடு ஆளுகை செய்வோம். 1000 வருஷ நம்ம அவரோட ஆளுகை செய்வோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அப்ப நம்ம பரலோகத்துக்கு போனா முதல் என்ன வேணும்? ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டே இருக்கணும். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். மூன்றாவது என்ன வேணும் நமக்கு? ஒருத்தரத்தை பார்த்து சோர்ந்து போக கூடாது. ஒருத்தரும் ஏன் நமக்கு இந்த ஒருத்தரும் ஏன் இந்த கஷ்டம் ஏன் பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போக கூடாது. அந்த ஒருத்தரத்தில் கற்றையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம ஒருத்தரத்தை உண்டாக்குற மக்களையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம இந்த ஒருத்தரத்தின் வழியா நம்ம சோர்ந்து போகாம உற்சவத்தை உறுதியா தரித்திருக்கணும். கர்த்தர் நிச்சயமா ராஜ்யத்தை நம்மள சேர்த்துக் கொள்வார். நான்காவதாக எபிரேயன் புஸ்தகம் 11:16
1: அதையல்ல
0: அதையல்ல
1: அதிலும் மேன்மையான
0: அதிலும் மேன்மையான
1: பரம தேசத்தையே விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட
0: வெட்கப்படுவதில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: அவர்களுக்கு ஒரு நகரத்தை என்ன செஞ்சாராம்? ஆயத்தம் பண்ணிடுறாரு. அவர்கள் என்ன பாடுபட்டாங்கன்னு சொல்லி எப்ரேயர் 11:16 முழுமையா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு காலத்துல அவ்வளவு பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் பட்டாங்க. ஏன்னா பரம தேசத்துல நம்ம குடியிருக்க போறோம், கர்த்தரோடு குடியிருக்க போறோம், கர்த்தருக்குள்ள நம்ம இருக்க போறோம் சொல்லி அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டு இந்த பாடுகளை பார்த்து அவங்க சோர்ந்து போகல. எவ்வளவு பத்திரங்கள் வாழால அறுக்கப்பட்டாங்க, கல்லறி உண்டாங்க, எவ்வளவு பாடுகள் பட்டாங்க. எப்படியாலும் பரம தேசத்துக்கு அடைஞ்சிடணும். எப்படியாவது பரலோர் ராஜ்யத்துல அவரோடு அவரு எங்க இயேசுகிறிஸ்து எங்க இருக்கிறாரோ பிதாவை தேவன் எங்க இருக்கு அங்க நான் இருக்கணும். அதுதான் அவங்க வாஞ்ச தாகமா இருந்துச்சு. அருமையான சகோதரி சகோதரிய, நம்ம இந்த உலகத்துல இந்த உலக காரியத்துக்கால உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போக போகுது. நம்ம பரலோகத்துக்கு போனா நமக்கு என்ன செய்யணும்? துதிக்கணும். ரெண்டாவது விசுவாசம் நமக்குல வேணும். மூணாவது உபத்திரத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. நாலாவது பரம ராஜ்யத்தை நம்ம விரும்பணும், தேடணும், வாஞ்சோட தேடணும். அப்ப நம்ம பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். மத்தேயு சுவிசேஷம் 6:9-10
1: நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது
0: பரமண்டலங்களில் இருக்கிற
1: எங்கள் பிதாவே
0: உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக
1: உம்முடைய ராஜ்யம் வருவதாக
0: நம்ம ஆண்டு கேட்கல. ஆண்டு ராஜ்யம் வரணும், பச்சிக்கரமா ராஜ்யம் வரணும். நம்ம தாகத்தோடு வாஞ்சியோடு கேட்கணும், ஆண்டு விரையும் ராஜ்யம் வரணும்ப்பா, ராஜ்யம் வரணும், அந்த ராஜ்யத்துக்கு நான் வரணும். இப்ப நான் உக்களை நெருங்கி ஜீவிக்கணும்ப்பா, உங்க ராஜ்யம் வரணும் ஏசப்பா, அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எப்பயாவது ராஜ்யத்துக்கு வரணும், ஆண்டவரையும் ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் ஆண்டவர் நோக்கி நம்ம கதறி ஜெபிக்கணும். ராஜ்யம் வரட்டும் ஏசப்பா, சீக்கிரமா ராஜ்யம் வரட்டும், பெரிய காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல. உலகத்தின் வேசம் என்ன செய்ய போகுது? கடந்து போகுது. பரம ராஜ்யத்தை நம்ம அடைந்து கொள்ள வேண்டும். எதை எதை இழந்தாலும் பரவாயில்ல, பரம ராஜ்யத்தில் என்ன செய்யக்கூடாது, யாருமே இழந்து போகக்கூடாது. இந்த உலகம் நம்ம சொந்த இல்ல. உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போகும். உலகத்தை நம்பி வாழாதீங்க, இயேசுவை நம்பி வாழுங்க. நம்ம இந்த உலகத்துல எதை இழந்தாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு நம்ம போகணும். அதுதான் பெரிய பாக்கியம். தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு
1: மிகுந்த ஆவலோட காத்திருங்கள்.
0: எப்படி காத்திருக்கணுமா? மிகுந்த ஆவலோட. எப்ப இயேசு வருவாரு, எப்ப வருவாரு சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்ப வருவாரு, எப்போ வருவாருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்ப்போடு காத்திருக்கணும். காத்திருந்தா கத்து நம்மளை ஒரு நாள் வரும்போது நம்மள ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இந்த உலகம் நம்ம சொந்தல பாத்தீங்களா, உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போகும். நம்ம ஏக்கம் தாகம் வாஞ்ச எல்லாம் கத்துருதான், என்னுடைய ஏக்கமெல்லாம் கத்துருதான்னு சொல்லி அவரை நோக்கி அவர் துதிச்சு அவர் மேல விசுவாசத்தோடு இருக்கணும். உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் அவரை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? வலதுவரும் இடதுவரையும் சாயவே கூடாது. என்ன வந்தாலும் சரி, நம்மை பின்பற்றி வர உதவி செய்ய மாண்டவரு. உண்மையை நான் பின்பற்றி வரேன், தன்னைத்தானே வெறுத்து தன் சிறுவிடத்தை பின்பற்றாவிட்ட எனக்கு சீசன் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. எந்த உபத்திரத்திலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, மனுஷன் பரமராஜ்யத்தை காண வாஞ்சோடு இருக்கணும். அப்படி காஞ்சிருக்கும் கத்த நினைச்சு நம்முடைய தேவன் சொல்ற அவர் என்ன செய்ய மாட்டாரா? வெக்கப்பட மாட்டாராம். பாருங்களா, அவரே நம்ம தேவன் சொல்ல வைக்கப்பட மாட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? இந்த சிலாக்கியத்தை நம்ம யாரும் கடந்து போக கூடாது. அவர் ராஜ்யம் வர்றதுக்காக நினைச்சுக்கணும், மிகுந்த அவரோடு காத்திருக்கணும். எண்டி பேதின் புஸ்தகம் 3:14
1: ஆகையால் பிரியமானவர்களே,
0: ஆகையால் பிரியமானவர்களே,
1: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
0: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்
1: கரையற்றவர்கள்.
0: நம்ம எப்படி இருக்கோம்? அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா திட்டத்தை கொடுத்திருக்காரு. நம்ம எப்படி இருக்கணும்? கரையற்றவர்களுமா,
1: பிழை இல்லாதவர்களும்,
0: கரை இருக்கக்கூடாது, ஆட்கள் கொஞ்சம் கூட கரை இருக்கக்கூடாது, கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும்
1: சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி,
0: அவர் சந்நிதியில் காணப்படும்படி
1: ஜாக்கிரதையா இருங்கள்,
0: ஜாக்கிரதையா இருங்கள். சமாதானம் உள்ளத்துல குறையக்கூடாது. கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் கரை இருக்கக்கூடாது. அவர் சமாதானத்து போனா மென்சனும் நம்ம உள்ளத்துல குழப்பங்கள் சோர்வுகள் வராதொடிக்கு சமாதானத்தோடு இருக்கும்படி நம்ம என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. சமாதானத்தை இழந்து போக கூடாது. பிசாசு வேலை அதுதான். நம்ம சமாதானத்தை இழந்து போறது எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வருவான். நம்ம ஒவ்வொரு நாளும் கரை பிழை இல்லாம அவர் சன்னியாந்து போகணும் சொன்னா நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்தோடு இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற கரை தேர உங்க ரத்தத்தால கழுவுங்க, எனக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டு சொன்னார், உலகம் கொடுக்கற சமாதானத்தை என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். இல்லையா? யோவான் சுவிசேஷம் 14:27 பாருங்க.
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
1: என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். போதும் பாத்தீங்களா? என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கற சமாதானத்துல என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதான் இங்க சொல்றாரு. கரையற்றவர்களும் பழைய இல்லாமலும் தேவையான சன்னிதானத்தில் எப்படி இருக்குமா? சமாதானத்தோட காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். அவர் சன்னிதில காணப்படணும். என்ன செய்யணும்? சமாதானத்தோடு காணப்படணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆத்மாவை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணு, துதிக்கணும். ரெண்டாவது விசுவாசம் நமக்கு வேணும். மூணாவது நமக்கு உபத்திரம் வந்தாலும் பாடுகள், ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறார். மூணாவது உலகத்துல உபத்திரம் வந்தாலும் அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அந்த உபத்திரத்தின் வழியே போகும்போது அவ கத்திர கரத்தை நம்ம பிடிச்சுக்கணும். கத்தாவே என் கரத்தை நீ பிடிச்சுக்கோங்கப்ப, இதை பார்த்து சோர்ந்து போக கூடாது. என்ன வந்தாலும் அவர் சோர்ந்து போகக்கூடாது. பின்பற்றி வர எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி அவர் கரத்தை நம்ம பிடிச்சுக்கணும். நாலாவது என்ன சொல்லணும்? பரமராஜ்யத்து மேல நமக்கு தாகம் வாஞ்ச விருப்பம் இருக்கணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா? அவர் ராஜ்யத்துக்கு போனா கடைசியா பார்த்தோம், சமாதானத்தோடு இருக்கும்படி நம்ம என்ன செய்யணும்? மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். அப்பதான் அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். எத்தனையோ காரியங்களை பார்த்திருக்கோம். இன்னைக்கு கத்தர் நமக்கு இந்த காரியத்தை சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றி வர
2: நாம் இந்த நேரத்திலும் நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய கரத்தில் இந்த கேட்ட கர்த்தருடைய வசனங்களுக்காக நாம் அர்ப்பணித்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் எழுந்திருப்போம்.

0: முகாம் மேகங்கள் மீது கர்த்தர் வரப்போகிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராயிருக்கிற இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அந்த பரலோக குடியிருப்புக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தான் நான்கு காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். ஆம், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் உங்கள் உதரில் கனியாகி ஸ்தோத்திர பிள்ளையை அவர் மூலம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். துதிக்கும் பொழுது கர்த்தர் இயேசு நம் உள்ளத்திலே அசைவாடுவார். துதின் மத்திலே அவர் வீற்றிருக்கிறவர். நிச்சயம் அவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். ஆகவே அந்த துதியினுடைய கர்த்தரிடத்தில் கேட்டு இன்றைக்கு பெற்றுக் கொள்வோமா? இரண்டாவதாக விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் கலங்காதிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இதோ உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு ஸ்தலம், ஒரு குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆம் கர்த்தாவே, நான் ஒருபோதும் பயப்படக்கூடாது, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சீசலை பார்த்து கர்த்தர் கேட்டார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொன்னார். எந்த பிரச்சனையை பார்த்து, அப்பா நான் விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு அப்பா எனக்கு விசுவாசத்தின் ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். மூன்றாவது உபத்திரத்தின் வழியாக தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள், பரலோக குடியிருப்புக்குள்ளே பிரவேசிக்க முடியுமா? என்ன உபத்திரம் வந்தாலும் நான் பொறுமையாயிருக்க சொல்லாமா? அந்த பொறுமையாயிருக்க எனக்கு உடைய கிருபை கொடுங்க. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று சொன்னீரே, அந்த உபத்திரத்தில் எனக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் அதை பொறுமையாயிருக்கணும் ஆண்டவரே. ஆய் திறந்து கேட்கலாமா? இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்படத்தக்கவையில் அல்ல, அதி சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரம் நமக்கு மிகவும் நித்திய அதிகமான கனமகிம் உண்டாக்குறதாம். அப்பா எனக்கு பொறுமையாக தாங்க என்று சொல்லி வாய் தெரிஞ்சபிக்கு. நான்காவதாக எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். ஆம், கர்த்தருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு கூட இருக்கணும் சொல்லி நாம் கேட்டோம். நன்றி ராஜா, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி கொடுத்தார். கேட்கலாமா? பாம், ராஜ்யம் வரணும், அப்ப வருகைக்கு எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் அந்த பரலோகத்துக்குள்ள வரணும். ஆம், அந்த வாஞ்சையோடு கூட பரம ராஜ்யத்தை ஆதிகால பக்தர்கள் விரும்பினது போல நாம் அந்த பரம ராஜ்யத்தை விரும்ப வேண்டும். யார் யாரெல்லாம் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நகரத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பேதுரு சொன்னார், இதோ தேவனின் நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு காத்திருங்கள். வெறுமனே காத்திருப்பதல்ல, கரை திரை பிள்ளை இல்லாதவர்களாய் அவர் சன்னிதி முன் நீங்கள் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க சொன்னார். அப்ப எங்க வாழ்க்கையில கரை திரைப்பிலை எதுவும் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அர்ப்பணம் செய்து எல்லாரும் நம்ம எழுந்து நின்று ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தோட மகிமின் பிரசனம் எங்களை முழுமையாக நிரப்பும்படிக்கு நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆட்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடியிருப்பு இந்த உலகத்தில் அல்லப்பா, எங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதப்பா. அப்பா, அந்த பரலோக குடியிருப்புக்குள்ளே நாங்கள் வர வேண்டும் ஐயா. இந்த உலகத்தின் வேஷம் எல்லாம் கடந்து போகிறதப்பா. ஒரு போது அந்த பரலோக குடியிருப்பை எங்களுக்கென்று நீர் அப்பா கட்டி வைத்திருக்கிற நித்திய அந்த நாட்டை வீட்டை நாங்கள் இழந்துடாதபடிக்கு உமோடு கூட இருக்கத்தக்கதான ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் அப்பா நாங்கள் துதித்துக் கொண்டும் ஸ்தோத்தரித்துக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் உட உறவாடி கொண்டே நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை தாங்கப்பா. அதே போல என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் சொன்னீர் ஐயா. நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும். விசுவாசத்தை ஒருபோது விட்டுவிடக்கூடாதப்பா. விசுவாசத்திலே ஆதிகால சபைகள் எல்லாம் ஸ்திரப்பட்டு பெருகினதாம் ஆண்டவரே. நாங்களும் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு பெருக எங்களுக்கு அந்த குருபையை தாங்க. எந்த உபத்திரம் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உபத்திரத்தின் ஊடே தான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று ஆதிகால அப்போஸ்தலர் மூலமா எங்களை சொல்லி வைத்திருக்கிறீங்கப்பா. உபத்திரத்தை பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு பொறுமையாயிருக்க எங்களுக்கு அந்த குருபையை தாங்க. திடமாயிருக்க உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, அது மாத்திரமல்ல, ஆதிகால பக்தர்கள் பரம ராஜ்யத்தையே விரும்பினார்லாமே, நாங்களும் அந்த பரம ராஜ்யத்தை விரும்ப எங்களுக்கு அது குருபை கொடுங்கப்பா. ராஜ்யம் எங்களுக்குள்ளே வரட்டும், அந்த பரலோக ராஜ்யம் சீக்கிரம் வரணும்ப்பா. அப்பா, உங்களோடு கூட நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, கர்த்தா இயேசுவே, உன் வருகைக்கு நாங்கள் அப்பா ஆயத்தமா இருக்க அப்பா எங்களுக்கு அது குருபை தாங்க. அப்போ உன் வருகை எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் அதற்கு இன்னும் எங்களுக்கு அந்த வாஞ்சி விருப்பத்தை கர்த்தர் கொடுத்து எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கரை திரைப்பில இல்லாதவர்களாய் தேவனால் வர நாங்கள் ஆயத்தத்தோடு நாங்கள் ஆவலோடு காத்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த வார்த்தை கேட்டவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பாந்தோ அர்ப்பணிப்பிலே நிலைத்திருக்க கிருபைத்தான் செய்வதற்காக நன்றி ராஜா, நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுது சகோதரர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?
1: மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். டிவி பாக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. டிவி பார்க்க போற மக்களையும் ஆசீர்வதிங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. கத்துடி கரம் தாங்க வேண்டும் ஜெபிக்கிறோம். வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி போட்டு ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் நீங்கி போட்டுமே, என்ன பலவீனம் இருந்தாலும் நீங்கி போட்டுமா ஆண்டவரே. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தகப்பறையே இறங்குமப்பா. அப்பாமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். முட்டு வலியை குணமாக்கப்பா. கைகள் முடியாம படுத்திருக்காங்களப்பா, அவங்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க, சுகமாக்குங்க சப்பா. கைகள் முடியாம படுத்திருக்க ஒவ்வொரு மக்கள் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அக்கினி மூடட்டும், தேவ பிரசனை மூடட்டும் ஐயா. தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொட்டு சுகமாக்க முடியல. வல்லமை உண்டு ஆண்டவரை. அப்பாமை சோத்திரம் மிகுந்த வல்லமை முடியல உண்ட பண்ணீர். வல்லமையில உயர்ந்தவர் ஆண்டவர். தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை. அற்புத செய்யுங்க, பதிசயங்களை செய்யுங்க. வயிறுவலினால கஷ்டப்படுற அந்த அருமையான சகோதரியை தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க. இப்ப வயிறுவலி தொடுங்க. பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்களுக்கு உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மட்டும் மகிப்படுத்துங்க ஏசப்பா. வேண்டி கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நீர் அதிகமாய் கிரியேச்சரு தேவன் அப்பா. ஐயா தொடுங்க, ஐயா தொடுங்க, ஐயா தொடுங்க, ஐயா சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. அரிப்பினால கஷ்டப்படுற மக்களை தொட்டு சுகமாக்குங்க. அரிப்பினால கஷ்டப்படுற மக்கள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அரிப்பை குணமாக்குங்க, அரிப்பை குணமாக்குங்க தகப்பனே. ஐயா மனிதனால முடியாது, தேவனால முடியும். இயேசுவே தொடுங்க, தொடுங்க, தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. குணமாக்கும் ஐயா, குணமாக்கும் ஆண்டவரை, குணமாக்கும் ஐயா. அறுப்பினால் கஷ்டப்படுற மக்கள் மேல தேவனுடைய வல்லம் இறங்கி அவங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஐயாமை நோக்கி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கெல்லாம் சகோலி குழந்தை பாய்த்து தாங்க. கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கண்ணீர் துடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய மகத்துவமே நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரே. வியாதியை சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்க ஏசப்பா. அப்பா குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா. குடியை பார்க்கும்போது வெறுப்பை தாருங்கப்பா. குடிக்கிற மக்களுக்கு விடுதலை தாங்கப்பா. போதைப்பொருளுக்கு அடிமையா இருக்கிற மக்களை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. அதுல இருந்து விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க இயேசுவே, இயேசுவே. அப்பா விட முடியாத மக்களுக்கு விடுதலை தர முடியாது செபிக்கிற என் மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கராச்சா ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. கருணை கடலே, கருணை சமுத்திரமே, மெய் துதிக்கிறோமே, போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஐயா. ஒவ்வொரு மாதிரி தேவையான வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி மலாந்து கத்துக்கோங்க. எல்லா துதிகா நாம செலுத்துறோம். யாஸ்பா நாமத்து தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கத்துடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார்.
2: 081 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிட்ட உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவீர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
4: எங்களின் எதிரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி எசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 பார் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andatjesus.in. God bless you.

0: அவனுடைய வாசம் பண்ணுவோம்.
1: அவனுடைய வாசம் வசனத்தை எடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த வாசனத்தை ஒவ்வொரு வாசனத்தையும் கை கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு உள்ளது உள்ளதென்றோ இல்லது இல்லதென்றோ சொல்லுங்க, இல்லாட்டா என்ன செய்யுது அதெல்லாம் தீமைன்னு சொல்றாரு. இப்ப எத்தனையோ காரியங்கள் வாசனை இருக்கு, அந்த வாசனத்தெல்லாம் கை கொண்டாதான் பீதா நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். என் வசனத்தை கை கொடுங்கிறது நாங்கள் வந்து என்ன செய்வோம் வாசம் பண்ணுவோம்னு சொல்றாரு. எத்தனை வசனங்கள் நம்ம கை கொள்ளாம இருக்கோம் யோசிச்சு பாருங்க. வசனத்தை கை கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்த நாட்கள் நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. கர்த்தர் கொடுத்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும். வசனத்தை ஒவ்வொரு வசனத்தையும் கை கொண்டு வாழ வேண்டும். கை கொண்டு வாழலாம் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது அருமையானவர்களே. அதனால இன்னைக்கு நம்ம மனசுல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நம்ம தீர்மானம் பண்ணலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. மனசுல ஒரு உள்ளத்துல ஒரு தீர்மானம் நமக்குள்ள வரணும். தாவி சொல்றாரு சங்கீதம் 17:3 வசனம், அவர் சொல்ற இதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணாரு. நம்ம இதயத்தில் தீர்மானம் பண்ணாம நம்ம என்னதான் வாழ்ந்தாலும் வாழவே முடியாது. நமக்குள்ள ஒரு தீர்மானம் பிறக்கணும்.
0: என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்.
1: பாத்தீங்களா, வாய் மீறாதபடிக்கு என்ன செஞ்சாரு, தீர்மானம் பண்ணினார். தானியல் என்ன செஞ்சாரு, தானியல் புத்தகம் 1:8
0: தானியல்,
1: தானியல்
0: ராஜாவின் போஜனத்தினாலும்,
1: ராஜாவின் போஜனத்தினாலும்
0: அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும்,
1: பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும்
0: தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று,
1: தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று
0: தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு.
1: எங்க தீர்மானம் பண்ணாரு, இதயத்தில். நம்ம தீர்மானமே பண்றது இல்ல, அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம பரிசுத்தாவி நிறையது இல்ல, தேவனோட வசனத்தை கை கொள்றது இல்ல. நம்ம பரிசுத்தாவி நிறைஞ்சாதான் கர்த்தராகிய தேவன் வரும்போது நம்ம போக முடியும். அதான் சொல்றாரு கர்த்தர் ஆரவாரத்தோடு இதயத்தில் தீர்மானம் பண்ணுங்க. தானியல் இதயத்தில் தீர்மானம் பண்ணினார், தாவீது தீர்மானம் பண்ணினார். நம்மளும் தீர்மானம் பண்ணலாம் மாத்திருந்தான். ஏதோ வசந்தம் கேட்டோம் போயிட்டோம் அதோட மறந்துட்டு அப்புறம் அடுத்த சரி ஞாயிற்றுக்கிழமை வரும் அதோட இல்ல. இதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணு, கர்த்தருக்காக வாழ்வு, கர்த்தருக்காக கர்த்தருக்கான்னு சொல்லிட்டு என்ன கொடி இந்த உலகத்துல என்ன சேர்த்தாலும் பரலோகத்திற்கு ஒரு ஒரு சின்ன பைசா கூட கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்காக வாழ்ந்தாதான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். உயிரோடு இருக்கு நாமும் அவர் ராஜ்யத்துக்கு போய் அவரோடு எப்போதும் கூட இருப்போம். இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் வாழ போறோம், பரலோக ராஜ்யத்தில் தான் எவ்வளவு நேரம் வர போறோம், நீடிய காலமா வாழ போறோம். ஹலேலூயா, யுக யுகமா வாழ போறோம். ஹலேலூயா. அதற்கேற்ற நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தால் இறைஞ்சிருக்கணும். தேவனுடைய வசனத்தில் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், கை கொள்ளணும். பிழைத்திருக்குன்னா என்ன செய்யணுமா பாருங்க, 119:17
0: உமது அடியனுக்கு,
1: அடியனுக்கு
0: அனுகூலமாயிரும்,
1: அடியனுக்கு அனுகூலமாயிரும்,
0: அப்பொழுது நான் பிழைத்து,
1: அப்பொழுது நான் பிழைத்து
0: உமது வசனத்தை கை கொள்வேன்.
1: நம்ம வசனத்தை கை கொள்றதுக்கு என்ன செய்யணும், நாம் பிழைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு எப்படி இருக்கணும், அனுகூலமாய் இருக்க வேண்டும். அப்பதான் தேவனுடைய வசனத்தை நம்ம கை கொள்ள முடியும். என்னால வசனத்தை கை கொள்ள முடியலையே, வசனத்தை கை கொள்ள முடியலையேன்னு சொல்லி காலங்குறோம். நம்ம ஆண்டவரோடு இருந்தோம் நமக்கு அனுகூலமா இருப்பாரு. அப்பொழுது வசனத்தை அப்புறம் பிழைத்து ஒரு வசனத்தை கை கொள்ளுன்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் பிழைத்திருக்கணும் அப்பா, நீர் எனக்கு அனுகூலமாயிருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை அறிவியானவர்களே, இந்த வாழ்க்கை நம்ம யாரும் வீணாய் போயிட்டு கூடாது. அல்லேலூயா. மொத கர்த்தரா இயேசுக்கு பரிசுத்தவன்கள் வரும்போது நம்ம மொதல் எப்படி இருக்கணும், பரிசுத்தவனா இருக்கணும். இப்ப நம்மளும் பரிசுத்தமா இருந்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். எப்படி பரிசுத்தம், பிழையற்ற பரிசுத்தவனா இருக்கணும். நம்ம ஆவிய ஆத்மா சரீரம் குற்றமற்றதா காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது கர்த்தர் வரும்போது எப்படி இருக்கணும், பரிசுத்தாவில நிறைஞ்சிருக்கணும். பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். அதான் தீத்து 3:7 வாசிக்கிறோம், பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்ளணும், சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவில நிறைஞ்சிருந்தார், நம்ம பரிசுத்தாவி சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது நம்ம எப்படி இருக்கணும், உயிர்வுள்ளா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுக்கு தரும நம்ம எப்படி இருக்கணும், உயிர்வுள்ளா இருக்கணும். ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவரே நீ எனக்கு அனுகூலமா இருப்பா, நான் பிழைத்திருந்து வசனத்தை கை கொள்ளுவேன், வசனத்தை பிழைத்திருந்து கை கொள்ளாண்டவரே. கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவக்காலத்தோடு வரும்போது முதல்ல யார் எழுந்திருப்பா, கிறிஸ்துக்குள்ள மறிச்சவங்க முதலாவது இருப்பாங்க. ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும், உயிர்வுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்ப நமக்கு என்ன செய்யணும், கத்துடுறா அபிஷேகத்தை நம்ம முழுமையா பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரல்ல, நம்ம நம்ம கத்து நமக்கு அனுகூலமா இருந்தா தான் நமக்கு ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமார் நமக்குள்ள என்ன செய்யணும், பரிசுத்தாவின் வழியா தான் குமார் நமக்குள்ள வருவாரு. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம யோசிச்சு பார்க்க கூடாது. கிறிஸ்தியானுக்குள் இருக்காரா கிறிஸ்தியானுக்குள் இல்லையான்னு சொல்லி நம்ம எப்பயே நம்ம இந்த உள்ள தலைச்சி பார்க்கணும். எப்ப கர்த்தர் வருகிறதுன்னு தெரியாது. குமார் இல்லாதவன் சீவன் எப்ப நம்ம பாண்டோட வசனத்தை கை கொள்ளுவோம். வசனத்தை கை கொள்ளுற என்ன கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கணும், அனுகூலமா இருந்தா பிழைத்திருந்த ஒரு வசனத்தை கை கொள்ளு. ஆண்டவர் வசனத்தை கை கொள்ளும் போதுதான் தேவனை சொல்லி நமக்குள்ள வந்து வாசம் நாங்க சொல்றாரு. வசனத்தை கை கொள்ளுங்க, நான் என் பிதாவும் நாங்க உங்களுக்கு இருந்து வாசம் பண்ணுவோம் சொல்றாரு. எப்ப நமக்குள்ள வருவாரு, நம் பிழைத்திருந்து தேவனுடைய வசனத்தை கை கொள்ளணும். அப்பதான் தேவன் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவாரு. அப்பதான் நம்ம உயிர்களவளா இருக்க முடியும். அல்லேலூயா. நம்ம உயிர்ல இருந்தா தான் பரலோக ராஜ்யத்தை நம்ம போக முடியும். அல்லேலூயா. கடைசியாக மார்க்கு சுவிசேஷம் 13 அதிகாரம் 27 வசனம்.
0: அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டும்
1: உள்ள
0: 4 திசைகளிலும் இருந்து
1: 4 திசையிலும் இருந்து
0: கூட்டி சேர்ப்பார்.
1: கர்த்தர் வரும்போது என்ன செய்வார், 4 திசையிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார், தெரிந்து கொள்ளப்பட்டவர கூட்டி சேர்ப்பார். அப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம உள்ள தலைசி பார்க்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவரா இருக்கிறோமா சொல்லி நம்ம உள்ள தலைசி பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட இருந்தா கூட வஞ்சிக்க போடுவாங்களாம் பாருங்க. மார்க்கு 13:22.
0: ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும்
1: கள்ள தீர்க்கதரிசிகளும்
0: எழும்பி
1: கூடுமானால்
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
1: அடையாளங்களையும்
0: அற்புதங்களையும் செய்வார்கள்.
1: பாத்தீங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா வஞ்சிக்கத்தக்க செய்வாங்களா அடையாளங்களையும் அற்புதங்களும் செய்வாங்க. ஆமா, இல்ல அங்க நல்ல அற்புதம் நடக்கு, அதிசயம் நடக்குது. எத்தனை பேர் போக போறோமோ அங்க நிறைய அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு முதலாவதுவே சொல்லி வச்சிட்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கறாங்க என்ன நடக்குமா, அடையாளங்களும் அற்புதங்கள் நடக்கும். இப்பயே கர்த்தர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கறாங்க அடையாளமும் அற்புதம் நடக்கும். அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஏன் வந்து வஞ்சிக்கப்பட்டிடக்கூடாது. அல்லேலூயா. அற்புதத்தையும் அடையாளங்களையும் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டிடக்கூடாது. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். வாசிங்க 1 பேதுரு 2:9.
0: நீங்களோ
1: உங்களை
0: அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான
1: கர்த்தர், நம்ம ஒரு நாள் அந்தகாரத்தில் இருந்தோம், கர்த்தர் ஆச்சரியமான
0: ஒளிவினிடத்திற்கு
1: வரவழைத்தவருடைய
0: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும்.
1: நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்னென்ன நன்மை செஞ்சாரோ அது எல்லாருக்கும் என்ன செய்யணும், அறிவிக்கணும். நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. முதல் கர்த்தர் வருமானம் எப்படி இருக்கணும், பசு. ரெண்டாவது நிறைஞ்சிருக்கணும். மூணாவது உயிர்களா இருக்கணும். உயிர்களா இருக்கணும், தேவையான வசனத்தை நம்ம கை கொள்ளணும். கர்த்தர் நமக்கு அனுகூலமா இருந்தா நம்ம எப்படி படித்திருப்போம் இல்லையா, வசனத்தை அப்பதான் கை கொள்ள முடியும். படைத்திருந்த தேவனுடைய வசனத்தை கை கொள்ள முடியும். நான்காவதாக எப்படி இருக்கணும், தெரிந்து கொண்ட சந்ததி என்ன செய்யணும், கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மள என்ன செஞ்சிருக்காரு, கர்த்தர் அந்தகாரத்திலிருந்து நம்மள ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர். நம்ம அந்தகாரத்தில் இருந்தோம், இருளுக்குள்ள கடந்தோம், நம்மளை இன்னைக்கு என்ன செஞ்சிருக்க, அந்தகாரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்காரு, ஆச்சரியமான ஒளிக்கு நம்மள வரவழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ரொம்ப அல்லேலூயா. மறந்து போக கூடாது. நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லணும். என்ன சொல்லணும், சங்கீத புஸ்தகம் 66:16.
0: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்.
1: அவர் நமக்கு ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். என்ன செஞ்சிருக்காரு, ரொம்ப நாள் இருள் இருந்தோம், இருள் இருந்த என்ன வெளிச்சத்துக்கு அழைச்சாரு, என் ஆத்மாவில் இதெல்லாம் செஞ்சாரு. அவரால் பாவம் செஞ்சேன், அவரால் ஆண்டு தெரியாம மனம் போல வாழ்ந்த, அதுல இருந்தெல்லாம் கர்த்தரை மீட்டுக் கொண்டார். நீங்களே இயேசு நம்புங்க, உங்களை மீட்டுக் கொள்வார், உங்களுக்கு சமான் தருவார், உங்களை மீட்டுக் கொள்வார் சொல்லி நீங்க சொல்லணும். ஆத்மாவுக்கு செஞ்சது சொல்லணுமா, ஆத்மா நம்ம என்ன செஞ்சிருக்க, பாவத்திலிருந்து நம்ம தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நம்மள நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் பயங்கரமான குழியிலும் விளையாட சேட்டிலும் இருந்த நம்மளை என்ன செஞ்சாரு, தூக்கி எடுத்து கண்மலை வேலை நிறுத்தி நம்ம அடிகளை உறுதிப்படுத்தி நமக்கு பெரிய காரியம் செஞ்சிருக்கு. அதை பத்தி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். ஏசாயின் புஸ்தகம் 38:17 வசனம்.
0: தேவரீரோ என் ஆத்துமாவை
1: நேசித்து
0: அழிவின் குழிக்கு விளக்கினீர்.
1: அழிவின் குழி எது? நரகம். நரகத்தில் நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு நம்ம ஆத்துமாவை? அழிவின் குழிக்கு நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு? விளக்கிருக்கிறாரு. அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். ஒரு நாள் பாவம் செஞ்சேன், கர்த்தரின் அழிவின் குழிக்கு என்னை விளக்கி என் ஆத்துமா மீட்டுக் கொண்டாருன்னு சொல்லி அது எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அதைத்தான் சொல்லணும். கர்த்தர் எனக்கு ஆத்மாக்கு என்ன செஞ்சிருக்காரு அதை சொல்லுவேன் அப்படின்றாரு. அழிவின் குழிக்கு நம்மள என்ன செஞ்சிருக்காரு? விளக்கி மீட்டிருக்கிறாரு. அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. நம்ம ஆத்மா தான் வெளியேறப்பட்டது இல்லையா? நம்ம ஆத்மா பத்தி எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். ஆரவரத்தோடு வரப்போற, பரிசுத்தவங்களோடு வரப்போற. நம்ம முதல்ல எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கு. ரெண்டாவது பரிசுத்தாவில நிறைஞ்சிருக்கு. மூணாவது ஆண்டோட வசனத்தை நம்ம கை கொள்ளணும். நான்காவது நமக்கு ஆண்டவர் செய்து மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுக்குத்தான் கர்த்தர் வளைச்சிருக்காரு. எதை சொல்லணும்? நம்ம ஆத்மா கர்த்தர் அழிவின் குழிக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டது எல்லாருக்கும் சொல்லணும். தேவன் வரும்போது நம்ம அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவரே இன்னும் உங்க கர்த்தர் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே எனக்கு நான் உதவி செய்யப்பா. நம்ம மற்றவங்களுக்கு உண்மைப்படி சொல்லணும். எனக்கு பரிசுத்தவங்களா மாற்றுங்க ஆண்டவரே. அபிஷேகம் எனக்கு அளவுலாம தாங்கப்பா. உங்க வசந்த கை கொள்ளப்படி கிருபை தாரு. எனக்கு அனுகூலமா இருக்கும். என பிழைத்திருந்து வசந்த கை கொள்ள உதவி செய்ய. அது மாத்திரல ஆண்டவரே, நான் எப்படியாவது என் ஆத்மா செய்தத மற்றவங்களுக்கு நான் சொல்லுவேன் ஆண்டவரே. அழிவின் புலியிலிருந்து மீட்டு கொண்டீர். அந்த காலத்தில் இருந்தப்பா உங்களுடைய புண்ணியத்தை அறிவிக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்தீரே. அது எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி இதயத்துல தானியில போல ஒரு தீர்மானம் பண்ணணும். தீர்மானம் பண்ணாட்டம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணணும். நான் இயேசுக்காக தான் இயேசுக்காக வாழ்வேன்னு சொல்லி இதயத்தில் தீர்மானம் பண்ணணும். தாவீது தீர்மானம் பண்ணிடா, தானியில் தீர்மானம் பண்ணிடா. நீங்கள் நான் தீர்மானம் உள்ளத்தில் எடுக்காதனாலதான் நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தர் வர போறாரு. நம்ம ஆண்டவர்ட்ட ஆண்டவரே நீ பரிசுத்தவான்களோடு வரும்போது நானும் ராஜ்யத்துக்கு வரணும், எனக்கு உதவி செய்யு சொல்லி இன்னைக்கு இதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணனார் வேணவர்களே. ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போமா? நம்ம இதயத்தில் தீர்மானம் பண்ணாட்டம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கேட்டுட்டு இருந்த வசந்த இந்த காலம் கேட்டு இந்த காலம் விட்டுறோம். அப்படி இல்லாத வழிக்கு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு ஒரு தீர்மானம் பண்ண உதவி செய்யுங்க. இது வரும்போது நம்ம ராஜ்யத்துக்கு வரணும். இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லப்பா. உலகத்துல எல்லாமே இருந்தாலும் கற்று வரும்போது நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அப்ப ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம தீர்மானம் பண்ணாருமே இல்லை. ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போமா?
0: நாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் வருகை சமீபம். ஆண்டவரே, கர்த்தர் சகல பரிசுத்த

நாமத்திலே நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோமா அன்பானவர்களே. கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவராய் கர்த்தர் பரிசுத்தவான்களோடு கூட அவர் எழுந்தருளி வரும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் ஆவியான நமக்கு திட்டமாய் வெளிப்படுத்தி காண்பித்தார். பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா? கரைதிரை அற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா? மற்ற ஜனங்களை விட்டு பிரிந்தெடுக்க வேண்டுமா? பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். சொல்லமா, பா, உங்க பரிசுத்தமான ரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவர். ஐ திறந்து செபி, என்னை கழுவும் அப்பா. கரைதிரை பிழை இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு அந்த பாக்கியம் கொடுங்கப்பா. ஆம், கர்த்தர் வரப்போகிறார். பரிசுத்தவன்களோடு கூட வரும்பொழுது ஒரு கண்கள் பரிசுத்தவன்களை தானே பார்க்கும். என்னை பரிசுத்தவனாய் மாற்றும், பரிசுத்தவதியாய் மாற்றும் என்று சொல்லி ஐ திறந்து செவிங்க பிரியமானவர்களே. தேங்க்யூ லார்ட். இரண்டாவதாக, அவர் பரிசுத்தவன்களோடு கூட வரும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டுமா? பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்திக் கொண்டவர்களாய் இருக்க வேண்டுமா? அப்பா, எந்த சூழ்நிலையிலும் என் விசுவாசம் பறி போய்விடக்கூடாது. நான் விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது. எப்பொழுதும் ஆவில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டே இருக்க, நீர் எப்படியாய் பரிசுத்தாவில் நிரம்பி இருந்தீரோ நாங்களும் பரிசுத்தாவில் நிரம்பி இருக்க உதவி செய்யுங்கப்பா. எனக்குள்ள உள்ள ஆவியானவரை ஊற்றும் ஆண்டவரே. அளவில்லாமல் ஆவியானவரை பெற்றிருக்கணும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்போமா. மூன்றாவதாக, கர்த்தர் பரிசுத்தவான்களோடு கூட, தூதர்களோடு கூட, தேவேக்கானத்தோடு, ஆரவாரத்தோடு கூட கடந்து வரும் பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் எந்த உயிர் உள்ளவரை குறித்து கர்த்தர் சொன்னார்? ஆத்துமத்தில் உயிர் இருக்கிறவர்கள், குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். இன்றைக்கு கேட்போமா, அந்த குமாரனின் ஆவியை எனக்குள்ளே வேங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள தாரும் ஆண்டவரே. நான் உயிர் உள்ளவனாக இருக்கணும், வருகையில நான் செட்டலடித்து பறக்கணும் ஆண்டவரே. இந்த பாக்கியம் தாரும். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாய் என்று சொன்னாரே. அந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு வெளியே கொண்டு வாங்க. உயிர் உள்ளவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூல்லா, தேங்க்யூல்லா. அர்ப்பணம் செய்யுங்க. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் நம்மை கவனிக்கிறார். அதை திறந்து சொல்லாமா, வருகையில் நாங்கள் பங்கு பெறுவதற்காக. அப்பா, அந்த கிருபை எங்களுக்கு அதிகமாய் தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, கிருபை கொடுங்க அப்பா. கேட்போமா. நான்காவதாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது அவர் வருகையில் அவரோடு கூட செல்ல முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதான அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்க ஆரம்பிக்கும். கத்தரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எந்த அற்புத அடையாளங்களை பார்த்து நான் ஏமாந்து விடாதபடிக்கு, வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்ட உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் புண்ணியங்கள் எல்லாருக்கும் அறிவிக்க, என் ஆத்மாவுக்கு எங்களுக்கு நீ செய்ததை நான் மற்றவர்களுக்கு சொல்லும்படிக்கு, எங்கள் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீரே, அதை மற்றவர்களுக்கு சொல்லும்படிக்கு எங்களுக்கு பாக்கியம் கொடுங்க. எல்லா வாய் திறந்து செப்பீங்க. தேங்க்யூ லார்ட். கேட்போம், கேட்போம். அந்த பாக்கியத்தை தாங்கப்பா. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, தர்மியான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக, எங்கள் ஆத்மாவை நேசித்து நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தேவரீர் பரிசுத்தமானோடு கூட வரப்போகிறீர் ஆண்டவரே. அந்த மகிமையான வருகில அடியாளாக நாங்கள் எல்லாரும் காணப்படுவதற்கு எங்களுக்கு உறவை கொடுங்கப்பா. நாங்கள் கரைதிரை பிழையற்றவர்களா இருக்க வேண்டும் என்பதற்காக தானப்பா கல்வாரி சிலுவிலே உண்மைத்தாமே நீர் ஒப்புக் கொடுத்தீரப்பா. தகப்பனே, அந்த பரிசுத்தமான ரத்தம் எங்களை முற்றிலும் கழுவி பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களா, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களா இருப்பதற்கு எங்களுக்கு குருபை கொடுங்கப்பா. அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. விசுவாசத்தை ஒருபோது இழந்து விடாதபடிக்கு அப்பா எங்களின் தயவாய் கிருபையை பாதுகாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன் என்று சொன்னீரே அப்பா. தேவகுமாரனை எங்களுக்குள்ளே எப்போதும் தங்கியிருக்கணும் அப்பா. அந்த குமாரனின் ஆவியை, தேவகுமாரனின் ஆவியை எங்களுக்குள்ளே கர்த்தர் வைக்கும் முடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உன் வசனத்தை கை கொள்ளும் பொழுது நாங்கள் அவனோடு வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொன்னீரே அப்பா. அப்பா, நாங்கள் வசனத்தை கை கொள்ளும்படிக்கு எங்களுக்கு அனுகூலமாயிரும் ஆண்டவரே. அப்பா, எப்படியாவது உங்க மகிமின் வருகளை நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு அந்த குருவையும் பாக்கியத்தையும் அப்பா நீர் தருவீராக. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் ஒருபோது எந்த அற்புதத்தை பார்த்தோம், அடையாளங்களை பார்த்தோம், எதை பார்த்தும் மயங்கி விடாதபடிக்கு, வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உடைய புண்ணியங்களை நீர் எங்கள் ஆத்மாவுக்கு செய்ததை மற்றவர்களுக்கு சொல்லும்படிக்கு அந்த கிருபையை தான் எங்கள் உதடுகளை திறந்து விடும். அப்பொழுது எங்கள் வாய்

0: எங்கள் மத்தியில் உன் புகழை அறிவிக்கும், எங்கள் உதடுகளை திறந்து விடும் அப்பா. அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்கும் ஆண்டவரே. வசந்த கேட்ட ஒருவரையும் விட்டுறாதீங்கப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. செய்தி கொடுத்த அக்காவை வல்லமையாக பயன்படுத்தும். இந்த வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையை போய்விடக்கூடாதப்பா. இந்த வார்த்தைகளை டிவியில கேட்கிற ஜனங்கள், ரேடியோல கேட்கிறவர்கள், எப்பவும் ரேடியோல கேட்கிறவர்கள், இன்னும் பல்வேறு இடங்களில் வெப் டிவியில பார்க்கிறவர்கள் எல்லாரையுமே நீ தொட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வசனம் கூட வெறுமையை போய்விடாதபடி கர்த்தர் காப்பாற்றும். இப்படி செய்வதற்காக கூட ஆனக்கூடிய ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்களை ஜெபிப்பார்கள். எல்லாரும் கர்த்தர் நோக்கி பாருங்க, என்ன தேவைக்காக வந்திருக்கீங்க, என்ன எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்களோ கர்த்தர் நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்முடைய வேண்டுதல்களை நமக்கு அருளுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஆகவே கருத்தூன்றி இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். தகப்பனே, எனக்கு இரக்கத்தை காண்பீங்க, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. நீங்க பரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பாருங்க. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆகிற எல்லாம் ஜெபிங்க. பலவீனமா சுகவீனமா எந்த கஷ்டமா எதுவாக இருந்தாலும் சொல்லி கத்தட்ட சொல்லி உங்க கண்ணீரை விட்டு கொட்டுங்க. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நமக்கு இறங்குவார். உங்களுக்காக அக்கா அவர்களை ஜெபிப்பாங்க.
1: நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. ஒருத்தர் கூட நாங்கள் இறந்து போக கூடாது ஆண்டவரே. எல்லா மக்களும் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. பரிசுத்தவான்களை மாற்றுமையா பரலோகசியா மாற்றுங்க ஆண்டவரே. தேவண்ட அபிஷேகத்தை அளவுலாம் பெற்றுக்கொள்ளணும். சபை மக்கள் மாத்திரல் ஆண்டவரே. டிவி வழியை பாக்குற மக்கள் கத்தாவே மெஸ்தூத்திரம். வெப்டி வழியை பாக்குற மக்கள் அப்பாவே ஸ்தூத்திரிகரும். டிவி எல்லா டிவிலையும் பாக்குற மக்களும் பரிசுத்தப்படுத்தணும் ஐயா. அப்பாவா ரேடியோ கேட்கிற மக்களும் பரிசுத்தம் நிறைக்கப்படும் ஆண்டவரே. ஐயா முடி வருகைக்கு யாரையும் விட்டாதீங்கப்பா. எல்லாரும் கூட வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த உலகம் சொந்த இல்லப்பா. உலகத்தின் வேசு ஒரு நாள் கடந்து போகும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உண்மை நம்பி ஜீவிக்க எங்கள் பலன் தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தைகளை கத்தாவே நாங்கள் அப்பா நாங்கள் கை கொள்வோம்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் அப்பா கடந்து செல்ல கிருபை தாரு சுவாமி. அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல டிவியில பாக்குற இப்ப லைவ்ல பாக்குறவங்கள அவங்க ஒவ்வொருத்தரும் இதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ண இறக்கம் பாராட்டுங்க. அன்பின் ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதப்பா. வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. மந்திரம் சிவனையில உடைத்து போடுங்க சப்பா. பிசாசுங்களை அழித்து போடுங்கப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க சப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்து தாரும். சமா இல்லாத மக்கள் சமான் தாரும். கடன் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும். மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும். தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளும். தேவனோடு இருக்கணும் அப்பா. எப்போதும் தேவனோடு இருக்கணும் ஆண்டவரே. மூத்த மாடை பார்த்து நீ சொன்னே மகனே எப்போது என்னோடு இருக்கிறார். என்னோட எல்லாம் உன்னுடையதான்னு சொன்னீரே. நாங்கள் எப்போது உம்மோடு இருக்கணும் ஐயா. உண்மை அறிந்து கொள்ளும் மோடு இருக்கும்போது உங்கள் வலது கருத்தை கொண்டு எங்களை தாங்குகிறீர் ஆண்டவரே. அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம். அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே. அப்பா வாகனம் வச்சிரு மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வீடு கட்டணும்னு சொல்லி லோனுக்காக அலைஞ்சிருக்கிற உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காரியத்தை வாக்கப்படி தர நம்ம பாத்துல செபிக்கிறோம். வீடு கட்டித்தாங்க அவங்க நாம் மகிழ்படட்டும். அப்பா அமை ஸ்தோத்திரம். கஷ்டத்தெல்லாம் மாத்திருங்க. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. அன்பின் ஆண்டவரே மே துதிக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. தேவக்கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்கப்பா. தகப்பனே தகப்பனே நாங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவளா இருக்கணும் ஆண்டவரே. அற்புதங்களை பார்த்து அடையாளங்களை பார்த்து நாங்கள் யாரும் வஞ்சிக்கப்பட்டு பெறாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க சுவாமி. என் இயேசு வரப்போகிறீர் ஆண்டவரே. நாங்களும் இந்த கரத்தை பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீங்க எங்களை கையை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுமையா. அப்படி இல்லாட்டாலும் கிறிஸ்துக்குள்ள மறித்தாலும் நீர் வரும்போது முதலாவது நாங்கள் எழுந்திருக்க அந்த மேலான ஒரு அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில செய்ய முடிக்காய்ச்சி வைக்கிறோம். அன்பின் ஆண்டவரே எங்களை பயன்படுத்த எங்களை பக்குவப்படுத்த எங்களை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்கப்பா. நலமானதை செய்ய கற்றுத்தாரும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமே நான் ஒன்று போதித்து நடக்க வேண்டிய ஒளி ஒன்று காட்டு. உண்மையிலே என் கண்ணை வைத்து ஒரு காலோசனை சொல்லி சொன்னீரே. ஒவ்வொருவருக்கும் நீர் ஆலோசனை தந்து கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. உன்னது நிலைக்கு எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. யாரையுமே விட்டுறாதீங்கப்பா. டி பாக்குற மக்களை விட்டுறாதீங்க. சபை மக்களை விட்டுறாதீங்க ஆண்டவரே. எப்பம் ரேடியோ கேட்கிற மக்களை விட்டுறாதீங்கப்பா. வருகையில் நாங்கள் எல்லாரையும் பார்க்கணும் ஆண்டவரே. பலத்த காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து கத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்தூக்கி உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரியாஸ்பாடாமத்தில் தாழ்மையாக செய்கிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: அன்பு நேயர்களே,
0: உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
0: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andatjesus.in. God bless you.

0: கண்ணீரோடு அவங்களை நினைச்சு அழுது புலம்பி நம்ம செவிக்க வேண்டும். அப்படி செவிச்சா நிச்சயமா நம்ம வேண்டுல கேட்டு கத்திர என்ன செய்வாரு, பாதைய நிப்பாட்டுவாரு. அலையிலூயா. முத ஆபரகாம் செவிச்சத பார்த்தோம், நின்றுட்டே இருக்காரு. 40 பேர் இருந்தா அழிப்பீங்களா ஆண்டவரே? 50 பேர் இருந்தா அழிப்பீங்களா? மனம் திரும்பவே ஏசப்பா, என் ஜனம் மனம் திரும்பணுமே, என் ஜனம் எங்க பார்த்தாலும் கொல்லப்படுறாங்க, வேண்டாண்டவரே. நம்ம கண்ணீரோடு செவிக்க வேண்டும். மூன்றாவதாக எஸ்தர் ராஜ்யத்தை செவிக்கிறாங்க. எஸ்தரின் புஸ்தகம் 3:13
1: ஆதார் மாதமான,
0: ஆதார் மாதமான
1: 12
0: பதிமூன்றாம் தேதியாகிய
1: ஒரே நாளிலே
0: சிறியோர் பெரியோர் குழந்தைகள்
1: ஸ்திரீகள்
0: ஆகிய
1: சகல யூதரையும் அழித்து கொன்று
0: நிர்மூலமாக்கவும்
1: அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சல்காரர் கையிலே
0: ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம்
1: கட்டளைகள் அனுப்பப்பட்டது.
0: பார்த்தீங்களா, யூதரை என்ன செய்யணுமா? கொன்னு அழிக்கணும் சொல்லி எல்லா நாடுகளிலையும் கட்டளை விட்டார் ராஜா. அது எல்லாம் அஞ்சலக்காரங்க, இப்ப தபால்காரங்க, தபால் போஸ்ட்மேன் எல்லா இடத்தையும் எடுத்துக்கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும் நம்ம வாழ்க்கையிலும் கூட பாருங்க, கிறிஸ்தவங்களுக்கு இத்தனை வேதனைகள். எஸ்தர் புத்தகம் 4:3
1: ராஜாவின் உத்தரவும்
0: அவனுடைய கட்டளையும்
1: போய் சேர்ந்து ஒவ்வொரு நாட்டிலும்
0: ஸ்தலத்திலுள்ள
1: யூதருக்குள்ளே மகா துக்கமும்
0: உபவாசமும்
1: அழுகையும்
0: புலம்பலும்
1: உண்டாய் அநேகர்
0: ரட்டுடுத்தி
1: சாம்பலில் கிடந்தார்கள்.
0: அழுகுறாங்க, புலம்புறாங்க, ஐயோ ராஜாவுடைய கட்டளை இப்படி வந்துருச்சு, என்ன செய்யறதுன்னு சொல்லி. இனி நம்ம காலத்தில் உள்ள கிறிஸ்தவங்களுக்கு எத்தனையோ கட்டளை வரப்போகுது, அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம அழுது புலம்ப வேண்டும், இப்பயே அழுது புலம்ப வேண்டும். அன்னைக்கு அல்ல, இப்பயே நம்ம அழுக வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நீங்க தான் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், கண்ணீரோடு செவிக்க வேண்டும். எஸ்தர் புஸ்தகம் 4:14, 15, 16, 17
1: நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால்.
0: ஆமா, நம்ம இந்த காலத்துல என்ன செஞ்ச கூடாது? மௌனமாய் இருந்தால்
1: யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும்
0: நமக்கு மௌனமா இருந்த ரட்சிப்பு எங்க இருந்து வரும்? வேற இடத்திலிருந்து வந்துடும். யாராவது செவிச்சா விடுதலை வாங்கிடுவாங்க. அப்ப நம்ம கிறிஸ்தவங்களுக்கா நம்ம செவிக்காம நம்ம உண்டு, வேலை உண்டு, ஜோலி உண்டு இருந்தா ரட்சிப்பு எப்படியாவது வேற இடத்துல வந்துடும். அங்க சொல்ற பாருங்க,
1: அப்பொழுது நீயும்
0: உன் தகப்பன் குடும்பத்தாரும்
1: அழிவீர்கள்.
0: நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு
1: உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே.
0: உனக்கு என்ன மேன்மை கிடைத்திருக்கலாம்?
1: யாருக்கு தெரியும்
0: என்று சொன்னா நம்மளுக்கு கூட கத்து ரத்தத்தினால எப்படி மாத்திருக்காரு? வெளிப்படுத்த விசேஷம் 1:6
1: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
0: தமது ரத்தத்தினாலே
1: நம்முடைய பாவங்களை கழுவி
0: நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக
1: நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக.
0: கன மகிமை என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமா பிரியமானவர், நம்மளை பாண்டர் எப்படி மாத்திருக்காரு? ராஜாக்களா பாத்திருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு யாரோ கஷ்டப்பட்டு போறோம், எங்கயோ எந்த ஊர்லயோ கஷ்டப்படுறாங்க. அப்படி நம்ம இருந்துமானால் கத்தனை மட்டும் நாளைக்கு என்ன செய்வாரு? கட்டாயம் கேட்பார். என் பிள்ளைகள் இப்படி அழிந்து போறாங்களேன், நீ அமைதியா இருந்தியே, உனக்கு இவ்வளவு நன்மை கொடுத்தன, இவ்வளவு நல்லதெல்லாம் கொடுத்திருந்தானே, நீ என்ன செஞ்சனும் எடுத்து கேட்பார். வாசி.
1: அப்பொழுது
0: எஸ்தர் மொர்தெகாய்க்கு
1: மறுபடியும் சொல்ல சொன்னது
0: நீ போய்
1: சூசானில் இருக்கிற
0: யூதரெல்லாம் கூடி வர செய்து
1: மூன்று நாள்
0: அல்லும் பகலும்
1: புசியாமலும்
0: குடியாமலும் இருந்து
1: எனக்காக உபவாசம் பண்ணுங்கள்.
0: நானும் என் தாதிமாரும்
1: உபவாசம் பண்ணுவோம்.
0: இவ்விதமாய் இவ்விதமாய்
1: சட்டத்தை மீறி
0: ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன்.
1: நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னால் அப்பொழுது
0: மொர்தகாய்
1: புறப்பட்டு போய்
0: எஸ்தர்
1: தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார்.
0: என்ன செய்ய எப்படி என்ன செய்ய மூணு நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து வாசம். நம்ம தேசத்துக்காக எத்தனை பேர் பாசிட்டிங் இருக்கிறீங்க? கட்டாய நம்ம கண்ணீரோடு செவிக்கணும். சபைக்காக மிக மிக அவசியம் நீங்க பாசிட்டிங் இருந்து செவிக்கணும் எல்லாரும், சரியா? சபையில சபையில ஊழிக்கெல்லாம் நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா இருக்க முடியும். ஊழிக்கெல்லாம் நல்ல சுகத்தோட பலத்தோட இருக்குன்னு சொன்னா நீங்க செவிக்கணும். நாங்க உங்களுக்காக செவிப்போம். ஏன்னா கத்தரை எங்கிட்ட ஒரு நாள் உங்ககிட்ட உங்களை குறிச்ச உத்தரவாதத்தை கத்தரை எங்கிட்ட கேட்பாரு. அதே மாதிரி உங்ககிட்டயும் எங்களை பற்றி நீங்க என்ன செஞ்சீங்க, சபைக்காய் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கத்தர் உங்களையும் கேட்பார். ஹல்லேலூயா. கட்டாயம் பாசிட்டிங்க இருக்கணும். எஸ்தர் சொல்றாங்க, எல்லா யூதிட்டி போய் சொல்லுங்க, அல்லும் பகலும் புசிக்க வேண்டாம் குடிக்க வேண்டாம் சொல்லி நானும் செவிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போய் ராஜா போய் போறேன், கட்டளை மீறி போறேன்னு சொல்லி போனாங்க. அந்த யூதர்களை காப்பாத்துறதுக்காக. ஹல்லேலூயா. எதுக்காக போனாங்க? யூதர்களா அழிக்க கூடாது, காப்பாத்தணும் சொல்லி எஸ்தர் போய் ராஜாட்ட கேக்குறாங்க. எஸ்தரின் புஸ்தகம் 8:16
1: இவ்விதமாய்
0: யூதருக்கு வெளிச்சமும்
1: மகிழ்ச்சியும்
0: களிப்பும் கனமும்
1: உண்டாயிற்று.
0: பாருங்க யூதருக்கு என்ன ஆச்சு? மகிழ்ச்சி, கனம்,
1: களிப்பு,
0: வெளிச்சம் உண்டாயிச்சு. பாத்தீங்களா, யூதரை அழிக்கணும்னு சொல்லி ராஜா கட்டளை போட்டாரு. அதை அறிஞ்ச மோதாகிதான் வந்து சொல்றாரு, இவங்களாம் காப்பாத்துறது அவனுக்கு ராஜா மாதிரி கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னேன்னு எஸ்தர் சொல்றாங்க. நீங்க எல்லாம் கண்ணீர் ஓடி ஜெபம் பண்ணு. நம்ம தேசத்துக்காகவும் ஜெபம் பண்ணணும், நம்முடைய சபைக்காகவும் ஜெபம் பண்ணணும். உங்களுடைய கடமை. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னாதான் உங்களை குறித்து எங்களிடத்துல ஆண்டவர் உத்தரவாதம் கேட்பாரு. நீங்க செவிக்காம தான் சபை குறித்து உங்களிடத்துல ஆண்டவர் கட்டாயம் கேட்பாரு. சபைக்காக உத்தரவாதம் பண்ணி நீங்க செவிக்கணும். ஒவ்வொரு ஊழியரையும் பேர சொல்லி செவிக்கணும். ஒவ்வொருத்தருக்காக நீங்க செவிக்க வேண்டிய உங்களுடைய கடமை. தேசத்துக்காக நம்ம செவிக்க வேண்டும். ஒரு நாளாவது பாசிட்டிங் இருந்து செவிக்கணும். தேசத்து மக்கள் காப்பாற்றப்படுறதுக்கு ஒரு நாளாவது செவிக்கணும். அதே போல நம்ம சபைக்காக ஒரு வாரத்துக்கு ஒரு நாளா ரெண்டு நாளா பாசிட்டிங் இருந்து செவிக்கணும். இது வரைக்கும் ஒருத்தர் தான் ஜெபிச்சிருக்கீங்க. அருமையான சகோதரனே சௌரி, கத்திர உங்கத்துல ஒரு நாள் கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கும் காலம் பக்கத்தில் வந்துருச்சு. எஸ்தர் செவிச்சாங்க. எஸ்தர் எதை செஞ்சாங்க? யூதர்களுக்காக செவிச்சாங்க. நம்மளும் செவிக்கணும். முதல்ல பார்த்தோம் ஆபரகாம் சோதா பட்டணத்துக்காக செவித்தார். அதனால அவரை கத்தர் நினைச்சு அவர் ஆபரகாம் நினைச்சு அவங்க சொந்த லூவத்தையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாத்தினார். ரெண்டாவது பார்த்தோம் தாவீது செவித்தார். கொள்ளை நோய் தேசத்துல முழுதும் கொள்ளை நோய். அவள் வேண்டுதல் செய்ததுனால வாதம் என்ன செய்து நிறுத்தப்பட்டது. மூன்றாவதாக எஸ்தர் செவித்தாங்க. யூதர் வர வேண்டிய ஆபத்து நிறுத்தப்பட்டது. நம்ம தேசத்துக்காக நம்ம செவிக்கணும். நம்ம கிறிஸ்தவ மக்களுக்காக செவிக்கணும். நம்ம சபைக்காக செவிக்கணும். நீங்க செவிச்சீங்கன்னா தான் சபை வளரும். சபையில நல்லா நிறைய மக்கள் வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. எல்லாருக்கும் செவிக்க வேண்டிய கடமை உங்களுடைய கடமை. சபைக்கு காணிக்கை கொடுக்கவும் செய்யணும், செவிக்கவும் செய்யணும். காணிக்கை கொடுத்தா அதோட முடிச்சிடக்கூடாது. சபையை நீங்க செவிச்சாதான் சபை வளரும், சபை கட்டப்படும், கிறிஸ்துக்களை வளரும். நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க இருந்திருந்தா தன்னலமான சபம் அது இருக்கவே கூடாது. நம்ம எல்லாருக்கும் மற்றவங்களுக்காக போராடி நம்ம செவிக்க வேண்டும். நான்காவதாக யாக்கோபின் புஸ்தகம் 5:17-18
1: எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும்.
0: பாத்தீங்களா, எலியா எப்படி இருந்தார? நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும்
1: மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார்.
0: அப்பொழுது
1: மூன்று வருஷமும்
0: ஆறு மாதமும்
1: பூமியின் மேல்
0: மழை பெய்யவில்லை.
1: மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது.
0: எலியா எப்படி ஜெபம் பண்ணாரு சொல்லுங்க? எப்படி ஜெபம் பண்ணாரு? கருத்தாய் ஜெபம் பண்ணினார். எலியா வந்து மழை வேண்டானா, மழை நின்னுது, திரும்ப மழை பெய்யறதுக்கா ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ணி மழை பெஞ்சது, பலனை தந்தது. கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அவர் நம்மளை போல பாடுகள் மனுஷன் தான். ஹல்லேலூயா. அவருக்கு பசி பசி எடுத்துச்சு. அதான் தாண்டவர் என்ன செஞ்சாரு, காகத்தை கட்டிட்டாரு இல்லையா. அவர் நம்ம பசி எடுத்தது எல்லாமே இருந்துச்சு. காரணம் என்னன்னா, எப்போது அவர் என்ன செய்யற, தேவனுக்கு முன்பாக நிக்கிற ஒரு மனசுல. வாசித்து பாருங்க, ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் 17:1
1: இஸ்ரவேலின் தேவனாகிய,
0: இஸ்ரேலின் தேவனாகிய
1: கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்
0: பாத்தீங்களா, எப்போது என்ன செஞ்சார், இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அவர் செபிக்கிற மனுஷனாக இருந்தார், எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார். அருமையானவர்களே, இந்த வருங்காலங்களெல்லாம் செபிச்சா நம்ம காப்பாற்றப்படுவோம். மற்றவங்களுக்காக செபிக்கும் போது மற்றவங்க காப்பாற்றுறவங்க இல்லையோ, செபிக்கிற ஒவ்வொருவரும் காப்பாற்றப்படுவோம். எளியா பாருங்க, எப்போதும் தேவனுக்கு முன்பாக நிக்கிற மனுஷன் நானாரு. அவர் எப்போதும் செபித்தனால்தான் அவரால் கருத்தா செபிக்க முடிஞ்சிச்சு. அது மாத்திரல, அவர் செபிச்சவனே மானம் மழை வேண்டான, மழை நின்றுச்சு, மழை பெய்யணும்னு சொல்லி சொன்னே மழை வானம் வானிச்சு மழை பொழிந்தது, பூமி பலனை கொடுத்தது. அருமையானவர்களே, நம்ம கருத்துக்கு முன்பாக எப்பொழுது நிக்கிற ஒரு குணம் இருக்குதா? நம்ம கருத்துக்கு முன்பாக எவ்வளவு நாள் நிக்கிறோம்? ஆண்டவர் பாதத்தில் எவ்வளவு நாள் காத்திருக்கிறோம்? உங்க உள்ளத்தை நீங்க அலசி பாருங்க, அலசி பாருங்க. கடைசி நாள் வந்துட்டோம். 1 புஸ்தகம் 17:5
1: அவன் போய்,
0: அவன் போய்
1: கர்த்தருடைய வார்த்தையின்படியே,
0: கர்த்தருடைய வார்த்தையின்படியே
1: யோர்தானுக்கு நேரே இருக்கிற,
0: யோர்தானுக்கு மேலே இருக்கிற
1: கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான்.
0: கேரித்தின் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான் பாத்தீங்களா. அவர் கர்த்தருக்கு முன்பாய் நின்றாரு. கர்த்தர் சொன்னதை என்ன செய்ய, உடனே கீழ்படிந்தாரு. அருமையானவர்களே, நம்ம செபிக்கிறோமா? கர்த்தர் உங்களுக்கு சொன்ன பார்த்துலாம் கீழ்படிந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செபிக்க போறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்லமுள்ள தேவனை. கர்த்தாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க சப்பா. கர்த்தருடைய கீழ்வாங்க சூழ்ந்து பாதுகாக்க வேண்டுமா? செபிக்கிறோம், பராமரிக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, வெட்டிக்குள்ளே எங்க தேசத்தில் வந்துருச்சுப்பா, வெட்டிக்குள்ளிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. கொரோனா வைரஸ்லேருந்து விடுதலை தாங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனையுமே துதிக்கிறோம். எங்க தேசத்தில் ஒரு எழுப்புற தாரு, உயிர்மீச்சை தாரு, ரட்சிப்பை தாரும், பசுத்தேன் அபிஷேக தாரும், அக்கினி தாருமே தேவல்ல மேல் நிரப்புங்கப்பா. மந்திரம் சேவனைகளை உடைத்து போடுங்க, பிசாசுங்களை அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாள இல்லாத மக்களுக்கு சமாளி தரணும், கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யணும், வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தெய்வீக பிரசனத்தால் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். அண்டவரே, கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களும் கடன்ல இருந்து விடுதலை தாங்க, கண்டியிலிருந்து விடுதலை தாங்க. தேவக்கீர் வச்சு உண்டு கொள்ளட்டும் ஐயா. அப்பாமை துதிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களை தாங்கி வழி நடத்த முடிய பாத்துல செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க, ஆசீர்வதிங்க. பத்தகப்பறைய திரும்ப குடும்பங்களை, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத சகோதரி குழந்தை பாய்த்து தாரு ஆண்டவரே. நீ குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க சப்பா. ஆண்டவரே, உம்மாலை கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லையே சப்பா. தாங்கப்பா தாங்கப்பா. அப்பா தகப்பனே, கடன் கஷ்டங்களை மாற்றுங்க. குடிக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் கண்ணீர் துடைச்சிருங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவாரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்கும் மக்களும் வெட்டி தாங்க, பிரிந்து கொடு நினைக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, துதிக்கிறோம். மீ அறியக்கூடிய அறிவை தாரு சுவாமி. மகத்தான காரியத்தை செய்யுங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. தகப்பனே, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. தகப்பனே, துதிக்கிறோம். சிறு பிள்ளைலாம் செபிக்கணும், பெரியவங்க செபிக்கணும், வாலிபர்கள்லாம் செபிக்கணும். உண்மை தேடணும், அறிந்து கொள்ளணும், எண்ணிக்கொள்ளணும். பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கா நாம் மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செலுத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000
3: அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணியாளர் அல்லது செக் டிராப் மூலம்

0: தேவனால்
1: தேவனால்
0: எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே
1: தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே
0: எந்த உபத்திரத்தில் ஆகிலும்
1: எந்த உபத்திரத்தில் ஆகிலும்
0: அகப்படுகிறவர்களுக்கு
1: அகப்படுகிறவர்களுக்கு
0: நாங்கள் ஆறுதல் செய்ய
1: நாங்கள் ஆறுதல் செய்ய
0: திராணி உள்ளவர்களா இருக்கும்படி
1: திராணி உள்ளவர்களா இருக்கும்படிக்கு
0: எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும்
1: எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும்
0: அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார்.
1: அவரே நமக்கு என்ன கொடுக்கிறாரு? ஆறுதல் செய்கிறார். உள்ள உடைந்திருக்கும் போது நம்மளை ஆற்றுவார், தேற்றுவார். என்னெல்லாம் கண்ணத்தெல்லாம் தடை விட்டு இருக்கிறாரு. ஏன் கலங்குற? நாம் கூட இருக்கிற, நீ ஏன் கலங்குற? உங்க அம்மா இல்லாம இருக்கலாம், உங்க அப்பா இல்லாம இருக்கலாம், கூட பிறந்தகாரி இல்லாம இருக்கலாம். நான் உனக்கு ஆறுதல் செய்வேன், நான் உன்னோடு இருப்பேன். ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து உன்னை வழி நடத்துவேன், உனக்கு குறையில்லாம நடத்துவேன்னு அன்னைக்கு சொன்னார். அந்த தேவனை கர்த்தர் இன்றைக்கும் குறையில்லாம நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவர் நமக்கு சகல விதமான ஆறுதல் தேவன். அவர் பேர் என்ன பேரு? சகல விதமான ஆறுதல் தேவன். ஒரு வேளைக்கு நீங்க கஷ்டப்படும் போது மாத்திரம் அந்த ஆறுதல் மாத்திரம் எல்லாம் அது அவர் பேர் என்ன? அவர் என்ன ஆறுதல் கொடுக்கற? சகல விதமான ஆறுதல். உங்களுக்கு என்ன ஆறுதல் தேவை? உங்களுக்கு என்ன, உங்க குடும்பத்துல கைவிட்டாங்களா? உங்க குடும்பத்துல பிரச்சனையோடு இருக்கீங்களா? என்னெல்லாம் இருக்கீங்களோ அந்த நிலைமையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். எல்லாவற்றுக்கும் எல்லாம் மருந்து ஆறுதல் செய்வார். ஒருவன் அவன் தாய் தீர்த்து போல உங்களை தேற்றுவேன்னு சொல்லி ஏசாயா 66:13 எப்படி ஆறுதலா? ஒருவனே அவன் தாய் தீர்த்து போல நாங்களை தேற்றுவேன் சொல்லியிருக்கிறாரு. நம்ம அம்மாவுக்கு தான் தெரியும் எப்படி ஆறுதல் படுத்தணும், எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியும். அதே போல நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்மளை ஆறுதல் படுத்துற தாய் போல ஆறுதல் படுத்துகிற தேவன். அவரை போல வேற தெய்வம் உலகத்தில் இல்ல. அவர் நமக்கு ஒரு ஆறுதல் செய்கிற தேவன், சகலவிதமான ஆறுதல் ஆறுதல் செய்கிற தேவன். முதல் அதிசயங்களை செய்கிறவர், இரண்டாவது ஆறுதல் செய்கிற தேவன். அதனாலதான் சங்கீதக்காரர் சொன்னார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் செய்து முடிக்கிற தேவன், ஆறுதல் செய்கிற தேவன். 2 கொரிந்தியர் 7:6 ஆகிலும்
0: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன்,
1: ஆறுதல் செய்கிற தேவன். பாத்தீங்களா, சிறுமைப்பட்டு உள்ள உடைஞ்சி கண்ணீரோடு வேதனையோடு இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்ய? சிறுமைப்பட்டவங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். உலக மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தா நம்ம கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, கொஞ்சம் நம்ம கஷ்டப்படும் போது அப்படியே விலகிட்டு போயிருவாங்க. இவங்க வாழ்க்கையில எப்ப பாரு கஷ்டம் தான், இவங்க வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் கண்ணீர் தான், எப்ப பாரு சொன்னதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டு போயிருவாங்க. நம்ம ஆண்டவரை இயேசுகிறது அப்படிப்பட்டவர் அல்ல. சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன செய்யறாரு? ஆறுதல். சிறுமை என்ன பண்றது? எப்படி குளத்து வாழ முடியும்? எப்படி எல்லாம் ஜெயிக்க முடியும்? எப்படி நம்ம செய்ய முடியும்? ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்ன செய்யறது அப்படின்னு சிறுமைப்பட்டு வேலை வேதனையோடு உள்ள உடைஞ்சிருக்கீங்களா? உங்களுக்கு அவர் ஆறுதல் செய்வார். உலக மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னடா இவங்க கஷ்டம், எப்பதான் இருந்தா கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து விலகிட்டு போயிடும், பார்த்தோம் பார்க்காம போயிருவாங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறுமைப்பட்டிருக்கும் போது நமக்கு என்ன செய்யறாரு? ஆறுதல் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எரேமியன் புஸ்தகம் 31:13
0: அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள்.
1: நம்மளை எப்படி எப்படி பண்ண போறாரா? ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள்.
0: நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன்.
1: சந்தோஷப்படுத்தும் சஞ்சல் நீங்க என்ன செஞ்சாரு? சந்தோஷப்படுத்துகிற தேவன், நம்மளை ஆற்ற தேற்ற நம்மளை சந்தோஷப்படுத்துகிற தேவன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன செஞ்சு முடிப்பாரு? முத என்ன செய்யறாரு? அதிசயங்களை செய்யறாரு. ரெண்டாவது ஆறுதல் செய்கிறாரு. அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்ல. ஆறுதல் செய்கிற தேவன் அவரால் தான் முடியும், எல்லாமே செய்ய முடியும். தம்பூர்மா சாப்பிட்டு அதிசயமா நடத்தின தேவனே துதிப்பேன். பாத்தீங்களா, என் ஜனங்கள் ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை. யார் சொல்ல முடியும்? நம்ம ஆண்டவரை இயேசுக்கிட்டதா அந்த மாதிரி செய்ய முடியும். ரெண்டாவது என்ன செய்யறாரு? ஆறுதல் செய்கிறாரு. என்ன செய்யறாரு? ஆறுதல் செய்து கஷ்டப்படுறவங்களை கஷ்டத்திலே விட மாட்டேன். என்ன செய்யறாரு? தேற்றி
0: அவர்கள் சஞ்சலம் நீங்க
1: அவர்கள் சஞ்சலம் நீங்க
0: அவர்களை சந்தோஷப்படுத்துவேன்.
1: சந்தோஷப்படுத்துவேன் பாத்தீங்களா, சஞ்சல் நீங்க நம்ம சந்தோஷப்படுத்துற தேவன். அதான் கர்த்தர் சொன்ன, சங்கீதக்காரர் சொன்னார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்போம். முத என்ன செய்யறாரு? நமக்கு அதிசயங்களை செய்யறாரு. ரெண்டாவது நமக்கு என்ன செய்யறாரு? ஆறுதல் செய்கிறார். மூன்றாவது கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க, மீகாவின் புஸ்தகம் 7:18
0: தமது சுதந்திரத்தில்
1: தம்முடைய சுதந்திரத்தில்
0: மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார்.
1: அவர் என்றென்றைக்கு என்ன செய்ய மாட்டாரு? கோபம் வைக்க மாட்டாரு. மூணாவது நமக்கு என்ன செய்ய விரும்புறாரா? கிருபை செய்ய விரும்புறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு என்ன செய்யறாரு? மூன்றாவது கிருபை செய்யறாரு. முத பார்த்தோம் அதிசயங்களை செய்வார், ரெண்டாவது பார்த்தோம் என்ன செய்யறாரு? ஆறுதல் செய்யறாரு, மூன்றாவது கிருபை செய்யறாரு. நம்ம கிருபை செய்கிற தேவன், அவர் கிருபை பெரியது. நமக்கு கிருபை செய்கிற தேவன், அல்லேலூயா. 117 ரெண்டாவது வசனம்,
0: அவர் நம்மேல் வைத்த கிருபை
1: பெரியது. அவர் நம்மேல் வைத்த கிருபை எவ்வளவு பெரியதான்? பெரியது. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. முதல் அதிசயங்களை செய்தார், ரெண்டாவது நமக்கு என்ன செஞ்சாரு? ஆறுதல் சகலமான ஆறுதலையும் தந்தாரு. அது மாத்திரல, மூணாவது என்ன கொடுக்கிறாரு? கிருபை செய்கிறாரு. நம்ம ஆக்கையில கிருபை செய்கிற தேவன். அவர் விட்டு நம்ம எங்கேயுமே போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. சோர்வு அடிக்கடி பிசாசு கொண்டு வருவான், அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதான் பரிசுத்த பாவில் இருந்து பிசாசுக்கு இடம் கொடாமலாம் இருங்க. இங்க கூட கொஞ்சம் பேர் சோர்ந்துட்டு இருக்கீங்க. இந்த ஆதியிலிருந்து விசுவாசம் குறைஞ்சிருச்சு, ஆதியிலிருந்து அன்பு கர்த்தர் மேல இருந்த அன்பு குறைஞ்சிருச்சு. நம்ம என்ன செய்யற? வேலைன்ட்டு நிறைய பேர் சோர்ந்து போயிடுறோம். யாருமே சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. முதல்ல நமக்கு அதிசயங்களை செய்யறாரு, ரெண்டாவது என்ன செய்யறாரு? ஆறுதல் செய்யறாரு, மூன்றாவது என்ன செய்யறாரு? கிருவை செய்யறாரு. கிருவை எப்படிப்பட்ட கிருவையா? நம்ம வைத்த கிருவை பெரியது. அல்லேலூயா. நிறைய பேர் சோர்ந்து இருக்கீங்க. இங்க இருக்கிறவங்க கூட ரொம்ப சோர்ந்து, ஆதிலிருந்து விசுவாசம் இல்ல, ஆதிலிருந்து துதி இல்ல, ஆதிலிருந்து ஆண்டவர் எப்பவும் தூச்சிட்டே இருப்போம், ஆண்டவருக்குள்ளேயாவது இருப்போம். இப்ப கொஞ்சம் சோர்ந்து இருக்கோம். யாரா இருந்தாலும் தயவு செய்து, சகோதர தவிர யாரா இருந்தாலும் தயவு செய்து, ஆதிலிருந்து விசுவாசத்தை, ஆதிலிருந்து அன்பு, கத்தடி அன்பிலும் நினைச்சிருப்போம். ஏன்னா கத்து வருக ரொம்ப சமீபம், செபம் குறைஞ்சிருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. யாரா இருந்தாலும் உங்க செப நேரத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. 10 நிமிஷம் கிடைஞ்சாலும் ஆண்டு பாத்துல காத்துருங்க, அதுதான் நமக்கு நம்ம கூட வரும். ஆண்டு சொன்ன கைவிடுங்களும் விட்டு விலகும் சொன்னார். அவர் நம்மளுக்கு கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். நம்ம அவருக்குள்ள இருக்கிறோமா? நம்ம ஆண்டவருக்குள்ள எப்படி அன்பா இருந்தோம், எப்படி துதிச்சோம், எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இன்னைக்கு எங்க இருக்கிறோம், நம்ம உள்ள தாசி பார்ப்போம். அல்லேலூயா. 86:13
0: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு.
1: நம்ம ஆத்துமா எங்க எதிரிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு? தாழ்ந்த பாதாளத்துக்கு
0: தப்புவிட்டு.
1: ஹல்லேலூயா. அவர் நம்ம வேலை வைத்த கிருபை பெரியது. என்ன கிருபை பெரியது? தாழ்ந்த பாதாளத்துக்கு என்ன செஞ்சார் கர்த்தர்? நம்மளை தப்புவிட்டார். தாழ்ந்த பாதாளம் எது? நரகத்தை குறிக்குது. நரகத்துக்கு நம்ம கர்த்தர் என்ன செஞ்சாரு? நம்மள என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க? தப்பு வச்சிருக்காரு. பாதாளத்தில் என்னதான் இருக்கும் அங்க? பாதாளத்தில் என்ன இருக்கும் வாசி பாருங்க. Mark 9:44
0: அங்கே அவர் குழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும்.
1: அக்கினி அவியாமலும் இருக்கும். அந்த பாதாளத்துக்கு நம்ம தப்பு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. லூக்கான சுவிசேஷம் 16:23
0: பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும்
1: அவன் மடியிலே
0: லாசரையும் கண்டான்.
1: பாதாளத்துல என்ன இருக்கு? வேதனை இருக்குது. வேதனைப்படும் போது யார பார்த்தாரு? கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது யார பாக்குறா? ஆபிரகாமையும் லாசரசையும் பார்த்தார். பாதாளத்துல என்ன இருக்கு? அழியாத அக்கினியும் புழுவும் அங்க இருக்கு. அங்க என்ன இருக்கு? வேதனை இருக்குது. அதனாலதான் இங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் என் மேல பாராட்டின கிருபை பெரியது. எதுக்கு பெரியது? எங்க தப்பி சேராரா?
0: ஆழ்ந்த பாதாளத்துக்கு
1: தப்புவித்து. அதான் சொல்ற, நீ பாராட்டின கிருபை பெரியது ஆண்டவரே, நீ தாழ்ந்த பாதாளத்துக்கு நாத்துமாவே தப்பி விட்டீர். அல்லேலூயா. அவ நம்மளை தப்பிச்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய அன்புள்ளதுன்னு பாத்தீங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டு தூச்சிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம அல்லையிலே சொல்றது கூட ரொம்ப பேர் கஷ்டப்படுறோம். இன்னைக்கு நம்ம அல்லையிலே சொல்லிட்ட பரலோகத்துல அல்லையிலே சொல்ல முடியாது. இந்த உலகத்திலேயே நம்ம அல்லையிலே சொல்லணும். நம்ம யாரை பார்த்தும் கத்துக்க கூடாது, நம்ம கத்தர் மாத்திரம் பார்க்கணும். ஆண்டவரே அல்லையிலே சொல்வாண்டவரே, என்னை படைச்சவரை அல்லையிலேன்னு துதிப்பாண்டவரே சொல்லுங்க. அல்லேலூயா, அவர் அல்லேலூயா துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஏசாயின் புத்தகம் 38:17
0: இதோ
1: இதோ
0: சமாதானத்துக்கு பதிலாக,
1: சமாதானத்துக்கு பதிலாக
0: மகா கசப்பு வந்திருந்தது.
1: மகா கசப்பு வந்திருந்தது.
0: தேவரீரோ
1: தேவரீரோ
0: என் ஆத்துமாவை நேசித்து
1: நேசித்து
0: அழிவின் குழிக்கு விளக்கினே.
1: அல்லேலூயா, அழிவின் குழிக்கு விளக்கினே.
0: என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டேன்.
1: உம்முடைய முதுகுக்கு பின்னால எரிந்து விட்டே. அவர் நம்மளை நேசித்தாரு, நேசித்த அழிவின் குளிக்க நம்ம இழக்கினார். நம்ம பாவங்களை என்ன செஞ்சிட்டாரு, முதுக்கு பின்னால. உங்க கண்ணுக்கு பின்னால இருந்தா நீங்க பாக்க முடியும், முதுக்கு பின்னால இருந்தா பாக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி ஆண்டவர இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை எங்க எரிஞ்சிட்டாரா, முதுகு பின்னால எரிஞ்சு விட்டார். அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன் இந்த உலகத்துல. அவரை போற அன்புள்ள தேவன் உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது, வானத்திலையும் பார்க்க முடியாது, பூமியிலையும் பார்க்க முடியாது, சமுத்திரத்திலையும் பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் அன்பு அவ்வளவு பெரிய தருமையானவர்களே. தங்கியதுக்காரர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன செய்வாரு, முதல் அதிசயங்களை செய்வார், ரெண்டாவது ஆறுதல் செய்யறாரு, மூன்றாவது கிருபை செய்யறாரு. கிருபை செஞ்சு என்ன செஞ்சாரு, எதை நம்ம தூக்கி எடுத்தாரு, ஆத்மாவை நேசித்து
0: அழிவின் குழிக்கு விளக்கினீர்.
1: அழிவின் குழிக்கு விளக்கினீர்.
0: என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர்.
1: எங்க எரிஞ்சிட்டாரு, நம்ம பாவங்களை எல்லாம் ஆண்டோட முதுகுக்கு பின்னால தூக்கி எரிஞ்சிட்டாரு. அல்லேலூயா அல்லேலூயா. என்ன பாவம் இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது, பாவத்தோட எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் நம்ம பாவத்துல எங்க தூக்கி எரிஞ்சிட்டாரு, முதுகு பின்னால தூக்கி போட்டாரு. பாவத்தோட பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது.
0: கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, கட்டுடி வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். என் கூட சேர்ந்து செவ்வனுங்க. அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கிருபை நிறைந்தவரையும் துதிக்கிறோம், மகத்துவமுள்ள ராஜாவையும் துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவரையும் துதிக்கிறோம். ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையில தந்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வித்தலும் ராஜா, பெரிய காரியத்தை செய்ய. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்க மாறுப்பு செய்ய, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்ய. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமான கிரியை செய்ய ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ பேர் தூக்கம் வராம கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. தூக்கத்தை தாங்க ஏசப்பா, தூக்கத்தை தாங்க ஏசப்பா. பலவீனத்தெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. உள்ளத்துல சமான சந்தோஷத்தை தாங்கப்பா. மகிழ்ச்சி தாரும், ஆறுதலை தாரும், தேர்தலை தாரும் ஆண்டவரே. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பண்டிஸ் வயிற்றுவலியை குணமாக்கும் ஆண்டவரே. தலைவலியை குணமாக்கும் ஏசப்பா. சுகரை குணமாக்கும் ஏசப்பா. சுகரை குணமாக்கிருங்க ஏசப்பா. சுகர் நார்மலா இருக்கணும் ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்ய, அசிங்கள அற்புதங்களை செய்ய. அன்பின் தகப்பனையும் துதிக்கிறோம். மந்திர கட்டு சேவனை கட்டு எல்லாம் உடைச்சி போடுங்க. பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கத்தை தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமாளத்தை தரணும். கடன் பிரச்சனை மாறணும். கண்ணீர் துடைக்கணும். கஷ்டங்கள் நீங்கணும். ஒரு வாழ்க்கையில உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யா. நன்மையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும் ஐயா. நீர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையார்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா பிரிந்த குடும்பம் இணைக்கணும் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. தொழிற்சிற குடும்பங்கள் ஆசீர்விக்கப்படணும் ஐயா. தகப்பனே நன்மையான காரியத்தை செய்யப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. முட்டிக்கால் வழியை குணமாக்குங்கப்பா. மகத்தான காரியத்தை நீங்க செய்யப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். அன்பின் தகப்பனே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்ன தேவை ஆண்டவரே அறிந்திருக்கிறீரப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. ஒளிஞ்சிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க. ஒழிக்க இருக்க வேண்டிய படத்தவைகள் பொருளாதவை சந்திங்கப்ப ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா உளிரி வல்லமையாய் பயன்படுத்துங்க. அக்கின் சூழலா மாத்துங்க ஆண்டவரே. கத்துடி கிருவை நாளும் தாங்கட்டும். ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரை ஆஸ்பா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்திரம் சேர்த்த கேட்டார் கலங்காதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-0-4-9-0-1-0-0-0-0-2-2-2-9 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-3-1-0-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபியால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ள இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் உழைத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும், வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுவும் ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களின் அனைத்து

0: மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address acinkaram@gmail.com. Our website handatjesus.in. God bless you.

0: நீங்கள்
1: உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய நம்ப பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றிக் கொள்ள நினைச்சு உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான், எனக்கு உண்மை தவிர யாரும் இல்லை, நீங்க தான் சொல்லி அவளை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தின் வாழ்க்கையில செய்வார். ஆனால் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம், 37 வசனம்.
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை
0: நான்
1: புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12 வசனம்.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க, கர்த்தர் கீழ்படியாதனால புறம்பான இருளை தள்ளப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்தில் வரவுற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ளும்னா, அவர் பார்த்து பற்றி கொள்ளும்னா அவர் ஒரு நாளும் நினைச்சு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்க என்ன இருக்குது வாசிப்பண்ண, மத்தேயு சுவிசேஷம் 8:12 வசனம்.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறம்பான இருளை தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க. நாளை நம்முடைய நாளை என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு உறுதியா புடிச்சுக்கணும். இயேசுவை நீதான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. நான் ஒரு உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாரா, நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8 வசனம்.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது.
0: தாவீதுராஜா சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலதுகரம்
0: என்னை தாங்குகிறது. பாத்தீங்களா, ஆண்டோட வலதுகரம் நம்மள தாங்குறது சொல்றாங்களே. இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படி எல்லாம் சொல்றாங்க. கர்த்தரை உறுதியா பற்றி கொள்ளும்னா என்ன சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டோருடைய வலதுகரம் என்ன தாங்குறது, கர்த்தருடைய வலதுகரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளணும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திரம் என்ன செய்யறாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியா அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான்டவர் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரத்தை ஒப்பு கொடுக்கணும். அதை தான் இங்கேயும் சொல்றாரு, 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் நடத்தி
0: முடிவிலே
1: என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில்லை நான் மகிமையில ஏற்றுக்கொள்ள, நம்ம கத்தரோடு இருந்தா அவர் வலது கரம தாங்கும், நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு, மகிமேல நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன செய்யணும், உறுதியா பற்றி கொள்ளணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டேன் ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியாக அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரை நழித்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: பாத்தீங்களா, முடிவிருந்த நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிருந்து நிலைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும், பற்றி கொண்டார் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10 வசனம்.
1: நீ பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: உன்னுடனே இருக்கிறேன்,
1: திகையாதே,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன்,
0: நான் உன் தேவன்,
1: நான் உன்னை பலப்படுத்தி,
0: நான் உன்னை பலப்படுத்தி,
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
0: சகாயம் பண்ணுவேன்,
1: என் நீதியின் வலது கரத்தினால்,
0: நீதியின் வலது கரத்தினால்
1: உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா பயப்படாத, உன்னோடு இருக்கின்ற தேகையார் உன் தேவனை பலப்படுத்துவார். நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? ஐயோ நான் இவ்வளவு பலவீனமா இருக்கேன், என்னோட சரீரம் எப்ப நல்லா பலப்பட நினைக்கிறா, அதை சொல்றாரு. இப்ப தாங்குவேன்னு சொல்றாரு, சகாயம் பண்றாரு, உதவி செய்றவர். இந்த உலகத்துல வர ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவி தானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணு, சகாயம் பண்ணு மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்யறாரா, வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க, உலகத்துல இயேசு கிறிஸ்துவை போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்லை, அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தத்தில் 13வது வசனம், ஏசாயா 41:13,
1: உன் தேவனாய் இருக்கிற,
0: உன் தேவனாய் இருக்கிற
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து,
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்தில் திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுறது மாத்திர இல்ல, எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸ்ல நிறைய பாக்குறோம், 2 வயசு குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் என்ன சொல்ற, வலது கருத்தை பிடித்து என்ன சொல்றாரா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான், மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தருடைய துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேர வரைக்கும் நம்மளை விடலை. 82வது வருஷம் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராமல் இருக்காது. வந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமானவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் தாங்குற, அவரை மனுஷன் உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். லேசா இல்லை அன்று சொல்ற, ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அது சொல்ற கர்த்தர் என்ன சொல்றாரு, முடிவிறந்த நிலை நிலைப்போனா நிலைக்கணும், முடிவிறந்து அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வளர்ந்துரையும் செய்யக்கூடாது, வீட்டு கடந்துரையும் செய்யக்கூடாது. முடிவிறந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்மளை ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் மாதிரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு என்ன கொடுக்கறாரு, அவர் வளர்த்துக்கிற நம்மளை தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்றாரு, வலதுகத்தினால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நம்ம வலதுகிறதை தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பிடிச்சுக்கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடிச்சுக்கொள்ள வேண்டும். தீப்தியாசல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கும் அவங்க வீட்டுக்கும் எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவு தூரம் போயிட்டா என்ன செய்வோம், 6 மணி. அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்கு. அப்போ யார் யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க, வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிறேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 மணி, இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு எங்கள் வீட்டுக்கும், நான் தீப்தியாசம் வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோடு பார்த்து கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வானியில் கேட்போம். அந்த அளவுக்கு கர்த்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சையை கொடுத்துருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கும் கர்த்தரையில் 1 நிமிஷம் கூட கைவிடாமல் எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்னைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் எனக்கு கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை பற்றி கொள்ளக்கூடிய வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போ கர்த்தர் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியை பற்றி ஏசாயின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம்,
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்துக்கொள்வீர் சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டவனா, அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன பிடிக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்ல, கண் பார்வை இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர இணைச்சர் அவரை நம்பியிருக்கிறவர்கள் என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்குறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய நினைக்கலாம், கவலை வந்தாலும் யாசுபாடு சொல்லு, அண்ணன் இந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்கள் தான். எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி யாருமே தெரியாது, வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு வந்துச்சு, தெரியாதுமே தெரியாது. ஆண்டு அன்னைக்கு சொன்னேன், அப்போதான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்கள் போச்சு, நீங்கள் போகிறோம், வஸ்தா தான் எங்கள் கூட இருக்கு, யார் வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லி தான் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாமல் கத்துக்கு ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், அது கத்தர் உங்களை உள்ளத்தில் பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் அன்று சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, அங்கே போட செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போகக்கூடாது சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யுது ஆண்டவரே, ஃபஸ்ட்டாக கூட போச்சு நீங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்படுத்திக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்ம வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாது. உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மையை நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். அனைவரும் சேர்ந்து செவிப்போமா. எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்தி சம்மாந்தை தந்து சந்தோஷத்தை தந்து அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. அவங்களுடைய வியாதிலாம் குணமாக்குங்க ஏசப்பா, நோயெல்லாம் குணமாக்குங்க, பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்க ஏசப்பா, பெரும்பாடு குணமாக்குங்க ஏசப்பா, அவங்க பலவீனத்தால கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, அவங்கள குணமாக்குங்க ஏசப்பா. பரலோக தகப்பனையும் மே துதிக்கிறோம். கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவர், உங்கள் ரத்தம் வலி பூசுங்கப்பா, குணமாக்கிருங்க குணமாக்கிருங்க, கிட்னியை குணமாக்குங்க ஆண்டவரே, டைராய்டை குணமாக்குங்க ஏசப்பா, கத்தாவை பிபி குணமாக்குங்க, உப்புச்சத்தை குணமாக்குங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க ராஜா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, அவங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, சுகர் இருந்தால் குணமாக்கிருங்கப்பா, சுகர்னால எவ்வளோ கஷ்டங்கள் ஆண்டவரே, என் தேவன் அறிவீரப்பா, சுகரை குணமாக்குங்க, சுகரை குணமாக்குங்கப்பா, வியாதியை குணமாக்குங்கப்பா, நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செய்வனை உடைச்சி போடுங்க, பிசாசுங்களை அழிச்சு போடுங்க ஆண்டவரே, என்ன பலவீனாலும் குணமாக்கும் உம்மால முடியுமையா, இதோ மாம்சமா யாவருக்கு நான் தேவனை கத்தர், என்னால் செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே, நீங்கள் அவங்களை குணமாக்கி ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே மே ஸ்தோத்திரம், மந்திர கட்டி செவனை கட்டு உடைச்சி போடுங்கிறாச்சா, பெலிசனை கட்டு உடைச்சி போடுங்கிறாச்சா, அந்த கஷ்டத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலையில்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணேசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணேசப்பா, சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும், கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்கிற வியாபாரிகளை ஆசீர்வதிங்க, கத்துடைய நாம மகிழ்ப்படுத்தும் ஆண்டவரே, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டுமையா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர வேண்டுமையா, படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டுமையா, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணுவப்பா, தேவ ஞானத்தை அவங்களுக்கு கட்டிட முடியாச்சு வைக்கிறோம், தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாச்சு வைக்கிறோம் ஆண்டவரே, வேண்டி கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, நன்மையான இந்த ஈவும் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவளத்தில் இறங்கி வருகிறது, மாறுதல்கள் வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீங்களே ஏசப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பறையும் ஆசீர்வதிக்கும் கரை அவங்க மேலே தொடுவது அவங்களை உணரட்டும் ஆண்டவரே, பலப்படுத்துங்க காத்துக்கோங்க, எல்லா துதிகான மகிமையும் அகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்புரை அஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜிகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்த நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Office Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: கர்த்தரோடு இணைஞ்சிருக்கிறோம். யோசபாத்து கர்த்தரோடு இருந்தாங்க, யூதர் சனங்க கர்த்தரோடு இருந்தாங்க, அது சாத்த ஓடியே போயிட்டான். ஹலேலூயா. நம்மளும் ஒவ்வொருவரும் கர்த்தரோட இணைஞ்சிருக்கணும், பைபிள் வாசிக்கணும், நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பைபிள் நல்லா வாசிக்கணும், வசனம் தியானிக்கணும். அது மாத்திரல என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கணும், உபவாசம் இருக்கணும். மாசம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் உபவாசம் இருக்கணும். நம்ம சரியா ஐயோ பலவீனமாயிருமே பலவீனமாயிரும், ஐயோ நான் பாஸ்டிங் தான் பலவீனம் இருக்குதுன்னு இருக்கக்கூடாது. பலவீனம் இருந்தாலும் பாஸ்டிங் இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், செபிக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கண்ணீரோட பாவத்தை அறிக்கிட்டு செபிக்கணும். ஏதோ செவ்வாயில்ல ஆண்டவர் என் பிள்ளைகளை காப்பாத்துங்க, பேரம்பாத்தியை காப்பாத்துங்க, குடும்பம்லாம் ஆசீர்வதிக்கணும். அது மட்டும் இல்ல, எத்தனை சனங்களை நம்ம கண்ணுக்கு முன்னால அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க, எத்தனை சனங்களை பாவத்துல ஜீவிச்சிட்டு இருக்காங்க, அவங்களை பார்க்கும்போது உள்ளத்துல கண்ணீர் வரும், கண்ணில் கண்ணீர் வரணும். அப்படி ஜெபிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வாதம் ஆண்டவர், என் பிள்ளைகளை ஆசீர்வங்க, என் பேரம்பேத்தி ஆசீர்வதிங்க. அது இல்லை ஜெபம், நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம உள்ளத்துல கண்ணீர் வரணும், வேதனை வரணும். அவங்கள பத்தி பின்னால் போய் பேசக்கூடாது, பாருங்க அவங்க வீடு எப்ப பாரு சண்டை, அவங்க சரியில்லைங்க, அவங்க ரொம்ப மோசம் அப்படின்னு குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யறது உறுதி. ஹல்லேலூயா. 27வது வசனம் வாசிங்க, ரெண்டு நாளாகமும் 20:27 வசனம்.
1: பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூற செய்தபடியால் யூத மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும்
0: அவர்களுக்கு
1: முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடயே எருசலேமுக்கு திரும்பினார்கள்.
0: இவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாம் உபவாசம் ஜெபிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. கர்த்தர் எப்படி அவங்க திரும்ப பண்ணாரா, மகிழ்ச்சியோடு. யாராரு, யூதர்களும் எருசலேம் குடிகள்லாம் யோசபாத்துல எப்படி போனாங்க, அந்த இடத்துக்கு போகும்போது மகிழ்ச்சியோடு வேதனையோடு ஆலய தேவனுடைய ஆலயத்தில் ஜெபிச்சாங்க, மகிழ்ச்சியோடு தேவன் போக செய்தார். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் செய்வாரு. ஹல்லேலூயா. கர்த்தரோடு இணைஞ்சிருக்கணும், உலக காரியத்தில் விடுதலை பெறணும். உலகமே வேணும் எனக்கு, இது வேணும் அது ஒன்றும் இல்லை, கர்த்தருக்காக பிரித்து அதான் சொல்லி. நான் உலகத்தை நல்லத போல உலகத்தில் அல்லன்னு சொல்லியிருக்காரு. உலக காரியத்தோடு இருந்த ஏசாமிக்கு நமக்கு பிரியமா இருக்க முடியாது, கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்மத யார பார்த்தோம், தாவீதுக்கு என்ன செஞ்சாரு, போன இடத்துல கர்த்தர் காப்பாத்தினார். சவுல் கையில தேவன் என்ன தாவீத ஒப்பு கொடுக்கவே இல்லை. மகிமுள்ளர் மேல என்ன உண்டா இருந்துச்சு, காவல் உண்டா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன கொடுத்தாரு, சம்போர கொடுத்தாரு. ஆலயத்துல யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறாரு. அப்புறம் மட்டும் என்ன சொல்ல, என்ன பேரும் நதியினால கர்த்தர் என்ன செஞ்சாரு, தாகத்தை தீர்த்தாரு. அவரு கர்த்தருடைய சனங்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு, நான் அழிக்கும் நன்மையினால திருப்தி திருப்தி ஆக்கினாரு. மூன்றாவதாக யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் சாதி மோவாப்பி சாதி அதுக்கு அப்போல உள்ளவங்களாம் வந்தாங்க, இவங்கெல்லாம் கண்ணீர் ஓடி செபிச்சாங்க, முழங்க உபாசம் இருந்து செபிச்சாங்க. அவங்க ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே சொல்லி தன்னை தாழ்த்தினாரு, என்ன செய்ய தெரியலன்னு சொல்லி கண்ணுதான் போய் நோக்கி பார்க்குன்னு சொன்னாரு. கர்த்தர் சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம், யுத்தம் செய்ய நீங்களே இல்லை அப்படின்னு சொல்லி அன்றை சொல்லி என்ன செஞ்சாரு, அவங்களுக்காக யுத்தம் செய்து எல்லா இவங்க போய் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, துதிச்சாங்க, அவ்வளவுதான். அவங்கள என்ன செஞ்சாங்க, ஒருத்தருக்குறதமா வெட்டுண்டு விழுந்தாங்க. யோசா பார்த்தோம், அந்த யூதர்களும் எருசலேம் குடிகளும் போகும்போது எப்படி துக்கத்தில் போனாங்களா, மகிழ்ச்சியோடு போனாங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கு அன்றது ஆசீர்வாதத்தை தரது தான் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த வாக்கு தத்தை தந்திருக்கிறாருன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யறது தான் தேவன் அந்த மாதிரி கொடுக்கிறாரு. அதை நம்ம விட்டுறோம், இந்த காலையில் கேட்டு இந்த காலையில் விட்டுட்டு போயிடுறோம். கடைசியாக அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 22:17 வசனம், எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவ ஆலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன்
0: பாத்தீங்களா. ஏன்னா கர்த்தர் எங்க இருக்கிறாரு, தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறாரு. பரிசுத்த பவுல் அங்க வந்திருக்காரு, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன செஞ்சாரா, ஞான சிருஷ்டி அடைந்து அப்படின்னு தீர்க்க தரிசனம் வரங்கள பெற்றுட்டாரு. ஹல்லேலூயா. பவுல் என்ன செஞ்சாரு, தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணாரு. அவருக்கு என்ன கிடைச்சது, கண் திறக்கப்பட்டுச்சு, தீர்க்க தரிசனம் சொன்னாரு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கூட தேவனுடைய ஆலயத்தில் உண்மையாகவே நம்ம செய்வோம்னால் கட்டாயம் நம்ம கர்த்தர் என்ன செய்வார், தீர்க்க தரிசனாவே நம்ம தருவார். அன்று முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கும். நிறைய பேர் நிறைய பேர் தனியா வந்து செபிக்கிறீங்க, நல்லது. நீங்க என்ன செபிக்கிறீங்கன்னா இப்ப முக்கியம். நீங்க கர்த்தரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே என் பரிசுத்தமான என் குடும்பம் ஆசிரிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே அந்த வீடு பக்கத்தில் உள்ள கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரே இவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் பேர் பேரா சொல்லி பாருங்க. உங்க குடும்பம் தன்னாலே ஆசிரிக்கப்படும். அதான் ஆண்டு சொல்ல முதலாவது என்ன செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்படி இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல நம்மளை ஆண்டு அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே என் பாவங்கள் தடையா இருக்குதாப்பா, எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் மன்னியும், என் பாவங்களெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. முத நான் பாவத்தை அறிக்கிடணும், தோத்திரம் பண்ணணும், அப்புறம் நம்ம மக்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் ஜெபிச்சு, கடைசியில் உங்க குடும்பத்துக்கு அவ ஜெபிச்சு பாருங்க, நிச்சயமா தேவன் ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா, ஹலேலூயா, கட்டாயம் ஆசீர்வதிப்பார். பவுல் போய் ஜெபிச்சார், என்ன செஞ்சாரா, ஞான சிருஷ்டி அடைந்தார், அவரை கண்கள் திறக்கப்பட்டது, அவர் கண்கள் திறக்கப்பட்டது. நம்மளும் தேவனை நோக்கி ஜெபிச்சா கர்த்தர் நிச்சயமா நம்ம கண்களை திறப்பார். முதல் நம்ம பாவத்தை அறிக்கிடும். காரணம் என்ன, நம்ம தேவன் செவி கொடுக்காதபடிக்கு எது நம்ம மறைக்குது? யாசாயின் புஸ்தகம் 59 அதிகாரம் 2 வசனம்,
1: உங்கள் அக்கிரமங்களே,
0: உங்கள் அக்கிரமங்களே
1: உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும்,
0: உங்களுக்கும் உங்க தேவனுக்கும்
1: நடுவாக
0: நடுவாக
1: பிரிவினை உண்டாக்குகிறது.
0: பாத்தீங்களா, உங்களுக்கும் உங்கள் தேவன் நடுவா என்ன என்ன உண்டாக்குது, நம்ம அக்கிரம் தான் நம்மளையும் தேவனை இப்படி பிரிக்குது.
1: உங்கள் பாவங்களே,
0: உங்கள் பாவங்களே
1: அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு,
0: அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி
1: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: நம்ம பாவம் நமக்கு இருந்தா மறைக்குது, அதனாலதான் முதல்ல ஆண்டுட்டு அறிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு வசனம் சொல்றாரு, விகுதியா செவமன்னா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், உங்க செவத்தை கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம பாவம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம மிகுதியா செவமன்னா கூட கத்து நம்மளை கேட்க மாட்டாராம். வாஸ்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15,
1: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்,
0: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்
1: என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
0: நீங்கள் உங்கள் கைகளை விரிச்சு கெவிச்சாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
1: நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும்
0: நீங்க மிகுதியாய் ஜெபம் பண்ணா கூட என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அதுதான் முதல்ல பாவத்தை அறிக்கிடணும், முதல்ல ஆண்டை ஸ்தோத்தரிக்கணும், ரெண்டாவது பாவத்தை அறிக்கிடணும், மூணாவது ஒருத்தருக்கா நீங்க ஜெபிச்சீங்கன்னா கட்டாயம் ஆண்டை அற்புதம் செய்வார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஏன்னா கர்த்தர் எங்க இருக்கிறாரு, ஆலயத்தில் இருக்கு. பரிசுத்த பவுல் வந்து ஆண்டவரோட ஆலயத்தில் செவிச்சார், என்ன செஞ்சார், ஞான திருஷ்டி கண்கள் திறக்கப்பட்ட தீர்க்கு தரிசனம் கிடைச்சிச்சு. நம்மளும் கர்த்தர் நோக்கி செவிக்கணும், செவிச்சா நமக்கு ஆண்டவர் தருவார். அப்படில இருந்தார் தான் அவர் தாவீது ராஜா சொல்றாரு, இங்கேயும் தாவீது ராஜா சொல்றாரு பாருங்க, 17 சங்கீதம் 15 வசனம்,
1: நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்,
0: நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்,
1: நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன்.
0: நான் தூங்கி முழிக்கும் போது உம்முடைய சாயனால திருப்தி, இரவெல்லாம் ஒரு ஆத்மா தேவன் நோக்கி செவிச்சிட்டு இருக்குது. அதனாலதான் சொல்றாரு, நான் விழிக்கும் போது சாயலால் திருப்தி ஆகும். ஆண்டவர் பாக்குறாரு அவர் ஆத்மா திருப்தி ஆகுதுன்னு சொல்றாரு. நம்ம அந்த அளவுக்கு தேவனோடு இணைந்து வாழ வேண்டும். இங்கே தான் சொல்றாரு பாருங்க, 139 சங்கீதம் 18 வசனம்,
1: நான் விழிக்கும் போது,
0: நான் விழிக்கும் போது
1: இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன்,
0: இன்னும் மண்டையில் இருக்கிறேன். பாத்தீங்களா, நான் விழிச்சாலும் ஆண்டவர் உங்க இடத்துல இருக்கேன், உங்கள்ட்ட பிரியல, உலகத்துக்கு நான் போகல ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ளதானா இருக்கிறேன் ஆண்டவரே, உலக என்னை தொடல ஆண்டவரே, நான் விழிக்கும் போது உங்களிடத்துல இருக்கிற ஆண்டவரே, நான் எங்கேயுமே போகல. எவ்வளவு பெரிய பெரிய பாக்கியம் பாத்தீங்களா, நம்ம செவிச்சுட்டே படுத்து அந்த நம்ம எந்திரிக்கும் அந்த துதி நம்ம வாயில இருந்துட்டே இருக்கும். அதான் சொல்ற, விழிக்கும் போது உம்மண்டதான் இருக்கிற, உலகத்துக்குள்ள போகலான்ற, உலக என்னை தொடவே இல்லை, நான் தூங்கி முழிச்சு ஆனாலும் உம்மண்டதான் இருக்கிறேன்றாரு. நமக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. 80 சங்கீதம் 3 வசனம்,
1: உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
0: உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
1: அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம்.
0: உம்முடைய அப்பொழுது ரட்சிக்கப்படும், முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, அப்பதான ரட்சிக்கப்படும். உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஐயா. இன்னொரு இடத்துல கேட்கிற, கர்த்தாவே உம்முடைய முகத்தின் வழி என் மேல் பிரகாசிக்க பண்ணும்னு கேட்பாரு. 67 சங்கீதம் நினைக்கிறேன், 67 சங்கீதம்,
1: தேவரீர் எங்களுக்கு இறங்கி,
0: தேவரீர் எங்களுக்கு இறங்கி
1: எங்களை ஆசீர்வதித்து,
0: எங்களை ஆசீர்வதித்து
1: உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்,
0: முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். நம்ம ஆண்டு முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும். அப்படியான ஆண்டு எந்த அளவுக்கு நெருங்கி வைக்கணும் யோசிச்சு பாருங்க. கர்த்தடி முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும், அந்த அளவுக்கு நம்ம ஆண்டு ரோடு இருக்கணும். ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் ஆலயத்தில் இருக்கார். பரிசுத்த பவுல் தேவனை தரிசிச்சார், ஞான திருப்தி அடைஞ்சாரு, தீர்க்கதரிசனம் கிடைச்சிச்சு, அவர் கண்கள் திறக்கப்பட்டது. நமக்கு அந்த பாக்கியத்தை தரணும். ஏதா வந்தோம் போனோம், அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சேவ் பண்ணிட்டோம் போயிட்டோம், இல்ல உள்ளத்தை உடைச்சி கண்ணீரோடு கத்திடுதல் உப்பு கொடுக்கணும். ஆண்டவனை பார்த்துட்டு இருக்கிறாரு, செவிக்கணும். 89:15
1: அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள்.
0: அவர்கள் முகத்தின் வெளிச்சத்துல நடப்பாங்க, கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பாங்க. அந்த அளவு கர்த்தரோடு இணைஞ்சிருந்தா அவர் முகத்தின் வெளிச்சத்தில் நடக்க முடியும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? முதல் தாவீதை பார்த்தோம், தாவீது என்ன செஞ்சாரு? போராட்டத்திலாம் கர்த்தர் காப்பாத்தினாரு. ரெண்டாவது திருப்தி ஆகும். மூணாவது போகும்போது என்ன எப்படி பண்ணாங்க? துக்கமா பண்ணாங்களா? மகிழ்ச்சியோட பண்ண. நாலாவது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கேட்போம். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் எழுந்து உண்மையாகவே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், ஏதோ கேட்டு கேட்டு போயிடுற ஆண்டவர், நாளைக்கு நம்முடையதான் எல்லாருமே ஆனவர்களே, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. எங்க பாருங்க, பயங்கரமான ஆபத்துகளும் கொள்ளை நோய்களும், எங்க பாருங்க கொள்ளை நோய், நல்லா இருக்காங்க என்ன ஆகுதுன்னு தெரியறது இல்ல, கேன்சருன்றாங்க எங்க பார்த்தாலும், திங்கோ காய்ச்சலுன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, எப்ப என்ன ஆகும் நமக்கு தெரியறதில்ல. நம்ம நாளைக்கு நாளைக்கு நம்முடையதில்ல, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த தரம் அதான் சகரம் பாடுது போல, உன் தரணும் இதுவென்றே உணர்ந்திடுவா. அந்த பாட்டு பாடி இன்னொரு ஒப்பு கொடுக்கலாமா?

0: கர்த்தருடைய சபைக்கு நாம் வரும்பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு நாம் வரும்பொழுது, கர்த்தருடைய பாதத்திற்கு வரும்பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது, அவன் கர்த்தருடைய சபைக்கு வரும்பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வரும்பொழுது, அவன் கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதிக்க வரும்பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்பதை தான் நாம் பார்த்தோம். உதாரணமாக தாவீது, தாவீது மகிழ்ச்சியோடு கூட ஆலயத்தை நோக்கி ஓடி சென்றார். மகிழ்ச்சியோடு கூட அவர் ஆலயத்திற்கு வந்தார். அவர் சொன்னார், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்திற்குள் சென்று அவருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், என் ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் பரியந்தம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி அவர் வாஞ்சையோடு கூட அறிக்கை செய்தார். வேதம் என்ன சொன்னது? தீங்கு நாளிலே தாவீதை கர்த்தர் மறைத்தார். சவுளுடைய கைக்கு, சதிகாரன் சவுளுடைய கைக்கும், பலிகாரன் சவுளுடைய கைக்கும் ஆண்டவராய் கர்த்தர் தாவீதை மறைத்து பாதுகாத்தார். இன்றைக்கு கூட நம்ம அர்ப்பணிப்போம், ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு வந்து எத்தனையோ நான் விளையாடினேன், ஆலயத்திற்கு வந்து நான் ஒரு கவனம் இல்லாமல் உட்கார்ந்தேன், என் நடையை காத்துக்கொள்ள நான் மறந்தேன், ஆலயத்திற்கு வந்து துதிக்க மறந்து போனேன், ஆலயத்திற்கு வந்து நீர் எனக்கு தந்த கிருபையை நான் சிந்திக்க மறந்து போனேன், அப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே, தாவீதை போல மகிமை பார்க்க இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அப்ப ஆலயத்துல வந்து ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆலயத்துல வந்து ஆராய்ச்சி செய்ய வசனத்தை ஆராய்ச்சி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். தாவீது போன இடத்துல எல்லாம் தாவீதை கர்த்தர் காப்பாற்றியது போல நம்மையும் இன்றைக்கு காப்பாற்ற போகிறார். நம்ம அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். இரண்டாவதாக, கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மையால் நாம் திருப்தியாகும். கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினாலே திருப்தியாவார்கள், ஆலயத்திலிருக்க சம்பூர்ணத்தினால் நான் திருப்தி ஆக்குவேன், பேரின்ப நதியினாலும் நான் தாகத்தை திருப்பேன் என்று சொன்னார். இன்னைக்கு சொல்லுவோமா, ஆண்டவரே தாகத்தோடு வந்திருக்கிறேன், எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன், வேதனையோடு வந்திருக்கேன், கவலையோடு வந்திருக்கேன், இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து நாம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன நன்மை உங்களுக்கு தேவையோ கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. கர்த்தருடைய பாதத்திற்கு, கர்த்தருடைய சபைக்கு, ஓ கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, கர்த்தருடைய ஜெப கூட்டத்துக்கு இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறீங்களோ நான் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், அவர் ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர், தேவ பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் கூடி வந்திருக்க இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. யோசப்பா துக்கத்தோடு, பயத்தோடு, வேதனையோடு கூட எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுத்து உபவாசத்தோடு கூட சன்னிதானத்திலே வந்து அவன் கண்ணீரோடு ஜெபித்தான். ஆண்டவரே, அப்ப இந்த ஜனங்களுக்கு முன்பாய் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை, உங்க கண்கள் உங்களுடைய முகத்தையே எங்கள் கண்கள் நோக்கி பார்க்குது என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, அவர் புறப்பட்டு போகும் பொழுது அவரும் இஸ்ரவேல் மக்களும் ஓ மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போனார்கள். அவர்களுக்கு விரோதமாக வந்த எல்லா பதிவிருந்த சத்துருக்கள் எல்லாம் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் உங்க வாழ்க்கையில விரோதமாய் போராடி கொண்டிருக்க சத்துருக்கள் யார் என்று கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. கர்த்தருடைய சபைக்கு வந்திருக்கீங்க, ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது, இன்றைக்கு கர்த்தர் யுத்தம் செய்வீராக, கர்த்தர் இன்றைக்கு கிரியை செய்வீராக என்று சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார் இப்பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. பவுலடிகள் தேவாலயத்தில் சென்று ஜெபம் பண்ணினார், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, ஞான திருஷ்டி அடைந்தார், அவர் ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டது, அவர் தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக் கொண்டார், அவர் கண்கள் திறக்கப்பட்டது, அவர் கர்த்தரை தரிசித்தார். ஹல்லேலூயா. நாம் சொல்லுவோமா, என் கண்களையும் திறந்துவிடும் இன்றைக்கு, இப்போதைய மனக்கண்களை திறந்துவிடும், நான் நம்மை பார்க்க முடிக்க என் கண்களை திறந்துவிடும் ஆண்டவரே, உங்க முகத்தின் ஒளியிலே நாங்கள் நடக்க வேண்டும், உங்க முகத்தின் ஒளியினால் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், உங்க முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தருணம் கூட வீணா போய்விடக் கூடாது. செலவழித்த ஒரு நிமிடம் திரும்ப வருவதில்லை, செலவழிந்த ஒரு நிமிடம் மறுபடியும் நமக்கு வரப்போவது கிடையாது. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கேப்பருமா, எல்லாரும் கேட்போமா? கர்த்தாவே, தாவீதை ஆசீர்வதித்தவரே, தாவீதை தன் பெற்றோர், தன் உற்சார், தன்னுடைய இனப்பன சிந்துக்கள், தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் கூட மறந்த பொழுது நீர் மறவாமல் ஹல்லேலூயா தாவீதை நினைத்தள்ளி அவரை உயர்த்தினீரே. இன்றைக்கு எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே, உங்க ஆசீர்வதிக்கிற கர்த்தம் எங்கள் மீது கடந்து வருவதாக. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. தாவீது கொடுத்த பாதுகாவலை எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. ஓ, உம்முடைய வீட்டில் நன்மையால், உம்முடைய ஆலயத்தின் நன்மையால் எங்கள் உள்ளங்களை திருப்தியாக்கும் என்று, என் குடும்பங்களை திருப்தியாக்கும் அப்பா, எங்களை தொடும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. யோசபாத்துக்கு கொடுத்த மகிழ்ச்சி, வெற்றியின் மகிழ்ச்சி எங்களுக்கும் தாரும். யூத ஜனங்களுக்கு கொடுத்த வெற்றியின் மகிழ்ச்சி எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. துக்கத்தோடு வந்திருக்கோம், இதோ நாங்கள் மகிழ்ச்சியோடு பொறுப்பட்டு செல்லும்படிக்கு இப்பொழுது எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றவே ராக. ஹல்லேலூயா, ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். எங்களுக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன், கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் போராடுகிற தேவன், கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் இறங்குகிற தேவன், கர்த்தர் தம் ஜனங்களை யுத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இப்பொழுதே இறங்கும். பவுல் உமை தரிசித்தது போல எங்கள் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. நாங்கள் உமை பார்க்க முடியும், எங்கள் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே.
1: கடைசால அபிஷேகம், ஜீசல் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் ஐயா. கடைசால அபிஷேகம், கடைசால அபிஷேகம், கடைசால அபிஷேகம். வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. இப்ப இப்ப இப்ப இப்ப இறங்கட்டும் ராஜாவே, சோத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா யோசபாத்து யூதர்களும் மகிழ்ச்சியோடு போனாங்களா ஆண்டவரே, இங்க இருந்து மக்கள் மகிழ்ச்சியோடு செல்லட்டும் ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு செல்லட்டும். ஜீவுள்ள தெய்வமே, மெய்யான தெய்வமே, ஜீவிக்கிற மெய்யான தெய்வமே, இயேசுவே, ஒவ்வொரு ஆளியை செய்யுங்க. அப்படி ஆளிக்கு எல்லாருமே இறங்கட்டும், எல்லாரும் இதயத்திலும் தங்கிருங்க, தங்கிருங்க, வாசம் பண்ணுங்க. எல்லாரும் ஆளிகை செய்யுங்க, ஆளிகை செய்யுங்க. அக்னி மூடுவதாக, தேவ பிரசுரம் மூடுவதாக, தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக, தேவ மகிமை மூடுவதாக. கர்த்தருடைய வல்லமையும்
2: அக்கினி மூடட்டும், வியாதிகள் நோய்கள் பலவே நீங்கி போட்டு, மந்திரம் செய்வர உடைத்து போடுங்க, பிசாசுக்கு அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும், சமல்லாத மக்கள் சமன் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விழிச்சிங்க, ஆண்மை கண்களை திறந்து விடுங்க, உண்மை அண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள உதவிச்சிங்க, தொழில் சிற குடும்பங்கள் ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்கள் ஆசிரியங்க, கேசில இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, வியாகம் வச்சிருக்க மக்களை ஆசிர்வதிங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கில்லாத சாகு குழந்தை பாய் தரும், கடனோடு இருக்கிற மக்கள் விழிச்சிங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க, ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க. ஜீவுள்ள பிதாவே, உங்களோடு உருவாடக்கூடிய மனதை தாரு, இயேசுவோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையத்தை தாரு, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்துருங்க அப்பா. பிரிந்து கொடுங்க, இணைக்கிறவங்க நான் மட்டும் மகிப்பிடட்டும். ஆண்டவரே வந்தது நல்லிருந்துச்சு, மகிழ்ச்சியோடு பிள்ளைகள் போட்டு ஆண்டவர். அப்பா யோசபாத்தும் யூதர்களும் எருசலேம் ஜனங்களா மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றாங்களா ஆண்டவர, உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு செல்ல கருவே தாருவங்க, நான் மகிப்பிடட்டும். எல்லா துதிக்கான மாக்கிமுக்கு செலுத்துறோம், யாஸ்வா நாமத்தில் தாழ்மையாக்கோம் பரவப்பிதாவே, ஆமென்.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள பாருங்க, நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் 30 மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address asinkaram@gmail.com. Our website, and our Jesus.

0: பூர்ண சமானத்தோட காத்து கொள்ளுகிறீர். பூர்ண சமானத்தோட கத்தர் தந்திருக்கிறார். நீ பூர்ண சமானம் எப்பயும் பலவீனப்பட்டு எப்படியோ மறிச்சிருப்பேன். ஆனா கத்தர் பூர்ண சமானத்தை கொடுக்க, நான் உனக்கு அம்மாவா இருக்கிறேன். ஆண்டவர் எத்தனையோ தொடச்சி, நானும் கம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு எல்லாமே இருக்க, நீ ஏன் கலங்குற அப்படிலாம் ஆண்டவர் எத்தனையோ தூரம் ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி தொட்டு தடவி என்னை சமாதானப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் மறிக்க மாட்டேன், நான் உன்னை காத்துக்குவேன், உன் சீவலன் முழுது நான் பாதுகாத்துக்கிறேன் தேவன் சொன்னார். அதனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா சமாதானமா வாழ முடிந்தது. அல்லேலூயா. நமக்கு சமானத்தை எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. யேசாயின் புத்தகம் 66:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இதோ
0: இதோ
1: நான் சமாதானத்தை,
0: சமாதானத்தை
1: ஒரு நதியை போலவும்,
0: ஒரு நதியை போலவும்
1: ஜாதிகளின் மகிமையை,
0: ஜாதிகள் மகிமையை
1: புரண்டு ஓடுகிற,
0: புரண்டு ஓடுகிற
1: ஆற்றை போலவும்,
0: ஆற்றை போலவும்
1: அவளிடமாக பாயும்படி செய்கிறேன்.
0: சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரா? நதியை போல, ஆறை போல, அவ்வளவு சமாதானமா கொடுக்கிறார். கட்டினால எப்பயோ மறிச்சிருப்பேன். கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். நீங்களும் அவர் உறுதியை பற்றி கொள்ளுங்க. அவர் உறுதியை பற்றி கொள்ளணும். அவரே நம்பி இருக்கிற விட நமக்கு என்ன கொடுக்கறாரு? பூர்ண சமானத்தை கொடுக்கறார். அந்த சமானம் எப்படி இருக்குமா? நதி போலவும் பாய்ந்து போடுகிற ஆற்றை போல நமக்கு சமானத்தை கொடுக்கிறார். நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3:16.
1: சமாதானத்தின்,
0: சமாதானத்தின்
1: கர்த்தர் தாமே,
0: கர்த்தர் தாமே
1: எப்பொழுதும்,
0: எப்பொழுதும்
1: சகல விதத்திலும்,
0: சகல விதத்திலும்
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: என்ன செய்ய, என்ன செய்யறா? சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. எப்போதும், இன்னைக்கு மாத்திர, நாளைக்கு மாத்திர, எப்போதும் என்ன செய்யறா? சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. அவர் எல்லாமே நேர்த்தி செய்கிற தேவன். அதாவது காலத்தில் அவர் என்ன செஞ்சாரா? நேர்த்தி செய்தார். ஹலேலூயா. அதுபோல நம்ம தேவன், நம்ம செய்ய வேண்டிய ஒரு உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். முதல் அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் வலதுகர நம்ம தாங்கிறது. அது மாத்திரல்ல, ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்கறாரு? நமக்கு என்ன கொடுக்கறாரு? சமாதானம், பூர்ண சமாதானம். பார்த்தீங்களா? பூர்ண சமாதானம். சமாதானம் எப்படி இருக்க? நதி போல இருக்குதான். இங்கே சொல்றாரு எல்லா

0: அவருக்கு தெரியும் என்ன செய்யறாரு, எல்லாவிதமான சமாதானத்தையும் தர்றார். வாசிப்பா இருக்க ரெண்டு திசையன் மூணு அதிகாரம் 16 வசனம்.
1: சமாதானத்தின்
0: கர்த்தர் தாமே
1: எப்பொழுதும்
0: சகல விதத்திலும்
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: சகல விதத்திலும் என்ன செஞ்சாரு, சமாதானம் தந்தருள்வாராக. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், குடும்பத்துல கண்ணீரோடு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், பலவீனப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம். அதனால அவர் உறுதியா நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனாலதான் சாவித்ராஜா சொல்றாரு, சங்கீதம் 31:15 வசனம். சங்கீதம் 31:15,
1: என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது.
0: உமது கரத்தில் இருக்குது பாத்தீங்களா, நம்ம காலங்கள் யார் கையில இருக்குது, கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவரை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம அவர் உறுதியாய் பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. மூணாவதாக உபாகம் புஸ்தகம் 4:4 வசனம்.
1: ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரை பற்றி கொண்ட என்ன செய்வார், நமக்கு உயிரோடு காப்பாத்துற. அல்லேலூயா. மொத கர்த்தரை பற்றி கொண்டது என்ன தராரு, நம்மள வலது கருத்தை பிடிச்சு நம்ம தாங்குறாரு, நமக்கு துணை நிக்கிறாரு. அது மாத்திரல என்ன செய்யறாரா, ஆலோசனை தந்து நம்மள மகிமையில ஏற்றுக்கொள்ள. ரெண்டாவது சமானத்தை எப்படி எவ்வளவு கொடுக்கிறாரு, பூர்ண சமானத்துக்குள்ள. சமானம் எப்படி இருக்கா, நதி போல அவ்வளவு சமானத்தை நமக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவது என்ன கொடுக்கிறாரு, அவர் பற்றி கொண்ட யாவரும் என்ன செய்வாங்களா, உயிரோடு இருப்பாங்க. வாசிங்கினவருக்கு நீங்களே எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்.
1: ஆனாலும்
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரை பற்றி கொள்ளுமா என்ன செய்கிறார், நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறார். எத்தனை பலவீனம் வரட்டுமே, எத்தனை வியாதி தான் இருந்தாலும் கர்த்தரை பற்றி கொள்ளுமா என்ன செய்யறாரு, உயிரோடு வைக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் உயிரோடு வைக்கிற தேவன். பற்றி கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையும். அவர் வீட்டு வலதுறவும் சாயக்கூடாது, இடதுவரையும் சாயக்கூடாது, முடிவரையும் அழித்திருக்கணும். அதை உபாகம் புஸ்தகம் 5 வாசிக்கிறோம், 32 வசனம் வாசித்து பாருங்க. உபாகம் புஸ்தகம் 5:32 வசனம்.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்களுக்கு கற்பித்தபடியே
1: செய்ய சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது, வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. சொல்றாரு அவர் பற்றி கொண்டபடி, அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் பற்றி கொண்டனா எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. உறுதியாய் பற்றி கொண்டா போதும், நம்ம உயிரோடு வைப்பார். பிசாசு எத்தனை விதமான பிரச்சனை கொண்டு வரட்டும், ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் இங்க சொல்ற சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 118:17 வசனம்.
1: நான் சாவாமல்
0: பிழைத்திருந்து
1: கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்.
0: பார்த்தீங்களா, நான் சாவாம பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எத்தனை பேர் சொல்றோம், ஆண்டவரே நீ எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவர் அப்படி நம்ம கேட்கவே கூடாது. சாவாம பிழைத்திருந்து என்ன செய்யணும், அவருடைய செய்கைகளை எல்லாருக்கும் போய் சொல்லணும். விவரிப்பேன் என்ன, எல்லாருக்கும் சொல்லணும், கர்த்தரின் வாழ்க்கையில் இப்படிதான் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சாரு, இவ்வளவு வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவரும் சொல்றாரு, என்ன பாதி வயசுல என்ன செய்யறீங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. 102 சங்கீதம் நினைக்கிறேன், அதை செவிக்கிறார். 102 சங்கீதம் 24 வசனமா பாருங்க. 102 சங்கீதத்தில் சொல்றாரு, என்ன பாதி வயசுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே.
1: அப்பொழுது நான்
0: என் தேவனே
1: பாதி வயதில்
0: என்னை எடுத்துக்கொள்ளாதீங்க. அப்படிதான் செபிக்கணும், ஆண்டவரே பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வைக்கணும்னு உண்டாக்குறீங்களோ அந்த நாள் வரைக்கும் வச்சிருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் என்ன உலகத்துல வைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த நாளுக்கு வச்சிருங்க. என்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. கேட்கணும். இந்த உலகத்தில் உருவாக்குற நோக்கம் ஒன்று இருக்கும். நம்மள சும்மா நம்ம இந்த உலகத்தில் கத்துற அனுப்பல. ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வேலை செஞ்சோம், சாப்பிட்டோம், உண்டோ, உறங்கணும், அந்த மாதிரிக்கு அனுப்பல. கத்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம், கத்திருக்க ஒரு நோக்கம், நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் உண்டாக்குறோம், ஒரு நோக்கம். கத்தாவே என்ன செய்யுதுங்க, பாதி வயதுல என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. இங்க என்ன சொல்றாரு, சாகாம பழித்திருந்து உங்களுடைய செய்ய விவரிப்பே. இந்த உலகத்தில் உண்டாக்குறது நோக்கம் உண்டு அருமையானவர்களே. ஏதாவது வேலை செஞ்சோம், வீட்டை கட்டணும், காட்டை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், நம்ம வீட்டில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறோம், அதுக்கு கர்த்தர் நம்மளை உண்டாக்கல. நம்மளை எதுக்கு உண்டாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சா சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் செய்கிற எல்லாருக்கும் என்ன செய்யணும், விவரிச்சு சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாரும் விவரிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்படி இருக்குன்னா என்ன செய்ய, அவர் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். 146:2.
1: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்,
0: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்
1: கர்த்தரை துதிப்பேன்,
0: கர்த்தரை துதிப்பேன்.
1: நான் உள்ளளவும்,
0: நான் உள்ளளவும்
1: என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
0: பாத்தீங்களா, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். துதிக்கிறமா சொல்றேன், உயிரோடு இருக்க மட்டும் அவரை என்ன செய்வேன், துதிப்பார். உள்ளளவோ கத்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். யார் யார் அப்படிலாம் செய்யறோம் நினைச்சு பாருங்க. முத கத்தரை நம்மளை உருவாக்குற நோக்கம், நம்மள முதல்ல நம்ம கத்தரை பற்றி கொண்டும் போது நம்ம என்ன கிடைக்கணும், வலது கத்த நம்மள தாங்குறாரு, நமக்கு என்ன செய்யற சகாயம் பண்றாரு. அல்லேலூயா. அது மாத்திரம் நமக்கு ஆலோசனை தந்து நம்மள மகிமையில சேர்த்துக்கிறோம். ரெண்டாவதாக பூர்ண சமாந்தம் தர்றாரு. எவ்வளவு சமாந்தனம், நதி போல எல்லாவற்றிலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு. மூன்றாவதாக நம்ம என்ன கொடுக்கிறார், பற்றி கொள்ளும் போது நம்மள உயிரோடிச்சிருக்காரு. உயிரோடு நம்ம என்ன செய்யணும், அவர் கத்தருடைய செய்கிகளும் எல்லாருக்கும் வெறிச்சு சொல்லணும். நம்ம உயிரோடு நாளெல்லாம் கத்தரை துதிக்கணும். நம்ம உள்ளளவும் கத்தரை என்ன செய்யணும், கீர்த்தனம் பண்ணணும். ஹலேலூயா. கடைசியாக கத்தரை பற்றி கொள்ளும் போது என்ன கொடுக்கிறாரு பாருங்க, உபாகம் புஸ்தகம் 30:20.
1: கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும்
0: ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும்
1: கொடுப்பேன் என்று
0: அவர்களுக்கு அவரிடத்தில் ஆணையிட்ட
1: கொடுத்த தேசத்திலே
0: குடியிருக்கும்படி
1: உன் தேவனாகிய கர்த்தரே
0: அன்பு கூர்ந்து
1: அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும்
0: தீர்க்காயுசுமானவர். ஹலேலூயா. அவர் தான் நம்ம ஜீவனும் தீர்க்காயுசு. அவர் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு எப்படி இருக்கார், அவரே ஜீவன் நமக்கு தீர்க்காயுசுமா இருக்கிறார். அவர் தான் ஜீவன். 1 Yohana 5:12.
1: குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்.
0: பாத்தீங்களா, இயேசுக்கு உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்க ஜீவனுடையவன் இருப்பீங்க. இயேசுக்கு உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க என்ன ஜீவன் இல்லாம இருப்பீங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அவரை பற்றி கொள்வன். அவரே நமக்கு என்ன செய்யறா, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஹலேலூயா. அவர்தான் நம்ம ஜீவன். அவருக்கான நம்ம தீர்க்க ஆயுசு உள்ளவர். அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஜீவனா இருப்பார். குமார் இல்லாத யாரு இல்லையா, ஜீவன் இல்லை. நமக்குள்ள குமார இருந்தாதான் ஜீவனுடையில இருப்போம். அப்பதான் நீ பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் பற்றி கொள்ளும்போது நம்ம ஜீவனுடையவராய் மாறுறோம். ஹலேலூயா. அவர் பற்றி கொள்ள ஜீவனும் தீர்க்காயசு அவர் தராரு. நம்ம தீர்க்காயசு தரணுமா, அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் பிடிச்சிக்கணும். அவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காயசு உடையவர். 1 Yohana 5:20.
1: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார்.
0: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன்.
2: அருமையானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டோம். இப்ப நம்ம சவுப்பட போறோம். சவுப்படலாமா? எங்களை அன்பான் ஏசித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். அண்டவரையுமே துதிக்கிறோம். பலவீனத்தெல்லாம் மாற்றுங்க, கட்டுகளெலாம் உடைச்சிப்படுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. கத்துடி கிருவை எல்லாரையும் தாங்கணும் ஆண்டவரே. அப்பா என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன பலவிருந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா, மந்திரம் செவினு உடைச்சு போடுங்க ஏசப்பா, பிசாசுங்கிற அழித்து போடுங்க ஏசப்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பக்கம் இல்லாத மக்கள் குழந்தை பைத்தாங்க, சம இல்லாத மக்கள் சமான் தாங்க, கடன் பிரச்சனைலாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க ஏசப்பா. அன்பின் தகப்பனே மீ துதிக்கிறோம், தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, சாபத்திலையும் பாவத்தில் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும், எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்கப்பா, நல்லா எல்லாரும் நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணணும், உங்கள் நான் மகிழ்படணும் ஏசப்பா, பலத்தை அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க, அந்தவரே உள்ளத்திலும் வெளியிறங்கமாக அற்புதம் செய்யுங்கப்பா, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, தலைவலி நல்ல கஷ்டப்படுறவங்களை குணமாக்குங்கப்பா, தகப்பனே தகப்பனே நெஞ்சுவில கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க, பயல்சனால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, உங்க நான் மகிழ்படட்டும், ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லா துதிக நாம் மகிமைக்கு செலுத்துறோம், ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000026024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம்.
5: இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
6: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
7: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
8: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது ஏசின்கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் ஏசின்கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
9: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handupjesus.in. God bless you.

0: இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும். நம்பர் எப்ப பசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மூணாவது இனிமே இனி சமூக பறிப்புகள்தான் தப்புன்னு சொல்லி எப்பொழுதும் செவமண்ணி தேவக்குமார் இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ண எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கணும். அவர் வரும்போது ராஜ்யத்தை நம்ம போவோம். எக்கால சத்தம் கேட்ட உடனே நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு பறந்து போயிருவோம். ஹல்லேலூயா. அந்த ஆளுக்காக தான் நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம். எப்ப ஆண்டவர் சத்தம் கேட்கும், எப்பொழுது அந்த எக்கால சத்தம் கேட்கும் சொல்லி நம்ம காத்திருக்கிறோம். அப்ப பரலோகத்தில் நம்ம ராஜ்யத்துல ஆண்டவர் ராஜ்யத்துல 1000 வருஷம் அவங்க போய் தங்கி 1000 வருஷம் அவரோட அரசாள்வோம். நம்ம தான் எல்லாரையும் நேற்று நம்ம கேட்டோம் இல்லையா, உலகத்தை நம்ம தான் இந்த ஆயுதம் இருக்க போறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவை நம்ம தந்திருக்கிறார். அதை நம்ம யாரும் இழந்து போக கூடாது. எப்பொழுதும் சேவம் பண்ணுங்க. சங்கீதம் நம்ம ஆசிக்க கேட்ட 91 சங்கீதம் 15 வசனம்.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்வேன்.
0: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்வேன்.
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
0: அவரை நோக்கி கூப்பிடுவான், மறு உத்தரவு அருள்வேன், நானே அவனோடு இருந்து அவன் தப்பிப்பேன். வாசி பண்ண இருக்க.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன்.
0: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன்.
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்.
0: அவனை கனப்படுத்துவேன் பாத்தீங்களா. ஆபத்து காலத்தில் அவன் நம்ம என்ன நம்ம கூட இருந்து நம்மளை தப்புவித்து நம்ம என்ன செய்வார், கனப்படுத்துவேன். எந்த ஆபத்து வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நோக்கி கூப்பிட்டா போதும். அவத்திற்கு காலத்தில் நோக்கி கூப்பிடான மறுபத்தர் அழிச்சு ஆபத்தில் நானே அவனோடு நம்மளை என்ன செய்வேன், தப்புவிப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஆபத்தை எந்த பிரச்சனையும் அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். கூப்பிட்டா போதும் நம்ம தப்பு வைக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இல்ல சந்தோஷம் சொல்லுங்க. அவர்தான் சொல்றாரு, அவனை நோக்கி கூப்பிட நான் அவனுக்கு மருவத்தை அழிச்சு ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துமே. உங்களை ஆபத்துல கைவிட மாட்டாரு, உங்களை கனப்படுத்துவாரு. பாரு எவ்வளவு பெரிய ஆபத்து கத்திரவங்களை காப்பாத்தா காப்பாத்தாரு சொல்லும் போது எத்தனை பேரு உங்களை பார்ப்பாங்க, அப்படியா கத்திரி இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாரான்னு சொல்லி நம்ம பார்ப்பாங்க. உங்க அந்த இடத்துல கனப்படுத்து வரா. ஹல்லேலூயா. மருவத்தில் அருள்செரு மாத்திர ஆபத்தினால அவனோடு கொண்டிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். உங்களை கனப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. தப்பு வைக்கிற மாத்திர உங்களை கனப்படுத்துகிற தேவன். முதல் நம்ம தப்பு வைக்கணும் என்ன செய்யணும், இடவிடாம சேவம் பண்ணணும், இடவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை என்ன செய்யணும், நம்பணும், முழுமையாக நம்பணும். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும், இவர்களுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி அவர் மனசுக்கு மருவான் முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணு எழுந்து செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம எப்படி செவம் பண்ணணுமா, சந்தோஷத்தோட செவம் பண்ணணுமா. பிலிப்பியர் புஸ்தகம் 1:4 வசனம்.
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும்
0: நாங்கள் அனைவருக்காகவும்
1: எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
0: என்னடா செவமான சும்மா செவமான சொல்றாங்க அப்படி இருக்க கூடாதா. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் என்ன செய்யறாரா, சந்தோஷத்தோட ராசிப்பா.
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும்
0: உங்கள்
1: அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
0: எப்பொழுதும் என்ன செய்யறாரா, சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணாரா. நம்மள அப்படிதான் பண்ணணும். ஆண்டவரே அந்த சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவி செய்யமாண்டவரே. என்ன செவம் பண்ணிட்டு தான் படுக்கணுமா, எவ்வளவு நேரம் ஆச்சு, டயர்டா இருக்கு, படுத்துக்கலான்னு பார்த்தா செவம் பண்ண சொல்றாங்களே அப்படின்னு கூட எப்பொழுதும் செவம் நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோடு செவம் பண்ணணுமா. எப்படி பண்ணணுமா, கொலோசியர் 4:2 வசனம்.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணுமா, ஜெபத்துல விழித்திருக்கணும். ஜெபம் பண்ணும் போது இனி சம்பவிக்கிற எல்லாத்துக்கும் நான் தப்பு வித்து அது மாத்திரம் தப்பு வைக்கிற தேவன் மாத்திரல என்ன செய்யறாரா, மனசுக்கு மரண இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்போதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோட செவம் பண்ணணும். ஐயோ செவம் பண்ணணுமே, நேரம் வேற ஆச்சு, இப்ப செவம் பண்ணித்தான் படுக்கணுமா அப்படின்னு கேங்க. எல்லாரும் குடும்பத்திலையும் செவம் பண்ணுங்க, குடும்ப செவம் பண்ணுங்க. யாருமே குடும்ப செவத்தை விட்டுறாதீங்க, தயவு செய்து கெஞ்சி கேட்கிற எல்லாம் குடும்ப செவம் பண்ணுங்க. வீட்டுல காலையில எந்திரிச்சு படுக்கும்போதும் காலையில் எந்திரிச்சும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி செவம் பண்ணி அப்புறம் நீங்க நேரம் கிடைக்கிறப்பா நீங்க செவம் பண்ணுங்க. பிள்ளைகளையும் செவிக்கு வைங்க. சிறு பிள்ளைங்க தானே, செவிக்காட்டா என்ன பரவாயில்லைன்னு சொல்ல விட்டுறாதீங்க. சிறு பிள்ளைகளையும் செவிக்க வைங்க, துதிக்க வைங்க. குழந்தைகள் நல்லா செவிச்சு இப்பொழுதே செவிச்சாத்தா ஆண்டு வரும்போது ஆண்டு ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாருமே குடும்பமா ஆண்டு ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். செவிக்கு வைங்க, முதல் இடவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். மூன்றாவது எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கணும். அப்ப அவர் தான் சொல்றார், வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்ப. இப்ப பாதாளத்துல நிறைய ஆவிகள் ஏறி வந்துட்டே இருக்கு. பாதாளத்துல இருக்கிற ஆவிங்க மேல வந்துட்டு இருக்கு. இந்த வேடனுடைய கண்ணிக்கெல்லாம் நம்ம தப்புவினா எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கணும். இட விடாம ஆராதிக்கணும். அவர் மேல நம்பிக்கை பெருகணும் நாளுக்கு நாள். அது மாத்திரல எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். ஹலேலூயா. நான்காவதாக எப்ப நம்ம தப்பிக்கிறார் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 97 சங்கீதம் 10 வசனம்.
1: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
0: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
1: தீமையை வெறுத்து விடுங்கள்,
0: தீமை வெறுத்து விடுங்கள்.
1: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி,
0: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்களை காப்பாற்றி,
1: துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார்,
0: துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நமக்குரோதம் எத்தனையோ எதிர்ப்பு இருக்கு, எத்தனையோ குடும்பங்களுக்கு எதிர்ப்பு இருக்கான்னு நினைச்சாரு, நம்மளை காப்பாத்துகிறார். துன்மார் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார். நம்மளை எந்த மக்கள் நம்மளை மேற்கொள்ள ஒரு நாள் விடவே மாட்டார். அலேலூயா, அலேலூயா. துன்மார் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே என்ன பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே பரிசுத்தமா நாம இருக்க உதவி செய்யும். நம்ம கேட்கணும் வாசிப்பா,
1: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
0: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
1: தீமையை வெறுத்து விடுங்கள்,
0: தீமையை வெறுத்து விடுங்கள்.
1: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி.
0: பாத்தீங்களா, யாருடைய ஆத்மாக்களை காப்பாத்துறாரா, பரிசுத்தவான்களை ஆத்மாக்களை காப்பாத்தி,
1: துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார்,
0: துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். பரிசுத்தவான்களை ஆத்மாக்களை காப்பாத்துகிறார். நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். எப்படி பரிசுத்தமா இருக்குன்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு எனக்கேற்ற பரிசுத்தருங்கன்னு சொல்றாரு. ஏதோ பரிசுத்தம் இல்ல, எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருங்கன்னு சொல்றாரு. வாசித்து பாருங்க, லேபியராம் புஸ்தகம் 20:26 வசனம்.
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே,
0: கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே,
1: நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக.
0: நான் பரிசுத்தரா இருக்கிறேன், ஆனா நீங்க எப்படி இருக்கணுமா, எனக்கேற்ற பரிசு. ஏதோ பரிசுத்தம் இல்ல, எனக்கேற்ற பரிசுத்தவனா இருங்க. நம்ம கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவனா இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குமப்பா. ஆண்ட சொல், நான் உங்கள் பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னார். லேபியராகமம் 22:32 வசனம்.
1: நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்,
0: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். ஆண்டவர் கேட்டா போதும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, பரிசுத்தமா வாழ வாஞ்சிக்கிறப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி கேட்ட போதும் கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திரல கர்த்தர் நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குவாரா, 1 Corinthians 6:11 வசனம்.
1: உங்களில் சிலர்,
0: உங்கள் சிலர்
1: இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள்,
0: இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள்.
1: ஆயினும் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலும்,
0: கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலும்,
1: நமது தேவனுடைய ஆவியினாலும்,
0: நமது தேவனுடைய ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்,
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்,
0: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னாரு. கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தவையினர் ஊற்றுண்ட பரிமள தைலன்னு வாசிக்கிறோம். அது மாதிரி அவருக்கு நிறைய பேர் அவருக்கு இங்க வாசிக்கிறோம். இயேசுக்கு சொன்னாரு யோபான் சுவிசேஷம் 7:38 வசனம், 39 வசனம்.
1: வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில்
0: விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ,
1: அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
0: பரிசுத்தவான்களை பத்தி என்ன சொல்ற, ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
1: தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார்.
0: தம்மை விசுவாசிகள் அடையக்கூடிய ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஜீவத்தண்ணியுள்ள நதிகள் அவர்னால நம்ம கழுவப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தவனே கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, உண்மை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டால் நம்மளை மாத்திடுவாரு. அது மாத்திரல்ல, எபிரேயர் புத்தகம் 13 அதிகாரம் 12 வசனம்,
1: அந்தபடியே
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: சொந்த ரத்தம், நமக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வைக்கல, அவர் சொந்த ரத்தத்தினால. எதற்காக? நம்மளை பரிசுத்தம் செய்யறதுக்காகத்தான் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். வேதத்துல ஒரே ஒரே பாஸ்தரம் நகரத்துக்கு புறமே படுவட்டான்னு, கைகள் ஆணி காலில் ஆணி விழால குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார், நமக்காக அந்த கேடு அடைஞ்சாரு. நம் மீறலிமே தமக்கு காயப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பாடுகள் பட்டுதான் ஒரு சொட்ட. எதுக்காக? தம்முடைய சனத்தை பரிசுத்தம் செய்வதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேளுங்க, இயேசுவே உங்க ரத்தத்தால் என்னை கழுவுமப்பா, இன்னைக்கு நான் என்னென்ன பாவம் செஞ்சிருக்கேன், உங்க பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசிட்டேன், உன்னை எங்க துக்கப்படுத்திருக்கேன், எங்க வேதனைப்படுத்திருக்கேன், என்னை மன்னிங்கப்பா, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்கு அரே எனக்கு வரைய என்னை காமிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. கர்த்தர் அவளை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்த ஆத்மாக்களை காப்பாத்துகிற தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்தவன்கள் ஆத்மாக்களை என்ன செய்றாராம்? காப்பாத்தி துன்மார் கைக்கு நம்மள என்ன செய்யறாரு? தப்பு வைக்கிற தேவன். நம்ம ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே என்னை காப்பாத்து, என்னை ஆத்மா காப்பாத்தி, என்னை துன்மார் கைக்கு தப்பு வைக்கிற தெய்வமே என்னை பரிசுத்தமாக்கும், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தன்னு சொன்னார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாபினாலும் கழுவுறாரு, பரிசுத்தமாக்கு, நீதிமான மாற்றார். இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார், அந்த கேடு அடைஞ்சார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், முதுவெல்லாம் பிக்கப்பட்டார், முழுப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். ரத்தத்தை நமக்காக தான் சிந்தனை, ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருக்குன்ற வச்சு கொள்ளல, நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்மளுடைய கர்த்தர் வேதஞ்சல் நம்ம மீறுதலிமித்தமா பாதிக்கப்பட்டாராம், மீறுதலிமித்தமா காயப்பட்டாராம், அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டாராம், நமக்கு சமாந்தம் உண்டாக்குறது ஆக்கிரை ஏற்றுக்கொண்டாராம், ஆக்கினி அவர் மேல வந்தது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனையோ பாடுகள். இப்ப நம்ம ஆண்டவர் கேட்குமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னீங்களே, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவினை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்கு, நீதிமான மாற்றுங்கப்பா, உங்க ரத்தம் என்னை கழுவிட்டும், என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தமாக்கும் போது நம்ம ஆத்மாக்களை காப்பாத்துகிறார். அது மாத்திர துன்மார்க்கருக்கு கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார் என்று சொன்னார். வேடனை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்பு வைப்பேன்னு சொன்னார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இடவிடாம தேவனை ஆராதிக்கணும், அவரை நம்பிக்கொண்டிருக்கணும். மூன்றாவது, நம்ம எப்போதும் செவம் பண்ணி கொண்டிருக்கணும். நான்காவதாக, நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா கர்த்தர் நம்ம தப்பு வைப்பார். எந்த உலகத்தில் என்ன வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாவி சொல்ற கர்த்தரை எப்போது எனக்கு முன்வாய்த்து இருக்கிற, அவர் என் வலதுவர்த்தத்தில் இருக்கிற அப்படின்னா நான் என்ன செய்யல, அசைக்கப்படுகிற வாசி பாருங்க. நம்ம என்ன செஞ்சாலும் அசைக்கப்பட மாட்டோம். சங்கீத புஸ்தகம் 16:8 வசனம்,
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
0: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
1: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா,
0: அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால்
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்பட மாட்டேன். எந்த உலகத்தில் என்ன பாடுகள் ஒத்துருந்தாலும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். நம்ம இடவிடாம செபிக்கணும், இடவிடாம தேவனை ஆராதிக்கணும், அவர் நம்பிக்கொண்டே இருக்கணும். நம்பிக்கை வழியா பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தன் பலத்தில் நம்பிக்கை நம்ம பெருகும். மூன்றாவதாக, கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் செபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நான்காவதாக, நம்ம பரிசுத்தமா கர்த்தர் மாற்றவர் வல்லவரா இருக்கிறார். நம்மளை கர்த்தரே செய்வாரு, துன்மார் கைக்கு நம்ம தப்பிப்பார். எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுத்து செவம் பண்ணுமா,

0: ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, கர்த்தர் நம்மை தப்புவிக்க விரும்புகிற தேவன். வேடனுடைய கண்ணிக்கும் பலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆம், மரணத்திற்கு தப்புவிக்கிற தேவன், பாதாளத்தின் வல்லம்பிக்கு தப்புவிக்கிற தேவன், பொல்லாத மனிதர் கைக்கு நம்மை தப்புவிக்கிற தேவன். அவர் நம்மை தப்புவிக்க வேண்டும் என்றால் நான்கு காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்புவிப்பார். ஆம், இடைவிடாமல் கர்த்தரை துதிக்க அர்ப்பணிக்கலாமா? ஆதிகால முற்பிதாக்கள் இடைவிடாமல் கர்த்தரை துதித்தார்களாம். ஆண்டவரே, நானும் சுத்தமான சாட்சியோடு உம்மை ஆராதிக்க துதிக்க எனக்கு இந்த பாக்கியம் கொடுங்கப்பா என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஆராதித்துக் கொண்டிருக்க அந்த துதியின் உடைய துதியின் ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே. எப்பொழுதுமே நான் எப்பொழுதுமே நம்பணும் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையில தளர்ந்து போயிடக்கூடாதப்பா. எப்பொழுதுமே நான் நம்ம நம்ப எனக்கு அந்த நம்பிக்கையை என் உள்ளத்துல பெருக பண்ணும் ஆண்டவரே. அதை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், நன்றி ராஜா. மூன்றாவதாய், இனி சம்பவிக்க போற எல்லா தீங்குகளுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது வெளித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டோம். ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும், குடும்ப ஜம ஜெபிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, தனியா ஜெபிக்கணும், உபாசம் இருந்து ஜெபிக்கணும், குழுவா ஜெபிக்கணும், சபையா ஜெபிக்கணும். அந்த ஜப ஆவி என் மீது ஊற்ற ஆண்டவரே. அப்பா, நான் ஜெபிக்கத்தக்கதான ஜெப சிந்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாரும் கத்த நோக்கி பார்த்து கேட்கலாமா? அப்பா, அந்த ஜப ஆவி எனக்கு தா, ஜெபிக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா. எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். நான்காவது, பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்களை அவர் தப்பு வைக்கிறார். என் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. உங்களுக்கு ஏற்ற பரிசுத்தவானாய் நான் வாழணும். பாக்கியம் தாரம் என்று அர்ப்பணிக்கலாமா? அதை திறந்து ஜெபிக்கலாம். நன்றி பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. வேறொன்றைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோக்கும் தப்புவிக்கிற தேவன் நீர் அல்லவா? அப்பா, நாங்களும் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இடைவிடாமல் உம்மை தாங்கள் ஆராதித்துக் கொண்டுக்கணும். முற்பிதாக்களும் இடைவிடாமல் உம்மை ஆராதித்தார்களாமே, சுத்த மனசாட்சியோடு ஆராதித்தார்களாமே. நாங்கள் இப்படி ஆராதிக்க எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுது இடைவிடாமல் நாங்கள் உம்மை நம்பிக்கொண்டிருக்க, எப்பொழுதுமே நாங்கள் உம்மை நம்ப அந்த நம்பிக்கை எங்கள் உள்ளத்திலே நீர் அப்பா தோன்ற பண்ண வேண்டுமாய், பெருக பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, இனி சம்பவிக்க போற எல்லாவற்றுக்கும் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். உமக்குன்பாய் நிற்க பாத்திரமல்லாக என்னப்படணும் ஆண்டவரே. அந்த குருவை அதிகமாய் தாரம் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தவான் ஆத்மாக்களை நீ காப்பாற்றுகிறீராமே அப்பா, எங்களை தப்புவிப்பீராமே. பரிசுத்தமாய் நாங்கள் வாழணும் அப்பா. பரிசுத்தவான்களை தப்புவிக்கிற கர்த்தர் அல்லவா? எங்களை தப்பு வைத்தருள் ஆண்டவரே. எங்கள் நடக்கையிலே, எங்கள் வார்த்தையிலே, பார்வையிலே, சிந்தனையிலே, செயலிலே உமக்கேற்ற பரிசுத்தவான்களாய் நாங்கள் வாழ கிருபை கொடுங்க. அப்படி செய்வதற்காக நன்றி. உங்கள் வார்த்தை கேட்ட அந்த பிள்ளைகள் எல்லார் மீது உங்க கரம் படுவதாக, எல்லாரையும் எங்கள் எல்லாரையும் உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் வணைந்து கொள்ளும். செய்து கொடுத்த சௌகரிய வல்லமையா என்னும் பயன்படுத்தும் கிருபை தாரும். அப்படி செய்வதற்காக நன்றி ராஜா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். என் நாமத்தினால நீங்கள் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். எல்லாம் ஜெபிக்கலாமா? அக்கா ஜெபிப்பாங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
1: எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவோ அப்பா கஷ்டங்கள் ஆண்டவரே, எவ்வளவோ உலகத்துல மரணங்கள் வந்ததப்பா. எங்களிலாம் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து அரவணைத்து வந்த அன்புக்காக இரக்கத்துக்காய் கோடி கோடி கோடி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி. நாங்கள் எல்லாரும் பார்க்கல நல்லவங்க அல்ல ஆண்டவரே, ஆனாலும் எங்களை மேல கிரு வைச்சீரி, இறக்க வைச்சீரி, எங்களை மேல அன்பு வைச்சீரப்பா. எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து வந்தீர். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள் வந்தப்போதெல்லாம் என் தேவனா கேட்ட எங்களை பாதுகாத்தீங்க, பராமரித்தீங்க, ஆதரித்தீங்க, அரவணைத்தீங்க ராஜா. அதற்காய் கோடி கோடி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி ஏசப்பா. இறக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் மகிமை சுவாமி. யாரும் எங்களை ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும், பலப்படுத்தத்தான் வேண்டும், சமாந்த கொடுக்கத்தான் வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும் அப்பா. எல்லாருக்கும் கிருபி நாவி விண்ணப்பங்களாவி ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்க, செபித்துக் கொண்டிருக்க அப்பா, இடவிடாம ஆராதிக்க அப்பா. நாங்கள் பரிசுத்தமா நாளை எங்களுக்கு கற்றுத்தாரு சொல்லித்தாரு எல்லாம் எங்களுக்கு உதவி செய்யாண்டவர கரம் பிடித்து நடத்துங்க, உன்னத பலத்துல இடக்கட்டுங்க, நீ ரக்கினி மலாந்து காத்துக்கோங்க, நானே லவ் டீச்சர கத்துன்னு சொன்னீங்க, நீங்க தான் செய்யப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திராண்டவரை ஸ்தோத்திரம். தேவனையுமே துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறகமா இருப்பது செய்யப்பா. சமாந்த கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க. நீங்க சொன்னீங்களா, பொல்லக்கும் கொடுக்கற சமாந்த இல்ல, என்னுடைய சமாந்தத்தை வைத்திருக்கிறேன், உங்க உள்ளம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பீராக என்று சொன்னீங்க. அப்படி ஆக நீர் எல்லாரும் உள்ளத்திலும் தேவை சமாதானம் சந்தோஷத்தை எல்லாருக்கும் தாங்கப்பா. நாங்க சமாதானமா இருக்கிறோம், எங்கள் மேல எங்களுக்காக ஆக்கினேன் உங்க மேல வந்ததாண்டவரு. அப்பாமை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ராஜா. இயேசுவே எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதானத்தை தாங்க, சந்தோஷம் தாங்க. முடி பிள்ளைகள் என்ன தேவையோடு வந்திருக்காங்களோ நீர் அறிந்திருக்கிறப்ப ஒவ்வொரு தேவையும் சந்திங்க. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா. மே ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களும் ஆசிரியக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், சமாந்தரம் நிரம்பியிருக்கணும், சந்தோஷத்தில் நிரம்பியிருக்கணும். செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்கப்பா. ஆராதிக்கிறவங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. உன்னதாவில் நிரப்புக, உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கொள்ள முடியாது. செபிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறோமே. என்ன பலம் இருந்தாலும் குணமாக்கிருவப்பா, குணமாக்கிருங்க. ஒவ்வொருத்தர் சுற்றி வேலடித்து காத்துக்கொள்ளுங்க எசப்பா. சுடர்வழி பட்டு வைத்து காத்துக்கொள்ளுங்க அண்டவரே. வேடனை கண்ணிக்கும் பாலா கொள்ளை நோக்கி தப்பு வைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அன்றே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க எசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க கிருவை தாரும். குழந்தை பாய்க்கு இல்லா சகோதரி குழந்தை பாய்க்கு தர முடியாது செபிக்கிறோம். பிரசவத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசவம் தாரு. தேவ கிருபா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டு, மகத்தான காரியத்தை செய்யுங்க. பிரசவிக்க பண்ணுகிறேன் நான், பிரசவத்தை தடுப்பினவோ என்று சொன்னீங்கள் அன்பின் தகப்பனே. சுகப்பிரசவம் தந்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா. வேண்டி கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யற தேவன். கடன் பிரச்சனை கண்ணீர்ல இருந்து விடுதலை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. அதே போல கத்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பண கஷ்டத்தெல்லாம் மாத்திருங்கப்பா ஆண்டவரே. பண கஷ்டத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. தேவனே தேவனே எங்களுக்கு இறங்க வேண்டும் செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா ஏசப்பா, ஏசப்பா. குடி பார்க்கும்போது கசப்பாய் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா ஆண்டவரே. இப்படி வருகை பரியந்தமும் கத்தாவே குடிக்காதபடி மாத்திருங்கப்பா, மாத்திருங்க. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற மக்களை ஆசீர்வதிங்க அப்பா. மே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிற வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஆண்டவர ஐயா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய தேவைகளான் சந்திக்க முடியா செபிக்கிறோம். எங்க படிக்க தம்பி தங்கைகள் குட்டி பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவியிலும் ஆற்றலையும் சிறந்து வழங்கணும் அப்பா. எல்லா பிள்ளைகளும் செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா ஆசீர்விக்க முடியா செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்துல கவலைகள் சோர்வுகளை எடுத்து போடும் ஆண்டவரை. நீங்க தானே அப்ப சொன்னீங்க, நெருங்கி நிற்கிற பாவத்தையும் அப்பா, நெருங்கி நிற்க பாவத்தையும் அப்பா எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாச தொடங்குறவர் விசுவாச முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து நாக்கி பொறுமையோடு ஓட கடவுன்னு சொல்லிடுறே. எங்களுக்கு என்று நியமித்த ஓட்டத்துல நாங்கள் பொறுமையோடு ஓட எங்களுக்கு பலன் கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பொருட்படுத்துக்கோங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
3: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, HandofJesus.com.

0: உழித்து போல் நான் உன்னோடு இருக்கிறேன், அவன் கூட இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா பவுல் எப்படி இருந்தாரு? உண்மை உள்ளவரா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் உண்மை இருந்த கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 18:10
1: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்,
0: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்,
1: உனக்கு தீங்கு செய்யும்படி,
0: உனக்கு தீங்கு செய்யும்படி
1: ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை.
0: உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் மேல என்ன செய்ய முடியாது, கை போடவே இல்லை. அவர் கர்த்தர், அவரு பரிசுத்த பவுல் எப்படி இருந்தாரு, எப்படி இருந்தாரு சொல்லுங்க. உண்மை உள்ளவரா இருந்தாரு. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க பிரயாசப்படுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உண்மை உள்ளவராய் மாற்றி என் உள்ள உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் இருதயம் உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும்ப்பா. என் வாழ்க்கை எத்தனையோ காலங்கள் வேஸ்டா போயிடுச்சு ஆண்டவரே. பொய்யிலும் கோபத்திலும் எரிச்சலும் பொறுப்பு இல்லாம, எந்த காரியத்தை கொடுத்தாலும் பொறுப்பு இல்லாம வாழ்ந்த ஆண்டவரே. நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்போம். அல்லேலூயா. நம்ம எது வரைக்கும் உண்மையா இருக்கோம், மரண பறிந்த உண்மையா இருக்கணுமா. வெளிப்படுத்த விசேஷம் 2:10 கடைசி,
1: ஆகிலும்
0: ஆகிலும்
1: நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு.
0: எவ்வளவு நாளைக்கு உண்மையா இருக்கணும், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, எவ்வளவு உண்மையா இருக்கணும், மரண பரியந்தம் உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என்ன மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். மனிதனை சாட்சி கொடுக்கறது அல்ல ஆண்டவரே, நீர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும், உண்மையுள்ளவளாய் என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு உண்மை உள்ளவளாய் மாற்றும், உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என் இருதயம் உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்கணும். கர்த்தர் நிச்சயமா நம்ம மாற்றுவார். மத்தேயு சுவிசேஷம் 25:21
1: அவனுடைய எஜமான் அவனை நோக்கி,
0: அவருடைய எஜமான் அவனை நோக்கி,
1: நல்லது
0: நல்லது,
1: உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே,
0: உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே,
1: கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தா,
0: கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தா
1: அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
0: அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
1: உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான்.
0: உன் எஜமான சந்தோஷத்துல என்ன செய்ய பிரவேசி, கொஞ்சத்துல நம்ம கையில கொடுத்த பொறுப்புல, நம்ம கையில கொடுத்த வேலை சிரத்துல, நம்ம கையில கொடுத்த குடும்பத்துல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியத்துல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் கண்கள் என்ன செய்து பூமி எங்கும் உள்ளாகி கொண்டிருக்கிறது. நம்ம நம்ம உண்மையா இருக்குமா இல்லையான்னு சொல்லி கர்த்தர் நம்ம பார்க்கிறார். உண்மையா இருக்க வேண்டும். கொஞ்ச காரியத்துல உண்மையா இருந்தா உன என்ன செய்வேன், அதிகத்துல நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருக்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம உள்ள தலசி பார்த்தா நமக்கு தெரியும். இன்னைக்கு கண்ணீரோடு கேட்போம்.

0: மற்றவங்களுக்கு உம்முடைய பார்வைக்கு உண்மையா இருக்கணும் சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் தான் நம்மளை மாற்ற முடியும். ஆபிரகாம் உண்மையுள்ளவராக இருந்தாரு. ரெண்டாவது மோசே உண்மையுள்ளவராக இருந்தாரு. மூணாவது தானியல் உண்மையுள்ளவர் இருந்தார். நான்காவது பவுல் உண்மையுள்ளவர் இருந்தாரு. அதனாலதான் பவுல் கையிலால கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 19 அதிகாரம் 11-12.
1: பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்து அற்புதங்களை செய்தார்.
0: தேவன் என்ன செஞ்சாரா? விசேஷித்த அற்புதங்களை செய்தார்.
1: அவனுடைய சரீரத்திலிருந்து
0: உருமாள்களையும் கச்சைகளையும்
1: கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும்
0: அவர்களை
1: விட்டு புறப்பட்டன.
0: அப்ப பாத்தீங்களா, பரிசுத்த பவுலுடைய அந்த உருமாவை கொண்டு மேல போட்டோன்னு பொல்லாத ஆவிகளோட என்ன செஞ்சு புறப்பட்டு போயிடுச்சு. அவர் கையினால தேவனை விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அருமையானவர்களே, நம்மளும் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துருக்கோம். நம்மளும் ஊழியம் செய்யறோம். நம்ம உண்மையா இருக்கணும். நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பரிசுத்த பவுல் உண்மை உள்ளதான் கர்த்தர் ஊழியத்து கலைச்சார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீ உண்மை உள்ளதாய் மாற்றும். ஆண்டவரே என் உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புறேன்னு சொன்னீரே, எனக்கு உண்மை உள்ளதாய் மாற்றும்னு கேட்போம். ஆண்டவரே, ஆபிரகாமை போல என்னை மாற்றும், மோசே போல என்னை மாற்றுவப்பா, தானியலை போல உண்மையுள்ளதாய் மாற்றும், பரிசுத்த பவுலை போல உண்மையுள்ள மாற்றும். என் வாழ்க்கை உண்மை இருக்கட்டும் ஐயா, என் வாழ்க்கையை மாற்றும். என்னோட கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கண்ணீரோடு கேட்போம். ஆண்டவரே நீங்க தான் என்னை மாற்ற முடியும். என் உள்ளங்களை நீங்க தான் மாற்ற முடியும் அப்பா. நான் கொடுத்த பொறுப்பை உண்மையா இருக்கணும், வீட்டில் உண்மையா இருக்கணும், வேலை ஸ்தலத்தில் உண்மையா இருக்கணும், மற்றவங்கிட்ட குடுக்கிற வாங்குறதுல உண்மையா இருக்கணும். மற்றவங்களுக்கு பொருள் நம்மகிட்ட இருக்கா, அதை கொண்டு கொடுத்துடணும். 10 பைசானால் நாளை கத்துட்டு கணக்கு சொல்லணும். நம்ம உண்மை இல்ல என்ன இருக்குமா? நாள் பல்லூர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. கத்துட்ட யார் கத்துற ராஜ்யத்துல யார் இருக்க முடியும்? அழைத்தவரோ தெரிந்து கொள்ளப்பட்டவங்களோ உண்மையிலிருந்தான் கத்துற ராஜ்யத்துல இருக்க முடியும். உண்மையில்லாட்டு அந்த உலகத்துல வாழலாம், பல்லூர் வச்சுட்டு போக முடியாது. கர்த்தாவே உண்மை உள்ளவராய் மாற்றும், என்னோட கரங்களை ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம்.
1: உண்மையுள்ளவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு என்று பேசி இருக்கிறார். அப்பா, என் வாழ்க்கையில உண்மையை தாரும் ஆண்டவரே. உள்ளத்தில உண்மை இருக்க விரும்புகிறவரே, என் உள்ளத்திலே உண்மையை தாரும் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

மோசேக்கு முன்பதாய் எந்த மந்திரவாதியும் நிற்க முடியவில்லை. மோசே என்பவன் பெரியவனாக இருந்தார். அவரை கொண்டு தேவன் நடப்பித்த அற்புதங்கள் அடையாளங்களை யாராலும் செய்ய முடியவில்லை. கேட்போமா, என் உள்ளத்திலும் உண்மையை தாரும் ஆண்டவரே. தானியேல் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினால் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கத்தின் வாய்களுக்கு தேவன் தானியேலை தப்புவித்தார். தானியேலை உயர்த்தினார். தானியேல் செய்கிற காரியம் எல்லாம் ஜெயமாயிருந்தது. நாம் சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில தோல்விக்கு காரணம், என் வாழ்க்கையில் இருக்கின்ற பொய்யும் பொருட்டுதான் காரணம். ஆண்டவரே என் வாழ்க்கையில உண்மையை தாரும் அப்பா, உண்மையுள்ளவளாக உண்மையுள்ளவனாக என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்போமா. பவுலடியார் வாழ்க்கையில் உண்மை இருந்தபடியினால் தேவன் அவருடைய கைகளினாலே விசேஷ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தளினார். பவுலுடைய டிரெஸ் கொண்டு போய் போடும் பொழுது, அவருடைய ஆடையை கொண்டு போய் போடும் பொழுது, கச்சைகளை கொண்டு போய் போடும் பொழுது நோய்கள் குணமாயின, பிசாசுகளும் அலறி ஓடியன. ஆண்டவரே என்னையும் அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ளவனாக மாற்றும். ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவாங்கன்னு சொன்னீரே, எனக்கு அந்த உண்மையை தாரும் என்று சொல்லி வாய் திறந்து ஜெபம் பண்ணி அர்ப்பணம் செய்வோமா. வாய் திறந்து ஜெபிப்பீங்களா? நல்ல பிதாவே, எங்களை ஓடிப்பு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கையில் எடுப்பீராக, பொறுப்பெடுப்பீராக. எங்கள் வாழ்க்கையில உண்மையை தாரும், உள்ளத்தில் உண்மையை தாரும், எங்கள் வாழ்க்கையில உண்மை தாரும், அன்பிலே உண்மை தாரும், நடக்கையில உண்மை தாரும், பேச்சிலே உண்மையை தாரும், எங்கள் பார்வையில உண்மையை தாரும், எங்கள் கையில கொடுத்த பொறுப்புகளில் உண்மை தாரும், வேலை செய்யங்களிலே, ஊழியங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே, அன்பிலே, ஐக்கியத்திலே, சபையிலே, பரிசுத்திலே உண்மையை எங்களுக்கு தயவாய் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் உண்மையிலவராய் இருந்தபடியால் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர். மோசே உண்மையிலவராய் இருந்தபடியினாலே அவர் உண்மை தரிசிக்கும் பாக்கியத்தை கொடுத்தீர். எந்த மந்திரவாதிகளும் மோசைக்கு முன்பதை நிற்கக்கூடாதபடிக்கு ஒரு பலத்தையும் வல்லமையை கொடுத்தீரே. மோசை கொண்டு பெரிய காரியம் செய்தீரே. ஆண்டவரே தானியேல் உண்மையிலவராய் இருந்தபடியால் எந்த சிங்கங்களும் அவரை கடித்து குதிராதபடிக்கு அப்பா சிங்கத்தின் வாய்களுக்கு தப்புவித்தீரே. தானியேலின் காரியம் ஜெயமாயிருக்க உதவி செய்தீரே. ஆண்டவரே பவுலடியார் உண்மையிலவராய் இருந்தபடி அவரை மூன்றாம் வானம் வரைக்கும் கொண்டு சென்றீர் ஐயா. பவுலுடைய உண்மையில் இருந்தபடினார் அவர் கைகளின் மூலமாக விசேஷ அற்புத அடையாளங்களை செய்தே. ஆண்டவரே அப்பா அவருடைய அப்பா ஆடைகளை கொண்டு சென்று நோயாளிகள் மேல் போடும் பொழுதும், பிசாசு பிடித்தவர்கள் மேல் போடும் பொழுதும் அவர்கள் சுகமடைந்தார்களே. ஆண்டவரே எங்களையும் இப்படி மாற்றும். உண்மையில் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கின்றோம் அப்பா. அந்த உண்மையின் ஆவியானவரை, அந்த சத்தியத்தின் ஆவியானவரை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க முடிக்க நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மனம் இறங்கி ஆமாப்பா கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றுவேன்னு சொன்ன அந்த வாக்கின்படியே உன் எஜமான சந்தோஷக்குள் பிரவேசி என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாசிக்க கேட்டோமே அப்பா. அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று கேட்டோமே. பரலோகத்தில் உம்மோடு கூட இருக்க எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் தாரும் என்று செபிக்கிறோம். யார் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து அப்பா என் வாழ்க்கை எத்தனையோ பொய்யும் புரட்டு இடம் கொடுத்து விட்டு மன்னியும், என்னை உண்மையுள்ளவனாக உண்மையுள்ளவளாக மாற்றும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேர் மீது கர்த்தருடைய அப்பா வல்லமையின் ஆவியானவர், அந்த உண்மையை அருளும் சத்தியத்தின் ஆவியானவர் கடந்து வரும்படிக்கு செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கிறோம். ஆண்டவரே நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசு சொன்னார், சத்திய ஆவியானவர் வரும் பொழுது உங்களை இந்த சத்தியத்துக்குள் நடத்துவார். சத்திய ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? உண்மையின் ஆவியானவர். வேதம் சொல்கிறது அப்படி என்றால் உண்மையின் ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது சகல உண்மைக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் கேட்கலாமா அந்த உண்மையின் ஆவியானவரை, அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையிலுமே நாம் மெய்யாகவே அந்த உண்மையின் பாதையில் நடக்க முடியும். வாய் திறந்து கேட்போமா ஹல்லேலூயா. அந்த உண்மையின் ஆவியான் எனக்குள் வரட்டும் என்று சொல்லி கேட்போம். கேட்போமா, வாய் திறந்து ஆவியான் ஒரு வரவேற்போமா.

ஆபிரகாம் உண்மையுள்ளவராக இருந்தபடியினால் தேவன் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நாம் கேட்போமா, என் உள்ளத்திலே உண்மையை தாரும் ஆண்டவரே, என் கையிலே கொடுத்த பொறுப்புகளிலே உண்மையை தாரும் ஆண்டவரே, வாய் திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? மோசே தேவனுடைய வீடெங்கும் ஒரு உண்மையுள்ளவராக இருந்தார், எனவே தேவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்.

0: ஆவியானவரே, உண்மையின் ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக.
1: அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். ஊச்சிமாண்டவரே, பூமி மேல அக்கினை போட வந்த இப்புலியை பற்றி விரும்புறே சொன்னீரு. சீவுள்ள சாட்சிகளா எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. அப்பா மேய்ச்சாட்சி சொல்றேன், ஆத்மா ரட்சிக்கிறான்னு சொன்னீரு. மேய்ச்சாட்சி சொல்லக்கூடிய மக்களை எழுப்புங்க, எழுப்புங்க, எழுப்புங்க. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ராம மாத்திரம் அக்கிப்படட்டும். கடந்து வருவீராக, கடந்து வருவீராக, கடந்து வருவீராக. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. கண்ண தொடு மாண்டவர், கண்ண தொடு மாண்டவர், கண்ண தொடு மாண்டவர். கண் பார்வை தாரும், காது வைக்காது காது வைக்கணும், வாய் பேசல் வாய் பேசணும் ஆண்டவர். நல்ல பைபிள் கண் பார்வை தாரும் ஆண்டவர், வாய் பேசல் வாய் தொடுங்க ஆண்டவர. நல்ல பேசக்கூடிய கிருபைகளை தாரும், காதுகளை தொடு மாண்டவர, காதுகளை தொடுங்கப்பா. உங்களுடைய சிவுள்ள வார்த்தை கேட்கட்டும் ஆண்டவர். கத்தாவேமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொருவரும் உண்மையுள்ளராய் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்க ஆண்டவர். அபிஷேகம், அபிஷேகம், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தேவ அபிஷேகம், பரலோக அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். அளவுலாம் ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர். தொடும், தொடும், தொடுங்க ஆண்டவர். இப்படி இறங்கி வரட்டும் தேவ வல்லம், இறங்கி வரட்டும் இயேசுவை வல்லம், இறங்கி வரட்டும் தேவ கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும். நீ தொடுகிறதை உணரட்டும் ஐயா, பரலோக அக்கினி மூடட்டும் ஐயா. உடைய சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர, பலப்படுத்துங்க. சமாதத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், பக்தி வராயத்தை தாரும். ஜெபிக்க, துதிக்க உதவி செய்ய, உண்மை உள்ளவர்களாய் மாற்றுங்க. உண்மை அறிந்து கொள்ள, அண்டி கொள்ள, உண்மை சார்ந்து வாழ கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் ஜனங்கள் முழுமையா ரட்சிக்கப்படணும். என் பாவை ஸ்தோத்திரம், பரலோக அக்கினி மூடணும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. வியாதியை குணமாக்குங்க சப்பா, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வரைகள் எல்லாம் உடைத்து போடுங்க ஆண்டவர, உடைத்து போடுங்க. கட்டுகள் அழிக்கப்பட்டு போட்டும், கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, பிரச்சனை நீக்கிருங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க சப்பா, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பயத்தை தாங்கப்பா. கடன் கஷ்டங்களை எல்லாம் மாற்றுங்க, குடும்பத்துல சமாந்தை தாங்க, உள்ளத்துல சமாந்தை தாங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. கண்ணீர் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்து நீக்கி போடுங்க ஆண்டவர. தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, சாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவர. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா. நல்ல பிள்ளைகளாம் செவிக்கிற பிள்ளைகளாய், துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. எங்க வாலிபர்கள் செவிக்கணும், எங்கள் சிறு பிள்ளைகள் செவிப்பேன், மூப்பர்கள் செவிக்கணும் ஆண்டவர. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. வேண்டி கொடுத்திருக்கோம், நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையில பொறுப்படுங்க ஆண்டவர. என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர. கொஞ்ச காரியம் சொல்லியிருப்பாங்க, சொல்லாத காரியம் எவ்வளவோ இருக்க ஆண்டவர. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்க. பிரகாச மனக்கண்கள் திறந்து விடுங்க, அறியக்கூடிய அறிவியல் நிரப்புங்க ஆண்டவர. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிகனமாக்கி முக்கி செலுத்துறோம் எங்கள் அன்புரச்சர் யேசுபா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com, harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-409-10-00-00-2229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-3-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: நம்முடைய இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுன் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்க கிருபையால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுன் கரம்புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம். கத்திருக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்திருக்கிறவர்கள் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? 1, 2, 3 எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலீங்க. இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறோம், நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு 6 அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த 6 அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சிலர் எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போய் நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சீங்கன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தருடைய அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும், மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அது உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள், உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது, மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handlejesus.com.

0: நான் மந்திரவாதி பார்த்து பயப்பட வேண்டாம், மந்திரவாதி நம்மளை பார்த்து பயப்படணும். அல்லேலூயா. மந்திரவாதி என்ன செய்யணும்? நம்மளை பார்த்து பயப்படணும். இவங்க கூட நிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும். மோசிக்கு முன்பாக நிக்க முடியல. வாசிங்கினருக்க யாத்திரை புஸ்தகம் 9:11
1: அந்த கொப்பளங்கள் நிமித்தம்,
0: அந்த கொப்பளங்களின் நிமித்தம்
1: மந்திரவாதிகளும்
0: மந்திரவாதிகளும்
1: மோசிக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது.
0: மோசிக்கு முன்பாக என்ன செய்ய முடியல? நிக்க கூடாது இருந்தது. அருமையான விலை, நம்ம ஆண்டவரை இயேசுக்கிறதுக்கு முன்பாக உண்மையா இருந்தோம்னா மந்திரவாதி நம்ம பக்கத்துல நிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புறேன்னு சொன்னிருப்ப, என் உள்ளத்தை மாற்றும், என்னால முடியலப்ப, எனக்கு உண்மையா இருக்க கிருபை செய்யுன்னு சொல்லி நம்ம கேட்கணும். பேச்சில, வார்த்தையில, நடக்கையில, நம்ம குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல நம்ம பார்க்கும்போது இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளை மாற்றணும். அல்லேலூயா. மத்தேயு யார் உண்மையில இருந்தாங்க? ரெண்டாவது மோசே. மூணாவது பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:4
1: அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால்,
0: அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்
1: அவன் மேல் சுமத்த,
0: அவன் மேல் சுமத்த
1: யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
0: யாதொரு குற்றமும் குறைவும் என்ன செய்யல? காணப்படவே இல்லை. யார் உண்மையில இருந்தா? தானியேல். தானியேல் உண்மையா இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க? ஏதாவது குற்றம் குற்றப்படுத்தி அவரை வந்து ஏதாவது செய்யலாம், அவங்கள இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தலாம்னு நினைச்சாங்க. அவர் உண்மை இருந்த முடியல. யாரும் குற்றமும் குறையும் என்ன செய்ய முடியல? காணப்படவே இல்லை. தானியேல் உண்மையா இருந்தார், முதல் ஆபிரகாம் உண்மையா இருந்தார், ரெண்டாவது மோசே உண்மையா இருந்தார், மூணாவது தானியேல் உண்மையா இருந்தார். அவர் குரமை என்னெல்லாமா செஞ்சு பார்த்தாங்க, அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:27
1: தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே.
0: சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே.
1: தப்புவிக்கிறவரும்
0: ரட்சிக்கிறவரும்
1: வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார்.
0: அவர் எப்படி இருக்கிறாரு? அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் நம்மளுக்கு தப்பு சிங்கங்களுக்கு, நம்ம பிசாசு ஆகிய சிங்கங்களுக்கு தப்புகிற தேவன் மத்தியில் நம்மளை கொண்டு நினைச்சார். அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார். சிங்கங்கள் வாயிலிருந்து தானியேலை தப்புவித்தார். நம்ம வாழ்க்கையில கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமா என்று சுற்றி திரிகிறான், வகை தேடி சுற்றி திரான். அவன் கைக்கு நான் தப்புவிக்கணும்னு சொல்ல, நாம் நம்ம வாழ்க்கையில உண்மை இருந்தா எந்த பிசாசை நம்மளை தொடவே முடியாது. அல்லேலூயா. நம்ம உண்மையா இருந்தா போதும், பிசாசை நம்ம பக்கம் கூட வராது, நம்மளை பார்த்து பயந்து போடிடும். அல்லேலூயா. நம்ம உண்மையா இருக்க வேண்டும். தானியேல் புஸ்தகம் 6:28
1: தரியுவின் ராஜ்யபார காலத்திலும்,
0: தரியுவின் ராஜ்யபார காலத்திலும்,
1: பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும்,
0: பெர்சியனாகிய கோரேசின் ராஜ்யபார காலத்திலும்
1: தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது.
0: தானியேல் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா. ஒரு காரியத்திலோட அவர் தோத்து போனதே இல்லை, அவர் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. காரணம் என்ன? அவர் என்ன செஞ்சாரு? உண்மையில இருந்தது. அதனால காரியம் முழுவதும் ஜெயமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலும் உண்மையா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஜெயமா இருக்கும். நம்ம பொய், கோபம், தப்பு தப்பா பேசும்போதுதான் அங்க என்ன ஆயிருது? நம்ம வாழ்க்கையில தோல்வியா மாறிடுது. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருந்தா கரெக்டா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஜெயமா மாற்றுவார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், தேவனாய் கர்த்தர் சொன்னார், இவன் எனக்கு பிரியமானவன் சொல்லி சாட்சி கொடுத்தார். வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 9:23
1: நீ மிகவும் பிரியமானவன்.
0: தானியேல கொடுத்த தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு?
1: நீ மிகவும் பிரியமானவன்.
0: ஆதலால்
1: நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, கட்டளை வெளிப்பட்டது.
0: நிறைய பேர் சொல்றேன், ஏன் என் ஜெபத்தை கேட்கல, நான் எவ்வளவு நாள் செவிச்சிட்டு இருக்கேன், ஏன் செபத்தை கேட்கல அப்படி சொல்றோம். தானியேல் பாருங்க, கர்த்தர் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமான, வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே என்ன செஞ்சது? கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நம்ம செபத்தை கேட்கல, நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். யாரு நம்ம செபத்தை கேட்கட்ட, யாரு மேல தப்பு இருக்கு? நம்ம மேலதான் தப்பு இருக்கு. நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை என்ன செஞ்சது? வெளிப்பட்டது. உண்மை உள்ளவரா இருக்குமானால் நம்ம வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டு உடனே நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ண போதும், கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அதை நம்ம வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை அவருக்கு என்ன செஞ்சது, வெளிப்பட்டது அப்படி சொல்றாரு. ஆபிரகாம் உண்மையா இருந்தார், ரெண்டாவது மோசே உண்மையா இருந்தார், மூணாவது தானியேல் உண்மையா இருந்தார். கடைசியாக ஒன்னு தீமோத்தேயு புஸ்தகம் 1:12
1: என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து,
0: என்னை பலப்படுத்துகிற நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
1: என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி,
0: என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி
1: இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: பாருங்க, பவுல் உண்மை உள்ளவர் இருந்ததுனால தான் கர்த்தர் என்ன செஞ்சார, ஊழியத்துக்கு ஏற்படுத்தியிருந்தாரா. அதனால பவுல் எங்கெல்லாம் போனாலும் கர்த்தர் கூட இருந்து, அவரோடு கூட இருந்து அவரை பலப்படுத்தி அவரை கொண்டு பெரிய காரியத்தேவன் செய்தார். உளிது போல் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. அன்பார்ந்தவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம செவம் பண்ணுவோம். எங்களை அன்பான் இயேசுவித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, பிரசனத்தால் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயமான காரியத்தை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசப்பா. மந்திர கட்டு உடங்கிய, சேவனை கட்டு உடங்கிய, பிசாசின் கீழ் அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க இயேசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. அதிசயங்களை செய்யுங்க இயேசப்பா, இயேசப்பா. ஒரு குழந்தை பாக்கியத்தை தாங்க இயேசப்பா. கற்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கும் சுகந்திரடி சொன்னீரே, ஆசீர்வதிங்கப்பா. கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கடன் அடைச்சி தாங்க இயேசப்பா. கெஞ்சிரப்பா, கெஞ்சிரப்பா. அப்பா நீயோ கடன் வாங்காமல் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று சொன்னீரே, அப்படியாக நீங்க செய்யுங்க இயேசப்பா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கத்த நம்புறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்க தானே இயேசப்பா. கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க, தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க இயேசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. கண்பார்வை குறைவுள்ள மக்கள் கண்பார்வை தாங்க இயேசப்பா. காது கேட்காத மக்கள் காது கேட்க உதவிச்சிங்க, தொடுங்க இயேசப்பா, தொடுங்க. கண்ணை தொடுங்க, காது தொடுங்க. நரம்பினால பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க இயேசப்பா, நரம்பினால பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க இயேசப்பா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்கப்பா. பெரும்பாலும் கஷ்டப்படுற மக்களுக்கு சுகமாக்குங்க, சுகமாக்குங்க இயேசப்பா. அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கிறாச்சா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். சாலம் பார்க்கிற ஆண்டவரை ஞானத்துல சிறந்திருந்தாரம் ஆண்டவர, எங்க பிள்ளைகள் அப்படியா சிறந்திருக்கணுமையா, ஆசீர்வதிச்சு உயர்த்தணுமப்பா. கர்த்தாவேமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தெய்வீக பிரசனத்தால் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிற ஆண்டவரே, வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிற தேவன், ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே, தகப்பனே, கர்த்துடைய கிருப, கர்த்துடைய பிரசனம் உங்களை நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிற ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம். தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டாரு, கலங்காதீங்க.

0: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331000026024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் உழைத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டான ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மத்த ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101. நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.com. God bless you.

0: பரமராஜ்யத்தை நம்ம திரும்பும் போது கத்திரி என்ன செய்யற, நம்முடைய தேவன் சொல்றதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டாரா? வெக்கப்படவே மாட்டார்.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: அவரு நமக்கு வெக்கப்படுது மாத்திரம் இல்ல, கத்திரி என்ன செய்ய நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போக போறோம். இந்த உலகத்தை இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், கத்திரி சொன்ன கட்டளை எல்லாம் கை கொண்டு நடக்கணும். அல்லேலூயா. அப்புறம் நமக்கு ஒரு ராஜ்யத்தை, நமக்கு ஒரு நகரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்கு தான் நீங்கள் நானும் போக வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்றது. கொலோசியர் புஸ்தகம் 3:1-2.
1: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால்,
0: கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால்,
1: கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில்,
0: தேவன் வலது பாரசத்தில்
1: வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள,
0: வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள
1: மேலானவிலை தேடுங்கள்,
0: மேலானவில் தேடுங்கள்,
1: பூமியில் உள்ளவில் அல்ல,
0: பூமியில் உள்ள
1: மேலானவிலே நாடுங்கள்,
0: மேலானவில் நாடுங்கள். மேலான காரியம் கர்த்தர் அறிஞ்சிக்கணும். நம்ம ஒரு நாள் எதை நாடணும், கர்த்தரை எப்படியாவது அறிஞ்சிக்கணும், கர்த்தரை தேடணும், கர்த்தருக்குள்ள அதிகமா எப்படி செவிக்கணும், எப்படி நெருங்கணும், அதைத்தான் நம்ம தேட வேண்டும். அதை தேடின வச்சுக்கோங்க. கர்த்தர் சொன்னார், முதலா தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம தேடுறதெல்லாம் ஆண்டவரே என் மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா, எனக்கு ஆன்மீக கண்களை திறந்து உண்மை நான் பார்க்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே, உண்மை போல நான் மாறணும் ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம் மேலானவளை நாட வேண்டும். அப்ப நம்ம கர்த்தர் சொன்னார், முதலா தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடுங்க, அப்ப உங்களுக்கு என்ன செய்ய கூட இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. எல்லா ஆசிரியத்தையும் சம்பூர்ண ஆண்டு நமக்கு தர வல்லவரா இருக்கிறாரு. நம்ம தேடுறது மேலானவளை தேடணும். நிறைய ஊழியத்துலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பூமி குறி காசு அதை ஆண்டு தருவார், இதை தருவார், அதை தருவார் தான் சொல்றாங்க. அதை கட்டாயம் ஆண்டு தருவாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். பரிசுத்த பவுலுச்சோட இடவிடாம செபம் பண்ணுங்க, சோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. அப்ப நம்ம செபம் பண்ணிட்டே இருந்தா கத்திர தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். நம்ம அவரை தேட வேண்டும், மேலானவர்களை தேட வேண்டும். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பார். எல்லாருமே தயசு செபிக்கிறவங்களா நம்ம மாறி குடும்ப செபம் இருக்கணும். ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை அண்டிக் கொள்ளணும், ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டு பிரியமானதை நம்ம செய்யுமா, நிச்சயமா நமக்கு ஒரு குறையுமே வைக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பிரியமான நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம செய்யணும், அவர் தேடணும், எந்த குறையுமே வைக்க மாட்டார். அல்லேலூயா. தாவீது ராஜா சொல்றாரு, ஒன்றை நான் கேட்டேன் அதே நாடு, இயேசுவை நீர் மட்டும் போது, உண்மை நான் பார்க்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், உம்முடைய சத்தத்தை கேட்கணும். இங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாமே தருவார். 27:4.
1: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்,
0: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்,
1: அதையே நாடுவேன்,
0: அதையே நாடுவேன்,
1: கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாக,
0: கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாக,
1: அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்,
0: அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்,
1: நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம்,
0: என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
1: கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்.
0: ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அப்படி வாஞ்சேன் அன்று சொன்னார், பூமிக்குரிய மேலாண்மை நாடுங்க. நீங்க மேலாவனை தேடும் போது உங்களுடைய தேவையெல்லாம் கர்த்தர் கட்டாயம் தருவார். உங்களுக்கு ஒரு நன்மை நிச்சயமா குறைபடாது. ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன், மகிமை பார்க்க முடியும், ஆராய்ச்சி செய்வேன், எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட வாஞ்சோடு நம்ம தேடுமானா பரலோகத்துக்கு நம்ம ஆண்டவர் ஆயத்தப்படி தருவார். நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தப்படி வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். அது மாத்திரம் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாம் தருவார். கர்த்தர் முழு மனதோடு தேடுங்க, முழு மனதோடு, முழு ஆத்மத்தோடு, முழு பலத்தோடு தேடி பாருங்க. உன் குடும்பத்துல ஒரு நன்மையும் குறையப்படாது. அது மாத்திரல பல்லுரட்சியத்தை நம்ம போக முடியும். அவர் கைக்குள்ளான ஆடா இருக்கணும். அவர் விட்டு வலதுறமே இடபுறம் சாயக்கூடாது. ரெண்டாவது என்ன செய்யணும், அவர் ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசுக்கு ரத்தம் நம்ம தெளிக்கப்படணும் ஒவ்வொரு நாளும். மூன்றாவது, அசுவில ராஜ்யத்தை பெறுகிறேன்னா பயத்தோடும் பக்தியோடும் என்ன செய்யணும், கிருபையை பற்றி கொண்டிருப்போம்னு சொல்லி வேதத்துல கேட்டோம். அது மாத்திர அவர் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுது கொள்ளணும். கத்திர தொழுது கொண்ட நம்ம எப்படி என்ன செய்வோம், நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்ட எங்க போவோம், பரலோக வெளிச்சத்துல நடப்போம். கடைசியாக பரமராஜ்யத்தை என்ன செய்யணும், விரும்பணும். அல்லேலூயா. நமக்கு ராஜ்யத்தை அங்க என்ன செய்ய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு நகரத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அப்படியான என்ன செய்யணும், மேலானத தேடணும். மேலானது என்ன, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், துதிக்கணும், நம்ம உள்ள தலசி பார்க்கணும். அது மாத்திரல கத்திர பிரியமில்லாத காரியத்துல விட்டு விலகி மேலானது நாட வேண்டும். அல்லேலூயா. அது மட்டும் மேலான கரித்தன் நாடணும். இந்த உலக கரித்துக்காகவே நான் வாழ்ந்த நாட்கள் போதும். மேலானது நாடுவோமானா பரலோகத்துல கர்த்தர் நிச்சயமா நமக்கு இடத்தை ஆயத்து பிடித்திருக்கு. அது மாத்திரம் என்ன செய்யும், ஒன்றே நான் கேட்டேன் அதையே நாடுவேன். ஒரே ஒரு பாக்கணும், கர்த்தரை பார்க்கணும், கர்த்தர் குரலை கேட்கணும். ஆண்டவரே என் செவி திறந்து விடுங்க, என் கண்களை திறந்து விடுங்க, பிரகாச மனக்கிழங்க தந்துருங்க, எனக்கு ஆண்மை கண்களை திறந்து உண்மையை பார்க்கணும். இப்ப பார்க்காம எப்படி ஆண்டவர் பரலோகத்துக்கு வர முடியும்? இப்ப நீங்க உண்மையை பார்க்கணும், உண்மையை சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒன்றை நான் கேட்டேன். அதையே நாடு அந்த வாஞ்சியோடு தாகத்தோடு இருப்போமானா நிச்சயம் பரலோக ராஜ்யத்தில்.

0: வளர்ச்சி அடைந்து கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கட்டாயம் ஆண்டு தருவாரு. இந்த உலகத்திலேயே ஆசிரியப்பார் பரலோ ராஜ்யத்துக்கு போகிறோம். நம்ம அதுபடி சொன்னா அவர் கீழ்ப்படிந்திருக்கணும். அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல, நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அவரை தொழுது கொள்ளணும். நம்ம ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படணும். நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நம்ம இடத்துல என்னென்ன குறை இருக்க மேலாவனை நாடணும். ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன்னு சொல்லி அந்த வாஞ்சியோடு தாகத்தோட நாடுமானால் பரலோ ராஜ்யத்துக்கு நம்மளை கருத்தர் கொண்டு சேப்பா. இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த குறை இல்லாம ஆண்டு நடத்தவர் வல்லவரா இருக்கிறார். கருத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து யார் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் சொல்லுங்க யாரு ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சகர் இயேசு வரப்போகிறார். அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத ஒன்னை தீவிடு. கைவேலை இல்லாத ஒன்னை தீவிடு. ஹல்லேலூயா. யார் கட்டுற அந்த வீட? தேவன் தேவ தூதலை வைத்து கட்டுகிறார். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. எனவே அந்த வீட்டுக்கு போகணும். நமக்காக நிறைய வாசஸ்தலங்கள் அங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்கு போக நான்கு விதமான காரியங்களை குறித்து ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எப்படி இருந்தா அந்த வீட்டுக்கு நம்ம போக முடியும்? முதலாவது கர்த்தரை மெய்ப்பராக நாம் கொள்ளும் பொழுது அங்க போக முடியும். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பர். நாம் அவர் கைக்குள்ளான ஒரு நல்ல ஆடாக அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு அடங்கி இருக்கும் பொழுது நாம் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். இரண்டாவது, அந்த தேவனுடைய வீட்டுக்கு அதிகாரி என்று ஒருவர் உண்டு. அவர் யாரு? ஆசாரியராகிய இயேசு. அவர் வீட்டுக்கு போகணும்னா அவர் பர்மிஷன் எல்லாம் உள்ள போக முடியாது. ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் வரணும் அப்படின்னா உங்க பர்மிஷன் எல்லாம் ஒருத்தர் வரலாம். யார் வரலாம்? திருட மாத்திரம் வர முடியும் இல்லையா? யாரு பக்க வழியா வர முடியும்? ஆனா பரலோகத்துல பக்க வழி எல்லாம் ஒன்னும் இல்ல, ஒரே வழி இயேசு தான். ஆமென். அவர் தான் அதுக்கு அதிகாரி. எனவே அந்த வீட்டுக்கு போகணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் இயேசு நாமத்தினால கழுவப்படணும். மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவரால நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கழுவப்படணும். அப்பதான் அந்த பரலோக வீட்டுக்குள் போக முடியும். அங்க அதிகாரி ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவதா, இந்த தேவனுடைய வீட்டிற்கு போக இன்னொரு வழியை ஆண்டவர் காண்பித்தார். என்னது? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாம் நாடி தேடுகிறோம். ஆகையால் என்ன செய்யணுமா? உங்கள் உதிரன் கலியாகிய சோத்திர பொழி அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்துங்க. அவர் நிலையான நகர் நமக்கு இங்க இல்ல, வரப்போகிறதை நாடி தேடி கொண்டிருக்கிறோம். அதனால இப்ப ஸ்தோத்திரிச்சிட்டே இருங்க. ஹல்லேலூயா. அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம் என்ன செய்யணுமா? பயத்தோடே பக்தியோடே கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய கிருபை பற்றி கொள்ள வேண்டும். ஆமேன். ஆராதிக்க ஆரம்பிப்போம். தேவனை நாம தொழுது கொள்ள எவனோ அவன் என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் எங்க நடப்பாங்க? பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார் என்று சொல்லி கேட்டோம். ஹல்லேலூயா சொல்லுமா? கடைசியாக ஒரு காரியத்தை ஆவியே நம்மோடு பேசினார். நிலையான நகர் நமக்கு இங்கு இல்ல. யாரெல்லாம் அந்த பரம வாசஸ்தலத்தை எதிர்பார்த்து விரும்புகிறோமோ, ஆண்டவரே எனக்கு பரலோகம் தான் வேணும், முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொன்னீரே, எனக்கு நீர் தான் வேணும் என்று யார் எதிர்பார்க்கிறார்களோ, நாடுகிறார்களோ, தேடுகிறார்களோ, விரும்புகிறார்களோ, அவர்களுக்கென்று கர்த்தர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பிசாசுக்கும் அவன் தூதருக்கும் நரகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. பரம வாசஸ்தலத்தை விரும்புகிறவர்களுக்கு நகரத்தை ஆயத்தம் பண்ணி, எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காகவும் நரகத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எனக்கு பரலோகம் வேணும் என்று விரும்பினா உங்களுக்கு பரலோக நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நகரம் பொன் வீதி. ஹல்லேலூயா. அந்த வீதி எல்லாம் பொண்ணு. எங்க தொட்டாலும் பொண்ணு, எங்க தொட்டாலும் தங்கம், எங்க பார்த்தாலும் மாணிக்கம், வைடூரியம், எஸ்பி, இந்திரநீலம், கோமேதகம், இன்னும் வைடூரியம், நிறைய கற்களால் நிறைந்த அந்த நகரத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு விருப்பம் வேணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த வேதம் சொல்லுது, அருமையான அவர்கள் சொல்லணும்னு சொன்னார்லே, அந்த பரலோகத்தை நாடுங்கள். உன்னை நான் கேட்டேன், அதையே நம் விருப்பம் தாகம் இல்ல, நம்ம பரலோகத்துக்கு வரணும் வரணும் வரணும் வரணும். ஆமேன். அப்படி நாடும் பொழுது நமக்கு ஒரு நரகம் இல்ல, நமக்கு ஒரு நகரம். ஆமேன் சொல்லுங்க. நீங்க நரகத்துக்கு போறீங்களா நகரத்துக்கு போறீங்களா என்று தீர்மானம் செய்வது உங்கள் கையில இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்காக இன்னொருவர் தீர்மானம் எடுக்க முடியாது. உங்களுக்காக இன்னொருவர் தீர்மானத்தை எடுக்க முடியாது. தீர்மானம் டிசிஷன் என்பது அவங்களுடைய ஓன் வில், உங்க விருப்பம். நீங்க தான் எடுக்கணும். ஹல்லேலூயா.

0: உங்களுக்காக இன்னொரு தீர்மானம் எடுக்க முடியாது. ஆமென். நகரம் வேண்டுமா நரகம் வேண்டுமா என்பதை நாம் தான் அலசி பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தை நோக்கி நாம் எல்லாரும் அர்ப்பணம் செய்ய போகிறோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நான் இந்த பரிசுத்த நகரத்துக்கு நான் வரணும், நான்கு விதமான காரியத்தை நான் செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி அதை திறந்து எல்லாரும் கேட்போம். பிரைஸ் எல்லாரும் ஒரு சின்ன கோரஸ் பாடி நம்ம எல்லாம் திருவிருந்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். இந்த செய்திக்காய் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். நன்றி நன்றி. அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அந்த பரலோக நகரத்துக்கு நாங்க வரணும். எப்பொழுதுமே நாங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் ஆண்டவரே. அந்த ஜெப ஆவி எனக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா. எவ்வளவு பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எல்லாரும் கரங்களையும் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நான் பரலோகத்துக்கு வரணும், உங்க வாசஸ்தலத்துக்கு நான் வரணும். என்னை ஆயத்தப்படுத்த வாய் திறந்து கேளுங்க பாக்கலாம், வாய் திறந்து கேளுங்க பாக்கலாம். உங்க நகரத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அந்த பொன் நகரத்துக்கு எசப்பா நாங்க வரும்படிக்கு ஓ ஜீசஸ் என்னை நீங்க ஆயத்தப்படுத்தும் ஐயா. வாய் திறந்து கேட்போமா, வாய் திறந்து கேட்போமா. தேங்க்யூ லார், தேங்க்யூ லார். உங்களை மெய்ப்பராக கொள்ளணும், உங்களுக்கு அடங்கி இருக்கணும். உங்க ரத்தத்தினால கழுவப்படணும், உங்க நாமத்தினால கழுவப்படணும், பரிசுத்தாவியானவரால கழுவப்படணும். எப்போதுமே துதி ஆராதனை வாழ்க்கையில இருக்கணும் ஆண்டவரே. பயபக்தியோடு நாம் ஆராதித்துக் கொண்டே பயத்தோட எம்மை சேவித்து நடக்கத்துடனே மக்கள் களி குறிந்து கொண்டே நான் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா வலதுபுறம் இடதுபுறம் ஒருபோதும் சாயவே கூடாது ஆண்டவரே. எல்லாரும் தயசை ஜபம் பண்ணுமா? தேங்க்யூ லார், தேங்க்யூ லார். வசனத்துக்கு அர்ப்பணம் செய்த ஜபம் பண்ணுங்க. கர்த்தன் நடுவில் இருக்கிறா, இதோ நான் நடுவில் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரலோகத்தை நான் ஏதோ விரும்புகிறேன், பரம வாசஸ்தலம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்ப என்னை ஈர்த்து கொள்ளும், பின்னே ஓடி வருவேன். ஜெபம் பண்ணுங்க. நன்றி பரலோக பிதாவே, நீர் கொடுத்த உடைய தேவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைவேலை இல்லாத நித்திய வீட்டை எங்களுக்கு பரலோகத்தில் நீ கட்டி வைத்திருக்கிறீர். நித்திய வீட்டுக்கு வருவதற்கு ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும் ராஜா. நாளைகளை அர்ப்பணம் செய்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மெய்ப்பராக இருக்க வேண்டும். உங்க கைக்குள்ளான ஆடுகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு அந்த குருபை அதிகமா என் இயேசு, என் இயேசு தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப உங்களுக்கு உங்க ரத்தத்தினால், உங்க நாமத்தினால், உங்களுடைய ஆவியினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எப்போதும் துதி ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் காணப்பட, பயபக்தியோடு காணப்பட எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பாமை துதிக்கிற எங்கள் பொறுப்பெல்லாம் என் இயேசு, என் இயேசு, என் இயேசு. தயவு கூர்ந்து எடுத்துக்கொள்வீராக ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எப்போதுமே பரம வாசஸ்தலத்தை விரும்புகிறாய் நாங்கள் காணப்பட அப்பா எங்கள் ஆண்டவர் இயேசு அனுகிரகம் தாரும். இந்த வார்த்தை கேட்டு யார உள்ளம் தொடப்பட்டு அர்ப்பணிக்கிறார்களோ கரங்களை பிடித்து உள்ளத்தை ஆயத்தப்படுத்தும். ஒருவரு கூட ரகசியவர்கள் கைவிடப்படவே கூடாது. எங்களை ஆயத்தப்படுத்தும். பக்தி வைராக்கி நிறைந்தவர்களாக எழுப்பும் ஐயா. இறுதியாக உங்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்திற்காகவும் அக்கா அவர்கள் ஜெபிப்பார்.
1: கோடி கோடி நன்றி அசப்பா, கோடி கோடி நன்றி. ஆண்டவரே வந்திருக்க ஒருத்தர் கூட வெறுமை அனுப்பாதீங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சந்தோஷத்தினாலும் கிழ்ச்சினாலும் நிரப்பி அனுப்புங்க. ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே வேண்டிக் கொடுத்திருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சிங்க. நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செபிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இந்த உலகம் எங்களை சொந்த இல்லப்பா. உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போக போது ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவெல்லாம் ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். அக்கினை போட வேண்டும் என்று செபிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவெல்லாம் ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு ஆத்மத்திலும் ரட்சனை சந்தோஷித்தாரும், உற்சாகத்தின் ஆவி தாரும், உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அக்கில மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. தெய்வீக பிரசனம் மூடட்டும் ஆண்டவரே. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்க ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளா நீங்க சந்திக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையில் நீர் அறிந்திருக்கிறீர். தேவைகளா நிறைவேற்றி உங்க மகத்துமல நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திர ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருந்தாலும் குணமாக்க, நோயில குணமாக்க, பலவீனத்தை குணமாக்க, மந்திரம் செய்வனைகளை எல்லாம் உடைத்து போடுங்க, பிசாசுகளை அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை தாங்க, திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும், சமம் இல்லாத குடும்பத்தில் சமம் தரணும், குடிக்கிற குடும்பத்தில் குடியிலிருந்து விடுதலை தரணும், சாபத்திலையும் பாபத்திலிருந்து விடுதலை தரணும் அப்பா. எல்லாரும் நல்ல செபிக்கிறவங்களாக துதிக்கிறவங்களாக மாற்றுங்க. வீட்டில எல்லார் குடும்பத்திலையும் செப அப்பா, குடும்ப செவ இருக்கணும் ஐயா. கண்ணீர்லாம் மாத்திருங்க, பிரச்சனை நீக்கிருங்கப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க எஸ்அப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. அன்பின் ஆண்டவரே, குடும்பத்தில் என்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகளும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீங்க சந்திக்க முடியா கெஞ்சுகிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொடுத்திருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தாரும், உன்னத ஞானத்தை தாருமே. நல்லா படிக்கிற மாத்திரம் நல்ல செபிக்கிறவங்களா மாற்றி சிறு பிள்ளைகளும் செபிக்கணும் ஆண்டவரே. மூணு வயசு குழந்தையிலிருந்து எல்லா குழந்தைகளையும் செபிக்கணும்ப்பா, செபிக்க நீங்க போதித்தலும் கற்றுத்தாருமாப்பா. எங்க பிள்ளைகள் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், செபிக்கணும், துதிக்கணும். படிப்பிலும் ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றலையும் சிறந்தவர்கள் பிள்ளைகளா வளரணும்ப்பா. ஆசீர்வித்து வளர்த்து கொடுங்க. அன்றைவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் தரிசனம் பார்க்கணும், பெரியவங்க சொப்பனம் பார்க்கணும், வாலிபர் தரிசனம் பார்க்கணும், சிறு பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆண்டவரே நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் வெளிரங்கமா அற்புதச்சிங்க, உள்ளத்திலே அற்புதச்சிங்கப்பா. ஒரு வாழ்க்கையிலும் புதிய இதயத்தையும் புது பழத்தையும் புது ஜீவனை கொடுத்துருலங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. கர்த்தருடைய நாம ஒன்றே மகிழ்படட்டும் ஐயா. அப்பா வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, ஒரு குறையெல்லாம் நடத்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வங்க, கேஸில் இருக்க மக்களை வெற்றி தாங்க. எல்லாவற்றையும் நன்மையான ஆசீர்வாதம் சம்பூர்ணமா கொடுத்துருங்கப்பா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாலத்தை இறங்கி வருகிறது. மார்கள் வேற்றுமான எந்த நிலநிச்சனையும் ஊழியருக்கு நல்ல வரங்களை வல்லமை தாரும். ஊழியருக்கு நல்ல பலத்தை சுகத்தை தாரும். நல்ல எல்லாரும் நாங்கள் ஓடி ஆடி முடி ஊழியத்தை செய்யணும் ஐயா. கொஞ்ச நாள் தான் இருக்குதாண்டவர். நாங்கள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறவர்களாக ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க. அண்டவர் எல்லாருமே ஊழியர் தானே சொல்லியிருக்கீங்கப்பா. எல்லாருமே ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துற பணியில் ஊக்கமா செயலாட்ட கிருபை தாரும். உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகனமாகி முக்கிய செலுத்துறோம். எங்கள் அன்புரட்சர் இயேசுக்கு இனி நாமத்துல மன்றாடி கெஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமென்.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகி கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்ட் போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும், வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது தேசியம் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், டோல்பார் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andabjesus.com. God bless you.

0: ரட்சணி சந்தோஷத்தை தந்து உற்சாகத்தின் ஆவியை தாங்க முடி செய்யும் சொல்லி 51 சங்கீதம் 12 வசனத்துல. சாபத்து காலத்துல சோர்ந்து போயிட்டீங்கன்னா எதை நினைச்சு எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் வரத்தான் செய்யறது. அதை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. ஆபத்துகள் சோர்ந்து போன பலன் புரியுது. அது வீரமாயிரும், சரீரம் எல்லாம் ஒரு மாதிரி வேடவேடன்னு ஆயிரும். சோர்ந்து போக கூடாது. ஆனால் எப்படி இருந்தா நம்ம செவத்தை கேட்க மாட்டேன். நம்ம கர்த்தர் நம்மோட பேசினார். மூன்றாவதாக நம்ம எப்படி செவிக்கணும் அவத்துக்கு? அவர் அவர் பேர் என்ன பேரு? செவத்தை கேட்கிறவர். நம்ம கண்ணீர்லாம் அவர் துருத்தி வச்சிருக்காரு. நம்ம கண்ணீர்லாம் கணக்குல தான் இருக்கு, உண்மைதான். ஆனா அவர் நம்ம சோர்ந்து போக எப்போதும் செவம் ஒண்ணு. ரெண்டாவது என்னென்ன பாவம் இருந்தா நம்ம செவத்தை கேட்க மாட்டேன்னு பார்த்தோம். மூணாவதாக எப்படி செவிக்கணுமா? விழித்திருந்து செவிக்கணுமா? மார்க்கின் சுவிசேஷம் 13:33 வசனம்.
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். செபத்துல விழிப்பா இருக்கணும். அதுக்குன்னு தூங்காம இல்ல. உன்னத பாட்டுல வாசிக்கிற அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான் உன்னத பாட்டு 5:2 வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன்.
0: நான் நித்திரை பண்ணினேன்.
1: என் இதயமோ விழித்திருந்தது.
0: நம்ம நித்திரை பண்ணாலும் இருதயம் விழித்திருக்கணும். இருதயத்துல எந்த சோர்வுக்கும் எந்த பாவத்துக்கும் எந்த இதுக்கும் இடம் கூடாம இருந்தா கர்த்தர் நம்ம செவத்தை கட்டாயம் கேட்பார். தூங்காம விழித்திருந்தாண்ட சொல்லல. விழித்திருந்த என்ன செய்யுங்க? செவம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவர் விழித்திருந்து செவிக்க வேண்டும். கடைசி நாள் வந்துட்டோம், ரொம்ப ரொம்ப கடைசி நாள் வந்துட்டோம். சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. கடைசி நாள் வந்துட்டோம், விழித்திருந்து செவிக்க வேண்டும். இங்க சொல்றாரு மத்தியலுசு விசேஷம் 46:40-41 வசனம்.
1: பின்பு அவர்
0: சீசரிடத்தில் வந்து
1: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
0: பேதுருவை நோக்கி
1: நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க.
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பாத்தீங்களா, நம்ம என்ன செய்யணும்? ஒரு மணி நேரமாவது கர்த்தர் கேட்கிறார். ஒரு மணி ஏன் சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். உலகத்துல வர உபத்திரங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் எத்தனையோ வரும். அந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை விட்டு பிரிக்காது இருக்கிற ஆண்டவரே, உண்மை விட்டு நான் பிரியாம வாழன ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும்? ஒரு மணி நேரமாவது கர்த்தரோடு பேச வேண்டும். அல்லேலூயா. ஒரு மணி நேரமாவது அவர்கள் விழித்திருந்து செவிக்க வேண்டும். ஒரு மணி நேரம் நம்ம அவரோடு பேசணும். விழித்திருந்து செவிக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து செவிக்க கூடாதா? செவிச்சாத்த என்ன சரி, இனிமேல் வரப்போற சோதனை காலத்துல மேற்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட நீங்களும் விழித்திருந்து கர்த்தருக்காக போராடி நம்ம செவிக்க வேண்டும். செவித்தாட்டா எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும் இனிமேல் வர காலங்கள்ல. அதங்க லூக்கான் சுவிசேஷம் 21:36 வசனம்.
1: ஆகையால்
0: இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்.
0: இங்க சொல்றாரு விழித்திருந்து ஜெபம் பண்ண சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? செவம் எண்ணி விழித்திருக்கணும். செவம் பண்ணணும். செவம் பண்ணத்தான் பரலோக ராஜ்யத்திலும் போக முடியும். கிறிஸ்தவங்களா இருக்க இங்க உலகத்துல கிறிஸ்தவங்களா இருக்கலாம். இங்க நல்லா கிறிஸ்தவங்களா இருக்கலாம். நம்ம தான் நல்ல ஊழியக்கார நம்ம நினைச்சுக்கலாம். பரலோக ராஜ்யத்து போடுன்னு சொன்ன எப்பொழுதும் செவம் பண்ணி என்ன செய்யுங்க? ஏன்னா இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பன்னு என்ன செய்யணும்? இனிமேல் சம்பவிக்க போற என்ன சம்பவிக்க போகுது? பூமி எதிர்ச்சி வரப்போகுது. நல்லா சரி உண்டாக போகுது. கொள்ளை நோய்கள், பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புன்னு என்ன செய்யணும்? விழித்திருந்து செவம் பண்ணணும். இந்த பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடுவோம். வரப்போற பிரச்சனைகள் பயங்கரமா இருக்கும். பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், உத்திரங்கள், பாடுகள் எவ்வளவா வரும். அதுக்கெல்லாம் தப்பணும். அதுக்கெல்லாம் தப்பி ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும்? அதுதான் ஆண்டு வழியை நம்ம காமிக்கிறாரு. இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி தப்புன்னு என்ன செய்யணுமா? செவம் பண்ணி விழித்திருங்கள். செவம் பண்ண அருமையானவர்களே. செவ்வையிலேனா ஒண்ணுமே இல்ல. செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மொத கர்த்தர் சொன்னாரு செவத்தை, இல்ல மொத செவத்தை கேக்குறவர் சொன்னாரு. மொத என்ன எப்படி செவிக்கணும்? சோர்ந்து போகாம செவிக்கணும். ரெண்டாவது பாவங்களா இருந்தா நம்ம கர்த்தர் நம்ம செவத்துக்கு செவி கொடுக்க முடியாது. மூணாவது விழித்திருந்து செபிக்கணும். இனி 50 பேர் இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புன்னு என்ன செய்யணும், செவமண்ணி விழித்திருக்கணும். அப்பதான் இனிமேல் வர காலங்களில் நம்ம ஆண்டு ராஜ்யத்துக்கு வர முடியும். செவமண்ணி செவமண்ணி விழித்திருக்கணும். நான்காவதாக எப்படி செவமண்ணு ஆண்டு சொல்றாரு, இவுதான் ஒன்னு, இவுதான் ஒரே அதிகாரம் தான். இதுதான் புஸ்தகம் 20வது வசனம்.
1: நீங்களோ பிரியமானவர்களே,
0: நீங்களோ பிரியமானவர்களே,
1: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்,
0: நீங்க உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
1: உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு,
0: உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு
1: பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி.
0: நம்ம எப்படி ஜெபிக்கணுமா, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். மகா பரிசுத்த விசுவாசத்தை உறுதிப்படுத்திக்கணும். ஆண்டவரே, நமக்குள்ள ஒரு மனசுல ஒரு புரிதி, என்ன வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, என்னை காத்துக்கோங்க, இப்பயே என்னை பலப்படுத்திருங்க ஆண்டவரே. அதுக்குள்ள ஒரு விசுவாசம் உறுதி, மகா பரிசுத்துக்குள்ள என்ன செய்யணும், உறுதிப்படுத்திக் கொண்டு அப்புறம் என்ன செய்யணுமா, ஆவி பரிசுத்தாவிக்குள்ள செவம் பண்ணும். அதனாலதான் அன்னி பேசுற பேசுங்க பேசுறது, யாரும் பேச மாட்டேன்றீங்களே. அன்னி பேசுற பேசுறதுக்கு கஷ்டப்படுறீங்க, வெக்கப்படுறீங்க. அன்னி பேசுற பேசுனாதான் நம்ம ஆண்டுக்குள்ள வருவோம். ஆண்டுக்குள்ள நம்ம ஆத்துமா நாளுக்கு நாள் பலன் அடையும். ஹல்லேலூயா. நீங்க என்னமோ சொன்னா அது கரெக்டா கேட்க மாட்டேன்றீங்களே. சொன்னா அன்னி பேசுற பேசுறீங்க, ஒருத்தர் ரெண்டாவது பேசுவாங்க அவ்வளவுதான். மற்றவங்களும் அமைதியா இருக்கீங்க, பேசணும் அன்னை பாசில பேசணும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க.
1: அன்னிய பாசையில் பேசுகிறவன்,
0: அன்னிய பாசையில் பேசுகிறவன்
1: தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்.
0: பாத்தீங்களா, அன்னி பாச பேச என்ன செய்யும், தனக்கு எனக்கு, நான் அன்னி பாச பேசுன எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நான் அன்னி பேசுற பேசுறேன் எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நீங்க பேசுறீங்க உங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகும். அதுக்கு தான் அன்னி பேச பேசணும். ஹல்லேலூயா.
1: நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசும்படி விரும்புகிறேன்.
0: நீங்க அந்நிய பாஷையில் பேசும்படி விரும்புகிறேன். பரிசுத்த பவுல் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசணும் விரும்புகிறேன். அந்நிய பேச பேச என்ன செய்யணுமா, நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நான் பேசுறேன் எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும், நீங்க பேசுனா உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். அதுக்கு தான் அந்நிய பாச. ஹல்லேலூயா. அது பழைய ஏற்பாட்டிலே சொல்லி வச்சிருக்கிறாரு ஏசப்பா. ஏசாயின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம்.
1: பரியாச உதடுகளினாலும்,
0: பரியாச உதடுகளினாலும்,
1: அந்நிய பாஷையினாலும்,
0: அந்நிய பாஷையினாலும்
1: இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க.
0: நம்ம முத பண்ணி பேசும்போது நமக்கு பக்தி விருத்தி உண்டாகுது. ரெண்டாவது அந்நிய பேசும்போது என்ன கிடைக்குது பாருங்க, இழைப்பாறுதல்.
1: இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்.
0: கேட்க மாட்டோம். நம்ம மாதிரி மக்கள் பாருங்க அந்த காலத்துல விழுந்திருக்காங்க. இதுதான் இழைத்தவனை இழைப்பாற பண்றதும். இழைப்பாருன்னு சொன்னாலும் அவரோட அவர் ஏசப்பா பேசினாலுமே என்ன செஞ்சிருக்காங்க, கேட்காம இருந்திருக்காங்க. பாத்தீங்களா, நம்ம அப்படி இருக்க கூடாது. அலையிலுயா. இருக்க மாட்டேன்னு சொல்றாங்களா, அலையிலுயா சொல்லுங்க பாக்கலாம். கொஞ்சம் பேர் தான் சொல்லியிருக்கீங்க, எல்லாரும் கொஞ்சம் பேர் எல்லாம் சொல்லுங்க. நான் பேசுவேன் அன்னி பாச சொல்லுங்க. அன்னி பேசுற பேசுறதுதான் இழைப்பாறுதல். இழைத்தவனை இழைப்பாறு பண்ற நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, ரோமர்கள் நிறுவம் 8வது அதிகாரம் 26வது வசனம்.
1: அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று
0: அறியாமல் இருக்கிறபடியா
1: ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்
0: என்ன செய்யற பசுத்த வேண்டார். வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, சீமுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். எங்கூட சேர்ந்து ஜெபங்க. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரையுமே துதிக்கிறோமே, போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்ங்க. வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பது செய்ங்க. ஆசீர்வங்க, உயர்த்துங்கப்பா, நன்மையான காரியத்தை செய்ங்க அப்பா. பட்ட பாடுக்கும் உபத்திரத்துக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஆசீர்வத்தை தாரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீரே. ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தா மனதை புதிதாக்கும். அப்பா பலத்தை புதிதாக்கு சுவாமி. கத்தாவை பரிசுத்தில் அபிஷேகம் புதிது. எண்ணெயில் அபிஷேகம் பண்ணும் ஐயா. அக்கினியில் அபிஷேகம் பண்ணுங்க. என்ன வியாதி இருந்தால் சுகமாக்கும் ஏசப்பா. என்ன நோய் இருந்தால் சுகமாக்கும் ஏசப்பா. என்ன பலவின்றால் குணமாக்கும் ஏசப்பா. மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க. பிசாசின்கள் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் துன்பங்கள் தொல்லைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க. அப்பாவை துதிக்கிறோம். பிரகாசம் அணக்கண்களை திறந்துவிடும் ஐயா. உண்மை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கண்களை தாரு சுவாமி. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. எஸ்பாய் அவரஞ்சர் குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்கும் மக்கள் வெற்றி தாங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. ஞாபகத்தை கொடுங்க. அப்பாவை துதிக்கிறோம். சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க எஸ்அப்பா. சுகர்னால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. அப்பா கேஸ்ல கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. அண்டவரே அற்புதத்தி அசியங்களை செய்யுங்க. உங்க நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதிக நாம் மகிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் எஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி எஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்த நமச்சத்தை கேட்ட கலங்காதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331010000 0000026224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டான ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and

0: நான் விழித்திருந்து ஜெபமுன்னு எனக்கு உதவி செய்யப்பா, எனக்கு விழிப்பை தாரு, நான் தூங்கக்கூடாதுப்பா, விழிப்பு மரணத்துல எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அது மாத்திரல மத்தியின் சுவிசேஷம் 26:41
1: நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனை பிசாஸ் கொண்டு வருவான், பல விதமான சோதனையை அவன் நம்மளை எப்படா அவன் நம்மளாவது சோர்ந்து போயிருவான். அவன் சோர்ந்து போகாம ஒரு ஆத்மா எப்படா கொஞ்சம் கர்த்தருக்குள்ள இருக்காங்கன்னா அவன் எந்த விதத்துல அவனை தள்ளலாம், எந்த விதத்துல அவங்களை விட்டு கர்த்தர் விட்டு பிரிக்கலாம்னு சொல்லி ஓயாம உடைச்சிட்டே இருப்பான். அதான் சொல்றாரு, சோதனைக்குள் படாதபடிக்கு
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அதான் சொல்றாரு, சோதனை கொடுப்படாதபடிக்கு என்ன செய்ய, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவளை மேற்கொண்டிருக்கவங்க ஜெபம் தான், கர்த்தரோடு நம்ம இறுதி அணைக்கப்பட்டிருக்கணும், அப்பதான் சோதனைக்குள்பட பண்ண முடியாது. நம்ம சோதனைக்குள்பட்டு நம்ம அப்படியே சோர்ந்து போயிருவோம். சோதனைக்குள்படாதபடிக்குன்னா என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த விழிப்பு ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு விழிப்புள்ள இதயத்தை தாரு சுவாமி, என் ஆத்மத்தில் ஒரு விழிப்பை தாரும், நான் எப்பவும் செவிச்சுட்டே இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும்னு கேட்கணும். இங்கே ஆண்டவரை இயேசுக்கு அதான் சொல்றாரு. லூக்காலி சுவிசேஷம் 21:36
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: என்ன சொல்ற, அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான எண்ணப்படுற என்ன சொல்லி, இனி வரப்போற இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான எண்ணப்பட என்ன செய்யணுமா, எப்பொழுதும் செவமினி விழித்திருங்கள். இங்க விழித்திருந்து செவமனுங்கிறாரு, இங்க என்ன சொல்றாரு, எப்பொழுதும் செவமணி விழித்திருங்கள். விழித்திருக்க வேண்டும், செவமணி விழித்திருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறார் மேனவர்களே. செவமணி விழித்திருக்க, இனிமேற பல காரியங்களுக்கு பூமி அதிர்ச்சிகள், பலவிதமான யுத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புணும்னா என்ன செய்யணும், இம்மை தப்புணும். அது மாத்திர மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரோட என்ன பண்ணணும்னா, செவம் என்ன செய்யணும், விழித்திருக்கணும். செவம் மனம், செவம் செவம் எப்பயுமே நம்ம செவங்கிறது என்ன, ஆண்டவராய் இயேசுகிறிஸ்துவோட இணைந்து வாழ்றது தான், அவரோடு ஒன்றா கலக்கிறது தான். நம்ம அவரோடு அவருக்கும் நமக்கு எந்த தடை வராதபடி காத்துக்கொள்ளணும். அதனால பரிசுத்த பவுல் சொன்ன, இடைவிடாம செவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செவத்தில் விழித்திருங்க, எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இடப்படாம செவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செவத்தில் விழித்திருங்க. நம்ம ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது. இடப்படாம செவனுங்க, ஸ்தோத்திரத்தோட செவத்தில் விழித்திருங்க. அது மாத்திரல அண்ணம் ஆண்டவராக இயேசுகிறது சொன்னார் லூக்காலன்ஸ் விசேஷத்துல, சோர்ந்து போகும் எப்போதும் செவம் பண்ணுங்க. லூக்காலன்ஸ் விசேஷம் 18:1
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும்,
0: எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். என்ன சோர்வு, இனிமேல் உள்ள காலங்கள் சோர்வு, பிசாஸ் அதிகமா சோர்வை கொண்டு வருவான், பிரச்சனையை கொண்டு வருவான், குழப்பத்தை கொண்டு வருவான். அதான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், சோர்ந்து போகாம எப்பவும் ஜபம் பண்ணுங்க. சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, இனிமேல் சோர்வு வரும், சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. சோர்ந்து போகாம எப்போதும் ஜபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா, அத்தனை வழியை நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சகரியன் புஸ்தகம் 12:10
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்,
0: தாவீதின் குடும்பத்தார் மேலும்,
1: எருசலேம் குடிகள் மேலும்,
0: எருசலேம் குடிகள் மேலும்
1: கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன்,
0: விண்ணப்பங்கள் ஆவி ஊற்றுவேன். பாத்தீங்களா, நம்ம கிருபை நாவி விண்ணப்பங்களை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிற, நம்ம கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே கிருபை நாவி விண்ணப்பங்கள் ஆவி ஊற்றும், ஆண்டவரே கிருபை நாவி எனக்கு வேணும் அப்பா, விண்ணப்பங்கள் ஆவி வேணும் தாங்கப்பா. நான் சோர்ந்து போக எப்பவும் செவம் பண்ணணும், நான் விழித்திருந்து செவிக்கணும். நான் சோதனைக்குள் பட பண்ணாம இருக்கணும்னா என்ன செய்ய, விழித்திருந்து நம்ம செவிக்கணும். ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு, இனி சம்பவிப்பாலே இவைகளுக்கெல்லாம் தப்பி மனசுக்கு மரக்கு முன்பாக இருக்க பாத்திரோட என்ன பண்ணுன்னு சொல்லி செவமணி விழித்திருங்க சொல்லி வச்சிருக்காரு. நமக்கு வழி இதுதான், வழி இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கிறார். நானே அதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் சீவனமா இருக்கிறேன்னு சொல்லி எல்லாமே சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம இன்னும் அசதியா அலட்சியமா இருப்போமானா கத்து வரும்போது நம்ம நினைச்ச முடியாது. அவர் வருகைக்கு ரொம்ப போக முடியாது. கர்த்தர் வரப்போறாரு, சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. கர்த்தரை கேளுங்க, கிருபையினாவை விண்ணப்பத்தினாவை தாங்க ஆண்டவரே, கிருபையினாவை தாங்க ஏசப்பா, விண்ணப்பத்தினாவை தாங்க ஏசப்பா சொல்லி ஆண்டவரை கேட்கணும். முதல்ல என்ன செய்யணும், விசுவாசம் இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இரண்டாவதாக அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பினாதான் பரலோகத்துக்கு போக முடியும். மூன்றாவது நம்ம செபிச்சுட்டே இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். கடைசியாக ஏசாயின் புஸ்தகம் 40:9-10
1: சியோன் என்னும் சுவிசேஷிகையே,
0: சியோன் என்னும் சுவிசேஷிகையே,
1: நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு,
0: உயர்ந்த பர்வதத்தில் ஏறு,
1: எருசலேம் என்னும் சுவிசேஷிகையே,
0: எருசலேம் என்னும் சுவிசேஷிகையே,
1: நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு,
0: நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு,
1: பயப்படாமல் சத்தமிட்டு,
0: பயப்படாமல் சத்தமிட்டு,
1: யூதா பட்டணங்களை நோக்கி,
0: யூதா பட்டணங்களை நோக்கி,
1: இதோ உங்கள் தேவன் என்று கூறு,
0: இதோ உன் தேவன் என்று கூறு,
1: இதோ
0: இதோ
1: கர்த்தராகி ஆண்டவர்,
0: கர்த்தராகி ஆண்டவர்
1: பராக்கிரமசாலியாக வருவார்.
0: பராக்கிரம எப்படி வரப்படுறாரு? ஆண்டவர் ஏசுகிறது பராக்கிரமசாலியா வருவார்.
1: அவர் தமது புயத்தினால் அரசாளுவார்,
0: அவர் தமது புயத்தினால் அரசாளுவார்.
1: இதோ
0: இதோ
1: அவர் அளிக்கும் பலன்,
0: அவர் அளிக்கும் பலன்
1: அவரோட கூட வருகிறது,
0: அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது.
1: அவர் கொடுக்கும் பிரதிபலன்,
0: அவர் கொடுக்கும் பிரதிபலன்
1: அவருடைய முகத்திற்கு முன்பாக செல்கிறது.
0: அவர் கொடுக்கும் பிரதிபலன் முகத்துக்கு முன்பாக செல்கிறது. உங்களுக்கு தேவைன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லுங்க, இயேசுக்கு வரப்போற பராக்கிரம சாலை வரப்போற எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. நாம் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். தேவன் வரப்போறார், தேவன் வரப்போற எல்லாருக்கும் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? கர்த்தர் வரப்போறார். இங்க சொல்றாரு என்னெல்லாம் நம்ம சூசியத்தை அறிவிக்கணும், நம்ம கத்துட்டு கர்த்தர் பெற்று எல்லாருக்கும் சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்றாரு பாருங்க, ஏசாய புஸ்தகம் 52:7
1: சமாதானத்தை கூறி,
0: சமாதானத்தை சொல்லி, சமாதானத்தை எல்லாருக்கும் என்ன சொல்லணும், சமாதானம் கர்த்தர் தான் தருவாரு அப்படின்னு சொல்லி சமாதானத்தை கூறி,
1: நற்காரியங்களை,
0: நற்காரியங்களை
1: சுவிசேஷமாய் அறிவித்து,
0: நல்ல காரியத்தை ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, நமக்காக மரித்து மூணார் உயிரோடு எழுந்தார். நற்காரியத்தை என்ன செய்யணும், சுவிசேஷமா அறிவிக்கணும். கர்த்தர் எனக்காக தான் மரிச்சாரு, எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறாரு. உங்களையும் ஆண்டவர் மீட்டுக் கொள்வார், உங்களுக்காக மரிச்சிருக்கிறாரு, நீங்க விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி நற்காரியத்தை சுவிசேஷமா அறிவித்து,
1: ரட்சிப்பை பரிசித்தப்படுத்தி,
0: ஆண்டவர் ஒருதான் ரட்சிக்க முடியும், பாவத்தில் விடுதலை இல்லையா, அவர் உங்களை ரட்சிப்பாருன்னு சொல்லி நம்ம சொல்லணும்.
1: உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று,
0: உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று
1: சியோனுக்கு சொல்லுகிற,
0: சியோனுக்கு சொல்லுகிற
1: சுவிசேஷனுடைய பாதங்கள்,
0: சுவிசேஷனுடைய பாதங்கள்
1: மலைகளின் மேல்,
0: மலைகள் மேல்
1: எவ்வளவு அழகாயிருக்கின்றன.
0: ஆண்டவரை பத்தி சொல்ற பாதங்கள் கர்த்தர் சொல்றாரு எவ்வளவு அழகா இருக்கிறது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவற்றை வாங்க. அவர்தான் உங்களுக்காக ரத்தத்தை செஞ்சிருக்காரு, உங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உங்களுக்காக ரத்தத்தையே செஞ்சிருக்கிறாரு, மரித்தார், மூணாவது நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. அவர்கிட்ட வாங்க, அவர் ஆச்சரியம் பண்ணுறாரு என்ன சொல்லி எல்லாருக்கும் நம்ம அவரை பத்தி சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம அழைக்கிறார். அப்படி சொல்லும் போது என்ன கொடுக்கிறாரா? வேதத்துல வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்,
1: அவனவனுடைய கிரியைகளின்படி,
0: அவனவனுடைய கிரியைகளின்படி
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னோட கூட வருகிறது,
0: என்னோட கூட வருகிறது. நீங்க கர்த்தரை பத்தி சொல்லுவீங்கன்னா, கர்த்தருக்காக எதையாவது செய்வீங்கன்னா, கர்த்தர் வரும்போது அவர் நம்ம கழிக்கிற பலன் அவரோடு கூட வரும். ஆண்டவருக்காக எதையாவது நம்ம செய்யணும் பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் சொல்லணும், நன்மைகளை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். அது 66 வாசிக்கிறோம் 16
1: தேவனுக்கு பயந்தவர்களே,
0: தேவனுக்கு பயந்தவர்களே
1: நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள்,
0: நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள்,
1: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்,
0: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். தேவனுக்கு பயந்தவர்கள் எல்லாரும் வந்து கேளுங்க, அவர் என் ஆத்மா செய்ததை சொல்லுவேன். உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் அதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. வேற எதுவா சொல்ல வேண்டும், தேவையில்லாத எது நம்ம சொல்ல வேண்டாம். உங்க ஆத்மாக்கு கர்த்தர் என்ன செய்யிருக்க அதை சொல்லுங்க. 1 Corinthians 9:16 சுவிசேஷத்தை
1: நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை.
0: அது
1: என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ.
0: இயேசு கிறிஸ்து பற்றி மற்றவங்களுக்கு சொல்லாம நமக்கு என்னவா? எனக்கு ஐயோ. கர்த்தர் பற்றி நம்ம சொல்லணும். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டவர் சொல்லாமா? ஆண்டவரே, நம்ம வீட்டு சொல்ல எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் இது வரைக்கும் நான் சொல்லாம இருந்துட்டப்பா, மேலும் பற்றி சொல்லணும். ஆண்டவரே, அப்பதான் கர்த்தர் சொல்றதுன்னா நான் வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் போல என்னோட கூட வருது. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க கர்த்தருக்காக, அந்த பலன் தான் ஆண்டவர் கொண்டு வருவார். இப்ப வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
0: அவன்
1: அவனுடைய கிரியைகளின்படி.
0: அவனவன் கிரியில் என்ன கர்த்தருக்கா கிரியை செய்தீங்களோ அவன் அவனுடைய கிரியின்படி.
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்.
0: என்னோட
1: கூட வருகிறது.
0: ஆமாங்களே, கர்த்தரை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். நம்ம எதை சொல்லணும்? நம்ம ஆத்மா செய்த நன்மை எல்லாருக்கும் சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் செஞ்சாரு, உங்களுக்கும் கட்டாயம் செய்வார். இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அது நம்ம இந்த கடமை. முதல்ல நம்ம விசுவாசமா இருக்கணும். ரெண்டாவது, நம்ம பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும். மன்னிப்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். மூணாவது, நம்ம செபிக்கணும். நாலாவது, சுவிசேஷத்தை நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும்? கர்த்தர் நமக்கு செய்த நன்மை எல்லாருக்கும் சொல்லணும், மறைச்சு வைக்க கூடாது. சுவிசேஷத்தை சொல்லாவிட்டா உனக்கும் எனக்கும் ஐயோ. உப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுமா? ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது நம்மை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, ஞானத்தை கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எத்தனையோ காலங்கள் என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் உண்டுன்னு இருந்துட்டேன். ஆண்டவரே, இது வரைக்கும் பற்றி சொல்லல, நான் சொல்லுவேன்ப்பா. எனக்கு ஒப்பு கொடுக்கறேன், ஒப்பு கொடுக்கலாமா?
2: கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். நாம் தேவ செய்தியில கேட்டோம், நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார். ஏன் மௌனமாயிருக்கிறார்? நாம் எல்லாம் கர்த்தரிடம் வர வேண்டும் என்று தான் அவர் பொறுமையோடு நமக்காக மௌனமாய் காத்திருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தரே சொல்லி சென்ற அனைத்து வாக்கு தத்தங்களும் இப்பொழுது நிறைவேறிய வண்ணமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தரின் மகிமையின் வகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும்.

தேவன் வருவார், சீக்கிரம் வருவார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேலின் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொன்னார். கர்த்தாவே, என் உள்ளத்திலே விசுவாசத்தை துவங்குங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? அவர் தான் விசுவாசத்தை துவங்குறவர். பாரமெல்லாம் என்னை விட்டு அகன்று போகணும், பாவமெல்லாம் என்னை விட்டு அகன்று போகணும், என் உள்ளத்தில் விசுவாசத்தை துவக்குங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் கர்த்த நோக்கி அர்ப்பணிக்கலாம் இப்பொழுது. தேங்க்யூ லார், நன்றி ராஜா. வாய் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். நன்றி தகப்பனே, எனக்குள்ள விசுவாசம் வேண்டும் ஆண்டவரே. ஏனோக்கு விசுவாசத்தினாலே அவர் மரணத்தை காணாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாராம் பரலோகத்திற்கு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக விசுவாசத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணலாமா? இரண்டாவது, மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். மீதலை விட்டு திரும்புகிறவர்களுக்காக கர்த்தர் வரப்போகிறாராம். சங்கீதக்காரனை போல ஜெபிக்கலாமா? என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்குங்கப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, எனக்கு இறங்கும் ஆண்டவர். என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன். என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி வாய் திறந்து ஜெபிங்களா? வாய் திறந்து ஜெபிப்பீங்களா? தேங்க்யூல்லா, நன்றி ராஜா. எந்த நிலைமை விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்ப என்று சொன்னார். நம்ம எங்கு விழுந்திருக்கிறோமோ அர்ப்பணம் செய்து இன்றைக்கு எழுந்து வருவோமா? கர்த்தரிடம் இளைய மகன் எழுந்து அப்பாட்ட வந்தா இன்றைக்கு நாம் ஏசப்பாட்ட செல்வோமா? தகப்பனே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும், எங்கள் வாழ்க்கையை புதுப்பியும் ஆண்டவரே. எங்களை முழுமையை மாற்றும் ராஜா. வாய் திறந்து ஜெபிக்கலாம். மூன்றாவதாய், இயேசு சொன்னார், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் விழித்திருக்க வேண்டும்? இயேசு சொன்னார் மீண்டும், நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்கள். ஒருவேளை விழித்திருந்து நாம் ஜெபிக்காவிட்டால் சோதனையிலே சிக்கி விடுவோம். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கணுமா? ரெண்டாவது, ஏன் நாம் விழித்திருந்து ஜெபிக்கணுமா? இனி சம்பவிக்க போற இவர்களெல்லாம் நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாகவும், மனிதகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமல்லாக எண்ணப்பட வேண்டும் என்றாலும் நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கணும் சொன்னார். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். எல்லாம் வாய் திறந்து ஜெபிக்கலாம் அப்பா. அந்த ஜபாவியே, சகரியா 12:10 சொன்ன விண்ணப்பங்களின் ஆவியே எங்கள் மீது இப்பொழுது ஊற்றும் ஐயா. அந்த விண்ணப்பங்களின் ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவர். இரவு பகலாய் நாங்கள் ஜெபிக்கணும். அந்த ஜெப தாகம் எங்களுக்கு உண்டாகும். பின்மாற்றத்தை எடுத்து போடும், சோர்வை எடுத்து போடும். நாங்கள் நல்லா ஜெபிக்க அந்த ஜப ஆவி எங்களுக்கு தாரும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம், அர்ப்பணித்து ஜெபிங்க. நான்காவது சொன்னார், கர்த்தர் வரப்போகிறார். ஆகவே எஸ்ரேம் சியோ என்னும் சுவிசேஷியே, சப்தமிட்டு கூப்பிடு, உன் தேவன் வருகிறார் என்று சொல்லு என்று சொன்னார். ஆம், இயேசு வரப்போகிறார். அவர் வருகைக்கு முன்பதாக இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் ஊர் முழுதும் உலகம் முழுதும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அவர் ஊழியத்தை செய்ய அர்ப்பணிப்பீங்களா? ஒருவேளை ஊழியத்துக்கு அர்ப்பணித்து சோர்ந்து போய் பின்வாங்கி இருக்கிறீங்களா? இன்றைக்கு மீண்டும் சொல்லுவோம், ஆண்டவரே இலைப்படையாமல் அப்பா சோர்ந்து போகாம உங்க ஊழியத்தனை ஜாக்கிரதையோடு கவனத்தோடு செய்ய எனக்கு கிருபை கொடுங்க. என் அசதியெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஊழிய வாஞ்சை எனக்கு மீண்டும் தாரும். வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆம், சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஒருவேளை சுவிசேஷத்தை நாம் அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் எச்சரிக்கிறார். வாய் திறந்து ஜெபிக்கலாமா? தேவன் என் ஆத்மாவுக்கு செய்ததை நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். சமாதானத்தை பற்றி சொல்வேன். நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்வேன். தேவனுடைய ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துவேன். தேவன் ராஜரிகம் பண்ண வரப்போகிறார் என்று நான் சொல்லுவேன் என்றெல்லாம் தீர்மானம் செய்ய இன்றைக்கு அவரது ஊழியத்தை செய்ய அர்ப்பணம் செய்ய. ஏற்கனவே அர்ப்பணித்தவங்க ஒருவர் பின்வாங்கி இருந்தா இன்றைக்கு தேவனே என்னை உயிர்ப்பியும், நமது ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு செய்ய எனக்கு கிருபைத்தாங்க. எல்லாம் கர்த்த நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம், அர்ப்பணிக்கலாம். தேங்க்யூ லார்ட். அப்பா, எனக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் வருவார், மௌனமா இறார் என்று சொன்னீங்களே. நீ சொல்லி சென்ற எல்லா வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது அப்பா. எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஒரு போதும் விசுவாசம் அப்பா எங்கள் உள்ளத்தை விட்டு போயிடக்கூடாது அப்பா. எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க. இந்த விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் எங்கள் மீது ஊற்றுமடிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். விசுவாசத்தினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவர். அப்பா, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் கேட்டார்களே, நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எங்கள் அவிசுவாசங்களை நீக்கி போடுங்க. எங்கள் விசுவாசத்தை அப்பா உள்ளத்திலிருந்து ஒரு நதியை போல ஓட செய்யுங்கப்பா. விசுவாசத்தை துவக்கிறவர் நீர்த்தானப்பா, முடிக்கிறவர் நீர்த்தானப்பா. ஒரு போதும் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். பேதுருவை பார்த்து, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் ஜெபிக்கிறேன் என்று சொன்னீரே. ஒரு

0: விசுவாசி என்று சொன்னீர். கடைசி காலத்திலே கடைசி நேரத்தில் அவர் பார்த்து சொன்னேன், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காய் நான் வேண்டிக் கொண்டேன்னு சொன்னீரே. எங்களுக்கும் இந்த விசுவாசம் ஒளிந்து போக கூடாது ஆண்டவரே. எந்த பிரச்சனையை பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ளும் அப்பா. மாத்திரமல்ல நாங்கள் மனம் திரும்பணும் அப்பா. எங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் திரும்ப எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா மீறுதல்களில் இருந்தும் எங்களை விடுதலையாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்து தவறே செய்து செய்து பின்வாங்கி விடக்கூடாது ஆண்டவரே. இளைய மகன் எப்படி உங்களிடம் திரும்பி வந்தாரோ அதே போல எங்களையும் மூட இணைத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா மீறுதல்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இரவு பகலாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னீரே. ஆமாப்பா, சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இனி சம்பவிக்க போற எல்லா உபத்திரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் இக்கட்டுக்கும் நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். உமக்கு உண்பாய் நிற்க பாத்திரவனாக எண்ணப்பட வேண்டுமானால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னீரே. அந்த விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த விண்ணப்பத்தின் ஆவியை, விண்ணப்பங்களின் ஆவியை எங்கள் எல்லார் மீது கர்த்தர் ஊற்றுமடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூப்பா. அப்பா, அது மாத்திரமல்ல, நீர் வரப்போகிறீர் என்ற செய்தியை, அப்போ உங்க ரட்சிப்பை, நல்ல காரியங்களை, சமாதானத்தை, நீர் ராஜரீகம் பண்ண போகின்ற காரியங்களை நாங்கள் பூமி முழுவதும் சொல்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உங்க ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு செய்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்கள் சோர்வுகள், அசதிகள், வேதனைகள், எங்களுடைய எல்லா பாரத்தை எடுத்து போட்டு நாங்கள் அசதி இல்லாமல் ஜாக்கிரதையோடு கவனத்தோடு உங்க ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறாண்டு. அப்பா, எங்களுக்கு தாழ்த்து கொடுக்கிறோம் அப்பா. வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். எதை விதைத்தாய் அதையே அறுப்பாய் என்று சொல்லி நாங்கள் பாடினோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை, நாங்கள் நீதியை விதைக்க மெய்ப்பலனை பெற்றுக்கொள்ள, சீக்கிரம் வரப்போகிறோம் எடுத்திருந்த பலனை பெற்றுக்கொள்ள, மோடு நாங்கள் வாழ, மூடு அரசால எங்களுக்கு கிருபை கொடுங்க. செய்வதற்காய் கோடானுக்கு நன்றி. அர்ப்பணிக்கிற பிள்ளைகள், அர்ப்பணிக்கிற குடும்பங்கள் எல்லாரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். செய்ய போவதற்காய் உமக்கு நன்றி ராஜா. நன்றி அன்பானவர்கள், இப்பொழுதும் நம் அனைவரின் ஆசீர்வாதத்திற்காக நமது அன்பு சகோதரி அவர்கள் இப்பொழுது ஜெபங்களை ஏறெடுப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து நாம் யாவரும் நமது இணைந்த ஜெபங்களை ஏறெடுப்போமா? எல்லாரும் ஜெபிங்க. என்ன ஆசீர்வாதம் தேவை? கர்த்தரிடத்தில் அர்ப்பணிங்கள். உங்கள் கண்ணீரை அவர் பார்க்கிறார். உங்கள் ஒருங்குண்ட இருதயத்தை அவர் காண்கிறார். உங்கள் வேதனைகள், பாரங்கள் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் நிச்சயம் தருவார். அவர் சித்தத்தின்படியே அதை செய்வார். நம்ம எல்லாரும் வாயில திறந்து இப்ப ஜெபிக்கலாமா? எல்லாரும்
1: எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவரையுமே துதிக்கிறோம். அண்டு வரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அந்த பாப்பா வார்த்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, பக்தி வரைத்தை தாங்கப்பா. செபத்தில் உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்ய, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கோங்க ஏசப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிற தேவ நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா? கெஞ்சுகிறோம் கட்டாவே அப்பாமே, துதிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிற தேவன் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பலவீனத்தினால கஷ்டப்படுறாங்களோ சுகமாக்குங்கப்பா, குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. அன்றுவரே கிட்டே குணமாக்குங்கப்பா, பலவீனத்தை குணமாக்க, ஆட்டு பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் உடைத்துப்படுங்க, பிசாசன்கள் அழித்துப்படுங்கப்பா. கொரோனா கொள்ளை நோய் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. டீக்காலாபா, ஷாக்காலாபா, கொரோனா கொள்ளை நோயில் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. அற்புதத்தை செய்ய, அசியங்களை செய்ய, கத்தோடி வல்லக்கரம் தொட வேண்டும். இப்படி கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம் ஐயா. இப்படி வல்லம் இறங்கட்டும், இப்படி வல்லம் இறங்கட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள வேண்டுமா? கெஞ்சுகிறோம் கத்தாவே, கெஞ்சுகிறோம் அப்பா. அம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம் ஐயா. கால் வலி, முட்டி வலி எல்லாம் குணமாக்கிருங்கப்பா, குணமாக்கிருங்க ஏசப்பா. நடக்க முடியாது பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. இயேசுவே, முடி வல்லமை அனுப்பி குணமாக்குங்கப்பா. நடக்க முடியாத மக்களுக்கு நடக்கிறது பலன் கொடுங்கராச்சா. முடி வல்லம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஐயா. அன்பின் தகப்பனே காப்பா, தலையில கட்டி குணமாக்குங்க, கருப்பு பையில கட்டி குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க ஐயாமை துதிக்கிறோம். கடன் பிரச்சனை மாற்ற வேண்டும் ஐயா, கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா, அதிசயங்களை செய்ய வேண்டும் அப்பா, ஆசீர்வதிக்க வேண்டும். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தர வேண்டும் ஐயா, கண்ணீரை துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்ய. தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பாமை துதிக்கிறோம் அப்பா. அதே போல தகப்பனே, அப்பா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க கவலையெல்லாம் மாத்திருங்கப்பா. பெரிய காரியத்தை செய்ய படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. உண்மை தேடம் எண்டிக்கொள்ள உதவிச்சிங்கப்பா. எல்லாருமே செபிக்கணும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவங்க எல்லாருமே தேடம் எண்டிக்கொள்ள உதவிச்சிங்க. பலத்த காரியத்தை செய்ய கிருபையின் ஆவி விண்ணப்பங்களாவே எல்லாருமே ஊற்ற வேண்டும்னு செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடியாது செபிக்கிறோங்க. நாம் மக்கிப்பிடட்டும். எல்லா துதிக்கா நாம் மக்கிக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB0COONOO, அக்கவுண்ட் நம்பர் 10491000000229. மே காட் பிளஸ் யூ.
2: எங்களின் ஏசிலம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
0: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ்
3: 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 வசனம்.
1: முடிவு பரியந்தமும்
0: நிலை நிற்பவனே
1: ரட்சிக்கப்படுவான்.
0: முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படும். இப்ப நம்ம நல்ல ஆண்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற உண்மைதான். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குழப்பங்கள் வரும்போது ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்ம வந்து என்ன சும்மா நீ பைப்பில் வச்சுட்டே இருக்கிற, சும்மா செவத்திட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம குழப்பும் போது நம்ம எத்தனை பேர் சோர்ந்துடுறோம் இல்லையா? உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம், உலகத்துல தான் இருக்கிறோம், அது மேல உலக காரியத்தை நம்ம இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லி குழப்பறவங்க நிறைய பேர் இல்லையா? அவங்க வார்த்தை கேட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பின் வாங்கி போயிடக்கூடாது, செவத்தை விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுவே கூடாது. சொல்லுவாங்க இன்னும் நீ அங்கே செவத்து போனதுல இருந்து தான் என்ன உனக்கு பார்க்க கூட முடியறதில்ல, செவமும் பண்ணணும், நம்ம எல்லாரோட ஐக்கியமா இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்றது முடிபிறந்த நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படும். முடிபிறந்த நிலை நிக்கல என்ன செய்யணும்? முதல்ல என்ன தேவை? முதல்ல வேத வாசிப்பு அதிகமா தேவை. அதுதான் கர்த்தர் வேதம் கால்களுக்கு தீபம், பாதிக்கு வெளிச்சம். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? செவம், பரிசுத்தவன் அபிஷேகம், ஐக்கியம், எல்லாமே நமக்கு தேவை. இருந்தா தான் முடிபிறந்தமும் நடிச்சிருக்க முடியும். ஒரு காரியம் இருந்துட்டு அது மாத்திர உபாசமா நம்ம இருக்க வேண்டும். உபாசத்தை கட்டாயம் நம்ம இருக்கணும். வாரத்துல 2 இருக்கணும். மத்தியான நிறைய பேர் உபாசமே இருக்கிறது இல்ல. மத்தியான சுவிசேஷம் 17:21 வசனம்.
1: இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது.
0: உள்ளத்தை கெடுக்கிற பிசாசு தான் தெரியுமா? உள்ளத்துல எண்ணத்தை மாறி மாறி சிந்தனை கொண்டு உள்ளத்துல பிசாசு நம்ம மேல வரமாட்டான். பிசாசு என்னச்சுவான்? உள்ளத்துல கொண்டு குழப்பறது, யோசனை கொண்டுறது, இப்படி செய்ய அப்படி செய்ய, இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா? கொஞ்ச நேரம் செய்ய முன்ன கொஞ்ச நேரம் வேகத்து வாசிக்கணும், கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கணும். கொண்டு யாரு? பிசாசு. செபத்தினாலும் உபாசத்தினாலும் இந்த ஜாதி பிசாசு
1: ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவிதத்தினாலும் புறப்பட்டு போகாது.
0: வேற எதுலேயும் என்ன செய்யாது? புறப்பட்டு போகாது. பிசாசு நம்ம மேல வராது. இப்ப எல்லாம் பிசாசு தந்திரன்னு தெரியுமா? மேல வர்றது இல்ல. அப்படியே எண்ணத்தை சிதறடிப்பா, சிந்தனை சிதறடிப்பா, குழப்பத்தை உண்டாக்குவா, யோசனை உண்டாக்குவா, நமக்கு தெரியாமையே நம்ம அதுல விழுந்துருவோம். அதுதான் கத்திரி வேதம் சொல்றது. இந்த சாதி பிசாசு என்ன செய்யணும்? முத செவ்வாய், ரெண்டாவது உபாசம், அதே மாதிரி பரிசுத்தவான் அபிஷேகம், தேவனுடைய வசனம் நிறைய வந்தாலும் வாசிக்கிறீங்களோ அப்படிதான் கத்திரி வருகைக்கு நடிச்சிருமா தான் கத்திரி வேதம் சொல்றது. முடிவெறியும் தான் நலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். இல்லை உலகமும் வேணும், இயேசுசாமி வேணும் நினைச்சா கட்டாயம் நம்ம நடிச்சிருக்க முடியாது. கத்திரி வேதம் அப்படின்னு சொல்றேன். ஒவ்வொரு இடத்திலும் வேதனையும் துன்பங்கள் நிறைஞ்ச காலங்கள், அதான் ஆண்டவர் சொன்னார் முடிவரை நல்ல நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். லூக்கான் சுவிசேஷம் 22:28 வசனம்.
1: மேலும்
0: எனக்கு நேரிட்ட
1: சோதனைகளில்
0: என்னோட கூட
1: நிலைத்திருந்தவர்கள் நீங்களே.
0: ஆமாங்க, பாருங்க, சோதனைகள்ல கத்தரோட நிலைச்சிருந்தவங்க யாரு? அவர் சீசரில் பார்த்து அன்றை சொல்றார், எனக்கு நேரிட்ட சோதனை நிலைத்திருந்தங்கள் நீங்களே. அதுக்குன்னு சோதனை வராதுன்னு இல்லை. சீசர்களுக்கும் நம்மள மாதிரியே தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. அதே போல நமக்கு சோதனை வரதான் செய்யும். அதான் ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சோதனையில் நிலைத்திருந்தவங்க நீங்க தான். நமக்கு அதுக்குன்னு சோதனை வராது, இல்லை அதெல்லாம் சோதனையில் இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த சோதனையில் நிலைச்சிருக்குன்னு சொன்னா நம்ம அதிக நேரம் கர்த்தரோடு நிலைச்சிருக்கணும். அதான் சோதனையில் என்னோடு நிலைச்சிருந்தவங்க நீங்க தான் சொல்லி யாரை பத்தி சொல்றாரு? சீசில பத்தி. எத்தனையோ பேர் அப்பத்துக்கா வந்தாங்க, எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்துக்கா வந்தாங்க, நிலைச்சிருந்த ஆண்டுடைய சீசர்கள் மட்டும்தான். அதே போல நம்மளும் கர்த்தருடைய சமயமா இருக்கு, நம்மளும் கர்த்தருத்துல நிலைச்சிருக்க வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுறது. வெளிப்படுத்த விசேஷம் 21:24 வசனம்.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: ரட்சிக்கப்படுற ஜனங்க தான் ஆண்டின் வெளிச்சத்துல நடப்பாங்க. நம்ம ரட்சிப்பில்லைன்னு எங்க நடக்கிறோம், என்ன நடக்கிறோம் நமக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்டாதான் கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோமா, கர்த்தர் பிரியமில்லாம நடக்கிறோமா, என்ன செய்யணும்னு தெரியாது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்றது. முடிவிறந்து நிலை நிலைப்போனோ ரட்சிக்கப்படும். இங்க வேதம் சொல்றது ரட்சிக்கப்பட்டவன் தான் அவர் வெளிச்சத்துல நடப்பார்கள். எந்த அளவுக்கு நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை கெட்டி சேர முடியும். எந்த அளவுக்கு சவம் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு உபாசம் பண்றீங்களோ, பரிசுத்தாவில் நிலைச்சிருக்கீங்களோ அப்பதான் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்க முடியும். வேற எந்த விதத்திலையும் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்க முடியாது. அருமையானவர்களே, நம்ம மறந்தே போகாதீங்க. அதான் கர்த்தருக்கு ரட்சிக்கப்படுங்க தான் என்ன செய்வாங்களா, வெளிச்சத்துல நடப்பார். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்க முடியாது. நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யறோம், நல்லா தானே இருக்கோம், கரெக்டா தானே இருக்கோம், நம்ம சர்ச்சி போறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாமே செய்யறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் ஆண்டவருக்கு தெரியாம ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருக்க முடியும். அல்லேலூயா. நேரப்பிச்சல நான் எப்பயும் ரட்சிக்கப்பட்ட, நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க, அது உண்மையே இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தா நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்ம தொண்ணூத்தன சங்கீதம் எல்லாருக்குமே தெரியும், நீடித்த நாட்கள் அவளை திருப்தி ஆக்கி ரட்சிப்பவனுக்கு காமிப்பேன். தொண்ணூத்தன சங்கீதம் கடைசி வசனம், நீடித்த நாட்கள் அவனை திருப்தி ஆக்கி ரட்சிப்பவனுக்கு. நீடித்த நாட்கள், அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும்
1: நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி,
0: நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி
1: என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.
0: என் ரட்சிப்பை அவனுக்கு காமிப்பேன். ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் நம்ம என்ன போறது பார்த்தா சரியா ரைட்டா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் என்ன செய்யறோம்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த ரட்சிக்கப்படாட்ட நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு கேட்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படை வாழ்த்து பாருங்க. பிலிப்பேர்ல வாழ்த்து பாத்தீங்கன்னா, பிலிப்பேர் நாலு அதிகாரத்துல ஏழாவது வாழ்த்து பாருங்க, ஆறு ஏழு,
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்.
0: கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒன்றுக்குமே என்ன செய்யாதீங்க, கவலைப்படாமல் சொல்லிட்டாரு.
1: எல்லாவற்றையும் குறித்து
0: போதும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எபிரேயர் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம்,
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து,
0: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
1: நாம் கவலை அற்றிருப்போமானால்,
0: கவலை அற்றிருப்போமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்,
0: தண்டனைக்கு எப்படி எப்படி பார்த்துக்கோ. இங்க என்ன சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாது சொல்லி இங்க சொன்ன ஆண்டவராக இயேசுக்கு இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, ரட்சிப்பு குறித்து கவலை அற்று இருப்போமானால் வருகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ. ஆமாவிமானவர்களே, ரட்சிக்கப்படாட்டா வரப்போற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும். எத்தனையோ சன்னங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேரு, எத்தனையோ பேர் வாழ்ந்துருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, சர்ச்சைக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு என்ன இல்ல, கவலையே கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா படலையங்கிற கவலை கிடையாது. ஏதோ சர்ச்சி போற வர வந்துடுறோம் அவ்வளவுதான். இங்க சொன்னார் ஆண்டவரை ஏசுகிறது பரிசுத்த பவுலையும் ஏத்தமாக என்ன சொன்னாரு, ஒன்றுக்கும் கவலைப்படும். இங்க என்ன சொல்றாரு, ரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போமானா வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கள். என்ன தண்டனை, அரகத்து போற தண்டனை, வேற தண்டனை இல்ல. ரட்சிக்கப்படாட்டேன் பர்வத்துக்கு நிச்சயமா நம்ம எங்க போக முடியாது, பர்வத்து கட்டாயம் போகவே முடியாது. ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் அதான் கத்தடி வேதம் நமக்கு வாசித்தோம். ரட்சிக்கப்பட்டால் எங்க நடப்பாங்க, வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப ரட்சிக்கப்படட்ட அதான் கத்தடி வேதம். ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். என்ன தண்டனை, அதுதான் நரகம். அருமையானவர்களே, ரட்சிப்பை குறித்து கவலை அற்ற இருப்பீங்கன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நாளை நம்முடையதல்ல. சங்கீத புஸ்தகம் 24வது சங்கீதம் 3வது வசனம் 4வது வசனம்,
1: யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்,
0: யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: யார் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
1: கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
0: கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
1: இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து.
0: முதல்ல என்ன இருக்கணும், கையில என்ன வேணும், சுத்தம் வேணும். ரெண்டாவது, இருதயத்துல மாசு இல்லாம இருந்து
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: நாய்க்கு ஆத்தும என்ன செய்ய ஒப்புக்கொடாமலும் கபடவா ஆணையிடாமல் இருப்பவனே கர்த்தருடைய பரிசுத்த பருவத்துல ஏற முடியும். முத பாக்கணும், கையில என்ன செய்யணும், சுத்தம். நம்ம எங்கேயோ எல்லாம் வேலை செய்யறோம், இங்கேயோ போறோம், அங்க போறோம், அதனால கையில என்ன இருக்கணும், சுத்தம். சுத்தம் என்ன, கை கழுவாம இருக்குது, அதான் சுத்தம். அது இல்ல, கை கழுவும் போல எப்ப பார்த்தாலும் சோப்பு போட்டு கழுவணுமா, அந்த சுத்தத்தாண்ட சொல்லல. ஒரு சின்ன துரும்பு கூட மற்றவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அதான் அப்படி அப்படி வாழ முடியுமா நினைக்கிறீங்களா, வாழ்ந்துருக்க பக்தர்களை பார்ப்போம். கையில மற்றவங்க பொருளை ஒரு சின்ன பொருள் கூட எடுக்கூடாது. அருமையானவர்களே, இந்த உலகத்துல நம்ம ஒண்ணு கொண்டு வந்தும் கிடையாது, ஒன்னா கொண்டு போறது இல்லையா. எத்தனை என்ன இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு பைசா கூட ஒரு சின்னது கூட கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்தும் இல்ல, ஒன்னும் கொண்டு போறதும் இல்லை. அதனால கையை நம்ம சுத்தமா காத்துக்கணும். ஒருத்தர் மற்றவங்க பொருள் நம்ம இருக்குமானா திருப்பி கொடுத்துருங்க. எத்தனையோ ஆண்டவங்களுக்கு சொல்ல சொன்னாரு, நிறைய பேர் கொடுத்த மாதிரி தெரியல. அததான் சொல்றாரு, கையில சுத்தம் உள்ளவனும் மற்றவங்க பொருளை ஒரு 10 பைசா கூட நம்ம போய் நம்ம எடுக்க கூடாது. 10 பைசா கூட மற்றவங்க வீட்டு நம்ம மற்றவங்க 10 பைசா பொருள் கூட நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஹலேலூயா. யார் பொருளாவது இருக்குமானால், யார் புஸ்தமாவது இருக்குமானால், யாருடைய பேனாவது இருக்குமானால், யாருடைய கேசட் இருக்குமானால், இன்னும் மற்ற பொருள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் பொருள் மற்றவங்க வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது, அது வச்சிருக்கீங்கன்னா அதை சொல்றாரு. யார் கர்த்தருடைய பரிசுத்த பருவத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பருவத்தில் நிலைச்சிருப்பான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யாரு நினைச்சிருப்பான், அதை சொல்லி சொல்றாரு. கையில சுத்தம் உள்ளவர்கள், யார் பைசா ஒரு பைசா நீங்க எடுக்காதீங்க, உங்க பைசா அவங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவங்க பைசாவை எடுக்காதீங்க. ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம போக முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்து போகும்போது நம்ம யாராட்ட என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கோமோ அங்க வந்து அதை தடை நிற்கும். அதனால நம்ம என்னென்ன செய்யறோமோ, கேசட்டா இருக்கலாம், பாட்டு புஸ்தமா இருக்கலாம், மற்றபடியா பேனா இருக்கலாம், மற்றவங்களுக்கு அது மாதிரி எல்லா பொருளும் உங்களுக்கு தெரியும், கொடுத்துருங்க. குடுக்காட்டி நீங்க என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய பருவத்துல ஏற முடியாது, அவர் பரிசுத்த ஸ்தலத்துல நிலைச்சிருக்கவும் முடியாது. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, அதுக்கு அதை சொல்றாரு. இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 18:24 வசனம். அப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆகையா
1: கர்த்தர் என் நீதிக்கும்,
0: கர்த்தர் என் நீதிக்கும்
1: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
0: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற
1: என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக,
0: என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக
1: எனக்கு பலன் அளித்தார்,
0: எனக்கு பலன் அளித்தார். பாத்தீங்களா, அவர் கண்களுக்கு முன்னிருக்க என் கையின் சுத்தத்துக்கு எனக்கு பலன் அளித்தார். அதனாலதான் ஆண்டவராக இயேசுக்கு தாவீதை பார்த்து சொன்னேன், இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். யோவு சொல்றார் பாருங்க, யோவின் புஸ்தகம் மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பா எல்லாரும் அவங்கவுங்க பொருளை திருப்பி கொடுங்க, எத்தனையோ தரம் சொல்லியிருக்க, ஆனா கொடுத்த மாதிரி யாரும் தெரியல, மறந்துடாதீங்க. குடுக்காட்டி நீங்க ஆண்டவர் வந்து நாளைக்கு எனக்கு தெரியாது, நீங்க ஆண்டவர்கிட்ட யாருமே சொல்ல முடியாது. வாசித்து பாருங்க, யோவின் புஸ்தகம் 17:9
1: சுத்தமான கைகள் உள்ளவன்,
0: சுத்தமான கைகள் உள்ளவன்
1: மேன்மேலும் பலத்து போவான்.
0: பாத்தீங்களா, கையில உங்க கையில சுத்தமான மேன்மேல் நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பழத்து போங்க. பழத்து போன என்ன ஆசீர்வாதம், வெம்மையில உங்க ஆசீர்வாதம் பழத்து வரும். மற்றவங்க பொருளை சேர்த்து வச்சு நீங்களே ஐயோ இந்த பொருளை நமக்கு வேணும் ஆசையோட வச்சிருந்தா நமக்கு அது வந்து கர்த்தருடைய பருவத்துல என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, நிலைச்சிருக்க முடியாது. அப்ப கையில சுத்தமான வர வர பழத்து போவோம். நம்ம கையை சுத்தமா இருந்தா வர வர நம்ம எப்படி போயிடும், பழத்து போவோம். ரெண்டாவது சொல்ற, முத என்ன சொல்ற, கையில சுத்தம் உள்ளவனும், ரெண்டாவது இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும், நம்ம இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். அதான் ஆண்டவர் சுத்த இதயம் உள்ளவன் பாக்கியவான் நாம் தேவனை தரிசிப்பார்கள். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5:8
1: இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
0: இதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா, ஏதோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிட இருக்காதீங்க அருமையானவர்களே, இனிமேல் நாட்கள் பொல்லாத அனுப்பினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவங்க தான் என்ன செய்ய முடியும், தேவனை தரிசிக்க முடியும். நம்ம இதயத்தில் சுத்தமா இருக்கமா, இதயத்தில் குழப்பம் யோசனை இருக்குதா, இருக்குமானா நீ காண்டுட்டு கேட்பான். ஆண்டவரே சுத்தி இது தென்னையில சங்கீதக்காரசி அதுவும் தாவீதம் கேட்டார், என் தேவனே சுத்த இரு தென்னையில சிருஷ்டியும் ஐயா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும். என் தேவனே சுத்த இரு தென்னையில சிருஷ்டியும் ஐயா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும்னு சொல்லி கேட்போம். அலையலூயா. மூன்றாவது மத என்ன சொல்லி, கையில சுத்த, ரெண்டாவது இதயத்துல மாசிலவன், மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்,
0: நம்ம ஆத்மா என்ன செஞ்சிடக்கூடாது, மாயைக்கு ஒப்புக்கூடாது. யோனா 2:8
1: பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள்,
0: பொய்யாய் மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள்
1: தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, பொய்யான மாயை, பொய்யான மாயை எது, உலகம். அதான் உலகத்தின் வேசம் வரனாலு கடந்து போயிரும். பொய்யான மாயை, உலகத்தை மாயை பற்றி கொள்ளுகிற என்ன செய்வாங்களா, தங்களுக்கு வருகிற கிருபைய
1: போக்கடிக்கிறார்கள்.
0: நாம கிடைக்கிற கிருபையை நம்மளே போக்கடிச்சிடுறோம். அருமையானவர்களே, நம்ம உள்ள தலைசி பார்ப்போமா, நான் எங்க இருக்கிறாண்டவரே எனக்கு காமிங்கப்பா, என்ன சரிப்படுத்துங்கன்னு கேளுங்க. மத பார்த்தா கையில சுத்தம் உள்ளவர்கள், ரெண்டாவது
1: இதயத்தில் மாசு
0: இல்லாம, இதயத்துல மாசு, மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்.
0: நம்ம இதயத்தை என்ன செய்யக்கூடாது, மாய உலகத்துக்கு ஒப்பு கூடாமலோ
1: கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: சும்மாவே கபடா சத்தியம் சத்தியமா சொல்றேன், நிச்சயமா சத்தியமா சொல்றேன், கபடாய் ஆணையிடாமலும் நம்ம சும்மா உள்ளத்துல ஒன்னு உள்ளத்துல ஒண்ணு வச்சு சும்மா சத்தியமா சத்தியமா சொல்றோம். அதை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் கேட்டு மன்னிப்பு கேட்டு என்னை மாற்ற மாட்டேன்னு சொல்லி கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 120 சங்கீதம் 2:3.
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே,
1: பொய் உதடுகளுக்கும்
0: பொய் உதடுகளுக்கும்
1: கபடனாவுக்கும்
0: கபடனாவுக்கும்
1: என் ஆத்மாவை தப்பியும்
0: என் ஆத்மா தப்பியும்
1: கபடனாவே
0: கபடனாவே,
1: உனக்கு என்ன கிடைக்கும்,
0: உனக்கு என்ன கிடைக்கும்,
1: உனக்கு என்ன செய்யப்படும்,
0: உனக்கு என்ன செய்யப்படும்,
1: பலவானுடைய கூர்மையான அம்புகளும்
0: பலவான கூர்மையான அம்புகளும்
1: சூரை செடிகளை எரிக்கும் தளலுமே கிடைக்கும்.
0: சூரை செடி எழுக்கும் தளலு அக்கினி, அக்கினி தான் கிடைக்கும், அதான் சொல்றாரு. அதனால அருமையானவர்களே, நம் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தமாக தேவனிடத்துல கெஞ்சி கேட்போம், அல்லேலூயா. நம்ம யார் பொருள் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுங்க, அவங்களுக்கு தெரியல மறந்துட்டாங்க, நம்ம கேட்கல வரு கொடுக்காட்டா பரவாயில்ல, அவங்க மறந்துட்டாங்க, நம்ம கொடுக்காம இருக்க நினைக்காதீங்க, கொடுத்துருங்க. அதுதான் நம்ம வந்து பரலோகத்துக்கு போறது தடையா இருக்கும். நம்ம என்ன செய்யணும், கையில சுத்தம் இருக்கணும், ரெண்டாவது இதுல இருக்கணும், இருதயத்துல மாஸ்டர் ஆண்டவர் கேட்கணும், என் தேவனை சுத்த இருதயத்தை எண்ணில சிருஷ்டிமையா நீலபரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பு. அதான் யோவு சொன்னாரு, சுத்த கை சுத்த கையுள்ள வர வர என்ன செய்யறாங்களா, பழத்து பறணும். மூணாவது, இருதயத்தை என்ன செய்யாதீங்க, உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காங்க, உலக ஆசை பாசங்களுக்கு ஒப்பு கொடுக்காங்க, மறைஞ்சிரும். ஒரு நாள் தான், நம்ம ரெண்டு நாள் நல்லா இருக்கும், வாழ வரைக்கும் நல்லா இருக்கும், எப்ப நம்ம ஆத்து போய் என்ன எடுத்துக்கொள்ளும் நமக்கு தெரியாது. நாலாவது என்னது, கவடா ஆணையிடாத, உள்ளத்துல வந்து ஏதோ ஒண்ணு வச்சு சும்மா நான் சத்தியமா சத்தியமான்னு சொல்லாத, கவடை ஆணையிடாத. அதான் சொல்ற முடிவர் நிலையில நினைப்போனா ரட்சிக்கப்படும், ரட்சிக்கப்பட்டா எங்க போக முடியும், பரலோகத்து வெளிச்சத்தில் நடக்க முடியும். இரண்டாவதாக பாருங்க, சங்கீத புஸ்தகம் 37 சங்கீதம் 27
1: தீமை விட்டு விலகி,
0: தீமை விட்டு விலகி
1: நன்மை செய்,
0: நன்மை செய்
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. நீ கத்துல நிலைச்சிருக்கும்னா தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும், அப்ப நம்ம என்றென்றைக்கும் கத்துல நிலைச்சிருக்க முடியும். தீமையான காரியத்தை விட்டு நாம் விலகணும், நாம் நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. கத்துட்டு நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமையான காரியம் என்னன்னு நமக்கு தெரியும், தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும், அப்ப நம்ம கத்துட்டுல என்னென்றைக்கும் நிலைச்சிருப்போம். இங்க சொல்றாரு, எரேமியன் புஸ்தகம் 2:13.
1: என் ஜனங்கள்,
0: என் ஜனங்கள்
1: இரண்டு தீமைகளை செய்தார்,
0: இரண்டு தீமைகளை செய்தார்கள்,
1: ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய,
0: ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய
1: எண்ணெய் விட்டு விட்டார்கள்,
0: எண்ணெய் விட்டு விட்டார்கள்,
1: தண்ணீர் நிற்காத,
0: தண்ணீர் நிற்காத
1: தொட்டிகளாகிய,
0: தொட்டியாகிய
1: வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
0: எது தீமை, கத்திரிட்டு விலகிறதே நம்ம தீமை. பாருங்க, சிலர்லாம் பேசுறாங்க மணிக்கணக்கு நேரம் பேசுவாங்க, கத்திரையே மறந்துடுவாங்க. அதங்க சொல்றாரு, ரெண்டு தீமையில் செய், ஒன்னு என்ன செஞ்சாங்க, கத்துருட்டு விலகுனாங்க. ஒரு மணிக்கணக்கில் பேசுவாங்க அவங்க, இது அதை இது அதை எங்க தொடங்கினாங்களோ, எங்க தொடங்கி எங்கேயோ முடிப்பாங்க, அது வரைக்கும் கத்தரே மறந்துடுவாங்க. அதான் சொல்றாரு, ரெண்டு தீமையில செய்தார்கள். ஒரு தீமை என்ன தீமை, சிவத்தண்ணீராகிய என்ன விட்டு விட்டார்கள், என்ன சிவத்தண்ணீர் யாரு, கத்தரை விட்டுடுறோம், பேசி பேசி பேசி பேசி அந்த நிலையெல்லாம் அப்படியே ஏசாமியை மறந்துடுவோம். அதான் சொல்ற, சீபத்தண்ணீராக என்ன விட்டு விட்டார்கள். நம்ம முதல்ல பார்க்கும்போனா நம்ம கத்தர் ஒரு நாள் நம்ம விடவே கூடாது, ஒவ்வொரு வினாடி அவரோடு இருந்தோம்னா நம்மளை அவர் ஒரு வினாடி விட நம்மளை விடவே மாட்டார். ஹலேலூயா ஹலேலூயா. அதே சொல்ல, தீமை விட்டு நன்மை செய்யறவன என்ன சொல்றான், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தீமை விட்டு தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்தா போதும், நன்மை இயேசுக்கு அவரை பற்றி பிடிச்சுக்கிட்டோம்னா போதும், நம்ம என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். ஹலேலூயா ஹலேலூயா. அப்ப கத்த நம்ம கூட இருப்பாரு. சங்கீத புஸ்தகம் 73 சங்கீதம் 23.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்,
0: நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். கத்திர நிலைச்சிருப்போமானா கத்தரோடு எப்போதும் நம்ம கத்தரோடு இருப்போம், அவர் வளர்த்துக்கிற நம்ம தாங்கும். ஹலேலூயா. கத்தரோடு எப்போதும் இருக்கணும், அந்த வாஞ்சியை நமக்கு வேணும். பேசி பேசி பேசுறாங்கன்னா நேரம் கத்தரையே மறந்துடுவாங்க, எங்க இருக்கிறவனோட மறந்துடுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. முத சின்ன பேச்சு பேச மற்றவங்களை குறை சொல்லுவாங்க, அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அப்படியே நம்ம கத்திரையே மறந்துடுவோம். அப்புறம் வந்து செவிக்க முடியாது, அப்படியே படுத்துருவோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆசாப் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எப்போது நானே உம்மோடு இருக்கேன். இன்னொரு தீமை என்ன பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5:37
1: உள்ளதை உள்ளதென்றும்
0: உள்ளதை உள்ளதென்றும்
1: இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்,
0: இல்லது இல்லதென்று சொல்லுங்கள்.
1: இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்.
0: இதுக்கு மிஞ்சினால் என்ன இருக்குது? தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளது உள்ளதென்று இல்லது என்று சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றோம், இந்த நாள் நம்ம எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கோம், ஆண்டவர் மன்னிப்பேற்ற ஆண்டவரே, உள்ளதை பேச உதவி செய்யும் ஆண்டவரே. நான் வந்து உள்ளதை மட்டும்தான் பேசணும், பொய் சொல்லவே கூடாது ஆண்டவரே, தீமையான கரை எனக்குள்ள வரக்கூடாதுப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம பலத்தில பறக்கத்தன் முடியாது. தேவனிடத்துல நம்ம கேட்டா அவர் செய்வார செய்ய மாட்டாரா? அதை பலத்தினால் அல்ல, ஆவினால. வாசிங்க சகரியா 4:6 நம்மளால முற்றிய முடியவே முடியாது, கர்த்தரால் முடியும்.
1: அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால்,
0: செருபாபேலுக்கு சொல்லப்படுற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால்,
1: பலத்தினாலும் அல்ல,
0: பரத்தினாலும் அல்ல,
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
0: பராக்கிரமத்தினால் அல்ல,
1: என்னுடைய ஆவினாலேயே ஆகும்,
0: என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆமா அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் கர்த்தர் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் தீமையான காரியம் எனக்குள்ள வரக்கூடாது, உண்மை ஒரு வினாடி கூட நான் விடக்கூடாது ஆண்டவரே. பொய் சொல்லக்கூடாது, உள்ளது உள்ளது என்று இல்லது இல்லைன்னு சொல்லுற ஆண்டவரே, புதுப்பிச்சிங்க. நான் மற்றவங்க பொருள் யார் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது ஆண்டவரே, யார் பொருளுக்கு நான் எடுக்கவே கூடாதுப்பா. சின்ன பொருள் யாருக்கா கொடுக்கணும் காமிங்க, நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன்னு சொல்லி கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் அவர் பருவத்தில் நம்ம நிலைச்சிருக்க முடியும். கையில சுத்தா, ரெண்டாவது இதயத்துல மாசிருக்கூடாது, மூன்றாவது ஆத்து மாயைக்கு ஒப்பு கொடுக்கூடாது, நாலாவது கவடா ஆணையிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யக்கூடாது? தீமையான காரியத்தை நம்ம செய்யாது செய்யக்கூடாது. உள்ளது உள்ளதென்றோ இல்லது இல்லதென்றோ நம்ம சொல்லணும். ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்துவை விட்டால் விடிக்கு நம்ம ஒவ்வொரு நாள் பாதத்தை அவரை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 15:19
1: இது நிமித்தம்,
0: இது நிமித்தம்
1: நீ திரும்பினால்,
0: நீ திரும்பினால்
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்,
0: திரும்ப சீர்படுத்துவேன்,
1: என் முகத்திற்கு முன்பாக,
0: என் முகத்துக்கு முன்பாக
1: நிலைத்தும் இருப்பாய்,
0: நிலைத்தும் இருப்பா. என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நம்ம திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியத்தை விட்டு திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியம் என்னென்ன மக்களும் இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப எனக்கு பார்த்தா எனக்கு என்னென்ன இருக்கு எனக்கு தெரியும். அதான் சொல்ல திருந்தினா
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்,
0: திரும்ப சீர்படுத்த. முத நீ திருந்தி நல்லா தானே வாழ்ந்த, பின்வாங்கி போயிட்ட, இன்னைக்கு நீ திருந்தினா திரும்ப
1: சீர்படுத்த,
0: நிலைத்து
1: என் முகத்துக்கு முன்பாக,
0: என் முகத்துக்கு முன்பாக
1: நிலைத்தும் இருப்பா,
0: நிலைத்தும் இருப்பா. அல்லேலூயா. ஆண்டு சொன்னார், முடிவறிந்த நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுறான். நம்ம ரட்சிக்கப்படணும் சொன்னா நம்ம ஆண்டுட்டு திருந்த வேண்டும். எந்தெந்த காரியத்துல நம்ம யோசிப்ப ஆண்டு கேட்கணும். பரிசுத்த அவனுக்கு கேட்ட பரிசுத்தர் அழகா சொல்லி தருவாரு. அதான் பழத்தினால் அல்ல, பறகு தேவாவியால் எல்லாம் ஆகும். எதுல திருந்தணும் ஆண்டவரே? எதுல எல்லாம் நான் திருந்தணும் ஆண்டவரே? நான் நிலைச்சிருக்கணும், எனக்கு இந்த உலகத்தில் ஒண்ணு வேண்டாம், நிலைச்சிருக்கணும் சொல்லி கேப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் நம்ம காமிப்பாரு. நிலைச்சிருக்குன்னு சொன்னா நம்ம ஆண்டுட்டு நம்ம எந்தெந்த காரியத்தை விட்டு திருந்த வேண்டும். அதான் பரிசுத்த யோவான் எழுதியிருக்கிறாரு, வெளிப்படுத்தும் விசேஷம் 2:5
1: ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து,
0: இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி,
0: மனம் திரும்பி
1: ஆதிலே செய்த கிரிகளை செய்வாயாக,
0: ஆதிலே செய்த கிரிய செய்வாக. இன்ன நிலை எப்படியா உங்களை நான் சொல்லித்தரேன், என்னுடைய அனுபவத்தில் வச்சு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து செபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க செவை எங்கேயோ இருக்கும், வாய் துதிக்கும், நம்ம நம்ம இருதயமெல்லாம் எங்கேயோ இருக்கும், துதிப்பா எங்கேயோ இருப்போம். ஏன் இப்படி இருக்கு? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டா நீ இந்த பாவம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, எந்த நம்ம விட கீழே விடுறது இல்ல, ஆத்மா ஆண்டவரை விட்டு விழுந்திருக்குது. அதுதான் இந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து நீ மனம் திரும்பு அப்படி சொல்றாரு. நம்ம செவிச்சிட்டாதான் இருப்போம், இறுதி எங்கேயோ இருக்கும். நம்ம இறுதியும் கர்த்தர் ஒண்ணு சேர முடியாது, கர்த்தருடைய இறுதியத்தோட நம்ம இறுதி இணைக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 15:7
1: மாயக்காரரே, உங்களை குறித்து,
0: உங்களை குறித்து இந்த ஜனங்கள்
1: தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: இந்த பாத்தீங்களா, வாயினால ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், ஆண்டவரே அந்த மக்கள் ரச்சி இந்த மக்கள், வாயினால வாயினால சேர்ந்து
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: தங்கள் உதடினால் என்னை களம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது.
0: நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நம்ம இருதயம் கர்த்தரோட இணைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்ம உள்ள தலை நம்ம கர்த்தர் விட்டு நம்ம ஆத்தவை எங்க விழுந்திருக்கிறது, எங்க கத்திருக்கோம், நமக்கு தடை இருக்குது, என்ன செஞ்சிருக்கிறோம், ஏன் நமக்கு தடை இருக்குன்னு சொல்லி உள்ளத்தை ஆண்டவிட்டு கேட்கணும். பரிசுத்தாவினர் கேட்கணும், பரிசுத்தாவினரே யாஸ்பாட்டை என் இது அணையிலேயே எங்கேயோ இருக்குதே, வாய்க்கினால் தானே ஸ்தோத்திரம் பண்றோம் துதிக்கிறோம், வாய்க்கினால தான் துதிக்கிறான் ஸ்தோத்திரம் பண்றோம், நல்ல உங்களுக்கு கிட்ட முடி கிழிச்சார் முடியலையே எனக்கு என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. அது பரிசுத்தாவினர் வந்து பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாய தீர்ப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார், அவர் நமக்கு சொல்லி தருவார். ஏன் ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் பண்றேன், இறுதி எங்கேயோல இருக்குது, அதான் ஆண்டை சொல்லுங்க சனங்கள் வாயினால என்ன கண்ணம் பண்றாங்க, இறுதியுமா என்னை விட்டு விலகி என்ன சொல்ற, சும்மா சொல்ற என்ன சொல்றாரு, விலகி தூரமா இருக்குதுன்னு சொல்ற, அப்பதான் சொல்றாரு. வாசி பண்ண இருக்க நல்லா எடுத்து வாசிங்க.
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ,
0: அவர்கள் இருதயமோ
1: எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: என்ன தூரமா இருக்கு மட்டும் சொல்ல என்ன சொல்றாரு, தூரமா விலகி இருக்குது, கத்துவிட்டு விலகி இருக்கிறோம், அதனாலதான் நம்ம என்ன செய்ய முடியல, நம்ம முழுமையானதோட துதிக்க முடியல, முழுமையானதோட செவிக்க முடியல, அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானா இன்னைக்கு நம்ம கத்துட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே எங்கப்பா என் ஆத்மா உங்க வீட்டு விழுந்திருக்கு, உங்க வீட்டு தூரம் எங்க இருக்குப்பா, என்னை காமிங்க பரிசு தேவன் கேட்டீங்கன்னா அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க உங்களுக்கு சொல்லி தருவாரு. பரிசு வாஞ்சியோட கேட்கணும், ஆண்டவரே என் வசனத்து மேலே எங்கூட பேசுங்க ஆண்டவரே, எங்க விலகி இருக்கிற உங்க வீட்டு, உங்க வீட்டு எனக்கு வேண்டாம், அந்த விலகிறது வேண்டாம், நான் உங்களோடு இருக்கணும் ஆண்டவர், நீங்க எப்படியா சொல்லித்தாங்கன்னு கேளுங்க, பரிசு தேவன் அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு வெளிப்படுத்தும் விசேஷம் 3:3 வசனம், கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினை கூர்ந்து
1: அதை கை கொண்டு மனம் திரும்பு,
0: கை கொண்டு மனம் திரும்பு. கேட்டிருக்கோம் எத்தனை வசனம், வாசித்திருக்கீங்க எத்தனை வசனம், அதை கேட்டு பெற்றுக்கொண்ட வசனத்தை நினைத்து அதை என்ன செய்ய, வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பு, மனம் திரும்பி கத்திட்டு ஓடி வர நம்மளுதான், இந்த உலகம் எனக்கு வேண்டாம் யேசுப்பா நீர் போதும், கை கொண்டு மனம் திரும்பு, வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பி பாருங்க, பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வார். கை கொண்டு மனம் திரும்பு, மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவங்களை சொன்னா ஏதாவது சர்ச்சைக்கு வந்தாங்க கிறிஸ்தவங்களா இருந்தோம், அது அது பிரயோஜனம் தான், கிறிஸ்தவங்க பேர் கிறிஸ்தவங்க, சர்ச்சைக்கு வந்துட்டோம் எல்லாமே செஞ்சிடறோம், அது பேர் கிறிஸ்தவங்க. கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், வசனத்தை கேட்ட வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்மளுக்குரியது அல்ல, கேட்டதே நினைவு கூர்ந்து, நீ கேட்காத வசனத்தை இல்ல, நீ என்னென்ன வசனம் கேட்டிருக்கீங்களோ அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். நம்ம கேட்காத வசனத்தை கத்திர சொல்லல், நீ கேட்டத நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், கையில, ரெண்டாவது அசல, மூணாவது நம்ம என்ன செய்ய, இதயத்தை மாயைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்பு கொடுக்கூடாது. சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நம்ம தீமை விட்டு நன்மை நடிச்சிருந்தா நன்மை செய்யணும், நம்ம நடிச்சிருப்போம். எது தீமை, இயேசுக்கு நம்ம ஒரு நாளுக்கு மறக்கும், அதுதான் நன்மை. உள்ளது உள்ளதென்றும் சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமை. மூணாவது என்ன செய்யக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும், எதுலாம் நம்ம திரும்புமா நமக்கும் கத்துக்கு தான் தெரியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 3:19 வசனம்,
1: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ,
0: நான் நேசிக்கிறவர் எவர்களோ
1: அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன்,
0: அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். ஆகையால்
1: நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு,
0: ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நேசிக்கிறவர்கள் என்ன மட்டும் ஆண்டவர் கடிந்து கொள்றாரு, என்ன மாதிரி ரொம்ப கடிந்து கொடு அப்படிங்கிற உங்களை கத்தர் என்ன செய்யறாரா, நேசிக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. கத்தர் யாரு சிச்சிப்பாரு, யாரு சிச்சிப்பாரு, நேசிக்கிறவங்களும் அவளை நான் கடிந்து கொண்டு, சும்மா சிச்சிக்க மாட்டேன், எப்படி கே சிச்சிப்பாரா, கடிந்து கொண்டு சிச்சிப்பார். கத்திரி யாரு நேசிக்கிறவங்கள கடிந்து கொண்டு சிச்சிப்பார். ஹல்லேலூயா. சாக்கரே என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். கத்திரி எதை சொல்றாரோ, இதை வீடு அதை வீடுன்னு சொல்றாரோ, அதை வீட்டு தான் ஆகணும். கத்திரி யாரு நேசிக்கிறோம், கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார், அது என்ன செய்யணும், சாக்கரே நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. நான்காவதாக பொன்னி யோவான் 2:17 வசனம்,
1: உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம்,
0: உலகமும் இச்சையும் ஒழிந்து போம்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம ஒரு நாள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கணும்அவர்களே, உலகமும் இச்சை என்ன செஞ்சிடும், ஒரு நாள் ஒழிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமும் இச்சையும் ஒழிந்து போகும், கத்துடைய சித்தத்தின், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யற மட்டும்தான் என்றென்றைக்கோ நினைச்சிருப்போம். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே காலையில இருந்து உப்பு கொடுங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு சித்தத்தை தானே செய்யணும் ஆண்டவரே, உங்க பிரியமில்லாத காரிய வாழ்க்கை எதுவுமே நடக்க கூடாது ஆண்டவரே, நீர்தான் என்ன காமிக்கணும், நீர்தான் போதிக்கணும். கர்த்தர் சொன்ன கர்த்தரை போல போதிப்பவர் யார்? அவர் போதிக்கிற தேவன், அவர்கிட்ட கேளுங்க. கர்த்தரை போல போதிக்கிற தேவன் யார்? போதிப்பார், எல்லாமே சொல்வார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டு, உண்மையில என் கண்ணவித்து உனக்கு ஆலோசனை சொல்லின்னு சொல்லி இருக்கிறார். அவர் போதிக்கிற தேவன், அவர் சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும். எபேசியர் புஸ்தகம் 5:17.
1: ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சோம்? உணர்ந்து கொள்ளுங்கள். மதி அற்றல் என்ன எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்படி இருந்திருக்கிறது. அதங்க இதுல சொல்ற நீதிமொழி இல்ல 19:2 ஆத்தும் அறிவெல்லாம் இருப்பது நல்லதில்ல. வாசிங்க 19:2.
1: அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல.
0: அதான் சொல்றாரு, மதியற்று விளையாமல் நினைச்சீங்க. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து என்ன செய்யணுமா?
1: உணர்ந்து கொள்ளுங்கள்,
0: உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எதுதான் சித்தமா இருக்கும்? இது அவர் குழப்பாங்க. இனிமேல் நிறைய கள்ளத்திற்கு சீல் வருவாங்க, நிறைய காரியங்களை குழப்பாங்க. அவங்க தான் அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க, போயிடாதீங்க. அதான் அன்று மதியற்ற விளையாமல் நினைச்சு கர்த்தர் சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சிருங்க? உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டாரு, முதல்ல என்ன கேட்டாரு ஆண்டவர்ட்ட? அவர் முதல்ல கர்த்தர் விரோதமா இருந்தாரு, எத்தனையோ பேர் கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துற எல்லாம் பண்ணாரு. ஆனா பரிசுத்த பவுல் பர்ஸ்ட் கேட்ட வார்த்தை என்ன பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 9:15, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 15:4.
1: அவன் நடுங்கி திகைத்து
0: ஆண்டவரே ஆண்டவரே,
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கேன் பாத்தீங்களா? அவர் வேணும் ஆண்டவரே, ஆண்டு தரிசனமானாரு, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கல. கர்த்தர் என்ன கேட்டாரு? நடுங்கி திகைத்து ஆண்டவரே,
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கேன். நம்ம என்ன செய்யப்ப ஆண்டவரே, நான் இவ்வளவு ஒருத்தர் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டிருப்பான். அவர் கேட்டாரு, நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இன்னொரு வாசிக்கல 1:17.
1: உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும்,
0: உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும்.
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம வேத வாசிக்க கேட்டோம், முடிவர் நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படும். முதல் என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருடைய பாதத்தில் நிலைச்சிருக்கணும். என்ன செய்யணும்? கை சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும்? நம்ம இதயத்துல மாசிலாம் இருக்கணும். மூன்றாவது நம்ம இதயத்தை மாயக்கு உப்பு கொடுக்க, நாலாவது கவடா ஆணிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும்? தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்ற தீமை, கர்த்தருடைய பின்வாங்குற தீமை. அல்லேலூயா. மூன்றாவது மனம் திருமணம், எந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்ப. எப்படி நம்ம அறிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொன்னா, நம்ம கீழே விழுந்திருக்கோமா, தேவன் பிரிஞ்சிருக்கோம்னு சொன்னா, நம்ம செவம் பண்ணுமா, நம்ம இருதயம் எங்கேயோ தூரமா இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுமா, இருதயம் எங்கேயோ இருக்கும். நமக்கு உடனே ஆண்டு கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நான்காவதாக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் சித்தத்தை செய்ய என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம எது சித்தம்னு சொல்லி பரிசுத்த பவுல் முதல்ல கேட்டாரு. என்ன கேட்டாரு? ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா? நம்ம ஆண்டுட்டு ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், ஆண்டவரே நான் எப்படி உலகத்துல வாழணும், ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு போதிங்க ஆண்டவரே. கர்த்தரை போல போதிப்பவர் யார்? கர்த்தர் போதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்க வேண்டும், கர்த்தாவே சித்தத்தை செய்ய உதவி செய்யும்னு சொல்லி கேட்கணும். நம்ம வழிகளை என்ன செய்யணும்? ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து நம்ம என்ன கர்த்தரத்திலேயே திரும்ப கிடவோம். கர்த்தர் சித்தத்தை செய்தாதான் பல்லவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 7:21.
1: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
0: என்னை நோக்கி
1: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்,
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அப்ப மிக மிக எது முக்கியம்? கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நம்முடைய சித்தத்தின்படி செய்ய உப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க தான் என்ன வழி நடத்தணும். என் கரத்தை பிடிச்சிக்கோங்க ஆண்டவர், நான் கூட கரத்தை பிடிச்ச விட்டுரு ஆண்டவரே. ஒரு ஒரு நாளும் உங்களுடைய கரத்தை நீர் என்னை பிடிச்சு நடத்துங்க. இதுவே வழி, இதுவே பாதை, இதுலயே நடத்துங்க ஆண்டவர். எனக்கு ஒன்னும் தெரியல சொல்லி கருத்துக்கிறதுல கண்ணீரோடு கேட்போம். கையினால என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம், யார் காசெல்லாம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கோம், யார் காசு நம்ம எடுத்திருக்கோம், யார் பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம், யார் வீட்டில் என்ன பொருள், நம்ம பொருள் நம்ம வீட்டில் யார் பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது தீமை விட்டு, மூணாவது எந்த நிலையில் விழுந்தோம் என்று சொல்லி மனந்திரும்ப வேண்டும், நான்காவது கர்த்துடைய சித்தத்தை நம்ம செய்யணும். ஆண்டு கருத்து அர்ப்பணித்து போடுமா.

பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. முடி பரிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க கேட்டோம். அவன் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பருவத்திலே இந்த பரிசுத்த ராஜ்யத்திலே நம் செல்ல தகுதி, நம் முடி பரிந்து நிலைத்து நிற்க வேண்டும். அப்ப ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நான் விதமான காரியத்தை கேட்டோம். யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த உட்பிரிவுகளாக நான்கு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். ஒன்று, கைகளிலே சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத ஒரு தன்மை, கபடை ஆணையிடாமல் ஒரு நிலைமை, தன் ஆத்மாவை உலகத்திற்கும் மாயைக்கும் ஒப்புக் கொடுக்காத ஒரு நிலைமை.

0: பொய்யாய் ஆணையிடக்கூடாத ஆண்டவரே, என் ஆத்துமாய் உலகத்திற்கோ பிசாசுக்கோ உலகத்திற்கோ உபகடுக்க கூடாத ஆண்டவரே, நீ காத்துக்கொள்ளும் கேட்போம். இரண்டாவது, நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எப்படி இருந்தாலும் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட அழகாக பேசினார். தீமை வீட்டு விலகி நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். எது தீமை? கர்த்தரை விட்டு விடுவது தீமை. எப்போதும் கர்த்தரோடு இருக்க அழைக்கப்பட்ட நாம் கர்த்தரை விட்டு விலகுவது, கர்த்தரை விட்டு விடுவது தீமை. உள்ளதை உள்ளதென்று வில்லது இல்லதென்று சொல்வது நன்மை, அப்படி சொல்லாதிருப்பது தீமை என்று கேட்டோம். இன்றைக்கு சொல்வோம், ஆண்டவரே உம்மை ஒருபோதும் விட்டு விலகாத படிக்க, சங்கீதக்காரனை போல எப்பொழுதும் அவோடு இருக்கவும், உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் பேச எனக்கு உதவி செய்யுங்க. அர்ப்பணம் செய்வோமா? மூன்றாவது, எப்படி இருந்தால் நினைத்திருப்பான். கடைசி வரையிலும் கர்த்தர் சொன்னால், நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என்று சொன்னார். எந்த நிலை விழுந்தாய் என்பதை அலசி பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நீ கேட்டுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்தது, பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எங்கு மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ இன்றைக்கு கர்த்தரை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல மாற்றும். ஆண்டவரே, என் மனம் திரும்பி உம்மை சமுத்திரம் அமர்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். வசனம் சொல்றது, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்னை அப்படி மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? நான்காவதாக, யார் கடைசி பரிந்து நிலைத்து நிற்பார்கள் என்று சொல்லி நாம் கேட்டோம். கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆம், நாம் மதியற்றவர்களாம் இராமல் கர்த்தர் சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமா? ஆத்துமா அறிவில் அதிருப்பது நல்லதல்ல, கர்த்தர் அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். இதை கற்பனை செய்த ஆண்டவரே, நான் முடிவு பரிந்து நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரும். எல்லாம் ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. தகப்பனே, இந்த நாளில் கூட அரைகுறையா அல்ல ஆண்டவரே, முடிவு பரியந்தும் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய கைகளிலே சுத்தத்தை தாரும் ஆண்டவரே, எங்களுடைய இதயத்திலே பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கபடாய் ஆணையிடக் கூடாது, எங்கள் ஆத்தமாய் உலகத்திற்கு ஒப்புக் கொடுக்க கூடாது ஆண்டவரே. தீமை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடியவர்கள் எங்களை மாற்றும். ஜீவ தண்ணீரின் ஊற்றாகி அவங்க விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதும் மோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, எங்கள் குருபை தயவாய் தாரும். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று பேச எங்கள் கற்று தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் மனம் திரும்பி நாங்கள் அந்த மனம் திரும்புவதில் ரட்சிப்பில் வளரக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கு விழுந்திருக்கும் எங்களுக்கு எங்களை காண்பியும் ஆண்டவரே. அடிக்கடி கேட்டு பெற்றுக்கொள்ள வசனத்தை நினைவு கூர்ந்து ஜாக்கிரதையாக மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த சித்தத்தை செய்யும் பொழுது என்றென்றைக்கு நிலைத்திருப்போம் என்று சொன்னீரே ஆண்டவரே. மதியற்றவர்களாம் இராமல் அறிவோடு நடந்து கொள்ள, உன் சித்தத்தை உணர்ந்து அதை செய்ய, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசப்படும் சொன்னீரே. சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை அதிகமாய் தாரும் என்று செபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் உண்மையை தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர் மீது கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் மகிமையும் இறங்கி வரும்படிக்கு செபிக்கிறோம். கர்த்தருடைய புதிதாக்கிற வல்லமை இறங்கி வருவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். செய்து கொள்கிற சகோதரர் இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும் ஆசீர்வதையும். இப்பொழுது கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, வெப்டிவி மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களும், இங்கே வந்திருக்கிற நீங்களும் கூட டி வழியா நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சௌகரிய உங்களுக்காக இப்போது பிரார்த்தனை எடுப்பார்கள்.
1: இந்த வசனத்தை கேட்டிருக்க ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளித்து தாரு, சந்தோஷ தாரு ஆண்டவர. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே உலகம் கொடுக்கிற சமாளத்தில என்னுடைய சமாளத்தையே உங்களுக்கு வைத்து பெருக்கிற, உங்கள் உள்ளம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே. எல்லாருக்கும் சமான சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சியை தாரும், ஆறுதலை தாரும், தேர்தலை தாரும். கத்தடி கரங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஐயா. நீர் ஒவ்வொரு வாழ்க்கையில அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக இருந்து வழி நடத்த முடியா செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையினை சந்திக்க முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் கண்ணீர் வேதனை இருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தாரும், கஷ்டங்களை இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு, வியாதியோடு இருக்கிற மக்களை சுகமாக்க முடியாது செபிக்கிறோம். கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் என்று செபிக்கிறோம். மாய்மந்திர சக்திகள், பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுக்கு நாமத்தில் அவனை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தில் அவனை கடிந்து நீ கட்டப்படட்டும் ஐயா. இயேசுக்கு நாமத்தில் கட்டப்படட்டும், பொல்லாத ஆவியில் அழிக்கப்படட்டும், இயேசுக்கு நாமத்தில் நிர்மலமாக்கப்படட்டும் ஆண்டவரே.

0: பிதாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை சமாந்தி சந்தோஷத்தை நீர் கட்டளட முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க தான் உங்களை ஆசீர்வித்து உயர்த்தமே ரட்சிக்கப்படா சரணங்கள் ரட்சிக்கப்படணும். மே அறியா சரணங்கள் அரியன்மையா தகப்பனே மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பி குணப்பட கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலே வெளியிறங்கமா அற்புதத்தை செய்யுங்க. அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்கிறாச்சா. வேலை இல்லாத மக்கள் வேலை தாறுமாண்டவரே திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பைத்த தரணேசப்பா கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரண்டி சொன்னீங்கல்ல. குழந்தை பாக்கித்த தாங்கண்டவரே குழந்தை பைத்த தாங்க அன்பின் தகப்பரை இறக்க செய்யுங்க கிருபை செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்கிறாச்சா. பலத்த காரியத்தை நீங்க செய்ய முடியாது கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலையில் உயர்வை தாரு. வேலையில உயர்வு இல்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தாருராச்சா. வேலையை பர்மனண்டாக கிருபை செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்க. கண்ணீரை துடைங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே குடும்பத்துல சண்டை குழப்பங்களை எல்லாவற்றையும் மாற்றிருங்க. சஞ்சலம் வருத்தங்களை எல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது மன்றாடி செபிக்கிறோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்சா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்க மகத்துவங்களை நாமத்தை மையப்படுத்துங்க சப்பா. ஆசீர்வதிங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். கத்தியுடைய பல்லக்கரம் தாங்கணும். குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தரணும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும். கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. கவலையெல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. ஆத்ம கண்களை திறந்து விடுங்க. அரியர் அறிவுகள் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவனே தேவனே பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க. உன்னதமான சிலாக்கியத்தை தாங்க யாசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க சப்பா. எங்க படிக்கிற பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. எங்க சென்றாலும் உடைய பிள்ளைகள் நீங்க பாதுகாக்கணும் பராமரிக்க. எந்த மந்திரமோ சேவையும் எங்க பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. கல்வார் ரத்தத்துல மூடிக்கோங்க. அக்கில மூடிக்கோங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டு. எங்க பிள்ளைகளை செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. செபிக்கிற பிள்ளைகளை எங்க சிறு பிள்ளைகளே செபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சொல்லித்தாங்க ஆண்டவரே. துதிக்க ஸ்தோத்திரமான எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. தேவ கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்க சென்றாலும் நீர் முன்னாலே பின்னாலே காத்துக்கோங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்தான கரை செய்ய பிரிந்து விடுவி அணைக்கணும் ஐயா. தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளா நீங்க சந்திக்கணும் ஐயா. உன் வாயிலிருந்து சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனாய் கத்த. நாங்கள் கொஞ்ச காரியம் கேட்டிருக்கோம். கேத்துக்கு என்ன எத்தனையோ காரியங்கள் முடிஞ்சு கேட்க மறந்து விட்ட எல்லா காரியத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சம்பூர்ணமா கொடுத்து பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் மாத்துங்க. தேவைகளான் சேர்ந்தீங்க. ஒரு நன்மையும் சிங்க குட்டியில் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரு. எங்க மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது ஏசப்பா. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. சகல ஆசிரியர் சம்பூர்ணமா கொடுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கிறோம் பிதாவே. ஆமே.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம். லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா? ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம். இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: நம்மள எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதலே நம்ம கர்த்தரை தான் நம்பணும். நம்ம நிறைய பேர் சொல்லி முக்கியமா எல்லாம் யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் முடியாதப்ப கர்த்தர் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறமே நம்ம முழுமையை நம்ப வேண்டும். கர்த்தர் தமிழ் சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவதாக கர்த்தரை நம்பறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 59 சங்கீதம் 16 வசனம்.
1: நானோ உம்முடைய வல்லமையை பாடி,
0: நானோ உம்முடைய வல்லமையை பாடி
1: காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடே புகழ்வேன்.
0: உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடே புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
0: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே
1: நீர் எனக்கு தஞ்சமும்,
0: நீர் எனக்கு தஞ்சமும்
1: உயர்ந்த அடைக்கலமும் ஆனே,
0: உயர்ந்த அடைக்கலமும் ஆனே. பாடி மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். பாடும்போது கர்த்தர் நெருக்கமான நேரத்தில் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கு. எத்தனை நெருக்கு வந்தாலும் கர்த்தருக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிற நம்மளை பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டோடி மகிமையை பாடணும், அப்படி வல்லமையை பாடணும், அப்படி மகத்துவத்தை பாடணும், அவளை நம்ம உயர்த்தி பாடணும். அப்படி பாடும்போது நெருக்கத்தில் நமக்கு உயர்ந்த அடைக்கல, அவர் பாடி புகழும்போது கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். முத கர்த்தருடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கு, ரெண்டாவது அவர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கு, மூன்றாவதாக பாடி அவர் வல்லமை பாடி புகழும் போது கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாடணும், ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடு. ஏதோ ஒரு பாடுற பாடுறதில்லை, ஆவியோடும் பாடணும், கருத்தாய் பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். பாடும்போது கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாடுறது எதை குறிக்குது, தேவனை தொழுது கொள்வது குறிக்குது. நாம் பாடி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனை தொழுது கொள்ளும் போது நமக்கு நெருக்கப்படும் போது கர்த்தர் எப்படி இருக்கிறார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்போஸ்தலின் புஸ்தகம் 2:21 வசனம்.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ,
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ
1: அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: அவன் ரட்சிக்கப்படுவான்
1: என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தேவன் உரைத்திருக்கிறார். தொழுதுகள் என்ன, தேவனை ஆராதிக்கிறதுதான். தேவனை மனப்பூர்வமாய் பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது பயபக்தியோடு ஆராதிக்கும் போது நம்மளை ரட்சிப்பார். தேவனே உரைச்சிருக்கிறார். தேவன் தொழுது கொள்ளும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எப்படி ஆராதிக்கணும் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 4:24 வசனம்.
1: தேவன் ஆவியா இருக்கிறார்,
0: தேவன் ஆவியா இருக்கிறார்,
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
1: ஆவியோடும்
0: உண்மையோடும்
1: அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: அவர் தொழுது வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறார். அவர் தொழுது கொள்ற தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அவர் ஆவியோடு இருக்கிறார். ஆவியான தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயத்தோடும் பக்தியோடும் கருத்தோடும் அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவருக்கு நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி தொழுது கொள்ள பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1:4 வசனம்.
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: அவர் எப்படி ஆராதிக்கணுமா, சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். தூர ஆராதிக்கிற இல்ல, மனிதன் முகத்தை பார்க்கிற தேவை எங்க பாக்கிறாரு, நம்ம ஹிருதயத்தை பாக்கிறாரு. ஹிருதயத்துல சுத்த மனசோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். தேவன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆராதனையில தேவன் என்ன செய்யறாரு, பிரியப்படுகிறார். யாத்திரா புஸ்தகம் 8:1
1: அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி
0: நீ பார்வோனிடத்திலே போய்
1: எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு.
0: பாத்தீங்களா, ஆராதனை செய்ய ஜனங்களை. தேவனுக்கு எது பிரியம், ஆராதனை. எப்படி ஆராதிக்கணும், ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கணும். ரெண்டாவது எப்படி ஆராதிக்கணும், சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்கணும். ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். சுத்த மனசோட்சியோடு ஆராதிக்க வேண்டும். 29 ரெண்டாவது வசனம்.
1: கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
0: பரிசுத்த அலங்காரத்துடனே நினைச்சு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கப்படுற நமக்கு விடுதலை ஆக்கி நமக்கு எப்படி இருக்கிறாரு? உயர்ந்து அடைக்கலாம். முத பார்த்தோம் கத்தர் தம்முடைய சடத்துக்கு அடைக்கலாம், ரெண்டாவது கத்தரை நம்புறவர்களுக்கு அடைக்கலாம் இருக்க, மூன்றாவது கத்தரை சுத்த இதயத்தோடு பசுத்தத்தோடு தேவன் ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான்காவதாக 91 சங்கீதம் 14 வசனம்,
1: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்,
0: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்
1: அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
0: தேவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் தேவன் எப்படி பாரா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், அடைக்கலத்தில் வைப்பார். நான்காவதாக தேவன் நம்ம ஒவ்வொரு நாள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொண்டா போதும், தேவன் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும், ஜீவனில் தேவன் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். இன்னும் எவ்வளவோ காரியங்களை அறிய வேண்டியது இருக்குது. அறிந்து கொண்டோம்னா உயர்ந்த இடத்தில் வைப்பார். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் உண்மை அறியிற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே உண்மை அறியிற அறிவு எனக்கு தாரும். பரிசுத்த பவுல் செபிக்கிற பாருங்க, கொலோசியர் 1:9 வசனம் பாருங்க, அவர் எப்படி செபிக்கிற, நம்ம அப்படி செபிக்கணும். கொலோசியர் 1:9 பாருங்க,
1: இதை நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்.
0: அவர் சித்தம் சொல்லி என்ன செய்யணும், அறிகிற அறிவில் நம்ம நிரப்பப்படணும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் சித்தத்தை அறிகிற அறிவில் நான் நிரப்பப்படணும். ஒரு நாள் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உங்க சித்தத்தை அறிகிற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு தாரும். அவர் அதான் சொல்ற நாமத்தை அறிந்திருக்கிறீனால உயர்ந்த அடைக்கல் துறைக்கின்றாரு. அவர் சித்தத்தை நம்ம அறிஞ்சிக்கணும், அவர் சித்தம் என்ன. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா மட்டும் இல்ல, நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருக்க உண்மைதான், ஆனா எப்படியே வாழ்ந்தாலும் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவர் சித்தத்தை அறிகிற அறிவை நமக்கு கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 37:14 வசனம்,
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: நீங்கள்
1: உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
0: முதல்ல வந்து என்ன எப்படி அறிஞ்சிக்க முடியும், ஆண்டவர் நம்மை செபிக்கணும். ரெண்டாவது எப்ப அறிஞ்சிக்கணும், பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தாதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார்னா அவர் முழுமையை நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அவர் முழுமையா அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தையும்
1: உணர்வையும் அருளும் ஆவியும்,
0: ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும்
1: அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய,
0: அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தின் அருளும் ஆவி ஆகிய
1: கர்த்தருடைய ஆவியானவர்
0: அவர் மேல் தங்கியிருப்பார். ஞானத்தை உணர்வாவி, பலத்தை ஆலோசனை அருளாவி, அவர் அறியிற அறிவை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே நீர் வந்தா தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். மொதல் பரிசுத்தப்பள்ளி சித்தத்தை அறிகிறவர் தான் கேட்கிறாரு, பரிசுத்தவர் இருந்தா அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திர இங்க சொல்றாரு யோபான சுவிசேஷம் 5:39 வசனம்,
1: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே,
0: என்னை
1: குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே,
0: வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம அவரை அறிந்து கொள்ள, வேதத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் கர்த்தர் சொல்ற நாமத்தை அறிந்திருக்கு இப்படினாலும் உங்களை என்ன செய்வேன், பொய்யறந்த அடைக்கல் தெரியும். அவர் செபிக்கணும், பரிசுத்தவர் நமக்குள்ள இருந்து அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திரல்ல, வேதத்தை ஒரு நாள் அறிஞ்சு கொள்ள வேண்டும், வாசித்து நமக்கு அறிஞ்சு கொள்ள வேண்டும். வேதத்தை பரட்டி வாசிக்கணும். அது மாத்திரல்ல, ஓசியான் புஸ்தகம் 6:6 வசனம்,
1: பழியல்ல இரக்கத்தையும்
0: தகன பலிகளை பார்க்கிலும்
1: தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன்.
0: கர்த்தர் அறிகிற அறிவை தான் தேவன் விரும்புகிறார். அதான் பார்த்தோம், முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாரு, தமிழ் சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார், ரெண்டாவது கர்த்தர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார், மூன்றாவதாக அவர் தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், நான்காவது அவர்கள் நாமத்தை அறிந்திருப்பினர் அவர் என்ன செய்யறாரா உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். நம்மளால அவர் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முழுமையா நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வெயில போல பிரச்சனை வந்தாலும் அவருக்கு நிழலா நமக்கு இருக்கும். எதை பார்த்து கவலைப்பட வேண்டாம், நம்ம கர்த்தர் வார்த்தையை செவி கொடுத்தா அவர் சனமா மாற்றுவார் நம்மள. அது மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், அவரை நம்பணும், அவர் தொழுது கொள்ளணும், சுத்தீரியத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல்ல, நம்ம என்ன செய்யணும், அவரை எப்பயுமே அறியுற அறிவுக்காக கர்த்தர் செபிக்கணும், பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும், வேதத்தை அறிஞ்சு வாசிக்கணும். அவர் கர்த்தர் அறியறதுதான் அவர் விரும்புகிறார். கர்த்தர் ஒப்புக்குறிச்சு அம்மனுமா?
1: ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறேன் சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு அடைக்கலம், அவர் உயர்ந்த அடைக்கலம். நான்கு விதமான காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். முதலாவது, அவரது ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். யார் அவரது ஜனங்கள்? அவர் வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர் ஜனங்கள். இரண்டாவதாக, அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். மூன்றாவதாக, யார் எல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் கர்த்தரை ஆராதிக்கின்றோமோ தொழுது கொள்கின்றோமோ அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசியாக, கர்த்தரை யார் எல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ, ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்கிறார்களோ, அப்படி அறிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாயிருக்கிறார். அப்படி அவருடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வருகிறவர்களுக்கு இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். அவருடைய அடைக்கலத்தின் கீழ் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வேதம் அருமையாய் நமக்கு சொன்னது. இரண்டாவதாக, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற கர்த்தரை உனக்கு நீ தாவரமாய் கொண்டபடியினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? தலைமுறை தலைமுறை தோறும் தகப்பன நீரே எங்கள் அடைக்கலமாயிருக்கிறீரே, நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கின்றோம் ராஜா. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் கேட்டது போல, தமது ஜன்னத்துக்கு நீர் அடைக்கலமாயிருக்கிறீர். யார் யார் உங்களுடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு நீ தேவனாய் இருக்கிறீர், அவர்கள் தான் உமது ஜனமாய் இருப்பார் என்று சொன்னீர். அப்பா அப்பா, எங்களை சொந்த ஜனமாக வணைந்து கொள்ளும். உடைய வாக்குக்கு முரட்டாட்டம் செய்யாதபடிக்கு உடைய வாக்குக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களா என்னையும் எங்களையும் வணைந்து கொள்ளும். எப்பொழுதுமே நாங்கள் உம்மை நம்பிக்கையாய் கொள்ள, நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர். எக்காலத்திலும் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொன்னீரே, என்ன வந்தாலும் உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாத்திரமல்ல, சுத்த மனசாட்சியோடு பரிசுத்த அலங்காரத்துடனும் ஆவியோடு உண்மையோடும் கருத்தோடும் நாங்கள் பாடி உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர்தான் அந்த வாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை நோக்கி செபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். வேதத்தை கருத்தாய் வாசிக்கவும் உடைய ஆவியில் நிரம்பி நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் பாக்கியம் தாரும். இங்க வந்திருக்கீங்க ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு தங்களை அர்ப்பணம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரை கர்த்தத்தாமே ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கின்றோம். அப்படி செய்ய போவதற்காய் நன்றி அப்பா, நன்றி. கடைசியாக, நம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க, அவர்களோடு இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? வெப் டிவியில பார்த்து கொண்டிருக்கலாம், டிவி வழியாக செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம், எஃப்எம் ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம், யூடியூப் மூலமாக சோசியல் நெட்ஒர்க் மூலமாக இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
0: கர்த்தாவே, ரட்சணை சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தினாவை தாங்க முடிச்சு கேட்டாரேப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் கூட ரட்சிப்புக்காக கண்ணீரோடு ஆத்ம பாரத்தோடு கேட்க கிருபை தர முடியா ஜெபிக்கிறோம். முற்றுமுடைய ரட்சிக்க வேண்டும், நித்திய ரட்சிப்பை தர வேண்டும் ஆண்டவர். கெஞ்சுகிறமையா கெஞ்சுகிறமையா, பரலோக அக்கினி மூட வேண்டும், பரிசு தாமே அபிஷேகம் எல்லாரும் நிரப்ப வேண்டும் ஐயா. உன்னத ஆவி சம்பூர்ண நிரப்புங்க நிரப்புங்க. கடைசி நாள் அபிஷேகம் ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்று ஆண்டவர். அப்பா மாம்சமான யாவரும் ஆவி ஊற்றிடும் சொன்னீரே, ஊற்று ஆண்டவர். எங்கள் குமாரர் வேலை குமார்த்தி மேல ஊற்றுவேன் சொன்னீரே, எங்கள் வாலியூர் மேல ஊற்றுவேன் பார்க்கட்டும் ஆண்டவர். அப்பா மூப்பர் மேல நாவி ஊற்றுவேன் சொப்பனை பாப்பாரு சொன்னீர் ஆண்டவர். சொப்பனத்தில் வரங்களை கொடுக்க முடிக்காய் செவிக்கிற ஆண்டவர். ஊழியக்காரி மேலே ஊழியக்காரி மேல ஆவி ஊற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்னு சொன்னீங்களே, அந்த அபிஷேகம் எல்லாரும் ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்று ஆண்டவர். அக்கினி போடுங்க ஆண்டவர், அக்கினி போடுங்கப்பா. ரச்சனை சந்தோஷத்தாரு உற்சாகத்தை நாவி தாங்க முடி செய்யுங்க. உன்னதாவில் நிரப்புங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க ஆண்டவர். வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டு நீங்கி போட்டு மந்திரம் சேவனை உடைத்து போடுங்க ஆண்டவர. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பை தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை விடுதலை தரணும் ஐயா. அப்பா அப்பா மை ஸ்தோத்திர எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க சப்பா மாத்திருங்க ஆண்டவர. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தர வேண்டும் இப்படி கெஞ்சுகிறையா கெஞ்சுகிறையா. தொழில் சிற குடும்பங்கள் தொழில் ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சுகிறேன். சிறக்கத்தக்கதாக உதவி செய்ய யாவரும் சிற குடும்பங்கள் ஆசீர்வீங்க. யாவரும் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்தணும். கேசில மக்களுக்கு விடுதலை தரணுமே விடுதலை தரணும். பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாதி இல்லாத குடும்பத்தில் சமா தரும். காலியூர்ல தொடுங்க சிறு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவர. பெரியவங்களை தொடுங்க. உண்மைக்குள்ள கிட்டி சேரமை சார்ந்து கொள்ளும் எண்டி கொள்ள மோடு ஒன்றரை காலக்கு இறக்க பாராட்டுங்க ஆண்டவர. ஆண்டவரே எல்லாருமே செபிக்கணுமேப்பா துதிக்கணும் ஆண்டவர். நீ வரப்போறீங்களா ஆண்டவர? அப்பா எங்க போவாங்க? எங்க ஜனங்களுக்கு இறங்குங்க இறங்குங்க அப்பா. கிருபி நாவி ஊற்றுங்க விண்ணப்பம் நாவி ஊற்றுங்க அப்பா. தகப்பனே தகப்பனே தகப்பனே தகப்பனே செபிச்சவங்க தான் செபிக்கிறோம். செபிக்காதவங்களும் செபிக்க அந்த வாஞ்சை குடுங்கப்பா. தாகத்தை உண்டாக்குங்க. இங்க உங்கடத்துல நாங்க பேச பயப்படுமானா? பரலோகத்துல எப்படி உங்கடத்துல பேச போறோம் ஆண்டவர? அப்பா எல்லாருக்குள்ள இந்த பயத்தை எடுத்து போட்டு எல்லாருமே செபிக்கணும் துதிக்கணும். என் தேவனோட பேச முந்திக் கொள்ள அந்த வாஞ்சி உள்ளத்துல வைக்க முடிக்காய் செபிக்கிறோம். எல்லாருக்குள்ள கிருவி நாவி விண்ணப்பத்தில் ஆவி ஊற்று வேண்டுமா செபிக்கிறோம். செபிக்கிற மக்களை மாற்றுங்க. செபிக்கிறதுக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது ஆண்டவர. எல்லாரும் செபிக்கணும் துதிக்கணும். தேவனோட பேசணும் ஆண்டவர். எங்க படைத்தவரை பேசணும் ஆண்டவர். அப்பா எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தை ஊற்றும் ஐயா. நீங்க வரப்போறீங்க ஆண்டவர. அப்பா அப்பா இறங்குங்கப்பா இறங்குங்க. எல்லாரும் உள்ளங்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவர். ஒவ்வொருவரோட பேசுங்க ஆண்டவர பேசுங்க ஆண்டவர பேசுங்க ஆண்டவர. பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிமிடாத அச்சுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில செய்யுங்க. உண்மை அறிந்து கொள்ள அண்டிக் கொள்ள செபிக்க துதிக்க ஆராதிக்க அறிந்து கொள்ள வாஞ்சி உண்டாக்குங்க சப்பா. வாஞ்சி உண்டாக்க இப்படியே இருப்போமானால் வரப்போறீங்களே அப்பா. என்னைக்கு அப்பா அம்மா தேடுவாங்க? என்னைக்குப்பா செபிப்பாங்க? செபிக்கக்கூடிய வாஞ்சை கொடுங்க. பொறுப்பிடுங்க. வழி நடத்துங்க. காத்துக்கோங்க. எல்லா துதிகனமாக்கியும் செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி செய்வோம் பரமபிதாவே. ஆமே.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுள்ளதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரி அவர்கள் ஜெப குறிப்பு சொல்வார்கள். அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: பொருளாதார தேவையை சந்திக்கணும். நிறைய இடத்துல பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டங்களா மாறி பொருளாதார ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சந்திக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும்.
3: ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கணும். பரலோக பரிசுத்தப்பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த வேலையிலும் கூட கத்தாவே ஆண்டவரே, தேசம் முழுவதும் பொருளாதார காரியத்தினால ஆண்டவரே எவ்வளவு வீழ்ச்சி அடைந்திருக்குத தகப்பனே. எசப்பா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. பரிசுத்தாவியானவரே நீங்க இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கணும். நல்ல வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உட உன்னத காரம் ஒவ்வொருவரையும் தாங்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லையப்பா ஆண்டவரே தகப்பனே. சிறு தொழில் பெரிய தொழில் செய்யற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எஸ் அப்பா இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. சர்வ வல்லவரே இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சினால ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்காங்களேப்பா ஆண்டவரே. கத்தாவே ஏழை மக்கள் எங்க போவாங்க தகப்பனே? எஸ்அப்பா நீங்க இறங்கி ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரும் கவலை பாரங்களை நீக்கி அவங்களுக்கு நல்லா ஆண்டவரே தகப்பனே வேலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேசம் முழுவதிலும் ஆண்டவரே இந்த பொருளாதார வீழ்ச்சியை நீர் முழுவதும் நீர் மாற்றி எல்லா ஜனங்களுக்கும் வேலை கிடைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. வாலிப சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தகப்பனே. அவங்களுக்கெல்லாம் வேலை ஆண்டவரே கிடைக்க படிச்சதுக்கேத்த வேலை தந்து நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துங்க. பெரிய காரியத்தை நீர் செய்து இந்த பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானத்தை தந்து காத்துக்கோங்க தகப்பனே. இந்த கொரோனா வைரஸை நீர் முழுவதும் நீர் மாற்றி ஆண்டவரே இந்த வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி தந்து ஆசீர்வதிப்பீராக. முழு பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமே.
0: இந்த சிறு பிள்ளையில வாலி பிள்ளையில கடத்திட்டு போக கூடாது. எத்தனையோ பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. வாலி பிள்ளையில கடத்திட்டு போயிட்டாங்க. சிறு பிள்ளையில கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் பாவமான தொழிலுக்கு உட்படுத்துறாங்க. அந்த சூழ்நிலை நடக்கூடாது. அது மாத்திர பழி விட்டுறாங்க. இப்படி பட்ட சூழ்நிலை நம்ம தேர்த்து நடக்கூடாது. அதுக்காக நம்ம செய்யணும்.
4: ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி என்னை சுத்திகரிப்பீராக. எங்கள் தேவனாக்கி கர்த்தர் தாமே எங்க தேசத்திற்கு அப்பா இரக்கத்தை காண்பிப்பீராக. ஆண்டவரே, எங்க தேசத்துல அப்பா இனி குழந்தைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. அப்பா சிறு பிள்ளைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கடத்தி ஆண்டவரே அவர்களை ஊனமாக்கி ஆண்டவரே பிச்சை எடுக்கிறதான இந்த அவல நிலையை எங்க தேசத்தை விட்டு மாற்றுவீராக. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எங்க தேசத்திலிருந்து களவாடக்கூடாது ஆண்டவரே. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எந்த ஒரு சிறு பிள்ளைகளும் அப்பா எங்க தேசத்திலிருந்து யாரும் கடத்தப்படக்கூடாது அப்பா. இப்படி கடத்தப்படுகிற ஒவ்வொரு மாபியா கேங்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக, அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. தகப்பனே, இனி இப்படியாப்பட்ட நிலைமை எங்க தேசத்துல இருக்கக்கூடாது. எந்த ஒரு குழந்தைகளும் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, குழந்தைகள் கடத்தப்பட்டு இனி தவறான வழியில் அவர்கள் ஈடுபடுத்த வைக்க கூடாதப்பா. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்தருளுங்க. இப்படியாப்பட்டதான காரியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு சகோதரனையும் அப்போ ஒவ்வொரு சகோதரியும் தேவனாகி கர்த்தர் நீங்க சந்திப்பீராக. ஆவியானவர் அப்பா தாமே அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. அதே போல எங்க தேசத்துல அப்பா சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாதப்பா. அப்பா சொந்த தகப்பனே அப்பாண்டுவரே அப்பா இந்த காரியங்களை செய்கிறாங்களே, இரக்கத்தை காண்பித்தருளுங்க. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்து ஆண்டவரே இப்படியாப்பட்ட நிலைமைகளை மாற்றுங்க. ஒவ்வொரு பெற்றோரோடு தேவனாகி கர்த்தர் இடைப்படுங்கப்பா. தங்கள் பிள்ளைகளை நாணத்துல வளர்க்கக்கூடிய அந்த அப்பா கிருபைகளை அவர்களுக்கு தாரும். ஆண்டவரே இப்படியாப்பட்ட மக்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக. இப்படியாப்பட்ட ஜனங்களை தேவனாகி கர்த்தர் தொடுவீராக, மனமாற்றத்தை தருவீராக அப்பா. ஆண்டவரே, இனி சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாதப்பா. இரக்கத்தை எங்க தேசத்திற்கு காண்பித்து ஆண்டவரே எங்க சிறு பிள்ளைகளுக்கு தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே இரக்கத்தை காண்பித்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் எங்க ஏசப்பா தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கெஞ்சு கேட்கிறோம். ஆவியானவர் அப்பா தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா. மகிமையுள்ள கிரிகளை நடப்பீங்க ஏசப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகிய அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.
0: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஓடி மே துதிக்கிறோம். மகத்துள்ள ராஜாவையும் துதிக்கிறோம். மகிமின் தேவனையும் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுறோம் தகப்பனே. எங்க தேசத்துல காணப்படுற இந்த கொரோனா வியாதி எங்களை விட்டு அப்புறப்படுத்த முடியாது கூட கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க அப்பா டாக்டர்ஸுக்கு நர்சுங்களுக்கு நேற்று 90 பேருக்கு முடியலன்னு சொன்னாங்க. ஆண்டவரே, இப்படி படிச்ச உள்ளே எங்க தேசத்துக்கு இங்க தான் வராம பாதுகாக்கணும். ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு யார் இருக்கு? ஆண்டவரே, நீங்க தான் காக்கணும் சுவாமி. எத்தனையோ பேர் ஆண்டவரே டாக்டர்ஸ் இப்ப நர்சுங்க ஆண்டவரே அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சப்பா. அவங்களெல்லாம் குணமாக்க முடியாது செவிக்கிறோம். அது மாத்திரல ஆண்டவரே, அவங்க எல்லாம் எத்தனையோ பலவீனத்தால் கட்டப்பட்டிருக்காங்க, விடுவீங்க ராச்சா. ரத்தம் டெஸ்ட் பண்றவங்களுக்காக, ரத்தம் எடுக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவங்களை எந்த கொரோனா வைரஸும் தாக்காதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் சப்பா. எங்க காவல்துறைக்கா செவிக்கிறோமே, அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் சப்பா. அன்பின் ஆண்டவரே, மருந்தடிக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம், அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும். எத்தனையோ பேர் இந்த வியாதி கொள்ளை கொண்டு போயிடுச்சு சுவாமி. எத்தனையோ ஆத்மாக்களும் மறித்து போயிட்டாங்க ஆண்டவரே. அப்ப அந்த மரணம் வராதோடிக்கு எங்க தேசத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும் செபிக்கிறோம் ராஜா. என் தேவனே, என் தேவனே, நீங்க இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ராஜா, இறங்க வேண்டும் ஏசப்பா. எங்க தேசத்துல பாருங்க ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் மறிச்சு போயிட்டாங்கப்பா. எங்க குன்னூர் பகுதியை பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்க குன்னூர்ல யாருக்கும் இந்த பலவீனம் வரவே கூடாது ஏசப்பா, வரக்கூடாதப்பா. எங்க குன்னூர் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எங்களை அண்ணியா அப்பா ஊட்டி மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. எங்களுடைய அப்பா கோத்தரி மக்கள் ரட்சிக்கப்படணும். அங்கே நேற்று யாருக்கும் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. எல்லா வியாதி குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. நீ அப்பா கூடலூர் மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவனை பார்த்துருந்து கெஞ்சுகிறோம், யாருக்கு அந்த வியாதி இருக்கக்கூடாது அப்பா. பலவீனத்தை நீக்கி போட முடியாது செவிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதி ஒன்றில் நீக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நீக்கி போட முடியாது, கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. அதே போல கத்தாவே அப்பா அம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குந்தா பக்கத்து மக்களுக்காக செவிக்கிறோம், பந்தலூர் மக்களுக்காக செவிக்கிறோம். எல்லாரையும் நீர் குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தமிழகம் முழுவதும் நீர் இறங்க வேண்டும் ஆண்டவரே. எங்க தமிழகத்துக்கு இறங்குமப்பா, இறங்குமப்பா ஆண்டவரே. இயேசுவே இறங்குமப்பா. 8 கோடி ஜனங்களுக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது ராச்சா. பலவீனத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. நீர் எவ்வளவு பேர் குணமாக்கி இருக்கீங்க, கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இந்த வியாதி நாளுக்கு நாள் பரவாதபடி காத்துக்கொள்ளுங்க, அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. காற்றின் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்னீங்க அப்பா, அங்கு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர், நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் அப்பா. எங்க தமிழக மக்களுக்கு இறங்குமப்பா, இறங்குமப்பா.
3: எத்தனையோ மாவட்டத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அவங்களெல்லாம் நீர் குணமாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யேசப்பா. 138 கோடி ஜனங்களையும் நீர் பொறுப்படுத்திக்கோங்க. யாருக்குமே இந்த பலவீனம் வரக்கூடாது ராஜா. யாருக்குமே இந்த பலவீனம் வியாதிகள் யாதையும் தொடக்கூடாது ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே, நீர் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். 138 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டும் அறிந்து கொள்ளும் எண்டிக் கொள்ள உண்மை சார்ந்து கொள்ளும் மூடிற்கு கிருபை தர முடியா செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யப்பா. நானே இல்ல அவற்றை சில கத்துன்னு சொன்னீங்க. ஒவ்வொருவரையும் குணமாக்கப்பா. பலவீனம் யாரையும் தொடக்கூடாதப்பா. யாரு உயிர்ச்சியாத வரக்கூடாது ஆண்டவரை காப்பாத்துங்க. ஆண்டவரை காப்பாத்துங்க. உயிர்ச்சியாத யாருக்கு வரக்கூடாதப்பா. உங்க நாம் மகிழ்படட்டும். எல்லா துதி கனமாக்கி உங்க செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே.
0: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
1: 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவாங்க. சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
5: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website and our resources. God bless you.

0: நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தர் நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதல்ல நம்ம கர்த்தர் தான் நம்பணும். நம்ம நிறைய பேர் சொல்லி முக்கியமா எல்லாம் யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் முடியாதப்ப கர்த்தர் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறமே நம்ம முழுமே நம்ப வேண்டும். கர்த்தர் தமிழ் சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவதாக கர்த்தரை நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 59 சங்கீதம் 16 வசனம்.
1: நானோ உம்முடைய வல்லமையை பாடி,
0: காலையிலே
1: உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடே புகழுவேன், எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே, நீர் எனக்கு தஞ்சமும், உயர்ந்த அடைக்கலமும் அணியே,
0: பாடி மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். பாடும்போது கத்து நெருக்கமான நேரத்தில் கத்து நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கு. எத்தனை நெருக்கு வந்தாலும் கர்த்தருக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நம்மளை பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டோடி மகிமையை பாடணும், அப்படி வல்லமையை பாடணும், அப்படி மகத்துவத்தை பாடணும், அவளை நம்ம உயர்த்தி பாடணும். அப்படி பாடும்போது நெருக்கத்தில் உயர்ந்த அடைக்கல, அவர் பாடி புகழும் போது கர்த்தருக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். முதல் கர்த்தருடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கு, ரெண்டாவது அவர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கு, மூன்றாவதாக பாடி அவர் வல்லமை பாடி புகழும் போது கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாடணும், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு ஏதோ ஒரு பாடுற பாடுறதில்லை, ஆவியோடும் பாடணும், கருத்தாய் பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். பாடும்போது கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாடுறது எதை குறிக்குது, தேவனை தொழுது கொள்வது குறிக்குது. நம் பாடி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனை தொழுது கொள்ளும் போது நமக்கு நெருக்கப்படும் போது கர்த்தர் எப்படி இருக்கார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்போஸ்தலின் புஸ்தகம் 2:21 வசனம்.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ, அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: என்று
1: தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தொழுது கொள்ள என்ன, தேவனை ஆராதிக்கிறதான். தேவனை மனப்பூர்வமாய் பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது பயபக்தியோடு ஆராதிக்கும் போது நம்மளை ரட்சிப்பார். தேவனே உரைச்சிருக்கிறார். தேவன் தொழுது கொள்ளும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எப்படி ஆராதிக்கணுமா பாருங்க, யோவான் சுவிசேஷம் 4:24 வசனம்.
1: தேவன் ஆவியா இருக்கிறார்,
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
1: ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: அவர் தொழுது வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறார். அவர் தொழுது கொள்ற தொழுது கொள்ளணும், ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அவர் ஆவியோடு இருக்கிறார். ஆவியான தேவன் ஆவியோடு உண்மையோடு தொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயத்தோடும் பக்தியோடும் கருத்தோடும் அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவருக்கு நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி தொழுது கொள்ளுமா பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1:4 வசனம்.
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: அவர் எப்படி ஆராதிக்கணுமா, சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். மனிதன் முகத்தை பார்க்கிறாரு, நம்ம இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயத்தில் சுத்த மனசோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது தேவன் நம்ம அடைக்கலமா இருக்கிறார். தேவன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆராதனையில தேவன் என்ன செய்யறாரு, பிரியப்படுகிறார். யாத்ரா புஸ்தகம் 8:1
1: அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி
0: நீ
1: பார்வோனிடத்திலே போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு.
0: பாத்தீங்களா, ஆராதனை செய்ய ஜனங்களை. தேவனுக்கு எது பிரியம், ஆராதனை. எப்படி ஆராதிக்கணும், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். ரெண்டாவது எப்படி ஆராதிக்கணும், சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்கணும். எனது மனிதன் முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். சுத்த மனசோட ஆராதிக்க வேண்டும். 29:2
1: கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
0: பரிசுத்த அலங்காரத்துடனே நினைச்சு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கப்படுற நமக்கு விடுதலையாக்கி நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலம். முத பார்த்தோம் கத்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலம், ரெண்டாவது கத்தரை நம்புறவர்களுக்கு அடைக்கலம் இருக்க, மூன்றாவது கத்தரை சுத்த இருதயத்தோடு பசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான்காவதாக 91 சங்கீதம் 14 வசனம்,
1: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்,
0: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்
1: அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
0: தேவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் தேவன் எப்படி பாரா உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பார், அடைக்கலத்தில் வைப்பார். நான்காவதாக தேவன் நம்ம ஒவ்வொரு நாள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அறிந்து கொண்டா போதும், தேவன் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும், ஜீவன தேவன் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். இன்னும் எவ்வளவோ காரியங்களை அறிய வேண்டியது இருக்குது. அறிந்து கொண்டோம்னா உயர்ந்த இடத்தில் வைப்பார். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும். பசுத்த பவுல் செபிக்கிற பாருங்க, குலோசியர் 1:9 வசனம் பாருங்க, அவர் எப்படி செபிக்கிற, நம்ம அப்படி செபிக்கணும். குலோசியர் 1:9 பாருங்க,
1: இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும், ஆவிக்குரிய விவேகத்தோடும், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்.
0: சித்தத்தை எது அவர் சித்தம் சொல்லி என்ன செய்யணும், அறியற அறிவில் அம்ம நிரப்பப்படணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் சித்தத்தை அறியற அறிவில் நான் நிரப்பப்படணும். ஒரு நாள் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்க சித்தத்தை அறியற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு தாரும். அவர் அதான் சொல்ற நாமத்தை அறிந்திருக்கிட்டேனால அவன உயர்ந்த அடைக்கல் துறைக்கின்றாரு. அவர் சித்தத்தை நம்ம அறிஞ்சிக்கணும். அவர் சித்தம் என்ன, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா மட்டும் இல்ல, நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருக்க உண்மைதான், ஆனா எப்படியே வாழ்ந்தாலும் கத்துட்டு ராசி போக முடியும். அவர் சித்தத்தை அறியற அறிவை நமக்கு கத்துட்டு கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 37:14 வசனம்,
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
1: நீங்கள் உயிரடைவீர்கள்,
0: நான் உங்களை
1: உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
0: முதல்ல வந்து என்ன எப்படி அறிஞ்சிக்க முடியும், ஆண்டவர் நம்ம செபிக்கணும். ரெண்டாவது எப்ப அறிஞ்சிக்கணும், பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தாதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் முழுமையா நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அவர் முழுமையா அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஆண்டவரே, நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, எனக்கு முடிய ஆவி வைங்க, உயிர் அடை வேண்டும் ஆண்டவரே, நம்ம உயிர் அடையணும், என் ஆத்ம உயிர்ப்பிக்கப்படும், ஆவி எனக்குள் வைங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஏசாயின் புஸ்தகம் 11:2 வசனம்,
1: ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய,
0: அறிவையும் கர்த்தர் பயப்படுற பயத்தின் அருளும் ஆவி ஆகிய
1: கர்த்தருடைய ஆவியானவர்,
0: அவர்
1: மேல் தங்கியிருப்பார்,
0: ஞானத்தை உணர்வாவி பலத்தை ஆலோசனை அருளாவி அவர் அறியற அறிவை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே நீர் வந்தா தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். முதல் பரிசுத்த பள்ளி சித்தத்தை அறியறவர் தான் கேட்கிறாரு, பரிசுத்தவர் இருந்தா அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திர இங்கு சொல்றாரு யோபான சுவிசேஷம் 5:39 வசனம்,
1: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே,
0: என்னை
1: குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே,
0: வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம அவரை அறிந்து கொள்ள, வேதத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் கர்த்தர் சொல்றேன், நாமத்தை அறிந்திருக்கப்படினாலும் உங்களை என்ன செய்வேன், பொய்யறந்த அடைக்கல தெரியும். அவர் செபிக்கணும், பரிசுத்தம் நமக்குள்ள இருந்து அவரை அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திரல்ல, வேதத்தை ஒரு நாள் அறிஞ்சு கொள்ள வேண்டும், வாசித்து நமக்கு அறிஞ்சு கொள்ள வேண்டும். வேதத்தை பரட்டி பரட்டி வாசிக்கணும். அது மாத்திரல்ல, ஓசியான் புஸ்தகம் 6:6 வசனம்,
1: பழியை அல்ல, இரக்கத்தையும்,
0: தகன
1: பலிகளை பார்க்கிலும், தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன்.
0: கர்த்தர் அறிகிற அறிவை தான் தேவன் விரும்புகிறார். அதான் பார்த்த முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாரு, தமிழ் சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார், ரெண்டாவது கர்த்தர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார், மூன்றாவதாக அவர் தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், நான்காவது அவர்கள் நாமத்தை அறிந்திருப்பினர் அவர் என்ன செய்யறாரா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நம்மள அவர் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முழுமையா நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வெயில போல பிரச்சனை வந்தாலும் அவருக்கு நிழலா நமக்கு இருக்கு. எதை பார்த்து கவலைப்பட வேண்டாம், நம்ம கர்த்தர் பார்த்து செவி கொடுத்தா அவர் சடமா மாற்றுவார் நம்மள. அது மாத்திர நம்ம என்ன செய்யணும், அவரை நம்பணும், அவர் தொழுது கொள்ளணும், சுத்த இதயத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல்ல நம்ம என்ன செய்யணும், அவரை எப்பயுமே அறியற அறிவுக்காக கர்த்தர் செவிக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும், வேதத்தை அறிஞ்சு வாசிக்கணும். அவர் கர்த்தர் அறியறதுதான் அவர் விரும்புகிறார். கர்த்தர் ஒப்புக்குறி ஜெபம் பண்ணுமா?
1: கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறேன் சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தத்தாமே நமக்கு அடைக்கலம், அவர் உயர்ந்த அடைக்கலம். நான்கு விதமான காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். முதலாவது, அவரது ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். யார் அவரது ஜனங்கள்? அவர் வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர் ஜனங்கள். இரண்டாவதாக, அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். மூன்றாவதாக, யார் யாரெல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் கர்த்தரை ஆராதிக்கின்றோமோ தொழுது கொள்கின்றோமோ அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசியாக, கர்த்தரை யார் யாரெல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ, ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்கிறார்களோ, அப்படி அறிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாயிருக்கிறார். அப்படி அவருடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வருகிறவர்களுக்கு இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். அவருடைய அடைக்கலத்தின் கீழ் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வேதம் அருமையாய் நமக்கு சொன்னது. இரண்டாவதாக, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற கர்த்தரை உனக்கு நீ தாவரமாய் கொண்டபடியினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? தலைமுறை தலைமுறை தோறும் தகப்பனே, நீரே எங்கள் அடைக்கலமாயிருக்கிறீரே, நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கின்றோம் ராஜா. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் கேட்டது போல, தமது ஜன்னத்துக்கு நீர் அடைக்கலமா இருக்கிறீர். யார் யார் உங்களுடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் தான் உமது ஜனமாய் இருப்பார் என்று சொன்னீரப்பா. அப்பா, எங்களை சொந்த ஜனமாக வணைந்து கொள்ளும். உங்களுடைய வாக்குக்கு முரட்டாட்டம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வாக்குக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களா என்னையும் எங்களையும் வணைந்து கொள்ளும். எப்பொழுதுமே நாங்கள் உம்மை நம்பிக்கையாய் கொள்ள, நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர். எக்காலத்திலும் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொன்னீரே, என்ன வந்தாலும் உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாத்திரமல்ல, சுத்த மனசாட்சியோடு பரிசுத்த அலங்காரத்துடனும் ஆவியோடு உண்மையோடும் கருத்தோடும் நாங்கள் பாடி உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர்தான் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை நோக்கி செபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். வேதத்தை கருத்தாய் வாசிக்கவும் ஆவில் நிரம்பி நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் பாக்கியம் தாரும். இங்க வந்திருக்கீங்க ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு தங்களை அர்ப்பணம் செய்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவரை கர்த்தத்தாமே ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கின்றோம். அப்படி செய்ய போவதற்காய் நன்றி அப்பா, நன்றி. கடைசியாக, நம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோடு இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? வெப் டிவியில பார்த்து கொண்டிருக்கலாம், டிவி வழியாக தன் செய்தி நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம், எஃப்எம் ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கலாம், யூடியூப் மூலமாக சோசியல் நெட்வொர்க் மூலமாக இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களோட இணைந்து செவிங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
0: கர்த்தாவே, ரட்சனை சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தினாவி தாங்க முடிச்சு கேட்டாரேப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் கூட ரட்சிப்புக்காக கண்ணீரோடு ஆத்ம பாரத்தோடு கேட்க கிருபை தர முடியா ஜெபிக்கிறோம். முற்றுமுடைய ரட்சிக்க வேண்டும், நித்திய ரட்சிப்பை தர வேண்டும் ஆண்டவரே. கெஞ்சுகிறமையா, கெஞ்சுகிறமையா, பரலோக அக்கினி மூட வேண்டும். பரிசு தாவேன் அபிஷேகம் எல்லாரும் நிரப்ப வேண்டும் ஐயா. உன்னத ஆவிய சம்பூர்ண நிரப்புங்க, நிரப்புங்க. கடைசி நாள் அபிஷேகம் ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றும் ஆண்டவரே. அப்பா, மாம்சமான யாவரு மேலும் ஆவி ஊற்றிடும் சொன்னீரே, ஊற்றும் ஆண்டவரே. எங்கள் குமாரர் மேலும் குமார்த்தி மேலே ஊற்றி சொன்னீரே, எங்கள் வாலிபர் மேலே ஊற்றுமே பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா, மூப்பர் மேல சபைய நாவி ஊற்றுவேன், சொப்பனை பார்ப்பது சொன்னீர் ஆண்டவரே. சொப்பனத்தில் வரங்களை கொடுக்க முடிக்காய் செவிக்கிற ஆண்டவரே. ஊழியக்காரி மேலே, ஊழியக்காரி மேலே ஆவி ஊற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் சொன்னீங்களே, அந்த அபிஷேகம் எல்லாரும் ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றும் ஆண்டவரே. அக்கினி போடுங்க ஆண்டவரே, அக்கினி போடுங்கப்பா. ரச்சனை சந்தோஷத்தாரு உற்சாகத்தின் ஆவி தாங்க முடிச்சு செய்யுங்க. உன்னதாவில் நிரப்புங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க ஆண்டவரே. வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் நீங்கி போட்டு நீங்க போட்டு மந்திரம் சேவனை உடைத்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பாய் தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும். கடன் பிரச்சனை விடுதலை தரணும் ஐயா. அப்பா அப்பா மை ஸ்தோத்திரி. எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஏசப்பா, மாத்திருங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தர வேண்டும் இப்படி கெஞ்சுகிறையா கெஞ்சுகிறையா. தொழில் சிற குடும்பங்கள் தொழில் ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சுகிறேன். சிறக்கத்தக்கதாக உதவி செய்ய. வியாபாரம் சிற குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. வியாபாரம் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்தணும். கேசில் மக்களுக்கு விடுதலை தரணுமே, விடுதலை தரணும். பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமாளம் தரும். காலியர்களை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. பெரியவங்களை தொடுங்க. உண்மைக்குள்ள கிட்டி சேர சார்ந்து கொள்ள அண்டி கொள்ள மோடு ஒன்றரை காலக்கு இறக்க பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருமே செபிக்கணுமேப்பா, துதிக்கணும் ஆண்டவர். நீ வரப்போறீங்களா ஆண்டவரே? அப்பா எங்க போவாங்க? எங்க ஜனங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க அப்பா. கிருபி நாவி ஊற்றுங்க, விண்ணப்பம் ஊற்றுங்கப்பா. தகப்பனே தகப்பனே தகப்பனே தகப்பனே. செபிச்சவங்கதான் செபிக்கிறோம், செபிக்காதவங்களை செபிக்க அந்த வாஞ்சை குடுங்கப்பா. தாகத்தை உண்டாக்குங்க. இங்க உங்க இடத்துல நாங்க பேச பயப்படுமானா? பரலோகத்துல எப்படி உங்க இடத்துல பேச போறோம் ஆண்டவரே? அப்பா எல்லாருக்கும் இந்த பயத்தை எடுத்து போட்டு எல்லாருமே செபிக்கணும் துதிக்கணும். என் தேவனோட பேசி முந்திக் கொள்ள அந்த வாஞ்சை உள்ளத்துல வைக்க முடிக்காய் செபிக்கிறோம். எல்லாருக்கும் கிருபி நாவி விண்ணப்பத்தில் ஆவி ஊற்று வேண்டுமா செபிக்கிறோம். செபிக்கிற மக்களை மாற்றுங்க. செபிக்கிறதுக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் செபிக்கணும் துதிக்கணும். தேவனோட பேசணும் ஆண்டவரே. எங்களை படைத்தவரை பேசணும் ஆண்டவரே. அப்பா எல்லாருக்கும் கிருபி நாவி விண்ணப்பத்தை ஊற்றும் ஐயா. நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. அப்பா அப்பா இறங்குங்கப்பா இறங்குங்க. எல்லாரும் உள்ளங்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிமிடாத அச்சிங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில செய்யுங்க. உண்மை அறிந்து கொள்ள அண்டிக்கொள்ள செபிக்க துதிக்க உண்மை ஆராதிக்க அறிந்து கொள்ள வாஞ்சை உண்டாக்குங்க சப்பா. வாஞ்சை உண்டாக்க இப்படியே இருப்போமானால் வரப்போறீங்களே அப்பா.

0: அறுத்துக்கோங்க. எல்லா துதிகனமாக்கும் சொல்லுறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி செய்யறோம் பரமபிதாவே. ஆமே.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரி அவர்கள் ஜெப குறிப்பு சொல்வார்கள். அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: பொருளாதார தேவையை சந்திக்கணும். நிறைய இடத்துல பொருளாதார ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டங்களா மாறி பொருளாதார ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சந்திக்கலாம். அதுக்காக ஜெபிக்கணும்.
2: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் பரலோக பரிசுத்தப்பிதாவே. இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, தேசம் முழுவதும் பொருளாதார காரியத்தினால ஆண்டவரே எவ்வளவு வீழ்ச்சி அடைந்திருக்குத தகப்பனே. எசப்பா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. பரிசுத்தாவியானவரே, நீங்க இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கணும். நல்ல வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உங்களோட உன்னத காரம் ஒவ்வொருவரையும் தாங்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லையப்பா ஆண்டவரே தகப்பனே. சிறு தொழில் பெரிய தொழில் செய்யற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எஸ் அப்பா, இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க சர்வ வல்லவரே, இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சியினால ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்காங்களேப்பா ஆண்டவரே. கத்தாவே ஏழை மக்கள் எங்க போவாங்க தகப்பனே. எஸ்அப்பா நீங்க இறங்கி ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரும் கவலை பாரங்களை நீக்கி அவங்களுக்கு நல்ல ஆண்டு உரே தகப்பன வேலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பன. ஆண்டு உரே தேசம் முழுவதிலும் ஆண்டு உரே இந்த பொருளாதார வீழ்ச்சியை நீர் முழுவதும் நீர் மாற்றி எல்லா ஜனங்களுக்கும் வேலை கிடைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பன. வாலிப சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தகப்பன. அவங்களுக்கெல்லாம் வேலை ஆண்டு உரே கிடைக்க படிச்சதுக்கேத்த வேலையை தந்து நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துங்க. பெரிய காரியத்தை நீர் செய்து இந்த பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானத்தை தந்து காத்துக்கோங்க தகப்பனே. இந்த கொரோனா வைரஸை நீர் முழுவதும் நீர் மாற்றி ஆண்டவரே இந்த வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி தந்து ஆசீர்வதிப்பீராக. முழு பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமே.
0: இந்த சிறு பிள்ளையில வாலி பிள்ளையில கடத்திட்டு போக கூடாது. எத்தனையோ பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. வாலி பிள்ளையில கடத்திட்டு போயிட்டாங்க, சிறு பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் பாவமான தொழிலுக்கு உட்படுத்துறாங்க. அந்த சூழ்நிலை நடக்கூடாது. அது மட்டும் பழி விட்டுறாங்க. இப்படி பட்ட சூழ்நிலை நம்ம தேர்த்து நடக்கூடாது. அதுக்காக நம்ம சாப்பிடணும்.
3: ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி என்னை சுத்திகரிப்பீராக. எங்கள் தேவனாக்கி கர்த்தர் தாமே எங்க தேசத்திற்கு அப்பா இரக்கத்தை காண்பிப்பீராக. ஆண்டவரே எங்க தேசத்துல அப்ப இனி குழந்தைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. அப்ப சிறு பிள்ளைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை கடத்தி ஆண்டவரே அவர்களை ஊனமாக்கி ஆண்டவரே பிச்சை எடுக்கிறதான இந்த அவல நிலையை எங்க தேசத்தை விட்டு மாற்றுவீராக. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எங்க தேசத்திலிருந்து களவாடக்கூடாது. ஆண்டவரே இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எந்த ஒரு சிறு பிள்ளைகளும் அப்பா எங்க தேசத்திலிருந்து யாரும் அப்ப கடத்தப்படக்கூடாது. அப்ப இப்படி கடத்தப்படுகிற ஒவ்வொரு மாஃபியா கேங்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக. அவர்களோடு இடைப்படுவீராகப்பா தகப்பனே. இனி இப்படியாப்பட்ட நிலைமை எங்க தேசத்துல இருக்கக்கூடாது. எந்த ஒரு குழந்தைகளும் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே குழந்தைகள் கடத்தப்பட்டு இனி தவறான வழியில் அவர்களை ஈடுபடுத்த வைக்க கூடாதப்பா. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்தருளுங்க. இப்படியாப்பட்டதான காரியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு சகோதரனையும் அப்போ ஒவ்வொரு சகோதரியும் தேவனாகி கர்த்தர் நீங்க சந்திப்பீராக. ஆவியானவர் அப்பா தாமே அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. அதே போல எங்க தேசத்துல அப்பா சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாதப்பா. அப்பா சொந்த தகப்பனே அப்பாண்டவரே அப்பா இந்த காரியங்களை செய்கிறாங்களே இரக்கத்தை காண்பித்தருளுங்க. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்து ஆண்டவரே இப்படியாப்பட்ட நிலைமைகளை மாற்றுங்க. ஒவ்வொரு பெற்றோரோடு தேவனாகி கர்த்தர் இடைப்படுங்கப்பா. தங்கள் பிள்ளைகளை நாணத்துல வளர்க்கக்கூடிய அந்த அப்பா கிருபைகளை அவர்களுக்கு தாரும். ஆண்டவரே இப்படியாப்பட்ட மக்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக. இப்படியாப்பட்ட ஜனங்களை தேவனாகி கர்த்தர் தொடுவீராக. மனமாற்றத்தை தருவீராக அப்பா. ஆண்டவரே இனி சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாதப்பா. இரக்கத்தை எங்க தேசத்திற்கு காண்பித்து ஆண்டவரே எங்க சிறு பிள்ளைகளுக்கு தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே இரக்கத்தை காண்பித்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் எங்க ஏசப்பா தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கெஞ்சு கேட்கிறோம். ஆவியானவர் அப்பா தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா. மகிமையுள்ள கிரிகளை நடப்பீங்க ஏசப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகிய அப்பா கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில்

0: கெஞ்சுரோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென்.
1: ஸ்தோத்ராண்டு உரிமை நடி ஓடி மே துதிக்கிறோம். மகத்துமுள்ள ராஜாவையும் துதிக்கிறோம். மகிமின் தேவனையும் துதிக்கிறோம். அப்பா அண்ட உரையும் உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுரம் தகப்பனே. எங்க தேசத்துல காணப்படுற இந்த கொரோனா வியாதி எங்களை விட்டு அப்புறப்படுத்த முடியா கொடுக்க கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. அண்டு வரையும் இங்க எப்பா டாக்டர்ஸுக்கு நர்சுங்களுக்கு நேற்று 90 பேருக்கு முடியலன்னு சொன்னாங்க. அண்டு வர இப்படி படிச்ச உள்ள எங்க தேசத்துக்கு இங்க தான் வராம பாதுகாக்கணும். அண்டு வரே உண்மை தவிர எங்களுக்கு யாரு இருக்கு? அண்டு வர நீங்க தான் காக்கணும் சுவாமி. எத்தனையோ பேர் அண்டு வரே டாக்டர்ஸ் இப்ப நர்சுங்க அண்டு வரே அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சப்பா. அவங்களெல்லாம் குணமாக்க முடியாது செவிக்கிறோம். அது மாத்திரம் ஆண்டவரே அவங்க எல்லாம் எத்தனையோ பலவீனத்தால் கட்டப்பட்டிருக்காங்க. விடுவிங்க ராச்சா. ரத்தம் டெஸ்ட் பண்றவங்களுக்காக, ரத்தம் எடுக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவங்களை எந்த கொரோனா வைரஸும் தாக்காதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் சப்பா. எங்க காவல்துறைக்கா செவிக்கிறோமே. அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் சப்பா. அன்பின் ஆண்டவரே மருந்தடிக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும். எத்தனையோ பேர் இந்த வியாதி கொள்ளை கொண்டு போயிடுச்சு சுவாமி. எத்தனையோ ஆத்மாக்களும் மறித்து போயிட்டாங்க ஆண்டவரே. அப்ப அந்த மரணம் வராதோடிக்கு எங்க தேசத்தை நீங்க பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம் ராஜா. என் தேவனே, என் தேவனே, நீங்க இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ராஜா, இறங்க வேண்டும் ஏசப்பா. எங்க தேசத்துல பாருங்க ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் மறிச்சு போயிட்டாங்கப்பா. எங்க புன்னூர் பகுதியை பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்க புன்னூர்ல யாருக்கும் இந்த பலவீனம் வரவே கூடாது ஏசப்பா, வரக்கூடாதப்பா. எங்க புன்னூர் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எங்களை அண்ணியா அப்பா ஊட்டி மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. எங்களுடைய அப்பா கோத்தரி மக்கள் ரட்சிக்கப்படணும். அங்கே என்ன யாருக்கும் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. எல்லா வியாதி குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. நீ அப்பா கூடலூர் மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவனை பார்த்து வந்து கெஞ்சுகிறோம். யாருக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது அப்பா. பலவீனத்தை நீக்கி போட முடியாது செவிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி ஒன்றில் நீக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நீக்கி போட முடியாது. கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. அதே போல கத்தாவே அப்பா அவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குந்தா பக்கத்து மக்களுக்காக செவிக்கிறோம், பந்தலூர் மக்களுக்காக செவிக்கிறோம். எல்லாரையும் நீர் குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தமிழகம் முழுவது நீர் இறங்க வேண்டும் ஆண்டவர். எங்க தமிழகத்துக்கு இறங்குமப்பா, இறங்குமப்பா ஆண்டவரே. இயேசுவே இறங்குமப்பா. 8 கோடி ஜனங்களுக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது ராஜா. பலவீனத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. நீர் எவ்வளவு பேர் குணமாக்கி இருக்கீங்க, கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இந்த வியாதி நாளுக்கு பரவாதபடி காத்துக்கொள்ளுங்க. அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. காற்றின் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்னீங்க அப்பா. அங்க மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர், நீர் சொல்லாக நீர் கட்டளை இருக்குமப்பா. எங்க தமிழக மக்களுக்கு இறங்குமப்பா, இறங்குமப்பா. எத்தனையோ மாவட்டத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அவங்களெல்லாம் நீர் குணமாக்க வேண்டும் என்று செவிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. 138 கோடி ஜனங்களையும் நீர் பொறுப்படுத்திக்கோங்க. யாருக்குமே இந்த பலவீனம் வரக்கூடாது ராஜா. யாருக்குமே இந்த பலவீனம் வியாதிகள் யாதையும் தொடக்கூடாது ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே, நீர் இறங்க வேண்டும் என்று செவிக்கிறோம். 138 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள, உண்மை சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க கிருபை தர முடியாது செவிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நானே இல்ல அவற்றை சிற கத்துன்னு சொன்னீங்க. ஒவ்வொருவரையும் குணமாக்க, குணமாக்கப்பா. பலவீனம் யாரையும் தொடக்கூடாதப்பா. யாரு உயிர் சேதம் வரக்கூடாது ஆண்டவரை. காப்பாத்துங்க ஆண்டவரை, காப்பாத்துங்க. உயிர் சேதம் யாருக்கு வரக்கூடாதப்பா. உங்க நாம் மகிழப்படட்டும். எல்லா துதி கனமாக்கி உங்க செலுத்துறோம். ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே.
2: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 8144192192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாம போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புல நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website

0: சக்ரியன் புஸ்தகம் வாசிக்க கேட்ட புஸ்தகம் சக்ரியன் புஸ்தகம் 14:5.
1: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்.
0: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்.
1: தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்.
0: எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். பாருங்க, ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது யாரா கூட்டிட்டாரு? எல்லா பரிசுத்தவான்களும். அதுதான் ஆண்டவர் சொல்ற, நீங்க எல்லாரும் பரிசுத்தமா இருங்க, அப்பதான் என்ன ஆண்டு வரும்போது நம்ம அவரோட கூட வர முடியும். எல்லாரும் வருவாங்க, யாரு வருவாங்க சொல்றாரு? எல்லா பரிசுத்தவங்க. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, நம்ம எல்லாரும் நினைச்சுக்கணும், பரிசுத்தமா அந்த ஒரே ஒரு வாழ்க்கையில ஜீவிச்சாதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கிட்டு வரும்போது வர முடியும். இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வரல, என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா நம்ம பரலோகத்தில் தேவனாய் கர்த்தரோடு வரணும்னு சொன்ன நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும். அப்ப இந்த உலகத்திலயும் பரிசுத்தமா இருக்கும் இருந்தா தான் ஆண்டவராக இயேசுக்கிட்டு வரும்போது வர முடியும். அப்ப இந்த உலகத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தானா மாற்றும், ஆண்டவரே நீர் வரும்போது நமக்கு கூட வரணும், அதுக்கு வேண்டி தகுதி படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அத்தான் உபாகம் புஸ்தகம் 33:2. 33:2.
1: கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி,
0: கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி
1: செய்யிரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார்.
0: செய்யிரிலிருந்து அவருக்கு உதயமானார்.
1: பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000களான
0: பரிசுத்தவான்களோடே
1: பிரசன்னமானார்.
0: பிரசன்னமானார். இது இங்கே என்ன சொல்றாரு? யாரோட பிரசன்னமானார்? பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அதுதான் இந்த உலகத்துல நம்ம சொல்றது, நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தலாட்டா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம நினைச்சு முடியாது, வரவே முடியாது. பரிசுத்தவான்களோடு தான் தேவன் பிரசன்னானா. நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்காரா, அந்த வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீ பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம கேட்கணும். லூக்கான் சுவிசேஷம் 17:24.
1: மின்னல்
0: வானத்தின்
1: ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும்
0: பிரகாசிக்கிறது போல
1: மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலேயே தோன்றுவார்.
0: அவர் வந்து ஒரு திசையில தோன்றினா கூட எல்லா இடத்துலயும் இருந்து கர்த்தர் செய்வாங்க. கர்த்தடி பிள்ளைகள கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. அது போல நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி அவர் வரும்போது நம்மளும் போகணும்னு சொன்னா நம்மள எப்படி இருக்கணும், அதை நம்ம பார்க்க போறோம். 1 Thessalonians 3:13.
1: இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
0: தமது பரிசுத்தவான்கள்
1: அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள்
0: நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக
1: பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக.
0: நம்ம எப்படி இருக்கணுமா? பிழையற்ற பரிசுத்தவான்களா இருக்கணுமா? அப்ப இந்த உலகத்துல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது அவரோடு நம்ம போகணும்னு சொன்னா நம்ம அழிக்கிற பரிசுத்தம் கூட போடலைங்க. என்ன போட்டிருக்குது? பிழையற்ற பரிசுத்தம். கொஞ்சம் கூட ஆண்டவர் வரும்போது நமக்குள்ள பாவம் இருந்தா அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. பிழையற்ற பரிசுத்தம் இருந்தாதான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதனால நம்ம இந்த உலகத்திலேயே என்ன செய்யணும்? பிழையற்ற பரிசுல வாழ ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனிடத்துல கேட்க வேண்டும். இல்லாட்டி ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும்னு சொன்னா பிழையற்ற பரிசுத்தவங்களா இருக்கணும். அதுக்குதான் கர்த்தராகிய தேவன் நமக்காக அவரை தம்மை தம்மே ஒப்பு கொடுத்தார். எபேசியர் புத்தகம் 5:27.
1: கரை திரை முதலானவைகள்,
0: கர்த்தராகிய தேவன் நமக்காக எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு பாருங்க, கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றும் இல்லாமல்
0: பரிசுத்தமும்
1: பிழையற்றதுமான
0: மகிமையுள்ள
1: சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: பிழை இல்லாத வாழணும், ஒரே ஒரு வாழ்க்கையில பிழை இல்லாம வாழணும். அதுக்குத்தான் ஆண்டவராக இயேசுக்கிறது இந்த உலகத்தில் நம்மளை அனுப்பி இருக்கிறாரு. ஏதோ ஒரு வாழ்க்கையில வாழக்கூடாது. கர்த்தரை கேட்கிற ஒவ்வொரு நாள், ஆண்டவரே என்னை பிழை இல்லாம பரிசுத்தவனா வாழ எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே, அதுக்காகத்தானே உண்மை எனக்காக ஒப்பு கொடுத்தீங்களா ஆண்டவரே, எனக்கு பிழை இல்லாம வாழ எனக்கு உதவிச்சிங்க, பிழை இல்லாத பரிசுத்தவனா வாழ எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. இந்த உலகத்துல என்ன வாழ்ந்தாலும் உலகத்திலிருந்து ஒன்னும் கொண்டு போனதும் இல்ல, ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்ல. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில நம்ம கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே பிழையற்ற பரிசுத்தாலே எனக்கு வாழை எனக்கு உதவிச்சிங்க, சின்ன குற்றம் கூட இராதபடிக்கு எனக்கு வாழை உதவிச்சிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு போக முடியாது, ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல. அதனால வாழும்போது குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தரை கேட்கணும். ஒன்னு தேசலின் புஸ்தகம் 5:23
1: சமாதானத்தின் தேவன் தாமே,
0: சமாதானத்தின் தேவன் தாமே
1: உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார்,
0: முற்றிலும் பரிசுத்தமாக்குவார்.
1: உங்கள் ஆவி,
0: உங்கள் ஆவி,
1: ஆத்மா,
0: ஆத்மா,
1: சரீரம்,
0: சரீரம்
1: முழுவதும்,
0: முழுவதும்
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
1: குற்றமற்றதாய் இருக்கும்படி,
0: குற்றமற்றதாய் இருக்கும்படி
1: காக்கப்படுவதாக,
0: காக்கப்படுவதாக குற்றமற்றதா இருக்கும்படி கர்த்தர் நினைச்சு ஆவி ஆத்மா சரீரத்தை காத்துக்கொள்வார். ஆண்டவர் கருத்துல ஒவ்வொரு நாள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை மாற்றும், ஆண்டவரே என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏன் ஆண்டவர் வர்றதுக்கு தாமதமா இருக்கான்னு சொல்லி அதான் சொல்லி வெளிப்படுத்துற விஷயத்துல 22 வாசிக்கிறோம். 11 அநியாயம் செய்றவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்றவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்காக என்ன செஞ்சாரு, தாமதமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோங்கிறத கர்த்தர் பாக்குறதுக்கு தான் ஆண்டவர் தாழ்மையா இருக்கிறார். வாழ்க்கை கேட்குமா, வெளிப்படுத்தின விசேஷம் 22:11
1: அநியாயம் செய்கிறவன்,
0: அநியாயம்
1: செய்யறவன் அநியாயம் செய்யட்டும்,
0: இன்னும் செய்யட்டும், செஞ்சிருக்கிறே இருக்க இன்னும் செஞ்சிட்டே இருக்கட்டும்.
1: அசுத்தமா இருக்கிறவன்
0: அசுத்தமா இருக்க
1: இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்,
0: இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்.
1: நீதி உள்ளவன்,
0: நீதி உள்ளவன்
1: இன்னும் நீதி செய்யட்டும்,
0: இன்னும் நீதி செய்யட்டும்.
1: பரிசுத்தம் உள்ளவன்,
0: பரிசுத்தம்
1: இன்னும் பரிசுத்தமாகட்டும்,
0: பரிசுத்தமாகட்டும். நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. அதான் சின்ன ஒருத்தர் கூட கெட்டு போறது பிதாவினுடைய சித்தம் அல்ல, யாருமே கெட்டு போறது பிதாவின் சித்தம் இல்ல. அதனால எனக்கு தாமதமா இருக்கு, இன்னும் எப்படியாவது என் பிள்ளைகள் பரிசுத்தமாயிட மாட்டாங்களா, என் பிள்ளைகள் நீதி செய்திட மாட்டாங்களான்னு சொல்லி கத்து நம்மளை பார்த்து இன்னும் தாமதமா இருக்கிறாரு. ஒருத்தர் கூட கெட்டு போற பிதாவினுடைய சித்தமே அல்ல. கத்தர் வருக தாமதம் நினைச்சு நிறைய மக்கள் என்ன செஞ்சாங்க, பல விதமான பாவத்துல சிவிக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் சொல்லி அநியாயம் இன்னும் நீதி செய்யும், இன்னும் நீதி செய்யட்டும். அசுத்தமா இருக்கு இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமா இருக்கிறார். அதான் கர்த்தர் தாமதமா இருக்கிறாரு. நம்ம இந்த கொடுத்த நாட்களை வேஸ்ட் பண்ணி இராதபடிக்கு கர்த்தருக்காக நம்ம சிவிக்க ஆண்டு கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை நமக்கு இல்ல, ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில உலகத்துல வந்து உலகத்தின் வழியா பிரவேசித்து பரலோகத்துக்கு போறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. அலசி பார்த்து நம்ம வாழ்க்கைய சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன கடைசி நாட்கள் கெட்டு பெறுது பிதாவின் சித்தமே அல்ல. ஆனா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் பரிசுத்தமான இன்னும் பரிசுத்தமானு தான் கர்த்தர் நீடிய பொறுமையா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒன்னு தேசலின் புஸ்தகம் 4:3
1: நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே,
0: வேண்டும் என்பதே
1: தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
0: தேவனுடைய சித்தமா இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமா இருக்கிறது தேவனுடைய சித்தம். நம்ம வந்து ஏதோ ஒன்று வாழ்க்கை வாழ்றது தேவனுடைய சித்தம் இல்ல. நம்மள எப்படி இருக்கணும்னு தேவனுடைய சித்தம், பரிசுத்தமா இருக்கிறது தேவனுடைய சித்தம். இந்த வாழ்க்கையை நம்ம வந்து செஞ்சிருக்கூடாது, வீண் பண்ணிடவே கூடாது. அல்லேலூயா. வீண் பண்ணிட்டா இன்னொரு வாழ்க்கை நமக்கு இல்ல. பரிசுத்தமா இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. லேவியராம் புஸ்தகம் 20:26
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே,
0: நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே
1: நீங்களும்,
0: நீங்களும்
1: எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக.
0: ஏதோ ஒரு பரிசுத்தம் இல்ல, கர்த்தர் சொல்றாரு எனக்கேற்ற பரிசுத்தவான்கள் இருப்பீர்கள். ஏதோ ஒரு பரிசுத்தம் அப்படி இல்ல. கர்த்தர் வரும்போது எப்படி இருக்கணுமா, கர்த்தருக்கேற்ற
1: பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக.
0: அதுக்கு பரிசுத்தவான்களை இருப்பீர்களாக.
1: நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு,
0: நீங்க என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு
1: உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்.
0: மற்ற ஜனங்களை விட்டு நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு, பிரித்தெடுக்க. நம்ம நினைக்கலாம் என்னடா நம்மள பார்த்தா ரொம்ப வெறுப்பா இருக்கிறாங்க, நம்மள பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நினைக்கலாம், நம்மள பார்த்தா எல்லாருமே வெறுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் சொல்றாரு எனக்கேற்ற பரிசுத்தவான்கள் என்ன செய்யறாரு, மற்ற ஜனங்களை விட்டு நம்மள எல்லாம் பிரித்தெடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க, நம்மள எல்லா சனத்தை விட்டு எப்படி எடுத்திருக்கிறாரு, பிரித்து எடுத்திருக்கிறாரு. அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாகிறதுக்காக என் சனங்களை எல்லா சனத்தை பிரித்து எடுத்தேன்னு சொல்றாரு. இப்ப இந்த உலகத்துல நம்ம கஷ்டமா இருக்கும், பரலோகத்துல தேவன் வரும்போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. பெரிய சந்தோஷம். ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக பரிசுத்தம் வாழ வேண்டும். ஏன்னா அவர் யாரு கூட வர்றாரு சொல்லுங்க, யாரு கூட வர்றாரு, பரிசுத்தான்களோட தான் வரப்போறாரு. நம்ம பரிசுத்தமா இருந்தா தான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஆண்டவர் கூட்டிட்டு போவாரு. நம்ம எப்படியோ இதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா பிரயோஜனம் இல்லை. நம்ம கர்த்தருக்கு போல பரிசுத்தமா வாழணும். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் கண்ணை காத்துக்கோங்க, காதை காத்துக்கோங்க, வாயை காத்துக்கோங்க, உன் பிரியமில்லாத காரியம் எதையும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ரெண்டாவதாக யூதா 15 வசனம், யூதா ஒரே அதிகாரம் 15 வசனம்.
1: ஆயிரம் ஆயிரமான
0: தமது
1: பரிசுத்தவான்களோடும் கூட,
0: தம்முடைய பரிசுத்தவான்களும் கூட
1: கர்த்தர் வருகிறார்,
0: கர்த்தர் வருகிறார்
1: என்று முன்னறிவித்தார்.
0: யாரு? ஈனோக்கு அறிவிச்சிருக்கிறார். ஈனோக்கு எப்படி இருந்தார்? தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். பரிசுத்தவான்களோடு தேவன் வந்த வர்றது அறிவிச்சிருக்கார். அந்த கர்த்தரை தீர்க்க தரிசியா ஈனோக்கு இருந்திருக்கிறாரு. அல்லேலூயா. யூதா 1:17,
1: நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால்
0: முன் சொல்லப்பட்ட
1: வார்த்தைகளை நினைவு கூறுங்கள்.
0: வார்த்தைகளை என்ன செய்யணும்? நினைவு கூறுங்கள். அப்போஸ்தலர் சொல்லப்பட்ட வார்த்தைகளை என்ன செய்யுங்க? நினைவு கூறுங்க. அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? யூதா 1:18-19
1: கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற,
0: கடைசி காலத்துல துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற
1: பரியாசக்காரர் தோன்றுவார்கள்.
0: பரியாசக்காரர் இப்ப எங்க பாருங்க, பரியாசம் அரட்டை அந்த மாதிரி பாத்தீங்களா, பரியாசக்காரர் தோன்றுவார்கள்
1: என்று உங்களுக்கு சொன்னார்களே இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமே,
0: பரிசுத்தாவினர் இல்லாதவருமே.
1: நீங்களே பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு,
0: உங்களை நம்ம என்ன சொல்லி உறுதிப்படுத்துறோம், இல்ல இயேசுதான் சொல்லும் என்ன சொல்லி விசுவாசத்துல உறுதிப்படுத்திக் கொண்டு
1: பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி.
0: நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? பரிசுத்தாவிக்குள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். நம்ம ஆண்டவரை இயேசுக்கு இப்படி பரிசுத்தாவில நிறைஞ்சிருந்த 4:1
1: இயேசு பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவராய்.
0: ஆண்டவரை இயேசுக்கு எப்படி இருந்தாரு? பரிசுத்தாவில நிறைந்தவராய். நம்மளும் பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். பரிசுத்தாவிக்குள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? எங்கள் அன்பாக இயேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, மே நன்றியோடு மே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை இந்த மக்களை மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுல புது கிருபை புது பலனையும் புதிய ஆசீர்வாதத்தை தந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க தகப்பனே. எஸ்அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வருஷத்தை நன்மையினால முடிச்சு விட்டுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவ பிரசனை அவங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில நன்மையான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கத்தாவே, நன்மையான காரியத்தை செய்ய கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம் அவங்களை மூடிக்கொள்ளட்டுமையா. நன்மையான இந்த ஈவும் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தில் உண்டாக்கி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது. மாறுதல் வேற்றுமான எந்த நிலையில் சொன்னீரே, நீதிமான படை போல செழிக்க பண்ணுகிறவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் சமாந்தியும் சந்தோஷத்தை தாருமாண்டவரே. கர்த்தர் தம்முடைய சனத்தை பலப்படுத்தி சமாந்தியர்லயே ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னீங்க. கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க எஸ்அப்பா. கிட்னி பலவீனத்தால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க எஸ்அப்பா. அப்பா, ஹார்ட் பலவீனத்தால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க எஸ்அப்பா. என் தேவனே, இறங்குமப்பா. தலைவலினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க எஸ்அப்பா. வயிறுவலினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள, மை சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தானே பச்சை, நீங்க ஆராய்ந்துடைய பெரிய கரித்தையும் எண்ணி முடியாத அரிசியங்களை செய்வேன்னு சொன்னீங்களே, செய்யுங்கப்பா. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. கர்த்தருடைய கரம் தாங்கட்டும். கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. கடனால கஷ்டப்படுற மக்கள் ஒவ்வொருவரையும் கடலை அடைக்க கிருபை தாரும். குடிக்கிற மக்களை விடுதலை செய்யுங்கப்பா. அதிசயங்களா இருப்பதுங்களை செய்யுங்க. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரச்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்கிற மக்களை வெட்டி தாங்க ஏசப்பா. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஏசப்பா. வாகன வச்சிரு மக்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. தகப்பனே, மே நோக்கி கெஞ்சுகிறோம். வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை தாங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்குது ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாய் தாங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய, அதிசயங்களா இருப்பதுங்களை செய்ய சப்பா. நேசுடிக்காரன் தாங்கட்டு மாண்டவர் அப்பா. யாரும் தற்கொலை பண்ணக்கூடாதுப்பா. தற்கொலை என்ன யாருக்கு வரவே கூடாது ஏசப்பா. தற்கொலை எண்ணத்தை உண்டாக்குற பொல்ல சாத்தானி இயேசுக்கு நாமத்தை சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம். தற்கொலை எண்ணத்தை உண்டாக்குற சாத்தானி முறியெடுத்து போடுங்க ஆண்டவர. உள்ளத்துல கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் விடுதலை தாருங்கப்பா. அன்றைய எத்தனையோ குடும்பங்கள் அப்பா வேதனையினாலும் துக்கத்தினாலும் கண்ணீர்னாலும் இருக்காங்கப்பா. அவங்களாம் விடுதலை செய்து அவங்க கண்ணீர்லாம் துடைத்து சமாந்தி சந்தோஷத்தை தாரும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கேட்டுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, சோர்ந்து போகாதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபியால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுவும் ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handupjesus.in. God bless you.

0: எபேசியர் புஸ்தகம் 5:16
1: நாட்கள் பொல்லாதவைகளானதால்
0: காலத்தை
1: பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
0: இந்த நாட்கள் பொல்லாதவர்கள் ஏன் அப்படின்னா பாருங்க, நாட்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் கொண்டு இந்த நாட்கள் கஷ்டமான நாட்களா இருக்குது. ஆனாலும் இந்த நாட்கள் என்ன நம்ம என்ன செஞ்சோம், இதை பார்த்து சோர்ந்துடக்கூடாது. அதான் கட்டளை வேதம் சொல்லுது, நாட்கள் கொடி கால கொடி பொல்லாதவர்கள் ஆனவர்களால் காலத்து பிரயோஜன நாட்கள் பொல்லாதவன் தான். ஆனால் நம்ம இதை பார்த்து சோர்ந்து வரக்கூடாது. பேசாது பலவிதமான போராட்டத்தையும் குழப்பத்தையும் சோர்வையும் கொண்டு வர, அதை பார்த்து நம்ம சோர்ந்துடக்கூடாது. காலத்தை என்ன செய்யணும், நம்ம கொடுத்த காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நம்ம கொடுத்த காலங்களை வந்து பேஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம துதி ஸ்தோத்திரம் ஜெபம் எப்பவும் கர்த்தருடைய இருக்கப்பட்ட ஐக்கியத்தில் நம்ம ஒரு நாளும் குறைவே கூடாது. கர்த்தருடைய இருக்கப்பட்ட ஐக்கியம், அவருடைய உறவு, அவரோடு நம்ம எந்த அளவுக்கு உறவாடணுமோ அந்த அளவுக்கு நம்ம குறையாத வடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட இணைஞ்சி துதிக்க செவிக்க ஆராதிக்க உதவி செய்யும். நமக்குத்தான் இவ்வளவு பிரச்சனை இருக்க, இவ்வளவு போராட்டம் இருக்கேன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. காலத்தை என்ன செஞ்சிருங்க, பிரவச்சன நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள், கொடி நாட்கள் தான். அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம கொடுத்த காலங்களை, நம்ம கத்து நமக்கு கொடுத்த காலங்கள, அந்த காலங்களை என்ன செஞ்சிடணும், நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். காலத்தை வேஸ்ட் பண்ணிடவே கூடாது, ஒரு வினாடியை கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த நாள் வீணா செலவழித்த நிமிடம் மறுபடியும் வர்றதே கிடையாது. நீங்க இந்த நேரத்தில் ஒரு மணி நேரம் வேஸ்டா பண்ணி சும்மா பேசி விளையாண்டு அரட்டி அடிச்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அந்த நிமிஷம் கிடையாது, வேற அடுத்த நாள் தான் வரும். அதனால ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடிகளும் நாட்களை என்ன செய்யணும், காலத்தை என்ன நம்ம பிரயோஜனம் படுத்திக்கொள்ளணும். படுத்தாம நான் காலத்தை வீண் பண்ணிட்டோம்னா நாளைக்கு இந்த நாளுக்கு வராது. நம்ம நாளைக்கு எப்படி இருக்கோம், நமக்கு நாளைக்கு நம்முடையது அல்ல. அதனால ஒவ்வொரு நாளும் நிமிஷமும் கர்த்தரோடு இணைஞ்சு வாழ, கர்த்தரோடு சஞ்சரிக்க, கர்த்தரோடு உறவாட, கர்த்தருக்காக நம்ம வாழ, கர்த்தருக்காக எதையாவது நம்ம செய்ய அன்றுட்டு ஒப்பு கொடுக்கணும். யோபின் புஸ்தகம் 9:25-26
1: நாட்கள் அஞ்சக்காரர் ஓட்டத்திலும்,
0: இந்த நாட்கள் எப்படி வருதம் பாருங்க, அஞ்சக்காரர் ஓட்டத்திலும்
1: தீவிரமாயிருக்கிறது. அவைகள் நன்மையை காணாமல்,
0: பறந்து போவோம்.
1: அவைகள் வேகமாய் ஓடுகிற,
0: அது வேகமாக ஓடுகிற
1: கப்பல்களை போலவும்
0: இறைமேல் பாய்கிற
1: கழுகை போலவும் கடந்து போகிறது.
0: பாருங்க அப்படி நாட்கள் ஓடுது. அஞ்சல்காரர் ஓட்டம், போஸ்ட்மேன் மிந்தியிருந்த கொரியல்ல, இப்ப நான் போஸ்ட்மேன் மிதியாத்தான் செய்யறாங்க. மிந்தியெல்லாம் கொரியல் குடுக்கறவங்களாம் அப்படி ஓடுவாங்களாம். அது அஞ்சலக்கார ஓட்டம் போல, தபால் காரங்களை போல ஓடுதான். மிந்தியெல்லாம் இந்த கொரியல்லாம் கொண்டு ஒரு வீட்டுக்கு கொண்டு கொடுக்கும் போது நாடுகளுக்குள்ள, இப்ப எல்லாம் கொஞ்சம் அங்க கொஞ்சம் ஒரு போஸ்ட்மேன் இங்க ஒரு போஸ்ட்மேன் இருக்கலாம் தெரியல. மிந்தியெல்லாம் இந்த கொரியல கொண்டு கொடுக்கலாம், அவ்வளவு ஓடி ஓடிதான் செய்வாங்களாம். அந்த மாதிரிதான் நாட்கள் ஓடுது. ஆனா நாட்கள் பொல்லாதான பிள்ளை காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்திக்கணும். கொடுத்த நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு இந்த நாள் வராது, அதனால பிரயோஜனப்படுத்திக்கணும். 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன செய்யுது, கடந்து போகிறது. உலகத்தை நம்பி வாழக்கூடாது. அதான் கண்ணின் நீச்சே மாம்சம் நீச்சே சீமனத்தின் பெருமை, அது என்னது என்னதல்ல, பிதாவனால உண்டாவல, அதுல எதனால உண்டாயிருக்குது, உலகத்தினால இருக்கு. அந்த உலக காரியம் நமக்குள்ள வராத வடிக்கு நம்ம பத்திரமான மாத்துமாவ காத்துக்கொள்ளணும். கண்ணின் நிச்சயம் மாம்சு நிச்சயம் சீவனத்தின் பெருமை உலகத்தினால உண்டாடி இருக்கிறது, நம்ம பிதாவினால உண்டாந்ததில்ல. இந்த காரியத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அடிமையாகவே கூடாது. நம்ம ஒவ்வொரு நாள மாத்து மாவி சரீரத்தை அந்தரங்க உள்ளந்தரின் மனதை நம்ம காத்துக்கொள்ளணும். காத்துக்கொண்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்துல நம்ம காத்துக்கொள்ளாம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க, பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே இந்த காலங்களில் எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் ஆண்டவரை வேஸ்ட் பண்ணிடாத வெடிக்கி, இந்த உலகத்தோட நான் வாழ்ந்துடாத வெடிக்கி, உமக்காக இல்லை வாழ எனக்கு பலன் கொடுங்க யசப்பான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு பலன் கேட்டு எல்லாவற்றையும் மேற்கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமானதுல, உலகத்தின் வேஷம் கறந்து போகும். இந்த உலகத்துல என்னதான் சேர்த்து வச்சாலும் ஒன்றும் இந்த உலகத்திலிருந்து கொண்டு போய் ஒரு பின்னு கூட இந்த உலகத்திலிருந்து எடுத்து போக முடியாது. சின்ன பின்னு கூட எடுத்து போக முடியாது. நல்ல புடவை கேட்டிருந்தா கூட அந்த புடவை எடுத்துட்டு வேற படம் போடுறீங்க, இது பட்டு படம் போடுறீங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட காலங்கள் நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும், நாட்கள் பொல்லாத ஆனப்படுகிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். என்ன காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், முதலாவது பார்க்கிறோம் 2 Corinthians 6:2
1: அனுக்கிரக காலத்திலே
0: நான் உனக்கு செவி கொடுத்து
1: இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம் இப்பொழுதே இரட்சணிய நாள்
0: இதுதான் அனுக்கிரக காலம். இத இரட்சணிய நாள் இந்த நாட்கள் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்துல உலகம் எப்ப முடியுமா நமக்கு தெரியாது. கத்ரா ஏசுகிறது எப்ப வருவா தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தோம். ரட்சிக்கப்பட்டது என்ன, நிறைய பேர் சொல்றாங்க இந்த பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சின்னு சொன்னாவே அதை ரட்சிப்புன்னு சொல்றாங்க. அல்லது இல்லை பிரியமானவர்களே, நம்ம ரட்சிக்கப்படணும். கத்தோட வேதம் சொல்லுறது முற்றி முடிய ரட்சிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. முழுமையா நம்ம ரட்சிக்கப்படணும். கரை தர பழைய இல்லாம ரசிக்கணும். அதை கத்தோட வேதம் சொல்லுது பாருங்க, எவ்ரேயும் புஸ்தகம் 7:25.
1: மேலும்
0: தமது மூலமாய்
1: தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியா அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ளவருமாயிருக்கிறார்.
0: அதுதான் முக்கியம். நம்ம கத்துட்டு வந்திருக்கோம், வந்து நம்ம பாவ மன்னிப்பு அடைஞ்சிட்டு அது ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லல. அந்த ரட்சிப்பு நம்ம நாளுக்கு நாள் என்ன செய்யறோம், நம்ம அந்த ரட்சிப்பு வந்து நம்ம ஒரு வீட்டுல நம்ம குடியிருக்கிறோம். வீட்டுல குடியிருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், சுத்தம் பண்ணி இதெல்லாம் பண்ணிடுறோம். அப்புறம் ஏன் இந்த நேரத்தான பெருகிருக்கோம், இன்னை பெருக்காட்ட என்ன, நம்ம தான் குடிதானே இங்கதான் இருக்கிறோம், இன்னை பெருக்க முட்டலாம் நாளை பெருகிக்கலாம் அப்படின்னு விட முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வீடை எப்படி சுத்திகரிக்கிறோமோ அதே போல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு உயிரியத்துல கூப்பிட்டு நம்ம உள்ளத்துல தங்கியிருந்தாருன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யற பாவத்திலிருந்து முழுமையா விடுதலை தர வேண்டும். என்னைக்கோ செஞ்ச பாவம் இல்ல, நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திரம் உள்ளத்துல கூப்பிடணும். இயேசுவே உள்ளத்துல வாங்க, எனக்குள்ள இருக்கிற குறையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அதுதான் கத்திர செல்லும். அவர் எப்போதும் உயிர் உள்ளவரா இருக்கிற அப்படின்னால நம்மளை முற்றுமுடியா என்ன செய்யறாரா, ரட்சிக்க வல்லவரா இருக்கிற முற்றுமுடிய ரசிக்கணும். இந்த ரட்சிப்ப நம்ம என்னைக்கா ரசிக்கப்பட்டோம், என்னமோ ஆண்டவற்றை வந்துட்டோம், அது இல்ல, முற்றுமுடிய ரசிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்தை விழுந்து வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன பாவம் பிசாசு கொண்டு வரோம், நம்ம அமைதியா இருந்தாலும் பிசாசு பாவத்தை உள்ளத்துல தூண்டுவான். நம்ம நீ இதை செய்ய அதை செய்ய அதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்னு சொல்ல பிசாசு தூண்டுவான். அவனுக்கு நம்ம ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. முற்றுமுடிய நம்ம ரசிக்கப்படணும். அப்பதான் பரலோகத்துக்கு நம்ம கத்தர் வரும்போது நம்ம ஆண்டவர் சத்தத்தை எக்கால சத்தத்தை கேட்க முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். முற்றுமுடிய ரசிக்க ஆண்டவரே, முற்றுமுடிய நீங்க எப்போது உயிர் உள்ளவரா இருக்கீங்கப்பா, என்னை முற்றுமுடிய ரசிங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் கேட்க வேண்டும். ரசிக்கப்பட்ட நமக்கு என்ன கிடைக்கும், கத்தர் சொல்றாரு. மிந்தி வந்து நம்ம எப்படியோ வாழ்ந்தோம் விட்டுட்டாரு, இப்ப என்ன சொல்றாரு, எங்கும் உள்ள மனிதருக்கு என்ன செய்யணுமா. நம்ம ஒரு நாளும் அப்போஸ்தலரின் புஸ்தகம் 17:30.
1: அறியாத உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ
0: மனம் திரும்ப வேண்டும் என்று
1: எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்.
0: இந்தி நம்ம கண்டுக்கலாம்ல, எங்க காலத்திலாம் அப்பெல்லாம் இவ்வளவு தெரியாது. இவ்வளவு நமக்கு அப்பெல்லாம் அறியாமல எங்க அம்மாவெல்லாம் நாளை எவ்வளவு துன்படுத்திருக்கு அப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இப்ப நம்ம ஆண்டு நாட்கள் பொல்லாத ஆண்டு காலத்தை என்ன செஞ்சு பிரயோஜனப்படுத்திக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டு சின்ன தப்பு இருந்தாலும் இது தப்புன்னு சொல்லி நம்மள சீர்படுத்திக்கிட்டே இருக்காது. அறியாமல் காலங்கள்ல தேவன் எப்படி இருந்தாரு, காணாதறி போல. இப்ப என்ன செய்யறாரு, எல்லாரும் என்ன செய்யறது, எங்குமுள்ள மனிதர் எல்லாரும் கட்டளட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் கட்டளடுறாரு. எங்குமுள்ள எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கட்ட எங்குமுள்ள எல்லா சாதியும் நினைச்சிடணும், நீங்க மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி கத்தர் கட்டளடுறாரு. நம்ம மனம் திரும்ப வேண்டும். நம்ம எந்தெந்த பாவத்தில் இருக்கோம், எந்தெந்த காரியங்கள் இருக்கோம், எதுக்கெல்லாம் நம்ம அடிமையா இருக்கோம், அதுல இருந்து நம்ம விடுதலை பெறணும். ஏன்னா பாவஞ்சவர் எவரு என்ன இருக்கிறான், பாவஞ்சவன் எவனோ பாவத்துக்கு அடிமையா இருக்கும். ஆசு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:34.
1: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்யும் போது நமக்கு எதுக்கு அடிமையா இருக்கிறோம், பாவத்துக்கு. அன்னை மரியா என்ன சொன்னாங்க, ஆண்டவர் பார்த்து சொன்ன, இதோ நான் உமக்கு அடிமை. நம்ம கத்திற்கு தான் நம்ம அடிமை ஆகணும், பாவத்துக்கு நம்ம அடிமையாக கூடாது. அதனாலதான் கத்திட்ட கேட்கிறோம், ஆண்டவரே ரட்சியமா பயன் பாவங்களிலிருந்து விடுதலை வேணும், நம்ம அணுந்துருவோம். நம்ம கோவப்பட்ட ஆண்டவரே, முந்தி நான் சண்டை போட்ட ஆண்டவர், மிந்தி மத்தவங்களாம் குறை சொன்ன ஆண்டவரே, இப்ப இந்த காரியத்துல எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விடுதலை பெற வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். ரசிக்கப்பட்ட என்ன செய்வோம் பாருங்க, 21 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம்.
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே,
1: உம்முடைய வல்லமையிலே
0: உம்முடைய வல்லமையிலே
1: ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார்.
0: உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார்.
1: உம்முடைய ரட்சிப்பிலே
0: உம்முடைய ரட்சிப்பிலே
1: எவ்வளவாய் களி கூறுகிறார்,
0: எவ்வளவாய் களி கூறு. பாத்தீங்க, ரட்சிக்கப்பட்ட என்ன செய்வோம், நம்ம உள்ளத்துல ஒரு களிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்ம அறியாமையில சந்தோஷம், களி கூறுகிறார்.
1: அவருடைய மன விருப்பத்தின்படி,
0: அவருடைய மன விருப்பத்தின்படி
1: நீர் அவருக்கு தந்தருளி
0: தந்தருளி
1: அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர்.
0: பாத்தீங்க, ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யும், களி கூற முடியும். அது மாத்திரம் என்ன செய்யறாரா, மன விருப்பத்தின்படி அவங்களுக்கு தந்தருளிகிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கமா இல்லையாங்கறத நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனாப்பா இல்லையா, என்ன உண்மை பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள என்ன இருக்குது சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம உள்ள தாராஞ்சி அலசி பார்ப்போம்னா, கர்த்தராகிய தேவன் வரும்போது, ஆண்டவரை இயேசுக்கு வரும்போது, அவர் ராஜ்யத்துக்கு நம்ம அவர் வரும்போது எக்கால சத்தத்தோடு வருவாரு. தேவன் பிரதான தூதன சத்தத்து தேவன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதன சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வரும்போது நம்ம அப்படியே உடனே நம்ம அருவமாக்கி கர்த்தராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஒற்றுமுடியா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்ப நம்ம கட்டாயம் நம்ம கத்துட்டு வரும்போது நம்மள கூட்டிட்டு போற, அதுக்குத்தான் நம்ம இவ்வளவு பாடுகள். அதனால யாரும் ரட்சிப்ப வந்து நம்ம வந்து வெறுப்பா எண்ணிடக்கூடாது, நம்ம அலட்சியமா இருந்துடக்கூடாது. அதனாலதான் தாவி சொல்ற ரட்சனை சந்தோஷத்தை திரும்ப தந்தே எனக்கு உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்க முடிச்சையும் வாசி பாருங்க. சங்கீத புஸ்தகம் 51:12-10.
1: உமது ரட்சனிய சந்தோஷத்தை,
0: உமது ரட்சனிய சந்தோஷத்தை
1: திரும்பவும் எனக்கு தந்து,
0: பாத்தீங்களா கெஞ்சி கேக்குறாரு, ரட்சனை சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து
1: உற்சாகமான ஆவியை நீ தாங்குபடி செய்யும்.
0: உற்சாகமான ஆவியை நீ தாங்கும். முதல்ல ரட்சி பெற்றிருந்தாரு, பிறந்த உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த பொண்ணோட பாவம் செஞ்ச போது ரட்சிப்பு இழந்துடுறாரு. அப்பதான் கேக்குறாரு, ஆண்டவரே ரட்சனை சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்கப்பா, நான் இழந்துட்டேன், இந்த பாவத்தினால இந்த சந்தோஷம் இழந்துட்டேன், ஆண்டவரே எனக்கு திரும்ப தாங்கன்னு சொல்லி கேக்குற. ரட்சனை சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தினவி என்ன தாங்க முடிச்சு, ரட்சனை சந்தோஷம் அது பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் நம்ம உபத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே நீ ரட்சிய பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நாம ஒரு நாள் கேட்கணும். ரட்சிப்பை நம்ம ரட்சிப்பு எப்படி வரும் பார்த்தா, நம்ம தேவன் தான் நம்ம ரட்சிப்பார்கள்ங்கிறாரா. பாஸ்ட் பாருங்க, 68:20.
1: நம்முடைய தேவன்,
0: நம்முடைய தேவன்
1: ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார்.
0: நம்ம தேவன் தான் ரட்சிப்ப அருளுக்கிற தேவன். நமக்கு ரட்சிப்பு இலவசம், அது காசு ஒண்ணு இல்ல. நம்ம ஆண்டவரை கேட்ட போதும், நம்ம தேவன் ரட்சிப்பை அருளுகிற தேவன். ஆண்டவரே நீ ரட்சிப்பு அருளும் ஐயா, நான் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டுருன்னு அப்ப எப்படியாவது நீ ரட்சியுமாப்பா, நான் ரட்சிக்கப்படுன்னு சொல்லி நீங்க கேளுங்க. நமக்கு இலவசமா கத்தர் கொடுக்கிற ரட்சிப்பு அருளுகிற தேவன். நம்ம தேவன் தான் ரட்சிப்பு அருளுகிறார். பா மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பு. லூக்கால் சுவிசேஷம் 1:77. ரட்சிப்புனா என்னன்னு நம்ம தெரியாது இருக்க கூடாது, இங்க சொல்ற திட்டமா சொல்ற பாருங்க. லூக்கால் சுவிசேஷம் 1:77.
1: நமது தேவனுடைய உருக்கமான இறக்கத்தினாலே,
0: நம்முடைய தேவனுடைய உருக்கமான இறக்கத்தினாலே
1: அவருடைய ஜனத்திற்கு,
0: அவருடைய ஜனத்திற்கு
1: பாவ மன்னிப்பாகிய,
0: பாவ மன்னிப்பாகிய
1: ரட்சிப்பை தெரியப்படுத்தவும்.
0: பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, ரட்சிப்புல என்ன, நம்ம பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பு. இதுல இருந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம சென்னை பிறந்திலிருந்து இதுவரைக்கும் செஞ்ச எல்லா பாவத்திலும் ஒவ்வொரு நாளும் விடுதலை தரணும், அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நம்ம ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளணும், யாரும் பெற்றுக்கொள்ளாம இருக்கக்கூடாது. இரண்டாவதாக சொல்றாரு, இரண்டாவதாக இந்த நாட்கள் பொல்லாத ஆண்பிடி காலத்தை பிரவச்சப்படுத்த முதல் ரட்சிக்கப்படுது. ரெண்டாவது என்ன செய்யணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுங்க சொல்றாரு, சகரியன் புஸ்தகம் 10:1.
1: பின்மாரி காலத்து,
0: பின்மாரி காலத்து
1: மழையை,
0: மழையை
1: கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள். பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள். முதல்ல நம்ம என்ன செய்யணும், நாட்கள் பொல்லாத ஆரம்பத்தில் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும், நம்ம ரட்சிக்கப்படும். ரெண்டாவது என்ன செய்யணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். பின்மாரி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. பின்மாரி கால மழைன்னு என்ன, பரிசுத்த ஆவியானவர் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:17. கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என்
1: ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும்
0: உங்கள்
1: குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்
0: பரிசுத்தாவியான கடைசி நாளுக்குல மாம்சமான யாவருமே ஆவி ஊற்றுவேன்னு சொன்னாரு. குமார குமார்த்திகள் 10 வயசு 8 வயசு பிள்ளைகள்லாம் உங்கள் குமார்த்திகள் தீர்க்குதரம் சொல்லுவாங்க, உங்க வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பாங்க, மூப்பர்கள் சொப்பனம் பார்ப்பாங்க, ஊழியக்காரி மேலே ஊழியக்காரன் மேலேயே ஆவி ஊற்றி அவர்களும் தீர்க்குதரம் சொல்லுவாங்க. கத்திற்குள் பெரிய மாணவர்களே, கத்தடி வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா மே துதிக்கிறோம், செய்தி பார்க்கிற மக்கள், அப்பா யூடியூப்ல பாக்குற மக்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, ரிச்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வராயிட்டாங்க, ஜெபிக்க துதிக்க உதவிச்சிங்க, வியாதியை குணமாக்குங்க, நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திர கட்டு செவனை கட்டு உடைச்சிருங்க, பிசாசுங்க அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க, திருமணமாக மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும், சமம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா, ராஜாமை துதிக்கிறோம் சமம் இல்லாத குடும்பத்தில் சமான் தரும், சண்டை சச்சரவு உண்டாக்குற பொருளாதாரி இயேசுக்கு திரும்பத்தை கடிந்து கொண்டு கட்டுகிறோம், தற்கொலை எண்ணத்தை உண்டாக்குற பொருளாதாரியின் அசுரனாக இயேசுக்கு திரும்பத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம் ஐயா. அன்றைய வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, வாடகைக்காக கூட திருப்பி வீடு அலையிறாங்கப்பா, வீடு கடைக்கு உதவிச்சிங்க, கொரோனால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்கு ஏசப்பா, குணமாக்கி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா, எங்க தேசத்துல மரணமே வரக்கூடாது ஏசப்பா, எங்க தேசத்துல மரணமே இருக்கக்கூடாது ஆண்டவரே, கொரோனா கொள்ளை நோயெல்லாம் மாற்றுங்காண்டவரே, கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ ஏசப்பா, நீர் ஒருவர் தான் சுகந்தரம் முடியுமப்பா, ராஜாதி ராஜாவை மே துதிக்கிறோம், போற்றுகிறோம்.

0: வியாதியை குணமாக்கு, நோய் குணமாக்கு, பலவீனத்தை குணமாக்குங்க இயேசப்பா. அப்பா வீடு இல்லாத மக்கள் வீடு தங்க, தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸில் இருக்கிற மக்களை வெட்டி தாரும், விவசாயிகளுக்கு நல்ல வெள்ளை மலைச்சல தாரும், ஆசீர்வதிங்க, அற்புதத்தை செய்யுங்க இயேசப்பா. கர்த்தாவேமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கிட்னியை தொட்டு சுகமாக்கும், பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க இயேசப்பா. உங்க நாம மாத்திர மகி புரட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. தீமையிலிருந்து எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளும். தேவ கிருவையில் யாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. பணத்தேவைக்காக எனக்கு கஷ்டப்படுற மக்களுடைய பணத்தேவையை சந்திங்க, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தருணிச்சுனீரே ஆசீர்வித்தொழுமையா. கர்த்தாவே கடன் கஷ்டத்தினால கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இறங்குமப்பா, இறங்குமப்பா. உண்மை வீட்டை எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா, நீங்க தான் உதவி செய்யணும்ப்பா, உதவி செய்யணும். ஒவ்வொரு தேவையும் சந்திக்கணும், ஆசீர்வித்து உயர்த்தணும். எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கிட்ட உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன்னை அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்க பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே.

0: அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-490-10-00-00-2229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
1: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
0: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: அந்த பாவத்தை விட்டு எழுந்து வரும்போது அங்க அதிசயம் நடந்தது. ஹலேலூயா. மனவா என்ன செஞ்சாங்க? பழி செலுத்தும் போது அங்க அதிசயம் நடந்தது. ஹலேலூயா. அவங்க பழி செலுத்தும் போது அதிசயம் நடந்தது. நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணும் போது அதிசயம் கட்டாயம் நடக்கும். ரெண்டாவது, இந்த இளையகுமார் என்ன செஞ்சான்? தன்னுடைய பாவத்திலிருந்து எழுந்து புறப்பட்டு வரும்போதே தூரத்தில் அவங்க அப்பா என்ன செய்யறாரு? கழுத்தை கட்டி கொண்டு மனதுருகி கழுத்துக்கு கட்டி கொண்டு முத்திரமிட்டான். அப்புறம் பாவ காணாம போனான், திரும்ப கிடைத்தான், மறித்து போன, திரும்ப என்ன செஞ்சிட்டான்? உயிர்த்தான்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்கள். அங்க ஒரு சந்தோஷம் நடக்குது. ஆமா அருமையானவர்களே, நம்ம பாவத்துட்டு விலகி வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு அதிசயம் நடக்குது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு அதிசயம் நடக்குது. உங்க வாழ்க்கையில ருசித்து பாருங்க. அதான் கத்தர் சொன்ன, கத்தர் நல்ல இருந்தத ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல்ல மனம் பாருங்க, அவங்க வந்து ஆட்டை வெள்ளாட்டு குட்டியை பிடிச்சி போஜனை பழி கொண்டு வந்து வச்சாங்க. அங்க சாப்பிட்டு பார்த்துட்டே இருந்தாங்களா? பார்த்துட்டு அங்க என்ன நடந்தது? அதிசயம் நடந்தது. நம்மளுக்கு கூட என்னென்ன பாவத்துக்கு அடிமையா இருக்குமோ அதை பாவத்தை விட்டு மனம் திரும்பதான் நம்ம வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். நம் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். என்னென்ன பாவம் செய்யறோம் நமக்கு தான் தெரியும். அதான் பாவம் செய்யறோம், பாவத்துக்கு அடிமையா இருக்காது. பாவத்தை விட்டு மனம் திரும்ப, அதுதான் எகித்து. இன்னும் முழுமையா ஆண்டவர் அன்பை ருசிக்க முடியல. அதான் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நல்ல இருந்தது ருசித்து பாருங்க. ருசித்து பார்க்கணும்னு சொன்னா அந்த பாமான செயலை விட்டு வெளியேறி வர வேண்டும். மூன்றாவதாக எப்ப அதிசயம் நடக்குது பாருங்க, யோபின் புஸ்தகம் 5:8-9.
1: ஆனாலும் நான் தேவனை நாடி,
0: என் நியாயத்தை
1: தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும்
0: நான் தேவனிடத்தில் எல்லா காரியத்தை ஒப்புவிப்பேன். அப்ப என்ன செய்றாரா? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும்
1: எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்.
0: நம்ம ஆண்டவரை ஒப்புவிக்கும் போது நமக்கு என்ன செய்யறாரு? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஹலேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். அதனாலதான் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹலேலூயா. நாமளும் பழி செலுத்தணும். ரெண்டாவது, பாவத்திலிருந்து விடுதலை, அந்த பாவத்தை விட்டு எழுந்து வந்துடணும். ஹலேலூயா. நம்ம வாழ்க்கையில் அதிசயம். மூணாவது என்ன செய்யற? நான் தேவனை நாடி என் நாய் தவறத்துல ஒப்புவிப்பேன். அவர் என்ன செய்ய? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஹலேலூயா. அதிசயங்களை செய்வார். நீங்க அவரத்துல உங்களுக்கு நியாயத்துல ஒப்புங்க, முழுமையா அவரத்துல ஒப்பு கொடுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஆராய்ந்து மொழி பெரிய கருத்தை எண்ணி முடிய அரசியங்கள் அவர் கட்டாயம் செய்வார். 105:4.
1: கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள்.
0: கர்த்தரையும் ஒரு வல்லமையும் நாடுங்கள்.
1: அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.
0: அவர் சமூகத்தை என்ன செய்யணும்? நித்தமும் தேடுங்கள். சமூகத்தை என்ன செய்யணும்? நித்தமும் தேடும். காலை தோறும் எழுந்து அவர் சமூகத்தை நம்ம தேடணும். ஆண்டு தேடும் போது கத்த நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். ஆராய்ந்து முடிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் தேட வேண்டிய, ஏதோ ஒரு நாள் தேடிட்டு மற்றவங்களை ஒரு நாள் விட்டக்கூடாது. என்னைக்குமே அவரை தேடணும். அல்லேலூயா. 136:4.
1: ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள்.
0: ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள்.
1: அவர் கிருபை என்றும் உள்ளது.
0: கிருபை என்னது? என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வர். அதிசயம் சின்ன அதிசயம் இல்லை, பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவரை துதிங்கள். கிருபை என்றும் உள்ளது. அவர் தான் பெரிய அதிசயங்களை செய்ய முடியும். அது ஆண்டவராய் இயேசுக்கு சொன்னார், சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. லூக்கா சுவிசேஷம் 18:1.
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
0: முத அதிசயங்களை எப்ப செய்யறாரு? மனவ என்ன செஞ்சாங்க? மனவ அவங்க மனைவியும் வெள்ளாட்டிய குட்டியை கொண்டு வந்து போஜனை பலி விட்டாங்க. அது அதிசயம் பார்த்தாங்க. ரெண்டாவது அதிசயம் செய்யணும், பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறும்போது நமக்கு அதிசயம் நடக்குது. மூணாவது எப்ப அதிசயம் நடக்குது? அவங்க எல்லாத்தையும் கர்த்தரத்தில் ஒப்புவித்து செவிச்சாங்க. அதிசயம் வந்து அவரை பெரிய அதிசயங்களை செய்யறோம். அவரை துதிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் பெரிய அதிசயங்களை செய்வார். அவரை எப்போதும் சவம் பண்ணி பாருங்க. அதை சோர்ந்து போகாம சவம் பண்ணணும். கத்தர் கட்டாயம் செய்வார். அவர் சோர்ந்து போக நாம் எப்போதுமே செய்ய வேண்டும். கடைசியாக கர்த்தர் எப்பதிசயங்களை செய்கிறார், லூக்கான சுவிசேஷம் 5:20.
1: அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு
0: திமிர்வாதக்காரனை நோக்கி மனுஷனே,
1: உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்.
0: விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் தான் நான் பாவத்தை மன்னிப்பார், அது மாத்திர அதிசயங்களையும் செய்வார். நமக்கு விசுவாசம் வேணும். ஆண்டுகிட்ட கேட்கணும், விசுவாசம் எனக்கு தாங்க ஆண்டவரே, விசுவாசம் தாங்கன்னு சொல்லி கேட்கணும். 25 லூக்கான சுவிசேஷம் 5:25.
1: உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து
0: தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
1: தேவனை மகிமைப்படுத்தி
0: தன் வீட்டிற்கு போனான்.
1: அதனாலே
0: எல்லாரும் ஆச்சரியப்பட்டு
1: தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
0: அல்லாமலும்
1: அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள்.
0: என்ன காரியங்களை கண்டாங்க? திமிராதுக்காரன் என்ன செஞ்சான்? நடந்து போனா. ஹல்லேலூயா. முதல் எப்ப அதிசயம் நடந்துச்சு? பழிசுத்தம். 2வது அதிசயம் எப்ப நடந்துச்சு? பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது. 3வது அவங்க காரியங்களை ஒப்படைத்து அவங்க செபிக்கும் போது பெரிய அதிசயங்களை செய்கிறவர். 4வது அதிசயம் நடந்துச்சு, விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தது. அதிசயங்களை கண்டோம் என்றார்கள். நமக்குள்ள விசுவாசம் வேணும். அதான் கர்த்தராகிய தேவன் சொன்னார், ஆண்டவரே இயேசுகிறது சொன்னார். யோவான் சுவிசேஷம் 11:40.
1: இயேசு அவளை நோக்கி
0: நீ விசுவாசித்தால்
1: தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார்.
0: அப்ப நமக்கு விசுவாசம் இருந்தா தேவனுடைய மகிமை நம்ம பார்க்க முடியும். விசுவாசித்தா போதும். விசுவாசம் நம்ம மிக மிக அவசியம். ஆண்டவரே கேட்கணும், விசுவாசம் என் உள்ளத்துல தொடங்கும். ஆண்டவரே நீங்க தான் எனக்குள்ள விசுவாசம் தொடங்கணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். எபிரேயன் புஸ்தகம் 12:1.
1: ஆகையால்
0: மேகம் போன்ற
1: இத்தனை திரளான சாட்சிகள்
0: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
1: பாவமான யாவற்றையும்
0: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
1: தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும்
0: முடிக்கிறவருமாயிருக்கிற
1: இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம்.
0: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விசுவாசம் தொடங்குறவர் தான், விசுவாசத்தை முடிக்கிறவர் தான். விசுவாசத்தை கேட்கணும், ஆண்டவரே ஆண்டவரே என் விசுவாசம் தாங்கப்பா. நமக்குள்ள விசுவாசம் இருந்தா அதிசயங்களை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசம் கேட்கணும். அதாங்க கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, எபிரேயன் புஸ்தகம் 11:6.
1: விசுவாசம் இல்லாமல்
0: தேவனுக்கு பிரியமா இருப்பது
1: கூடாத காரியம்.
0: பாத்தீங்களா, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். மத எப்ப அதிசயம் நடந்துச்சு? மனவும் அவங்க மனைவியும் என்ன செஞ்சாங்க? வெள்ளாட்டு குட்டியும் போச்சனை பண்ணியும் கொண்டு செலுத்தினாங்க. அப்ப அதிசயங்கிறது கண்ண பாத்துட்டே இருக்கும்போது அதிசயம் நடந்தது. ஹல்லேலூயா. 2வது பாவத்தை விட்டு மனம் திரும்பி இலைக்கு வரவங்க அப்பாட்ட வரும்போது அதிசயம் நடந்தது. 3வது எப்ப அதிசயம் நடந்தது? எல்லாத்தையும் அன்று நம்பிக்கையோட கத்துட்ட செபித்தாங்க, அப்ப அதிசயம் நடந்தது. 4வதாக விசுவாசிக்கும் போது தேவன் அதிசயங்களை செய்தார். ஆண்டவர் கத்துல ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு இந்த 4 கரியன் வாழ்க்கை நிறைவேற்றுங்க. ஆண்டவரே நான் இப்படியா இருக்கிறப்பா, பாவத்துக்கு அடிமையா வாழக்கூடாதப்பா. எகித்திலிருந்து பாவமான அந்த எகித்து பாவம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. பாவத்தை விட்டு மனம் திரும்ப இளையகுமார் எப்படி மனம் திரும்ப அவர் எழுந்து போயிட்டாரப்பா, நான் அதே பாவத்தில் அந்த இடத்துல உட்கார்ந்து அதே செய்ததான் செய்திட்டு இருக்கேன், என்னை மாற்றும் சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நிச்சயமா நம்மளே வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார்.
2: அவரே அதிசயங்களை செய்கிற தேவன், அவரே நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கும் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் நோக்கி பார்த்து அப்பா என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யும் என்று சொல்லி அதை திறந்து கேட்பீங்களா? கர்த்தர் எப்பொழுதெல்லாம் அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி மிக தெளிவாக நாம் கேட்டோம். நான்கு விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். வேதம் சொல்லுகிறது, இதோ மாம்சமான யாவருக்கும் நாம் தேவனாய் கர்த்தர் என்னால செய்யக்கூட அவசியமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் முடியாது என்று சொல்லி எதுவுமே கிடையாது. அவர் நம்ம வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய அவளோடு கூட காத்திருக்கிறார். அன்பானவர்களே, எப்போதெல்லாம் அதிசயம் நடக்கும் என்று சொல்லி நான்கு விதங்களிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். மனபாவும் அவரது குடும்பத்தினரும் என்ன செய்தார்களாம்? பலி செலுத்தினார்கள். அங்கே அதிசயம் நடந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஸ்தோத்திர பலியை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, நமக்கு பலி செலுத்தும் பொழுது நமக்கும் அதிசயம் நடக்கும். அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்தும் பொழுது மனப்பூர்வமாய் நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டுமா? கர்த்தர் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என்னுடைய வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார். இன்றைக்கும் ஒப்பு கொடுப்போமா? ஒரு இதுவரையும் ஸ்தோத்தரிக்காம இருக்கிறோமா? கர்த்தரை ஆராதிக்காம கர்த்தரை துதிக்காம இருக்கிறோமா? இன்னைக்கு அற்புதம் செய்வோம். இன்னைக்கு நம்ம அர்ப்பணம் செய்வோம். இன்றைக்கு நம்மை கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை துதிக்க உங்க அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எப்பொழுதுமே துதித்துக் கொண்டிருக்க எனக்கு உடைய குருவை தாரம் என்று சொல்லுங்க. துதிக்கிறவர்களுக்கு அதிசயம் நடக்கும். தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி. கர்த்தரை துதிக்க அர்ப்பணிப்பீர்களா? துதிக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இரண்டாவதாய் சொன்னார், நீ எகிப்தை விட்டு புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே அதிசயத்தை காணப்படும். எகிப்து என்பது அடிமை தன வீடு. எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். பாவத்திட்டு வெளியே வரும் பொழுது இளைய மகன் எழுந்து அப்பாட்ட எப்படி புறப்பட்டு வந்தானோ அதே போல பாவத்தை விட்டு வெளியே வரும் பொழுது கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய ஆவலோடு கூட காத்திருக்கிறார். மூன்றாவதாக, எப்பொழுது அதிசயம் நடக்கும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான் தேவனை நாடி சென்று என் நியாயத்தை அவருடன் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். எப்பொழுதுதான் நாம் தேவனை நாடி தேடி ஓடி சென்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ கர்த்தர் அற்புதத்தை அதிசயத்தை செய்ய ஆரம்பிப்பார். சோர்ந்து போகாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய ஆவலுள்ளதாயிருக்கிறார். கடைசியாக கர்த்தர் சொன்னார், அந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில அவனை சுமந்து கொண்டு போன மக்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவனை நடக்க வைத்தார். எல்லாரும் சொன்னார்கள், பெரிய அதிசயமான காரியத்தை நாம் கண்டோமே, எப்பொழுது அதிசயம் நடக்குது பார்த்தீர்களா? அந்த விசுவாசம், ஒரு விசுவாசத்துல சோர்ந்து போயிட்டீங்களா? இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில விசுவாசத்தை தாரும் ஆவியானவரே, எனக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா. விசுவாசத்தின் ஆவியை தாரு, விசுவாசத்தின் வரத்தை தாரு, விசுவாசத்தின் கனியை தாரும். எல்லாம் வாய் திறந்து ஜெபிக்கலாமா?

0: துதிக்க ஒப்பு கொடுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பலி செலுத்த அர்ப்பணிங்க. எழுந்து பாவத்தை விட்டு வெளியே புறப்பட்டு இளைய மகன் தான் தகப்பனிடத்தில் வந்தது போல நம் தகப்பன் இயேசுவிடம் வர உங்களை அர்ப்பணம் செய்யுங்க, ஜெபிக்க அர்ப்பணியுங்கள். என் காரியத்தெல்லாம் கர்த்தரிடம் சொல்லுவேன், அவரை நாடி தேடி ஓடுவேன் சொல்லி யோபு சொன்னது போல ஜெபிக்க ஒப்பு கொடுங்க, விசுவாசிக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்ன நிலை வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், ஆண்டவரே என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டீர் என்று சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்ய அதிசயம் செய்ய விரும்புகிறார். எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அடியார்ல ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண் நோக்கி பார்ப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, மனோவா குடும்பம் அவருக்கு பலி செலுத்தின போது அதிசயம் நடந்ததப்பா. அதுபோல் எங்கள் வாழ்க்கை நாங்கள் எப்பொழுதுமே துதிபலி சோத்திர பலி செலுத்த, எங்கள் சரீரத்தை தகரம்பலியாய் செலுத்த, இந்த வாஞ்சை விருப்பத்தை தாகத்தை அவ்வியானவரே எங்களுக்கு நீ உருவாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ராஜா, ஜெபிக்கின்றோம் அப்பா. அப்பா, பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட நாளிலேன்னு சொன்னீரே, பாவத்தை விட்டு வெளியே வந்து அப்பா இளைய மகன் உம்மிடத்திலே வந்தது போல நாங்களும் ஓடி வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, என் தேவனை நாடி செல்வேன் என்று யோபு சொன்னது போல ஒவ்வொரு நாளும் சமூகத்தை நாடி தேடி ஓடி வர எங்களுக்கு அந்த கிருபை அதிகமாய் தாரும் ஆண்டவரே. எப்பொழுதுமே விசுவாசி எங்களுக்கு கிருபை கொடுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாச தேவன மகிமை காண்பாய் என்று சொன்னீரே. திமிர்வாத காரனை தூக்கி கொண்டு வந்த மனிதர் விசுவாசத்தை பார்த்து அவனை நடக்க வைத்தீர். எல்லாரும் சொன்னார்களே இன்றைக்கு ஒரு அதிசயமான காரியத்தை கண்டோம் என்று சொன்னார்களே, அதே போல இங்க வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையில இப்பொழுது எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்க உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் விளங்குவதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக, இன்றைக்கு வந்திருக்கும் ஜனங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்வதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற மக்களுக்கு என்ன அதிசயம் தேவையோ கர்த்தரை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனை கர்த்தர்னு சொன்னீரே, என்னால செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. இப்போது அதிசயம் விளங்குவதாக நடப்பதாக, பிள்ளைகள் அதிசயத்தை காண்பார்களாக. நீ செய்ய போதற்காய் கோடான கொடி சோத்திரம் செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி. கடைசியாக உங்க ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்க போகிறார். எல்லாரும் அவரோடு சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
1: அற்புதங்களை செய்யுங்க, உங்க மகத்துல நாமத்தை மகிழ்படுத்த முடியாது. செபிக்கிறாண்டவரை இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க. ஒரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. பலவீனங்கள், நோய்கள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் நீங்கி போட்டும் ஆண்டவரே. மந்திரம் செய்வனை எல்லாம் உடைந்து போட்டும். தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. பலவீனத்தை இயேசுக்கு நாமல் சிறப்பிடிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டு, வல்லமை இறங்கட்டு, அக்கினி இறங்கட்டும் ஐயா. தேவண்ட பிரச்சனை மூடிட்டும் ஐயா, தேவண்ட அக்கினி மூடட்டும். தேவண்ட வல்லமை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அவையில் அடலாக்கும் ஐயா. உபத்திரத்துல பொறுமையா இருக்க உதவி செய்யப்பா. கண்கள் திறந்து விடுங்க ஆண்டவரே, திறந்து விடுகிறாச்சா. தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. உள்ளத்துல அற்புதம் நடக்கட்டும், வெளியரங்கம் அதிசயம் நடக்கட்டும். கர்த்தருடைய கரம் தொட வேண்டும் செபிக்கிறோம். நீங்க இந்த வாக்கு தத்தம் கொடுத்தீங்க, நேத்த அந்த வாக்கு தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதிசயம் நடக்குதுன்னு, அற்புதம் நடக்கணும், சீவனை சாட்சியில் எழுப்பணும் ஐயா. பழத்த காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மாற்று மையப்படுத்துங்கப்பா. இளையகுமாரை எப்படி தகப்பனத்துல ஓடி வந்தாரோ அதே போல எல்லா மக்கள் இடத்துல ஓடி வரட்டும் ஆண்டவர். பழத்த காரியத்தை செய்யுங்க. பாவஞ்சர பாவத்துக்கு அடிமையா இருக்கன்னு சொன்னீரு. யாரும் பாவத்துக்கு அடிமையா இருக்க வேண்டாம் ஆண்டவர். உமக்கு அடிமையாக்கி கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா, ஒவ்வொரு உள்ளங்களை ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. தேவனை சுத்த இருதயங்களிலே சிருஷ்டியும் ஐயா. நீலபரமான ஆவி எங்களை உள்ளத்துல புதுப்பிக்க முடியாது. செவிக்கிறோம். பழத்த காரியத்தை செய்யுங்க, பழத்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாக்கத்தை தரணும். சமாளாத குடும்பத்தை சமால் தரும். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை செய்யணும். கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யணும். கடன் கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையும் மாற்றி மாண்டவர். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசிரியங்க. கேசரி இருக்க மக்கள் வெற்றி தாரும். உள்ளத்திலே அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவர். தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவர். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. சீவுள்ள சாட்சியில் எழுப்புங்காண்டவர், எழுப்புங்காண்டவர், எழுப்புங்காண்டவரே. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. உள்ளத்தில் வெளியரங்கமா இருப்பது நடக்கட்டும் ஆண்டவர். அதிசயம் செய்யுங்க ஆண்டவர். படிக்கிற பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தேவண்ட கரன் தொடட்டும். தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. மந்திரம் செய்வனே எல்லாம் உடைந்து போட்டு சாத்தாண்டு கிரி அழிக்கப்பட்டு போட்டு ஆண்டவர் ஆண்டவரே அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கிறவங்க நான் மகிப்படணும் ஆண்டவர் நீங்க மகிமடன் இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே கெஞ்சிரப்பா கெஞ்சிரப்பா நீங்க மகிமடையணும் மகத்தான காரியத்தை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க அற்புதங்களை செய்யுங்க உன்னதாவை நிரப்புங்க எல்லா துதிகானமாக்கி முக்கிய சொல்லுறோம்
2: அன்பு சகோதர சகோதரிகளே ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட் பாருங்க நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்
3: அன்பு நேயர்களே உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள் உங்கள் திருமண நாள் குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள் அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார் இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019 மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம் வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி பேங்க் ஆஃப் பரோடா குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1331001000224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம் இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள் உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்
4: பிரியமானவர்களே உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது மிக்க நன்றி எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 6431001 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435 இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கோனூர் 643-101 நீலகிரி சவுத் இந்தியா செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435 இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com வெப்சைட்

0: வாசிக்க கேட்டு 91 சங்கீதம் 3 வசனம்.
1: அவர் உன்னை வேண்டனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார்.
0: ஆமா மாணவர்களே, இந்த பொல்லாங்க நிறைய இந்த உலகத்துல வாழ்றோம். இனிமேல் அடிக்கடி வரப்போது நிறைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஆபத்துகள், பத்துக்கள் நிறைய இருக்கும். ஆனாலும் கத்தர் நினைச்சு, கத்தர் தேடுறவங்களை நினைச்சாரு, வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பிப்பார். இன்னும் உமைக்காரம் நோய் வந்தாலும் சரி, தேங்காய் காய்ச்சல் இருந்தாலும் சரி, கொரோனா கொள்ளை நோய் வந்து என்ன கொள்ளை நோய் உலகத்தில் வந்தாலும் ஆண்டவராக இயேசுக்கு திரும்பி வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்மளை என்ன செய்வாரா, தப்பிப்பார். அல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து கத்தர் மாத்திர உறுதியை பற்றி கொண்டா போதும், எந்த கொள்ளை நோய் நம்மளை தொட முடியாது. எந்த வேடன் யாரு பிசாசு அமைக்கிற கண்ணிக்கு நம்மள விலக்கி காத்துக்கலாம். பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கொள்ளை நோய் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்லு, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்ம தப்பு வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். கலங்க வேண்டாம், அவர் உறுதியா பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம செவத்தில் உரிய தரித்திருக்கணும். வேத வாசிக்கலையும் குடும்பச்சம் பண்றதுலயும் எல்லாருக்கும் வீட்லயும் குடும்பச்சம் பண்ணணும். அப்ப கத்தர் வேலடிச்சு காத்து கொள்வாரு. அல்லேலூயா. யார் வீட்டிலாம் குடும்பச்சம் பண்றோமா, வேலடிச்சு கத்தர் காத்து கொள்வார். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் சபத்தோடு துதியோடு இருக்கும்போது எந்த வேடன் யாரு பிசாசு வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் நம்ம தப்பிப்பார். அது மாத்திரம் வாசிக்க கட்ட சங்கீத புஸ்தகம் 49 சங்கீதத்துல 15 வசனம்.
1: ஆனாலும்
0: தேவன் என் ஆத்துமாவை
1: பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு என்ன செய்கிறார், நம்மள தப்புவித்து மீட்பார்.
1: அவர் இனி ஏற்றுக்கொள்ளுவார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீட்பார். அவர் நம்மள ஏற்றுக்கொள்ள எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. பாதாளம் நம்மள என்ன செய்ய முடியும், ஒரு நாளும் மேற்கொள்ள முடியவே முடியாது. பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்பிவித்து மீட்கிற தேவன். எந்த பாதாளமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. எத்தனை பாதாளங்கள் நமக்கு ரோதம் வந்தாலும் நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்தை வாசிக்கிறோம். 6:8 வாசித்து பாருங்க. பாதாளம் பின் செல்லுமாமா, அப்படி வந்தாலும் நம்மள என்ன செய்ய, பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்பிவித்து மீட்கிற தேவன்.
1: நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம்
0: என்ன செஞ்சிச்சு, அவன் பின்னால சென்றுச்சு. இங்க என்ன சொல்றாரு கர்த்தர், நமக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மள என்ன செய்யறா, தப்புவித்து மீட்பார். அல்லேலூயா. மீட்பார் மாற்றல நம்மள என்ன செய்வாரா, நம்மள அவரு ஏற்றுக்கொள்ளுவார. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம், நம்ம எதை பார்த்தும் பயப்பட, பாதாளம் ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது, பாதாளம் தொடவே முடியாது. ஒவ்வொரு நாள் நம்ம செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், கத்தரோடு இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வீட்டுல குடும்பச்சம் பண்ணணும். எப்போது நம்ம வீட்டுல நம்ம உள்ளத்துல நம்ம செபிச்சு துதிச்சுட்டே இருந்தோம்னா எந்த பாதாளம் மேற்கொள்ள முடியாது, எந்த கொள்ளை நோய் நம்மள மேற்கொள்ள முடியாது, எந்த வேடனுடைய கண்ணி நம்மள மேற்கொள்ளவே முடியாது. அதை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கடைசி நாளுடைய காரியங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு. மலேசியில எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரம் வெள்ளம், நீங்களா பார்த்திருப்பீங்க, பயங்கரமான வெள்ளம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வார், எல்லாத்திலையும் தப்பு வித்து நம்மள என்ன செய்யறாரு, காக்கிற தேவன். எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம எல்லாம் செபிக்கணும், அதிகமா செபிக்கணும், அதிகமா தேவனோடு உறவாடணும், அதிகமா ஆண்டு பாதத்துல காத்திருக்கணும். அது மாத்திர காலையில எந்திரிச்சு கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து செபிச்சுட்டு தான் நம்ம வெளியே போகணும். அப்ப தேவனுடைய பாதுகள் நமக்கு எப்பவுமே கூட இருக்கும். நம்ம வெளியே எந்திரிச்சு போய் சும்மா போயிடக்கூடாது. காலையில எந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் செபிச்சு பைபிள் வாசித்து ஆண்டோட வார்த்தையை நம்ம தியானித்து போகும்போது அந்த நாளெல்லாம் உங்களோடு கர்த்தர் கூட இருப்பாரு, உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். எந்த தீங்கு நம்ம தொடவே முடியாது, எல்லா தீங்குக்கு நம்மள விளக்கி காப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்ம தப்புக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் தியானிக்க போறோம். முதலாவதாக பார்க்கிறோம் தானியேல் புஸ்தகம் 6:16 வசனம்.
1: அப்பொழுது ராஜா
0: கட்டளையிட
1: அவர்கள் தானியேலை கொண்டு வந்து
0: அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள்.
1: ராஜா தானியேலை நோக்கி,
0: நீ
1: இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன்
0: உன்னை
1: தப்புவிப்பார் என்றான்.
0: ஹல்லேலூயா. ஒரு புரட்சியாதி ராஜா அறிஞ்சிருக்கிறாரு, நீ இடைவிடாம நீ ஆராதிச்சுட்டே இருக்கப்பா, உன்னு சொல்வேன், நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்ன தப்புவிப்பார். எதுல இருந்து? சிங்கத்தின் வாயிலிருந்து. ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார் என்று சொல்லி தவியார் அந்த ராஜா, ஆண்டவர் அறியாத ஒரு ராஜா தான் அவர் சொல்றாரு, நீ இடைவிடாம ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார். அப்ப நம்ம இடைவிடாம ஆராதிச்ச போதும், அவர் நம்ம எந்த சிங்கமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி நம்மள நினைச்சுவாரு, நம்மளை தப்பிப்பார். இடைவிடாம தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டு உள்ளத்துல பாட்டு பாடிட்டும் ஆண்டவரை ஆராதிச்சே இருந்தா நம்மளை தப்பிப்ப. எந்த எந்த ஆபத்தை மேற்கொள்ள முடியவே இல்லை, எந்த விபத்து வந்தாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த நிலைமையிலும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நீங்க இங்க கலங்க வேண்டாம், கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்மளோட கூட இருந்து நம்மளை நடத்துகிற தேவன். ரெண்டு திமேத்தின் புஸ்தகம் 1:4
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு
0: சுத்த மனசாட்சியோடு
1: ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்
0: என்ன சித்திரியத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒன்னு பெரிய காரியம் இல்லையே. நம்ம இங்கிருந்து எருசலேம் போய் ஆராதிக்கணும் தான் நம்ம கஷ்டம். நம்ம எங்க இருந்தாலும் சுத்திரியத்தோடு தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தா நம்மளை அவர் தப்பிப்பார். நம்ம ஆராதித்த போதும், அவர் நம்மளை தப்பி வைக்கிற வல்லவரா இருக்கு. சிங்கத்திலிருந்து தானியில தப்பி வைத்த தேவன் உங்களையே கைவிட்டுவாரா? நிச்சயம் விட மாட்டார். நம்ம இடைவிடாமல் அவரை ஆராதித்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மளை அவர் தப்பி வைப்பார், அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்ம என்ன செய்யணும்? இடைவிடாம ஆராதிக்கணும். இங்க சொல்றாரு எப்ரேயின் புஸ்தகம் 12:28
1: ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்,
0: நான் பெறப்படுற ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம்
1: பயத்தோடும்
0: பக்தியோடும்
1: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி.
0: பயத்தோடும் பக்தியோடும் அந்த ஆராதனை எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி
1: கிருபையை பற்றி கொள்ள கடவும்.
0: கிருபியை பற்றி கொள்ள கடவும். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய முடியும். அவரை தேவனுடைய கிருபையை நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். ஆராதனை செய்யும் போது கர்த்தர் தானியில் இடைவிடாம ஆராதித்தார். சிங்கத்தின் கையிலிருந்து அவரை காத்தார். சிங்கங்கள் அப்படிதான் போட்டிருக்கு. ஒரு சிங்கம் இல்ல, சிங்கங்கள் அப்படி போட்டிருக்குது. அப்ப நம்மளையும் கர்த்தர் நிச்சயமா தப்பிப்பார். யாரும் பயப்பட வேண்டாம். இந்த புது வருஷத்துல பயங்கரமான கஷ்டங்களா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். அப்போஸ்தலரின் நடுவடிக்கை புஸ்தகம் 26:7
1: இரவும் பகலும்
0: பாத்தீங்களா, இரவும் பகலும்
1: இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும்.
0: நம்முடைய 12 கோத்திரத்தாரு. அந்த 12 கோத்திரத்தார் என்ன செஞ்சிருக்காங்க? இடைவிடாம இரவும் பகலும் இடைவிடாம ஆராதித்திருந்தாங்களா நம்ம முற்பிதாக்கள். அப்ப இது நம்ம அது மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும்? இனிமேலும் இடைவிடாம துதிச்சி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டோடு இருந்தோம்னா எந்த சிங்கமும் மாறிக்கொள்ளாது. கெச்சிக்கிற சிங்கத்தை போல எலும்புற பொல்லாத பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த ஆபத்து பத்து நமக்கு வராது. இந்த உலகத்துல என்ன ஆபத்து வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்மளை தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன சரி, இடைவிடாம தேவனை ஆராதித்து கொண்டிருக்கணும், துதிச்சு கொண்டிருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கணும். நிச்சயமா தேவன் நம்மளை தப்பிப்பார். ரெண்டாவதாக நம்ம ஆசிக்கு கேட்ட 2 புஸ்தகம் 1 எப்படி எப்ப தப்பி வைக்கிறார பாருங்க. 1:10
1: அப்படிப்பட்ட
0: மரணத்தினின்றும்
1: அவர் எங்களை தப்புவித்தார்.
0: இப்பொழுதும் தப்புவிக்கிறார்
1: இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம்.
0: இன்னமும் தப்புவிப்பார் என்று சொல்லியிருக்காங்க. கர்த்தரை நம்பி இருந்தாங்க. நம்மளும் அவரை நம்பி இருக்க வேண்டிய என்ன மரணம் வந்தாலும் நம்ம தப்பு வைக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். அவரை முழுமையா நம்ப வேண்டும். ஒவ்வொரு நாள் அவரை முழுமையா நம்பி இருக்கணும். நம்மள போதும், வேற ஒன்னும் ஆண்டவர் கேட்கல. அவர் நம்பி அவங்க இன்னமும் தப்பிப்பார்னு சொல்லி அவங்க அப்போஸ்தலர் ஆதி அப்போஸ்தலர்ல அப்ப கர்த்தரை நம்பியிருந்தாங்க. அதே போல் நம்மளும் கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையும் அவரே நம்ப வேண்டும். கர்த்தரை தப்பிப்பார், எல்லா இக்கட்சியங்களும் விடுவிப்பார் சொல்லி அவரை நம்ப வேண்டும். தாவீது ராஜா சொல்றாரு 62:8.
1: ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்.
0: எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எந்த நேரத்திலும் அவரை நம்புங்க. யாரை நம்ப வேண்டாம், அவரை நம்புங்க. எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். நிச்சயமா உங்களை கட்ட எல்லா இக்கட்டுக்கும் தப்பிப்பார். எந்த மரணம் என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மளை தப்பிப்பார். நம்ம கலங்க வேண்டாம். நம்ம அவர் முழுமையா நம்பினா போதும். ஆபிரகாம் பத்தி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ரோமர்கள் நிருபம் 4:18.
1: உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு
0: தகப்பனாவதை
1: நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும்.
0: ஆபிரகாமுக்கு 100 வயசாயிருச்சு, சாராளுக்கும் வயசாயிருச்சு, நம்பருக்கு என்ன செய்யல, ஏதுவே இல்லாம இருந்தோம்.
1: அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
0: ஆபிரகாம் என்ன செஞ்சாரா, நம்பிக்கையோட விசுவாசித்தான். இன்னைக்கு அவங்க மூலியமா வந்ததுதான் இஸ்ரேல் சந்ததி. நம்பிக்கை பெரிய காரியம். நம்ம நம்பணும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பிக்கையோட விசுவாசிச்சாரான். ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராவுக்கு 90 வயசு, எல்லாமே அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது. குழந்தை கிடைக்கும்னுங்கிற நம்பிக்கை ஏதுவே கிடையாது. ஆனா அவங்க நம்பி இருந்தாங்க. அதனால கர்த்தர் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இன்னைக்கு அவங்கள நிமித்தாதான் இஸ்ரேல் சந்ததி உருவாயிருக்கு. அதனால நம்ம நம்புவோம். ஆபிரகாமை போல நம்புவோம். பரிசுத்த பாவுல அவங்கள நம்பினாங்க. தாவீது நம்பி இருந்தாங்க. நம்ம அவரை நம்புவோம். முதல்ல நம்ம இடப்படாம ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை முழுமையா நம்பணும். நம்பிக்கையே எனக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரோமர்கள் நிருபம் 15:13.
1: பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு.
0: நம்பிக்கை பெருகும்படிக்கு எப்ப நமக்கு நமக்கு நம்பிக்கை பெருகும்? பரிசுத்தாவின் பலம் அவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா அதான் வாசிக்கிறேன். பரிசுத்தாவின் வரும்போது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவினர் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடீஸ்வரன் சாட்சியா இருக்கு. அந்த பலன் நமக்குள்ள வரணும். பரிசுத்தாவின் பலத்தினால் நம்பிக்கை என்ன செய்தா பெருகும்படிக்கு. பரிசுத்தேவன் நமக்குள்ள இருந்தாருன்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். நம்ம ஆண்டவரே பரிசுத்தேவன் அபிஷேகம் சம்பூர்ணமா தாங்கப்பா, கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாப்பா, சம்பூர்ணமா தாங்க கேட்கணும். பரிசுத்தேவன் அபிஷேகம் ஊற்றும் கர்த்தர் சொன்னா, இதோ மாம்சமணி யார் மேல நீ ஆவிய ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம கேட்கணும். கேட்டேத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தேவன் அபிஷேகத்தை எனக்கு தாறு ஆண்டவரை, தனியா என்னால வாழ முடியாது. அதனாலதான் இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லியிருக்காரு, பரிசுத்தாவே வந்து நமக்கு துணையாளரா, துணையாளர் நமக்குள்ள வந்துடணும். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும். பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். பரிசுத்தாவின நமக்குள்ள வந்துட்டாருன்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்வோம். முதல்ல நம்ம தப்புக்கு என்ன செய்யணும்? இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது நம்ம தப்புக்குன்னா என்ன செய்யணும்? கர்த்தரை என்ன செய்யணும்? நம்பணும். எக்காலத்திலும் எந்த காலத்தையும் அவர் நம்பி இருக்கணும். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியா இருந்தாலும் எல்லா நாளையும் எக்காலத்திலும் அவர் நம்ப வேண்டும். நம்பியிருந்தா போதும். நம்ம கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆண்டவர் ஆசிரிக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். நம்ம நம்பணும். வேற ஒண்ணு நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கல. அவர் நம்ப வேண்டும். மூன்றாவதாக எப்ப நம்மளை தப்பிப்பாரா? லூக்காவின் சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி.
0: இனி சம்பவிக்க போற பூமி அதிர்ச்சி, இன்னும் ஆண்டவர் கொள்ளை நோய், பகல் மீதமான இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, பூமி அதிர்ச்சி, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சகலமான காரியங்கள் நிறைய நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வீட்டுல வாசித்து பாருங்க, மத்தியான சுவிசேஷம் 24 வாசித்து பாருங்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதான் இனி நடக்க பாரு இவைகளுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணுமா? தப்பி. இனி நடக்க பாரு இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புன்னு என்ன செய்யணுமா? வாசி.
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க.
0: இனி நடக்க போற இவர்களை தப்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? மனுஷகுமரனுக்கு முன்பாக நிற்க,
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா, மனுஷகுமரன் முன்பாக நிற்க பாத்திரவான எண்ணப்படும்னா எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். விழித்திருங்கள் என்றார். விழித்திருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு செவ்வாய் தாங்கப்பா, விண்ணப்பத்தை நாம வைத்தாங்க. எப்பொழுதும் செவ்வனப்ப நடந்தாலும் உட்கார்ந்தாலும் இயேசுவோடு பேசிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீங்க இயேசுவோடு பேசுறவங்களுக்கு எல்லா ஆலோசனையும் தந்து கொண்டே இருப்பாரு. நீங்க எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லா ஆலோசனையும் அவர் தருவாரு. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னா, இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா எப்பொழுதும் செவ்வமணி விழித்திருக்கணும். செவந்தான் செவச்சி இனி சம்பவிக்கிற இவைகளுக்கெல்லாம் தப்பணும். அது மாத்திரல, மனுஷக்கும் வர வரப்போற அவருக்கு முன்பாக நம்ம பாத்திரவானே எண்ணப்படணும்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். வேற எதுவுமே செய்ய முடியாது, எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இருதயம் கத்தரோடு இருந்து வேலை செஞ்சாலும் நடந்தாலும் போனாலும் இருதயம் கத்தரோடு இசைந்திருக்கணும். அப்ப நமக்கு எந்த ஆபத்து விபத்து வராது. அதான் எப்பொழுதும் இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமரன் முன்பாக நிற்க பாத்திரவனை என்ன எப்பொழுதும் செவமணி என்ன செய்யணுமா, விழித்திருக்கணும். செவமனை ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, என் கிருபி நாவி விண்ணப்பத்தினை தாங்கப்பா, நான் செபிக்கணும் ஆண்டவரை சொல்லி கேட்போம். முதல்ல என்ன செய்யணும், இது தப்பணும்னா என்ன செய்யணுமா, இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும். நம்பர் எப்ப பரிசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மட்டும் கட்டளை பார்த்து கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவம் பண்ணுவோம். எங்களான் பாரு இசித்து வழி நிறுத்துறங்கள பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்லம்ல தேவனை கத்தாவே, உண்மை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம் அனுகிறோம் கத்தாவே. ஆண்டியா, எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்தில் எங்கே கூடியிருக்கீங்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீராண்டவர். ஐயா, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தை தர முடியாது செபிக்கிறோம். பலவீனத்தை மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடைத்து போட வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் செபிக்கிறோம். ஐயா, ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுற எல்லா பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. மேக்கரன் வியாதியிலிருந்து விடுதலை தாங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்கிருங்க ஏசப்பா, குணமாக்கிருங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, நீங்க தான் சுகமாக்கணுமே. டெங்கு காய்ச்சல கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ விதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அவங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் துடைங்க, பிரச்சனையால் நீக்கிருங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாய் நோக்கி நம்ம அன்றாடி செபிக்கிறோம் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா. வேண்டி குளிர்ந்திருக்கும் அழைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சர் எங்கள் பரம தகப்பனை கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வீசிங்க வியாதியை குணமாக்குங்கப்பா. வீசிங்கனாலே எத்தனை பேர் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிறே சப்பா, கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. இப்படி வல்லமை அவங்களுக்கு இறங்கி குணமாக்குங்கப்பா. 107 சங்கீத 20 வசனத்துல சொன்னீரேன், வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீரப்பா. குணமாக்க முடியாது செபிக்கிறோம் கத்தாவே. குணமாக்குங்க தலைவலியை குணமாக்க, தலைப்பாரத்தை குணமாக்கப்பா ஆண்டவரே. தலைவலியை குணமாக்க, நரம்பு பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க. நரம்புலால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களப்பா. லாங் குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. பரலோக தேவனே, ஒரு விஷயம் வல்லமை அவங்களை மூடட்டு, அக்கினி மூடட்டு ராஜா. ஐயாமை துதிக்கிறோம் தகப்பனையுமே ஸ்தோத்திர. வேலையில பரமோசன மக்களுக்காக செபிக்கிறோம். வேலையில பரமோசன் கிடைக்கும், வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிறோம். வேலை கன்ஃபார்மாக்கணுமையா, கஷ்டப்படுற மக்களுக்காக செபிக்கிறோம். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க சப்பா. கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் தகப்பனையுமே. நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஐயா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம், குழந்தை பாக்கியத்தை தாங்க. வேலை இல்லாத மக்களுக்காக செபிக்கிற வேலையை தாங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய, உதவி செய்ய சப்பா. அண்டு வரே கடன் பிரச்சனைலாம் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். வியாதியை குணமாக்குங்க சப்பா. பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. காத்துக்கோங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. பிள்ளைய ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். தேவைக்கிறவ எல்லாரையும் கொண்டு கொள்ளட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கரகம் அப்பாமே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்துல வெளியரங்கமா இருப்பது செய்யப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. குடும்பத்துல எத்தனை குடும்பங்களை சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லப்பா. அன்றைய எத்தனையோ வேலையை கிடைச்சி வேலையை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு எல்லாம் நோக்கி செபிக்கிறோம். வேலையை கொடுங்கப்பா, பிரச்சனையை மாத்திருங்க சப்பா. எல்லா மக்களும் செபிக்கிறவங்கள துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் மக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரை அஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜிக்கிறோம் பரமபிதாபி. ஆமே. கர்த்தர் நம்ம செபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பான

0: யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
2: உங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
4: கெட்ட வார்த்தை ஒன்றும்
5: உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
4: பக்தி விருத்திக்கு ஏதுவான
5: நல்ல வார்த்தை உண்டானால்
4: அதை
5: கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
4: அன்றியும்
5: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
4: முத்திரையாக பெற்ற

0: தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
1: துக்கப்படுத்த நம்மளை விட்டு ஓடிடுவாரு. அபிஷேகம் பெற்றிருக்க உண்மைதான். யாராலும் துக்கப்படுத்துறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தை வாயில வருதா, வந்த கர்த்தரை நம்ம விட்டு விலகிடுவாரு. அந்த அந்த முத்திரை எதுக்கு? மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையா பெற்ற பரிசுத்தவினர் என்ன செய்யறீங்க? துக்கப்படுத்தாதிருங்க. நம்ம தூக்கப்படும் போது கர்த்தர், தூக்கப்படுத்தும் போது கர்த்தர் விட்டு விலகிடுவாரு. அதுதான் இங்க சொல்றாரு. ஒன்னு தேசின் புஸ்தகம் 5:19.
0: ஆவியை அவித்து போடாதிருங்க.
1: ஆவி என்ன செய்யக்கூடாது? அவித்து போட, அவித்து போட முடியுமா? நம்ம பரிசுத்தன அபிஷேகத்தை பெற்றிருக்க எப்படி என்னை விட்டு விலகுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் நம்மளை விட்டு விலகுவார். நம்ம துக்கப்படுத்தும் போது, கர்த்தர் வேதனைப்படுத்தும் போது நம்மளை விட்டு விலகுவார், நம்மளை விட்டு விலகிடுவாரு. அது அவித்து, ஆவி அவித்து போடாதீருங்க. அது உதாரணம் 1 Samuel 16:14.
0: அப்பொழுது சாமுவேல்,
1: தைலக்கொம்பை எடுத்து,
0: அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார்.
1: அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினார்.
0: அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர், தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான்.
1: 16.
0: கர்த்தருடைய ஆவி, சவுளை விட்டு நீங்கினார்.
1: பாத்தீங்களா, கர்த்தருடைய ஆவி என்ன செஞ்சாரா? சவுளை விட்டு நீங்கினார். அதுதாங்க சொல்றாரு. பரிசுத்த ஆவியை நீங்க என்ன செய்யுங்க? அவிழ்த்து போடாதீருங்க. பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சவுளை விட்டு நீங்கினார்.
0: கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது.
1: அதுதான் அருமையானவர்களே, கர்த்தருத்தல் பெற்ற அபிஷேகத்தை என்ன செய்யக்கூடாது? அவிழ்த்து போடக்கூடாது. அதான் சொன்னாரு.
0: உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு.
1: அந்த கிரீடம் என்ன கிரீடம்? தேவனுடைய அபிஷேக தைலத்தை என்ன செய்யறீங்க? இழந்து போகாதீங்க. இழந்து போகக்கூடிய ஒரு நாள் ஆண்டு பிரியமில்லாத காரியம், ஆண்டு பிரியமில்லாத வாழ்க்கையில் வாழும் போது அது இழந்து போக வேண்டிய நாட்கள் வரும். சவுல் விட்டு பரிசுத்தவனை விலகினார், பொல்லாதவி கலங்க பண்ணுச்சு. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? விசுவாசத்துக்கு ஒரு நாள் கூட இடம் கொடுக்கவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பரிசுத்தவன் நம்ம கத்திர கிருபியா கொடுத்திருக்கிறாரு. அது யாரும் அது இழந்து போக கூடாது. அல்லேலூயா. அதுக்கு உதாரணமாக பார்க்கிறோம் லூக்கான் சுவிசேஷம் 10:30 வாசிங்க.
0: இயேசு பிரதியுத்தரமாக
1: ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து
0: எரிகோவுக்கு போக,
1: எருசலேம் வந்து கர்த்தருடைய நகரம், கர்த்தருடைய பிள்ளைகளோட இருக்குது. எருசலேம் அவன் எங்க போயிட்டான்? எரிகோவுக்கு போகையில்
0: கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு,
1: அவன் கள்ளன் பிசாசு கையில் அகப்பட்டான். கர்த்தருடைய ஐக்கியத்தை விட்டு வெளியே போயிட்டான். அதனால அவன் கள்ளர் கையில் அகப்பட்ட அவன் எரிச்சனான வஸ்திரத்தை உரிந்து கொண்டு
0: அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள்.
1: குற்றுயிராய் விட்டு போனார். பாத்தீங்களா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஐக்கியத்தை விட்டு விலகவே கூடாது. அதாவது யோவான் சொல்றாரு, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுக்குத்தர் வாசிங்க. ஒன்னு யோவான் 1:3.
0: எங்களுடைய ஐக்கியம்
1: பிதாவோடும்
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
1: என்ன செய்யணும்? நம்ம ஐக்கிய ஆற்று இருக்கணும். பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுக்குத்தர் ஐக்கியம். அது மாத்திர ரோமர்ல சொல்றாரு பாருங்க, சகோதர சிநேகத்துல நிலைத்திருங்கள். ரோமர்கள் நிறுவம் 12:10.
0: சகோதர சிநேகத்திலே
1: ஒருவர் மேல் ஒருவர்
0: பச்சமாயிருங்கள்.
1: சகோதர சிநேகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளோடு சிநேகம் ஒருவருக்கு என்ன செய்யணும்? பச்சமா என்ன? அன்பாயிருங்கள். ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். நம் ஐக்கிய பிதாவோடும் தேவனுடைய அவருடைய குமாரன் இயேசுக்குத்தோடு இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன செய்யணும்? சகோதர சிநேகத்தில் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும் சொல்லுங்க. அன்பா இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஐக்கியத்து அவ என்ன செய்யற? அந்த கள்ளர் கையில ஏன் போகப்பட்ட எருசலேம் எங்க போயிட்டா? சபிக்கப்பட்ட இடத்துக்கு போனா. அப்பதான் அந்த திருடு வந்து பிசாசன் திருடு கட்டரை விட்டு ஐக்கியத்தை விட்டு வெளியே போயிட்டான். அப்பதான் பிசாசன் வஸ்திரத்தை என்ன வஸ்திரம் நிறைய வசனி இந்த வஸ்திரத்தை பத்தி நுழை பார்ப்போம். வஸ்திரத்தை உரிந்து கொண்டு குத்து வீராய் போட்டு போயிட்டான். சில பேர் பாருங்க வா என்னடா சரி ஏன்டா வாழ்ற உலகத்துல குத்து வீராங்கிறது அப்படி என்ன வரும், ஏன்டா வாழ்ற உலகத்துல என்னதான் செய்யறது, ஏன் வாழணும் இந்த உலகத்துல அப்படி எல்லாரும் குழப்பம் வரும். நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தா கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தரை கைவிட மாட்டார் சொல்லி நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் நம்ம கொடுத்த கிரீடத்தை நம்ம தேவனுடைய அபிஷேகம் கிரீடத்தை நம்ம என்ன செய்யணும், பற்றி கொண்டிருக்கணும். அதை இழந்து போகக்கூடாது. சவுல் இழந்து போனார், இழந்து போகக்கூடாது. பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களே கேட்கணும், கர்த்தாவே பரிசுத்தின் அபிஷேகம் ஊற்றுன்னு சொல்லி கேட்கணும். பாடி பாடி செபிச்சா கூட நிறைய பேர் பரிசுத்தவன் நிறையறதில்ல. பரிசுத்தவன் இருந்தாதான் பரலோகத்துக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்தவன் எப்படி முத்திரையா பெற்ற பரிசுத்தவன் என்ன செய்யாதீங்க, என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்தின விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல எதன் முதல்ல நம்ம என்ன செய்ய வேண்டும், பரலோகத்துக்கு ஒண்ணு சொன்னா மனம் திருமணம். ரெண்டாவது என்ன செய்யணும், அற கட்டப்பட்டிருக்கணும். வசனம் நம்ம இதயத்திலையும் ஆத்மத்திலையும் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சத்தியத்தில் கச்சையா நம்ம கட்டி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக நம்ம கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னா என்ன செய்யணுமா, லூக்கான் சுவிசேஷம் 21:34
0: உங்கள் இருதயங்கள்
1: பெருந்திண்டியினாலும்
0: வெறியினாலும் லௌகிக கவலையினாலும்
1: இந்த உலக கவலையினாலும்
0: பாரம் அடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா இருக்கும்.
1: அந்த நாள் மேல வராத படிக்க எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையா இருக்கணும். அந்த நாள் நம்ம மேல வராத படிக்க எச்சரிக்கையா இருக்கணும். பாரத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு எபிரேயன் புஸ்தகம் 12:1
0: ஆகையால்
1: மேகம் போன்ற
0: இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும்
1: நமக்கு எதெல்லாம் பாரம் நமக்கு தெரியும், இது நம்ம பாரப்படுத்துதுன்னு சொன்னா பாரமான யாவற்றையும்
0: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும்
1: முடிக்கிறவருமாய் இருக்கிற
0: இயேசுவை நோக்கி
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
0: பொறுமையோட ஓட கடவோம்.
1: நமக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஓட்டம் நியமிச்சிருப்பாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டம் நியமிச்சிருப்பாரு. அந்த நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும், பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிடணும். விசுவாசத்தோடு கர்த்தரை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிடவே மாட்டார்னு சொல்லி விசுவாசத்தோடு அவர் நமக்காக நியமித்திருக்க அந்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓட வேண்டும். இந்த பிரச்சனை எப்படி முடியும், இதுல என்ன செய்ய முடியும், பாரு எந்த வேலை அம்மா இல்ல அப்பா இல்ல கூட பிறந்தவங்களை கண்பார் இல்ல எவ்வளவு பாரமா இருக்க மனசு நினைச்சு பாருங்க. ஆனா அந்த நிலைமையிலையும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், கர்த்தர் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். விசுவாசத்தோட அவர் எனக்காக நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓட வேண்டும். அது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டம் நியமிச்சிருப்பாரு, அந்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓட வேண்டும். பொறுமையோடு ஓடாட்ட பரலோகத்துக்கு நம்ம போக முடியாம பரலோகத்தை இழந்துருவோம். அதான் நமக்கு அறிவிக்கப்பட்ட ஓட்டத்துல நம்ம எப்படி ஓடணுமா, எப்படி ஓடணும், பொறுமையோடு ஓட வேண்டும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகம் 55:22
0: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு,
1: கர்த்தர் மேல் என்ன செஞ்சிரு உன் பாரத்தை வைத்துவிடு,
0: அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்.
1: நீதிமானை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு, தள்ளாட விட மாட்டாரு. உன் பாரத்தை கர்த்தர் மேல் வச்சு விடு, அவருடைய ஆதரிப்பார். நீதிமானை ஒரு நாளும் கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, தள்ளாட விட மாட்டார். உன் பாரத்தெல்லாம் கர்த்தர் மேல் வச்சிருங்க, என்ன பாரமா இருந்தாலும் சரி கர்த்தர் மேல் வச்சிருங்க, அவர் ஒரு நாளும் தள்ளாட மாட்டார். நீதிமான தள்ளாட மாட்டார். உன் பாரத்தை கர்த்தர் மேல் வச்சிருக்க, பாரத்தை தூக்கிட்டு நம்ம நடக்க முடியாது, அவர் மேல் வச்சிருங்க உங்க பாரத்தை. அவங்களுக்கு ஒரு நாள் உங்களுக்கு தள்ளாட விட மாட்டார். அதுதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:7
0: நல்ல போராட்டத்தை போராடினேன்,
1: நல்ல போராட்டத்தை போராடினேன்,
0: ஓட்டத்தை முடித்தேன்,
1: ஓட்டத்தை முடித்தேன்,
0: விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்,
1: விசுவாசத்தை காத்து. நல்ல போராட்டம். 9.25 கோடிக்கு அதிகாரியா இருந்தாரு. கர்த்தருக்காக சரி எல்லா குப்பையும் நஷ்டம் என்று தள்ளிவிட்டேன். அப்படித்தானே சொல்றாரு. வாசிங்க பிலிப்பியர் 3:11
0: அவருக்காக
1: அவருக்காக
0: எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன்.
1: எல்லாவற்றையும் நஷ்டம் என்று 10:11
0: இப்படி நான்
1: அவரையும்
0: அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன்.
1: அவருக்காக எல்லாவற்றையும் எப்படி விட்டுட்டாரா? நஷ்டம் என்று விட்டு
0: குப்பையுமாக எண்ணுகிறேன்.
1: குப்பையுமா எண்ணுகிறேன். 9.25 கோடிக்கு தலைவர் அதிகாரியா இருந்தாராம். எல்லாத்தையும் விட்டுட்டாரு. நமக்கு விட வேண்டிய நம்ம காண்டர் சொல்லல. நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்துக்கு மேல இயேசு கிறிஸ்து அதிகமா நம்ம பாரத்தை வச்சிடணும். அதான் அவர் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு. வாசிப்பேன்னு இருக்க,
0: நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்,
1: விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்ன வந்தாலும் சரி, நம்ம நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கும் போது விசுவாசத்தை காத்துக்கொண்டு. இது முதல்
0: நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது.
1: பாத்தீங்களா, எல்லாத்தையும் விட்டாரு. அவருக்காக என்ன வைக்கப்பட்டிருக்காங்க? என்ன வைக்கப்பட்டிருக்கிறா? நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. கத்துட்டு நான் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, எனக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடி முடிக்கணும் ஐயா. எனக்கு அந்த கிருபை தாங்க. பல பரிசுத்த பவல போல எல்லாத்தையும் விட்டுட்டாங்கன்னு யாரும் ஆண்டு சொல்லல. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடும் அப்படி யாருமே ஆண்டு சொல்லல. நம் பாறை நம்ம தாக்காதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். நம் பாறை ஒவ்வொரு நாள் நம்ம தாக்காதபடிக்கு நம்ம அதை காத்துக்கொள்ளணும். அதான் பரிசுத்தப்பா அது ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன லோத்தை பார்த்து. ஆதியாகம புஸ்தகம் 19:17
0: அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு,
1: லோத்து மனைவி பிள்ளையில வெளியே கொண்டு விட்ட பின்பு
0: அவர்
1: இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க,
0: உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ.
1: எங்க போயிரு? உன் ஜீவன் தப்பணுமா? ஓடி போயிரு. உன் ஜீவன் உனக்கு வேணுமா? அப்படி ஓடி போயிரு. உன் ஜீவன் இழந்து போயிடாத. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ.
0: பின்னிட்டு பாராதே.
1: பின்னிட்டு இந்த உலக காரியம், நான் முன்னால அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு, இவ்வளவு நான் ஜாலியா இருந்தேன், இப்ப ஒண்ணுமே முடியலன்னு சொல்லி பின்னிட்டு பாக்காத. பின்னால இப்படி இருந்தனே அப்படி இருந்தானே அதையும் யோசிக்காத. உன் ஜீவன் தப்பு ஓடிப்போ. பின்னிட்டு பாக்காத. பின்னால உள்ள காரியத்தை யோசி பின்னால அவன் அப்படிலாம் இருந்தானே, இப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுறனே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறீங்க? பின்னிட்டு பாக்காதீங்க.
0: இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே.
1: இந்த உலக காரியத்துல எங்குமே உலக காரியத்தை சிக்கி கொள்ளாதீங்க. சமபூமியான காரியத்துல எங்கும் நில்லாதீங்க. அந்த காரியத்தை சிக்கி கொள்ளாதீங்க.
0: நீ அழியாதபடிக்கு,
1: உன் ஆத்தும் அழியாதபடிக்கு
0: மலைக்கு ஓடிப்போ என்றார்.
1: மலைக்கு ஓடிப்போ, கல்வாரி மலைக்கு, இயேசுகத்தை நோக்கி ஓடிப்போ. இந்த உலகனுக்கு சொந்தமானது எல்லாரும் வேணவில்லை. முதல்ல நம்ம கத்தர் வரப்போறாரு, மறுபடி நம்ம மனம் திரும்பி கொள்ளப்பட வேண்டும். இரண்டாவதாக என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை நம்ம இறுதித்து நம்ம மனதில் அறை கட்டப்படணும். மனதில் தேவனுடைய சத்தியமாய கச்சை கட்டி கொள்ளணும். அதான் வசனத்தை என்ன செய்யணும்? ஆத்மாத்திலையும் இதயத்திலும் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம கொடுத்த பரிசுத்தவின் அபிஷேகத்தை நம்ம இழந்து போக கூடாது. அது திருடுற பிசால் திருடவும் கொள்ளவும் அழிக்குமே வரான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதை நம்ம வசந்த உறுதியா அவிழ்த்துப்பட முடியுமோ அவிழ்த்துப்படும். யாருக்கு உதாரணம்? சவுல். பரிசுத்தன் அபிஷேகம் அவிழ்த்துப்பட்டதுனாலதான் அவருக்குள்ள பொல்லாத அப்படி கலங்கு பண்ணிச்சு. அவனுக்கு எபிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம வசந்த காத்துக்கொள்ளணும். தேவனுடைய பரிசுத்த ஆவியை நம்ம காத்துக்கொள்ளணும். நாலாவது பாறை வராதோடி காத்துக்கொள்ளணும். பாறை வரும், எதையாவது பாறை பிசாசு கொண்டு வருவான். ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் தகுந்த பாறை. அதான் பாறமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, பாவத்தையும் தள்ளிவிட்டு, உனக்காக நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடினாரு, ஓட வேண்டும். பரிசுத்த பவுல் சொன்ன, நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து. இது மாதிரி என்ன கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு? நீதியின் கிரீடம். நமக்கு ஒரு கிரீடம் வச்சிருக்காரு, அது பெற்றுக்கொள்ள நம்ம ஓடி, நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். ரோத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காத, சமபூமியில் எங்கேயும் நிற்காத, மலைக்கு ஓடி போனாரு. நமக்கு ஒரு மலை கல்வாரி மலை, அவரை நோக்கி ஓட வேண்டும். சியோன் மலையை நோக்கி நம்ம ஓட வேண்டும். இங்கு வாசிக்கிறோம், வெளிப்படுத்து எபிரேயன் புஸ்தகம் கடைசி ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடல. எபிரேயன் புஸ்தகம் 12:24 வசனம்.
0: நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும்,
1: பாத்தீங்களா, சியோன் மலை, நம்ம சியோன் மலையில இடத்திற்கும்,
0: ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய,
1: ஜீவனுள்ள தேவனாகிய நகரமாகிய
0: பரம எருசலேமின் இடத்திற்கும்,
1: பரம எருசலேமின் இடத்திற்கும்
0: 1,000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும்,
1: தேவ தூதர்கள் இடத்திற்கும்
0: பரலோகத்தில் பேர் எழுதியிருக்க,
1: பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற
0: முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய,
1: முதல் பேரனாகிய சர்வ சங்கமாகிய
0: சபையின் இடத்திற்கும்,
1: சபையின் இடத்திற்கும் ஒரே ஒரு வாழ்க்கை. அதான் நமக்கு வருகை பற்றி தான் சொல்றாரு, அவன் அவனுக்கு அழிக்கும் பல என்னோட கூட வருது. நீங்க என்ன செய்ய கத்திருக்காங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறோமோ அந்த பலன் கத்தர் வரும்போது கொண்டு வருவார். மனம் திரும்பணும், வசனத்தை இதயத்தில் பதித்து வைத்துக்கொள்ளணும், நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி பிடிச்சிக்கணும், இழந்துடக்கூடாது. நாலாவது பாரமான யாவை நம்ம தள்ளிட்டு நமக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி முடிக்க வேண்டும். பரிசு பாலிச நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்தில் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளணும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.

0: இதோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவன் கிரியின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடையே வருகிறது என்று சொல்லி இயேசு சொன்னார். அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே, எந்த நிலையிலும் நான் கைவிடப்படக்கூடாது. எனக்கு இறக்கம் காண்பீங்க, வருகிறேன். நானும் பறந்து விரைந்து தீவிரமாய் என்று வரும் பொழுது, நானும் பறந்து விரைந்து தீவிரமாய் உமோடு கூட பறந்து வர என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லாமா, மனம் திரும்ப, ஆமா ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க அப்பா. அப்பா நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு என்று கர்த்தர் சொன்னாரே. அப்பா என் மனம் திரும்ப நான் அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையில மாற்றங்கள் மறுரூபங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை கை கொண்டு மனம் திரும்பு என்று சொன்னார். அப்பா மனம் திரும்புகிற காலம் அறியாமையுள்ள காலங்களில் நீ காணுவதற் போல் இருந்தீர் ராஜா, ஆனால் இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறீர். இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். வாய் திறந்து சொல்லுங்க, பகல் வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கி தார். நன்றி ராஜா. இரண்டாவது சொன்னார், அறைகள் கட்டப்பட வேண்டும், தெளிந்த புத்தி வேண்டும், பூர்ண நம்பிக்கை வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார். ஆண்டவரே என்னுடைய மனதிலே வசனத்தை நான் பதித்து வைத்துக் கொள்ளணும். எதையோ நான் பதித்து வைத்துக் கொள்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னால போட்ட சண்டையை நான் மனசு பதித்து வச்சுக்கிறேன். அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னா, அதை மறக்காம மனதுல பதித்து வைத்துக்கிறேன். நான் வசனத்தை நான் மறந்துடுறேனே. என்னை மன்னி ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை என் உள்ளத்தை எழுதி கொடுங்க. சத்தியமாகி அந்த வசனத்தை என்னுடைய இதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ள எனக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்பா சத்தியம் என்ன கச்சியம் என் மனதின் அறையிலே கட்டி கொள்ளணும். எவனை விழுங்கலாமோ என்று சாத்தான் சுற்றி திரிக்கிறான். ஆகவே எனக்கு ஒரு தெளிந்த புத்தியை தாரும். என் மனம் எதை கண்டும் குழம்பாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கலாமா? மாத்திரமல்ல, உனக்கென்று எனக்கென்று நமக்கென்று கர்த்தர் கொடுத்த கிரீடத்தை ஒருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டு என்று சொன்னார். திருடனாகி பிசாசு, தேவன் நம்ம கொடுத்த அபிஷேகத்தை, தேவன் நம்ம கொடுத்த கிருபை, தேவன் நம்ம கொடுத்த வல்லமை, தேவன் நம்ம கொடுத்த தாளந்துகளை, தேவன் நம்ம கொடுத்த ஊழியத்தை கொள்ளை கொண்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே ஒரு விழிப்புள்ள இருதயத்தை தான் எனக்குள்ளதை நான் பற்றி பிடித்துக் கொள்ளணும் ஆண்டவரே. ஆவியானவரே இந்த அபிஷேகத்தை நான் காத்துக்கொள்ளணும். சவுல் இழந்து போனார் அப்பா, நான் இழந்து போயிடக்கூடாதப்பா. ஒருபோதும் தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை, உமது ஐக்கியத்தை, பிதாவாகிய தேவனும் குமாரனும் இயேசுவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டுவிடக் கூடாது. சபையின் ஐக்கியத்தை, தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை விட்டுவிடக் கூடாது ஆண்டவரே. அதை திறந்து சொல்லாமாப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான்காவது, எந்த பாரம் எனக்கு வரக்கூடாது, எந்த கவலை வரக்கூடாது. பாரத்தை தள்ளிவிட்டு உம்மை நோக்கி நான் பொறுமையோடு ஓடி வரணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீ வைத்திருக்கின்ற அந்த நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்கப்பா. இந்த உலக சிற்றின்பங்களிலே சமூகங்கள் நின்று விடாதபடிக்கு மலையை நோக்கி, அந்த சீயோன் மலையை நோக்கி ஓடி வருவதற்கு எனக்கு கிருபை கொடுங்கப்பா. அர்ப்பணிக்கலாம. லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணால் போனான். நான் அப்படி ஆயிரக்கூடாதப்பா. ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். அப்பா எனக்கு கொடுத்த வார்த்தையில் காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சீக்கிரம் வரப்போகிறேன்னு சொன்னீரே. எங்கள் கிரியைகள் கேட்ட பலனை நீ கொண்டு வருகிறீர். எங்களுடைய அலைச்சல்களை கணக்கில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உமக்காய் செய்கிற எத்தனை விஷயத்தையும் நீ பார்க்கிறீர், அதை கணக்கில் வைத்திருக்கிறேன்னு சொன்னீரே. தகப்பனே இங்க வந்திருக்க அன்பு சபையார் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் மீது உங்க பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. நீர் வரப்போகிறீர் ஐயா. நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஒரு போதும் ஆண்டவரே நாங்கள் வருகையில கைவிடப்படக்கூடாது ராஜா. எங்கும் உள்ள மக்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தானப்பா விரும்புறீங்க. அந்த மனம் திரும்பதன் ஆவிய எனக்குள்ளே எங்களுக்குள்ளே கர்த்தர் இன்றைக்கு வைப்பீராக. அப்பா எங்கள் மனதின் அறையில வசனத்தான் நிரம்பி இருக்கணும். எங்க இருதயத்துல வசனம் நிரம்பி இருக்கணும், வசனத்தை நிரப்பி இருக்கணும். அந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்கணும். எதை கண்டு குழம்ப கூடாது. தெளிந்த புத்தி உள்ளதா இருக்க அந்த தெளிந்த புத்தி அருளும் ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, எங்களுக்குன்ற நீ கொடுத்த அபிஷேக கிரீடத்தை இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. அபிஷேக தைலத்தை இழந்து விடக்கூடாது. அப்பா திருடனாகி பிசாசு எவனை விழுங்கலாமோ அவன் கொல்லவும் அப்பா அழைக்கவும் அப்பா வருகிறானே, அவனுக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு. அப்ப உங்களுடைய ஐக்கியத்தை, தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை, சபையின் ஐக்கியத்தை நாங்கள் விட்டுவிடக் கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா, பாக்கியம் கொடுங்கப்பா. அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் நாங்கள் அவிழ்த்து பொற்றாதபடிக்கு, இழந்து விடாதபடிக்கு அப்பா நீங்களே எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தயவாக நீங்க தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பாரத்துக்கு எனக்கு கொடுத்துடக்கூடாதப்பா, எல்லா பாரத்தையும் உங்கள் மேல வைத்து விட்டு நாங்கள் துதிக்கணும். இந்த பாரங்களுக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். சீயோன் மலையை நோக்கி ஏதோ ஓடிக்கொண்டிருக்க நாங்கள், சமபூமியில் எங்கள் நின்று விடாதபடிக்கு, எந்த பாரம் எங்கள் நிறுத்தி விடாதபடிக்கு காத்துக்கொள்ளும். அப்படி செய்ய போவதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும். அப்படி செய்ய போவதற்காய் நன்றி நன்றி நன்றி. கடைசியாக நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். எல்லாம் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறவங்க ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: ஒவ்வொரு வாழ்க்கையில நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியாது. ஜெபிக்கிற ஆண்டவரே, அற்புதத்தை அதிசயங்களை செய்ய, வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டு ஐயா, மந்திரம் செய்வனிகள் பெலிஸ்தீனிகள் எல்லாம் உடைக்கி போடுகிறோம். இயேசுக்கு கிராமத்தை உடைத்து போடுகிறோம்ப்பா. காத்துக்கொள்ளுங்க இயேசுப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய முடியாது. செவிக்கிறோம் அப்பா. வேலை இல்லாத குடும்பங்கள் வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் இயேசுப்பா. குழந்தை பைக்க இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தரணும், சமாளியாத மக்களுக்கு சமாளத்தை தரணும் இயேசுப்பா. கடன் பிரச்சனை மாற வேண்டும், கண்ணீர் துடைக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தர வேண்டும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் ஆண்டவரே. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமான் இல்லாத குடும்பத்தில் சமான் தர வேண்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் ஞாபகத்தையும் தர வேண்டுமே. உன்னதாவில் நிரப்ப வேண்டும், உன்னதாக்கில் நிரப்ப வேண்டும். பலத்தால் இடக்கட்டு வேண்டும், அக்கினியில மூட வேண்டும் ஐயா. கத்தடி கிருவ கத்தடி பிரசனம் என்னாலும் தாங்க வேண்டும் செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிகான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம்.
2: எங்களின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய நம்ப பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொள்ள நினைச்சார் உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் இவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் சொல்லி அவளை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தின் வாழ்க்கையில செய்வார். அதெல்லாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம் 37.
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க? கர்த்தர் கீழ்படியாதனால புறமான இருளை தரப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்தில் வரவுகிற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்த உறுதியாய் பற்றி கொள்ளும். அவர் பார்த்த பற்றி கொள்ளும். அவர் ஒரு நாள் நினைச்சு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்க என்ன இருக்குது? வாசி பண்ண மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறமான இருளை தரப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க. நாளை நம்முடைய நாளை என்ன நடக்குன்னு தெரியல. ஒரு உறுதியா புடிச்சுக்கணும். இயேசு நீ தான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்துக்கு. அவர் உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாராருந்தா நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது.
0: தாவீதுராஜா சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலதுகரம்
0: என்னை
1: தாங்குகிறது.
0: பாத்தீங்களா, ஆண்டுடைய வலதுகரம் நம்மள தாங்குறது. சொல்றாங்களே இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படின்லாம் சொல்றாங்க. கர்த்தர் உறுதியா பற்றி கொள்ளும் என்ன சங்கீதக்கார சொல்றாரு, ஆண்டுடைய வலதுகரம் என்ன தாங்குறது? கர்த்தருடைய வலதுகரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திர நம்மளை என்ன செய்றாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியா அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரத்தை ஒப்பு கொடுக்கணும். அதை தான் இங்கேயும் சொல்றாரு 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவிலே நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ள, நம்ம கர்த்தரோடு இருந்தா அவர் வலது கரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு. மகிமேல நம்மள ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன செய்யணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டேன் ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியாக அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவெறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரையும் நழித்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: பாத்தீங்களா, முடிவிறந்த நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நினைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும். பற்றி கொண்டார் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி,
0: உனக்கு
1: சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால்,
0: உன்னை
1: தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா, பயப்படாது, உன்னோடு இருக்கேன், திகையாரு, உன் தேவன் பலப்படுத்துவாரு. நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? இவனை இவ்வளவு பலவீனமா இருக்க, என்னோட சரியா எப்ப நல்லா பலப்பட நினைக்கிறா? அதை சொல்ற இருப்பேன், தாங்குவேன்னு சொல்றாரு. சகாயம் பண்ற, உதவி செய்யறவர். இந்த உலகத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவிதாடா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணு, சகாயம் பண்ணு மாத்திர உங்களுக்கு என்ன செய்யறாரா? வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. உலகத்துல இயேசு கிறிஸ்து போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தம் 13வது வசனம், ஏசாயா 41:13.
1: உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்துல திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுறது மாத்திர எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸில் நிறைய பார்க்குறோம், 2 வயசு குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்ற, நம்ம வலது கருத்தை பிடித்து என்ன சொல்கிறாரா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் துணை மாத்திருந்தால் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடலை. 82வது வருஷம் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராம இருக்காது. வந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமானவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் தாங்குறார். அவரை மனுஷன் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். லேசா இல்லை அன்று சொல்றாரு, ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அதுன்னு சொல்ற கர்த்தர் என்ன சொல்றாரு, முடிவிருந்த நிலை நிலை போனோம் நிலைக்கணும், முடிவிருந்த அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வலதுறையும் செய்யக்கூடாது, வீட்டு இடதுறையும் செய்யக்கூடாது. முடிவிருந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்மளை ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் மாதிரிக்கிறார், பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக, முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு என்ன கொடுக்கறாரு, அவர் வலதுகிற நம்மளை தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்றாரு, வலது கத்துறால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு எடுத்து நம்ம வலதுகிறத தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பிடிச்சு கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். தீப்தியாசல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கோ அவங்க வீட்டுக்கோ எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவு தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி. அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்கு. அப்போ யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க. வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிறேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு. எங்கள் வீட்டுக்கும் நான் டிபிஎஸ் வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோடைய வார்த்தை கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வானியில் கேட்போம். அந்த அளவுக்கு கர்த்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சை கொடுத்துருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கும் கர்த்தரை 1 நிமிஷம் கூட கைவிடாமல் எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்னைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தரை எனக்கு கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை பற்றி கொள்ளக்கூடிய வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போ கர்த்தர் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியை பற்றி ஏசாயின் புஸ்தகம் 26:3.
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்து கொள்வீர் சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டவனா, அவரே நம்பியிருக்கிறபடியா நமக்கு என்ன பிடிக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்லை, கண் பார்வை இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர நினைச்சாரு, அவரை நம்பியிருக்கிறவரை என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்குறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய நினைச்சு கவலை வந்தாலும் ஏசுபாடு சொல்ல, அண்ணன் இந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்கள் தான். எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு இருந்துச்சு, வேறு எதுவுமே தெரியாது. ஆண்டு அன்னைக்கு சொன்னேன், அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்கள் போச்சு, நீங்கள் போகிறோம், வஸ்தா தான் எங்கள் கூட இருக்குது, யார் வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லி தான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாமல் கத்துக்கணும். ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கத்தர் உங்களை உள்ளத்தில் பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டர் மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அங்கே போட செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யறது ஆண்டவரே, பஸ்தா கூட போச்சு நீங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்படுத்திக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாதான். உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மையை நம்பியிருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவிக்க போகிறோம். அனைவரும் சேர்ந்து செவிப்போம்மா. எங்கள் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்தி சம்மாந்தை தந்து சந்தோஷத்தை தந்து அவங்களை ஆற்றி தேய்ச்சி ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. அவங்களுடைய வியாதிலாம் குணமாக்குங்க ஏசப்பா, நோயெல்லாம் குணமாக்குங்க, பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்க ஏசப்பா, பெரும்பாட குணமாக்குங்க ஏசப்பா, அவங்க பலவீனத்தினால கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, அவங்கள குணமாக்குங்க ஏசப்பா. பரலோக தகப்பனையுமே துதிக்கிறோம். கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவர், அவங்க ரத்தம் பூசுங்கப்பா, குணமாக்கிருங்க குணமாக்கிருங்க, கிட்னியை குணமாக்குங்க ஆண்டவரே, தைராய்டை குணமாக்குங்க ஏசப்பா, கத்தாவை பிபி குணமாக்குங்க, உப்புச்சத்தை குணமாக்குங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க ராஜா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, அவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, சுகர் இருந்தால் குணமாக்கிருங்கப்பா, சுகர்னால எவ்வளோ கஷ்டங்கள் ஆண்டவரே, என் தேவன் அறிவீரப்பா, சுகரை குணமாக்குங்க, சுகரை குணமாக்குங்கப்பா, வியாதி குணமாக்குங்கப்பா, நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செய்வனை உடைச்சி போடுங்க, பிசாசுங்களை அழிச்சு போடுங்க ஆண்டவரே, என்ன பலவீனாலும் குணமாக்கும் உம்மால முடியுமையா, இதோ மாம்சமான யாவருக்கு நான் தேவனை கத்தர், என்னால் செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே, நீங்கள் அவங்கள குணமாக்கி ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா, தகப்பனையுமே ஸ்தோத்திரம், மந்திர கட்டு செவனை கட்டு உடைச்சி போடுங்கிறாச்சா, பெலிசனை கட்டு உடைச்சி போடுங்கிறாச்சா, அந்த கஷ்டத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணேசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்தை தரணேசப்பா, சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க, வியாபாரம் சிற வியாபாரிகளை ஆசீர்வதிங்க, கத்துடி நாம மகிப்படட்டும் ஆண்டவரே, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே, பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர வேண்டும் ஐயா, படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டும் ஐயா, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணுவாப்பா, தேவ ஞானத்தை அவங்களுக்கு கட்டிட முடியாச்சு வைக்கிறோம், தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாச்சு வைக்கிறாண்டவரை, வேண்டி கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரிச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, நன்மையான இந்த ஈவும் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியும் பிதாவத்தில் இறங்கி வருகிறது, மாறுதல்களும் வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீங்களே ஏசப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பறையும் ஆசீர்வதிக்கும் கார அவங்கள தொடுவது அவங்களை உணரட்டும் ஆண்டவரை, பலப்படுத்துக காத்துக்கோங்க, எல்லா துதிகான மகிமையும் அகத்தூத்தி உமக்கு செலுத்துறோம், எங்களை அன்பு ரச்சரியாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக ஜிகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்த நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபியால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்லை. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம்.

0: பூர்ண சமானத்தோட காத்து கொள்ளுகிறீர். பூர்ண சமானத்தோட கத்தர் தந்திருக்கிறார். நீ பூர்ண சமானம் எப்பயும் பலவீனப்பட்டு எப்படியோ மறிச்சிருப்பேன். ஆனா கத்தர் பூர்ண சமானத்தை கொடுக்கு. நான் உனக்கு அம்மாவா இருக்கிறேன். ஆண்டவர் எத்தனையோ தொடச்சி, நானும் கம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு எல்லாமே இருக்கிற, நீ ஏன் கலங்குற அப்படிலாம் ஆண்டவர் எத்தனையோ ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி என்னை தொட்டு தடவி என்னை சமாதானப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் மறிக்க மாட்டேன். நான் உன்னை காத்துக்குவேன். உன் சீவலன் முழுது நான் பாதுகாத்துக்கிறேன் தேவன் சொன்னார். அதனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா சமாதானமா வாழ முடிந்தது. அல்லேலூயா. நமக்கு சமானத்தை எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. ஏசாயின் புத்தகம் 66:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: இதோ
1: நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும், ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும், அவளிடமாக பாயும்படி செய்கிறேன்.
0: சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரா? நதியை போல, ஆறை போல, அவ்வளவு சமாதானத்தை கொடுக்கிறார். கட்டினால எப்பயோ மறிச்சிருப்பேன். கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். நீங்கள் அவர் உறுதியை பற்றி கொள்ளுங்க. அவர் உறுதியை பற்றி கொள்ளணும். அவரே நம்பி இருக்கிற விட நமக்கு என்ன கொடுக்கறாரு? பூர்ண சமானத்தை கொடுக்கறார். அந்த சமானம் எப்படி இருக்குமா? நதி போலவும் பாய்ந்து போடுகிற ஆற்றை போல நமக்கு சமானத்தை கொடுக்கிறார். நம்ம உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3:16.
1: சமாதானத்தின்
0: கர்த்தர் தாமே
1: எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: என்ன செய்யறாராம்? சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. எப்போதும், இன்னைக்கு மாத்திர, நாளைக்கு மாத்திர, எப்போதும் என்ன செய்யறாரு? சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. அவர் எல்லாமே நேர்த்தி செய்கிற தேவன். அதாவது காலத்தில் அவர் என்ன செஞ்சாரா? நேர்த்தி செய்தார். ஹலேலூயா. அதுபோல நம்ம தேவன், நம்ம செய்ய வேண்டிய ஒரு உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். முதல் அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் வலதுகர நம்ம தாங்கிறது. அது மாத்திரல்ல, ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்கறாரு? நமக்கு என்ன கொடுக்கறாரு? சமாதானம், பூர்ண சமாதானம். பார்த்தீங்களா? பூர்ண சமாதானம். சமாதானம் எப்படி இருக்க? நதி போல இருக்குதான். இங்கே சொல்றாரு, எல்லா விதத்துலேயும் என்ன செய்யறாரு? எல்லா விதமான சமாதானத்தை தாரர். வாசிப்பா இருக்க 2 தெசலோனிக்கேயர் 3:16.
1: சமாதானத்தின் கர்த்தர் தாமே
0: எப்பொழுதும்
1: சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: சகல விதத்திலும் என்ன செஞ்சாரு? சமாதானத்தை தந்தருள்வாராக. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், பலவீனப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம். அதனால அவர் உறுதியாக நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கர்த்தரை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் தாவீதுராஜா சொல்றாரு, சங்கீதம் 31:15.
1: என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது.
0: பார்த்தீங்களா? நம்ம காலங்கள் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவரை நம்ம உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. 3வதாக உபாகம் புஸ்தகம் 4:4.
1: ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்.
0: பாத்தீங்களா? கர்த்தரை பற்றிக்கொண்ட என்ன செய்வார்? நமக்கு உயிரோடு காப்பாத்துற. ஹலேலூயா. மொத கத்திர பற்றி கொண்டது என்ன தர்றாரு? நம்மள வலது கருத்தை பிடிச்சி நம்ம தாங்குறாரு, நமக்கு துணை நிக்கிறாரு. அது மாத்திரல, என்ன செய்யறாரா? ஆலோசனை தந்து நம்மள மகிமையில ஏற்றுக்கொள்ள. ரெண்டாவது சமானத்தை எப்படி, எவ்வளவு கொடுக்கிறாரு? பூர்ண சமானத்துக்குள்ள. சமானம் எப்படி இருக்கா? நதி போல அவ்வளவு சமாந்தம் கொடுக்கிறாரு. மூன்றாவது என்ன கொடுக்கிறாரு? அவர் பற்றி கொண்ட யாவரும் என்ன செய்வாங்களா? உயிரோடு இருப்பாங்க. வாசிங்கினவருக்கு நீங்களே எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்.
1: ஆனாலும்
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்.
0: பாத்தீங்களா? கர்த்தரை பற்றிக்கொள்ள என்ன செய்கிறார்? நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். எத்தனை பலவீனம் வரட்டும், எத்தனை வியாதி தான் இருந்தாலும் கர்த்தரை பற்றிக்கொள்ள என்ன செய்யறாரு? உயிரோடு வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் உயிரோடு வைக்கிற தேவன். பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, இடதுவரையும் சாயக்கூடாது, முடிவரையும் அழித்திருக்கணும். அதை உபாகம் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 32வது வசனம் வாசித்து பாருங்க. உபாகம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 32வது வசனம்
2: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
2: உங்களுக்கு கற்பித்தபடியே
0: உங்களுக்கு கற்பித்தபடியே
2: செய்ய
0: செய்ய
2: சாவதானமாயிருங்கள்
0: சாவதானமாயிருங்கள்
2: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது? வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. சொல்றாரு அவர் பற்றி கொண்டபடி அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் பற்றி கொண்டனா எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் உறுதியாய் பற்றி கொண்ட போதும், நம்ம உயிரோடு வைப்பார். பிசாசு எத்தனை விதமான பிரச்சனையை கொண்டு வரட்டும், ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் இங்க சொல்ற சங்கீதக்காரர் சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 118 சங்கீதம் 17 வசனம்.
2: நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்,
0: கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். பாத்தீங்களா, நான் சாவாம பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எத்தனை பேர் சொல்றோம், ஆண்டவரே நீ எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவர் அப்படி நம்ம கேட்கவே கூடாது. சாகம் பழித்திருந்து என்ன செய்யணும், அவருடைய செய்கையில் எல்லாருக்கும் போய் சொல்லணும். வெறுப்பன் என்ன, எல்லாருக்கும் சொல்லணும், கத்தரின் வாழ்க்கையில் இப்படிதான் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சாரு, இவ்வளவு வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவர் தான் சொல்றாரு, என்னை பாதி வயசுல என்ன செய்யறீங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. 102 சங்கீதம் நினைக்கிறேன், அதை செவிக்கிறார். 102 சங்கீதம் 24 வசனமா பாருங்க. 102 சங்கீதத்தில் சொல்றாரு, என்னை பாதி வயசுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே.
2: அப்பொழுது நான் என் தேவனே,
0: என் தேவனே,
2: பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும்,
0: என்னை எடுத்துக்கொள்ளாதீங்க. அப்படித்தான் செவிக்கணும், ஆண்டவரே பாதி வயதில எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வைக்கணும்னு உண்டாக்குனீங்களோ அந்த நாள் வரைக்கும் என்ன வச்சிருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் என் உலகத்துல வைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த நாளுக்கு வச்சிருங்க. என்னை பாதி வயதுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. கேட்கணும், இந்த உலகத்துல உருவாக்குற நோக்கம் ஒண்ணு இருக்கும். நம்ம சும்மா நம்ம இந்த உலகத்துல கத்துற அனுப்பல, ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வேலை செஞ்சோம், சாப்பிட்டோம், உண்டோ, உறங்கணும், அந்த மாதிரிக்கு அனுப்பல. கத்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம், கத்திற்கு ஒரு நோக்கம், நம்ம எதுக்காக இந்த உலகத்துல உண்டாக்குறோம், ஒரு நோக்கம். கத்தாவே என்ன செய்யுதுங்க, பாதி வயதுல என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. இங்க என்ன சொல்றாரு, சாகாம பழித்திருந்து உங்களுடைய செய்ய விவரிப்பே. இந்த உலகத்தில் உண்டாக்குறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அருமையா. அவர்கள் ஏதாவது வேலை செஞ்சோம், வீட்டை கட்டணும், காட்டை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், நம்ம வீட்டில் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோம், அதுக்கு கர்த்தர் நம்மளை உண்டாக்கல. நம்ம எதுக்கு உண்டாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சா சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் செய்கையில் எல்லாருக்கும் என்ன செய்யணும், விவரிச்சு சொல்லணும், கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் விவரிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்படி இருக்குன்னா என்ன செய்ய, அவர் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். 146 சங்கீதம் 2 வசனம்.
2: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்,
0: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்
2: கர்த்தரை துதிப்பேன்,
0: கர்த்தரை துதிப்பேன்.
2: நான் உள்ளளவும்,
0: நான் உள்ளளவும்
2: என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
0: பாத்தீங்களா, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். துதிக்கிறமா சொல்றேன், உயிரோடு இருக்க மட்டும் அவரை என்ன செய்வேன், துதிப்பார். உள்ளளவோ கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். யார் யார் அப்படிலாம் செய்யறோம் நினைச்சு பாருங்க. முத கர்த்தர் நம்மளை உருவாக்குற நோக்கம், நம்மளை முதல்ல நம்ம கர்த்தர் பற்றி கொண்டு போது நம்ம என்ன கிடைக்கும், வலது கர்த்தர் நம்மளை தாங்குறாரு, நமக்கு என்ன செய்யற சகாயம் பண்றாரு. அல்லேலூயா. அது மாத்திரம் நமக்கு ஆலோசனை தந்து நம்மளை மகிமையில சேர்த்துக்கிறோம். ரெண்டாவதாக பூர்ண சமாந்தம் தர்றாரு. எவ்வளவு சமாந்தனம், நதி போல எல்லாவற்றிலும் நமக்கு சமாந்தம் கொடுக்கிறாரு. மூன்றாவதாக நம்ம என்ன கொடுக்கிறார், பற்றி கொள்ளும் போது நம்மள உயிரோடிச்சிருக்காரு. உயிரோடு நம்ம என்ன செய்யணும், அவர் கர்த்தருடைய செய்கைகள் எல்லாருக்கும் விரிச்சு சொல்லணும். நம்ம உயிரோடு நாளெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். நம்ம உள்ளளவும் கர்த்தரை என்ன செய்யணும், கீர்த்தனம் பண்ணணும். ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தரை பற்றி கொள்ளும் என்ன கொடுக்கிறாரோ பாருங்க. உபாகம் புஸ்தகம் 30 அதிகாரம் 20 வசனம்.
2: கர்த்தர்
0: கர்த்தர்
2: உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும்
0: ஆபிரகாமுக்கும்
2: ஈசாக்குக்கும்
0: ஈசாக்குக்கும்
2: யாக்கோபுக்கும்
0: யாக்கோபுக்கும்
2: கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட
0: அவரிடத்தில் ஆணையிட்ட
2: கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி
0: உன் தேவனாகிய கர்த்தரே
2: அன்பு கூர்ந்து
0: அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து
2: அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர்.
0: ஹல்லேலூயா. அவர்தான் நம்ம ஜீவனும் தீர்க்காயுசு. அவர் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு எப்படி இருக்கார்? அவரே ஜீவன், நமக்கு தீர்க்காயுசுவா இருக்கிறார். அவர்தான் ஜீவன். பொன்னியவான் 5:12
2: குமாரனை உடையவன்
0: ஜீவனுடையவன்
2: தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்.
0: பாத்தீங்களா, இயேசுக்கு உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்க ஜீவனுடையவன் இருப்பீங்க. இயேசுக்கு உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க ஜீவன் இல்லாம இருப்பீங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அவரை பற்றி கொள்வன். அவரே நமக்கு என்ன செய்றா? ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஹல்லேலூயா. அவர்தான் நம்ம ஜீவன். அவருக்கான நம்ம தீர்க்க ஆயுசு உள்ளவர். அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஜீவனா இருப்பார். குமார் இல்லாத யாரும் இல்லையா? ஜீவன் இல்லை. நமக்குள்ள குமார இருந்தாதான் ஜீவனுடையில இருப்போம். அப்பதான் நீ பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் பற்றி கொள்ளும்போது நம்ம ஜீவனுடையவராய் மாறுறோம். ஹல்லேலூயா. அவர் பற்றி கொள்ள ஜீவனும் தீர்க்காயசு அவர் தராரு. நம்ம தீர்க்காயசு தரணுமா? அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் பிடிச்சிக்கணும். அவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காயசு உடையவர். 1 Corinthians 5:20
2: இவரே
0: மெய்யான தேவனும்
2: நித்திய ஜீவனுமாயிருக்கிறார்.
0: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன்.
3: அருமையானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டோம். இப்ப நம்ம சவம் பண்ண போறோம். சவம் பண்ணலாமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, அப்ப அந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு ஊர் மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். அண்டவரையுமே துதிக்கிறோம். பலவீனத்தெல்லாம் மாற்றுங்க, கட்டுகள்லாம் உடைச்சிப்படுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. கத்துடி கிருவை எல்லாரையும் தாங்கணும் ஆண்டவரே. அப்பா என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஸ்பா, என்ன பலவீன இருந்தாலும் குணமாக்குங்க ஸ்பா, மந்திரம் செவினு உடைச்சிப்படுங்க ஸ்பா, பிசாசுங்கிற அழித்து போடுங்க ஸ்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஸ்பா, குழந்தை பக்கம் இல்லாத மக்கள் குழந்தை போய்த்தாங்க, சம இல்லாத மக்கள் சமானித்தாங்க, கடன் பிரச்சனைலாம் மாற்றுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க சப்பா. அன்பின் தகப்பனையும் துதிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, சாபத்திலையும் பாவத்தில் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்கப்பா, நல்லா எல்லாரும் நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணணும். உங்கள் நான் மகிழ்ப்படணும் சப்பா, பலத்தை அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா, ஆசீர்வச்சு உயர்த்துங்க. தலைவலியும் நல்லா கஷ்டப்படுறவங்களை குணமாக்குங்கப்பா தகப்பனே, தகப்பனே. நெஞ்சு வீல கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. பயல்ஸினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. உங்க நான் மகிழ்ப்படட்டும், ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா துதிக நாம் மகிமுக்கு செலுத்துறோம். ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிக்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்தை நம்ம செவத்து கேட்டாரு, கலங்காதீங்க.
4: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
5: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென்பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331000026 24 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள், உங்க குடும்பத்தினர், ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா, கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
6: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: என்னோட பேர் ஷாரோன். எனக்கு இடது காது பக்கம் வீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க, கண்டிப்பா அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சி வர கத்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.
1: கர்த்தரே பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேனா ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணதுல சொல்றாங்க, அக்கா டாக்டர் ஜெபம் பண்ணிக்கங்கன்னு. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்தா அக்காக்கும் நன்றி.
1: எந்த சாத்திரம் தொடவே முடியாது. ஹலேலூயா ஹலேலூயா. நீ காண்டுட்டு ஒப்பு கொடுங்க. தாவீதுக்கு தாவீது போய் சர்ச்சில் போய் என்ன செஞ்சாரு? ஒன்றே கேட்ட அதைய அது என்ன கேட்டாரு? தேவனுடைய மகிமை பார்க்கணும், தேவனுடைய ஆலயத்தில் இவ்வளவு நாளெல்லாம் தங்கியிருக்குன்னு கேட்டாரு. தேவன் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஹலேலூயா. ரெண்டாவதாக பாக்குறோம் 65வது சங்கீதம் 4வது வசனம்.
2: உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோ.
1: உம்முடைய வீட்டின் நன்மையினால திருப்தி ஆகுவோ. பாத்தீங்களா, தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்கு? நன்மையினால என்ன செய்வான்? திருப்தி ஆகுவோம். கர் போகும்போது புலம்பிட்டே போக மாட்டோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது நம்ம திருப்தியோடு மகிழ்ச்சியோடு போவோம். அந்த வசனத்தை கேட்காம போறப்பதான் என்ன பண்ணுவோம்? குழப்பம், சோர்வு, சோர்ந்து போய் போவோம். ஜபத்துக்கு வரும்போது சோர்ந்து போயிடுவோம், போகும்போதும் சோர்ந்து போய் தான் போவோம். அது நம்முடைய ஆலயத்தின் நன்மையினால திருப்தி ஆகும். கர்த்தர் நன்மை வச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, ஏன்னா நன்மையினால திருப்தினா கர்த்தர் எங்க இருக்கிறாரு? ஆலயத்தில் இருக்கிற வாசிங்க. ஆபோக்கு புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம்.
2: கர்த்தரோ என்றால்,
1: கர்த்தரோ என்றால்
2: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
1: கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் இருக்காரா இல்லையா? இருக்கிறேன்னு சொல்றீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது பாத்துருக்கீங்களா? அதான இல்லைங்க, பாக்கல. பாக்கணும், கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் எங்க இருக்கிறாரு? ஆலயத்தில். இன்னொரு காசியமா,
2: கர்த்தரோ என்றால்,
1: கர்த்தரோ என்றால்
2: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
1: கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல என்ன செய்யறோம்? பரிசுத்தம் வச்சுக்கலாம்னு சொல்லி இருக்காரு. கர்த்தருங்க இருக்காரா இல்லையா? இருக்கிறாரு. அதெல்லாம் இந்த ஆலயத்தை வந்து பரிசு வச்சுக்கணும். 36வது சங்கீதம் 8வது வசனம்.
2: உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள்.
1: கர்த்தருடைய ஆலயத்தில் சம்பூர்ணத்துல என்ன செய்வோம்? திருப்தி அடைவோம். கர்த்தர் வந்த திருப்தி.
2: சமுது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறார்.
1: பேரின்ப நதியில நம்ம என்ன செய்யறோம்? தாகத்தை தீர்க்கிற, ஆத்தும தாகத்தை தீர்க்கிற, கஷ்டத்தை மாத்துவார், கண்ணீரை துடைப்பார். பேரின்ப நதியெல்லாம் வெளிச்சீரா தாகம் தீர்க்கிறார். அசுத்தாவே நமக்குள்ள வந்துட்டு தாகம் தீர்ப்பார். அவர் சம்பூரணத்துல நம்மளை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. கர்த்தரை கேட்கணும். ஆண்டவரே, நம்மளோட ஆலயத்துல இருந்து எத்தனையோ நாள் சும்மா உட்காந்துட்டு போயிருக்க ஆண்டவரே, ஏதோ வந்துட்டு போட வந்த அவ்வளவுதான் போனேன், எனக்கு ஒன்னும் தெரியல ஆண்டவர். நீங்க சொல்லணும், இன்னைக்கு ஆண்டவர் மன்னிப்பு கேட்கணும். அது மாத்திர திரை மேல சொல்றாரு 31வது அதிகாரம் 14வது வசனம்.
2: என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
1: நான் அளிக்கும் நன்மையினால என் ஜனங்கள் திருப்தி ஆகும். நம்ம என்னதான் செஞ்சாலும் திருப்தி வராது. கர்த்தர் நம்ம கொடுத்தா திருப்தியா கொடுப்பாரு. நம்ம திருப்தி ஆகிற தேவன் அவர் மட்டும்தான். நம்ம அவரோடு இணைந்து வாழணும், அவரோடு சார்ந்து வாழணும், அவரோடு ஒன்றரை கலக்கணும். எதோ வந்துட்டோம் போனோம், ஏதோ உட்கார்ந்தோம் போயிட்டோம், கீழே குடிஞ்சிட்டே இருந்தா எந்திரிச்சு போயிட்டோம் இல்ல. அவரோடு ஒன்றரை கலக்கணும். தாவீதை உயர்த்தற காரணம், தாவீது ஆலயத்தின் அவ்வளோ ஒரு வாஞ்சி, அவ்வளோ ஒரு தாகம். உங்களே என்னை உயர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு அவர் தேடுறீங்களோ, எந்த அளவுக்கு அவர்கிட்ட அன்பு கூறுறீங்களோ, அவரோடு ஒன்றரை கலக்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதி உயர்த்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம கையில தான் இருக்குது. நம்ம ஆண்டவர் எந்த அளவுக்கு தேடுறோமோ, எந்த அளவுக்கு இருக்கிறோமோ, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எங்க ஊர்ல சர்ச்சைக்கு போறப்ப இயேசுவை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் என்ன பண்ண தெரியுமா? தம்பி சின்ன பையன், சித்தி பையன், அவனை கூட்டிட்டு நான் சாத்தூர், எங்க ஊர்ல இருந்து 4 மைல் தூரம் சாத்தூருக்கு போகணும். அந்த தம்பி 5 வயசு பையன் தம்பி கூட்டிட்டு சாத்தூருக்கு சர்ச்சைக்கு நடந்தே நாங்க 2 பேரும் போவோம். அவ்வளோ ஒரு 5 நடந்தே போவோம். 10 மணிக்கு சர்ச்சை ஆரம்பிப்பாங்க. 6 மணிக்கெல்லாம் எந்த கிளம்பி அந்த சின்ன தம்பி கூப்பிட்டு, அதை ஆண்டு அந்த தம்பி கண்களை தாவி கிடைக்க வச்சாரு. அவனையும் கூட்டிட்டு ஒரு இன்னைக்கு அவன் பையன் ஆண்டு தொட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அவன் பையன் இன்னைக்கு ஆண்டுக்குள்ள சந்தோஷமா நல்ல பாலிய பையன், காலேஜ் படிக்கிறான், நிறைய இடத்துல ஊழியத்துக்கெல்லாம் போறான். ஹல்லேலூயா. பையனை தொட்டுட்டாரு. அதான் அருமையானவர்களே, கத்திற்காக நீங்க எதை செய்தாலும் கத்திர உங்களுக்கு ஒருத்தர் என்ன செய்யறது இல்ல, கைவிடுவதே இல்லை. எங்க சித்தி பையன் கூட்டு போவான். இன்னைக்கு அவங்க சித்தி பேரலை தொட்டு இருக்க. உங்களுக்கு அந்த வாஞ்சி வேணும், உங்களுக்கு அந்த தாகம் வேணும், உங்களுக்கு அந்த பசி தேவன் மேல வேணும், கர்த்தர் மேல பசி, கர்த்தர் மேல தாகம், உலகத்தாக எல்லாரும் கர்த்தர் மேல பசி. காண்மையா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அலையிலூயா, அலையிலூயா. அந்த தம்பி காலேஜ் ஓடி வருவா, எனக்கு வாங்க பாங்க சந்தைக்க போலாம் போலாம். 6 மணிக்கு எங்க ரெண்டு பேரும் போயிருவோம், போயிட்டு நடந்தே போயிட்டு நடந்தே போயிட்டு வருவோம். அன்னைக்கு கர்த்தர் அந்த வாஞ்சை கொடுத்தார். அப்படி வாஞ்சை நமக்கு வரணும். சின்மாதான் வந்துட்டு போன எந்திரிச்சு போன இல்ல, அந்த வாஞ்சு வேணும். தாவீது போன இடம்ல தேவன் காப்பாற்றினார். ரெண்டாவது ஆலயம் போகும்போது என்ன கொடுக்கிறாரு? தேவனுடைய ஆலயத்தின் சம்பூரத்தில் நம்மள திருப்தியாக்குறார். பேரின்ப நதியினால நம்ம தாகம் தீர்க்கிறார். அல்லேலூயா. என்ன ரெண்டாவது யார் இருக்க தேவனுடைய ஆலயத்துல? தேவன் இருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால திருப்தியாகுன்னு சொன்னார். மூன்றாவது பாருங்க, 2:20-3, 4, 5, 6.
2: அப்பொழுது யோசபாத் பயந்து,
1: கர்த்தரை
2: தேடுகிறதற்கு,
1: ஒருமுகப்பட்டு
2: யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான்.
1: உபவாசத்தை கூறி வைத்தார்.
2: அப்படியே
1: யூதா ஜனங்கள்
2: கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள்,
1: சகாயம் பெற கூடினார்கள்.
2: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து, அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள்.
1: எல்லா பட்டணத்தில் கர்த்தர் தேட
2: வந்தார்கள்.
1: நம்ம வந்திருக்கோம் தேடுறதுல.
2: அப்பொழுது
1: யோசபாத்
2: கர்த்தருடைய ஆலயத்திலே
1: புது பிரகாரத்தின் முகத்திலே
2: யூத ஜனங்களும்
1: எருசலேமியரும்
2: கூடின சபையில் நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே.
1: அங்க யோசபாத் செவிக்கிறார் பாருங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே,
2: பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர்,
1: சாதியில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர்.
2: உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது.
1: கர்த்தருடைய கரத்துல என்ன இருக்கு? வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது.
2: ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது.
1: தேவனிடத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது? ஒருவன் எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. ஏன்னா ஒன்னாவது பாத்தீங்களா, புரியும். ஏன் அப்படி ஜெபிச்சாரு?
2: இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும்
1: அம்மோன் புத்திரரும்
2: அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட, யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள்.
1: பாத்தீங்களா, எல்லாரும் என்ன எதுக்கு வந்தாங்களா? யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம். எத்தனை பேர் வந்திருக்காங்க? அம்மோன் புத்திரர், மோவாப்புத்திரக்கு அடுத்து இருக்கிற சாதிகள் எல்லாம் யோசபாத் யுத்தம் பண்ணாங்க. யோசபாத் போய் வேற ராஜாட்ட உதவி கேட்கல, யார்ட்டையுமே உதவி கேட்கல. மற்றவங்களை போய் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய எல்லாம் எங்களுக்கு சண்டைக்கு வந்துட்டாங்க. நாங்க என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு கரெக்டா நீங்க உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவங்கள எல்லாம் சொல்லுங்க, யூதரெல்லாம் கூட்டு என்ன செஞ்சாங்க? ஒருமனப்பட்டு கர்த்தர் நோக்கி எல்லாம் செபிச்சாங்க. செவிச்சதுனால என்ன ஆச்சு பாருங்க. அது 12 வாசிங்க.
2: தேவனே,
1: எங்கள் தேவனே,
2: அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
1: அது பார்த்து கேக்குற, என் தேவனே, அவரை நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
2: எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க, எங்களுக்கு பலன் இல்லை.
1: நாங்கள்
2: செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை.
1: ஆகையால்
2: எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்க
1: என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே. என் கண்ணு உங்களை மட்டும் தான் நோக்கி கொண்டிருக்கு. நீங்க ஏதாவது செய்யுங்க, உங்களை தான் நோக்கி கொண்டிருக்குது. எனக்கு என்ன செய்யணும் தெரியல. ஏராளமான கூட்டம், உங்களை பார்த்து உங்களுக்கு பின்னால் நிக்க பலன் இல்ல. என்ன செய்யணும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது ஆண்டவரே, என் கண்களை உங்களை தான் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமா, நம்ம குடும்பத்துக்கு எத்தனையோ பிரச்சனைகள், குழப்பங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆண்டுகிட்ட தெரிஞ்சு, ஆண்டவரே இவங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஆண்டவரே என்ன செய்யணும் தெரியல. நம்ம இயேசுவே, என் கண்களை உண்மை மாத்து நோக்கி கொண்டிருக்குன்னு சொல்லி கண்ணை மூடி கண்ணீரோடு ஆத்மா பாரத்தோடு செவிப்பீங்கண்ணா. யோசபாத்துடைய கண்ணீர் தொடச்சி தேவன் உங்களை தொடப்பார தொடைக்க மாட்டாரா? கட்டாயம் தொடைப்பாரு. நம்ம உடனே பிரச்சனைனா பக்கத்து வீட்டுல போய் சொல்லுவா, அங்க போய் சொல்லுவா, இங்க போய் சொல்லுவா, எனக்கு பலவீனம், எனக்கு பலவீனம், எனக்கு வியாதி, எங்க வீட்டுல பிரச்சனை, எங்க வீட்டுல குழப்பம், எங்க வீட்டுல. அதனால யாதொரு பிரச்சனை வரப்போறது இல்ல. யோசபாத்தர் பாருங்க என்ன செஞ்சாராம். இந்த சனத்துக்கு முன்னாள் நிக்கிறது எனக்கு பலன் இல்லை, என்ன செய்யணும் எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கண்களை உண்மைதான் நோக்கி இருக்கிறாண்டவரே. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், உங்களை தவிர எனக்கு யாரு இல்லாண்டவரே. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்க தான் எஸ்தப்பா, நீங்க தான், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டா செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். தேவனிடத்துல பச்சை பாதமே கிடையாது. உங்க யோசப்பாத்துக்கு மாத்திரம் செய்துட்டு நம்ம செய்ய இருப்பாரா? செய்வார், கட்டாயம் செய்வார். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம உள்ளத்துல பய வரக்கூடாது. இயேசுக்கு எனக்குள்ள இருக்கிறார் அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள வரணும். யோசப்பாத்தான் சொன்னாரு, என்ன செய்யணும் தெரியல ஆண்டவர், எங்களுக்கு முன்னால் நிக்க பலன் இல்ல, உன்னே ஒண்ணு மட்டும் தெரியும் ஆண்டவர், கண்களை உண்மைதான் நோக்கிட்டு இருக்கு, எனக்கு உதவிச்சிங்க, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி அவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கட்டாயம் கர்த்தருக்கு உதவி செய்யறா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். 17வது வசனம்,
2: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல.
1: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. ஏசப்பா சொல்றாங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகிற நீங்கள் அல்ல.
2: யூத மனுஷரே,
1: யூத மனுஷரே,
2: எருசலேம் ஜனங்களே,
1: எருசலேம் ஜனங்களே,
2: நீங்கள் தரித்து நின்று,
1: நீங்க தரித்து நின்று
2: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
1: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
2: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
1: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
2: நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்.
1: நாளைக்கு அவருக்கு எதிராக புறப்படுங்கள்.
2: கர்த்தர் உங்களோட இருக்கிறார்.
1: கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அவருக்கு நீங்க பயப்பட வேண்டாம். யுத்தத்தை சேர்ந்து நீங்கள் இல்ல, கர்த்தர் தான் உங்களுக்கு. நீங்க சும்மா தரித்திருந்து சும்மா நின்றுட்டு பாருங்க, யார் யுத்தம் செய்யறன்னு மட்டும் பாருங்க. நீங்க பார்த்து பயப்பட வேண்டாம். என்ன யார் யுத்தம் செய்யறன்னு பாருங்க. நீங்க சும்மா தரித்து மாட்டி நின்றுங்க, சும்மா நின்றுட்டுருங்க, யார் உங்களுக்கு யுத்தம் செய்யறன்னு பாருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நீங்க பயப்பட வேண்டாம், எதை பார்த்தும் குழம்ப வேண்டாம். ஏன்னா கர்த்தரோடு இருந்தா கர்த்தருக்கு எல்லா கருத்தும் உடனே உடனே சொல்லி தருவார். கர்த்தரோடு ஏதாவது பேசியிருக்காரா? அவர் பேசாத நம்ம ஒரு சண்டை அவருக்கு உங்களுக்கு ஏசப்பாக்கு சண்டையா? சண்டையா இல்ல. அப்ப அவர் நம்மளோட பேசுவது தானே? பேசணும். அவரோட பேசுற பழக்கம் உங்களுக்கு வரணும். செவிச்சா தான் பேசுவாரு. சும்மா உலகத்தோட இருந்தா பேச மாட்டார். உலகத்துக்குள்ள இருந்தா உலக தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. அவருடைய உண்மையான சத்தத்தை நம்ம கேட்கணும்னு சொன்னா அவரோட நம்ம பேசணும். எல்லாம் சொல்லி தருவாரு, ஆலோசனை தருவாரு. அவர் தான் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காட்டி உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. பேசுவாரு, பேசுற தெய்வம். நம்ம உலகத்தோட இருந்தா கட்டாயம் பேசவே மாட்டாரு. உலகமே வேணும், இயேசு வேணும்னு ஜீவன் அவர் நம்ம பேச மாட்டாரு. இயேசுதான் வேணும். அவருக்காக நீங்க அர்ப்பணிச்சு செய்பிச்சீங்கன்னா தான் உங்களோட பேசுவாரு. உலகத்துல இருந்துட்டு உலக காரியம் எல்லா காரியத்தையும் உலகத்துல விட்டுட்டு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணு. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? இன்னைக்கு 1.5 மணி நேரம் பண்ணிட்டேன். எவ்வளவு நேரம் பண்றீங்க? 1.5 மணி நேரம். அந்த ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டாரு. அப்பெல்லாம் உங்களால ஆண்டவர் குரல கேட்க முடியாது. பிசாஸ் பேசி ஏமாந்துடாதீங்க. ஜெபிக்கணும். கர்த்தரோட உங்க உறவு, கர்த்தருக்கு உங்களுக்கு உறவு சரியா இருந்தா தான் அவர் பேசுவாரு. சரியல்ல பிசாஸ் நம்மளோட பேசுவான். நம்ம ஏமாந்துடக்கூடாது. நல்ல பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், இருதயம் கர்த்தரோட இணைக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இன்னொரு 17 வசனமா கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க.
2: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல.
1: இத யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல.
2: யூத மனுஷரே,
1: யூத மனுஷரே,
2: எருசலேம் ஜனங்களே,
1: எருசலேம் ஜனங்களே, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே,
2: நீங்கள் தரித்து நின்று,
1: நீங்க என்ன செய்யுங்க? நின்னு நில்லுங்க. நின்னு
2: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
1: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்புங்கிற விடுதலை. ரட்சிப்புனா பாவத்தில் விடுதலை, சாவத்தில் என்ன செய்யுது, எதுவும் விடுதலை. இவங்களுக்கு யோசனை பார்த்துக்கோ, 3 சாதிகளுக்கும் சண்டை பிரச்சனை, உங்களுக்கு செய்யப்படுற விடுதலைய
2: பாருங்கள்.
1: பாருங்கள்,
2: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
1: நீங்க என்ன செய்யக்கூடாது? பயம் வரக்கூடாது, கலக்க வரக்கூடாது. விசுவாசம் இப்பதான் நம்மளுக்கு பூர்ணப்படும். பயம் திகில் வந்துருச்சு, நம்மள விசுவாசம் பூர்ணப்படாத கர்த்தர் சொல்றாரு. பயப்படாமல் இருங்க, கலங்காமல் இருங்கள்.
2: நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்.
1: ஆலோசனை சொல்றாரு, எப்படி செய்யணும். நீங்க நாளைக்கு எதிராக போப்பா, நாளைக்கு இந்த பக்கத்து நீங்க இந்த இடத்துல இந்த இடத்துல போங்கன்னு சொல்லி நமக்கு ஆண்டு யோசப்பத்துக்கு ஆலோசனை சொல்றாரு. அது மாதிரி சொல்ல, நம்ம கர்த்தரோடு இணைந்து இருக்கணும், கர்த்தரோடு செபிக்கணும், உபாசம் இருக்கணும். வாரத்தில் 2 நாள் 3 நாள் பாஸ்டிங் செபிக்கணும். அது மாத்திரல பைபிள் வாசிக்கணும். அது மாத்திரல செபத்தில் உறுதியா இருந்தா உங்க கூட பேசுவார். யோசப்பத்துக்கு ஆலோசனை சொல்லி நம்முடைய தவறு தானே, நம்ம சொல்லாரோ சொல்ல மாட்டாரா? சொல்வாரா? சொல்வாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உலக கருத்துக்கு அதிகமா இடம் கொடுக்காதீங்க. இயேசுக்கு மாத்திரம் இடம் கொடுக்கணும். இயேசுதான். இயேசுதான் எனக்கு எல்லாமே இயேசு. அதான் பக்தர் படி எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. இந்த தொல்லை மிகவும் உள்ளகில் துணை பாடிட்டோ பாட்டு எப்படி இருக்கான்னு பாக்கணும். இயேசுவோடு இணைந்து வந்தால் கத்திரமுட பேச ஆயத்தம். அல்லேலூயா. சரி, நாளைக்கு இந்நேரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க 22 வசனம் ரெண்டு நாளாகமா 20:22 வசனம்.
2: அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது
1: இவங்க கையில கத்தி இல்ல, அருவா இல்ல, வெட்டருவா எதுவுமே, துப்பாக்கி எதுவும் இல்ல. இவங்க ஜோசப் பார்த்தும் யூதர்ல என்ன செஞ்சாங்களா, எருசலேம் குடியில போய் என்ன செஞ்சாங்க,
2: பாடி துதி செய்ய தொடங்கின போது,
1: துதி செய்ய தொடங்கின போது
2: யூதாவுக்கு விரோதமாய் வந்திருந்த,
1: யூதாவுக்கு விரோதமா வந்திருந்த
2: அம்மோன் புத்திரரையும்,
1: அம்மோன் புத்திரரையும்,
2: மோவாப்பியரையும்,
1: மோவாப்பியரையும்,
2: சேயீர் மலை தேசத்தாரையும்,
1: மலை தேசத்தாரையும்,
2: ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்பு பண்ணினதனால்,
1: ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் கர்த்தர் எலும்பு பண்ணினதனால்
2: அவர் வெட்டுண்டு விழுந்தார்கள்.
1: அவர்கள் வெட்டுண்டாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க செஞ்சது என்ன, பாடி துதிச்சாங்க, அவ்வளவுதான். அவங்க ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் வெற்றுண்டு விழுந்தார்கள். ஆமா, நமக்கு மந்திரம் இருக்கலாம், சைவன் இருக்கலாம், பெல்லிசன் இருக்கலாம், சாத்தண்டு கிரி அதிகமா இருக்கலாம். நம்ம என்ன செய்யணும், கத்திர பாடி துதிக்கணும், செபிக்கணும், ஆராதிக்கணும், பயபக்தியோடு செபிக்கணும். ஏதா பிசாசுக்கு மாத்திரம் அன்னைக்கு செபிச்சுட்டு மறுநாள் வேற வழி போயிடக்கூடாது. பாடி துதி கத்திரோட இருதயம் எப்போதும் இணைக்கப்பட்டிருந்தா தெபிக்கும் போது பிசாசு நம்மளை பார்த்து என்ன பண்ணிடுவான், என்ன செஞ்சிருவான், ஓடிய போயிடுவான். நான் ஜெபிச்சே சரியாயிரும் அப்படிலாம் இல்லை. யார் ஜெபிச்சாலும் சரியாகாது. யார் கத்தரோடு இணைஞ்சு பாடுறாங்களோ அவங்க ஜெபிச்சாதான் சரியாகும். கத்தரோடு இணைஞ்சிருக்கணும். யோசப்பாத்து கத்தரோடு இருந்தாங்க, யூதர் சனங்க கத்தரோடு இருந்தாங்க, அது சாத்த ஓடியே போயிட்டான். ஹலேலூயா. ஐஸ்வரமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மை நன்றியோடு மே துதிக்கிறோம், மே போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம். ஆண்டவரே ஐயா, மே துதிக்கிறோம். இந்த டிவி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. டிவிக பிரசனம் கூட இருக்கட்டும். நானே லவ் டீச்சரை கத்துன்னு சொல்லிங்க, இங்க செய்ய முடியாது கூட செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியரங்கமா இருப்பது செய்யுங்கப்பா. எல்லாரையும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. மே சந்திக்க தகுதிப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் மே துதிக்கிறோம். எல்லாரும் நல்ல வேதத்தை வாசிக்க உதவி செய்யுங்க சப்பா. நல்ல வேதத்தை வாசித்து செபித்து அப்பா ஒரு நாளும் ஆண்டவரே உம்மோடு இருக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம் ஏசப்பா. கரம் பிடித்து நடத்துங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்கப்பா. எல்லாம் முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தகப்பனே, எங்கள் முகத்தில் கண்ணீர்லாம் துடைச்சிருங்கப்பா. கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, அற்புதங்கள் செய்யுங்க. எங்களுக்கு விசுவாசம் தாரு இயேசுவே. விசுவாசம் தொடங்குறவர் முடிக்கிறோம் நீங்க தானே. எங்களுக்கு விசுவாசம் தந்துடல முடியா கூட கெஞ்சுகிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. சகல வியாதியும் குணமாக்கி சகல நோய்களையும் குணமாக்க முடியாது கெஞ்சுகிறோம். பலவீனப்பட்ட மக்கள் ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும். முதுத்தண்டு வலியை எடுத்து போடும், பலவீனத்தை மாற்றி போடும். இடுப்பலையை குணமாக்கிருங்க, கால் வலியை குணமாக்கிருங்க, தலைவலியை குணமாக்கிருங்க ஏசப்பா. அன்றுவரே தலைவலியில கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க ஏசப்பா. எல்லா அந்தகர சக்தி நஸ்ரேனாக இயேசுக்கிட்ட நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கத்தாவே மந்திரக்கட்டை உடைச்சிருங்க ஏசப்பா. கத்தடி கிருவை எல்லாரையும் தாங்க வேண்டும்னு செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க முடியாது கெஞ்சி செபிக்கிறோம் அன்றுவரே. அப்பா குழந்தை பாய்க்கலாம் சகுலி குழந்தை பாய்க்கத்தை தாங்க, கத்தடி கரவங்களை தாங்கட்டும். கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அதே போல அச்சாமை நோக்கி ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க, சமாந்தை தாங்க, சந்தோஷம் தாங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. எங்க சிறு பிள்ளைலாம் நல்ல செவிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளணும், எண்டிக்கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உம்மோடு இருக்கணுமே. உம்முடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. தேவாதி தேவன் பலத்த ஆசீர்வத்தின் நன்மைகளை தர முடியாது செபிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வரியத்தை தருணி சொன்னீங்களே, நீர் அப்படியாக ஆசீர்வதிங்க. பெரிய காரியத்தை செய்யப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆசிரிங்க சப்பா. நன்றியோடு மே துதிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி, நன்றி. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் ஏசுநாமத்தில் தாழ்மையை கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்தர் நம்ம செவத்தை கேட்டிருக்கிறாரு, சந்தோஷமா இருங்க.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்டா தீச டாட்டின் வெப்சைட் பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asvinkaram@gmail.com. Our website

0: தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார்.
1: அவரே நமக்கு என்ன விடுக்கிறாரு? ஆறுதல் செய்கிறார். உள்ள உடைந்திருக்கும் போது நம்மளை ஆற்றுவார், தேய்ச்சுவார், என்னெல்லாம் கண்ணத்தெல்லாம் தடை விட்டு இருக்கிறாரு. ஏன் கலங்குற? நாம் கூட இருக்கிற, நீ ஏன் கலங்குற? உங்க அம்மா இல்லாம இருக்கலாம், உங்க அப்பா இல்லாம இருக்கலாம், கூட பிறந்தாரு இல்லாம இருக்கலாம். நான் உனக்கு ஆறுதல் செய்வேன், நான் உன்னோடு இருப்பேன். ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து உன்னை வழி நடத்துவேன், உனக்கு குறையில்லாம நடத்துவேன் அன்னைக்கு சொன்னார். அந்த தேவனை கர்த்தர் இன்றைக்கும் குறையில்லாம நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவர் நமக்கு சகல விதமான ஆறுதல் தேவன். அவர் பேர் என்ன பேரு? சகல விதமான ஆறுதல் தேவன். ஒருவேளைக்கு நீங்க கஷ்டப்படும் போது மாத்திரம் அந்த ஆறுதல் மாத்திரம் எல்லாம் அது அவர் பேர் என்ன? அவர் என்ன ஆறுதல் கொடுக்க? சகல விதமான ஆறுதல். உங்களுக்கு என்ன ஆறுதல் தேவை? உங்களுக்கு என்ன, உங்க குடும்பத்துல கைவிட்டாங்களா? உங்க குடும்பத்துல பிரச்சனையோடு இருக்கீங்களா? என்னெல்லாம் இருக்கீங்களோ அந்த நிலைமையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். எல்லாவற்றுக்கும் எல்லாம் வந்து ஆறுதல் செய்வார். ஒருவன் அவன் தாய் தீர்த்து போல உங்களை தீர்த்துன்னு சொல்லி ஏசாயா 66:13. எப்படி ஆறுதலா? ஒருவனே அவன் தாய் தீர்த்து போல நாங்களை தீர்த்துன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அம்மாவுக்கு தான் தெரியும் எப்படி ஆறுதல் படுத்தணும், எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியும். அதே போல நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்மளை ஆறுதல் படுத்துற தாய் போல ஆறுதல் படுத்துகிற தேவன். அவரு போல வேற தெய்வம் உலகத்தில் இல்ல. அவர் நமக்கு ஒரு ஆறுதல் செய்கிற தேவன், சகலவிதமான ஆறுதல் ஆறுதல் செய்கிற தேவன். முதல் அதிசயங்களை செய்கிறவர், ரெண்டாவது ஆறுதல் செய்கிற தேவன். அதனாலதான் சங்கீதக்காரர் சொன்னார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் செய்து முடிக்கிற தேவன், ஆறுதல் செய்கிற தேவன். 2 கொரிந்தியர் 7:6.
0: ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன்,
1: ஆறுதல் செய்கிற தேவன். பாத்தீங்களா, சிறுமைப்பட்டு உள்ள உடைஞ்சி கண்ணீரோடு வேதனையோடு இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்யற? நமக்கு சிறுமைப்பட்டவங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். உலக மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தா நம்ம கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, கொஞ்சம் நம்ம கஷ்டப்படும் போது அப்படியே விலகிட்டு போயிருவாங்க. இவங்க வாழ்க்கையில எப்ப பாரு கஷ்டம் தான், இவங்க வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் கண்ணீர் தான், எப்ப பாரு சொன்னதா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டு போயிருவாங்க. நம்ம ஆண்டவரை இயேசுகிறது அப்படிப்பட்டவர் அல்ல. சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன செய்யறாரு? ஆறுதல். சிறுமை என்ன பண்றது? எப்படி உலகத்தை வாழ முடியும்? எப்படி எல்லாம் ஜெயிக்க முடியும்? எப்படி நம்ம செய்ய முடியும்? ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்ன செய்யறது அப்படின்னு சிறுமைப்பட்டு வேலை வேதனையோடு உள்ள உடைஞ்சிருக்கீங்களா? உங்களுக்கு அவர் ஆறுதல் செய்வார். உலக மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னடா இவங்க கஷ்டம், எப்பதான் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து விலகிட்டு போயிடறோம், பார்த்தோம் பார்க்காம போயிருவாங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறுமைப்பட்டிருக்கும் போது நமக்கு என்ன செய்யறாரு? ஆறுதல் செய்கிற தேவன். அல்லேலூயா. எரேமியன் புத்தகம் 31:13.
0: அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள்.
1: நம்மள எப்படி பண்ண போறாரா? ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள்.
0: நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன்.
1: சந்தோஷப்படுத்து சஞ்சல் நீங்க என்ன செஞ்சாரு? சந்தோஷப்படுத்துகிற தேவன் நம்மளை ஆற்ற தேற்ற நம்மளை சந்தோஷப்படுத்துகிற தேவன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன செஞ்சு முடிப்பார்? முத என்ன செய்யறாரு? அதிசயங்களை செய்யற. ரெண்டாவது ஆறுதல் செய்கிறாரு. அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்ல. ஆறுதல் செய்கிற தேவன் அவரால் தான் முடியும்.

0: எல்லாமே செய்ய முடியும். தம்பூர்மா சாப்பிட்டு அதிசயமா நடத்தின தேவனே துதிப்பே பாத்தீங்களா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. யார் சொல்ல முடியும்? நம்ம ஆண்டவராக இயேசுகிட்ட அந்த மாதிரி செய்ய முடியும். ரெண்டாவது என்ன செய்யறாரு? ஆறுதல் செய்கிறாரு. என்ன செய்யறாரு? ஆறுதல் செய்து கஷ்டப்படுறவங்களை கஷ்டத்திலே விட மாட்டேன். என்ன செய்யற? தேற்றி
1: அவர்கள் சஞ்சலம் நீங்க,
0: அவர்கள் சஞ்சலி நீங்க,
1: அவர்களை சந்தோஷப்படுத்துவேன்,
0: சந்தோஷப்படுத்துவேன் பாத்தீங்களா. சஞ்சல் நீங்க நம்ம சந்தோஷப்படுத்துகிற தேவன். அதான் கர்த்தர் சொன்ன, சங்கீதக்காரர் சொன்ன, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முதல் என்ன செய்யறாரு? நம்ம அதிசயங்களை செய்யறாரு. ரெண்டாவது நமக்கு என்ன செய்யறாரு? ஆறுதல் செய்யறாரு. மூன்றாவது கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க. மீகான் புஸ்தகம் 7:18 வசனம்.
1: தமது சுதந்திரத்தில்,
0: நம்முடைய சுதந்திரத்தில்
1: மீதியானவர்களுடைய,
0: மீதியானவர்களுடைய
1: அக்கிரமத்தை பொறுத்து,
0: அக்கிரமத்தை பொறுத்து
1: மீறுதலை மன்னிக்கிற,
0: மீறுதலை மன்னிக்கிற
1: தேவரிற்கு ஒப்பான தேவன் யார்?
0: தேவரிற்கு ஒப்பான தேவன் யார்?
1: அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால்,
0: அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால்
1: அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார்.
0: அவர் என்றென்றைக்கும் என்ன செய்ய மாட்டாரு? கோபம் வைக்க மாட்டாரு. மூணாவது நமக்கு என்ன செய்ய விரும்புறாரா? கிருபை செய்ய விரும்புறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு என்ன செய்யறாரு? மூன்றாவது கிருபை செய்யறாரு. முத பார்த்தோம் அதிசயங்களை செய்வார், ரெண்டாவது பார்த்தோம் என்ன செய்யறாரு? ஆறுதல் செய்யறாரு. மூன்றாவது கிருபை செய்யறாரு. நம்ம கிருபை செய்கிற தேவன், அவர் கிருபை பெரியது. நமக்கு கிருபை செய்கிற தேவன். அல்லேலூயா. 117:2
1: அவர் நம்மேல் வைத்த கிருபை,
0: அவர் நம்மேல் வைத்த கிருபை
1: பெரியது,
0: பெரியது. அவர் நம்மேல் வைத்த கிருபை எவ்வளவு பெரியதா? பெரியது. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. முதல் அதிசயங்களை செய்தார், ரெண்டாவது நமக்கு என்ன செஞ்சாரு? ஆறுதல், ஆறுதல் சகலதுமான ஆறுதலையும் தந்தாரு. அது மாத்திரல, மூணாவது என்ன கொடுக்கிறாரு? கிருபை செய்கிறாரு. நம்ம ஆக்கையில கிருபை செய்கிற தேவன். அவரை விட்டு நம்ம எங்கேயுமே போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. சோர்வு அடிக்கடி பிசாசு கொண்டு வருவான், அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதான் பரிசுத்த பாவில இருந்து பிசாசுக்கு இடம் கொடாமலாம் இருங்க. இங்க கூட கொஞ்சம் பேர் சோர்ந்துட்டு இருக்கீங்க. இந்த ஆதியிலிருந்து விசுவாசம் குறைஞ்சிருச்சு, ஆதியிலிருந்து அன்பு கர்த்தர் மேல இருந்த அன்பு குறைஞ்சிருச்சு. நம்ம நம்ம என்ன செய்யற? வேலை வேலை வேலைன்ட்டு நிறைய பேர் சோர்ந்து போயிடுறோம். யாருமே சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. முதல்ல நமக்கு அதிசயங்களை செய்யறாரு, ரெண்டாவது என்ன செய்யறாரு? ஆறுதல் செய்யறாரு. மூன்றாவது என்ன செய்யறாரு? கிருபை செய்யறாரு. கிருபை எப்படிப்பட்ட கிருபையா? நம்ம வைத்த கிருபை பெரியது. அல்லேலூயா. நிறைய பேர் சோர்ந்து இருக்கீங்க. அங்க இருக்கிறவங்க கூட ரொம்ப சோர்ந்து, ஆதிலிருந்து விசுவாசம் இல்ல, ஆதிலிருந்து துதி இல்ல, ஆதிலிருந்த ஆண்டு எப்பவும் தூச்சிட்டே இருப்போம், ஆண்டுக்குள்ளேயாவது இருப்போம். இப்ப கொஞ்சம் சோர்ந்து இருக்கோம். யாரா இருந்தாலும் தயவு செய்து, சகோதர தவிர யாரா இருந்தாலும் தயவு செய்து, ஆதிலிருந்து விசுவாசத்தை, ஆதிலிருந்து அன்பு, கத்தடி அன்பிலும் நினைச்சிருப்போம். ஏன்னா கத்தர் பாருங்க ரொம்ப சமீபம், சபம் குறைஞ்சிருக்குன்னு ஆண்டு சொல்றாரு. யாரா இருந்தாலும் உங்க செவனத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. 10 நிமிஷம் கிடைஞ்சாலும் ஆண்டு பாத்துல காத்துருங்க. அதுதான் நமக்கு நம்ம கூட வரும். ஆண்டு சொன்ன உன்னை கைவிடுங்கள், உன் விட்டு விலகுன்னு சொன்னார். அவர் நம்மளை கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். நம்ம அவருக்குள்ள இருக்கிறோமா? நம்ம ஆண்டவருக்குள் எப்படி அன்பா இருந்தோம், எப்படி துதிச்சோம், எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இன்னைக்கு எங்க இருக்கிறோம் நம்ம உள்ள தாசி பார்ப்போம். அல்லேலூயா. 86:13
1: நீர் எனக்கு,
0: நீர் எனக்கு
1: பாராட்டின உமது கிருபை பெரியது,
0: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது.
1: என் ஆத்துமாவை,
0: என் ஆத்துமாவை
1: தாழ்ந்த பாதாளத்திற்கு.
0: நம்ம ஆத்துமா எங்க எதிரிந்து விடுதலை கொடுக்கிறாரு? தாழ்ந்த பாதாளத்துக்கு
1: தப்புவித்தி,
0: தப்புவித்து. ஹல்லேலூயா. அவர் நம்ம வேல வைத்த கிருபை பெரியது. என்ன கிருபை பெரியது? தாழ்ந்த பாதாளத்துக்கு என்ன செஞ்சார் கர்த்தர்? நம்மளை தப்புவித்தார். தாழ்ந்த பாதாளம் எது? நரகத்தை குறிக்குது. நரகத்துக்கு நம்ம கர்த்தர் என்ன செஞ்சாரு? நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு சொல்லுங்க? தப்பு வச்சிருக்காரு. பாதாளத்தில் என்னதான் இருக்கும் அங்க? பாதாளத்தில் என்ன இருக்கும் பாசு பாருங்க. Mark 9:44
1: அங்கே அவர்கள் புழு,
0: அங்கே அவர் புழு
1: சாவாமலும்,
0: சாவாமலும்
1: அக்கினி அவியாமலும் இருக்கும்,
0: அக்கினி அவியாமலும் இருக்கும். அந்த பாதாளத்துக்கு நம்ம தப்பு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. லூக்கான சுவிசேஷம் 16:23
1: பாதாளத்திலே,
0: பாதாளத்திலே
1: அவன் வேதனை படுகிற போது,
0: அவன் வேதனை படுகிற போது
1: தன் கண்களை ஏறெடுத்து,
0: தன் கண்களை ஏறெடுத்து
1: தூரத்திலே,
0: தூரத்திலே
1: ஆபிரகாமையும்,
0: ஆபிரகாமையும்
1: அவன் மடியிலே,
0: அவன் மடியிலே
1: லாசரையும் கண்டான்,
0: லாசரையும் கண்டான். பாதாளத்தில் என்ன இருக்கு? வேதனை இருக்குது. வேதனைப்படும் போது யாரை பார்த்தாரு? தண்ணியில் எடுத்து பார்க்கும்போது யாரை பார்க்கிறா? ஆபரகமையும் லாசரசையும் பார்த்தார். பாதாளத்தில் என்ன இருக்கு? அழியாத அக்கினியும் புழுவும் அங்க இருக்கு. அங்க என்ன இருக்கு? வேதனை இருக்குது. அதனாலதான் இங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டவரே உன் மேல பாராட்டின கிருப பெரியது. எதுக்கு பெரியது? எங்க தப்பி சேரா?
1: ஆழ்ந்த பாதாளத்திற்கு.
0: ஆழ்ந்த பாதாளத்துக்கு
1: தப்புவித்தீர்.
0: அதான் சொல்ற, நீ பாராட்டின கிருப பெரியது ஆண்டவரே, நீ தாழ்ந்த பாதாளத்துக்கு நாத்துமாவ தப்புவித்தீர். அல்லேலூயா. அவ நம்மளை தப்பிச்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் பாத்தீங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டு துச்சிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம அல்லையிலே சொல்றது கூட ரொம்ப பேர் கஷ்டப்படுறோம். இன்னைக்கு நம்ம அல்லையிலே சொல்லிட்டா பரலோகத்துல அல்லையிலே சொல்ல முடியாது. இந்த உலகத்திலேயே நம்ம அல்லையிலே சொல்லணும். நம்ம யார பார்த்தும் கத்துக்க கூடாது, நம்ம கத்தர் மாத்திரம் பாக்கணும். ஆண்டவரே அல்லையிலே சொல்லுவாண்டவரே, என்னை படைச்சவரை அல்லையிலேன்னு துதிப்பாண்டவரே சொல்லுங்க. அல்லையிலூயா. அவர் அல்லையிலே துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஏசாயின் புஸ்தகம் 38:17
1: இதோ
0: இதோ
1: சமாதானத்துக்கு பதிலாக,
0: சமாதானத்துக்கு பதிலாக
1: மகா கசப்பு வந்திருந்தது.
0: மகா கசப்பு வந்திருந்தது.
1: தேவரீரோ
0: தேவரீரோ
1: என் ஆத்துமாவை,
0: என் ஆத்துமாவை
1: நேசித்து
0: நேசித்து
1: அழிவின் குழிக்கு விளக்கினே.
0: அல்லேலூயா. அழிவின் குழிக்கு விளக்கினே.
1: என் பாவங்களை எல்லாம்,
0: என் பாவங்களை எல்லாம்
1: உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டேன்.
0: உம்முடைய முதுகுக்கு பின்னால எரிந்து விட்டேன். அவர் நம்மளை நேசித்தாரு. நேசித்து நம்ம அழிவின் புளிக்கு நம்ம விளக்கினார். நம்ம பாவங்களே என்ன செஞ்சிட்டாரு? முதுகு பின்னால. உங்க கண்ணுக்கு பின்னால இருந்தா நீங்க பாக்க முடியும், முதுகு பின்னால இருந்தா பாக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி ஆண்டவரே இயேசுக்கு நம்ம பாவங்களை எங்க எரிஞ்சிட்டாரா? முதுகு பின்னால எரிஞ்சு விட்டார். அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன் இந்த உலகத்துல. அவளை போற அன்புள்ள தேவன் உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. வானத்திலையும் பார்க்க முடியாது, பூமியிலையும் பார்க்க முடியாது, சமுத்திரத்திலையும் பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் அன்பு அவ்வளவு பெரிய தர்மையான. அவர்களே சங்கீதக்காரர் சொன்னார். என்ன சொன்னாரு? கத்தர் எனக்காக யாவையும் செய்ய முடியும். என்ன செய்வாரு? முத அதிசயங்களை செய்யறார். ரெண்டாவது ஆறுதல் செய்யறார். மூன்றாவது கிருபை செய்யறார். கிருபை செஞ்சு என்ன செஞ்சார்? எதை நம்ம தூக்கி எடுத்தாரு? ஆத்மாவை நேசித்து
1: அழிவின் குழிக்கு விளக்கினீர்.
0: அழிவின் குழிக்கு விளக்கினீர்.
1: என் பாவங்களை எல்லாம்,
0: என் பாவங்களை எல்லாம்
1: உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர்.
0: எங்க எரிஞ்சிட்டார் நம்ம பாவங்களை எல்லாம்? ஆண்டோட முதுகுக்கு பின்னால தூக்கி எரிஞ்சிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா பாவம் இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. பாவத்தோட எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் நம்ம பாவத்துல எங்க தூக்கி எரிஞ்சிட்டாரு? முதுகு பின்னால தூக்கி போட்டாரு. பாவத்தோட பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவிக்க போறோம். என் கூட சேர்ந்து செவ்வனுங்க. அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா கிருபை நிறைந்தவரையும் துதிக்கிறோம். மகத்துள்ள ராஜாவையும் துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவரையும் துதிக்கிறோம். ஒரு நாளை எங்கள் வாழ்க்கையில தந்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வித்துள்ள ராஜா பெரிய காரியத்தை செய்ய, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்க மாறுப்பு செய்ய, ஆசீர்வச்சு உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்ய, வேண்டிக் கொடுத்திருக்கும் அழைப்பதற்கும் அதிகமான கிரியை செய்ய ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ பேர் தூக்கம் வராம கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. தூக்கத்தை தாங்க ஏசப்பா, தூக்கத்தை தாங்க ஏசப்பா. பலவீனத்தெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. உள்ளத்துல சமான சந்தோஷத்தை தாங்கப்பா. மகிழ்ச்சி தாரும், ஆறுதலை தாரும், தேர்தலை தாரும் ஆண்டவரே. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம். அப்பண்டிஸ் வயிற்றுவலியை குணமாக்கும் ஆண்டவரே. தலைவலியை குணமாக்கும் ஏசப்பா. சுகரை குணமாக்கும் ஏசப்பா. சுகரை குணமாக்கிருங்க ஏசப்பா. சுகர் நார்மலா இருக்கணும் ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்ய, அசிங்களை அற்புதங்களை செய்ய. அன்பின் தகப்பனையும் துதிக்கிறோம். மந்திர கட்டு, செவனை கட்டு எல்லாம் உடைச்சி போடுங்க. பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தரணும். சமாதி இல்லாத மக்களுக்கு சமாளித்து தரணும். கடன் பிரச்சனை மாறணும். கண்ணீர் துடைக்கணும். கஷ்டங்கள் நீங்கணும். ஒரு வாழ்க்கையில உள்ளத்தில் வெளியிறமா இருப்பது செய்யா. நன்மையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய. ஆசீர்வச்சு உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும் ஐயா. நீர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையார்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. தொழிற்சிற குடும்பங்கள் ஆசீர்விக்கப்படணும் ஐயா. தகப்பனே நன்மையான காரியத்தை செய்யப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய, ஆசீர்வித்து உயர்த்துங்க. முட்டிக்கால் வழியை குணமாக்குங்கப்பா. மகத்தான காரியத்தை நீங்க செய்யப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும் அன்பின் தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் என்ன தேவையோ ஆண்டவரே அறிந்திருக்கிறீரப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒளிஞ்சிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க. ஒளிக்க இருக்க வேண்டிய படத்தவிகள் பொருளாதவி சந்திங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லா உளிரி வல்லமையாய் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி மாத்துங்க. ஆண்டவரே கத்துடைய கிருபை நாளும் தாங்கட்டும், ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யேசுபா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்திரம் சேர்த்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000026024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, handofjesus.com. God bless you.

0: மேனவர ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளும். அதான் சொல்ற ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது. வாஸ்து பாருங்க, சங்கீதம் 49 சங்கீதம் 15 வசனம். இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை அருமையானவர்களே, பரிசுத்தமா வாழ வேண்டும்.
1: ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: ஆண்டவர் என் ஆத்மா பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்வார்.
0: மீட்பு அருமையானது ஒன்று இருக்குமே.
1: அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது.
0: ஆத்ம மீட்பு எப்படி இருக்குது? மிகவும் அருமையா இருக்குது. இந்த உலகத்துல வாழும் போதே நம்ம கத்துட்டு அறிக்கிட்டு அருமையானவர்களே, நம்ம ஆத்மா எப்ப எடுத்து போன யாருக்குமே தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? எப்பவுமே விசேஷம் 5:37 வசனம்.
1: உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்.
0: அப்ப இது இங்கு ஆண்டவராக இயேசு சொல்ல உள்ளது உள்ளதென்று சொல்லுங்க, இல்லது இல்லதென்று சொல்லுங்க, மிஞ்சினதெல்லாம் தீமையினால உண்டாயிருக்கும் சொல்றாரு. யாக்கோபின் புஸ்தகம் 5:12 வசனம்.
1: நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு.
0: பொய் சொன்னா எங்க போயிருவான்?
1: ஆக்கினைக்குள்ளாக
0: தீர்க்கப்படாதபடிக்கு
1: உள்ளதை
0: உள்ளதென்றும்
1: இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடுவீர்கள்.
0: பாத்தீங்களா, 19 சங்கீதம் 11 வசனம். வசனம் உள்ளத்தில் இருந்தாதான் பாவம் செய்யாதபடிக்கு நம்ம இதயத்தை காத்துக்கொள்ள முடியும்.
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: வாக்கை எங்க வச்சிருந்தாரா? இருதயத்தில். ஏன்னா பாவம் எங்க இருக்கு? நம்ம வாசித்தோ, நம்ம இருதய பலகையில. இறைமை 17:1. நான் ஏன்னா எனக்கு ரொம்ப பாரமா இருக்குது. ஆண்டவரே, எங்க மக்கள் எப்படியாவது பரலோகத்துக்கு வரணும். மனசுல ரொம்ப எனக்கு பாரமா இருக்குது. அதனாலதான் அன்று இந்த பாவத்தில நீங்க அறிக்கிட்டு ஒப்புரவுதான் என்னோட வாஞ்சத்தாகலாம்.
1: யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும்
0: எழுதப்பட்டு
1: அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும்.
0: நம்ம பாவம் எங்க எழுதப்பட்டிருக்கு? இருதயத்தின்
1: பலகையில்.
0: நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, போ உங்க ரத்தத்தால என்னை கழுவுங்க. அத்தோடு வேதம் சொல்லுது 1 யோவான் 1:7-9 வரைக்கும்.
1: அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
0: சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
0: நம்ம செய்த ஒவ்வொரு பாவங்களையும் ஆண்டவரே கேட்கணும். ஆண்டவரே, சின்ன வயதிலிருந்து நான் என் தாயின் வயிற்றுல பிறந்த வயதிலிருந்து நான் செய்த பாவங்களை மன்னியும் சொல்லி அறிக்கையிட்டா
1: பாவங்களை நமக்கு மன்னித்து
0: எல்லா அநியாயத்தையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
0: எப்படி இருக்காரு உண்மை நீதியுள்ள இருக்கிறதுனால நீங்க ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, என் சின்ன வயதுல, என் வாலி வயதுல, இந்த வயசான காலத்துல என்னென்ன பாவஞ்சிருக்கோம் ஆண்டவரே, என்னை மன்னிமப்பா. எனக்கு என்னென்ன பாவம் காமிங்க ஆண்டவரே, எனக்கு என்னென்ன பாவம் செஞ்சிருக்கேன் இதுவரை காமிங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கத்துட்ட கேட்கணும். சொல்றாருல, வாலி வயது பாவம் எங்க படுத்துக்கொள்ளும், எங்க இருக்கோ? சத்தமா சொல்லுங்க, எலும்புகளுக்குள்ள இருக்கும். அதனாலதான் தாவீது கேட்கிறார் பாருங்க. சங்கீத புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா 25:7 வசனம்.
1: என் இளவயதின் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாதரும்.
0: என் இளவயதின் பாவங்களையும் மீறுதல் என்ன செய்யாதீங்க ஆண்டவரே? நினையாதீங்க. ஏன்னா நல்லா பாருங்க, சவுல் ஒரு இடத்துல பாவத்தை அறிக்கிறாரு. 1 சாமுவேல் 15:24. அறிக்கிறது பாருங்க.
1: அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி
0: ஆண்டவர் கூட அவர் நோக்கி செவிக்கல, சாமுவேலை நோக்கி,
1: நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதனால் பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லி கேட்டேன்.
0: இப்ப என்ன சொல்ற, என்ன நான் தான் செஞ்சிட்டேன் சொல்லல, என்ன சொல்றாரு, ஜனங்களுக்கு பயந்து
1: அவர்கள் சொல்லி கேட்டேன்,
0: அவர் சொல்லி கேட்டேன்.
1: இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து,
0: யார் யார் மன்னிக்க முடியும், சாமியல் மன்னிக்க முடியுமா, மன்னிக்க முடியாது. அதான் சொல்றாரு,
1: இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து,
0: நீர் என் பாவத்தை மன்னித்து,
1: நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு,
0: நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு
1: என்னோடு கூட திரும்பி வரும் என்றான்.
0: என்னோட சேர்ந்து வரும், பாத்தீங்களா எவ்வளவு வேதனையா இருக்கு. கர்த்தரை அறிக்கை செய்யல, அவர் சொல்ற நீர் என்ன மன்னிச்சு என்ன செய்ய, என்ன கர்த்தரை பணிந்து கொள்ள என்னோட வாங்க, ஏன்னா என கணம் பண்றதுக்காக அப்படின்னு நினைக்கிறாரு. தாவியத பாருங்க, ஒவ்வொரு பாவமா அறிக்கிட்டாரு, சிறு வயது பாவம், வாலி வயது பாவம், ஒவ்வொரு பாவத்தை அறிக்கிட்டதுனால கத்தராகி தேவன் அவரை பார்த்து என்ன சொன்னாரு, என் இருதயத்துக்கு ஏற்றுவேன்னு சொன்னாரு. நீங்க அவர் பாவத்தை அறிகிட்ட நிறைய இருக்குது, அது சொல்றதுக்கு நேரம் இல்ல. அந்த ஒரே ஒரு பாவம் மட்டும், ஒரே ஒரு பாவம் மட்டும் அவர் சொல்றாரு பாருங்க, 25:11.
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே,
1: என் அக்கிரமம் பெரியது,
0: என் அக்கிரமம் பெரியது,
1: உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும்.
0: உங்க நாமத்தின் நிமித்தம் அதை என்ன செஞ்சிருங்க, எனக்கு
1: மன்னித்தருளும்.
0: உங்க நாமத்தின் நிமித்தம், இயேசுக்கு நாமத்தில் தான் மன்னிக்க முடியும். நம் பாவத்தை உண்மையா உணர்ந்து, இயேசுவே உங்க ரத்தத்தால் என்னை கழுமையா, நான் செய்தது தப்பு தான், இப்படி செஞ்சிட்டேனே, நமக்கு விரோதமா பாவம் செஞ்சனே. அதான் அவன் இளையகுமாரன் சொல்றாரு, உமக்கும் உடைய பரத்துக்கும் விரோதமா பாவிஞ்சு. வாழ்த்து பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 15:20.
1: எழுந்து புறப்பட்டு,
0: எழுந்து புறப்பட்டு
1: தன் தகப்பனிடத்தில் வந்தான்,
0: தன் தகப்பனிடத்தில் வந்த
1: அவன் தூரத்தில் வரும்போதே,
0: அவன் தூரத்தில் வரும்போதே
1: அவனுடைய தகப்பன்,
0: அவனுடைய தகப்பன்
1: அவனை கண்டு,
0: அவனை கண்டு
1: மனதுருகி,
0: மனதுருகி
1: ஓடி,
0: ஓடி
1: அவன் கழுத்தை கட்டி கொண்டு,
0: அவன் கழுத்தை, பெத்த மகனாச்சு இல்ல, எப்படி எவ்வளவு பாசமா இருந்திருப்பாரு, எவ்வளவு நாள் பாக்காம எப்படி மகனை பாக்கலான்னு காத்திருந்திருப்பாரு. ஓடி போயிட செய்யற, கழுத்தை
1: கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான்,
0: அவன் முத்தம் செய்தான்
1: குமாரன் தகப்பனை நோக்கி,
0: குமாரன் தகப்பன் நல்லா கவனிக்கணும், தகப்பனை நோக்கி,
1: தகப்பனே,
0: தகப்பனே,
1: பரத்திற்கு விரோதமாகவும்,
0: பரத்துக்கு விரோதமாகவும்,
1: உமக்கு விரோதமாகவும்,
0: உமக்கு விரோதமாகவும்,
1: உமக்கு முன்பாகவும்,
0: உமக்கு முன்பாகவும்
1: பாவம் செய்தேன்,
0: பாவம் செய்து பாத்தீங்களா, பரத்துக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு
1: முன்பாகவும்,
0: முன்பாகவும்
1: பாவம் செய்தே,
0: பாவம் செய்தே. நம்ம பாவத்தை அப்படிதான் அறிக்கையிடணும். அவர் தான் அதுக்கு பிறகு மன்னிச்சு சொந்த மகனை ஏற்றுக்கொண்டாரு, மோதிரத்தை போட்டாங்க, மறித்தா திரும்ப என்ன செஞ்சிட்டாரு, உயிர் தேன்பு செல்வி. அதே போல அருமையானவர்களே, இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை தான், இனிமே நம்ம இந்த உலகத்துல வாழ போறது இல்ல. இந்த உலகத்துல எல்லாம் எத்தனை வருஷம் இருக்கணுமா தெரியாது, அவரு நம்ம ஒவ்வொருத்தருக்கு அதே தான், எத்தனை வருஷம் வயசுலாம் இல்ல, இவ்வளவு வயசு வரைக்கும் இருப்பீங்க, இவ்வளவு நாளைக்கு இவ்வளவு நாள் இருப்பீங்கன்னு இல்ல. இன்னைக்கு மறித்தால் கர்த்தடி மடியில போய் என்ன செய்யணும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லு, யாருக்கும் இந்த ஊர் சொந்தமே கிடையாது இந்த உலகம். நீ கண்ண மோனா கத்தடி மடியில் போய் விழிக்கணும், அதுதான் நமக்கு தேவை. தாவி சொன்னாரு, கத்தடி வீட்டில் நீடித்த நாளுக்குல நிலைத்திருப்பேன்னு சொன்னாரு, கத்தடி வீட்டில் நிலைத்திருக்குன்னு சொன்னா. இந்த பூமுக்குரிய வீடு அழிந்து போனாலும் நமக்கு எங்க வீடு இருக்கு, நமக்கு பரலோகத்தில் வீடு இருக்கு. பரலோகத்துக்கு வீடு இருக்குன்னு சொல்லி நமக்குள்ள விசுவாசம் வேணும், எதை செய்தாலும் கத்திருக்கா செய்யணும், ஒன்னும் செய்யாம கத்திர ராஜ்யத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. முத பார்த்த விசுவாசித்தால் கத்திர வீட்டுக்கு நம்ம போகலாம். ரெண்டாவது பார்த்தோம், அவர் வீட்டுக்கு போகணும்னா என்ன செய்யணும், இப்ப வாசிக்க கேட்கலாமா, எவரையின் புஸ்தகம் 10:21-22.
1: தேவனுடைய வீட்டின் மேல்,
0: தேவனுடைய வீட்டின் மேல்
1: அதிகாரியான,
0: அதிகாரியான ஆசாரியர் ஒருவர் நமக்கு இருக்கிறபடினால
1: மனசாட்சி, நீங்க
0: நம்ம மனசாட்சி இங்கே நம்ம என்ன செய்யணும், ஆண்டு ரத்தத்தினால துரு மனசாட்சி நீங்க,
1: தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களா,
0: தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களா,
1: சுத்த ஜலத்தால்,
0: சுத்த ஜலத்தால்
1: கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும்,
0: சுத்த ஜலத்தால் அதுதான் ஞான, சுத்த ஜலத்தினால கழுவப்பட்ட
1: சரீரம் உள்ளவர்களாயும்,
0: சரீரம் உள்ளவராயும்,
1: உண்மையுள்ள இருதயத்தோடும்,
0: உண்மையுள்ள இருதயத்தோடும்,
1: விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும்,
0: விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும்
1: சேரக்கடவோ,
0: சேரக்கடவோ. வீட்டுக்கு எப்படி போனோம், ஆண்டு ரத்தம் கழுவு பண்ணும், ரெண்டாவது என்ன செய்யணும், காலத்தினால கழுவப்பட்டவங்க, அது ஞான சொன. மூணாவது நமக்கு இல்ல என்ன வேணும், உண்மையான இருதயம் வேணும். ஹலிலூயா, ஹலிலூயா. அதுதான் நம்ம பரலோகத்துக்கு ராஜ்யத்துல போக முடியும். முத பார்த்த விசுவாசம் நமக்கு வேணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேணும். ரெண்டாவது என்ன செய்யணும், நமக்கு என்ன வேணும், நம்ம இருதயத்தை சுத்தமான இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். ரெண்டாவது நம்ம சரீரம் என்ன செய்யணும், சுத்தமான சலத்தால கழுவப்பட்டிருக்கணும். முதல் ஆத்மா நம்ம இருதயம் கழுவப்படும், ரெண்டாவது என்ன செய்ய கழுவப்படணும், நம்ம சரீரம் கழுவப்படணும், நமக்குள்ள மூணாவது என்ன வேணும், உண்மையுள்ள இறுதி வேணும். அல்லேலூயா. அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவதாக எபிரேயன் புத்தகம் 12:28
1: அதெல்லாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்,
0: அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம்,
1: பயத்தோடும் பக்தியோடும்,
0: பயத்தோடும் பக்தியோடும்
1: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு,
0: தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு
1: கிருபையை பற்றி கொள்ள கடவோம்.
0: கிருபை என்ன செஞ்சோம், கத்துடைய கிருபைய பற்றி கொள்ளணும். அசைவில்லாத ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்கிற அசைஞ்சு போறது இடிஞ்சு போறது எல்லாம் நம்ம பெறப்போ ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம். அதுக்காக தேவனுடைய கிருபை என்ன செஞ்சோம், நம்ம பற்றி கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம பெறணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், கிருபை தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கணும். கிருபை நம்ம என்ன செஞ்சிடணும், பற்றி கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்ளணும். இயேசுவே நீர் ஆண்டவரே, எனக்கு உதவிச்சிங்க உதவிச்சிங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருக்கீங்க. ஏதோ வீடு இல்லாண்டவரே, உங்க கூட உங்க மடியில நீங்க எங்க இருக்கீங்க அங்கதான் நான்ட்டு அதுதான் கேட்டிருக்கேன். ஆண்டவரே நீங்க எங்க இருக்கீங்களோ உங்க கூட உங்க மடியில் தானே இருப்பாண்டவரே. எனக்கு இந்த உலகத்துல வேற இடமே எனக்கு வேண்டாண்டவரே, நான் உங்க மடியில் தானே இருக்கணும், உங்க ராஜ்யத்துக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் தேவையத்தில் அதுதான் கேட்டிருக்கிறேன். இந்த ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை பாருங்க. உலகத்தில் பேச ஒரு நாள் கடந்து போவோம். இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மறிச்சு போகணும். அப்ப நமக்குள்ள என்ன வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. வாசிங்க எபிரேயன் புத்தகம் 12:15
1: ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால், அநேக தீட்டுப்படாதபடிக்கு,
0: கசப்பணம் வராதபடிக்கு நம்ம காத்துக்கணும். கசப்பணம் வரக்கூடாது. கசப்பராதபடிக்கு ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவர் யார் மேலும் கசப்பாறக்கூடாதுப்பா, என்னை மன்னி ஆண்டவரை. கசப்பான உள்ள எனக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாரும் அன்பா நேசிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவர். அன்பு இல்லாட்டவங்க ராஜ்யத்துக்கு வர முடியாதுலப்பா, எனக்கு அது அன்பை தாருன்னு சொல்லி நம்ம ஏசப்பாட்டை தான் கேட்க முடியும். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஏசப்பாட்டை தான் கண்ணு தெரியாம நீ ஊழியம் செஞ்ச, நீ ராஜ்யத்தை வந்துடும் சொல்ல முடியாது. கசப்பு இருந்தா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆண்டவரே கசப்பு எனக்கு வேண்டான்னு சொல்லி கேட்கணும். பாட்டு பாடணும், எப்படி பாடணும் பாருங்க. 1 Corinthians 14:15
1: இப்படி இருக்க,
0: இப்படி இருக்க
1: செய்ய வேண்டுவது என்ன,
0: செய்ய வேண்டுவது என்ன,
1: நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன்,
0: ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன்,
1: கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன்,
0: கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன்,
1: ஆவியோடும் பாடுவேன்,
0: ஆவியோடும் பாடுவேன்,
1: கருத்தோடும் பாடுவேன்,
0: கருத்தோடும். ஆண்டவரே கேளுங்க, ஒரு நாள் ஆண்டவரே நான் எப்படி பாடணும், ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா, நான் எப்படி செபிக்கணும். சீசர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்கல்ல, ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க. சீசர்கள் யாவான், சீசர்கள் யாவானுக்கு எப்படி செபிக்கணும் சொல்லி கொடுத்தாங்க ஆண்டவரே. நீங்கள் என்ன செவிக்கு சொல்லித்தாங்க ஆண்டவர். கேளுங்க, செவிக்கணும் எப்படி, நான் செவிக்கணும். உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன். ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வரீங்களா, இல்ல பரலோகத்துக்கு வரீங்க, பரலோகத்துக்கு போறவங்க. அதனால ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடணும். பாட மனசில்லாம பாடக்கூடாது, அது ஆண்டவர் பாக்குறாரு. மனசில்லாம பாடக்கூடாது. நிறைய பேர் ஆண்டவர் சொல்றாரு மனசில்லாம பாடுறாங்க, ஐயோ பாடன்மேன்னு பாடுறாங்க. அப்படி பாடக்கூடாது. பாடும்போது எப்படி பாடணும், உள்ளத்துல ஆழத்திலிருந்து கத்துற மனப்பூர்வமாய் பாடணும். ஹல்லேலூயா. அதே சொன்னார்ல, எதை செய்தாலும் கொலோசேயர் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும், இது பாட்டுதுன்னு சொல்லல, காணிக்க கொடுக்கறதுன்னு சொல்லல, ஊழிஞ்சிருதுன்னு சொல்லல, கத்தர் என்ன சொல்றாரு, எதை செய்தாலும், நீ உனக்கு என்ன எதை செய்தாலும்
1: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: மனுஷருக்கு என்று செய்யாமல். நிறைய பேர்ல காணி கொடுக்க முடியும், கையை இப்படி விரிச்சிட்டு கொடுப்பாங்க, இவ்வளவு இருக்கு அப்படின்னு. அதை யார் பாக்குறா, நீங்க குடுக்கறத யார் பாக்குறா, நீங்க கத்திரிக்காய் குடுக்கறங்க, கத்திரவங்க பாக்குறாரு. அத நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. இவ்வளவு கையில விரிச்சிட்டு இவ்வளவு காசு இருக்குது அப்படிமாங்க.
1: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: அதுக்கு அதான் சொல்றாரு, எதை செய்தாலும் எதுக்காக செய்யக்கூடாதா, மனுஷருக்கென்று செய்யாமல்
1: கத்திற்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: கத்திற்கென்று என்ன செய்யணும், மனப்பூர்வம். அப்பதான் அவங்க பரலோகத்தில் பொக்கிஷம் என்ன இருக்கும், நிறைச்சி வச்சிருப்பாரு. அல்லேலூயா. என் பிள்ளை இப்படி எல்லாம் செஞ்சது, இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில கூட என் பிள்ளை என் ஊழியத்தை தாங்கிச்சு, என் பிள்ளை எனக்கு இப்படிலாம் செஞ்சது, என் பாடிச்சு மகிமைப்படுத்தினாங்க, என் பிள்ளை என்னை பாடி பாடி மகிமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி கத்தர் ஒரு நாள் நம்மளை பார்த்து சொல்லுவாரு. அல்லேலூயா. நம்ம ஏனாவது ஒன்னு செய்யக்கூடாது, எதை செய்தாலும் கத்திருக்கிட்டு எப்படி செய்யணுமா, மனப்பூர்வமா செய்யணும். எதை செய்தாலும் சரி, சின்ன காரியமோ பெரிய காரியமோ உங்களை கத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. சொல்றாரு, கத்தர் என்ன செய்யறாரா, எவ்விடத்திலிருந்து நல்ல வரையும் கத்தருடைய கண்கள் என்ன செய்து நோக்கி பார்த்துட்டு இருக்கு. எங்க பாருங்க, நீதிமொழிகள் 15:3.
1: கர்த்தரின் கண்கள்,
0: கர்த்தருடைய கண்கள்
1: எவ்விடத்திலும் இருந்து,
0: எவ்விடத்திலும் இருந்து
1: நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது.
0: நல்லோரையும் தீயோர் நோக்கி போறது. ஏன் இப்படி எல்லாம் சொல்ற நினைக்காதீங்க, நீங்க எப்படியாவது பரலோகத்துக்கு வரணும். என்னுடைய வாஞ்சதுதான் புஸ்தகம் 3:16.
1: உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி.
0: இருதயத்தில் கர்த்தரை எப்படி பாடணுமா, பக்தியோடு பாடணும். பக்தியோடு பாடி பாத்தீங்களா, கர்த்தர் என்ன செய்யணும், பக்தியோடு பாடணும். என்ன அசையில்லாத ராஜ்யத்தை நம்ம பெற போறோம், எதை பெற போறோம், அசை. முதல்ல கர்த்தர் ராஜ்யத்துக்கு போன நமக்கு என்ன வேணும், ரெண்டாவது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா எல்லா பாவத்தையும் என்ன செஞ்சிடணும், அடிக்க செஞ்சிடணும். சின்ன வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் செய்த பாவங்கள் யாருமே நம்ம பாவம் செய்யும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் என்ன பாவம் இருக்கு, என்னிடத்துல நிறைய பாவம் இருக்குது. அதான் சில பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து இறக்கம் பெறுவான். இறக்கத்துக்காக தான் அவங்க எடுத்திருக்காங்க. நீங்கள் இறக்கத்துக்காக ஆண்ட நோக்கி கெஞ்சிங்கன்னு தான் இந்த வாசகம் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, இது வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். என் கூட ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம். அகத்துமுள்ள ராஜாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே துதிக்கிறோம். அப்பா தகப்பரே, அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, நன்மையினால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க. சப்பா அப்பா, வருஷத்தை நன்மையினால முடிச்சுட்டி பாதையெல்லாம் நெய்ய பழுவின்னு சொன்னீரே, அந்த வாக்குத்தின்படி புதிய ஆண்டுல புது கிருவ புதிய ஆசீர்வத்தை தாரும். நன்மையான காரியத்தை செய்ய முடியா செபிக்கிறோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தியாகனு சொன்னீங்களே, ஒரு வாழ்க்கையில் நன்மைகளால் திருப்தியாக்கி ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் கொள்ள இருக்கட்டும் ஐயா. அப்பாவை துதிக்கிறோம், வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக்கிறீச்சிங்க. அப்பன்டிஸ் வயிறுவலி கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க சப்பா. சுகந்தந்த உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க சப்பா. குழந்தை பாக்கி இல்லாம எத்தனையோ வருஷம் குழந்தை பாக்கியத்துக்காக எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டேன்னு கொண்டு குழந்தையே இல்லைன்னு சொல்ற மக்களுக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்தரண்டி சொன்னீரே, நீங்க தாங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னீரப்பா. வேலை இல்லையன்னு சொல்லி எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம், ஆனால் வேலை கிடைக்கலன்னு சொல்லி கலங்குற மக்களுக்கு வேலையை தாரும். நீங்க சொன்னீங்க தானேப்பா, கத்தடத்துல மலை மகிழ்ச்சியாரு, உன் இதயத்தின் வேண்டுதல் உன் கரலட்சுமின்னு சொன்னீரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க கிருவைச்சிங்க சப்பா. கத்தோடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும் ஆண்டவர. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா. வியாபாரம் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவர. அப்பா ஆமை ஸ்தோத்திரம். குடும்பம் செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் அப்பா. உமை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தால் வெக்கப்பட்டு போடுதலின்னு சொன்னீரே. அன்பின் தகப்பனை அப்படியாக நீர் ஆசிரியத்து உயர்த்துங்க ராஜா. கேன்சர்னால கஷ்டப்படுற மக்களுக்கு குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா. பரிபூர்ண சுகத்தை தாரு. பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்கிருங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, அற்புதத்தை செய்யுங்க, அசியங்களை செய்யுங்க ராஜா. சீபிக்கிற மெய்யான தெய்வமே, நீங்க தான் செய்ய வேண்டும் அப்பா. கத்திரி எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு சொன்ன வாக்கு முடி. நீங்க ஜெயப்பார் அன்புக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராச்சா. அன்றுவரே நீர் ஆசீர்வித்து உயர்த்துங்க சப்பா. அப்பா அமை துதிக்கிறோம். நிகழ்ச்சி பாத்துக்கிறோம். ஒவ்வொரு மேலையும் தேவண்ட அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. அக்கினி மூடட்டும் ஆண்டவர. தெய்வீக பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். தகப்பனே நீ ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, தொடுங்க தொடுங்க தொடுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தலைவலினால கஷ்டப்படுற மக்கள் தலைவலி குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. ஆசீர்வதி உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க இப்படி செய்யப்படுற அன்புக்காக ரக்கத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்ரேசப்பா. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் யாஸ்மா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்த நம்ம செலுத்த கேட்டார், கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் ஏசியின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-49-10-00-00-2229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-33-10-00-00-2624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்திலே பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.com. God bless you.

0: தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் வாஞ்ச. ஹலேலூயா. அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணும் பாருங்க. ஒண்ணு கொரிந்தியர் புஸ்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க. தேவன் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை
0: காது கேட்கவும் இல்லை
1: அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: மனுஷருடைய இதயத்துல தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்துல மனிதருடைய இதயத்துல தோன்றவும் இல்ல. அன்பு தேவனத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீடை தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பாத்தீங்களா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு என்ன செய்யறாங்க?
1: வாக்குத்தத்தம் பண்ணின
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ள என்ன வாக்குத்தத்தம் அதான் சொன்னார். என் பிதா வீட்டுல அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதவங்களுக்கு சொல்லி திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்துல அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரிடத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரு வளர்ந்தாலும் உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது? அதுல என்னதான் இருக்குது? தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறோங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி எப்போதும் ஜபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்ல. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: என்ன செய்யப்போது கடந்து போறீங்க? உலகத்தை என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போவோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தமிழத்தில் அன்பு குருவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? அதே சொன்னாரு, என் பிதா வீட்டுல அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன். மறுபடியும் வந்து உங்களை இறைச்சி என்னோட சேர்த்துக் கொள்வேன் சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு? ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதாங்க சொல்றாரு, அன்பு கூற வேண்டும். அழியாத அன்பு. பணம் கொடுத்தா அன்றுட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும்,

0: எபேசியன் புஸ்தகம் 6:24.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத அன்புடனே அன்பு
1: கூறுகிற யாவரோடும்
0: பாத்தீங்களா, அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கூடும்போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் நமக்கு பெரிய ஒரு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்த இப்ப பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, இறுதியத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்ல. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும்போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் உங்க என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு குருன்னு சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 22:37.
1: இயேசு அவனை நோக்கி,
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன்
1: முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும்
0: அன்பு
1: கூறுவாயாக.
0: முழு இருதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரை என்ன செய்யணும், அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கத்துக்கும் இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழுதியத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடும் அவற்றை அன்பு கூறுவான் சொன்னா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் பேசம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பாத்தீங்களா, மடமடமடமடம் போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும். முழுதியத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு, அவர் அந்த ராஜ்யத்தை பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யும், ராஜ்யத்தை தேவன் கொடுக்கிறா. அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். இரண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29.
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: பிதா எப்படி இயேசுக்கிறதுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசுக்கிறது நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி. யாரை பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாஸ்து பாத்தீங்கன்னா, கீழே வாஸ்து பாத்தீங்கன்னா கத்து சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போல நானும் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னாரு. சீசர்கள் என்ன செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. அவங்களும் கர்த்தருடைய ஊழியர்ல யாருமே பணக்காரா இருந்ததே கிடையாது. எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிற கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதா எனக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த நான் உங்களுக்கு ஒரு பலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5.
1: அங்கே ராக்காலம் இராது,
0: அங்க என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது,
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்து தான் போக போறோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
0: தேவனாய் கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்களும் அரசாழ்வார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கர்த்தரே நம்ம பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமும் அரசாழ்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்க முடியும் நீயே ஆயத்தப்படுது.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு,
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கத்து வருக சமீபாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களானு போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சி வேண்டுவதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சி வேண்டுவதில்ல, கத்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செய்ப்பார், நம்ம சதா காலமா

0: அரசால போகிறோம். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்தணும்னு கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா திடீர்னு நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படன்னு தெரியாது. எப்ப இயேசுக்கு வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கை கர்த்தர் எது கூப்பிட்டு இருக்காரு? புல்லு கூப்பிட்டு இருக்காரு, புல்லின் பூவி கூப்பிட்டு இருக்கிறார். நம்ம ஆத்தம எப்ப எடுத்துக்கொள்ளப்படும் நமக்கு தெரியாது. எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு கொலோசியன் புஸ்தகம் 3:24.
1: எதை செய்தாலும்
0: அதை
1: மனுஷருக்கு என்று செய்யாமல்
0: கர்த்தருக்கென்றே
1: மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அது யாருக்காக செய்யணுமா? கர்த்தருக்கென்று சும்மா இல்ல, மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அங்க அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம். அவருதான் நம்ம ராஜ்யம். நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செபிக்க, அக்கா செபிக்க சொல்லிடுவாங்களா? போட செபிக்க சொல்லிடுவாங்க. கஷ்டம், செபிக்க போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க எத்தனை பேர். அதான் நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம். எதை செய்தாலும் என்ன செய்யணும்? கத்திருக்கின்ற மரப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு? யாரு? யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போகணும். அப்படியெல்லாம் நம்ம ஊழியத்தை எப்படி செய்யணும்? கத்திருக்கின்ற மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தால் கத்தர் பாக்கிறார். மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது. கத்தர் உங்களை பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அது கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாரு. பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படியானால் நாட்களை கழிக்கலாம். வீண் பயிற்சி, வீண் குழப்பம், எப்படி வேணாலும் வாழலாம். அது முக்கியமே அல்ல. கத்தர் நம்மளை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கும், கத்தர் எங்க பார்க்கிறாரு? இதயத்தை பார்க்கிற. அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். குலோசியன் புஸ்தகம் 4:17.
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுக்க நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா. யாரு நமக்கு இந்த உலகத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க. யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஒளிஞ்சு செஞ்சாலும் யார் பாக்கிறார் நம்மள? யார் பாக்கிறா? ஆண்டவரே இயேசுக்கு பாக்கிறார். அந்த ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கர்த்தர் வரப்போறார். ஆண்டவர் வருக ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல ஊழிஞ்சு செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்ல, அதுக்கு வேண்டாம். கர்த்தருடைய ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டும். கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23.
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்.
0: உன் ஆடுகளின் நிலையை நன்றாய் அறிந்து கொள்.
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும்? நம்ம கையில கொடுத்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் வேற எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். கத்து வரப்போற கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம செவம்பட போறோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் அப்ப நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்களை குணமாக்குப்பா. எலும்பலியை குணமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அப்பா, எல்லா வியாதியும் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா அமை துதிக்கிறோம். வயிற்று பலவீன அல்சரை குணமாக்குங்க சப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செஞ்ச சப்பா. ஆண்டவரே நீங்க தப்பா செய்யணும், நீங்க தப்பா குணமாக்கணும், குணமாக்கணுமையா. நானே இல்லாவ டீச்சரை கத்தனு சொன்னீங்களே, நீங்க செய்யப்பா செய்யப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். அப்ப கண்பார்வை குறைவுள்ள மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. கண்ணை உண்டாக்கினர் காணாரோ, காதை உண்டாக்கணும் கேளாரோ என்று சொன்னீங்களே அப்பா. காதுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க சப்பா. காதை குணமாக்கும், காதை குணமாக்கும். கண் பார்வையும் காதையும் வேதனைப்படுத்துற பொல்லாத அசுத்தாவிய நஸ்திரனாக இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டிச்சு வைக்கிறோம். உங்க ரத்தம் ஆண்டவரே எல்லாருமே தெளிங்க சப்பா. விடுதலை கொடுங்க ராஜா. மகத்தான காரியத்தை செஞ்ச சப்பா. அற்புதத்தை செஞ்ச ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே குணமாக்குங்க, குணமாக்க குணமாக்குங்க சப்பா. முது தண்டில வழியை குணமாக்குப்பா. முது தண்டு வழியை குணமாக்குங்க சப்பா. அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும். தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும். ஆத்மா கண்களை திறந்துவிடுங்க. அவங்க பார்க்க உதவிச்சிங்கப்பா. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீ. இருக்கட்டு விலக்கி காத்து ரட்சனை பாடலால் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொன்ன வாக்குபடி ஒவ்வொருவரும் பார்க்கும் அறிந்து கொள்ள வண்டி கொள்ள கிருபைச்சிங்கப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பள்ளிசனியங்கள் எல்லா கிரியிலையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் அப்புறப்படுத்தி செவிக்கிறோம் ஐயா. ஒரு மக்களை ஆசீர்வதிங்க. வேலையில உயர்வாக துடிக்கி பக்கத்துல மக்கள் ஆபீஸ்ல சொல்லி கொடுத்து வேலை தடை பண்ற மக்களை எல்லாம் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. குழந்தை பக்கெல்லாம் சகுலி குழந்தை பக்கத்தை தாங்கப்பா. பெரும்பாடு உள்ள கஷ்டப்படுற மக்களை பெரும்பாடு குணமாக்கிருங்க. காத்துக்கோங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வங்க. வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வங்க. கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க. நல்ல வீடு கட்டி கொடுங்க. அவங்க நாம் மகிழ்படட்டும். ஆசீர்வத்தை உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உள்ள தேவனாய் கத்தர் ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கும் செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்க ஜீவிரம் பரமபிதாவே. ஆமே. நம்ம செவத்தை தேவன் கேட்டிருக்கிறாரு. கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049001000 2229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம்.
4: இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andatjesus.in. God bless you.

0: அந்த வஸ்திரத்தை மெனிச்சைக்குள்ள பிசா திருடாத பிடிக்கிற மெனிச்சை விழித்து கொண்டு தன் மான கடாப்படை வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன். அப்படித்தானே, அன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன். நம்ம வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு, ரட்சிப்பின் வஸ்திரம். வாசித்துக்கொள்ள பாருங்க, ஏசாயா 61:10.
1: மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாளன் தன் ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்வதற்கும்,
1: மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாட்டி தன் நகையினால் சிங்காரித்துக் கொள்வதற்கும்
1: ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி.
0: நமக்கு என்ன வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்தி
1: நீதியின் சால்வை எனக்கு தரித்தார்.
0: எனக்கு என்ன கொடுத்திருக்காரு? நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்கள் உடுத்தி என்ன கொடுத்திருக்கிறாரு? நீதியின் சால்வே கொடுத்திருக்கிறார். அதைத்தான் திருட பாப்பான் பிசாசு. அதான் சொல்லு, தன் மானம் காணப்படாத பிடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கிவான். திருடா திருட எப்பா எப்படா இவங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வை எப்படா திருடான்னு தான் பிசாசானவன் அழைஞ்சிட்டே இருக்கான். நம்மளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லு, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் படாமல் இருங்க. பிசாசு எதுக்கு வர வாசித்து பாருங்க, லூக்கால் சுவிசேஷம் 10:30.
1: இயேசு பிரதியுத்தரமாக,
0: இயேசு பிரதியுத்தரமாக
1: ஒரு மனுஷன்,
0: ஒரு மனுஷன்
1: எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில்,
0: எரிகோவுக்கு போகையில்
1: கள்ளர் கையில் அகப்பட்டான்.
0: கள்ளர் கையில் அகப்பட்டான்.
1: அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு,
0: அவன் என்ன செய்ய உடனே எதை விரிஞ்சிட்டா? வஸ்திரங்களை உரிந்து கொண்டு
1: அவனை காயப்படுத்தி,
0: காயப்படுத்தி
1: குற்றுயிராக விட்டு போனான்.
0: அந்த குற்றுயிரை சொல்றாங்களே பாருங்க, என்னங்க எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கேன், குத்துவீரா இருக்கிற, நிம்மதியில்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஏன்டா எதா இருக்கிறேன், எப்பா வெந்தது தின்ட்டு விதி வந்து எனக்கு எதா பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அது யாருடைய வேலை? பிசாசருடைய வேலை. அதான் சொல்லுங்க, என்ன செய்ய இவங்க என்ன பண்ணாங்க? எருசலேமில் எங்க பண்ணாங்க? எரியோக்கு பண்ணாங்க. நம்ம கூட இந்த ஒரு நாளைக்கு உள்ள காரியங்கள் உள்ள காரியங்கள்லாம் போகினாலும் நம்ம ஆத்மா என்ன செய்யணும்? நம்ம வஸ்திரத்தை நம்ம கத்திர கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சாலையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கொடுத்த வஸ்திரத்து மேல நம்ம கண்ணா இருக்கணும். நம்ம ஏதோ உலக மக்கள் மாதிரி உலக காரியத்துக்குள்ள போயிடக்கூடாது. ஏன்னா பிசாசு வேலை. அதான் பரிசுத்த பவுல் எழுதுற, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? எபேசியன் புத்தகம் 4:27.
1: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
0: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் கூட அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்பா என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்னு நம்ம பாத்துட்டே இருப்பான். நமக்கு ஒரு நாள் அவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம ரட்சிப்பு வஸ்திரத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. நீதின் சாலுவை நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அதை அதைத்தான் சொல்லுங்க. தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணம் நடவடிக்கை தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வஸ்திரம், கர்த்தர் என்ன கொடுத்த வஸ்திரம்? தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிற மனுஷன். அப்படித்தானே சொல்லுவாரு? மற்றவங்க வஸ்திரத்தை பார்க்க சொன்னாரா? இல்ல, என்ன சொல்றாரு? தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன். எங்க போனாலும் நம்ம ஒரு கையில அப்படியே இயேசு கிறிஸ்துவோடே நம்ம இறுதி இருக்குமானால் நம்ம தாசரத்தை தொலைக்கவே மாட்டோம். நம்ம அப்படி கொஞ்சம் இருந்துட்டாங்கன்னா அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களா? இவங்க ஏதாவது அவங்க வழியில் நம்ம செய்யாட்டா அவங்க ஏதாவது கோவிச்சுக்குவாங்க? அவங்களை பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும் நினைச்சோம், நம்ம வஸ்திரத்தை விளந்துருவோம். அதன் தன்மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். வஸ்திர கத்து நம்ம கொடுத்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரமோ நீதியின் சால்வை. அது காதல் எனக்காது பிடிக்கணும். போக வேண்டிய வரும் உலக நம்ம ஆண்டவர் அறியாத மக்களுடைய கல்யாணத்துக்கு போகணும், நம்ம சொந்தக்காரர் வீட்டு போகணும். உலக மக்களோட நம்ம ஒத்து போகக்கூடாது. அல்லேலூயா. உலக மக்களோட என்ன செஞ்சிருக்க ஒத்து போகக்கூடாது. இப்படி செய்யணுவாங்க, அப்படி செய்யணுவாங்க, ஒண்ணுமே செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு எப்பவுமே நம்ம சிலுவையில் ஒரு கை, நம்ம கையை சிலுவையில் இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:8.
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்.
0: நம்ம எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி. நம்ம ஆண்டு கேட்டே இருக்கணும், ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்.
1: விழித்திருங்கள்.
0: விழித்திருக்க எப்போன்னு வச்சு ஆத்மத்து விழிப்பு சரீரத்துல சொல்லலாம். எனக்கா பாருங்க, நிறைய நாள் தூக்கமே வரல, நான் விழிச்சுதான் இருக்கிறேன். அந்த விழிப்பு ஆண்டு சொல்ல, ஆண்டு என்ன சொல்லுறது? நம்ம ஆத்மத்து விழிப்பா இருக்கிறோம். அதான் சொல்லு, தெளிந்த புத்தி உள்ள இருங்க.
1: விழித்திருங்கள்.
0: ஏனெனில்
1: உங்கள் எதிரானியாகிய பிசாசானவன்,
0: எதிரானியான பிசாசானவன்
1: கர்ஜிக்கிற சிங்கம் போல,
0: சிங்கம் கிடையாது, அவன் என்ன சிங்கம் போல என்ன செய்யறானா?
1: வகை தேடி சுட்டி திரிகிறான்.
0: வகை தேடி சுட்டிக்கிறான். எங்கெல்லாம் இங்கதான் இருப்போம், அங்கதான் இருப்போம். நாங்களும் சின்ன பிள்ளைகள் என்ன செய்வோம்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டா இங்க பிசாசு இருக்குன்னு கத்திட்டே விடுவோம். பிசாசு இங்க இருக்குது, பிசாசு கத்திட்டே போய் சின்ன பிள்ளைங்கல்ல. அப்படி இல்ல, இல்ல, பிசாசு என்ன செய்யறானா? எவன் எங்களுக்கு விழுங்கலாமா என்று சொல்லி என்ன செய்யறான்? சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. அவனுக்கு நம்ம என்ன செய்யறது? இடம் கொடுத்தாதான் வருவான். நம்ம அவனுக்கு நம்ம உள்ளத்துல அவனுக்கு இடம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அவனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருதயத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்தா நமக்குள்ள வருவான். இருதயத்துல இடம் கொடுக்கலன்னு வரவே முடியாது. அதான் சொல்றாரு, விழித்திருங்க. நினைச்சிங்க தெளிந்தவர்களா இருங்க, விழித்திருங்க. எதிராளி பிசாசு எப்படி இருக்காரா, கெச்சிக்கிற சிங்கம் போல. சிங்கம் இல்ல அவன், சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி என்ன செய்யறானா, வகை தேடி சுட்டிட்டு. அவனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் நம்ம தொடவே முடியாது. ஆத்மாத்திர விழிப்பு, நம்ம தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம உத்தியில நம்ம குழப்பம் சோர்வு வரும்போதுதான் அவன் நம்மளை மேற்கொள்ள பாக்குறான். நம்ம எப்பவுமே நம்ம விழிப்புள்ளவர்களா சவம் பண்ணி தூச்சிட்டே இருந்து வச்சுக்கோங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கொஞ்சம் குழம்பிட்டனா புல்லாக குழப்பிடுறான். அதுதான் முத என்ன செய்யணும், சவம் பண்ணி. யாருக்கெல்லாம் சவம் பண்ணும், பரிசுத்தவன்களுக்கு சவம் பண்ணும், எல்லா மனிதருக்கும் சவம் பண்ணும், ராஜாக்களுக்கு சவம் பண்ணும், அதிகாரிகளுக்கு சவம் பண்ணும். ரெண்டாவதாக பாவம் செய்ய அப்படிங்க நம்ம ஆத்மாவ நம்ம என்ன செய்யணும், நீதிக்கே இருக்க விழித்திருந்து தெளிந்தலா இருக்க வேண்டும். மூன்றாவதாக தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிறாரு. என்ன வஸ்திரம் கொடுத்திருக்க, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சாலையை கொடுத்திருக்காரு. அது வந்து அவன் திருடிட்டு போகாதபடிக்கு நம்ம வஸ்திரத்தை என்ன செஞ்சணும், காத்துக்கிறோம். அதான் சொல்லு, பிசாசுக்கு இடம் கூடாது. இடம் கொடுத்தா தான் உள்ளத்துல வருவான், இடம் கொடுக்கல வரவே முடியாது. ஹலேலூயா. கடைசியாக நான்காவது நம்ம என்ன செய்யணும் பாருங்க, 119வது சங்கீதம் 148வது வசனம்.
1: உமது வசனத்தை தியானிக்கும்படி,
0: உமது வசனத்தை தியானிக்கும்படி
1: குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும்.
0: என் கண்கள் விழித்துக் கொள்ளு. பாத்தீங்களா, நடு ஜாமத்துல எந்திரிச்சு என்ன தேவனுடைய வசனத்தை தியானிக்கும். சங்கீதக்காரர் சொல்றாரு, குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் வசனத்தை தியானிக்க என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. பாத்தீங்களா, அவரு கண்ணை பாத்தீங்களா, தியானிக்கிறதுக்காக அவர் கண்ணு என்ன செஞ்சிடலாம், விழித்துக் கொண்டிருக்கு. நம்ம மொத்தத்துல பகலையாவது தியானிக்கிற வசனத்தை, வசனத்தை தியானிக்கிறது அவர் கண்ணு விழி, நான் விழிச்சிட்டேன்னு சொல்ல என்ன சொல்றாரு, என் கண்ணு விழித்து. அப்ப அந்த கண்ணு தாவித, அந்த சங்கீதக்காரருடைய கண்ணு எப்படி இருக்க, விழிப்பா இருந்திருக்குது. எப்ப தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும், எப்ப ஆண்டவரோடு இருக்கணும், அந்த வாஞ்ச தாகம் விருப்பம். அதனாலதான் குறித்த சாமங்களுக்குள்ள தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு என் கண்கள் விழித்துக் கொண்டு. அந்த கண்ணு நம்ம இருக்குதா யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ணு எதுக்கா விழித்திருக்கோம். அருமையானவர்களே, நம்மளும் ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே சங்கீதக்காரனை போல என் கண்ணும் உடைய தேவனுடைய வசனத்தை தியானிக்க விழிக்கணும். ஆண்டவர் பைபிள் வாசிக்க விழிக்கணும், செவிக்க விழிக்கணும். 1 சங்கீதம் 1:2-3 வசனம்.
1: துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும்,
0: துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும்,
1: பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்,
0: பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்,
1: பரியாசக்கார உட்காரம் இடத்தில் உட்காராமலும்,
0: பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும்,
1: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து.
0: கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கும், நமக்கு பிரியம் வேணும். பிரியம்னா தான் நம்ம தியானிக்க முடியும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் இருக்கணும். உலகத்துல எத்தனையோ காரியத்தில் உபத்திரி கேட்ட சொல்லுவாங்க, எனக்கு இதுதாங்க பிரியம், எனக்கு இதுதான் பிடிக்கும். எத்தனையோ காரியங்கள் பட்டியல் போட்டு சொல்லுவோம், எனக்கு இது பிடிக்குங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இதுதான் பிடிக்கும். ஆனா கர்த்தர் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, கர்த்தர் வேதத்தை மேல என்ன செய்யணுமா, பிரியமா இருந்து
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் வேதத்தை மேல பிரிய வேணும், பிரிய இருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தின் மேல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் நீர்க்கால உடம்பு நடப்பட்டு தம் காலத்துல
1: தம்
0: கை வந்து இலைவதா இருக்கு மரத்தை போல இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் நம்ம செய்வது வாய்க்கல, நம்ம ஏன் செய்வது வாய்க்கல, நம்ம எது மேல பிரியமா இருக்கிறோம். எனக்கு அவங்க பிரியம், இவங்க பிரியம், எனக்கு ரொம்ப இஷ்டம் அவங்க தான், அவங்க எனக்கு இந்த காரியம் தர பிரியம். பட்டியல் போட சொன்னா ஒவ்வொருத்தரும் பட்டியல் நிறைய போடுவோம் இல்லையா. ஆனா சங்கீதக்காரர் சொல்றாரு, கத்துடி வேதத்தின் மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்கால ஓரம நடப்பட்டு தம் காலத்துல தம் கடி தந்து இலைபுதராது மரத்தை போல இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும், அது தடையே இல்லை. அதை தடைச்ச எந்த பிசாசுக்கும் அதிகாரமே கிடையாது. அப்படிப்பட்ட வாஞ்ச நம்ம அதுக்கு அப்படி சொல்லுவோம், அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பேசினாங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, அவங்க தான் பிடிக்கும், இப்படி எத்தனை பட்டியல் போடுவோம். ஆனா சங்கீதக்காரர் சொல்றாங்க, கர்த்தருடைய வேதத்தினால் பிரியமா பிரியமா இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கால ஓரமா நடப்பட்டு தம் காலத்துல தம் கடிதந்து இல்லை புதராத மரத்தை பலன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம வாழ்க்கையில செய்வதில் வாய்க்கலையா, எனக்கு எந்த எடுத்தாலும் தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா. அருமையான சங்கீதக்காரர் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும். எப்போது அவர் தியானமா இருக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். அதை 119வது சங்கீதம் 97வது வசனம்.
1: உமது வேதத்தில்,
0: உமது வேதத்தில்
1: நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்
0: பாத்தீங்களா, சொல்றாரு பாத்தீங்களா, வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்.
1: நாள் முழுதும் அது என் தியானம்.
0: நாள் முழுதும் எனக்கு எது தியானம், வேதம் தான் தியானம். நான் வேதத்துல எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், பிரியமா இருக்கீங்களா, வேதத்துல வாஞ்சா இருக்கீங்களா, தாகமா இருக்கீங்களா? நிறைய பேர் டிவியில வசனம் சத்தி வந்தா கூட அதை மாத்திடுவாங்க. மாத்திட்டு பாட்டு கேட்பாங்க, அவங்க என்ன படம் கட்டியிருக்காங்க, எப்படிலாம் இருக்கிறாங்க, அதை பாடுவாங்க. அவங்க எப்படி கையாசிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அதை பாடிய பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சங்கீதக்காரர் சொல்றாரு, வேதத்துல நானே எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அதுதான் என்னுடைய தியானம். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில என்ன தியானமா இருக்கிறோம், நமக்கு எது பிரியமா இருக்குது யோசித்து பாருங்க. நம்ம பிரியமா இருக்கு தேவனுடைய வசனத்தை கேட்க, நம்ம கண்கள் பிரித்த சாமத்தில் நம்ம கண்கள் விழித்துக் கொள்ளுகிறதா? இல்லை எது மேல நம்ம பிரியமா இருக்கிறோம், எதுதானே வாஞ்சா இருக்கிறோம்? அவருக்கு வேதத்துல அவ்வளோ ஒரு வாஞ்சா, அவ்வளோ ஒரு பிரியம். அதனாலதான் சொல்லி குறித்த சாமத்துல என் கண்கள் விழித்துக் கொள்ளும். வசனத்தை கேட்காட்டா, வசனத்தை வாசிக்காட்டா, மனசுல ஒரு உள்ளத்துல ஒரு பாரமா இருக்கும். உங்களுக்கு அந்த பாரம் இருக்குதா யோசித்து பாருங்க. இல்லைன்னா ஆண்டுகிட்ட கேளுங்க. வேதத்தை வாசிக்கிறது அவர் கண்கள் விழித்துக் கொள்ளுகிறான். நடு சாமத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. கத்திர உப்பு கொடுப்போம், ஆண்டவரே என்னை மாத்து ஆண்டவரே, செபிக்கிறதுக்காக என் கண்கள் நான் விழிப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தவான்களுக்கு, ராஜாக்களுக்கு, அதிகாரம் யாவருக்கு, எல்லா சனங்களுக்காக செபிக்கிறதுக்காக நான் விழிப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த விழிப்பை தாரும். பாவஞ்சேவடி நான் ஆத்மா காத்துக்கொள்றதுக்கு நீதிக்கேற்க என் கண்கள் தெளிவா இருக்கிற ஆண்டவரே, என்னை மாற்றும். நீர் பிடித்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீர் பிடித்த நீதியின் சாழ்வியின் காத்துக்கொள்ள எனக்கு விழிப்பை தாரும். 119 சங்கீதம் 92 வசனம்,
1: உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால்.
0: சங்கீதக்காரர் சொல்றாரு, உமது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால்
1: என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
0: என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாத்தீங்களா, கர்த்தர் வேதம் தாங்க மன மகிழ்ச்சி. அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில் எந்த குறைவே வராது. உங்க வாழ்க்கையில் சகல ஆசிரியர் தேவன் சம்பூர்ணமா கொடுப்பார். வேதத்தை மேல பிரியமா இருந்தா அதுதான் மன மகிழ்ச்சி ஆக்கி கொள்வோமானால் கத்த நிச்சயமா உங்களுக்கு எந்த குறை இல்லாதபடிக்கு கத்த நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிரியர் ஒரு வல்லவராக இருக்கிறார். முதல்ல நம்ம என்ன பரிசுத்தவான்களுக்கு செபிக்கணும், எல்லா சடங்களுக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரிகளுக்கு செபிக்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும், நம் பாவஞ்சேவடிக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், நீதிக்கேற்க விழிப்பா இருக்கணும். மூன்றாவதாக வஸ்திரத்தை கத்தர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள விழிப்பா இருக்கணும். தேவனுடைய வசனத்தை தியானிக்க நம்ம குறிப்பிட்ட சாமத்துல நம்ம விழித்துக் கொள்ளணும். நாள் முழுது அதுதான் என்னுடைய தியானம். நம்மளுடைய வேதத்துல எவ்வளவு தெரியுமா இருக்க, அந்த மாதிரி இருந்தா நம்ம வாழ்க்கையில கத்தர் எந்த குறையுமே இல்லாதபடிக்கு நிச்சயமா கத்தர் ஆசீர்வதிப்பது உறுதி.
1: நாம் எழுந்து நின்று இந்த கடைசி நேரத்தில் கத்தருடைய கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணம் செய்து நாம் ஜெபம் பண்ண போறோம். கத்தர் நல்லவர், பெரியவர், நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார். விழித்தெழு சபையே என்று சொல்லி நம்மை பார்த்து அழைக்கிறார். மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குகிறது, காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்திலே கேட்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார். அல்லேலூயா. நோக்கி பார்த்து நம் ஜெபங்களை ஏறெடுப்போமா? நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். எல்லா மனிதர்களுக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும், சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு கேட்போமா? ஆண்டவரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிப்பதற்கு அந்த ஜெபத்தின் ஆவியை, விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை, விழிப்புள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தயவாய் கிருபையாய் தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்போமா? ஹல்லேலூயா. அதை திறந்து சொல்லுங்க, அந்த விழிப்புள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டாவது, பாவம் செய்யாமல் இருக்க விழித்திருக்க வேண்டுமாம். ஆம், நீ பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப, நீதியா இயேசுக்கு ஏற்ப விழித்துக் கொண்டு தெளிந்தவளா என்று சொன்னார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை என்று சொன்னாரே. அதை நோக்கி கேட்போமா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எனவே ஆவியானவர் நமக்குள் வைக்கப்படும் பொழுது நாம் உயிரடைவோம் என்று கேட்டோம். சொல்லாம, ஆண்டவரே, நான் பாவத்தில் ஒழுபோதும் நாம் மடிந்து போயிடக்கூடாது, மறித்து போயிடக்கூடாது, எனக்குள்ள ஆவியானவரை வைத்தரலும் ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாரும் கேட்போம். பாவம் செய்யாம நான் விழித்திருக்கணும். மூன்றாவது, கர்த்தருடைய வஸ்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், துதியின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ளும்படி விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோமே. ஆண்டவரே, நான் எப்பொழுதுமே விழிப்பாயிருக்க எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. வஸ்திரம் என்னை விட்டு எடுக்கப்படக்கூடாது ஆண்டவரே. இந்த வஸ்திரத்தை எப்படியாவது நான் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்ப கல்லூர் கையில் அகப்படக்கூடாது ஆண்டவரே. எந்த உலகத்தினுடைய கடந்து சென்றாலும் கூட ஐயா நான் கண்ணும் கருத்துமா என் வஸ்திரத்தை நான் கவனித்துக் கொள்ள எனக்கு அந்த கிருபை தாரும். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாரும் கேட்போமா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தயவாய் தாரும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, சாத்தானுக்கு இடம் கிடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, கேட்போமா, எல்லாரும் கேட்போமா. அடுத்தபடியாக கடைசியாக நாம் கேட்டோம், கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொள்வதற்கு நம் கண்கள் விழிப்புள்ளதாக இருக்க வேண்டும். ஆம், தாவீதின் கண்கள் விழித்துக் கொள்ளுமாம் தியானம் செய்வதற்கு. தூங்கிக் கொண்டிருந்தாலும் தானாக கண்கள் விழித்துக் கொள்ளுமாம். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாரும். அப்பா, என் கண்ணை திறக்க முடியாதபடி தூக்கம் வந்து விடுகிறதே. ஐயா, என் கண்கள் திறந்து வசனத்தை தியானிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும். நாள் முழுதும் வேத வசன தியானமா இருக்கணும் ஆண்டவரே. இணைந்து ஜெபிக்கிற திருச்சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தயவு கொண்டு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்க ஜனங்கள், டிவியில பார்த்து கொண்டிருக்க ஜனங்கள், வெப் டிவியில பார்க்கிற ஜனங்கள், ஆண்டவர் எஃப்எம் ரேடியோ கேட்கிற ஜனங்கள், தொலைக்காட்சியில் இந்த நேரத்திலே அப்பா இதை கவனித்து பார்த்து தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, எசேக்கியேல் 37:14 சொல்லப்பட்ட அந்த உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் இப்பொழுது எனக்குள், எங்களுக்குள், இதை பார்த்துக் கொண்டிருக்க, கேட்டுக் கொண்டிருக்க, இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்க எல்லாருக்குள் வைக்கப்படுவாராக. ஆவியானவர் உள்ளத்தில் வைக்கப்படுவாராக. ஆவியான விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவாராக. விழிப்புள்ள கண்களை தருவாராக. விழிப்புள்ள சிந்தை எங்களுக்குள் உருவாக்குவாராக. இதை எப்பொழுதுமே விழித்திருக்க எங்களுக்கு அந்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜெபம் பண்ண விழித்திருக்க, பாவம் செய்யாமல் விழித்திருக்க, வஸ்திரத்தை காத்துக்கொள்ள நாங்கள் விழித்திருக்க, வசனத்தை தியானம் செய்ய விழித்திருக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும். இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசன்னம் எல்லார் மீது இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. ஆவியானவர் இப்பொழுது தயவு கொண்டு இறங்கி வருவாராக. இப்பொழுது தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு உள்ளங்களை, இதயங்களை அப்பா நீர் தூய்மையாக மாற்றுவீராக. ஒவ்வொரு மனதை தொடும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை தொடுங்க, நரம்புகள் எலும்புகளை தொடும் ஆண்டவரே. விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு அருளணும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. செய்வதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. கடைசியாக நம் அனைவரின் ஆசீர்வாதத்திற்காக அக்கா ஜெபிப்பாங்க. ஒரு நிமிஷம் அவர்களோடு இணைந்து நாம் பிரார்த்தனை ஏறெடுக்க போகின்றோம். உங்கள் கரங்களை பரலோகத்து நேராய் உயர்த்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஜெபங்களை ஏறெடுப்போமா?
0: எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அக்கில மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனே, மை துதிக்கிறோமே. அற்புதங்களை, அதிசயங்களை செய்யுங்க. இந்த புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கட்டும் ஐயா. வருஷத்தை நன்மையினாலே முடிச்சுட்டு பாதையெல்லாம் நெய்யாய் பொழி முடிய கிருப தர முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்தக நன்மையான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அற்புதங்களை, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரு. தடையான காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க ஆண்டவரு. புதிய ஆண்டுல புது கிருப, புது பலன், புதிய சீவனை கொடுத்து ஆற்றி தேற்றி ஆறுதல்படுத்தி சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி உங்களோடு இணைத்துக் கொள்ள பாத்திரம் அன்றாடி செபிக்கிற ஐயா. கத்துடி வல்லக்கரம் தாங்க வேண்டுமா செபிக்கிறோம். கத்தாவே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, ஆசிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, கத்தாவே உங்களுடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரை ஆசிரித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். உமை போல மாற்ற வேண்டும் செபிக்கிற ஐயா. அன்றுவரே இந்த உலக எங்களுக்கு சொந்த உலகத்தின் வேசவரால் கடந்து போகும் ஆண்டுவரே. உண்மை அறிந்து விசுவாசத்தில் நிலைச்சிருக்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். பசுத்தத்தில் நிலைத்திருக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பக்தி வராய்க்க தர முடியாது செபிக்கிறோம். தேவனுக்குள்ள நெருங்கி ஜீவிக்கக்கூடிய கிருபிகளை தர முடியாது செபிக்கிறோம். என்ன செய்தான் கேட்கும் போது உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கத்தக்கதாக தேவனை கர்த்தர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். விழிப்புள்ளவர்களாய் காணப்பட கிருபை தாரும் அப்பா. வியாதிகள், நோய்கள், பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க. மந்திரம் செய்வனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை உடைத்து போடு. யார் பிசாசுக்கு இடம் கொடுக்காது இருக்க கிருபை தாரும் அப்பா. பலப்படுத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க அப்பா. பரலோக தேவனே, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத நாதர் சகோதரி குழந்தை பாக்கத்தை தர முடியா, கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம், கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீர் ஆண்டவர, நீங்க தான் குழந்தை பாக்கத்தை தர முடியும் ஆண்டவர, உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்ய ஆண்டவரே, சமாளத்தை கொடுங்க, கடன் கண்ணீர் வேதனைகள் இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய ஆண்டவர, எந்தெந்த குடும்பத்தில் குடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் விடுதலை பெற்று உங்க நாம் மகிமைக்கென்று ஜீவிக்க இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்சா, தொழில் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளை முடியாது செவிக்கிறோம், பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, சமாளாத குடும்பத்தில் சமாளம் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய, கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய, அப்பாமை ஸ்தோத்திரிக்கிற சிறுப்பிள்ளையில் ஆசீர்வதிங்க, அப்பா சிறுப்பிள்ளை நல்ல படிக்கக்கூடிய உன்னத ஞானத்தை கொடுத்தவர்களும் கர்த்தாவை அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கணும், வாலிபர்ல பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும், தேவக்கிருவே சூழ்ந்து குலட்டும் ஆண்டவர், எல்லார் பேரையும் நீங்க சீஃப் பர்சன் எழுதிக்கோங்க, எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம்
2: 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம், 81 44 192 192 நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும், ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-49-10-00-00-22229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-33-10-00-00-26-24 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 Bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website and the resources. God bless you.

0: நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதல்லயே நம்ம கர்த்தரை தான் நம்பணும். நம்ம நிறைய பேர் சொல்லி முக்கியமா எல்லாம் யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் முடியாதப்ப கர்த்தர் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறமே நம்ம முழுமையை நம்ப வேண்டும். கர்த்தர் தமிழ் ஜனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவதாக கர்த்தரை நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 59 சங்கீதம் 16 வசனம்.
1: நானோ உம்முடைய வல்லமையை பாடி,
0: நானோ உம்முடைய வல்லமையை பாடி
1: காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடே புகழுவேன்,
0: உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடே புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
0: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே
1: நீர் எனக்கு தஞ்சமும்,
0: நீர் எனக்கு தஞ்சமும்
1: உயர்ந்த அடைக்கலமும் ஆனேன்.
0: உயர்ந்த அடைக்கலமும் ஆனேன் பாடி மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். பாடும்போது கர்த்தர் நெருக்கமான நேரத்தில் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கு. எத்தனை நெருக்கு வந்தாலும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நம்மளை பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டோடி மகிமையை பாடணும், அப்படி வல்லமையை பாடணும், அப்படி மகத்துவத்தை பாடணும், அவளை நம்ம உயர்த்தி பாடணும். அப்படி பாடும்போது நெருக்கத்தில் நமக்கு உயர்ந்த அடைக்கல, அவர் பாடி புகழும் போது கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். முதல் கத்தடி சாணத்துக்கு அடைக்கலமா இருக்கு, ரெண்டாவது அவர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கு, மூன்றாவதாக பாடி அவர் வல்லமை பாடி புகழும் போது கத்த நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாடணும், ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடு. ஏதோ ஒரு பாடுற பாடுறதில்ல, ஆவியோடும் பாடணும், கருத்தாய் பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். பாடும்போது கத்த நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாடுறது எதை குறிக்கிது, தேவனை தொழுது கொள்வது குறிக்கிது. நம் பாடி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனை தொழுது கொள்ளும் போது நமக்கு நெருக்கப்படும் போது கர்த்தர் எப்படி இருக்கார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்போஸ்தலின் புஸ்தகம் 2:21 வசனம்.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ,
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ
1: அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: அவன் ரட்சிக்கப்படுவான்
1: என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தேவன் உரைத்திருக்கிறார் தொழுதுகள் என்ன, தேவனை ஆராதிக்கிறதான். தேவனை மனப்பூர்வமாய் பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது பயபக்தியோடு ஆராதிக்கும் போது நம்மளை ரட்சிப்பார். தேவனே உரைச்சிருக்கிறார். தேவன் தொழுது கொள்ளும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எப்படி ஆராதிக்கணும் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 4:24 வசனம்.
1: தேவன் ஆவியா இருக்கிறார்,
0: தேவன் ஆவியா இருக்கிறார்,
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
1: ஆவியோடும்
0: உண்மையோடும்
1: அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: அவருக்கு தொழுது வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறார். அவர் தொழுது கொள்ற தொழுது கொள்ளணும், ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அவர் ஆவியோடு இருக்கிறார். ஆவியான தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயத்தோடும் பக்தியோடும் கருத்தோடும் அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவருக்கு நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி தொழுது கொள்ளும் பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1:4 வசனம்.
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: அவர் எப்படி ஆராதிக்கணுமா, சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். மனிதன் முகத்தை பார்க்கிறாரு, நம்ம இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயத்தில் சுத்த மனசோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது தேவன் நம்ம அடைக்கலமா இருக்கிறார். தேவன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆராதனையில தேவன் என்ன செய்யறாரு, பிரியப்படுகிறார். யாத்திரா புஸ்தகம் 8:1
1: அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி
0: நீ பார்வோனிடத்திலே போய்
1: எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு.
0: பாத்தீங்களா, ஆராதனை செய்ய ஜனங்களை. தேவனுக்கு எது பிரியம், ஆராதனை. எப்படி ஆராதிக்கணும், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். ரெண்டாவது எப்படி ஆராதிக்கணும், சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்கணும். ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். சுத்த மனசோட ஆராதிக்க வேண்டும். 29 ரெண்டாவது வசனம்.
1: கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
0: பரிசுத்த அலங்காரத்துடனே நினைச்சு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கப்படுற நமக்கு விடுதலையாக்கி நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்து அடைக்கலாம். முத பார்த்தோம் கத்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலாம், ரெண்டாவது கத்தரை நம்புறவர்களுக்கு அடைக்கலாம் இருக்க, மூன்றாவது கத்தரை சுத்த இதயத்தோடு பசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான்காவதாக 91 சங்கீதம் 14 வசனம்,
1: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்,
0: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்
1: அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
0: தேவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் தேவன் எப்படி பாரா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், அடைக்கலத்தில் வைப்பார். நான்காவதாக தேவன் நம்ம ஒவ்வொரு நாள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொண்டா போதும், தேவன் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும், ஜீவனில் தேவன் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். இன்னும் எவ்வளவோ காரியங்களை அறிய வேண்டியது இருக்குது. அறிந்து கொண்டோமா உயர்ந்த இடத்தில் வைப்பார். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் உண்மை அறியிற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே உண்மை அறியிற அறிவு எனக்கு தாரும். பசுத்த பவுலு செபிக்கிற பாருங்க, கொலோசியர் 1:9 வசனம் பாருங்க, அவர் எப்படி செபிக்கிற, நம்ம அப்படி செபிக்கணும். கொலோசியர் 1:9 பாருங்க,
1: இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்.
0: சித்தத்தை எது அவர் சித்தம் சொல்லி என்ன செய்யணும், அறியிற அறிவில் நம்ம நிரப்பப்படணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் சித்தத்தை அறியிற அறிவில் நான் நிரப்பப்படணும். ஒரு நாள் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்க சித்தத்தை அறியிற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு தாரும். அவர் அதான் சொல்ற நாமத்தை அறிந்திருக்கிட்டேனால அவன உயர்ந்த அடைக்கல் துறைக்கின்றாரு. அவர் சித்தத்தை நம்ம அறிஞ்சிக்கணும், அவர் சித்தம் என்ன. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா மட்டும் இல்ல, நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருக்க உண்மைதான், ஆனா எப்படியே வாழ்ந்தாலும் கர்த்தர் போக முடியும். அவர் சித்தத்தை அறியிற அறிவை நமக்கு கர்த்தரை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 37:14 வசனம்,
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: நீங்கள்
1: உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
0: முதல்ல வந்து என்ன எப்படி அறிஞ்சிக்க முடியும், ஆண்டவரை நம்ம செபிக்கணும். ரெண்டாவது எப்ப அறிஞ்சிக்கணும், பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தாதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஹலேலூயா. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் முழுமையா நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அவர் முழுமையா அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஆண்டவரே நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு முடிய ஆவி வைங்க, உயிர் அடை வேண்டும். ஆண்டவரே நம்ம உயிர் அடையணும், என் ஆத்ம உயிர்ப்பிக்கப்படும், ஆவி எனக்குள் வைங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஏசாயின் புஸ்தகம் 11:2 வசனம்,
1: ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய, கர்த்தருடைய ஆவியானவர், அவர் மேல் தங்கியிருப்பார்,
0: ஞானத்தை உணர்வுலாவி பலத்தை ஆலோசனை அருளாவி அவர் அறியிற அறிவை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே நீர் வந்தா தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். முதல் பரிசுத்த பள்ளி சித்தத்தை அறிகிறவர் தான் கேட்கிறாரு, பரிசுத்தவர் இருந்தா அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திரம் சொல்றாரு யோபான சுவிசேஷம் 5:39 வசனம்,
1: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே,
0: என்னை
1: குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே,
0: வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம அவரை அறிந்து கொள்ள, வேதத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் கர்த்தர் சொல்றேன், நாமத்தை அறிந்திருக்க இப்படினாலும் உங்களை என்ன செய்வேன், பொய்யறந்த அடைக்கல் தெரியும். அவர் செபிக்கணும், பரிசுத்தம் நமக்குள்ள இருந்து அவரை அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திரல்ல, வேதத்தை ஒரு நாள் அறிஞ்சு கொள்ள வேண்டும், வாசித்து நமக்கு அறிஞ்சு கொள்ள வேண்டும். வேதத்தை பரட்டி பரட்டி வாசிக்கணும். அது மாத்திரல்ல, ஓசியான் புஸ்தகம் 6:6 வசனம்,
1: பழியை அல்ல இரக்கத்தையும்,
0: தகன பலிகளை பார்க்கிலும்,
1: தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன்.
0: கர்த்தர் அறிகிற அறிவை தான் தேவன் விரும்புகிறார். அதான் முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாரு, தமிழ் சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார், ரெண்டாவது கர்த்தர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார், மூன்றாவதாக அவர் தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், நான்காவது அவர்கள் நாமத்தை அறிந்திருப்பார், அவர் என்ன செய்யறாரா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நம்மளால அவர் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முழுமையா நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வெயில போல பிரச்சனை வந்தாலும் அவருக்கு நிழலா நமக்கு இருக்கும். எதை பார்த்து கவலைப்பட வேண்டாம், நம்ம கர்த்தர் வார்த்தையை செவி கொடுத்தா அவர் சனமா மாற்றுவார் நம்மள. அது மாத்திரம் இல்ல, நம்ம என்ன செய்யணும், அவரை நம்பணும், அவர் தொழுது கொள்ளணும், சுத்த இதயத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, நம்ம என்ன செய்யணும், அவரை

0: வாசிக்கணும். அவர் கர்த்தர் அறியறதுதான் அவர் விரும்புகிறார். கர்த்தர் ஒப்புக்குறிச்சி பண்ணுமா?
1: ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறேன் சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு அடைக்கலம், அவர் உயர்ந்த அடைக்கலம். நான்கு விதமான காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். முதலாவது, அவரது ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். யார் அவரது ஜனங்கள்? அவர் வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர் ஜனங்கள். இரண்டாவதாக, அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். மூன்றாவதாக, யார் எல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் கர்த்தரை ஆராதிக்கின்றோமோ தொழுது கொள்கின்றோமோ அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசியாக, கர்த்தரை யார் எல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ, ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்கிறார்களோ, அப்படி அறிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாயிருக்கிறார். அப்படி அவருடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வருகிறவர்களுக்கு இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். அவருடைய அடைக்கலத்தின் கீழ் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வேதம் அருமையாய் நமக்கு சொன்னது. இரண்டாவதாக, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற கர்த்தரை உனக்கு நீ தாவரமாய் கொண்டபடியினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? தலைமுறை தலைமுறை தோறும் தகப்பன், நீரே எங்கள் அடைக்கலமாயிருக்கிறீரே, நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கின்றோம் ராஜா. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் கேட்டது போல, தமது ஜன்னத்துக்கு நீர் அடைக்கலமாயிருக்கிறீர். யார் யார் உம்முடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் தான் உமது ஜனமாய் இருப்பார் என்று சொன்னீர். அப்பா அப்பா, எங்களை சொந்த ஜனமாக வணைந்து கொள்ளும். உடைய வாக்குக்கு முரட்டாட்டம் செய்யாதபடிக்கு, உடைய வாக்குக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களா என்னையும் எங்களையும் வணைந்து கொள்ளும். எப்பொழுதுமே நாங்கள் உம்மை நம்பிக்கையாய் கொள்ள, நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர். எக்காலத்திலும் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொன்னீரே, என்ன வந்தாலும் உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாத்திரமல்ல, சுத்த மனசாட்சியோடு பரிசுத்த அலங்காரத்துடனும் ஆவியோடு உண்மையோடும் கருத்தோடும் நாங்கள் பாடி உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர்தான் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உன்னை நோக்கி செபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். வேதத்தை கருத்தாய் வாசிக்கவும், உடைய ஆவியில் நிரம்பி நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் பாக்கியம் தாரும். இங்க வந்திருக்கீங்க ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு தங்களை அர்ப்பணம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரை கர்த்தத்தாமே ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கின்றோம். அப்படி செய்ய போவதற்காய் நன்றி அப்பா, நன்றி. கடைசியாக, நம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க, அவர்களோடு இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? வெப் டிவியில பார்த்து கொண்டிருக்கலாம், டிவி வழியாக தன் செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம், எஃப்எம் ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம், யூடியூப் மூலமாக சோசியல் நெட்ஒர்க் மூலமாக இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களோட இணைந்து செவிங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
0: கர்த்தாவே, ரட்சனை சந்தோஷம் திரும்ப தந்து உற்சாகத்தினாவை தாங்க முடிச்சு கேட்டாரே அப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் கூட ரட்சிப்புக்காக கண்ணீரோடு ஆத்ம பாரத்தோடு கேட்க கிருபை தர முடியா ஜெபிக்கிறோம். முற்றுமுடியே ரட்சிக்க வேண்டும், நித்திய ரட்சிப்பை தர வேண்டும் ஆண்டவரே. கெஞ்சுகிறமையா கெஞ்சுகிறமையா, பரலோக அக்கினி மூட வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாரும் நிரப்ப வேண்டும் ஐயா, உன்னத ஆவி சம்பூர் நிரப்புங்க நிரப்புங்க. கடைசி நாள் அபிஷேகம் ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றும் ஆண்டவரே. அப்பா மாம்சமான யாவர் மேல் ஆவி ஊற்றிடும் சொன்னீரே, ஊற்றும் ஆண்டவரே. எங்கள் குமாரர் மேலும் குமார்த்தி மேலே ஊற்றுன்னு சொன்னீரே, எங்கள் வாலியூர் மேல ஊற்றுவேன் பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா மூப்பர் மேல சபை நாவி ஊற்றுவேன் சொப்பனை பாப்பாரு சொன்னீர் ஆண்டவரே. சொப்பனத்தில் வரங்களை கொடுக்க முடிக்காய் செவிக்கிற ஆண்டவரே. ஊழியக்காரி மேலே ஊழியக்காரி மேலே ஆவி ஊற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்னு சொன்னீங்களே, அந்த அபிஷேக எல்லாருமே ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றும் ஆண்டவரே. அக்கினி போடுங்க ஆண்டவரே, அக்கினி போடுங்கப்பா. ரச்சினி சந்தோஷத்தாரு உற்சாகத்தின் ஆவி தாங்க முடி செய்யுங்க, உன்னதாவி நிரப்புங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க ஆண்டவரே. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டு நீங்கி போட்டு மந்திரம் சேவனை உடைத்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பை தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும், கடன் பிரச்சனை விடுதலை தரணும் ஐயா. அப்பா அப்பா மை ஸ்தோத்திரம். எத்தனை குடும்பங்களை சண்டை

0: பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஏசப்பா, மாத்திருங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்கள் விடுதலை தர வேண்டும் படி கெஞ்சுகிறையா, கெஞ்சுகிறையா. தொழிற்சிற குடும்பங்கள் தொழில் ஆசீர்வதிக்க முடியாது, கெஞ்சுறன் சிறக்கத்தக்கதாக உதவிச்சிங்க. யாவரம் சில குடும்பங்கள் ஆசீர்வீங்க, யாவரம் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்தணும். கேசில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை தரணுமே, விடுதலை தரணும். பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாதில்லாத குடும்பத்தில் சமாதான, வாலியூர்களை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, பெரியவங்களை தொடுங்க. உண்மைக்குள்ள கிட்டி சேரமை சார்ந்து கொள்ளும் எண்டிக் கொள்ள மோடு ஒன்றரை காலக்கு இறக்க பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருமே செபிக்கணுமேப்பா, துதிக்கணும் ஆண்டவர். நீ வரப்போறீங்களா ஆண்டவரே? அப்பா எங்க போவாங்க? எங்க ஜனங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க அப்பா. கிருபி நாவி ஊற்றுங்க, விண்ணப்பி ஊற்றுங்கப்பா. தகப்பனே தகப்பனே தகப்பனே தகப்பனே, செபிச்சவங்கதான் செபிக்கிறோம், செபிக்காதவங்களும் செபிக்க. அந்த வாஞ்சை குடுங்கப்பா, தாகத்தை உண்டாக்குங்க. இங்க உங்கடத்துல நாங்க பேச பயப்படுமானா, பரலோகத்துல எப்படி உங்கடத்துல பேச போறோம் ஆண்டவரே? அப்பா எல்லாருக்குள்ள இந்த பயத்தை எடுத்து போட்டு எல்லாருமே செபிக்கணும், துதிக்கணும். என் தேவனோட பேச முந்தி கொள்ள அந்த வாஞ்சி உள்ளத்துல வைக்க முடிக்காய் செபிக்கிறோம். எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தில் ஆவி ஊற்று வேண்டுமா செபிக்கிறோம். செபிக்கிற மக்களை மாற்றுங்க, செபிக்கிறதுக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் செபிக்கணும், துதிக்கணும். தேவனோட பேசு ஆண்டவரே, எங்க படைத்தவரை பேசு ஆண்டவரே. அப்பா எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தில் ஊற்றும் ஐயா. நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. அப்பா அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்க. எல்லாரும் உள்ளங்களை தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிமிடாது அச்சிங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில செய்யுங்க. உண்மை அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள, செபிக்க, துதிக்க, உண்மை ஆராதிக்க, உண்மை அறிந்து கொள்ள. வாஞ்சை உண்டாக்குங்க ஏசப்பா, வாஞ்சை உண்டாக்கு. இப்படி இருப்போமானால் வரப்போறீங்களே அப்பா. என்னைக்கு அப்பா அம்மா தேடுவாங்க, என்னைக்குப்பா செபிப்பாங்க? செபிக்கக்கூடிய வாஞ்சை கொடுங்க, பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதிகனமாக்கியும் சொல்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜெருவோம் பரமபிதாவே. ஆமே.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுள்ளதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரி அவர்கள் ஜெபக்குறிப்பு சொல்வார்கள், அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
2: பொருளாதார தேவையை சந்திக்கணும். நிறைய இடத்துல பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டங்களா மாறி பொருளாதார ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சந்திக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும்.
3: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள் பரலோக பரிசுத்தப்பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் கூட கத்தாவே ஆண்டவரே, தேசம் முழுவதும் பொருளாதார காரியத்தினால ஆண்டவரே எவ்வளோ வீழ்ச்சி அடைந்திருக்குது தகப்பனே. எசப்பா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. பரிசுத்தாவியானவரே நீங்க இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கணும். நல்ல வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உங்களோட உன்னத காரம் ஒவ்வொருவரையும் தாங்க முடிக்காய் கெஞ்சு கேட்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லையப்பா ஆண்டவரே தகப்பனே. சிறு தொழில் பெரிய தொழில் செய்யற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சு கேட்கிறோம் தகப்பனே. எஸ் அப்பா இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. சர்வ வல்லவரே இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சியினால ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்காங்களேப்பா ஆண்டவரே. கத்தாவே ஏழை மக்கள் எங்க போவாங்க தகப்பனே? எஸ் அப்பா நீங்க இறங்கி ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரும் காவலே பாரங்களை நீக்கி அவளுக்கு நல்ல ஆண்டவரே தகப்பனே வேலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேசம் முழுவதிலும் ஆண்டவரே இந்த பொருளாதார வீழ்ச்சி நீர் முழுவதும் நீர் மாற்றி எல்லா ஜனங்களுக்கும் வேலை கிடைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. வாலிப சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தகப்பனே. அவளுக்கெல்லாம் வேலை ஆண்டவரே கிடைக்க படிச்சதுக்கேத்த வேலையை தந்து நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துங்க. பெரிய காரியத்தை நீர் செய்து இந்த பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானத்தை தந்து காத்துக்கோங்க தகப்பனே. இந்த கொரோனா வைரஸை நீர் முழுது நீர் மாற்றி ஆண்டவரே இந்த வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி தந்து ஆசீர்வதிப்பீராக. முழு பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோ தூய பிதாவே. ஆமே.
2: இந்த சிறு பிள்ளையில வாலி பிள்ளையில கடத்திட்டு போக கூடாது. எத்தனையோ பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க, வாலி பிள்ளையில கடத்திட்டு போயிட்டாங்க, சிறு பிள்ளைகள் கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் பாவமான தொழிலுக்கு உட்படுத்துறாங்க. அந்த சூழ்நிலை நடக்கூடாது, அது மாத்திர பழிவிட்டுறாங்க. இப்படி பட்ட சூழ்நிலை நம்ம தேர்த்து நடக்கூடாது, அதுக்காக நம்ம செய்யணும்.
4: ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி என்னை சுத்திகரிப்பீராக. எங்கள் தேவனாக்கி கர்த்தர் தாமே எங்க தேசத்திற்கு அப்பா இரக்கத்தை காண்பிப்பீராக. ஆண்டவரே எங்க தேசத்துல அப்ப இனி குழந்தைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. அப்பா சிறு பிள்ளைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை கடத்தி ஆண்டவரே அவர்களை ஊனமாக்கி ஆண்டவரே பிச்சை எடுக்கிறதான இந்த அவல நிலையை எங்க தேசத்தை விட்டு மாற்றுவீராக. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எங்க தேசத்திலிருந்து களவாடக் கூடாது ஆண்டவரே. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எந்த ஒரு சிறு பிள்ளைகளும் அப்பா எங்க தேசத்திலிருந்து யாரும் கடத்தப்படக்கூடாது அப்பா. இப்படி கடத்தப்படுகிற ஒவ்வொரு மாபியா கேங்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக, அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. தகப்பனே இனி இப்படியாப்பட்ட நிலைமை எங்க தேசத்துல இருக்கக்கூடாது. எந்த ஒரு குழந்தைகளும் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே குழந்தைகள் கடத்தப்பட்டு இனி தவறான வழியில் அவர்களை ஈடுபடுத்த வைக்க கூடாதப்பா. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்தருளுங்க. இப்படியாப்பட்டதான காரியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு சகோதரனையும் அப்போ ஒவ்வொரு சகோதரியும் தேவனாகி கர்த்தர் நீங்க சந்திப்பீராக. ஆவியானவர் அப்பா தாமே அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. அதே போல எங்க தேசத்துல அப்பா சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாதப்பா. அன்றுவரே அப்பா சொந்த தகப்பனே அப்பா அன்றுவரே அப்பா இந்த காரியங்களை செய்கிறாங்களே, இரக்கத்தை காண்பித்தருளுங்க. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்து அன்றுவரே இப்படியாப்பட்ட நிலைமைகளை மாற்றுங்க. ஒவ்வொரு பெற்றோரோடு தேவனாகி கர்த்தர் இடைப்படுங்கப்பா. தங்கள் பிள்ளைகளை நாணத்துல வளர்க்கக்கூடிய அந்த அப்பா கிருபைகளை அவர்களுக்கு தாரும். அன்றுவரே இப்படியாப்பட்ட மக்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக. இப்படியாப்பட்ட ஜனங்களை தேவனாகி கர்த்தர் தொடுவீராக, மனமாற்றத்தை தருவீராக அப்பா. அன்றுவரே இனி சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாதப்பா. இரக்கத்தை எங்க தேசத்திற்கு காண்பித்து அன்றுவரே எங்க சிறு பிள்ளைகளுக்கு தேவனாகி கர்த்தர் அன்றுவரே இரக்கத்தை காண்பித்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் எங்க ஏசப்பா தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கெஞ்சு கேட்கிறோம். ஆவியானவர் அப்பா தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா. மகிமையுள்ள கிரிகளை நடப்பீங்க ஏசப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகி அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுரோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.
2: ஸ்தோத்திராண்டு உரிமை நன்றி ஓடி மே துதிக்கிறோம். மகத்துமுள்ள ராஜாவையும் துதிக்கிறோம். மகிமையின் தேவனையும் துதிக்கிறோம் அப்பா. அன்றுவரை உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுகிறோம் தகப்பனே. எங்க தேசத்துல காணப்படுற இந்த கொரோனா வியாதி எங்களை விட்டு அப்புறப்படுத்த முடியா கொடுக்க கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. அன்றுவரை எங்க அப்பா டாக்டர்ஸுக்கு நர்சுங்களுக்கு நேற்று 90 பேருக்கு முடியலன்னு சொன்னாங்க. அன்றுவரே இப்படி படிச்சு உள்ள எங்க தேசத்துக்கு இங்க தான் வராம பாதுகாக்கணும். அன்றுவரே உண்மை தவிர எங்களுக்கு யார் இருக்கு? அன்றுவரே நீங்க தான் காக்கணும் சுவாமி. எத்தனையோ பேர் அன்றுவரே டாக்டர்ஸ் இப்ப நர்சுங்க அன்றுவரே அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சப்பா. அவங்களெல்லாம் குணமாக்க முடியாது செவிக்கிறோம். அது மாத்திரல ஆண்டவரே அவங்க எல்லாம் எத்தனையோ பலவீனத்தால் கட்டப்பட்டிருக்காங்க, விடுவிங்க ராச்சா. ரத்தம் டெஸ்ட் பண்றவங்களுக்காக, ரத்தம் எடுக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவங்களை எந்த கொரோனா வைரஸும் தாக்காதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் சப்பா. எங்க காவல்துறைக்காக செவிக்கிறோமே, அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் சப்பா. அன்பின் ஆண்டவரே மருந்தடிக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம், அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும். எத்தனையோ பேர் இந்த வியாதி கொள்ளை கொண்டு போயிடுச்சு சுவாமி. எத்தனையோ ஆத்துமாக்களும் மறித்து போயிட்டாங்க ஆண்டவரே. அப்ப அந்த மரணம் வராதோடிக்கு தேசத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும் வாங்கி செபிக்கிறோம் ராஜா. என் தேவனே, என் தேவனே நீங்க இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ராஜா, இறங்க வேண்டும் ஏசப்பா. எங்க தேசத்துல பாருங்க ஆண்டவரே எத்தனையோ மக்கள் மறிச்சு போயிட்டாங்கப்பா. எங்க குன்னூர் பகுதியை பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்க குன்னூர்ல யாருக்கும் இந்த பலவீனம் வரவே கூடாது ஏசப்பா, வரக்கூடாதப்பா. எங்க குன்னூர் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எங்களுக்கு அண்ணியா அப்பா ஊட்டி மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. எங்களுடைய அப்பா கோத்தரி மக்கள் ரட்சிக்கப்படணும். அங்கே என்ன யாருக்கும் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. எல்லா வியாதி குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. நீ அப்பா கூடலூர் மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவனை பார்த்துருந்து கெஞ்சுகிறோம், யாருக்கும் இந்த வியாதி இருக்க கூடாது அப்பா. பலவீனத்தை நீக்கி போட முடியாது செவிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதி ஒன்றில் நீக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நீக்கி போட முடியாது, கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே அப்பா அவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குந்தா பக்கத்து மக்களுக்காக செவிக்கிறோம், பந்தலூர் மக்களுக்காக செவிக்கிறோம். எல்லாரையும் நீர் குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தமிழகம் முழுவதும் நீர் இறங்க வேண்டும் ஆண்டவரே. எங்க தமிழகத்துக்கு இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா ஆண்டவரே. இயேசுவே இறங்கும் அப்பா. 8 கோடி ஜனங்களுக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது ராஜா. பலவீனத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. நீர் எவ்வளவு பேர் குணமாக்கிருக்கீங்க, கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இந்த வியாதி நாளுக்கு பரவாதபடி காத்துக்கொள்ளுங்க, அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. காற்றின் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்னீங்க அப்பா. அங்க மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் நீர் சொல்லாக நீர் கட்டளை இருக்குமப்பா. எங்க தமிழக மக்களுக்கு இறங்குமப்பா, இறங்குமப்பா. எத்தனையோ மாவட்டத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அவங்களெல்லாம் நீர் குணமாக்க வேண்டும் என்று செவிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. 138 கோடி ஜனங்களையும் நீர் பொறுப்படுத்திக்கோங்க. யாருக்குமே இந்த பலவீனம் வரக்கூடாது ராஜா. யாருக்குமே இந்த பலவீனம் வியாதிகள் யாதையும் தொடக்கூடாது ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே நீர் இறங்க வேண்டும் என்று செவிக்கிறோம். 138 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு அறிந்து கொள்ள, வண்டிக் கொள்ள, உண்மை சார்ந்து கொள்ள மோடு இருக்கு கிருபை தர முடியாது செவிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, நானே இல்ல அவற்றை சிற கத்துன்னு சொன்னீங்க. ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. பலவீனம் யாரையும் தொடக்கூடாதப்பா, யாரும் உயிர் செய்த வரக்கூடாது. ஆண்டவரை காப்பாத்துங்க, ஆண்டவரை காப்பாத்துங்க. உயிர் செய்த யாருக்கும் வரக்கூடாதப்பா. அவங்க நாம் மகிழப்படட்டும். எல்லா துதி கனமாக்கி உங்க செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக செஞ்சுகிறோம் பரவ பிதாவே. ஆமே.
5: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
6: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிருவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகள் சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
7: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
8: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
9: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 6431 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் ஏஸ்லிங்கரம் @gmail.com. அவர் வெப்சைட்

0: தேசம் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், மாநிலம் பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் நம்ம செவிக்கணும், செவிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, தினந்தோறும் வீட்டுல செவிக்கிறோமா? நம்மளே நம்ம கேட்டு பார்த்தா தெரியல, நம்ம செவிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி. இப்ப நம்ம செவிக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவதாக யாருக்கெல்லாம் செவிக்கணும் பாருங்க, ரெண்டு தேசலின் புஸ்தகம் 3:2
1: துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று,
0: பொல்லாத மனுஷர் கையில் நின்று
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
0: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்
1: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யாருக்காக? யாருக்காக செவிக்கணும்? ஊழியக்காருக்காக செவிக்கணும். யார் கையிலிருந்து? பொல்லாத மனிதர் கையிலிருந்து அவர் விடுவிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கலாம். அப்ப ஊழியர்க்காக நம்ம கட்டாயம் செவிக்கணும். என்ன செய்யணும்? ஊழியர்க்காக கட்டாயம் நம்ம செவிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஊழியராகிய நாங்க உங்களுக்காக செவிக்கணும், கண்டிப்பா செவிப்போம். ஏன்னா உத்தரவாதம் கெடுத்து நாங்க செவிக்கணும். நாங்க உங்களுக்காக உத்தரவாதம் செவிக்கட்டா, கத்தர் ஒரு நாள் எங்கிட்ட கேட்பாரு. நல்ல காணிக்கு மட்டும் வாங்கிட்டு வீட்டுல இருந்தா கத்தர் ஒரு நாள் எங்களுக்கு கேட்பாரு. அதே போல நாங்க கட்டாயம் உங்களுக்காக செவிக்கணும். நீங்களும் எங்களுக்காக என்ன செய்யணும்? ஊழியர்க்காக செவிக்க. எதுக்காக?
1: துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்,
0: பொல்லாத மனுஷர்
1: கையில் நின்று,
0: கையில் நின்று
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
0: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்
1: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: எங்களுக்காக வேண்டிக். பாத்தீங்களா, எத்தனையோ தீய மக்கள் இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பார்த்தாலும் ஊழியர்களாம் எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு, அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அப்ப உங்களுக்காக நாங்கள் செவிக்கணும். நீங்க எங்களுக்காக செவிக்கணும், நாங்கள் உங்களுக்காக கட்டாயம் செவிக்கணும். செவி கேட்ட ஆண்டவர் கிட்ட கட்டாயம் கேட்பாரு, உங்களுக்காக இவ்வளவுலாம் செய்யறாங்களே நீங்க ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம கண்டிப்பா உங்களுக்காக நாங்க செவிக்கணும், நீங்களும் எங்களுக்காக செவிக்கணும். எவரே புஸ்தகம் 13:17
1: உங்களை நடத்துகிறவர்கள்,
0: உங்களை நடத்துகிறவர்கள்
1: உங்கள் ஆத்துமாக்களுக்காக,
0: உங்கள் ஆத்துமாக்களுக்காக
1: உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய்,
0: உத்தரம் பண்ணுகிறவர்களாய்
1: விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால்,
0: விழித்திருக்கிற ஆனபடியால்
1: அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
0: அப்ப நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? உத்தரவாதத்தோட கட்டாயம் செபிக்கணும். நீங்களும் என்ன செய்யணும்? ஊழியர்க்காக எல்லாரும் செபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மொதல் யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? எல்லா மனிதருக்காக ஜெபிக்கணும். ரெண்டாவது யாருக்கு ஜெபிக்கணும்? ராஜாக்களுக்காக, அதிகாரங்களுக்காக ஜெபிக்கணும். மூன்றாவது யாருக்காக ஜெபிக்கணும்? ஊழியருக்காக ஜெபிக்கணும். நான்காவது பாருங்க, நீங்க யாருக்காக ஜெபிக்கணும்? நம்ம எல்லாரும். எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும் சரி, எனக்கு வந்து முடியலங்க, செவிக்க முடியல, அதனால செவிக்கலன்னு சொல்ல முடியாது. கர்த்தருங்க சொல்லிட்டாரு, எந்த சமயத்தில் துன்பமானாலும் இன்பமானாலும் எந்த சமயத்திலோ
1: சகல விதமான
0: வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி,
0: ஆவியினாலே ஜெபம் பண்ணி
1: அதன் பொருட்டு
0: மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள்.
0: சகல பரிசுத்தவன்கள், எத்தனையோ பரிசுத்தவன்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம செவிக்கணும். எல்லா மனிதர்களும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு, அதிகாரிகளுக்கு செபிக்கணும், ஊழியக்காரர்கள் செபிக்கணும், பரிசுத்தவர்களுக்கும் நம்ம செபிக்கணும். அவங்களுக்கு பாதுகாவலுக்காக, அவங்களுக்கு எந்த ஆபத்து வித்து வரக்கூடாதுன்னு நம்ம செபிக்கணும். எலியா அப்படிதான் செபிச்சாரு. அதனாலதான் எலியா வேலை செஞ்சாரு. கத்தர் சோழர் காத்துல எங்க எடுத்துட்டு போயிட்டாரு? பர்வதத்துக்கு எடுத்துட்டு போனாரு. கேட்கலாமா? 2 புத்தகம் 2:11
1: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்
0: இதோ அக்கினி ரதமும்
1: அக்கினி குதிரைகளும்
0: அவர்கள் நடுவாக வந்து
1: இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போயிட்டார்.
0: நம்மளும் பரலோக போகணும். எலியா என்ன செஞ்சார்? எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான். அப்படித்தானே வாசித்தோம்? வாசிப்பா 1:17
1: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற
0: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்ப எப்பவுமே தேவனுக்கு முன்பாக நின்று செவிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. நம்மளும் செவிக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது எலியா என்ன செஞ்சாரு பாருங்க, 1:17
1: அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே,
0: கர்த்தருடைய வார்த்தையின்படியே
1: யோர்தானுக்கு நேராக இருக்கிற,
0: யோர்தானுக்கு நேராக இருக்கிற
1: கேரீத் ஆற்றண்டையிலே,
0: கேரீத் ஆற்றண்டையிலே
1: தங்கியிருந்தார்,
0: தங்கியிருந்தார் கர்த்தருடைய வார்த்தையின்படியே. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் என்ன செஞ்சாராம், கேரீத்தின் ஆற்றண்டை போய் தங்கியிருந்தார். அப்புறம் நம்மளும் என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்யணும். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன உங்களோட தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கலாம், இல்ல உங்களோட பைபிள் வாசிக்கும் போது பேசியிருக்கலாம், உங்களோட அன்று செய்தி கேட்கும் போது கூட பேசலாம். கர்த்தர் என்ன சொன்னாலும் அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அன்னை மரியா சொன்னாங்க, யோசப்பா பார்த்து அங்க இருக்கிற மக்கள் அன்னைக்கு தங்க திராட்சை ரசம் குறைபட்டு போயிச்சு, தண்ணி என்ன செய்யுது, தண்ணி கல்யாணம் ஆச்சே, திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி எல்லாம் கசமசான்னு பேசியிருப்பாங்க. அப்ப அன்னை மரியா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதன்படி நீங்க செய்யுங்க. வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 2:5.
1: அவருடைய தாய்,
0: அவருடைய தாய்
1: வேலைக்காரரை நோக்கி,
0: வேலைக்காரரை நோக்கி
1: அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ,
0: அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ
1: அதன்படி செய்யுங்கள் என்றார்,
0: அதன்படி செய்யுங்கள் என்றார். நம்மளும் கூட அருமையானவர்களே, கர்த்தர் என்ன சொல்றாரு அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அதனாலதான் எலியா வந்து என்ன செஞ்சார், பர்லோகத்துல சுழல் காத்துல ஏறி பர்லோகத்துக்கு போனார், உயிரோடே போனார். முதல் எப்பயுமே தேவனுக்கு முன்பாக நின்னாரு, ரெண்டாவது ஜெபம் பண்ணாரு, ரெண்டாவது என்ன செஞ்சாரு, கர்த்தர் சொன்னபடி அவர் செஞ்சாரு. அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, பர்லோகத்துக்கு போக முடிஞ்சிச்சு. அதனால நம்மளும் கூட அந்த உலகத்துல வாழும் மட்டும் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், ராஜாக்களுக்காக அதிகாரங்களை யாருக்கும் ஜெபம் பண்ணணும், ஊழிக்கருக்கு ஜெபம் பண்ணணும், அது மாத்திரம் இல்ல பரிசுத்தவனுக்கு ஜெபம் பண்ணணும், அது மாத்திரம் இல்ல கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்யணும். 1 Kings 17:5.
1: அவன் போய்,
0: அவர் போய்
1: கர்த்தருடைய
0: கர்த்தருடைய வார்த்தையின்படி, பாத்தீங்களா, அவர் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தர் வார்த்தையின்படியே என்ன செஞ்சார பாருங்க,
1: யோர்தானுக்கு நேராக இருக்கிற,
0: நேராக இருக்கிற
1: கேரீத் ஆற்றண்டையிலே,
0: கேரீத் ஆற்றண்டையிலே
1: தங்கியிருந்தான்,
0: தங்கியிருந்தார். பாத்தீங்களா, கர்த்தர் வார்த்தையின்படியே தங்கியிருந்தார். நம்மள கர்த்தர் வார்த்தையின்படி செய்யறோமா, கர்த்தர் வார்த்தையின்படி நம்ம செய்யறோமா இல்லையான்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே நான் செய்யணும் ஆண்டவரே, அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும் போது கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் தாய் சொல்றாங்க, வேலைக்காரர் அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்க. நமக்கு கர்த்தர் என்ன சொல்ற அதன்படி நம்ம செய்யணும். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல, ஒரு நாள் நம்ம கண்ணம் வரும்போது பரலோர் ராஜ்யத்துல கர்த்தர் மடியிலே இருப்போம். அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 4:7.
1: ஆகையால்,
0: ஆகையால்
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
0: நம்ம என்ன செய்யணும், யாரு கீழ்ப்படினோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
0: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
1: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: நமக்கு தேவன் கீழ்ப்படிந்தாவே பிசாசு நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவானா, ஓடி போறோம். தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போறோம். அவன் ஒண்ணு இல்ல, பெருச மாதிரி பெரிய இவன் மாதிரி நம்ம காமிப்பான், நாம் தெரியவன் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து போமானால் அவன் உங்களை விட்டு ஓடி போயிடலாம், நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவன் கீழ்ப்படிய வேண்டும், தேவன் வார்த்தையின்படி எலியா போல செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வோமானால் நிச்சயமா கர்த்தர் நம்மளையும் பரலோகத்துல உயிரோட எடுத்துக்கொள்வது உறுதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரகசியம் வரும்போது நம்மளும் பரலோகத்துக்கு போவோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். வாசித்து பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகம் 2:8.
1: அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு,
0: அவர் கடவுள், வானத்தின் பூமியின் படைத்தவர், சமுத்திரத்தை உண்டாக்கினர், வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், என்ன செஞ்சாராம், மனுஷ ரூபமாய் காணப்பட்டு
1: மரண பரியந்தம்,
0: மரண பரியந்தம்,
1: அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்,
0: அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்,
0: தம்மை தாமே. வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சமுத்திரத்தை நீரூற்ற மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் என்ன செஞ்ச, அந்த உலகத்தில் நம்மளை போல மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். தேவன் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இப்ப நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எதிர்பார்க்கிறார், அவர் என்ன சொல்றாரோ அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துங்களா உங்களை விட்டு ஓடி போவோம். அவருக்கு நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான், நம்மளை பார்த்த பாய்ந்து ஓடிடுவான். ஹல்லேலூயா. அதான் முதலா பார்த்த எலியா என்ன செஞ்சாரு, தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான். ரெண்டாவது அவர் தேவனுடைய வார்த்தையின்படியே அவர் என்ன சொல்ற கேரை தாத்தினடியில் போய் தங்கியிருந்தார். மூன்றாவதாக எலியாட்ட என்ன குறது பாருங்க, ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 19:14.
1: அதற்கு அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன்.
0: வெகு பக்தி மட்டும் இல்ல, பக்தி வைராக்கியமா இருந்தாராம் தேவனுக்காக. அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கா? தேவனுக்காக பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்க, பக்தி மாத்திரல பக்தி வைராக்கியம். என்ன வந்தாலும் என் கேசுதான், எப்படி வந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து தான். வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாராம் எலியா. மூணாவது முதல்ல பார்த்தோம் அவர் கர்த்தருக்கு முன்பா நின்னாரு. ரெண்டாவது என்ன செஞ்சாரு, கர்த்தரி வார்த்தையின்படி செய்தார். மூன்றாவது என்ன இருந்தது அவர்கிட்ட, வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாராம். நம்ம ஆண்டுக்கு இப்ப ஆண்டவரே உண்மையில எனக்கு வெகு பக்தி வைராக்கியம் உண்மையில அப்படி வைராக்கியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, வைராக்கியத்தை தாரும் ஆண்டவரே, வைராக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவரே, வைராக்கியத்தை தாரும் சொல்லி நம்ம கேட்கணும். அந்த வைராக்கியம் எனக்கு எலியா கொடுத்த வைராக்கியத்தை எனக்கு தாங்க ஏசப்பா, நான் ஏதோ சேவம் பண்ணா பண்றேன், இல்லைன்னா பேசாம வீட்டுல இருந்துடுறேன், சர்ச்சைக்கு வர வரேன், இல்ல நாலு வாரம் கூட நான் வராம இருக்கேன், அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. இனிமே என்ன செய்யணும், தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருக்கணும். கத்திற்காக நான் எதை செஞ்சாலும் செய்வேன், இனிமேல் கத்திற்காக வாழ்வுன்னு ஒரு பக்தி வைராக்கியத்தை நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உமக்காக பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா, வாழ உதவி செய்யும் சொல்லி கேட்கணும். 69:9.
1: உம்முடைய வீட்டை குறித்து
0: உண்டான
1: பக்தி வைராக்கியம்
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பச்சித்தது.
0: கர்த்தர் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நம்ம பச்சிக்கு, நம்ம உள்ளத்துல அப்படியே பற்றி எரியணும். கர்த்தருக்காக நான் வாழ்வேன். எத்தனை ஜனங்கள் அழிஞ்சு போறாங்க, என் ஜனம், என் சகோதரர், என் சகோதரி, என் குடும்பம், நமக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். அவங்களுக்காக போராடி செபிக்கணும், அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கணும், அழுகணும், புலம்பணும். அப்ப ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வைராக்கியத்தை தாங்கப்பா, எனக்கு அத்தரை குத்தி பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா, நான் வெறுமையானவும் இருக்கிறேன், ஏதோ செவத்துக்கு வந்தா வரேன், இல்லைன்னா ரெண்டு வாரம் கழிச்சு வராம இருக்கேன், ரெண்டு இன்னொரு நாளைக்கு வரேன், அப்படிதான் இருக்கிற ஆண்டவரே, என்னை மன்னிங்க, எனக்கு பக்தி வைராக்கியத்தை தரும், வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தை பச்சித்ததுன்னு சொல்றாரு, எனக்கு அப்படி பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பான்னு கேட்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 4:5.
1: நம்மில் வாசமாய் இருக்கிற
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா?
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லு நினைக்கிறீர்களா? பசு தாய் நமக்குள்ள எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிறாரு. எப்படியாவது என் பிள்ளைகளை கொண்டு இந்த சனங்கள் ரட்சிக்கப்படணும், இந்த சனங்கள்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி வைராக்கியம் வாங்கியோடு இருக்கிறாரு. இன்னொரு வாசிடா,
1: நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர்
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று
0: நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாரா? வைராக்கியத்தில் வாஞ்சா இருக்கிறார் என்று
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா?
0: இல்ல, உண்மையாவே நம்ம வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாரு. நம்மளுக்கு அந்த வைராக்கியம் வாஞ்சி பரிசுத்தவனவரே, உங்களுக்கு எப்போ எனக்கு இந்த வைராக்கியம் வாஞ்சி தாங்காண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். 2 Corinthians 11:2.
1: நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக
0: கிறிஸ்து என்னும்
1: ஒரே புருஷனுக்கு
0: ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால்
1: உங்களுக்காக
0: தேவ
1: வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
0: தேவ எப்படி இருக்கறா? தேவ வைராக்கியமான வைராக்கியம் அப்படின்னு என்னன்னா, கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து தான் நம்ம மனவாளன், அவங்களுக்காக உங்களுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக என்ன எப்படி இருக்கிற வைராக்கிய பாஞ்சா இருக்கிற அப்படின்னு என்னன்னா, நம்மளை வந்து பரலோகத்துக்கு ஆண்டவர்கிட்ட ராஜ்யத்துக்கு அவருடைய மனவாட்டியை நம்மளை கொண்டு கொடுக்கறதுக்காக பவுலுக்கு எப்படி இருந்ததா வைராக்க வாஞ்சா இருந்தாரு. கற்பல கண்ணி என்னன்னு தெரியுமா? விசுவாசம். விசுவாசம் நமக்கு அழிஞ்சு போகாத வெடிக்கு, விசுவாசம் நமக்கு குறைஞ்சு போகாத வெடிக்கு, அதுதான் கருப்புள்ள கண்ணி அம்மா. விசுவாசம் நமக்குள்ள குறைஞ்சு போகாத வெடிக்கு, விசுவாசம் நமக்குள்ள ஒரு நாள் கூட குறையக்கூடாது. இயேசுக்கு சீபிக்கிறார், அன்றைக்கு உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன் இன்றைக்கும் மாறாதவரா இருக்கிறார். என்னை கட்டாயம் கைவிட மாட்டார். நமக்குள்ள பிரச்சனை வரலாம், ஆயிரம் குழப்பங்கள் வரலாம், அதை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. இயேசுக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், என்ன சொல்லுங்க, கைவிட மாட்டாரு. என்ன பிரச்சனை இருந்தாலும், பிசாச பிரச்சனை கொண்டிருந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு அந்த வைராக்கி அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு. இப்போ ஆசிப்பா,
1: நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக,
0: கற்புள்ள கன்னிகையாக
1: கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால்
0: அவர் அதுதான் கர்த்தர் என்ன பவுல நியமிச்சிருக்கிறாரு. இந்த மக்கள் எல்லாம் நீ பரலோகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவரை நியமிச்சிருக்கார். நியமித்தபடியால்
1: உங்களுக்காக
0: பாத்தீங்களா, நம்மளுக்காக
1: தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
0: உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த மக்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போறோம், எப்படியாவது பசுத்தவனை மாறணும் சொல்லி அவ்வளவு வைராக்கியமா இருந்தாரு. கருப்புங்க எதை குறிக்கின்னு சொன்னா, விசுவாசம். விசுவாசம் மாத்திரம் ஒரு நாள் இழந்து போக கூடாது. அத உலக விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். வாசிங்க ஒன்னு யோவான் 5:4 அந்த விசுவாசம் நம்ம விட்டு போகாத வடிக்கு போத்தோம், அதான் மக்களுடைய கருப்புன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த விசுவாசம் நம்ம இழந்து போக கூடாது. வாசி பாருங்க,
1: நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்
0: செய்யும். உலகத்தை ஜெயிக்கிற செய்யினா என்ன, விசுவாசம் தான். உலகத்துல எத்தனையோ காரியங்களை பிசாசு கொண்டு வருவான், உலக ஆசை பாசங்கள், உலகத்துடைய இது, உலக காரியங்கள் என்ன, அவங்களும் இப்படித்தானே இருக்காங்க. சும்மா நீ கொஞ்ச நேரம் உலகத்துல இருந்தா என்ன, யார் உன்னை பாக்குறா, நீ உலக காரி உன்ன வந்து யாரு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மள ஏமாத்துவான். ஆனா நம்மளை யார் பார்த்துட்டு இருக்கா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, யாசுவாரம் பார்த்துட்டு இருக்காருன்னு இந்த பயத்தோட விசுவாசத்தோட இருக்க வேண்டும். மற்றும் கட்டளை வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவம் பண்ணுவோம். எங்களான் பாதி நேசித்து வழி நிறுத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்லம் தேவனை கத்தாவே, மை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், அனுகிறோம் கத்தாவே. ஆண்டியா எங்கள் மக்களே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்தில் எங்கே குடியிருக்கீங்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஐயா ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தை தர முடியாது செபிக்கிறோம். பலவீனத்தை மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடைத்து போட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுற எல்லா பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. மேக்கரன் வியாதியிலிருந்து விடுதலை தாங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்கிருங்க ஏசப்பா, குணமாக்கிருங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே நீங்க தான் சுகமாக்கணுமே. டெங்கு காய்ச்சல கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ விதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அவங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் துடைங்க, பிரச்சனையால் நீக்கிருங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது. இம்மை நோக்கி நம்ம அன்றாடி செபிக்கிறோம் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா. வேண்டி குளிர்ந்திருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியிக்கிற எங்கள் பரம தகப்பனே, கோடி கோடி ஸ்தோத்திரம். அன்றுவரே வீசிங்க வியாதியை குணமாக்குங்கப்பா. வீசிங்கனாலே எத்தனை பேர் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறோம் அன்றுவரே. இப்படி வல்லமை அவங்களுக்கு இறங்கி குணமாக்குங்கப்பா. 107:20 சொன்னீரேன், வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீரப்பா. குணமாக்க முடியாது செபிக்கிறோம் கத்தாவே. குணமாக்குங்க தலைவலியை குணமாக்க, தலைப்பாரத்தை குணமாக்கப்பா அன்றுவரே. தலைவலியை குணமாக்க, நரம்பு பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க. நரம்புலால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களப்பா. லாங் குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. பரலோக தேவனே ஒரு வீசிய முடிய வல்லமை அவங்களை மூடட்டு, அக்கினி மூடட்டு ராஜா. ஐயாமை துதிக்கிறோம் தகப்பனையுமே ஸ்தோத்திர. வேலையில பரமோசன மக்களுக்காக செபிக்கிறோம். வேலையில பரமோசன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிறோம். வேலை கன்ஃபார்மாக்கணுமே. கஷ்டப்படுற மக்களுக்காக செபிக்கிறோம். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க சப்பா. கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் தகப்பனையுமே. நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஐயா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை தாங்க. வேலையில்லாத மக்களுக்காக செபிக்கிற வேலையை தாங்கப்பா. வேலையில்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய உதவி செய்யப்பா. ஆண்டவரே, கடன் பிரச்சனை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். வியாதியை குணமாக்குங்க எசப்பா, பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. காத்துக்கோங்கப்பா, குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. பிள்ளைய ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். தேவை கிருவ எல்லாரையும் சொல்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கரங்க அப்பா அமை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. குடும்பத்துல எத்தனை குடும்பங்களை சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லப்பா. அன்றைய எத்தனையோ வேலையை கிடைச்சி வேலையை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு எல்லாம் நோக்கி செபிக்கிறோம். வேலையை கொடுங்கப்பா, பிரச்சனையை மாத்திருங்க சப்பா. எல்லா மக்களும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் மக்கு செலுத்துறோம். எங்களை அன்புற ஆஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜிக்கிறோம் பரமபிதாபி. ஆமே கர்த்தர் நம்ம செபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தெய்வ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3:17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
4: எங்களின் எழுதின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website andatjesus.in.
6: God bless you.

0: கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு தந்த வசனம் சங்கீத புஸ்தகம் 51:6.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அன்றைக்கு அநேக விருப்பம் உண்டு. நம்ம கர்த்தர் சொல்ற பூமி மேல் அக்கினியை போடணும், இப்பொழுதே பச்சேற விரும்புற அப்படி நிறைய காரியத்தில் விரும்புறலாம் சொல்லி இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் இன்னொரு விருப்பம் என்ன, நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்மையா இருக்கணும், நம் வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உள்ளத்தினோட உதட்டிலோட நம்ம பேசக்கூடாது, எதை செய்தாலும் என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கட்டாயம் தருவார். நம்ம உள்ளத்துல உண்மை இல்லாம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிரயோஜனமே இல்லை. நம்ம உள்ளத்துல உண்மையா இருக்கமா. சிலர்லாம் பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, எதையோ சொல்லுவாங்க, ஆனா உண்மையும் உண்மையா இருக்காது. ஆனா கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன விரும்புறாரா, உள்ளத்துல உண்மை இருக்கணும். உண்மை இருக்க விரும்பலன்னு சொன்ன பரவாயில்ல, உள்ளத்துல உண்மை இருக்கணுமா. நம்ம பேச்சில வார்த்தையில செய்கையில எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்மளை அழைத்தவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர். 1 Corinthians 1:9 வாசித்து பாருங்க.
1: உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்.
0: நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எங்கேயோ இருந்த எங்கெல்லாம் இருந்த நம்ம சேற்றில விளையாட சேற்றில கிடந்தோம், நம்ம அங்கிருந்து அழைத்து வந்தார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மளும் ஒவ்வொருவரும் உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழி புஸ்தகம் 20:6.
1: மனுஷன் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்?
0: உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையா இருக்க, நம்ம வாழ்க்கையில் உண்மையா இருக்கான்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, என்னடா பேசுறலாம், பொய்யெல்லாம் பேசுறாங்க. ஆனா வந்து அவங்க நான் இப்படி இருந்தா அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லி தங்களையே பிரஸ்தா பண்றாங்க. அவங்க வாழ்க்கையில் உண்மை இல்லைன்னு சொல்லி நம்ம எத்தனையோ ஜனங்கள் நம்மளை பார்ப்பாங்க. அது மாத்திர ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து பாப்பாரு, ஒரு பக்கம் என்ன இன்னொருத்தர் என்ன இன்னொருத்தர் யாரு பாப்பா, பிசாசு நம்மளை பாப்பா, நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சிரிப்பான். அவங்க பேசுறலாம் ஏதோ பேசுறாங்க, உண்மை மாதிரி செஞ்சுக்கிறாங்க, ஆனா உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும். ஏன் உண்மையா இருக்குன்னு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 17:14.
1: அவரோடு கூட இருக்கிறவர்கள்
0: அழைக்கப்பட்டவர்களும்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரோட இருக்குன்னு சொன்னா எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? உண்மையில அப்பதான் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு இருக்க முடியும். அழைக்கப்பட்டவர், ரெண்டாவது யாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர், மூணாவது யாரு, உண்மையுள்ளதான் கர்த்தரோட. உண்மையா இருந்தா தான் கர்த்தரோட இருக்க முடியும். கர்த்தர் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு கர்த்தரோட இருப்பேன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. உண்மையா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கணும், பேச்சில உண்மையா இருக்கணும், செய்கையில உண்மையா இருக்கணும். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கறோம், அதுல உண்மையா இருக்கணும். நிறைய பேர் கர்த்தர் சமூகத்துல எதோ ஒப்பு கொடுத்துருவாங்க, ஆனா கரெக்டா கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்ய மாட்டாங்க, உண்மையா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன, யூதா சொல்றாரு, ஒப்பு கொடுத்துல என்ன செய்யணுமா? யூதா 1:4-3
1: பரிசுத்தவான்களுக்கு
0: ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட
1: விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று.
0: நம்ம ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன செய்யணும், விசுவாசத்தோடு தைரியமா ஒப்பு கொடுத்தோம்னா கட்டாயம் அதுல என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறாரோ அதுல நம்ம உண்மையா இருக்க வேண்டும். எல்லாத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அதான் உள்ளத்துல உண்மை. வெளியில உண்மை மாதிரி இருந்துடலாம், அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, உள்ளத்துல உண்மை இருக்க வேண்டும். உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் அங்க இருப்பாங்க, அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளதான் கர்த்தர் ராஜ்யத்துல இருக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம உண்மையா இருந்தா தான் கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் உண்மையா இருந்தாங்கதான் பாக்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் நெகேமியா புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் 7-8
1: ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு.
0: அல்லேலூயா. யாருடைய இருதயம் உண்மையா இருந்து கர்த்தருக்கு முன்பாக? அவருடைய ஆபிரகாமுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தது. நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறோமா? முடிச்சளவுக்குறையும் எப்படியாவது உண்மையா இருக்க நம்ம பிரேசப்பட வேண்டும். உண்மையா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க பிரேசப்பட வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்ததுதான். அதனால கர்த்தர் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அதிகமா தேவனை ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையிலும் தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாஸ்து பாருங்க, யாத்தியம் புஸ்தகம் 24:1.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
0: பாத்தீங்களா, ஆபிரகாம் கர்த்தர் என்ன செஞ்சாரா? சகல காரியங்களை ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிப்பார். நம்ம உண்மையா இருந்தவ நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு நாள் ஆண்டுட்டு கேட்க, நம்மளால முடியாது ஆண்டவரே, உண்மையுள்ளா மாறணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என்னால முடியல, நீங்க தான் என்ன மாத்தணும், உண்மையா இருக்கணும் சுவாமி, ஒப்பு கொடுத்துல உண்மையா இருக்கணும், பேச்சில உண்மையா இருக்கணும், நான் செய்கையில உண்மையா இருக்கணும். கத்திர என்னை எதற்காக பிடித்தீரோ அதை ஆசையா பின்தொடர்லயும் உண்மையா இருக்கணும் ஆண்டவர. உண்மையா இருக்க மாதிரி நினைச்சிட்டு உண்மையெல்லாம் போனா கத்தர் உண்மையா இருக்கிறார். அழைத்தவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவரா இருக்கிறார். அதனால நீங்கள் நான் உண்மையுள்ள இருக்கணும்னு சொல்லி கத்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீதிமொழி புஸ்தகம் 28:20.
1: உண்மையுள்ள மனுஷன்
0: பரிபூர்ண
1: ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் எப்படி எவ்வளவு ஆசீர்வாதம் பெறுவாங்களா?

0: பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவு நாட்கள் நம்ம உண்மையில்லாம வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே. இனிமேலாத நாட்கள்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. கத்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறியுது, ஒவ்வொரு காரியங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. எப்ப வருவார் நமக்கு தெரியாது. நம்ம ஆவலோடு அவர் வருகைக்கு வாஞ்சியோடு காத்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னும் நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவராக இருந்தார். அதனாலதான் கர்த்தர் அவர் சகல காரியத்தை ஆசீர்வதித்தார். உண்மையில மனுஷன் எப்படி ஆசீர்வதப்படுறாங்களா? பரிபூர்ண ஆசீர்வதப்படுறாங்களா? கர்த்தாவே கர்த்தாவே என்னையும் மாற்றும் ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ரெண்டாவது ஒரு பக்தரை பார்க்கிறோம். எண்ணாம் புஸ்தகம் 12:7
1: என் தாசனாகிய மோசேயோ,
0: என் தாசனாகிய மோசேயோ
1: அப்படிப்பட்டவன் அல்ல,
0: அப்படிப்பட்டவன் அல்ல.
1: என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்.
0: மோசே வீடெங்கும் உண்மையுள்ள இருந்தாராம். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் மோசையோட முகமுகமா சிநேகிதனோடு பேசுறது போல மோசையோட என்ன எப்படி பேசினாரு? முகமுகமாய் பேசினார். கர்த்தர் நம்ம கூட பேசுறாரா? யோசித்து பாருங்க. யாத்திரா புஸ்தகம் 33:11
1: ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல,
0: ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல
1: கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் மோசையோட என்ன எப்படி பேசினாரா? முகமுகமாய் பேசினார். ஆண்டவரே எங்குடி பேசுங்கப்பா, என்னை உண்மையுள்ளலா மாற்றும், என் வாழ்க்கையில உண்மை இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திர உபாகம் புஸ்தகம் 34:10-12
1: மோசே எகிப்து தேசத்திலே
0: பார்வோனுக்கும்
1: அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும்
0: அவனுடைய
1: தேசம் அனைத்திற்கும்
0: செய்யும்படி
1: கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த
0: இஸ்ரேல் எல்லாருக்கும் முன்பாக பிரத்யட்சமாய் செய்த
1: சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும்.
0: அதுபடி என்ன சொல்ல, இஸ்ரேல் ஒரு தீர்க்கதரிசி கூட அந்த மாதிரி தீர்க்கதரிசி எழும்பினதில்லைன்னு சொல்லி விளங்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனா கர்த்தர் என்ன மோசே என்ன செஞ்சார்? கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தாரு? உண்மையில இருந்தா நீங்கள் நான் உண்மையிலே இருக்க பிரயாசப்படுவோம். ஆண்டு உப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாள் கேட்கணும், நம்ம பிரயாசமாவது படணும். ஆண்டவரே நான் உண்மையில இருக்கணும் எல்லா காரியத்திலும், வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கணும். அவங்க பார்த்து சொல்லணும், இவங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, கிறிஸ்தவங்க வேலை செய்யறது கரெக்டா இருப்பாங்க. அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும். ஒரு சின்ன பொய் கூட நமக்குள்ள வரக்கூடாது. குடும்பத்துல ஐயோ இவங்களா ரொம்ப உண்மையா இருப்பாங்க, அவங்க ஜெபத்துக்கு போறாங்க, அவங்க கரெக்டா இருக்காங்க, ஒரு சின்ன பொய் கூட அவங்கள்ட்ட இருக்காது, கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தார் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அதே போல நம்ம ஊழிஞ்சறவங்க, எங்களை போல ஊழிஞ்சறவங்களும் நாங்க சாட்சியா இருக்கணும். இயேசு கிறிஸ்து எங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. உண்மையா இருக்க வேண்டும். மோசே உண்மையா இருந்தார். மொதல் யார் உண்மையா இருந்தார்? ஆபிரகாம் உண்மையா இருந்தார். ரெண்டாவது மோசே உண்மையா இருந்தார். அதனால மோசைக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க. யாத்திரா புஸ்தகம் 11:3
1: மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான்.
0: அல்லேலூயா. பார்வோனுடைய ஊழியக்காரர் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு? பெரியவனாயிருந்தார். யார் அப்படி மாத்தினது? தேவன் மாத்தினார். அவர் உண்மையா இருந்ததுனால தேவன் அந்த அளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதிச்சு மாற்றி வைத்திருக்கிறார். பார்வோனுடைய பார்வை

0: பார்வைக்கும் ஊழியக்காருடைய பார்வைக்கும் மாசம் எப்படி இருந்தாரு பெரியவோட? அந்த காரணம் என்ன? ஆண்டருடைய பார்வை அவர் உண்மையா இருந்தார். என் வீடு எங்கும் உண்மையிலன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அருமையானவளே, நம்மளே பிரயாசப்படுவோம், ஆண்டவர் கர்த்தரை ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் என்னை மாற்றும். மோசே எங்களை போல பாடுள்ள மனசுதான் ஆண்டவரே. அபிரகாம் எங்களை போல பாடுள்ள மனசன், அவங்க உண்மையா இருந்தாங்கப்பா. எங்கள் வாழ்க்கை உண்மை இருக்க உதவி செய்யமாண்டவரை சொல்லி கேட்போம். யாத்ரா புஸ்தகம் 9:11
1: அந்த கொப்பளங்கள் நிமித்தம்,
0: அந்த கொப்பளங்களின் நிமித்தம்
1: மந்திரவாதிகளும்
0: மந்திரவாதிகளும்
1: மோசைக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது.
0: மோசைக்கு முன்னால யார் நிக்க முடியல? மந்திரவாதிகள் நிக்க முடியல. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு முன்னால மந்திரவாதி என்ன செய்யக்கூடாது? நிக்க கூடாது, ஓடி போயிடணும். நம்ம மந்திரவாதி பார்த்து பயப்பட வேண்டாம், மந்திரவாதி நம்மளை பார்த்து பயப்படணும். அல்லேலூயா. மந்திரவாதி என்ன செய்யணும்? நம்மளை பார்த்து பயப்படணும். இவங்க கூட நிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கங்க ஏசப்பா. உங்க பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கோங்க. என்ன பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா. எந்த மந்திரம் செய்வனிகள் இருந்தாலும் உடைத்து போடுங்க ஆண்டவரே, பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிஞ்சிக்கொள்ளணும், தேவனை தெரியாத மக்கள் தேவனை தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்பாவை துதிக்கிறோம். ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமும் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய அன்னி பாசில பேசிமை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. தகப்பரே தகப்பரே, என்ன தடைகள் இருந்தாலும் குடும்பத்தில் தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. தடையில அகற்ற முன் சொல்றான்னு சொல்லி மீகா 2:13 சொன்னீரே, தடையில அகற்றி போடுங்க ஏசப்பா. தகப்பனே தகப்பரே, இறக்கம் பாராட்டுங்க, கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா. அப்பா ஆற்றுல பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா. வயிற்றுல பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா. கத்தாவே மே ஸ்தோத்திரம், கற்பப்பை தொட்டு சுகமாக்கி ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவர. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீர் ஆண்டவர. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கி தரணும் ஏசப்பா. சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும் ஆண்டவர. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசிரியங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க ஏசப்பா. கேசில் இருக்க மக்கள் வெட்டிட்டாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலையும் அறிவியலும் ஆற்றலும் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. லோன் கிடைச்சா வீடு கட்டலான்னு நினைக்கிற மக்கள் லோன் கிடைக்கணும், வீடும் கட்டணும். உங்க மகத்துமே நான் மகிழ்ப்படணும் ஆண்டவரே. பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க, பலத்த அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வத்தை உயர்த்துங்க கர்த்தாவே. மை நோக்கி கெஞ்சுகிறோம், கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீரு. ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சு விட்டு பாதுகாத்துக்கோங்க. எல்லா துதி கனா மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏஸ்பானாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்தை நம்ம சேர்த்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுங்கர் மூலத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தராணி, சும்மா எஸ்தராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம் மிக வேகமாக. அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address asminkaram@gmail.com. Our website andatjesus.in. God bless you.

0: தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்சை. ஹலேலூயா. அதுக்கு ஈடும் உலகத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோகத்துக்கு போகணும்னு சொல்ல நம்ம என்ன செய்யணுமா பாருங்க. 1 கொரிந்தியர் 2:9
1: எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க, தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை
0: கண் காணவும் இல்லை
1: காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: எது தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்துல மனிதருடைய இதயத்துல தோன்றவும் இல்ல. ஆண்டவர் அன்பு தேவனிடத்துல முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீட தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு,
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பாத்தீங்களா, கர்த்தரத்தில் அன்பு கூறவங்களுக்கு என்ன செய்யறாங்க,
1: வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளவர் என்ன வாக்குத்தான் சொன்னார், என் பிதா வீட்டுல அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத இருந்தவங்களுக்கு சொல்லி திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தில அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹலேலூயா. தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்துல ஒண்ணுமே இல்ல, வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது, அதுல என்னதான் இருக்குது, தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறோங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் எனக்கு வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்ல. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 கொரிந்தியர் 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: வேஷம் என்ன செய்ய போகுது, கடந்து போய் உலகத்துல என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போகும். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹலேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு, தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம், அதே சொன்னார், என் பிதா வீட்டில் அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன், மறுபடியும் வந்து உங்களை எழுச்சி என்னோட சேர்த்துக் கொள்வேன் சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு, ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதாங்க சொல்றாரு, அன்பு கூற வேண்டும், அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிறது அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத
1: அன்புடனே
0: அன்பு
1: கூறுகிற யாவரோடும்
0: பாத்தீங்களா, அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கூடும் போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் நமக்கு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்ப பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, இதயத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்ல. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும்போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் உங்களோட என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு கூறுனு சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 22:37
1: இயேசு அவனை நோக்கி
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன்
1: முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக
0: முழு இருதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும், அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கு இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழுகிரியத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடும் அவர்கள் அன்பு கூறும் மனுஷன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் பேசம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மட மட மட மடம் போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும், உளிரியத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு அவர், அந்த ராஜ்யத்தை பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யும், ராஜ்யத்தை தேவன் கொடுக்குறா. அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யாரை பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹலிலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா கத்து சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்த ஆயத்தப்படுறது போல நான் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னார். சீசர்கள் என்ன செய்ய, கத்துடி ஊழியத்தை செய்தாங்க. அவங்களாம் கத்தடி ஊழியில் யாருமே பணக்காராக இருந்ததே கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிற கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதா எனக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தணும், நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5
1: அங்கே ராக்காலம் இராது.
0: அங்கே என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது.
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்துக்கு தான் போவோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்.
0: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்.
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்களில் அரசாளுவார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கர்த்தரே நம்மள் பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமும் அரசாழ்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்க முடியும் நீயே ஆயத்தப்படுது.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் வருக சமீபமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களானு போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சம் வேண்டுதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டுதில்ல, கர்த்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செய்ப்பார், நம்ம சதா காலமா அரசால போகிறோம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்தன்னு கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா, திடீர்னு நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்ப இயேசுக்கு வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கையை கர்த்தர் எதுக்கு ஒப்பிட்டு இருக்காரு, புல்லுக்கு ஒப்பிட்டு இருக்காரு, புல்லின் பூவிக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். நம்ம ஆத்தமா எப்ப எடுத்துக்கொள்ள போனா நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தடி ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தடி ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு கொலோசியன் புஸ்தகம் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல்
1: கர்த்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அது யாருக்காக செய்யணுமா, கர்த்தருக்கு சும்மா இல்ல, மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அங்க அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம். அவருதான் நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போட செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பேர் இருக்காங்க, எத்தனை பேர். அதை நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம். எதை செய்தாலும் என்ன செய்யணும், கர்த்தருக்கு மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு? யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்க நானும் போகணும். அப்படியெல்லாம் ஊழியத்தை எப்படி செய்யணும்? கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பார்க்கிறார். மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் உங்களை பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அது கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நம்ம இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படியானாலும் நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி, வீண் குழப்பம், எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கத்தர் நம்மளை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்க கத்தை எங்க பார்க்கிறாரு? இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதர்க்கென்று செய்யாமல் கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். குலோசியன் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிக்கை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுக்க நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா. யாரும் நமக்கு தூளத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஊழியம் செஞ்சாலும் யார் பார்க்கிறார் நம்மள? யார் பார்க்கிறா? ஆண்டவரே இயேசுக்கு பார்க்கிறார். அந்த ஊழியத்தை செருக நம்ம எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கத்தர் வரப்போறார். அன்று வருக ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா. கத்தடி ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்ல, அதுக்கு வேண்டாம். கத்தர் ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டும். அன்றுட்டு கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் ஆடுகள் நிலையை நன்றாக அறிந்து கொள்,
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும்? நம்ம கையில பிடித்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். கத்து வரப்போறாரு. கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம செவம்பட போறோம். எங்கள் அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் அப்ப நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்கள குணமாக்கும்ப்பா. எலும்பலியை குணமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அப்பா, எல்லா வியாதியும் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா மே துதிக்கிறோம். வயிற்று பலவீனத்தை அல்சரை குணமாக்குங்க ஏசப்பா. மகிமையான காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே நீங்க தப்பா செய்யணும், நீங்க தப்பா குணமாக்கணும், குணமாக்கணுமையா. நானே இல்லாவ டீச்சரை கத்தனு சொன்னீங்களாமே, நீங்க செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா. ஆண்டவரையும் துதிக்கிறோம். அப்ப கண் பார்வை குறைவுள்ள மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. கண்ணை உண்டாக்கணும் காணாரோ, காதை உண்டாக்கணும் கேளாரோ என்று சொன்னீங்களே அப்பா. காதுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஏசப்பா. காதை குணமாக்கும், காதை குணமாக்கும். கண் பார்வையும் காதையும் வேதனைப்படுத்துற பொல்லாத அசுத்தாவிய நஸ்ரேனாகி இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டிச்சு வைக்கிறோம். உங்க ரத்தம் ஆண்டவரே எல்லாருமே தெளிங்க ஏசப்பா. விடுதலை கொடுங்க ராஜா. மகத்தான காரியத்தை செய்ய ஏசப்பா. அற்புதத்தை செய்ய ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே குணமாக்குங்க, குணமாக்க குணமாக்குங்க ஏசப்பா. முது தண்டியில வலிய குணமாக்குப்பா. முது தண்டு வலிய குணமாக்குங்க ஏசப்பா. அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும், தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும். ஆத்தும கண்களை திறந்துடுங்க, அவங்க பார்க்க உதவிச்சிங்கப்பா. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறி, இருக்கட்டு விலக்கி காத்து ரட்சனை பாடலாம் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொன்ன வாக்குறும்படி ஒவ்வொருவரும் பார்க்கவும் அறிந்து கொள்ள வேண்டிக்கொள்ள கிருபை செய்யப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பள்ளிசனியங்கள் எல்லா கிரியிலையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் அப்புறப்படுத்தி செய்விக்கிறோம் ஐயா. ஒரு மக்களை ஆசீர்வதிங்க. வேலையில உயர்வாக துடிக்கி பக்கத்துல மக்கள் ஆபீஸ்ல சொல்லி கொடுத்து வேலை தடை பண்ற மக்கள் எல்லாம் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க ஏசப்பா. குழந்தை பாக்கில்லா சகுலி குழந்தை பாக்கத்தை தாங்கப்பா. பெரும்பாலும் உள்ள கஷ்டப்படுற மக்கள் பெரும்பாலும் குணமாக்கிருங்க. காத்துக்கோங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. ஆத்துமா கண்களை திறந்து விடுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க. நல்ல வீடு கட்டி கொடுங்க. அவங்க நாம் மகிழ்படட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உள்ள தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கும் செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்க ஜீவிரம் பரமபிதாவே. ஆமே. நம்ம செவத்தை தேவன் கேட்டிருக்கிறாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TUV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலெல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்கா அந்த பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும், வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andthejesus.com.

0: ஆண்டவரை கேசுகிட்டு எப்படி இருந்தாரு, பரிசுத்தாவியில நிறைந்தவரை. நம்மளும் பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். தீத்து 3:7 வாசிக்கிறோம், பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்ளுமா, சம்பூர்ணம் பெற்றுக்கணும். வாசிங்க, நீங்களே எல்லாம் எடுத்துக்கோங்க.
1: அவர் நமது இரட்சகராகிய
0: இயேசு
1: கிறிஸ்து மூலமா
0: அந்த
1: பரிசுத்த ஆவியை
0: நம்மில்
1: சம்பூரணமாய் பொழிந்தருளினார்.
0: எப்படி பொருளிருக்கிறாரா, சம்பூரணம். அந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி எவ்வளவு பெற்றிருந்தாரு, பரிசுத்தாவில நிறைஞ்சிருந்தார். வாசிங்க, லூக்கா 4:1.
1: இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு, பரிசுத்தாவினால நிறைந்திருக்கிறாரு. பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்காரு. நம்ம எப்படி பெற்றுக்கணும், பரிசுத்தாவை எப்படி பெற்றுக்கொள்ளணும், சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. தீத்து 3:7 வாசிக்கிற, எப்படி பெற்றுக்கொள்ளணுமா, பரிசுத்தாவினை சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் அன்னி பசுல பேசுறதே இல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதும் இல்ல, நிறைய பேர் ஆண்டவற்றை கேட்கறதும் இல்ல. கேட்கணும், கேளுங்க, அப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டா தானே கொடுப்பாரு, கேட்கட்டி இப்படி தருவாரு. கேட்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்ம அன்னி பசுல செபிக்க முடியும். நமக்கு என்ன செபிக்கணும், இனிமேல வர காலங்கள்ல பயங்கரமான காலங்கள் வரப்போகுது. இப்பே பாருங்க, நிறைய பேருக்கு வேலை இல்ல, எவ்வளவோ கஷ்டம் பாருங்க. வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கறதில்ல, வேலைக்கு போனா சம்பளம் இருக்கிறதில்ல. இப்படி பயங்கரமான உபத்திரத்தில் ஜீவிக்கிறோம். இனிமேல் வரும்போது பயங்கரமான காலங்கள் வரப்போகுது. அப்ப நம்ம எப்படி ஜீவிப்போம், அதான் சொல்றாரு. நீங்க என்ன ஜெபிக்கணும் உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க என்ன செய்யுங்க. ரோமர்கள் நிருபம் 8:26.
1: அந்தபடியே
0: ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம்
0: ஏற்றபடி
1: வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா
0: ஆவியானவர் தாமே
1: வாக்கு கடங்காத
0: பெருமூச்சோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: பரிசுத்த நமக்குள்ள இருந்து நினைச்சிருவாரு, நமக்கு வேண்டிக் கொள்ளு இன்னும் நம்ம அறியாம இருப்போம். பெருமூச்சோடு நமக்காக வேண்டிருச்சு, அதுக்கு தான் பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். சும்மா கைத்தட்டுறதுக்கு இல்ல, சும்மா நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு இல்ல. பரிசுத்தன் அபிஷேகம் நமக்குள்ள இருந்தானா, நமக்காக எப்படி ஜெபம் பண்ணுவாரா, வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு ஜெபம் பண்றாரு. அதுக்கு தான் பரிசுத்தன் தேவை. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். அபிஷேகம் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளட்டா, திரும்ப கிடைக்குமா நம்ம சொல்ல முடியாது. இதுதான் இதை கர்த்தர் சொன்னார், கடைசி நாள் மாம்சமான யாவர் வேல் ஆவிய ஊற்றி உங்களுக்கு குமாரன் குமார்த்தியும் தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்க. அப்புறம் வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பாங்க, மூப்பர்கள் செப்பனம் ஊழிக்காரன் மேலேயும் ஊழிக்காரி மேலே ஆவி ஊற்றி அவங்க என்ன செய்வாங்க, தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்க. அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹலிலூயா. பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்குத்தான் பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. நம்ம கேட்டு என்ன செஞ்சிடணும், பெற்றுக்கொள்ளணும். முத பார்த்தோம், முதல்ல எப்படி இருக்கணும், கர்த்தராக இயேசுக்கிறது வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும், பரிசுத்தாவில நிறைஞ்சி நம்ம செபிக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவில நிறைஞ்சி செபிக்கணும். அவர் 1000 பரிசுத்தவன்களோடு வரப்போறாரு. அப்ப நம்ம என்ன செய்ய, இப்ப நம்ம செவிச்சாத்தான் வருகைக்கு நம்ம பரிசுத்தவன் இருந்தா தான் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். இப்படி செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும்னு சொல்லி பரிசுத்தவனை சகல காரியத்தை நம்மளை போதிப்பார். 1 Joan 2:27 என்ன சொல்றாரு, நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தை குறித்தும் போதிக்கு. வாசிங்க,
1: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது
0: ஒருவரும்
1: உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை.
0: ஒருவரும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், போதிக்க வேண்டாம். நம்ம பெற்ற பரிசுத்தவனவே எல்லா கருத்தும்
1: அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
0: அந்த அபிஷேகம் என்ன செய்யறாராம், சகலத்தை குறித்து நமக்கு போதிக்கிறார். அபிஷேகத்தை அதெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. அன்னி பேசுல பேசுங்களா, யார் பேசுறீங்க, பேச மாட்டேன்றீங்க. ஒரு நாள் கிடைக்கக்கூடாத காலம் வரும். அப்ப நீங்க என்னதான் அழுது முட்டி மோதினாலும் கிடைக்காது. இப்ப கிடைச்சா, இப்ப கேட்டாதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. 3வதாக பாருங்க, 1 Thessalonians 4:16-17.
1: ஏனெனில்
0: கர்த்தர் தாமே
1: ஆரவாரத்தோடும்,
0: கர்த்தர் எப்படி வரப்போறா, ஆரவாரத்தோடும்
1: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
0: தேவ எக்காலத்தோடும்
1: வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
0: அப்பொழுது
1: கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
0: கிறிஸ்துக்குள்ள யாராலும் மரிச்சவங்களும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, முதலாவது எந்திரிப்பாங்க.
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்,
0: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்
1: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக,
0: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
1: மேகங்கள் மேல் அவர்களோடு கூட,
0: அவர்களோடு கூட
1: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு,
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: நாம் எப்படி செய்ய இவ்விதமாய் கர்த்தரோட கூட எப்போது இருப்போம். அப்ப இந்த உலகத்துல பரிசுத்தமா இருந்தோம்னா கிறிஸ்துக்களை மறித்தாலும் கூட, நம்ம ஒரு வழிக்கு ரகசிய வருகைக்கு நம்ம இருக்காம இறந்து போனாலும் கூட கிறிஸ்துக்களை மறித்தன்னு முதலாவது நம்ம தான் எந்திரிப்போம். அல்லேலூயா. அதுதான் அது கர்த்தர் எப்படி வரப்போறா, ஆரவாரத்தோடும் கர்த்தருடைய ஆரவாரத்தோடும் பிரதான தூதரை சத்தத்தோடும் தேவ காலத்தோடு வரும்போது கிறிஸ்துக்களை மறித்தவங்க என்ன செய்வாங்க, முதலாவது எந்திரிப்பாங்க. ரெண்டாவது இப்ப நம்ம உயிரோடு இருக்க நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். சரி, உயிரோடு இருக்கிறவங்க அத்தனை பேருமே எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. எல்லா உயிரோட இவ்வளவு ஜனங்கள் இருப்பாங்க, அத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா, இல்லவே இல்ல. கர்த்தர் சொல்றாரு, உயிர் உள்ளன்னு பேர் கொண்டிருந்தோம் செத்து அந்த சூழ்நிலை இராதபடிக்கு இருக்கிறவங்க தான் என்று பாஸ்து பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 3:1
1: சர்தை சபையின் தூதனுக்கு,
0: தூதனுக்கு
1: நீ எழுத வேண்டிய என்னவெனில்,
0: எழுத வேண்டிய என்னவெனில்,
1: தேவனுடைய
0: ஏழு
1: ஆவிகளையும்,
0: ஏழு ஆவிகளையும்,
1: ஏழு நட்சத்திரங்களையும்,
0: ஏழு நட்சத்திரங்களையும்
1: உடையவர் சொல்லுகிறதாவது,
0: உடையவர் சொல்லுகிறதாவது
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
0: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
1: நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம்,
0: உயிருள்ளன்று பெயர் கொண்டிருந்தோம்,
1: செத்தவனாயிருக்கிறார்,
0: செத்தவனாயிருக்கிறார். அப்ப உயிர் உள்ளவரை நம்ம இருக்கணும்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும், செவிக்கணும், துதிக்கணும். ஆண்டவர இருக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துல போக முடியும் இல்லையா. நம்ம நம்ம கிரிய வந்து நம்ம உலகத்தில் இருக்கும் போது நான் கிரியை செய்தாதான், கர்த்தருக்காக எதையாவது கிரியை செய்யணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், இல்லாட்டா கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். செய்யும் போது ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். உயிர்களும் யாரும் என்ன யாரையும் என்ன செய்யறாரு, கர்த்தர் என்ன செய்யறாரு, எடுத்துக்கொள்ற அப்பதான் வாசித்தோம். மறந்துட்டீங்களா, வாசிங்க, பைபிள் வச்சுக்கணும். நீங்க கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடும் தேவக்காலத்தோடும் கர்த்தர் வருவார். வரும்போது என்ன செய்வோம், மத கிறிஸ்துக்கள் மறித்தவங்க முதலாவது எந்திரிப்பாங்க. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்வோம்,
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்,
0: உயிரோடு இருக்கும் நாமும்
1: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக,
0: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
1: மேகங்கள் மேல்,
0: மேகங்கள் மேல்
1: அவர்களோட கூட,
0: அவர்களோட கூட
1: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு,
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே, இவ்விதமா
0: எப்போதும் கர்த்தரோட கூட இருப்போம். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்னா நம்ம உயிர்களோட இருக்க என்ன செய்யணும், கர்த்தர் எப்போதும் செபிக்கணும், துதிக்கணும். யார் உயிருள்ளவங்க கர்த்தருடைய வேதம் சொல்லு பாருங்க, 1 யோவான் 5:12
1: குமாரனை உடையவன்,
0: குமாரை உடையவன்,
1: ஜீவனை உடையவன்,
0: ஜீவன் உடையவன்,
1: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்,
0: தேவனுடைய குமாரன் யாருக்குள்ள இல்லையோ
1: ஜீவன் இல்லாதவன்,
0: ஜீவன் இல்லாதவன். அப்ப குமாரன் உடையவன் பரிசுத்தாவை நிறைஞ்சி பரிசுத்தா கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க, ஜீவருடையவளா இருப்பீங்க. பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம அப்படியே நேரத்தில் வந்து நேரம் கிடைக்கிறப்ப வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா குமாரன் உடையவன் சிவன் உடையவன், குமாரன் இல்லாதவன் சீவன் இல்லாதவன். பரிசுத்தாவை நமக்குள்ள இருந்தா தான் அவர் தான் குமாரனுடைய ஆவியை நமக்காக தந்திருக்கிறாரு இல்லையா. அவர் தான் வாசிக்கிறார் கலாத்தியன் புஸ்தகம் 4:6 பாருங்க. நீங்க பரிசுரை பெற்றுக்கொள்ள கூட பெற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க, வாசிங்க.
1: மேலும்
0: மேலும்
1: நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினா,
0: நீங்க புத்திரராய் இருக்கிறபடினா
1: அப்பா பிதாவே,
0: அப்பா பிதாவே
1: என்று கூப்பிடத்தக்கதாக,
0: என்று கூப்பிடத்தக்கதாக
1: தேவன் தமது,
0: தேவன் தமது
1: குமாரனுடைய ஆவியை,
0: குமாரனுடைய ஆவியை
1: உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்,
0: உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அதுதான் இங்க சொல்ற குமாரனுடையவன் சிவனுடைய, குமார் இல்லாதவன் சிவன் இல்லாதவன். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அன்னை பாசல் நிறைஞ்சி கர்த்தர் வரும்போது நம்ம இருந்தா தான் ஜீவனுடையவனா இருப்போம். அப்பதான் ஆண்டவர் அதான் அவங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு உயிர் உள்ளவர் என்று சொல்றாரு. நம்ம குமாரன் இல்லாம பரிசுத்தாவினர் இல்லாம வெறுமே போய் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகவே முடியாது. அருமையானவர்களே, நீங்க என்னதான் செஞ்சாலும் அப்ப பாத்துக்கலாம் நினைச்சீங்கன்னா முடியாது. கர்த்தர் திடீர்னு வருவாரு. குமாரோட ஆவி இல்லாதவன் நீங்க உயிர் உள்ளன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த உலகத்துல நம்ம கர்த்தர் கொடுக்கப்பட்ட நாட்கள்ல பரிசுத்தவன் அபிஷேகத்தில் இறைஞ்சி அபிஷேகத்தில் அது ஆவியில எப்படி இருக்கணுமா, வெளிப்படுத்தல் 3:14
1: இப்படி நீ குளிருமின்றி,
0: குளிருமின்றி
1: அனலுமின்றி,
0: அனலுமின்றி
1: வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால்,
0: வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால்
1: உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன்,
0: உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். இப்ப நம்ம ஆவியில எப்படி இருக்கணும், நம்ம பரிசுத்தவன் இருந்தா நம்ம எப்படி இருப்போம், ஆவியில அனலா இருப்போம். அல்லேலூயா. அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா தான் நம்ம குமாரனுடையவன். அப்புறம் அபிஷேகம் இல்லாதவங்க என்ன செய்யறாங்க, சீவன் இல்லாதவங்க ஆயிடுவாங்க. அருமையான விலை இந்த நாள்ல கர்த்தர் கொடுத்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. யோவான் சுவிசேஷம் 14:23
1: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பான், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம்,
0: வசனத்தை எடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த வசனத்தை, ஒவ்வொரு வசனத்தையும் கை கொள்ள வேண்டும். இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது செபிக்க போறோம். சேர்ந்து செய்ப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக கூட ஆனக்குடி ஸ்தோத்திர ராஜா. அன்பின் தகப்பனே, இந்த அப்பாவுடைய சிமுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அதிகமா நீர் ஆசீர்வித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற யாரெல்லாம் அலர்ஜினால கஷ்டப்படுறாங்களோ சுகமாக்குங்க ஏசப்பா. கேன்சர் வியாதியால கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. தகப்பனையுமே துதிக்கிறோம், தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. என்னென்ன பலவீனத்தால கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. கண்பாறை குறைவுள்ள மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், கண்பாறை தாரும் ஆண்டவரே. மனம் திரும்பி தேடும் எண்டிக்கொள்ள உதவிச்சிங்கப்பா. பயத்தோடு பக்தோடு தொழுது கொள்ளணும் ஆண்டவரே. ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது செபிக்கிறோம். சிவன்ல பிதாவையுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையிலும் என்ன தேவையோ நீர் அறிந்திருக்கிறப்பா. மனிதர் முகத்தை பார்க்கிற நீ இருதயத்தை பார்க்கிற தேவன். ஒவ்வொருவர் தேவையும் சந்தித்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுறோம். கை கால பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க. எத்தனையோ பேர் முட்டி வழியால் கஷ்டப்படுறாங்க ராஜா, அவங்களெல்லாம் குணமாக்குங்க தகப்பனே. கண்மணி ஆகிய தேவனையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இறக்க செய்யப்பா, கிருபை செய்யுங்க சப்பா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். கடன் கஷ்டங்களை படுற மக்களை கண்ணீரெல்லாம் தொடங்க, கடனால கஷ்டப்படுறாங்க, கண்ணீர்னால வேதனையால எத்தனையோ மக்கள் இருக்காங்கப்பா. கடன் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. இறக்க செய்யுங்க சப்பா, கிருபை செய்யுங்க சப்பா. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. அபிஷேகத்துல நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க சப்பா. அப்பா எல்லாரும் ஜெபிக்கிற மக்களா மாற்றுங்க, துதிக்கிற மக்களா மாற்றுங்க, ஆராதிக்கிற மக்களா மாற்றுங்க சப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். காய்ச்சல்னால பலவீனத்தால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கிருங்க அன்பின் ஆண்டவரே. நானே நல்லமைப்பன்னு சொன்னீங்க, நீங்க தான் நல்லமைப்பனாக இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்ல முடிய பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க ஏசப்பா. சமாளாத மக்களுக்கு சமானத்தை கொடுங்கிறாச்சா. ஐயாமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனையை இறக்கச்சிங்க, இறக்கச்சிங்க ஏசப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க ஏசப்பா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. படிக்கிற சிறு பிள்ளைகள் கூட தேவனை தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க சப்பா. நான் மாம்சமான யார் மேலே நாவை ஊற்றுவேன். அவர் அவன் குமாரரும் குமார்த்தியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களே அப்பா. எல்லா சிறு பிள்ளைகளும் ஆவி ஊற்று ஆண்டவர். தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய மக்களாக மாற்றுங்க. பெரியவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஆண்டவர். உங்களிடத்துல வாஞ்சியோடு தாகத்தோடு அப்பாவை தேடணும், எண்டிக்கொள்ளும், அறிந்து கொள்ளும் விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும் ஆண்டவர. அன்பின் தகப்பனையும் ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்திருக்க சீப்பர்ஸ் எழுதி கொள்ள முடியாச்சு விக்ரம் ஐயா. அன்பின் தகப்பனையும்

0: கர்த்தர் இயேசு நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை கேட்டுவிட்டார், கலங்காதீங்க.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து

0: கொண்டிருக்கோம். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிக்கை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிக்கை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்கா அந்த பத்திரிக்கை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் உழைத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிடம் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website and our Jesus.com. God bless you.

0: ரட்சணி சந்தோஷத்தந்து உற்சாகத்தின் ஆவியை தாங்கும்படி செய்யும் சொல்லி 51 சங்கீதம் 12 வசனத்துல. சாபத்து காலத்துல சோர்ந்து போயிட்டேனா எதை நினைச்சு எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் வரத்தான் செய்யறது. அதை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா. ஆபத்துகள் சோர்ந்து போன பலன் புரியுது, வீரமாயிரும் சரீரம் எல்லாம் ஒரு மாதிரி வடவடான்னு ஆயிரும். சோர்ந்து போக கூடாது. ஆனவர் எப்படி இருந்தா நம்ம செவத்தை கேட்க மாட்டார். நம்ம கர்த்தர் நம்மோட பேசினார். மூன்றாவதாக நம்ம எப்படி செவிக்கணும் அவத்துக்கு, அவர் பேர் என்ன பேரு? செவத்தை கேட்கிறவர். நம்ம கண்ணீர்லாம் அவர் துருத்தியில் வச்சிருக்காரு. நம்ம கண்ணீர்லாம் கணக்குல தான் இருக்கு, உண்மைதான். ஆனா நம்ம சோர்ந்து போக எப்போதும் செவம் ஒண்ணு. ரெண்டாவது என்னென்ன பாவம் இருந்தா நம்ம செவத்தை கேட்க மாட்டார்னு பார்த்தோம். மூணாவதாக எப்படி செவிக்கணுமா, விழித்திருந்து செவிக்கணுமா. மார்க்கின் சுவிசேஷம் 13:33 வசனம்.
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். செபத்துல விழிப்பா இருக்கணும். அதுக்குன்னு தூங்காம இல்ல. உன்னத பாட்டுல வாசிக்கிற அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான் உன்னத பாட்டு 5:2 வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன்.
0: நான் நித்திரை பண்ணினேன்.
1: என் இதயமோ விழித்திருந்தது.
0: நம்ம நித்திரை பண்ணாலும் இருதயம் விழித்திருக்கணும். இருதயத்துல எந்த சோர்வுக்கும் எந்த பாவத்துக்கும் எந்த இதுக்கும் இடம் கூடாம இருந்தா கர்த்தர் நம்ம செவத்தை கட்டாயம் கேட்பார். தூங்காம விழித்திருந்த சொல்லல, விழித்திருந்து என்ன செய்யுங்க, செவம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவர் விழித்திருந்து செவிக்க வேண்டும். கடைசி நாள் வந்துட்டோம், ரொம்ப ரொம்ப கடைசி நாள் வந்துட்டோம். சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. கடைசி நாள் வந்துட்டோம், விழித்திருந்து செவிக்க வேண்டும். இங்க சொல்றாரு மத்தியலுசு விசேஷம் 46:41 வசனம்.
1: பின்பு அவர்
0: சீசரிடத்தில் வந்து
1: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
0: பேதுருவை நோக்கி
1: நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பாத்தீங்களா, நம்ம என்ன செய்யணும், ஒரு மணி நேரமாவது கத்தர் கேக்குறாரு. ஒரு மணி ஏன் சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். உலகத்துல வர உபத்திரங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் எத்தனையோ வரும். அந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை விட்டு பிரிக்காது இருக்கிற ஆண்டவரே, உண்மை விட்டு நான் பிரியாம வாழணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும், ஒரு மணி நேரமாவது கர்த்தரோடு பேச வேண்டும். அல்லேலூயா. ஒரு மணி நேரமாவது அவர்கள் விழித்திருந்து செவிக்க வேண்டும். ஒரு மணி நேரம் நம்ம அவரோடு பேசணும், விழித்திருந்து செவிக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து செவிக்க கூடாதா? செவிச்சாத்தான் என்ன சரி, இனிமேல் வரப்போ சோதனை காலத்துல மேற்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட நீங்களும் விழித்திருந்து கர்த்தருக்காக போராடி நம்ம செவிக்க வேண்டும். செவித்தாட்டா எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும் இனிமேல் வர காலங்கள்ல. அதங்க லூக்கான் சுவிசேஷம் 21:36 வசனம்.
1: ஆகையால்
0: இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்.
0: இங்க சொல்றாரு விழித்திருந்து ஜெபம் பண்ண சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, செவம் எண்ணி விழித்திருக்கணும். செவம் பண்ணணும். செவம் பண்ணத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கிறிஸ்தவங்களா இருக்க, இங்க உலகத்துல கிறிஸ்தவங்களா இருக்கலாம், இங்க நல்லா கிறிஸ்தவங்களா இருக்கலாம், நம்ம தான் நல்ல ஊழியக்காரன் நம்ம நினைச்சுக்கலாம். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் சொன்ன எப்பொழுதும் செவம் பண்ணி என்ன செய்யுங்க. ஏன்னா இனி சம்பவிக்க போயிற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னு என்ன செய்யணும், இனிமேல் சம்பவிக்க போற என்ன சம்பவிக்க போகுது, பூமி எதிர்ச்சி வரப்போகுது, நல்ல சரி உண்டா போது, கொள்ளை நோய்கள், பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புன்னு என்ன செய்யணும், விழித்திருந்து செவம் பண்ணணும். இந்த பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடுவோம். வரப்போற பிரச்சனைகள் பயங்கரமா இருக்கும். பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், உத்தரங்கள், பாடுகள் எவ்வளவா வரும். அதுக்கெல்லாம் தப்பணும்னு நம்ம அதுக்கெல்லாம் தப்பி ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும், அதுதான் ஆண்டு வழியை நம்ம காமிக்கிறாரு. இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி தப்புன்னு என்ன செய்யணுமா, செவம் பண்ணி விழித்திருங்கள். செவம் பண்ண அருமையானவர்களே, செவ்வையிலேனா ஒண்ணுமே இல்ல, செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மொத கத்திர சொன்னாரு செவத்தை இல்ல, மொத செவத்தை கேக்குறது சொன்னாரு. மொத என்ன எப்படி செவிக்கணும், சோர்ந்து போகாம செவிக்கணும். ரெண்டாவது பாவங்களா இருந்தா நம்ம கத்திர நம்ம செவத்துக்கு செவி கொடுக்க முடியாது. மூணாவது விழித்திருந்து செபிக்கணும். இனி சம்பது பேர் இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புனா என்ன செய்யணும், செவம் விழித்திருக்கணும். அப்பதான் இனிமேல் வர காலங்களில் நம்ம ஆண்டு ராஜ்யத்துக்கு வர முடியும். செவமண்ணி செவமண்ணி விழித்திருக்கணும். நான்காவதாக எப்படி செவமண்ணு ஆண்டு சொல்றாரு, இவுதான் ஒன்னு, இவுதான் ஒரே அதிகாரம் தான், இவுதான் புஸ்தகம் 20வது வசனம்.
1: நீங்களோ பிரியமானவர்களே,
0: நீங்களோ பிரியமானவர்களே,
1: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்,
0: நீங்க உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
1: உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு,
0: உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு
1: பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி.
0: நம்ம எப்படி ஜெபிக்கணுமா, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். மகா பரிசுத்த விசுவாசத்தை உறுதிப்படுத்திக்கணும். ஆண்டவரே, நமக்குள்ள ஒரு மனசுல ஒரு உறுதி, என்ன வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, என்னை காத்துக்கோங்க, இப்பயே என்னை பலப்படுத்திருங்க ஆண்டவரே, அதுக்குள்ள ஒரு விசுவாசம் உறுதி. மகா பரிசுத்தத்துக்குள்ள என்ன செய்யணும், உறுதிப்படுத்திக் கொண்டு அப்புறம் என்ன செய்யணுமா, ஆவி பரிசுத்தாவிக்குள்ள செவம் பண்ணும். அதனாலதான் அன்னி பேசுல பேசுங்க பேசுறீங்க, யாரும் பேச மாட்டேன்றீங்களே, அன்னி பேசுல பேசுறதுக்கு கஷ்டப்படுறீங்க வெக்கப்படுறீங்க, அன்னி பேசுல பேசுனாதான் நம்ம ஆண்டுக்குள்ள வருவோம், ஆண்டுக்குள்ள நம்ம ஆத்துமா நாளுக்கு நாள் பலன் அடையும். ஹல்லேலூயா. நீங்க என்னமோ சொன்னா அது கரெக்டா கேட்க மாட்டேன்றீங்களே, சொன்னா அன்னி பேசுல பேசுறீங்க, ஒருத்தர் ரெண்டாவது பேசுவாங்க அவ்வளவுதான், மற்றவங்களும் அமைதியா இருக்கீங்க, பேசணும் அன்னை பாசில பேசணும். அல்லேலூயா. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க.
1: அந்நிய பாஷையில் பேசுகிறவன்,
0: அந்நிய பாஷையில் பேசுகிறவன்
1: தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்.
0: பாத்தீங்களா, அன்னி பாஷை பேசுற என்ன செய்யும், தனக்கு எனக்கு, நான் அன்னி பாஷை பேசுற எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நான் அன்னி பாஷையில் பேசுற எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நீங்க பேசுறீங்க உங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகும், அதுக்கு தான் அந்நிய பாஷை பேசணும். ஹல்லேலூயா.
1: நீங்கள் எல்லாரும்,
0: நீங்க எல்லாரும்
1: அந்நிய பாஷைகளில் பேசும்படி விரும்புகிறேன்.
0: நீங்க அந்நிய பாஷையில் பேசும்படி விரும்புகிறேன். பரிசுத்த பவுல் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசணும் விரும்புகிறேன். அந்நிய பாஷை பேச என்ன செய்யணுமா, நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நான் பேசுற எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும், நீங்க பேசுனா உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும், அதுக்கு தான் அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. அது பழைய ஏற்பாட்டிலே சொல்லி வச்சிருக்கிறாரு ஏசப்பா. ஏசாயின் புத்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம்.
1: பரியாச உதடுகளினாலும்,
0: பரியாச உதடுகளினாலும்,
1: அந்நிய பாஷையினாலும்,
0: அந்நிய பாஷையினாலும்
1: ஜனத்தோடே பேசுவார்,
0: இந்த ஜனத்தோட பேசுவார்.
1: இதுவே நீங்கள் இழைத்தவனை இலைப்பார பண்ணத்தக்க.
0: நம்ம முதல் பண்ணி பேசும்போது நமக்கு பக்தி விருத்தி உண்டாகுது. ரெண்டாவது அந்நிய பேச பேசும்போது என்ன கிடைக்குது பாருங்க, இழைத்தவன
1: இலைப்பார பண்ணத்தக்க,
0: இழைத்தவனை இலைப்பார பண்ணத்தக்க
1: இலைப்பாறுதல்,
0: இலைப்பாறுதல்
1: இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும்,
0: அவர்களோட அவர் சொன்னாலும்
1: கேட்க மாட்டோம் என்கிறார்.
0: கேட்க மாட்டோம் நம்ம மாதிரி மக்கள் பாருங்க அந்த காலத்துல இருந்திருக்காங்க. இதுதான் இழைத்தவனை இலைப்பார பண்றதுலும், இலைப்பாருன்னு சொன்னாலும் அவரோட அவர் ஏசப்பா பேசினாலுமே என்ன செஞ்சிருக்காங்க, கேட்காம இருந்திருக்காங்க. பாத்தீங்களா, நம்ம அப்படி இருக்க கூடாது. அலையிலுயா இருக்க மாட்டேன்னு சொல்றாங்களா, அலையிலுயா சொல்லுங்க பாக்கலாம். கொஞ்ச பேர் தான் சொல்லியிருக்கீங்க, எல்லாரும் கொஞ்சம் பேர் எல்லாம் சொல்லுங்க. நான் பேசுவேன் அன்னி பாசை சொல்லுங்க, அன்னி பாசுல பேசுறதுதான் இழைப்பாறுதல், இழைத்தவன இழைப்பாறு பண்ற நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, ரோமர்கள் நிறுவம் 8வது அதிகாரம் 26வது வசனம்.
1: அந்தபடியே
0: ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று, அறியாமல் இருக்கிறபடியா, ஆவியானவர் தாமே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: நமக்காக வேண்டுதல் செய்ய நமக்காக என்ன செய்யற பசுத்த வேண்டார், வாக்கு கடங்காத பெருமூச்சுவோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுவோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, சீமுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செபிக்க போறோம். எங்களோட சேர்ந்து செம்மனுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரையுமே, துதிக்கிறோமே, போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ங்க, வசந்த கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பது செய்ங்க, ஆசீர்வீங்க, உயர்த்துங்கப்பா, நன்மையான காரியத்தை செய்ங்க அப்பா. பட்ட பாடுக்கும் பத்திரத்துக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஆசீர்வத்தை தாரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீரே, ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசனம் அவங்களை மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தா மனதை புதிதாக்கும், அப்பா பலத்தை புதிதாக்கு சுவாமி. கத்தாவை பரிசுத்தில் அபிஷேகம் புதிது. எண்ணெயில் அபிஷேகம் பண்ணும் ஐயா. அக்கினியில் அபிஷேகம் பண்ணுங்க. என்ன வியாதி இருந்தால் சுகமாக்குங்க ஏசப்பா. என்ன நோய் இருந்தால் சுகமாக்குங்க ஏசப்பா. என்ன பலவின்றால் குணமாக்குங்க ஏசப்பா. மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க. பிசாசின் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சமா இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க. அப்பாமை துதிக்கிறோம். பிரகாசமான கண்களை திறந்து விடும் ஐயா. உண்மை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கண்களை தாரு சுவாமி. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க ஸ்பாய். அவரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. அப்பாமை துதிக்கிறோம். சாபத்திலையும் பாவத்திற்கும் மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா. சுகர்னால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க அப்பா. கேஸ்ல கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. ஆண்டவரே அற்புதத்தை அசியங்களை செய்யுங்க. உங்க நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதிகா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி எஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நாமத்தை கேட்ட கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40